எதிர்பார்க்கப்படுகிறது. பர்சாமா கட்சியும் அதன் பிரச்சாரத்தை நேற்று ஜொஹூரில் தொடங்கியது. திரு அன்வாரின் அமைச்சரவையில் இருந்த இரண்டு முன்னாள் அமைச்சர்கள் முயற்சிகளை வழிநடத்தினர். சென்ற மாதம் தொடங்கப்பட்ட கட்சிக்கு ஜொஹூர் மாநில தேர்தல் முதல் தேர்தல் சோதனையாக இருக்கும். இன்று பின்னேரத்தில் பரிசன் நேஷனல் கூட்டணி அதன் பிரச்சார நடவடிக்கைகளை தொடங்கவிருக்கிறது. தற்போது அந்த கூட்டணி மாநிலத்திற்கு பொறுப்பு வகிக்கிறது. இந்தியாவில் கல்வி அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்று கோரி நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். தேர்வு தாள்கள் கசிந்தது, மதிப்பெண்களை சரிபார்ப்பதில் தவறுகள் நடந்தது ஆகிய முறைகேடுகள் நடந்திருப்பதாக கூறப்படுகிறது. அந்த முறைகேடுகளால் கல்வி அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்று போராட்டக்காரர்கள் ஆர்ப்பரித்தனர். முறைகேடுகளால் மில்லியன் கணக்கான மாணவர்களின் வேலை வாழ்க்கை பாதிப்புக்குள்ளாகியிருப்பதாக அவர்கள் கூறினர். போராட்டத்தை காக்ரோச் ஜண்டா பார்ட்டி இயக்கம் வழிநடத்தியது. கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் 7 நாட்களுக்குள் பதவி விலக வேண்டும் அல்லது வேலையிலிருந்து நீக்கப்பட வேண்டும் என்று இயக்கம் சொன்னது. இல்லையென்றால் இயக்கம் நாடு முழுக்க விரிவாக்கம் காணும் என்று அது எச்சரித்தது. அமெரிக்கா வளைகுடா நட்பு நாடுகளின் சீரமைப்பு பணிகளுக்கு உதவ பறிமுதல் செய்திருக்கும் ஈரானின் சொத்துக்களை பயன்படுத்தலாம். அது குறித்து வாஷிங்டன் பரிசீலிப்பதாக தெரிவிக்கப்பட்டது. மத்திய கிழக்கு பூசலில் ஈரானால் ஏற்பட்டிருக்கும் சேதத்தின் மொத்த செலவை மதிப்பிட அமெரிக்க நிதியமைச்சர் ஸ்காட் பெசன் தமது அமைச்சிடம் உத்தரவிட்டிருப்பதாக கூறப்பட்டது. சண்டே சுமார் 100 நாள் நீடித்தது. அந்த இடைப்பட்ட காலத்தில் சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு சிற்றரசுகள், கத்தார் உள்ளிட்ட நாடுகளின் உள்கட்டமைப்பை ஈரான் அதிகம் குறிவைத்தது. இந்நிலையில் அமெரிக்காவும் ஈரானும் புதிதாக ஒன்றை ஒன்று தாக்கியிருக்கின்றன. மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க தளங்களை குறிவைத்ததாக ஈரானின் புரட்சிப்படை தெரிவித்தது. தனது பிரதேசத்தின் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதல்களுக்கு பதிலடியாக தளங்கள் குறிவைக்கப்பட்டதாய் படை சொன்னது. வாஷிங்டனின் நடவடிக்கை சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை மீறுவதாக தெஹ்ரான் கூறியது. ஏதேனும் விளைவுகள் ஏற்பட்டால் அவற்றுக்கு அமெரிக்கா பொறுப்பேற்க வேண்டும் என்று ஈரான் எச்சரித்தது. இதற்கிடையே போரை முடிவுக்கு கொண்டு வரும் முயற்சியில் ஈரானின் மூத்த அதிகாரிகளை சந்தித்து பேச பாகிஸ்தானின் உள்துறை அமைச்சர் தெஹ்ரான் சென்றுள்ளார். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 10 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

எட்டு மணி செய்திகளுக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சியில் இணையற நேர்களே, நான் உங்க ஹலோ காயத்ரி. காலை 10 மணி வரைக்கும் உங்களுக்காக நிகழ்ச்சிகளை வழங்கிக்கிட்டு இருக்கிறேன். 6 மணியிலிருந்து என்னுடன் பல நேர்கள் இணைந்திருக்கிறீங்க, குறுந் தகவல்களை அனுப்பிக்கிட்டே இருக்கிறீங்க, கேட்கிற கேள்விக்கும் சட்டு சட்டுன்னு வந்து பதில்களையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஏன்னா நிகழ்ச்சி அவ்வளவு விரும்பி கேட்கறீங்க அப்படிங்கிறது தெரியுது. இன்று ஜூன் மாதம் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, இந்த வருடத்தின் 158வது நாள். காலகிட்டுக்கிட்டு ஓடுது. அரை பகுதி, அதாவது இந்த ஆண்டின் அரை பகுதிக்கும் நம்ம வந்துட்டோம் அப்படிங்கறத நம்ம காலையில நம்ம பேசியிருந்த நேர்களே, இப்பதான் வானொலி பக்கமாக இணைந்திருந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்கள் அனைவருக்குமே மீண்டும் எங்களுடைய வணக்கம் வணக்கம் வணக்கம். பசி ஆறிட்டீங்களா? டீ சாப்பிட்டீங்களா? காஃபி சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்பாரு ஒரு படத்துல. அதுதான் வந்து இப்ப உங்கள்கிட்ட கேட்க போறேன். இன்னும் பசி ஆறல அப்படிங்கிறீங்களா? நானும் தான் இன்னும் பசி ஆறவில்லை. ஒரு பிஸ்கெட் பேக்கெட் ரொம்ப நேரமா என்னை பார்த்து முறக்கிது, அதை கொஞ்சம் நான் கவனிச்சுட்டு வரேன். நீங்களும் நல்ல தெம்பா வாங்க, ஏன்னா இன்னும் ஒரு புதிரங்கம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் நேரத்துல அது வருது. இப்ப மெல்ல திறந்தது கதவு அப்படின்னு ஒரு பாடல், அந்த படத்துல இருந்து ஒரு பாடல் கேளுங்க மகிழுங்க. ஒளி 9:08 தொடர்ந்து இணைந்திருங்க.

0: நல்ல ஜில்லுன்னு இரண்டு பாடல்களை நம்ம கேட்டு நேர்களே. அக்னி நட்சத்திரம் திரைப்படத்திலிருந்து இளையராஜாவோட இசையில எஸ் ஜானகி மற்றும் குழுவினர் பாடிய அந்த பாடல் உங்களுக்காக வந்தது. அதுக்கு முன்பாக வாலி இவருடைய வரிகள்ல மெல்ல திறந்தது கதவு திரைப்பட பாடலையும் நீங்க கேட்டிருந்தீங்க. ஜில்லு அப்படின்னு சொல்லுவது ஞாபகம் வருது. இந்த வானிலை நிலவரத்தை அறிவித்து ரொம்ப நாளா ஆயிடுச்சு. இப்ப வாங்க அதை பாத்துருவோம். இன்று மத்திய வேளையில இடியுடன் கூடிய மழையை நம்ம எதிர்பார்க்கலாம். அப்பா சாமி நல்லது, ஏன்னா அக்னி நட்சத்திரம்னு சொல்லியிருந்த பாத்தீங்களா, அந்த மாதிரிதான் வெயில் அப்படி மண்டையை பொழந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப வந்துட்டு இன்று நம்ம மழையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 26 டிகிரி செல்சியஸ்க்கும் 34 டிகிரி செல்சியஸ்க்கும் இடைப்பட்டிருக்கும் வெப்பநிலை. ஈரத்தன்மை 60 விழுக்காட்டிற்கும் 95 விழுக்காட்டிற்கும் இடைப்பட்டிருக்கும். போக்குவரத்து நிலவரங்களையும் அப்படியே பாத்துருவோமா.
1: 96 போக்குவரத்து நிலவரம்.
0: விபத்து நிகழ்ந்துள்ளது நிக்கோ ஹைவே, இதனை நோக்கி செல்லும் மிடில் ரோட் பீச் ரோடுக்கு பிறகு வரும் பகுதியில் முதல் தடத்தை தவிர்த்திடுங்க. டிபிஇ PIE நோக்கி செல்லும் TPE KPEக்கு பிறகு வரும் முதல் தடத்திலும், சாங்கியை நோக்கி செல்லும் PIE BKE எக்ஸிட் பகுதியிலும், MCE நோக்கி செல்லும் AYE ஜூரோங் டவுன் ஹால் ரோடுக்கு பிறகு வரும் பகுதியிலும் சாலை பணி. வாகனம்
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: தொடரும் தினம் ஆர்கேஜி நெய்
1: ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ப்ரொடக்ஷன்ஸ் வழங்கும் பிரதீப் குமார் அன்பிளக்ட் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி ஜூலை 11 சனிக்கிழமை 27 மணிக்கு தி ஸ்டார் தியேட்டரில். பிரிவு 5 நுழைவுச்சீட்டுகள் அனைத்தும் விற்றுமுடிந்து விட்டன. மீதமுள்ள நுழைவுச்சீட்டுகளும் வேகமாக விற்பனையாகின்றன. கூடுதல் 80 மணிக்கு ஜூலை 12 அன்று நடைபெறும் பிரத்யேக நிகழ்ச்சியில் பிரதீப் குமாரை நேரடியாக சந்திக்கும் வாய்ப்பு 50 பேருக்கு மட்டுமே. நுழைவுச்சீட்டுகளுக்கு sistic.com.sg.
2: நீங்கள் தினமும் எங்கு சென்றாலும் என்ன செய்தாலும் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறலாம். பேரங்காடியில் பொருட்களை வாங்குவதற்கும் ஐஸ்கிரீமை சுவைப்பதற்கும் அல்லது உணவு விநியோகம் என அனைத்திற்கும் சிங்கப்பூரிலும் வெளிநாட்டிலும் நீங்கள் UOB-1 கடன் அட்டையை பயன்படுத்தி மளிகை பொருட்களை வாங்கும் போது 18 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெற்று மகிழுங்கள். கிராப் ஃபுட் மற்றும் மெக்டானல்ஸில் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறலாம். ஒவ்வொரு நாளும் கூடுதல் சேமிப்பை திரும்ப பெறுங்கள். இப்போதே go.uob.com/onecard பதிவு செய்யுங்கள். தகுதி வரம்புகளுக்கு உட்பட்டது. இச்சலுகை யூஓபி கடன் அட்டையை புதிதாக பெறும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டுமே. விதிமுறைகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.

0: ஒரு பிரபலத்துடைய குரலை ஒலிபரப்பு செய்ய போறேன். யாருன்னு தெரிஞ்சிச்சுன்னா 9687888 என்ற எனக்கு உங்களுடைய பதில்களை ஒரு குரல் பதிவா அனுப்பி வச்சிருங்க.
1: அது என்னோட பேசல எனக்கு ஒரு சந்தோஷம், நான் கொண்டு போக மாட்டேன். அப்படி எனக்கு இன்னும் ஃபார்மிங் இருக்கு, எனக்கு நிறைய மாடெல்லாம் வளர்க்கறது இருக்கு, நிறைய அந்த மாதிரி, அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்.
0: இந்த மாடு வளர்க்கறது, இந்த விவசாயம் செய்யறதுலாம் வந்து இவருக்கு ரொம்ப பிடிக்குமா, யாரு அப்படின்னு யோசிச்சு வந்து பதில அனுப்புங்க. இப்ப வாங்க தொடர்ந்து 80களில் வெளிவந்த பாடல்களை கேட்கலாம். வெற்றி விழா மற்றும் அன்புள்ள ரஜினிகாந்த் திரைப்படங்களில் இருந்து.

0: ஒளிபரப்பிய பாடல வந்து நெஞ்சம் பாடும் புதிய ராகம், அந்த நம்ம எஸ்பிபி ஐயாவும் இசையோட வந்து அவரு அந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்க.
1: காலை வணக்கம் காயத்ரி.
2: வணக்கம்
1: பிரபாகரன். சற்று முன்பு நீங்க அந்த ஒளிபரப்பிய அந்த குரலுக்கு சொந்தக்காரர் நான் நினைக்கிறேன், நடிகர் ஜெயராம். நன்றி, வணக்கம்.
3: வணக்கம், என் பேர் சேகரன்.
2: வணக்கம்.
3: நடிகர் பேர் வந்து ஜெயராம்.
4: காலை வணக்கம், கிளமண்டிலிருந்து ஜஸ்டின் பேசுறேன். நீங்க போட்ட அந்த வாய்ஸ் வந்து ஆக்டர் ஜெயராம் உடைய வாய்ஸ்.
5: வணக்கம், நான் அன்பு பேசுறேன் உட்லண்ட்ஸ்ல இருந்து. நீங்க கேட்ட அந்த ப்ராப்ளம் வந்து ராஜகுமாரன் தேவயானி ஹஸ்பண்ட் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்கதான், அவங்க சென்னை பக்கத்துல பெரிய லேண்ட் வாங்கியிருக்கிறாங்க,
2: அதனால நான் போட்டிருப்பேன்னு நினைக்கிறீங்க அவருடைய குரலை. சரி, நல்ல ஒரு முயற்சி. சிவச்சந்திரன் என்ன சொல்றாரு பாப்போம்.
6: ஹலோ, காலை வணக்கம். சிவச்சந்திரன், அவர் பேரு கிஷோ, சட்டையா இருப்பாரு, அந்த போலா இருப்பாரு கிஷோ,
7: முயற்சி ஜெயராம், நடிகர் ஜெயராமா இருக்கமோ தெரியல.
2: இவங்க எப்போதும் அப்படிதான் தெரியுமா, ரொம்ப கியூட், எல்லாத்துலயும் பங்கெடுப்பாங்க, அப்புறம் தெரியல நீங்க சொல்லிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சோ கியூட்ல நீங்க புஷ்பா, நல்ல ஒரு முயற்சி தான். அப்போ என்ன சொல்றாருன்னா, கே ஜே யேசுதாஸ், அதே பதில தான் வந்துட்டு ராஜும் மேகலா இவங்களும் வந்து சொல்லிருக்கீங்க கே ஜே யேசுதாஸ் அப்படின்னு. பல நேர்கள் பதில கண்டுபிடிச்சிட்டீங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்துல வந்து சொல்றேன்.
8: போக்குவரத்து நிலவரம்
2: காலைமணி 8:41 போகுது. நேர்களை வாகனம் பழுதாகி இருக்கு. பிகேஇ நோக்கி செல்லும் எஸ்எல்இ உல்லன்ஸ் அவென்யூ 2 பிறகு வரும் பகுதியிலும், பிஆர்இ நோக்கி செல்லும் பிகேஇ புக்கெட் பஞ்சாங் ரோடுக்கு பிறகு வரும் பகுதியிலும் முதல் தரத்தை தவிர்த்திருங்க. மேல்முறை இடத்திலும் வாகனம் பழுதாகி இருக்கு. துவாசை நோக்கி செல்லும் பிஆர்இ வெறும் நார்த் அவென்யூ 3 பிறகு வரும் பகுதியில் வாகனம் ஓட்டிகளுக்கு கவனம் தேவை.
9: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: என்னோட பர்சனலாக எனக்கு ஒரு சந்தோஷம், நான் கொண்டு போக மாட்டேன். அப்படி எனக்கு இன்னும் ஃபார்மிங் இருக்குது, எனக்கு நிறைய மாடெல்லாம் வளர்க்குறது இருக்குது, நிறைய அந்த மாதிரி, அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்.
1: ஹலோ காயத்ரி,
2: பதில்
1: மாதவன், அவருடைய பர்த்டே ஜூன் 1st. நன்றி, வணக்கம்.
2: கியூட்ல லட்சுமி நீங்க, ஆனா பதில் அது இல்லம்மா. புஷ்பா மறுபடியும் வந்து களத்துல இறங்கி இருக்கிறாங்க, சிங்கர் மனுவா இருக்குமோ அப்படின்னு.
3: காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்க.
2: இதுதான் வந்து புஷ்பாவுடைய மைண்ட் வாய்ஸா இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, சரியான பதில் என்னன்னா, நம்முடைய நடிகர் ஜெயராம் உங்களுக்காக ஒரு குறிப்பெல்லாம் நான் வச்சிருந்தேன் தெரியுமா, நீங்க கண்டுபிடிக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன குறிப்புன்னு உங்களுக்கு தெரியுமா இல்லையா? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருக்கிறேன். என்ன குறிப்பு தெரியுமா? உம்பா உம்பா உம்பா உம்பா உம்பா உம்பா மேரி ஜான் மேரி, அதெல்லாம் போடலாம்னு நினைச்சேன், ஆனா கண்டுபிடிச்சிட்டீங்களா எல்லாரும்? வெல் டன், வெல் டன், வாழ்த்துகள். பதில வந்துட்டு சரியா முதல்ல கண்டுபிடிச்சது நம்மளுடைய திலகா, சிங்காங் திலகா. உங்களுக்கு வாழ்த்துகள், வாழ்த்துகள்மா. அவங்களையும் தொடர்ந்து பிரபாகரன் மற்றும் நம்ம இந்த பேர் போடல, சாரி. அடுத்ததாக சுமதி, ஜஸ்டின், அன்பு, நசீமா, சான்யா, இவங்க யாரு, இவங்க பேர் என்னது, மேரி, மேரி, ஆஞ்சலின், டெம்பனிஸ்ல இருந்து சரஸ்வதி, மோகன் தாஸ் இல்ல, மோகன்தாஸ் வந்துட்டு நெப்போலியன் அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்க. இல்ல இல்ல, பதில் அது இல்ல. லவன், நீங்களும் வந்துட்டு ஜெயராம்னு கரெக்டா, லாவண்யா, லாவண்யா வந்துட்டு கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கீங்க. அதே மாதிரி நம்ம லட்சுமி இப்ப சற்று முன்பு அவங்களோட குரல் பதவி கேட்டிருந்தீங்க. உங்கள் அனைவருக்குமே வாழ்த்துகள் நேர்களே. நடிகர் ஜெயராம் ஏன் அவரோட பிறந்த நாளா, கல்யாண நாளா, லேண்ட் வாங்கிட்டாரா அப்படிலாம் நீங்க கேட்டீங்கன்னா, இல்ல இல்ல, சும்மா தான். இந்த பரிமலா என் கோ அப்படிங்கிற ஒரு படத்துல வந்துட்டு ஊர்வசியுடன் சேர்ந்து நடிச்சிருக்கிறாரு. அதுல அவரை பேட்டி கண்டிருந்த போது இப்படி, அவருக்கு நடிப்பை தவிர்த்து ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்துட்டு விவசாயம் செய்யறதான். பல ஆண்டு காலமா அது செஞ்சுட்டு இருக்காங்க. அதுல அந்த பேட்டியில கேட்டிருப்பாரு, படம் வாய்ப்புகள்லாம் வரலன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க ஜெயராம் அப்படின்னு கேட்டதுக்கு அவர் ஈஸியா ஒரு விஷயம் சொன்னாரு, நான் ஃபார்மிங்க்கு போயிருவேன் அப்படின்னு. இதுல இருந்து என்ன தெரியுது, நான் எப்போதும் சொல்றேன் பாத்தீங்களா, உங்களுக்கு விருப்பமானதை செஞ்சுக்கிட்டே இருங்க அப்படின்னு. இவரும் அதைதான் செய்யறாரு. பதில கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்த்துகள் நேர்களே. பரிசு பாடல் வந்துகிட்டே இருக்கு. ஜஸ்டினுக்கும் வாழ்த்துக்கள், அவரும் வந்து சரியான பதில கண்டுபிடிச்சிருந்தாரு. பரிசு பாடல் வந்துகிட்டே இருக்கு.
4: அதிசய உலகம்,
5: ஒரு பாட்டு காதல் பூத்தது,
4: எங்க ஒலியில 80களில் வந்த பாடல்களையும் நீங்க கேட்கலாம்.

0: தொடரும் தினம் பார்க்கிஜினை
1: பகல் நிலவு திரைப்பட பாடல் கேட்டீங்கன்னீர்களே.
2: ஒலி 9:00 எட்டில் போக்குவரத்து நிலவரம்.
1: பீச் ரோடை நோக்கி செல்லும் மிடில் ரோட் நிக்கோ ஹைவேக்கு பிறகு வரும் பகுதியில் விபத்து, முதல் தரத்தை தவிர்த்துருங்க. வாகனம் பழுதாகி இருக்கு. பாசி நோக்கி செல்லும் பிஐஇ பெடோக் நார்த் அவென்யூ 3 பிறகு வரும் பகுதியில், எம்சிஇ நோக்கி செல்லும் ஏஒய் கிளமெண்டி ரோடுக்கு பிறகு வரும் பகுதியிலும், பிகேஇ நோக்கி செல்லும் எஸ்எல்இ உட்லண்ட்ஸ் அவென்யூ 12 எக்ஸிட்க்கு பிறகு வரும் பகுதியிலும், பிஐஇ நோக்கி செல்லும் டிபிஇ பாசரிஸ் டிரைவ் 12 பிறகு வரும் முதல் தரத்திலும் சாலை பணி.
3: மீண்டும் வந்துவிட்டது கோ சாக் டாங் எனேபிள் விருதுகள். மன உறுதியோடும் துணிச்சலோடும் செயல்பட்டு பிறருடைய சிந்தனைகளை மாற்றி வாய்ப்புகளை விரிவுபடுத்தும் நபர்களை கொண்டாடும் நேரம் மீண்டும் வந்துவிட்டது. இதுவரை வெற்றி பெற்றவர்களில் இருவர் கூறுவதை கேளுங்கள்.
4: Don't let what people may think as a disability limit what you think you can do, because there's literally like so much more that you can do and there's so much more to life.
5: I would say that in life you just got to try, because if you never try you will never know.
3: மற்றவர்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துபவர்களை உங்களுக்கு தெரியுமா? அவர்களை இன்றே நியமனம் செய்யுங்கள். செல்லுங்கள் gctenablefund.sg. இது கோ டாக் டாங் எனேபிள் நிதியின் முயற்சியாகும். இந்நிதியை நிர்வகிப்பது SG எனேபிள் அமைப்பு. ஆதரவு மீடியா கார்ப்.
6: வசந்தம் வாயிலாக ஒலி 9:08 கேட்டுக்கொண்டிருக்கும் நேர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி.
0: இப்போது வசந்தத்தில் நிகழ்ச்சிகள் தொடங்கவிருப்பதால் ஒலி 9:08 ஒலிபரப்பு நிறைவடைகிறது.
6: தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்க வானொலி பக்கம் வாருங்கள். FM அலைவரிசை 96.8 MHz வாயிலாக இணையுங்கள்,
0: அல்லது நீலிசன் வாயிலாகவும் எங்கள் ஒலிபரப்பை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்கலாம்.
6: ஒலி 9:08
0: கேட்டாலே பரவசம்.

0: பீட்டு ஆதரவு
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரீரங்கம் ரோட், சிங்கப்பூர்.
2: இது உங்க ஒலி ஒன்று 6-8.
0: இந்த வார இறுதிய குடும்பத்தோட கொண்டாடுங்க.
3: நரச்சான தீ மூடி மயக்குதையாள, அதில் ஒரு ஊஞ்சல் கட்டி குறுக்க மறுக்க
0: ஒலி 9-6-8
4: உங்களுடைய ஒரே தேர்வா இருக்கட்டும். கேட்டாலே பரவசம்.
5: வெளிவந்த பாடல்கள் ஒளிபரப்பானது கண்ணுக்குள் நிலவு. இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இப்பதான் இப்ப சமீபமாதான் நம்மளுடைய முதலமைச்சர் வந்த அப்புறம் அவருடைய படங்கள் எல்லாம் வந்துட்டு இப்ப இந்த இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் ரொம்ப பிரபலமாக வலம் வருது இல்லையா. அதுல வந்துட்டு ஷாலினி ஒன்று நடிச்சிருப்பாரு இந்த கண்ணுக்குள் நிலவு திரைப்படத்துல. இளையராஜாவோட இசையில் ரொம்ப அழகான ஒரு காதல் பாடல் அது உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அதனையும் தொடர்ந்து
6: பேருந்தில் நீ எனக்கு ஜன்னலோரம்
5: மது பாலகிருஷ்ணன் இவர் பாடினாலும் ரொம்பவே அழகாக இனிமையாக இருக்கும். மதுஸ்ரீயுடன் சேர்ந்து பாடிய பாடலும் உங்களுக்காக வருது. வாத்தியார் திரைப்பட பாடல் நம்ம அர்ஜுன். ஆக்சுவலி இந்த பாட்டு வந்து அவருக்கு எழுதுன மாதிரிதான் இருக்கு. என்ன ஒசரம் ஒசரம் ஒசரம், சரி அந்த பாடல் இருக்கு. இந்த பாடல மறக்க முடியுமா?
7: சில்லல்லா சொல் சொல் நீ மின்னல்லா.
5: யாரு நம்மளுடைய சூர்யாவும் ஸ்னேகாவும் அப்படியே அழகா அப்படியே பறந்து பறந்து டான்ஸ் ஆடி இருப்பாங்க. இந்த பாடல்கள்லாம் முழுமையாக கேட்கணும்னா நீங்க தொடர்ந்து இணைந்திருக்க வேண்டும், வேற வழியே இல்லை. இப்ப வாங்க இளையராஜாவோட இசையில அந்த பாடல். உன்னி கிருஷ்ணன், அனுராதா ஸ்ரீராம், விஜய் ஷாலினி திரைப்படத்துல தோன்றி நடிச்சிருப்பாங்க. அந்த பாடல் அப்படி கண்மூடி கேட்டு லயப்போமா?

0: மகன் வளரும் படைப்பாளர் பயிலரங்கு 2026.
1: அனைவருக்கும் வணக்கம், நான் தானியா. நான் ஒளி 9.8 இளையர் பயிலரங்கிற்கு 4 முறை சென்றிருக்கிறேன். இந்த பயிலரங்கிற்கு சென்றிருந்ததால் எனக்கு தமிழில் சரளமாகவும் தன்னம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் பேச முடிந்தது. இந்த பயிலரங்கிலிருந்து எனக்கு மிகவும் பிடித்தமான 2 விஷயங்கள். ஒன்று, அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கும் தமிழ் பாரம்பரிய விளையாட்டுகள். மற்றொன்று, அனைவரையும் குழு குழுவாக பிரித்து தீக்குத்தாளி கொடுத்து அந்த செய்தியை படிப்பது போல வாசிக்க சொல்வார்கள். நான் இந்த பயிலரங்கிற்கு சென்றிருந்ததால் ஒளிபடைக்கும் மற்ற நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள எனக்கு நிறைய வாய்ப்புகள் கிட்டன. உங்களுக்கும் இம்மாதிரியான வாய்ப்புகள் வேண்டுமா? வாங்க வாங்க, நான் உங்களை அங்க சந்திக்கிறேன்.
2: பதிவு செய்யுங்க, சனிக்கிழமை June 27 காலை 9 முதல் மாலை 6 வரை அலிபர்ட் சலுகை இப்போது நீட்டிக்கப்பட்டுள்ளது. June 10 பதிவு செய்தால் சலுகை கட்டணம் 135 வெள்ளி, அதோடு 9 விழுக்காடு GST கட்டணமும் உண்டு. June 10 பிறகு பதிவு செய்தால் கட்டணம் 150 வெள்ளி, அதோடு 9 விழுக்காடு GST கட்டணமும் உண்டு. பதிவுக்கு இப்போதே செல்லுங்க go.mediaacademy.sg/oli-apw. மேல் விவரங்களுக்கு 633-33-888 633-33-888.
3: இன்னும் 3 நாட்கள் தான் இருக்கு ஏர்லி பர்ட் சலுகையை நீங்க பெற்றுக் கொள்வதற்கு. மீண்டும் உங்களுக்கு வந்து விவரங்கள் தெரியணும், அல்ல உங்க பிள்ளைகளை வந்துட்டு நீங்க பதிவு செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 633-33-888. மீண்டும் சொல்றேன், 633-33-888 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. வரும் மாணவர்கள் யார் யார் வரீங்களோ அவங்க அனைவருக்குமே குடி பேக்கும் வழங்கப்படும். ஏ, இப்ப வாங்க போக்குவரத்து நிலவரங்களை பாத்திரலாம். 9:20 ஆக போகுது.
4: 9:08
3: விபத்து. பீச் ரோடை நோக்கி செல்லும் மிடில் ரோட் நிக்கோல் ஹைவேக்கு பிறகு வரும் பகுதியில் வாகனம் ஓட்டிகளுக்கு கவனம் தேவை, முதல் தரத்தை தவிர்த்திருங்க. சாலை பணி MCE நோக்கி செல்லும் AYE பாட்ஸ்டான் அவென்யூக்கு பிறகு வரும் பகுதியிலும் ஜூரோங் டவுன் ஹால் எக்ஸிட் பகுதியிலும். AYE நோக்கி செல்லும் CTE அங்முக்கிய அவென்யூ 1 பிறகு வரும் 4 தடத்தை தவிர்த்திருங்க. துவாசை நோக்கி செல்லும் PIE பிரோக் நார்த் அவென்யூ 3 பிறகு வரும் முதல் தடத்தை தவிர்த்திருங்க. சாலை பணி நடந்துகிட்டு இருக்கு.
2: போக்குவரத்து நிலவரம்.

0: உங்கள் கவனத்தை ஈர்க்கும் வலையொலிகளை கேளுங்கள். டிகில் டெல்ஸ் வலையொலியில்.
1: அதுக்கப்புறம் வந்து திடீர்னு ஒரு 11:30 மணிக்கு அவரோட ஃப்ரெண்ட் வந்து சொன்னாரு, ஏய் எனக்கு வந்து ஒரு சுவாரஸ்யமான இது இருக்கு அப்படின்னு சொன்னாரு. எது அப்படின்னு நாம கேட்டோம், ஆனா அவர் ஒண்ணுமே சொல்லல. வாங்க வாங்க நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செஞ்சாருன்னா, அந்த ஹால்ல இருந்த லைட்ஸ் எல்லாத்தையும் அவர் அடைச்சிட்டாரு.
2: மற்றும் ரயில் பயணங்கள், வீடு திரும்பும் பயணம் அல்லது இணைய வழி பொருட்கள் வாங்குதல் என எதுவாக இருந்தாலும் யூஓபி ஒன் கடன் அட்டை மூலம் ஆண்டிற்கு 2600 வெள்ளி வரை சேமிப்பை பெறுங்கள். ட்ரக் பயணங்கள், ஷாப்பிங் மற்றும் சிம்பிளி கோ ஆகியவற்றில் 20% வரை பணத்தை திரும்ப பெறலாம். ஷெல் மற்றும் எஸ்பிசி நிலையங்களில் 22.66% வரை எரிபொருள் சேமிப்பையும் பெறுங்கள். தினமும் கூடுதல் பணத்தை திரும்ப பெறுங்கள். உடனே go.uob.com/onecard இணைய பக்கத்தில் பதிவு செய்யுங்கள். பகுதி வரம்புகளுக்கு உட்பட்டது. இச்சலுகை யூஓபி கடன் அட்டையை புதிதாக பெறும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டும். விதிகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
3: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
4: ரெண்டு பேரும் படிக்கிற இந்த நிகழ்ச்சி அற்புதமா இருக்குது, ரொம்ப கலகலன்னு இருக்கு.
5: அதுக்கு காரணம் கலகலப்பான நிகழ்ச்சி மட்டும் இல்லைங்க, கருத்தான நிகழ்ச்சிகளையும் நாங்க உங்களுக்காக கொண்டு வருவோம்.
6: பறவைகளை பராமரிக்கிறாங்க.

அரசியல் உல்லாசம் ஒளிவன்பதார் எட்டு கேட்டாலே பரவசம். சிங்கப்பூர்ல நேற்றிலிருந்து, அதாவது ஜூன் மாதம் 6ஆம் தேதியிலிருந்து ஒரு பெரிய மாற்றம் ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரியுமா? நல்ல ஒரு மாற்றம் தான். 30 விழுக்காட்டினர் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது என்னன்னா பே நாவ். பே நாவ்ல இனிமே நீங்க உங்களுடைய புனை பெயர்கள், அதாவது நிக் நேம்ஸ் பயன்படுத்த முடியாது. அது நேற்றிலிருந்து இயக்கத்திற்கு வந்திருக்குது. அதற்கு பதிலாக உங்களுடைய இயல் பெயர்களை தான் நீங்க பயன்படுத்தணும். இதுதான் இப்ப இருக்கிற இயல்பு நிலை அப்படின்னு வந்துட்டு வங்கிகள் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஏன்னா ஸ்கேம்ஸ் ரொம்ப நடக்குதானே இருக்கு. இப்ப பாருங்க, நீங்க ஸ்கூபா, கிகாட் சாட் இல்ல 6767 இப்படின்னு உங்களுடைய பேர் நீங்க நிக் நேம் வச்சிருந்தீங்க அப்படின்னா யாருக்கு பணம் போகுது, யாரை வந்துட்டு ஏமாத்துறாங்க, இதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குது. அப்புறம் பணம் பறி போன பிறகு அம்மா அப்பா தானே அழுதா முடியுமா? முடியாது. அதனால இப்பவே முன்னெச்சரிக்கையாக இருக்கிறதுக்கும் ஸ்கேம்ஸ் உடைய அளவை வந்து குறைக்கிறதுக்கும் இந்த ஒரு முயற்சியில இறங்கியிருக்கிறாங்க. அதாவது இனிமே நீங்க பேனாவ் அனுப்பும் பொழுதோ இல்ல உங்களுக்கு யாராவது பேனாவ் அனுப்பும் பொழுதோ அவங்களுடைய முழு பெயர் தான் நீங்க பார்ப்பீங்க. அதுவும் வந்துட்டு எல்லா எழுத்தும் வந்து அதுல இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா சில பேர் இதுலயும் வந்துட்டு ஸ்கேம் ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு பிரைவசி முக்கியம் அப்படிலாம் வந்துட்டு மக்கள் சொல்றாங்களா பாருங்க. அப்ப இவங்களுக்கு பிரைவசி கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக உங்க முழு பெயர் அதுல இருந்தாலுமே கூட ஒரு சில வார்த்தைகளை வந்துட்டு எக்ஸ் போட்டு அதை வந்து மறைச்சிருப்பாங்க. அப்ப உங்க முழு ஸ்பெல்லிங் வந்து காட்டாம, காட்டியும் காட்டாம இருக்கு இல்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்துட்டு ஒரு ஒரு ஏற்பாடு செய்திருக்கிறாங்க. உங்களுக்கு பிரைவசியும் கொஞ்சம் கிடைக்கும், ஆனா முக்கியமாக பாதுகாப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அதனால அடுத்த முறை பேனா செய்யும் பொழுது உங்களுடைய அழகான கியூட்டான நிக் நேம் காணவில்லை அப்படின்னு வந்து நீங்க பயந்துடாதீங்க. இனிமே வந்துட்டு நிக் நேம்லாம் இல்ல, தட இல்ல, போச்சு, அவ்வளவுதான்.

0: லைஃப் இஸ் எ ரேஸ், லைஃப் இஸ் எ ரேஸ் னு ஓடிக்கிட்டே இருக்கோம் இல்லையா? நானும் தான் ஓடிக்கிட்டே இருக்கேன். ஆனா வாரத்துல ஒரு முறையாவது குற்ற உணர்ச்சி அற்ற சோம்பேறித்தன நாளாக நாமளே அமைச்சுக்கணுமா? அதாவது ஒரு லேசி டே, வாரத்துக்கு ஒரு தடவை லேசி டேயாக நீ வைத்துக்கங்க. ரொம்பவே வேலை செய்யாம அப்படி சோம்பேறித்தனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மன அழுத்தம், உயர் ரத்த அழுத்தம் இதெல்லாத்தையும் குறைக்குதான் அப்படின்னு நான் சொல்லல, ஆய்வுல சொல்லியிருக்கிறாங்க நேர்களே. அதனால இந்த நாள்பட்ட கட்டுப்படுத்த முடியாத இந்த மன அழுத்தம்லாம் இருக்கு பாத்தீங்களா, அன்மேனேஜ்ட் க்ரோனிக் ஸ்ட்ரெஸ் அப்படிலாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்துட்டு நாளடைவுல ரத்த நாளங்கள் இதயம் அதை வந்து சேதப்படுத்தி பக்கவாதம் ஏற்படும் அபாயத்தை அதிகரிக்குதான். ஓ மை காட்,
1: என்னடி சொல்ற நீ, என்ன சொல்ற
0: உங்களுடைய மனச்சோர்வு மற்றும் இந்த நாள்பட்ட நோய்களுக்கு எதிரான ஒரு நீண்ட கால தடுப்பு நடவடிக்கையாக நீங்க அதை பாத்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும்னு சொல்றாங்க நேர்களே. அதனால நம்ம கிட்னிலா சட்னி ஆறதுக்கு முன்பாக வாரத்துல ஒரு நாள் இல்ல முடியலையா அரை நாள் ஒண்ணுமே செய்யாம அப்படி மந்தமா லேசியா இருங்கறேன்.
2: இன்னொரு மேட்டர் சொல்றேன் கேக்குறீங்களா
3: சார்?
2: நான் ஒரு மேட்டர் சொன்னா அதை மறுத்து பேசக்கூடாது, தெரியுதா கோபி?

0: மறைந்த பாடலாசிரியர் பா விஜய் இவருடைய வரிகள்ல சிற்பியோட இசையில உன்னி நினைத்த திரைப்பட பாடலை கேட்டீங்க. உன்னி கிருஷ்ணன் சுஜாதா பாடல பாடியிருந்தாங்க. முதல் தடத்திலும் பிகேஇ நோக்கி செல்லும் எஸ் எல் இ உல்லன்ஸ் அவென்யூ 12 என்ட்ரன்ஸ் நுழைவாயில் பகுதியிலும் சாலை பணி எம்சிஇ நோக்கி செல்லும் ஏஒய்இ கிளமண்டி அவென்யூ 6 நுழைவாயில் பகுதியிலும் மேலும் துவாசி நோக்கி செல்லும் பிஐஇ சிடிஇ சிட்டி எக்ஸிட் பகுதியிலும் சாலை பணி. வாகன ஓட்டிகளுக்கு கவனம் தேவை.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: பாடக்கூடாது.
1: பாடவா ஒன் பாடலை
0: இப்படி எல்லாம் இல்லாம உங்களால நல்லா பாட முடியுமா? வாங்க உங்க திறமையை காட்டுங்க. உலக உண்மைகளை தெரிஞ்சுக்கணுமா? இவற்றோடு சுவாரஸ்யமான பேட்டிகள் தகவல்கள் உங்க மனம் கவர்ந்து பாடுகளும் காத்திருக்குங்க.
2: டீ கடைக்கு போவோமா?
0: மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை உங்க விமான நிகழ்ச்சி டீ கடை.
2: எக்ஸாக்ட்லி.
0: கேட்க தவறாதீங்க.
3: தொந்தரவு என்ன வருது? ஸ்ட்ராங் டீ, சுகர் தூக்கல.
4: வாரத்துல ஒரு நாள் லேசியா இருங்க, ஒண்ணுமே செய்யாம இருங்கன்னு சொன்னேன். ஆனா டான்ஸ் ஆடக்கூடாதுன்னு சொன்னேன்னா? லேசியா இருந்தா எனக்கு தூக்கம் வரும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? வாங்க இப்ப ரெண்டு பாட்டு போடுறேன். வசூல் ராஜால இருந்தும் சுல்லான் படத்துல இருந்து வருது. நல்லா டான்ஸ் ஆடுங்க, அதுவும் லேசி டே தான், ஒரு ஆக்டிவ் லேசி டேயா மாத்திக்கங்க.

சற்று முன்பு தவறாக சொல்லிட்டு நீர்களே, பா விஜய் வந்து எழுதிய பாடல், இன்னும் அவர் எழுதிட்டு தான் இருக்கிறாரு. அவருடைய பாடல் சிற்பியுடைய இசையில உன்னை நினைத்து திரைப்படத்தில் இருந்து பாடல் கேட்டீங்க. இப்ப வாங்க, வித்யாசாகருடைய இசையில யார் எழுதின பாடல், இது நாமுத்துக்குமார், இவர் தான் வந்து மறைஞ்சிருந்தாரு. இவருடைய பாடல் அடுத்தவங்களுக்காக வருது சில்லான் படத்தில் இருந்து.

0: கவனம் தேவை. மேலும் உள்ளன்சி நோக்கி செல்லும் பிகேஇ டெரி ஃபார்ம் ரோடுக்கு பிறகு வரும் முதல் தரத்திலும், பிஐஇ நோக்கி செல்லும் டிபிஇ இலியாஸ் ரோடுக்கு பிறகு வரும் முதல் தரத்திலும் சாலை பணிகள் நடந்துகிட்டு இருக்குது. இங்க பயணம் செய்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய பயணத்தை பத்திரமாக மேற்கொள்ளுங்க.
1: போக்குவரத்து நிலவரம்

0: FIFA உலகக்கிண்ண காற்பந்து போட்டிகள் ஒளிபரப்பை வழங்குவோர் டைகர் புரோக்கர் சிங்கப்பூர். உலகின் மிகப்பெரிய காற்பந்து போட்டி மீண்டும் பிரம்மாண்டமாக இடம்பெற உள்ளது. FIFA உலகக்கிண்ண காற்பந்து போட்டிகள் 2026 நாட்டங்களை உங்களுக்கு வழங்குகிறது மீடியாகோர். FIFA உலகக்கிண்ண காற்பந்து போட்டிகள் 2026 தவறவிடாதீர்கள். இப்போதே 118 வெள்ளிக்கு சந்தா செலுத்தி உடனடியாக பெற்றுக் கொள்ளுங்கள். எந்த ஒரு சாதனத்திலிருந்தும் கனடா, அமெரிக்கா, மெக்சிகோ ஆகிய நாடுகளில் நடைபெறும் 104 ஆட்டங்களை கண்டு ரசியுங்கள். மீ வாட்சில் நீங்கள் FIFA உலகக்கிண காற்பந்து போட்டிகள் 2026 கண்டு மகிழுங்கள். ஒப்பந்தம் இல்லை, பொருத்த தேவையில்லை, உடனடியாக பெற்றுக் கொள்ளலாம். பிரசித்தி பெற்ற கோப்பைக்காக உங்களுக்கு பிடித்த அணிகள் மோதும் ஆட்டங்களை இப்போதே சந்தா செலுத்தி கண்டு மகிழுங்கள். மேல் விவரங்களுக்கு FIFA உலகக்கிண காற்பந்து போட்டிகள் 2026 அனைத்து நிகழ்வுகளையும் மீடியா கோப்பில் கண்டு மகிழுங்கள். சிங்டெல், ஸ்டார்ஹப் ஆகிய தளங்களிலும் நீங்கள் காணலாம். பிரதான ஆதரவாளர் Sing Life, a better way to financial freedom. McDonald's, Cycle and Carriage Kia, Matrum, Feel It All with Coca-Cola.
1: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
2: 4 மணி நேரம் ஓடி போனதே தெரியலன்னு சொல்லப்படாது. எத்தனை விஷயங்கள் செய்தோம் இன்னும் நம்ம நிகழ்ச்சியில. நல்ல ஒரு நிகழ்ச்சியாக அமைந்திருந்தது நேர்களே. காலை 6 மணி வாக்குல வந்துட்டு நல்ல அழகான இனிமையான பாடல்கள், பழைய பாடல்களை கேட்டோம். காலம் எவ்வளவு வேகமா ஓடுது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். அப்புறம் ஜாக்கி சான் இருக்காரு, ஹையா, அவர் வந்துட்டு நமக்கு ஒரு சில அறிவுரைகளை வந்து புகுத்திட்டு இருந்தாரு. அவர் என்ன சொன்னாரு அப்படிங்கறத நான் உங்ககிட்ட நான் பகிர்ந்துகிட்டேன். 7 மணிக்கு மேல ஒரு புதிய ரங்கம் இடம்பெற்றது. FIFA வேர்ல்ட் கப் சம்பந்தப்பட்ட ஒரு புதிய ரங்கம் உங்களுக்கு நான் கொடுத்திருந்தேன். அதை நீங்க ரொம்ப சிறப்பாகவே கையாண்டிருந்தீங்க. 8 மணிக்கு மேல ஏறுது அப்படிங்கிற இடத்துல நம்ம ஜெயராமோடைய குரலை ரொம்ப அழகாக கண்டுபிடிச்சிருந்தீங்க. இப்ப 9 மணிக்கு மேல சிங்கப்பூர் பேனால இனிமே புனே பேர் பயன்படுத்த முடியாது அப்படிங்கிற ஒரு விவரத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் ஒன் டே லேசி டே ரொம்ப முக்கியம், நம்மளுடைய ஆரோக்கியத்திற்கு அது ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். இப்ப நான் கடையை சாத்திட்டு போக போற வேலை, எனக்கும் நிறைய வேலை இருக்கு இன்னைக்கு. லேசி டே அதனால வச்சுக்க முடியாது, பட் ஸ்டில் சந்தோஷமா இருக்க போறேன், எனக்கு பிடிச்சத செய்ய போறேன். நீங்களும் அதே செய்யுங்க. மீண்டும் உங்களை கூடிய விரைவில் சந்திக்கிறேன். நானுங்க ஹலோ காயத்ரி வர்த்தா.

வணக்கம். காலை மணி 10, மீடியா காப் ஒலி 9:06. செய்திகள் தொகுத்து வாசிப்பது கீர்த்திகா பெருமாள். மலேசியாவின் ஜோஹூர் மாநிலத்தில் தேர்தல் பிரச்சார பணிகள் தொடங்கியிருக்கின்றன. பிரதமர் அன்வார் இப்ராஹிமும் அவரது பக்கத்தான் ஹரப்பான் கூட்டணி தலைவர்களும் நேற்றிரவு பத்துபஹட் வட்டாரத்திற்கு சென்றிருந்தனர். கூட்டணியின் பிரச்சாரத்தில் பொருளாதார விவகாரங்களில் அதிக கவனம் செலுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பர்சாமா கட்சியும் அதன் பிரச்சாரத்தை நேற்று ஜோஹூரில் தொடங்கியது. திரு அன்வாரின் அமைச்சரவையில் இருந்த இரண்டு முன்னாள் அமைச்சர்கள் முயற்சிகளை வழிநடத்தினர். சென்ற மாதம் தொடங்கப்பட்ட கட்சிக்கு ஜோஹூர் மாநில தேர்தல் முதல் தேர்தல் சோதனையாக இருக்கும். இன்று பின்னேரத்தில் பரிசான் நேஷனல் கூட்டணி அதன் பிரச்சார நடவடிக்கைகளை தொடங்கவிருக்கிறது. தற்போது அந்த கூட்டணி மாநிலத்திற்கு பொறுப்பு வகிக்கிறது. இந்தியாவில் கல்வி அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்று கோரி நூற்றுக்கணக்கான இளையர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். தேர்வுத் தாள்கள் கசிந்தது, மதிப்பெண்களை சரிபார்ப்பதில் தவறுகள் நடந்தது ஆகிய முறைகேடுகள் நடந்திருப்பதாக கூறப்படுகிறது. அந்த முறைகேடுகளால் கல்வி அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்று போராட்டக்காரர்கள் ஆர்ப்பரித்தனர். முறைகேடுகளால் மில்லியன் கணக்கான மாணவர்களின் வேலை வாழ்க்கை பாதிப்புக்குள்ளாகியிருப்பதாக அவர்கள் கூறினர். போராட்டத்தை காக்ரோச் ஜண்டா பார்ட்டி இயக்கம் வழிநடத்தியது. கல்வி அமைச்சர் தர்மேந்திரா பிரதான் 7 நாள்களுக்குள் பதவி விலக வேண்டும் அல்லது வேலையிலிருந்து நீக்கப்பட வேண்டும் என்று இயக்கம் சொன்னது. இல்லையென்றால் இயக்கம் நாடு முழுக்க விரிவாக்கம் காணும் என்று அது எச்சரித்தது. அமெரிக்கா வளைகுடா நட்பு நாடுகளின் சீரமைப்பு பணிகளுக்கு உதவ பறிமுதல் செய்திருக்கும் ஈரானின் சொத்துக்களை பயன்படுத்தலாம். அது குறித்து வாஷிங்டன் பரிசீலிப்பதாக தெரிவிக்கப்பட்டது. மத்திய கிழக்கு பூசலில் ஈரானால் ஏற்பட்டிருக்கும் சேதத்தின் மொத்த செலவை மதிப்பிட அமெரிக்க நிதியமைச்சர் ஸ்காட் பெசன் தமது அமைச்சிடம் உத்தரவிட்டிருப்பதாக கூறப்பட்டது. சண்டை சுமார் 100 நாள் நீடித்தது. அந்த இடைப்பட்ட காலத்தில் சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு சிற்றரசுகள், கத்தார் உள்ளிட்ட நாடுகளின் உள்கட்டமைப்பை ஈரான் அதிகம் குறிவைத்தது. இந்நிலையில் அமெரிக்காவும் ஈரானும் புதிதாக ஒன்றை ஒன்று தாக்கியிருக்கின்றன. மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க தளங்களை குறிவைத்ததாக ஈரானின் புரட்சிப்படை தெரிவித்தது. தனது பிரதேசத்தின் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதல்களுக்கு பதிலடியாக தளங்கள் குறிவைக்கப்பட்டதாய் படை சொன்னது. வாஷிங்டனின் நடவடிக்கை சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை மீறுவதாக தெஹ்ரான் கூறியது. ஏதேனும் விளைவுகள் ஏற்பட்டால் அவற்றுக்கு அமெரிக்கா பொறுப்பேற்க வேண்டும் என்று ஈரான் எச்சரித்தது. இதற்கிடையே போரை முடிவுக்கு கொண்டுவரும் முயற்சியில் ஈரானின் மூத்த அதிகாரிகளை சந்தித்து பேச பாகிஸ்தானின் உள்துறை அமைச்சர் தெஹ்ரான் சென்றுள்ளார். இஸ்ரேல் லெபனானின் தெற்கு பகுதி மீது நடத்திய தாக்குதலில் 12 பேர் மாண்டனர். இஸ்ரேல் தற்காப்பு படை ஒரு ராணுவ வாகனத்தை குறிவைத்ததாக லெபனான் சொன்னது. அதில் 2 அதிகாரிகளும் 1 வீரரும் மாண்டனர். தாக்குதல்கள் லெபனானின் அரசுரிமையையும் அனைத்துலக சட்டத்தையும் அப்பட்டமாக மீறுவதாய் பெய்ரூத் சாடியது. விசாரணை தொடங்கியிருப்பதாக இஸ்ரேல் கூறியது. தனது படைகளுக்கு மிரட்டலாய் கருதப்பட்டதால்தான் வாகனம் தாக்கப்பட்டதாய் அது சொன்னது. உக்ரைன் ரஷ்யா மீது ஆளில்லா வானூர்தி தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது. அது ரஷ்யாவின் தாக்குதல்களுக்கான நியாயமான பதிலடி என்று உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி கூறினார். போரை முடிவுக்கு கொண்டுவர நேரடி சந்திப்பு நடத்த திரு ஜெலன்ஸ்கி விடுத்த அழைப்பை ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் முன்னதாக மறுத்தார். அதனைத் தொடர்ந்து கீவ் தாக்குதல்களை நடத்தியது. சுமார் 300 ஆளில்லா வானூர்திகளை இடைமறித்ததாக ரஷ்யாவின் தற்காப்பு அமைச்சு சொன்னது. தலைநகர் மாஸ்கோ, செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் உள்ளிட்ட 16 வட்டாரங்கள் குறிவைக்கப்பட்டன. ரஷ்யா பதிலடி கொடுத்தது. அது பாய்ச்சிய 270 ஆளில்லா வானூர்திகளின் பெரும்பான்மையை சுட்டு வீழ்த்தியதாக உக்ரைன் ஆகாயப்படை சொன்னது. வடகொரியா அணுவாயுதங்களை கொண்ட நாடு என்ற நிலையிலிருந்து ஒருபோதும் பின்வாங்கப் போவதில்லை என்று உறுதி கூறியிருக்கிறது. அதை மாற்ற முடியாது என்று கூறிய பியோங்யாங் எந்த மிரட்டல்களையும் சகித்துக் கொள்ளப் போவதில்லை என்று எச்சரித்தது.
சீன அதிபர் ஷி ஜின்பிங் நாளை வடகொரியாவிற்கு 2 நாள் பயணம் மேற்கொள்கிறார். அதனை முன்னிட்டு பியோங்யாங்கின் கருத்துக்கள் வந்துள்ளன. திரு ஷியும் வடகொரிய தலைவர் கிம் ஜோங் உன்னும் சந்தித்து பேசவிருக்கின்றனர். பொதுவான அம்சங்கள் குறித்து கருத்துக்கள் பரிமாறப்படும் என்று சீன வெளியுறவு அமைச்சு சொன்னது. போப் லியோ அமைதிக்கான உலகின் வேண்டுகோளுக்கு செவிசாய்க்கும்படி தலைவர்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார். பிளவுகளை ஒதுக்கி வைக்கும்படி அவர் உலக தலைவர்களை கேட்டுக்கொண்டார். போப் லியோ ஸ்பெயின் சென்றுள்ளார். ஒவ்வொரு மனிதரையும் மதிக்க வேண்டும் என்பதற்கு அவரது பயணம் உலகிற்கு முன்னுதாரணமாக இருக்கும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். பயணத்தின் போது அவர் குடியேறிகளையும் அவர்களுக்கு ஆதரவு தரும் அமைப்புகளையும் சந்திக்கவுள்ளார். ஒரு வார பயணத்தில் போப் லியோ சுமார் 20 உரைகளை ஆற்றவிருக்கிறார். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை நண்பகல் 12 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

அன்பான நேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கம். மீண்டும் உங்களுக்காக நிகழ்ச்சி படைக்க வந்துட்டேன். நான் உங்கள் யாழினி. இன்று நம்ம நிகழ்ச்சியில முதல் ஒரு மணி நேரத்திற்கு பழைய பாடல்கள் தான் கேட்க போறோம். 50களில் இருந்து, 60களில் இருந்து, 70களில் இருந்து சில அரிதான அழகான பாடல்களை நம்ம கேட்க போறோம். அது மட்டும் இல்லாம உங்களுக்காக சில சுவாரஸ்யமான தகவல்கள் வச்சிருக்கேன் பழைய திரைப்படங்களை பத்தி. அதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப பிடித்த அங்கம் நேயர் விருப்ப பாடல் அங்கம். ஆனா அந்த அங்கத்துக்கு போறதுக்கு முன்னாடி இப்போது உங்களுக்காக ரெண்டு பாடல்கள் இந்த அங்கத்துல நாகநந்தினி சங்கிலி தேவன் திரைப்படங்கள்ல இருந்து கேட்டு மகிழுங்க.

0: இது ஒரு வித்தியாசமான வார இறுதி.
1: இப்பெல்லாம் என்ன டிரான்சிஷன் பண்றீங்க, நாங்க பண்ணிருக்கோம் பாருங்க டிரான்சிஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு காட்சியை தான் கொண்டு வந்திருக்காங்க இந்த ஒரு திரைப்படத்துல, மாயா பஜார். இந்த ஒரு திரைப்படம் 1957 வெளிவந்தது. இந்த திரைப்படத்துல ஒரு காட்சி வந்து சமீபத்துல நான் பார்த்தேன், அப்படியே மிரண்டுட்டேன். நீ எல்லாம் என்ன டிரான்சிஷன் பண்றியா நீ அப்படின்னு நானே என்ன கேள்வி கேட்கிற மாதிரி இருந்துச்சு. அதுல வந்து ஒரு குளம் இருக்குது, தண்ணீர், அந்த குளத்துலதான் தண்ணீர் இருக்குது. ஒரு இளம் வயது சசிரேகா வந்து அந்த குளத்தை வந்து பாக்குறாங்க. ஒரு பெண்ணாக வளரத அந்த தண்ணீர்லயே காட்டிருக்காங்க. அப்படி ஒரு டிரான்சிஷன் இதுல வந்து ஒரு கட்டுமே இல்லாம நடந்திருக்கு. அப்படின்னா அந்த குழந்தை அங்க உட்கார வச்சுட்டு கீழே கேமரா பேன் பண்ணிட்டு திருப்பி பேன் பண்ணும் போது அவங்க யாரு, சாவித்திரி இருந்திருக்கிறாங்க. ஒரு கட்டுமே இல்லாம எடுத்திருக்காங்க இந்த காட்சி. அதுதான் இன்னுமே ஆச்சரியமா இருக்கு. இந்த சிறப்பான சித்திரங்கள்லாம் இருக்கு, ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ், அதெல்லாம் நம்ம இப்பதான் வந்துச்சுன்னு நினைக்கிறோம். ஆனா அந்த காலத்திலேயே கல்யாண சமையல் சாதம் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாடல்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா கடூர்கஜா வந்து மழை மழையா சாப்பாடு சாப்பிடுவாங்க, மழை மாதிரி கூச்சி வச்சிருப்பாங்க சாப்பாடை, அதை வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாரு. அப்ப வந்து இது எப்படி எடுத்திருக்காங்கன்னா, 4 நாட்களுக்கு ஸ்டாப் மோஷன் எனப்படும் ஒரு சித்திரத்தை வச்சு எடுத்திருக்கிறாங்க. இதை வச்சு எடுக்கும் போது அவங்க வந்து ஒரே நேரத்துல சாப்பிடற மாதிரி தான் நமக்கு இருக்குது அவ்வளோத்தையும். ஆனா 4 நாளுக்கு இழுத்து இது ஸ்டாப் மோஷன் அனிமேஷன் வச்சு அப்பவே எடுத்திருக்கிறாங்க. எவ்வளவு யோசிச்சிருக்காங்க பாருங்க இந்த படத்துடைய இயக்குநர்களும் தயாரிப்பாளர்களும். தொடர்ந்து உங்களுக்கு மாய பஜார் திரைப்படத்துல இருந்தும் குணசுந்தரி திரைப்படத்துல இருந்தும் கண்டசலா இசையில் கண்டசலா பி லீலா வழங்கும் பாடல்கள் கேட்டு மகிழுங்க.

தகர்தீம் தகர்தீம் நீ திட்டாக பறந்து கட்டாயம் வரணும் தகர்தீம் தகர்தீம் தாளம் சத்தி பாட்ட கேட்டதும் தகர்தீம் தகர்தீம் நீ திட்டாக பறந்து கட்டாயம் வரணும் தகர்தீம் தகர்தீம்

0: தாளம் ஜதி பாட்டு கேட்டதும் தகர்ந்தேன் தகர்ந்தேன்.
1: நான் சிட்டாக பறந்து கட்டாயம்
2: குடி நுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
3: We're gonna blow the speakers, baby.
4: ஒலி எங்கேயும் எப்போதும்.
5: ஏரோப்ளேன் பறக்கிறது பெருமேல.
6: தொண்டக்காரி.
7: ஒலி 1-6-8.
4: உங்க மனசுக்கு பிடித்த பாடல்களோட.
8: அப்படி போட போட போட.
9: தலாமோ தலாமோ.
10: கட்ட ஐ ஐ.
11: உங்களுக்காக நிகழ்ச்சிகளை படிச்சுக்கிட்டு இருக்கேன் நான் உங்கள் யாழினி. தொடர்ந்து உங்களுக்காக இன்னொரு தகவல், கர்ணன் என்ற திரைப்படத்தை பத்தி தான். இது 1964 வெளிவந்த ஒரு திரைப்படம். இந்த ஒரு திரைப்படத்துல இந்த திரைப்படத்துடைய இயக்குனர் B.R. பந்துலு என்ன செஞ்சிருக்காருன்னா, ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் எல்லாம் வேண்டாம்ப்பா, நம்ம குருட்சேத்திரத்திலேயே போய் இந்த படப்பிடிப்பு நடத்துவோம், அப்பதான் வந்து மகாபாரதத்துல பாக்குற மாதிரியே யுத்தம் தத்ரூபமா இருக்கும் அப்படின்னு நினைச்சு அங்க போய் படப்பிடிப்பு செஞ்சிருக்காரு. இவர் இந்திய ராணுவ படையில இருந்து சிப்பாய்களையும் தேரோட்டிகளையும் அவங்களுடைய ஆயுதத்தை எடுத்துட்டு வந்து உண்மையிலேயே இந்த போர் ஒரு காட்சியை வந்து அப்படியே எடுத்திருக்கிறாரு தத்ரூபமா. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு திரைப்படம் தான் முதல் தமிழ் திரைப்படம் ஈஸ்ட்மேன் கலர் எனப்படும் ஒரு டெக்னாலஜி வச்சு எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்துல 10 பாடல்கள் இருக்கு இல்லையா, அந்த 10 பாடல்களையும் 3-4 இசையமைத்து தயாரிச்சிருக்கிறாங்க விஸ்வநாதன் ராமமூர்த்தி இந்த 2 இசையமைப்பாளர்களும். திரைப்படமே நம்ம பார்க்கும்போது பிரம்மாண்டமா இருக்கும், அதற்கு பின்னாடி இவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான கதை. தொடர்ந்து உங்களுக்காக கர்ணன் திரைப்படத்துல இருந்தும் கோமதியின் காதலன் திரைப்படத்துல இருந்தும் 2 பாடல்கள், சீர்காழி S. கோவிந்தராஜன் அந்த பாடல்களை உங்களுக்கு வழங்குறாங்க, கேட்டு மகிழுங்க.

0: மன மகிழ்ச்சியோட இந்த வார இறுதிய ஒலியோட கொண்டாடுங்க.
1: அவ பந்தய போரா ஜிங்கிறத தங்கா நான் சிங்கிள் சொரா
2: வார இறுதி ஒலியில் நீர்களை இரண்டு நீர்களை பையன்கிட்ட ஒரு தகவல் சொன்னாங்க. ராதாகிருஷ்ணன் மற்றும் புவனேஸ்வரி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்க ஒரு காட்சியில பாத்தீங்கன்னா மாயாபஜார் திரைப்படத்துல வந்து லேப்டாப்பும் வைஃபை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க சொன்னே நான் போய் பார்த்தேன். இப்ப நம்ம பயன்படுத்துற மாதிரியே தொடர்ந்த உடனே ஒரு காட்சி தெரியுது. அந்த காட்சியில வந்து இங்கிருந்தே நம்ம வந்து மற்ற நபர்களை பாக்குற மாதிரி பாருங்க. அப்பவே இந்த ஜூம் மீட்டிங் கூகுள் மீட்டிங் எல்லாம் வச்சிருக்காங்க. எங்க இருந்திருக்காங்க பாருங்க. நம்மளுடைய மக்களுடைய அந்த தொலைநோக்கு பார்வை சொல்லவா வேணும். ரொம்ப சிறப்பா இருந்துச்சு இந்த காட்சி. இதை எங்கிட்ட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து உங்களுக்காக இரண்டு பாடல்கள், வல்லவனுக்கு வல்லவன் திரைப்படத்தில் இருந்தும், எங்க வீட்டு பிள்ளை திரைப்படத்தில் இருந்தும், TM சௌந்தரராஜன் P. சுசிலா வழங்கும் இரண்டு பாடல்கள் கேட்டு மகிழுங்க.

0: வாழ்க்கையில வேலைய பாப்போம் சஜினி.
1: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 6 மணிக்கு
0: நான் உங்களை தட்டி எழுப்ப வந்துருவோம்.
1: ரவிஜி
0: சஜினி
1: வணக்கம் சிங்கை,
0: கொஞ்சம் சிந்தனை
1: நிறைந்த புன்னகை.
2: பிரிக்க முடியாதது என்னவோ
3: தமிழும் சுவையும்,
2: பிரிய கூடாதது
3: எதுகையும் மோனையும்,
2: சேர்ந்தே இருப்பது
3: வறுமையும் புலமையும்,
2: சேராதிருப்பது
3: அறிவும் பணமும்,
2: சொல்லக்கூடாதது
3: பெண்ணிடம் ரகசியம்,
2: சொல்லக்கூடியது
3: உண்மையின் தத்துவம்,
2: பார்க்க கூடாதது
3: பசியும் பஞ்சமும்,
2: பார்த்து ரசிப்பது
3: கலையும் அழகும்,
2: கலையை சிறந்தது
3: இலிசை நாடகம்,
2: நாடகம் என்பது
3: நடிப்பும் பாட்டும்,
2: பாட்டுக்கு
3: நாரதன்,
2: வீணைக்கு
3: வாணி,
2: அழகுக்கு
3: முருகன்,
2: சொல்லுக்கு
3: அகத்தியன்,
2: வில்லுக்கு
3: விஜயன்,
2: ஆசைக்கு
3: நீ,
2: அறிவுக்கு
3: நான்.
2: ஐயா ஆளு தெரிந்து அவனும்.
1: அப்பா, இந்த ஒரு காட்சிய இந்த ரெண்டு நடிகர்களும் வசனமே எழுதி தரப்படாம அவங்களா சேர்ந்து உருவாக்குனாங்க அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா நேயர்களே? ஆனா அதுதான் நடந்திருக்கு. இந்த ஒரு காட்சியில நாகேஷும் சிவாஜியும் சேர்ந்து, இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த வசனங்களை வந்து அவங்களே ஒருத்தர் ஒருத்தர் கிட்ட பேசி இந்த சரியான கொமெடிக் டைமிங்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது ஒத்து போற மாதிரி ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் கிட்ட நல்லா அவங்க வந்து இதை பரிச்சு செஞ்சு அத ஆன் அவங்க படப்பிடிப்பு அப்பயே உருவாக்கி இதை நடிச்சிருக்கிறாங்க. இது நடிச்சு முடிஞ்சோனே அவங்க வந்து சிவாஜி இதை பார்க்கும்போது அவர் வந்து இயக்குனர் கிட்ட சொல்லியிருக்காரு, நாகேஷுடைய அந்த காமெடி நீங்க ஒண்ணு கூட நகைச்சுவையை நீங்க வந்து கட் பண்ண கூடாது, ஏன்னா அவர் அவரோட நகைச்சுவை தான் இந்த திரைப்படத்தை வந்து வேற இடத்துக்கு கொண்டு போக போகுது, இன்னும் வந்து உயரத்துக்கு கொண்டு போக போகுது. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு குறிப்பிட்ட காட்சியில் அவருடைய நகைச்சுவை வந்து தனித்துவத்தோட தெரியுது அப்படின்னு சொல்லியிருக்காரு அவ்வளவு பெரிய நடிகர் சிவாஜி கணேசன். திருவிளையாடல் திரைப்படம் வெளிவந்து சில வருடங்களுக்கு பிறகுதான் என்னுடைய தாய் தந்தையே பிறந்தாங்க. ஆனா இந்த திருவிளையாடல் திரைப்படம்னு சொன்னாலே எனக்கு கூட இந்த காட்சி நல்லா ஞாபகம் இருக்கும், ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு காட்சி தான் இந்த ஒரு காட்சி. தொடர்ந்து உங்களுக்காக அந்த ஒரு திரைப்படத்துல இருந்து பாடல் கே வி மகாதேவன் இசையில் பி சுசில் அவங்களுக்காக அந்த பாடலை வழங்குறாங்க. தொடர்ந்து சர்வ சுந்தரம் திரைப்படத்துல இருந்து விஸ்வநாதன் இசையில் ஒரு பாடல் பி சுசிலா இந்த பாடலையும் உங்களுக்கு வழங்குறாங்க, கேட்டு மகிழுங்க.

0: இது ஒரு வித்தியாசமான வார இறுதி.
1: நேர்களை இந்த அங்கத்தை முடித்து வைப்பதற்காக உங்களுக்காக இப்போது இரண்டு பாடல்கள். பாக்யலட்சுமி திரைப்படத்தில் இருந்து ஏ.எல். ராகவன் பி சுஸ்திரா வழங்கும் ஒரு பாடல், தொடர்ந்து கன்னிப்பெண் திரைப்படத்தில் இருந்து எம்.எஸ். விஸ்வநாதன் இசையில் எஸ்.பி. பாலசுப்ரமணியம் எஸ். ஜானகி வழங்கும் ஒரு பாடல். இந்த இரண்டு பாடல்களை கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து உங்களுக்கு 11 மணிக்கு மேல நீயர் விருப்ப பாடல் அங்கம், அந்த ஒரு அங்கம் உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச அங்கம் அப்படின்னு நீங்க அனுப்பி வச்சிருக்கிற உங்களுடைய குறுஞ்செய்திகள் இருந்து எனக்கு தெரியுது. தொடர்ந்து வாட்ஸ்அப் வாயிலாக உங்களுடைய விருப்ப பாடல்களை அனுப்பி வைங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்காக நான் ஒளிபரப்புறேன். மறந்துடாதீங்க, வாட்ஸ்அப் வாயிலாக 9678898968 இது உங்கள் ஒளி 9688 கேட்டாலே பரவசம்.

நேயர்களே, 12 மணி ஆகிவிட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலியன் சார் 8 கேட்டாலே பரவசம். உங்களுக்காக நிகழ்ச்சி படிச்சுக்கிட்டு இருக்கேன் நான், உங்கள் யாழினி. அடுத்த ஒரு மணி நேரத்திற்கு உங்களுக்காக சில நேர் விருப்ப பாடல்கள் தான் ஒளிபரப்ப போறேன். எனக்கு வந்து 10 மணில இருந்து சில நேர்கள் வந்து உங்களுடைய விருப்ப பாடல்கள் அனுப்பி வச்சிருக்கீங்க. அதனால நான் அந்த வரிசைப்படியே உங்களுடைய பாடல்களை நான் அந்த ஒளிபரப்புறேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேரை கவர் பண்ண ட்ரை பண்றேன். அப்படி இல்லைன்னா என்ன மன்னிச்சுக்கோங்க. சரியா, இப்போது உங்களுக்காக பாடல் ஜல்ரா சாந்தி விரும்பி கேட்டிருக்கிறாங்க. நானும் ஒரு பெண் திரைப்படத்துல இருந்து கண்ணா கருமை நிற கண்ணா என்ற ஒரு பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. உங்களுக்காக பாடல் இது.

0: ஒவ்வொரு நாளும் பேருந்துல பயணம் செய்யற ஒருத்தரா நீங்க?
1: சிங்கப்பூர் பொது பேருந்து சேவைக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கு.
0: எந்த எண் பேருந்து எங்க செயல்பட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா?
2: அதோட ஒவ்வொரு பேருந்து சேவையின் தனித்துவத்தை நம்ம அலசி ஆராய போறோம். ஒலியில நான் நவீன்,
0: நான் ரஃபி, நாங்க இருவரும் சேர்ந்து வழங்கும்
1: பஸ் பயணம்.
0: இப்போது டிக்டாக்
2: மற்றும் இன்ஸ்டாகிராம்
0: இவை இரண்டிலும் இந்த பஸ் பயணத்தை நீங்க பார்க்கலாம்.
1: எங்களுடைய பஸ் பயணம் தொடரும்.
0: இது ஒரு சிறப்பான வார இறுதி.
3: நேர்களை தொடர்ந்து உத்தம புத்திரன் திரைப்படத்துல இருந்து எந்த ஒரு பாடல்னாலும் எனக்காக நீங்க போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. லட்சுமி உங்களுக்காக பாடல் ஜி ராமநாதன் இசையில் டி எம் சௌந்தரராஜன் பி சுசிலா வழங்குகிற பாடல் கேட்டு மகிழுங்கம்மா.
4: அன்பே அமுதே

நீர்களை தொடர்ந்து ஸ்ரீ ராமஜெயம் திரைப்படத்துல இருந்து எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா வழங்கும் ஒரு பாடல விரும்பி கேட்டிருக்கிறாரு ஆழ்வார். இவரு வந்து காலையில இருந்து காத்திருக்காங்க இந்த நேர் விருப்ப பாடல் அங்கத்திற்காக. அதனால உங்களுக்காக இப்போது இந்த பாடல் தொடர்ந்து மனோரஞ்சிதம் ஒரு பாடல விரும்பி கேட்டிருக்கிறாங்க. பாண்டவர் பூமி திரைப்படத்துல இருந்து பரத்வாஜோட இசையில் அவரை வழங்கும் பாடல். இந்த பாடல அவங்களுடைய குடும்பத்தினருக்காக விரும்பி கேட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. கேட்டு மகிழுங்க பாடல்களை.

0: பிரான்ச் ப்ரொடக்ஷன்ஸ் வழங்கும் பிரதீப் குமார் அன்பிளக்ட் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி ஜூலை 11 சனிக்கிழமை 7:00 PM தி ஸ்டார் தியேட்டரில். பிரிவு 5 நுழைவுச்சீட்டுகள் அனைத்தும் விற்றுமுடிந்து விட்டன. மீதமுள்ள நுழைவுச்சீட்டுகளும் வேகமாக விற்பனையாகின்றன. கூடுதல் 80 ஜூலை 12 அன்று நடைபெறும் பிரத்யேக நிகழ்ச்சியில் பிரதீப் குமாரை நேரடியாக சந்திக்கும் வாய்ப்பு 50 மட்டுமே. நுழைவுச்சீட்டுகளுக்கு sistic.com.sg.
1: உங்களின் தினசரி செலவுகளில் 20% வரை பணத்தை திரும்ப பெற்று கூடுதல் சேமிப்பை அனுபவியுங்கள். தினசரி பேருந்து மற்றும் ரயில் பயணங்கள், வீடு திரும்பும் பயணம் அல்லது இணைய வழி பொருட்கள் வாங்குதல் என எதுவாக இருந்தாலும் UOB 1 கடன் அட்டை மூலம் ஆண்டிற்கு 7,600 வரை சேமிப்பை பெறுங்கள். ட்ரக் பயணங்கள், ஷாப்பிங் மற்றும் சிம்பிள் கோ ஆகியவற்றில் 20% வரை பணத்தை திரும்ப பெறலாம். ஷெல் மற்றும் SPC நிலையங்களில் 22.66% வரை எரிபொருள் சேமிப்பையும் பெறுங்கள். தினமும் கூடுதல் பணத்தை திரும்ப பெறுங்கள். உடனே go.uob.com/onecard இணைய பக்கத்தில் பதிவு செய்யுங்கள். தகுதி வரம்புகளுக்கு உட்பட்டது. இச்சலுகை UOB கடன் அட்டையை புதிதாக பெறும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டும். விதிகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
2: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
3: அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என்ற ரசிகப் பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம்.
4: நிகழ்ச்சியில எங்க பாட்டையும் கேட்கலாம், உங்க பாட்டையும் கேட்கலாம்.
0: விஜயா ஒரு பாடல விரும்பி கேட்டிருக்கிறாங்க. பாமா விஜயம் திரைப்படத்துல இருந்து அந்த ஒரு பாடல் உங்களுக்காக. அதோடு சீனன் ஒரு பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாரு. அன்னை வேளாங்கண்ணி திரைப்படத்துல இருந்து இந்த இரண்டு பாடல்களையும் கேட்டு மகிழுங்க.

நேர்களை தொடர்ந்து ராசி அரசி யானை பாகன் திரைப்படத்துல இருந்து ஒரு பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. அதோடு அன்பரசி ஒரு பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. கல்யாண மண்டபம் திரைப்படத்துல இருந்து உங்களுக்காக அந்த இரண்டு பாடல்கள் கேட்டு மகிடுங்க.

0: சூடா ஒரு டீ போடு.
1: டீ தானே போட்டுருவோம்.
2: நீங்க ரெண்டு பேரும் படிக்கிற இந்த நிகழ்ச்சி அற்புதமா இருக்குது, ரொம்ப கலகலன்னு இருக்கு.
3: அதுக்கு காரணம் கலகலப்பான நிகழ்ச்சி மட்டும் இல்லைங்க, கருத்தான நிகழ்ச்சிகளையும் நாங்க உங்களுக்காக கொண்டு வருவோம்.
4: தொடர்ந்து
3: எங்க வீட்டு பிள்ளை திரைப்படத்துல இருந்து டி எம் சவுந்தரராஜன் வழங்கும் ஒரு பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க அமுதா, உங்களுக்காக பாடல் இதோமா. அந்த ஒரு பாடலோடு தெய்வ தாய் திரைப்படத்துல இருந்து டி எம் சவுந்தரராஜன் இசையில் இன்னொரு பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாரு ராதாகிருஷ்ணன், உங்களுக்காக பாடல்.

நேர்கள்ல பல பேர் டி எம் சவுந்தரராஜன் ரசிகர்களா இருப்பீங்க போல் இருக்க, தொடர்ந்து ஜெயா ஒரு பாடல விரும்பி கேட்டிருக்கிறாங்க. டி எம் சவுந்தரராஜன் வழங்கும் ஒரு பாடல் வள்ளவனுக்கு வள்ளவன் திரைப்படத்துல இருந்து வேதாவுடைய இசையில் அந்த பாடல் இடம்பெறும். அவர்களோட நீல ஒரு பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இரவும் பகலும் திரைப்படத்துல இருந்து டி எம் சவுந்தரராஜன் வழங்கும் இன்னொரு பாடல் கேட்டு மகிழுங்க.

0: ஒலியின் வளரும் படைப்பாளர் பயிலரங்கு 2026.
1: வணக்கம், என் பெயர் பிரீஷா. இந்த வானொலி பயிலரங்கில் நான் வானொலியில் எப்படி பேசுவது என்று கற்றுக்கொண்டேன். மேலும் வானொலி செய்திக்காக தகவல்களை சேகரித்து தொகுத்து வழங்குவதை கற்றுக்கொண்டேன். பயிலரங்கில் எனக்கு பிடித்த அங்கம் வானொலி ஒலிபரப்பு அறையில் இருந்து பேசும் அங்கம் ஆகும். அந்த அங்கத்தில் நாங்கள் செய்தி தகவல் சேகரித்து அதை வாசிக்க வாய்ப்பு கிடைத்தது. இந்த ஆண்டு பயிலரங்கில் அனைவரும் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும்.
2: வணக்கம், நண்பகல் மணி 12, மீடியா காபோலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது கீர்த்திகா பெருமாள். சந்தோசா கோவில் உள்ள 115 மரீனாவில் ஒரு சொகுசு படகு தீப்பற்றியது. காலை சுமார் 8 மணிக்கு தீ மூண்டதாக சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் CNA-விடம் தெரிவித்தனர். 90 நிமிடம் கழித்து சிங்கப்பூர் குடிமை தற்காப்பு படையினர் சம்பவ இடத்தை சென்றடைந்தனர். படகில் சிப்பந்திகள் யாரும் இல்லை. அந்த இடத்தில் இருந்த மற்ற படகுகள் அங்கிருந்து நகர்த்தப்பட்டன. யாருக்கும் காயம் ஏற்பட்டதாக தகவல் இல்லை. தீ மூண்டதற்கான காரணம் தெரியவில்லை. ஈகிள் விங்ஸ் 3 என்று அடையாளம் காணப்பட்ட அந்த படகு 34 மீட்டர் நீளம் கொண்டது. படகில் 50 பேர் வரை செல்லலாம் என்றும் அது தனியார் பயணங்களுக்கும் நிகழ்ச்சிகளுக்கும் பயன்படுத்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. மலேசியாவின் ஜொஹூர் மாநிலத்தில் தேர்தல் பிரச்சார பணிகள் தொடங்கியிருக்கின்றன. பிரதமர் அன்வார் இப்ராஹிமும் அவரது பகத்தான் ஹரப்பான் கூட்டணி தலைவர்களும் நேற்றிரவு பத்துபஹாட் வட்டாரத்திற்கு சென்றிருந்தனர். கூட்டணியின் பிரச்சாரத்தில் பொருளாதார விவகாரங்களில் அதிக கவனம் செலுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பர்சாமா கட்சியும் அதன் பிரச்சாரத்தை நேற்று ஜொஹூரில் தொடங்கியது. திரு அன்வாரின் அமைச்சரவையில் இருந்த 2 முன்னாள் அமைச்சர்கள் முயற்சிகளை வழிநடத்தினர். சென்ற மாதம் தொடங்கப்பட்ட கட்சிக்கு ஜொஹூர் மாநில தேர்தல் முதல் தேர்தல் சோதனையாக இருக்கும். இன்று பின்னேரத்தில் பரிசா நேஷனல் கூட்டணி அதன் பிரச்சார நடவடிக்கைகளை தொடங்கவிருக்கிறது. தற்போது அந்த கூட்டணி ஜொஹூர் மாநிலத்திற்கு பொறுப்பு வகிக்கிறது. வடகொரியா அணுவாயுதங்களை கொண்ட நாடு என்ற நிலையிலிருந்து ஒருபோதும் பின்வாங்கப் போவதில்லை என்று உறுதி கூறியிருக்கிறது. அதை மாற்ற முடியாது என்று கூறிய பியோங்யாங் எந்த மிரட்டல்களையும் சகித்துக் கொள்ளப் போவதில்லை என்று எச்சரித்தது. சீன அதிபர் ஷி ஜின்பிங் நாளை வடகொரியாவிற்கு 2 நாள் பயணம் மேற்கொள்கிறார். அதனை முன்னிட்டு பியோங்யாங்கின் கருத்துக்கள் வந்துள்ளன. திரு ஷியும் வடகொரிய தலைவர் கிம் ஜோங் உன்னும் சந்தித்து பேசவிருக்கின்றனர். பொதுவான அம்சங்கள் குறித்து கருத்துக்கள் பரிமாறப்படும் என்று சீன வெளியுறவு அமைச்சு சொன்னது. இஸ்ரேல் லெபனானின் தெற்கு பகுதி மீது நடத்திய தாக்குதலில் 12 பேர் மாண்டனர். இஸ்ரேல் தற்காப்பு படை ஒரு ராணுவ வாகனத்தை குறிவைத்ததாக லெபனான் சொன்னது. அதில் 2 அதிகாரிகளும் 1 வீரரும் மாண்டனர். தாக்குதல்கள் லெபனானின் அரசுரிமையையும் அனைத்துலக சட்டத்தையும் அப்பட்டமாக மீறுவதாய் பெய்ரூத் சாடியது. விசாரணை தொடங்கியிருப்பதாக இஸ்ரேல் கூறியது. தனது படைகளுக்கு மிரட்டலாய் கருதப்பட்டதால்தான் வாகனம் தாக்கப்பட்டதாய் அது சொன்னது. உக்ரைன் ரஷ்யா மீது ஆளில்லா வானூர்தி தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது. அது ரஷ்யாவின் தாக்குதல்களுக்கான நியாயமான பதிலடி என்று உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி கூறினார். போரை முடிவுக்கு கொண்டுவர நேரடி சந்திப்பு நடத்த திரு ஜெலன்ஸ்கி விடுத்த அழைப்பை ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் முன்னதாக மறுத்தார். அதனைத் தொடர்ந்து கீவ் தாக்குதல்களை நடத்தியது. சுமார் 300 ஆளில்லா வானூர்திகளை இடைமறித்ததாக ரஷ்யாவின் தற்காப்பு அமைச்சு சொன்னது. தலைநகர் மாஸ்கோ, செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் உள்ளிட்ட 16 வட்டாரங்கள் குறிவைக்கப்பட்டன. ரஷ்யா பதிலடி கொடுத்தது. அது பாய்ச்சிய 270 ஆளில்லா வானூர்திகளில் பெரும்பாலானவற்றை சுட்டு வீழ்த்தியதாக உக்ரைன் ஆகாயப்படை சொன்னது. போப் லியோ அமைதிக்கான உலகின் வேண்டுகோளுக்கு செவிசாய்க்கும்படி உலகத் தலைவர்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார். பிளவுகளை ஒதுக்கி வைக்கும்படி அவர் கூறினார். போப் லியோ ஸ்பெயின் சென்றுள்ளார். ஒவ்வொரு மனிதரையும் மதிக்க வேண்டும் என்பதற்கு அவரது பயணம் உலகிற்கு முன்னுதாரணமாக இருக்கும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். பயணத்தின் போது அவர் குடியேறிகளையும் அவர்களுக்கு ஆதரவு தரும் அமைப்புகளையும் சந்திக்க உள்ளார். ஒருவார பயணத்தில் போப் லியோ சுமார் 20 உரைகளை ஆற்றவிருக்கிறார். அமெரிக்காவின் ஒஹாயோ மாநிலத்தில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 12 பேர் காயமுற்றனர். அவர்களில் இருவரின் நிலை மோசமாயிருப்பதாக காவல்துறை தெரிவித்தது. காயமுற்றவர்கள் 14 வயதுக்கும் 61 வயதுக்கும் இடைப்பட்டவர்கள். சம்பவத்தில் 2 பேர் ஒருவரை ஒருவர் நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தியிருந்தனர். சந்தேக நபர்களை அதிகாரிகள் தேடி வருகின்றனர். ஓல்ட் வெஸ்டர்ன் ஃபெஸ்டிவல் எனும் ஒரு நிகழ்ச்சியில் துப்பாக்கிச்சூடு நடந்தது. அந்த நிகழ்வில் 100,000+ கலந்து கொண்டிருந்தனர். பிரேசிலின் ரியோ டி ஜெனீரோ நகரில் அனைத்துலக விமான போக்குவரத்து சங்கத்தின் வருடாந்திர மாநாடு தொடங்கியுள்ளது. ஈரான் மீதான போரின் தாக்கத்தை பற்றி அனைத்துலக விமானத்துறை நிபுணர்கள் கலந்துரையாடுகின்றனர். அதிகரித்திருக்கும் எரிபொருள் செலவு, தடைப்பட்ட விமான பயணப்பாதைகள், தொடர் விமான பற்றாக்குறைகள் உள்ளிட்ட அம்சங்கள் அதில் அடங்கும். 370 விமான சேவை நிறுவனங்களின் அதிகாரிகள் மாநாட்டில் பங்கு பெறுகின்றனர். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை பிற்பகல் 1 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

நேயர்களே, 12 மணி செய்திகளுக்கு பிறகு மீண்டும் வந்துட்டேன். நான் உங்கள் யாழினி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒளி 96.8 கேட்டாலி பரவசம். இது உங்கள் ஒளியில் வார இறுதி உல்லாசம். அடுத்த ஒரு மணி நேரத்திற்கு உங்களுக்காக 80களிலையும் 90களிலையும் இடம்பெற்ற பாடல்கள் காத்துக்கிட்டு இருக்கு. உங்களுக்காக தயாரா எடுத்து வச்சிருக்கேன் அழகான பாடல்களை. அது மட்டும் இல்லாம சில சுவாரஸ்யமான தகவல்களையும் தேடி தேடி எடுத்து வந்திருக்கேன். அதனால வானொலி பக்கமாவே இருங்க. இப்போது உங்களுக்காக பாடல்கள். காவடி சிந்து திரைப்படத்துல இருந்து கே பாக்யராஜ் இசையில், மீண்டும் கோகிலா திரைப்படத்துல இருந்து இளையராஜா இசையில் கேட்டு மகிழுங்க.

0: தொடர்ந்து இணைந்திருங்க. ஒலி 96 எட்டில் கேட்டாலே பரவசம்.
1: ஒலி 96 எட்டில் போக்குவரத்து நிலவரம்.
2: ECPA நோக்கி செல்லும் KPE பாங்கவுட் ஈஸ்ட் டிரைவ் அருகில் வாகனம் ஒன்று பழுதாகி இருக்கிறது. PIE நோக்கி செல்லும் TPE லோயாங் அவென்யூ அருகில் சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஒன்றாம் தடத்தை தவிர்க்கவும்.
3: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.
4: நல்ல காஃபின்னு நினைச்சாலே அது நரசூஸ் காஃபி தான். எங்க தாத்தா அப்பா இப்போ நாங்களும் விரும்பி குடிக்கிறது நரசூஸ் காஃபி தான். உண்மையான காஃபியின் சுவை. மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
5: வாழ்த்துக்கள், உங்க மகனுக்கு திருமணம் தானே?
4: ஆமா, ஆனா அவனால வீடு வாங்க முடியுமான்னு தெரியல.
5: நானும் இப்படிதான் என் அக்கா மகனுக்காக பயந்தேன். அவன் போன மாசம் BTO சாவியை பெற்றுக் கொண்டான். பணம் போதுமானு கேட்டேன்.
4: அதுக்கு அவன் என்ன சொன்னா?
5: BTO வீடுகள் சந்தை தள்ளுபடி விலையில கிடைக்கிறதால வாங்குறவங்க சந்தை விலையை விட குறைவா தான் பணம் செலுத்துறாங்களாம்.
4: ஆனா மாத கட்டணம் எப்படி?
5: அவனை மாதிரி முதல் முறை வீடு வாங்குறவங்களுக்கு 120,000 வெள்ளி வரை வீட்டு மானியம் கிடைக்குது. மேலும் பல பேரால மத்திய சேமி நிதியை வீட்டு கடனுக்கு பயன்படுத்த முடியும். இதனால ரொக்க பணம் செலுத்துறது ரொம்ப குறையும். சில நேரம் கட்டவே தேவையில்லாம போகும்.
4: பரவாயில்லையே, என் மகன்கிட்ட சொல்லணும்.
5: ஆமா, HTV இணையதளத்துக்கு போய் அவனுக்கு பொருத்தமான வீடியோவை தேட சொல்லுங்க. தேவையான எல்லா தகவல்களுமே mynicehome.gov.sg கிடைக்கும்.
6: உங்களின் தினசரி செலவுகளில் 20% விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெற்று கூடுதல் சேமிப்பை அனுபவியுங்கள். தினசரி பேருந்து மற்றும் ரயில் பயணங்கள், வீடு திரும்பும் பயணம் அல்லது இணைய வழி பொருட்கள் வாங்குதல் என எதுவாக இருந்தாலும் UOB 1 கடன் அட்டை மூலம் ஆண்டிற்கு 2,600 வெள்ளி வரை சேமிப்பை பெறுங்கள். கிராப் பயணங்கள், ஷாப்பிங் மற்றும் சிம்பிளி கோ ஆகியவற்றில் 20% விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறலாம். ஷெல் மற்றும் SPC நிலையங்களில் 22.66% விழுக்காடு வரை எரிபொருள் சேமிப்பையும் பெறுங்கள். தினமும் கூடுதல் பணத்தை திரும்ப பெறுங்கள். உடனே go.uob.com/onecard இணைய பக்கத்தில் பதிவு செய்யுங்கள். தகுதி வரம்புகளுக்கு உட்பட்டது. இச்சலுகை UOB கடன் அட்டையை புதிதாக பெறும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டும். விதிகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
3: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.

0: பாடக்கூடாது.
1: பாடவா ஒன் பாடலை
0: இப்படிலாம் இல்லாம உங்களை நல்லா பாட முடியுமா? வாங்க உங்க திறமையை காட்டுங்க. உலக உண்மைகளை தெரிஞ்சுக்கணுமா? இவற்றோடு சுவாரஸ்யமான பேட்டிகள், தகவல்கள், உங்க மனம் கவர்ந்த பாடல்கள் காத்திருக்குங்க.
2: டீ கடைக்கு போமா?
0: மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை உங்க விமான நிகழ்ச்சி டீ கடை.
2: எக்ஸாக்ட்லி,
0: கேட்க தவறாதீங்க.
3: ஸ்ட்ராங் டீ, சுகர் தூக்கலாம்.
4: நேர்கள், 2 வாரத்திற்கு முன்னாடி என்னுடைய டைனிங் டேபிள்ல இருந்த அந்த நாற்காலி வந்து திடீர்னு உடஞ்சிருச்சு. நான் எந்திரிக்கும் போது அது வந்து கால் சரியில்லை போல் இருக்கு, அதை நான் பார்க்கல. அப்ப வந்து அந்த நாற்காலியோடய சேர்ந்து நானும் கீழே விழுந்துட்டேன். ஆனா என்னை சுத்தி இருக்கிற எல்லாரும் திடீர்னு சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்களா. நானும் சிரிக்க ஆரம்பிச்சனால எனக்கு அந்த வழியே பெருசா தெரியல. அதே மாதிரி 1 வாரம் கழிச்சு என்னுடைய தம்பி வந்து கீழே விழுந்துட்டான். பின்னாடி பார்த்து நடந்துகிட்டு இருந்தான். அவன் வந்து என்ன பார்த்து பின்னாடி திரும்பி நடந்துகிட்டு இருந்தானா, கீழே இருந்த கல்லை பார்க்காம பின்னாடி விழுந்துட்டான். அப்ப அவனை பார்த்து நான் சிரிக்க, அவன் பார்த்து அவனை பார்த்தே அவன் சிரிச்சுக்க, இந்த மாதிரி சிரிச்சே அவனுக்கு வந்து அந்த வழி பெருசா தெரியல. இப்ப சமீபத்துல தான் நான் படிச்சேன், இது வந்து நம்மளா நினைச்சுக்கிறது இல்ல, உண்மையிலேயே நம்மளுடைய உடல் வந்து சிரிப்புனால அது ஒரு நேச்சுரல் பெயின் கில்லர், அதாவது வழி நிவாரணியாக நம்ம உடல்ல வந்து இருக்கிற எண்டோர்ஃபின் செயல்படுதான். நம்ம சிரிக்கும் போது நம்ம மூளையில இருந்து எண்டோர்ஃபின்ஸ் எனப்படும் ஒரு ஹார்மோன் வந்து வெளிவருது. அப்படி அது வெளிவரும் போது அந்த ரசாயனங்கள் உடலுடைய இயற்கையான வழி நிவாரணிகளா மாறுதான். நம்ம உடல்ல ஏற்படும் சிறு வழிகள் இல்லைன்னா நாள்பட்ட வழிகளுடைய தீவிரத்தை இந்த எண்டோர்ஃபின்ஸ் தற்காலிகமாக குறைக்கிறதுனால நம்ம மனசுக்கு ஒரு வழியான ஒரு விதமான நிம்மதி கிடைக்குதான். அதனாலதான் இனிமே ஏதாச்சும் ஒரு சின்ன வழி வந்துச்சுன்னா உடனே சிரிச்சிருங்க, உங்களுக்கு வழி கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். தொடர்ந்து உங்களுக்காக பாடல்கள். புன்னகை மன்னன் திரைப்படத்துல இருந்து இளையராஜா, இசையில் சித்ரா வழங்கும் ஒரு பாடல். மெல்ல திறந்தது கதவு திரைப்படத்துல இருந்து இளையராஜா, MS விஸ்வநாதன் இசையில் சித்ரா வழங்கும் ஒரு பாடல்.

0: இது ஒரு சிறப்பான வார இறுதி.
1: இது உங்க ஒரே ஒரு ஆரியட்டு
2: தொட்டில ரோட்டு முக்கல்ல ஒளிஞ்சு நிக்கிற ஒயிட் காய் ஜோப்ல வச்சிருந்த டைம் லிமிட் உள்ள காசு அடிச்சது நைஸ்
0: வார இறுதி ஒலியில் உள்ள
3: நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி ஒன்பது அறியட்டு. கேட்டாலே பரவசம் உங்களுக்காக நிகழ்ச்சிகளை 10 மணியிலிருந்து தொகுத்து வழங்கிட்டு இருக்கேன் நான் உங்கள் யாடினி. அடுத்து உங்களுக்காக ஒரு தகவல், இது என்னவென்றால் நம்ம நைட் என்பதை தமிழ்ல சொன்னோம்னா இரவுன்னு சொல்லுவோம், ராத்திரின்னு சொல்லுவோம், ராவுன்னு சொல்லுவோம். இதற்கு இன்னொரு வார்த்தை இருக்கு. இது தமிழ் இலக்கியத்துல பயன்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தை, அதுதான் கண்குள். கங்குள் என்ற ஒரு வார்த்தை நீங்க பாத்தீங்கன்னா குறுந்தொகையில கூட பயன்படுத்தப்பட்டிருக்கும். இது வந்து இரவு இல்ல இரவு நேரம் என்பது குறிப்பதற்கான ஒரு வார்த்தை. இது வந்து தமிழ் இலக்கியத்துல சங்ககால இலக்கியத்துல நிறையவே பயன்படுத்தப்பட்டிருக்கும். அதை வந்து நம்ம படிச்சு பார்த்தோம்னா இந்த மாதிரி அழகான வார்த்தைகள் பலவற்றை நம்ம தெரிஞ்சுக்கலாம். நேற்று நீங்க கிருஷ்மிதாவுடைய படைப்பை கேட்டிருந்தீங்கன்னா அவங்களும் நிறைய தமிழ் வார்த்தைகள், மறந்து போகப்பட்ட தமிழ் வார்த்தைகளை நம்ம கிட்ட பகிர்ந்திருப்பாங்க. இந்த மாதிரி வார்த்தைகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு வானிலை பக்கமாவே இருங்க எப்போதுமே. தொடர்ந்து உங்களுக்காக பாடல்கள் ஆசை திரைப்படத்துல இருந்தும் நேருக்கு நேர் திரைப்படத்துல இருந்தும் தேவாவுடைய இசையில் கேட்டு மகிழுங்க.

0: வாழ்க்கையில வேலையை பாப்போம் சஜினி.
1: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 6 மணிக்கு
0: நான் உங்களை தட்டி எழுப்ப வந்துருவோம்.
1: ரவிஜி
0: சஜினி வணக்கம் சிங்கை, கொஞ்சம் சிந்தனை
1: நிறைந்த புன்னகை. நேயர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 1968 கேட்டாலே பரவசம். நான் உங்கள் யாழினி. நீங்க கவனிச்சிருக்கீங்களா நேர்களை, ஏதாச்சும் ஒரு பயணத்துக்கு போயிட்டு வந்தோம்னா அந்த பயணம் எவ்வளவுதான் சிறப்பா இருந்தாலும் அது எப்படி முடியுதோ அதை பொறுத்துதான் நம்மளுடைய உணர்ச்சிகள் இருக்கும். இப்ப வந்து ஒரு பயணம் சிறப்பா அமைஞ்சிருக்கு, சந்தோஷமா இருந்திருக்கும், ஆனா கடைசி நாள்ல ஏதோ ஒரு கசப்பான சம்பவம் நடந்துச்சுன்னா அந்த பயணமே நல்லா இல்லாத மாதிரி நமக்கு ஒரு உணர்ச்சி இருக்கும். இது நம்ம தானா யோசிக்கிற ஒண்ணு கிடையாது, சைக்கோலாஜிக்கலி இதுக்கு ஒரு டேர்ம் இருக்கும், உளவியல் ரீதியாக இதற்கு ஒரு டேர்ம் இருக்குது, அதுதான் பீக் அண்ட் ரூல் அப்படின்னு சொல்றாங்க, உச்சம் மற்றும் முடிவு விதி. அது என்னன்னா நம்மளுடைய மூளை நம்மளுடைய உணர்ச்சிகள் எப்ப உச்சத்துல பீக்ல இருந்துச்சோ அதையும் அப்புறம் நம்மளுடைய பயணத்துடைய இல்ல அனுபவத்துடைய முடிவு இது ரெண்டத்தையும் வச்சுதான் அந்த அனுபவத்தையே இடை போடுமா. அப்படி பார்த்தோம்னா இப்ப வந்து ஒரு பயணத்துல நல்ல சந்தோஷமா இருக்கும், ஆனா வந்து ஒரு கட்டத்துல ரொம்ப கசப்பான ஒரு நிகழ்வு ஏற்படுது, அப்ப நம்மளுடைய உணர்ச்சிகள் உச்சத்துல இருக்குது, அந்த நிகழ்வே முடிவா இருக்குதுன்னா அந்த ஒரு அனுபவமே நமக்கு என்னமோ நல்லா இல்லாத மாதிரி இருக்கும். அதே மாதிரிதான் நம்ம பள்ளி பருவத்துல நீங்க பாத்தீங்கன்னாலும் நம்ம பள்ளி படிக்கும் போது பள்ளி முழுக்க நமக்கு வந்து நல்ல அனுபவங்கள் இருந்தாலும் அதுல ஒரு சிறந்த அனுபவம் இருக்கும் தெரியுமா, அதை வச்சுதான் நம்மளுடைய பள்ளி பருவத்துல எது ரொம்ப சிறந்த பருவம் அப்படின்னு நம்ம இடை போடுறோம். அந்த பள்ளியை விட்டு வரும்போது நம்ம உணர்ச்சிகள் எப்படி இருக்குது அப்படிங்கறத வச்சும் அந்த அனுபவத்தை இடை போடுறோம். இது ஒரு சைக்கலாஜிக்கலான ஒரு விஷயம், இது நிச்சயமா ஒரு சுவாரஸ்யமான உணர்ச்சி அப்படித்தான சொல்லுவேன். தொடர்ந்து உங்களுக்காக பாடல்கள் மிஸ்டர் ரோமியோ திரைப்படத்துல இருந்தும் கருத்தம்மா திரைப்படத்துல இருந்தும் ARM மணிசையில் கேட்டு மகிழுங்க.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

நேர்களுக்கு வணக்கம். இது பான்சலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடி. டிஆர்டி தமிழலியின் இன்றைய அதிகாலை பொழுதிலே வணக்கம் தமிழலி, வணக்கம் தமிழலி ஆரம்பிக்க மங்கள வாத்தியசியாக நாதேஸ்வர தவி

இந்த அதிகாலை பொழுதிலே நீங்கள் கேட்டது மங்கள வாத்திய இசையாக நாதேஸ்வர தவிலிசை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் வணக்கம் தமிழொலியில் தொடர்கின்றது பக்தி பாமாலைகள். பக்தி பாமாலைகள் வரிசையிலே விநாயகர் துதியாக வர்ண ராமேஸ்வரன் பாடிய

விளையாட்டுதியாக நீங்கள் கேட்டது வர்ண ராமேஸ்வரன் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் வடக்கும் தமிழடியில் ஏனி தொடர்கின்றது கிறிஸ்தவ கீதமாக.

கேட்ட கிறிஸ்தவ கீதத்தை தொடர்ந்து தொடர்கின்றது வணக்கம் தமிழலியில் பக்தி பாமாலைகள் வரிசையிலே இஸ்லாமிய கீதமாக கோவை ஜலால் பாடியது.

இஸ்லாமிய கீதமாக நீங்கள் கேட்டது கோவை ஜலால் பாடியது. அந்த பாடலை தொடர்ந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமாலையிலே இனி தொடர்கின்றது குப்புசாமி குழுவினர் பாடிய ஐயப்பன் புகழ்.

இஸ்லாமிய கீதமாக கோவை ஜலால் பாட கேட்டீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமாலையிலே எனே டென்மார்க் பிரண்டா நகரில் குடிகொண்டிருக்கும் அபிராமி அம்மன் ஆலயத்தினரது ஒலிப்பேழையில் இருந்து பவதாரணி குழுவினர் பாடிய

கேட்டது டென்மார்க் பிரண்டா நகரில் குடிகொண்டிருக்கும் அபிராமி அம்மன் ஆலயத்தினரது ஒலிப்படையிலிருந்து பவதாரணி குழுவினர் பாட கேட்டீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமாலை இல்லேனி கிறிஸ்தவ கீதமாக.

பக்தி பாமாலையில் நீங்கள் கேட்டது இஸ்லாமிய கீதமாக கோவை ஜலால் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமாலையின் நிறைவாக வளமே போல் கிருஷ்ண காணமாக எஸ் ஜானகி குழுவினர் பாடியது.

அன்பர்கள் இணைந்திருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. டிஆர்டி தமிழொலி நேர்கள் அனைவருக்கும் எமது இனிய வணக்கம். டிஆர்டி தமிழொலி நிகழ்ச்சிகளின் வரிசையில் தொடர்வது

நேர்கள் எமது நிகழ்ச்சியினை பிரதி ஞாயிறுதோறும் TRT தமிழொலியில் கேட்டு பயன்பெறலாம். அத்தோடு எமது இணையதளத்தின் வாயிலாகவும் புதியதோர் உலகம் நிகழ்ச்சியினை கேட்டு பயன்பெறலாம். எமது இணையதள முகவரி www.anvinkural.com anbinkural.com என்ற இணையதளத்தின் ஊடாகவும் எமது நிகழ்ச்சியினை கேட்டு பயன்பெறலாம். கிறிஸ்து இயேசுவின் இனிய உள்ளங்களே, ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் நிறைந்திருக்க வேண்டுமென்ற வாழ்த்துக்களோடு எமது நிகழ்ச்சியினை ஆரம்பிக்கின்றோம். அன்பு உறவுகளே, இன்று கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்த பெருவிழா ஞாயிறு திருவழிபாட்டிற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். இன்றைய நாளுக்குரிய திருப்பாடல் 147. எருசலேமே, ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே, ஆண்டவரை போற்றுவாயாக.

0: முதல் வாசகம். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறைவசனங்கள் 2-3 மற்றும் 14-16 வரை. மோசே மக்களை நோக்கி கூறியதாவது, உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் பாலை நிலத்தில் உங்களை கூட்டிச் சென்ற எல்லா வழிகளையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அதன் மூலமே அவர் உங்களை எளியவராக்கினார், உங்களுக்கும் பசியை தந்தார். ஆனால் மனிதர் அப்பத்தினால் மட்டுமன்று, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் உயிர் வாழ்கின்றார் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளுமாறு நீங்களும் உங்கள் மூதாதையரும் அறிந்திராத மன்னாவினால் உங்களை உண்பித்தார். அடிமைத்தனத்தின் வீடாகிய எகிப்து நாட்டிலிருந்து உங்களை கூட்டி வந்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை மறந்துவிட வேண்டாம். அவரே கொள்ளிவாய் பாம்புகளும் தேள்களும் நிறைந்த நீரற்ற வறண்ட நிலமான பரந்த கொடிய பாலை நிலத்தில் உங்களை வழி நடத்தினவர். பாறையிலிருந்து உங்களுக்காக நீரை புறப்படச் செய்தவர். உங்கள் மூதாதையருக்கு தெரிந்திராத மன்னாவால் பாலை நிலத்தில் உங்களை உண்பித்தார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.
1: திருப்பாடல் 147.

இரண்டாம் வாசகம். அப்பம் ஒன்றே, ஆதலால் நாம் பலராயினும் ஒரே உடலாய் இருக்கிறோம். திருத்தூதரான தூய பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறைவசனங்கள் 16 17 வரை. சகோதரர்களே, கடவுளை போற்றி திருவிருந்து கிண்ணத்திலிருந்து பருகுகிறோமே, அது கிறிஸ்துவின் இரத்தத்திலே பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பத்தை பிட்டு உண்கின்றோமே, அது கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பம் ஒன்றே, ஆதலால் நாம் பலராயினும் ஒரே உடலாய் இருக்கிறோம். ஏனெனில் நாம் அனைவரும் அந்த ஒரு அப்பத்தில் தான் பங்கு கொள்கிறோம். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.

0: நற்செய்தி வாசகம். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். ஜோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். நூற்பிரிவு 6, இறை சொற்றொடர்கள் 51-58 வரை. அக்காலத்தில் இயேசு யூத மக்கள் கூட்டத்தை நோக்கி கூறியதாவது, விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கின்றேன், அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கின்றேன். நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் அவர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தாலொழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கின்றேன். அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல. இதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
1: இனிய இதயங்களே, இன்று நாம் இயேசுவின் திருவுடல் திருரத்த பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். நற்கருணையிலிருந்து ஆன்மாவிற்கு சக்தியையும், இயேசுவின் இரத்தத்திலிருந்து ஆன்மாவிற்கு தூய்மையையும் பெற்றுக் கொள்வதுதான் இன்றைய திருவிழா. பெரியவர் ஒருவர் மரணப்படுக்கையில் இருந்தார். அருகில் அவரது ஒரே மகன் நின்று கொண்டிருந்தான். கொஞ்சம் கொஞ்சமாக செத்துக் கொண்டிருந்த பெரியவர் தன் மகனை நோக்கி, என் மகனே, நான் உனக்கு சொல்லப்போகும் என்னுடைய இறுதி வார்த்தைகளை உன்னுடைய வாழ்வில் என்றும் கடைபிடிக்க வேண்டும். முதலாவது, பெற்ற தாய் உட்பட எந்த பெரியவருக்கும் சோறு போடாதே. இரண்டாவது, கொடுத்த கடனை கேட்காதே. மூன்றாவது, விதைத்த நிலத்திற்கு வேலி போடாதே என்று சொல்லி தன் உயிரை துறந்தார். தந்தையின் சொற்படி தன் தாய்க்கும் மற்றும் தன்னை அண்டி வந்த பெரியவர்களுக்கும் அவன் சோறு போடவில்லை. இதனால் அனைவரிடமும் அவப்பெயரை பெற்றுக் கொண்டான். கொடுத்த கடனை கேட்காததன் காரணமாக விரைவில் ஒன்றும் இல்லாதவனானான். விதைத்த நிலத்திற்கு வேலி போடாததன் காரணமாக பயிர் வளர்ந்தபின் ஆடு மாடுகள் மேய்ந்து விவசாயம் பண்ண முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டான். விரைவில் வாழ்வின் கடைநிலைக்கு தள்ளப்பட்ட அவன் தன் தந்தையின் நெடுங்கால நண்பரான ஒருவரை சந்தித்து தன் தந்தையின் விசித்திரமான இறுதி வார்த்தைகளை பற்றியும் அதனால் தனக்கு நேர்ந்த இழப்பு பற்றியும் எடுத்துச் சொன்னான். அப்போது பெரியவர், தம்பி, உன்னுடைய தந்தையின் இறுதி வார்த்தைகளை நீ தவறாக புரிந்து கொண்டதால் வந்துள்ள விளைவு இது. பெற்ற தாய் உட்பட எந்த பெரியவருக்கும் சோறு போடாதே என்றால், சோற்றை அதிகமாக போட்டாலும் குறைவாக போட்டாலும் பெரியவர்கள் கோபப்படுவார்கள். ஆகவே நீ சோறு போடாமல் சோற்றை அவர்களே எடுக்க அனுமதிக்க வேண்டும் என்று பொருள். கொடுத்த கடனை கேட்காதே என்றால், கேட்கிற அளவுக்கு வைத்துக் கொள்கலுடன் கடன் கொடுக்காதே என்று பொருள். விதைத்து நிலத்திற்கு வேலி போடாதே என்றால், சுற்றி இருக்கிறவங்க நல்லவங்களா இருப்பதை பார்த்து நிலம் வாங்கணும், அப்போது வேலி போட வேண்டியிருக்காது என்று அர்த்தம் என்று சொன்னாராம். தன் தந்தை தனக்கு கொடுத்த இறுதி வார்த்தைகளை தவறாக புரிந்து கொண்ட மகனைப் போல நாமும் பல வேளைகளில் நம் ஆண்டவர் தன் வாழ்வின் இறுதி வேளையில் நமக்கு விட்டு சென்ற மரண சாசனமாகிய அவரது திருவுடல் மற்றும் திருரத்தம் ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை தவறாக புரிந்து கொண்டு விட்டோமோ என்று எண்ண தோன்றுகிறது. இந்த மனுக்குல வாழ்விற்காகவும் மீட்பிற்காகவும் தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் தந்த நிகழ்வை ஒரு வேடிக்கையாக அணுக துணிந்துவிட்ட சூழ்நிலையில் அவற்றின் முக்கியத்துவத்தை நமக்கு மீண்டும் உணர்த்த திருச்சபையானது இயேசுவின் திருவுடல் திருரத்தம் திருவிழாவை நமக்கு கொடுத்துள்ளது. இன்றைய விழா இரண்டு நோக்கங்களுக்காக கொண்டாடப்படுகிறது. ஒன்று, தன்னையே மனுக்குலத்திற்கு வழங்கிய இறைவனின் அளவற்ற அருட்செல்வத்திற்கு நன்றி சொல்வது. இரண்டாவது, நமது தனிப்பட்ட மற்றும் சமுதாய வாழ்வில் இயேசுவின் திருவுடல் மற்றும் திருரத்தம் எவ்வளவு அவசியமானது என்பதை உணர்ந்து கொள்வது. இந்த இரண்டாவது நோக்கத்தை பற்றி கொஞ்சம் ஆழமாக தொடர்ந்து சிந்திக்கலாம். ஒரு மனிதன் உயிர் வாழ எது இருக்கின்றதோ இல்லையோ, உணவும் நீரும் மிக அவசியமானவை. காற்றுக்கு அடுத்தபடியாக நாம் உயிர் வாழ இவை இரண்டும் அவசியமாக இருக்கின்றது. உணவு நமது உடலை வாழ வைக்கிறது. உயிரற்ற உணவை நாம் உட்கொண்டாலும் அது நமக்குள் சென்று உயிரளிக்க வல்லதாக வாழ வைக்கக்கூடியதாக மாறுகிறது. உணவு உட்கொள்ளவில்லை என்றால் நம் உடலின் செல்கள் இறக்க ஆரம்பிக்கின்றன. அதேபோல நம் உடலை தூய்மைப்படுத்தி அதற்கு புத்துணர்ச்சியையும் புத்தெழுச்சியையும் தர நீர் அவசியமானது. உடலின் வெளிப்புறத்தை மட்டுமல்ல, உடலின் உட்புறத்தையும் சுத்தப்படுத்த நீர் அவசியம். வாட்டர் தெரப்பி எனப்படும் நீர் மருத்துவம், சரியான நேரங்களில் சரியான அளவில் நாம் தண்ணீர் குடிக்கும்போது நம் உடலை நோயின்றி பாதுகாக்கலாம் என்று சொல்லுகிறது. உடல் உயிர் வாழ உணவும் உடல் கழுவப்பட நீரும் அவசியமானது போல, நமது ஆன்மா வாழ்வு பெற இயேசுவின் உடலும் பாவங்களிலிருந்து கழுவப்பெற அவரது இரத்தமும் அவசியமாக இருக்கின்றன. நாம் உண்கின்ற உணவு உடலுக்கு வாழ்வையும் வளர்ச்சியையும் கொடுப்பது போல, இயேசுவின் உடலாகிய நற்கரணை நம் ஆன்மீக வாழ்விற்கு சக்தியையும் வளர்ச்சியையும் கொடுக்க வல்லதாக இருக்கிறது. உடல் நலம் இழந்தவர் நல்ல சத்துள்ள உணவை உண்ணும்போது வலிமை பெற்றவராக மாறுவது போல, நாம் உண்ணும் நற்கரணையானது நமது ஆன்மீக வாழ்வின் குறைகளையும் தீமைகளையும் நீக்கி நமக்கு வாழ்வு தர வல்லதாக இருக்கிறது. நாம் உண்ணும் சாதாரண உணவு நமது வாழ்நாட்களின் எண்ணிக்கையை கூட்டுகிறது. நற்கரணை இன்னும் ஒருபடி மேலே சென்று நமக்கு நிலைவாழ்வை பெற்றுத்தர வல்லதாக இருக்கின்றது. உயிரற்ற உணவை உட்கொள்ளும் போதே அது நமக்கு உயிரளிக்க வல்லதாக இருக்குமேயானால், உயிருள்ள உணவு கிறிஸ்துவை உண்ணும்போது எந்த அளவிற்கு அது வாழ்வு தர வல்லதாக இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்ப்பது அவசியம். அடுத்ததாக, சிலுவையில் சிந்தப்பட்ட இயேசுவின் இரத்தம் நம்மிலிருந்து அனைத்து பாவங்களையும் நீக்குவது மட்டுமல்லாமல் அழிவிலிருந்து நம்மை காக்க வல்லதாகவும் இருக்கிறது. எகிப்தில் எந்தெந்த வீடுகளிலெல்லாம் இரத்தம் பூசப்பட்டிருந்ததோ அந்தந்த வீடுகளிலெல்லாம் அழிப்பவன் உள்ளே புகவில்லை. இயேசுவின் இரத்தத்தால் நாம் கழுவப்படும் போது தீயோனின் எந்த சக்தியும் நம்மை தீண்டப்போவதில்லை. எனவே எபிரேய நூலின் ஆசிரியர், இரத்தம் சிந்துதல் இன்றி பாவ மன்னிப்பு இல்லை என்கிறார். அவரது திருவுடலை உண்ணும் போதெல்லாம் நாம் திடமடைகின்றோம், அவரது திரு இரத்தத்தை பருகும் போதெல்லாம் பாவங்களிலிருந்து கழுவப்பெறுகிறோம் என்ற இன்றைய நற்கரணை மன்றாட்டு வாசகங்களை மனதில் இருத்துவோம், விசுவசிப்போம், வாழ்வு பெறுவோம்.
0: அம்மையப்பனே இறைவா, இதோ இந்த உலகை இலவசமாக படைத்து எங்கள் அனைவரையும் பராமரித்து வருவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இதோ எங்களுக்கு என்ன தேவை என்பதை நாங்கள் கேட்காமலே தருகின்ற தாயான இறைவா, நீர் அற்புதமாக தந்த இலவசமாக தந்த இந்த வாழ்வுக்காக என்ன தர வேண்டும் என்று நாங்கள் சிந்திக்கின்றோம். இதோ நீர் ஏராளமாக தந்திருக்கின்ற அனைத்தையும் நாங்கள் எங்களோடு வாழ்கின்ற சக மனிதர்களுக்கு செய்கின்ற நன்மையால் திரும்பி செய்வதற்கான சக்தியை எங்களுக்கு நீர் தந்தருவீராக. ஒவ்வொரு முறையும் நாங்கள் அடியெடுத்து வைக்கின்ற பொழுது, எங்கள் இயக்கத்தை தொடங்குகின்ற பொழுது, அதன் அடிப்படையாக இதோ நான் அனைத்தையும் பெற்றுக்கொண்டேன், இலவசமாக கடவுள் அனைத்தையும் தந்திருக்கின்றார், அதை என் சக மனிதனுக்கு கொடுக்க வேண்டும் என்பதை தாரக மந்திரமாக நாங்கள் கொண்டு வாழ்வதற்கான சக்தியை அம்மையப்பனே இறைவா எங்களுக்கு இடைவிடாமல் தருவீராக. இது இந்த வேளையில் நாங்கள் தருவதற்கு தயங்குகின்ற பொழுது, பிறருக்கு கொடுப்பதற்கு இருமுறை சிந்திக்கின்ற பொழுது, ஏன் கொடுக்க வேண்டும் என்று வினா எழுப்புகின்ற போதுதான் இதோ எங்கள் வாழ்க்கை பிறருக்கு சூனியமாகி விடுகின்றது, எங்கள் வார்த்தைகள் எங்களுக்கு சூனியமாகி விடுகின்றது. இதோ இனி ஒருபோதும் எங்களிடமிருந்து புறப்பட்டு வரும் எதுவும் பிறருக்கு சென்று சேர்வதற்கு தடையில்லாத அற்புதமான வாழ்க்கையை எங்களுக்கு அமைத்து தருவீராக. இதோ இந்த வேளையில் இத்தகைய தடைகளை ஏற்கின்ற மனிதர்களுக்காய் வேண்டுகின்றோம். இதோ துன்பப்படுகிறவர்களுக்கு, வறியவர்களுக்கு, வாழ்வு இல்லாதவர்களுக்கு, இதோ நீதியின் நிமித்தம் துன்பப்படுகின்றவர்கள், அநீதியால் அக்கிரமத்தால் வதைக்கப்படுகின்றவர்கள், இன்னும் போர்க்களங்களிலே கொலையுறுகின்ற போராளிகள், எந்த தவறும் செய்யாமல் நடக்கின்ற யுத்தத்திலே உயிர் துறக்கின்ற அப்பாவி மக்கள், அத்தனை பேருக்காகவும் வேண்டுகின்றோம். அம்மையப்பனே இறைவா, நாங்கள் உழைத்து இதோ நீர் விரும்பியபடி இந்த உலகை மாற்ற சக்தியை தந்தருள்வீராக. ஆமீன்.

நேர்கள் இதுவரை ஞாயிறு இறை அமுதம் கேட்டீர்கள். இன்றைய ஞாயிறு இறை அமுதத்தில் மறையுரை வழங்கியவர் அருள்பணி டெனிஸ் வாய்ஸ் அடிகளார். அருள்படி டெனிஸ் வாய்ஸ் அடிகளாருக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நிகழ்ச்சியினை நிறைவு செய்ய அன்னையின் பாடல் ஒன்றை கேட்போம்.

சிஆர்டி தமிழ் ஒலியோடு இணைந்திருந்து எமது நிகழ்ச்சியினை செவிமடுத்த அனைத்து அன்புடன்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி.

0: அன்பு உறவுகள், இதுவரை சில்வஸ்டர் அவர்கள் தயாரித்து தொகுத்து வழங்கிய புதியதொரு உலகம் நிகழ்ச்சியினை கேட்டீர்கள்.
1: கனடா வன்கூவர் சரையில் பிஸ்டோ டான்ஸ் அகாடமி பெருமையுடன் வழங்கும் மாத்தியோசி மூன்றாவது இசை கலாச்சாரம்.

தேதி ஜூன் மாதம் மாலை 4 மணிக்கு சரே ஆர்ட்ஸ் சென்டர் மெயின் ஸ்டேஜ் பிரதம விருந்தினர்களாக பிரபல இந்திய நடன ஆசிரியை சிந்தியா வினோலின் கலந்து கொண்டு நடனமாடியும் சிறப்பிக்க இருக்கிறார். சிறப்பு விருந்தினராக சரே சிட்டின் கவுன்சிலர் லிண்டா அனிஸ் அவர்களும் கலந்து கொள்கிறார். நுழைவு சீட்டு $25. ஆசனங்களுக்காக காத்திருக்காமல் உடனே பதிவு செய்து உங்கள் ஆசனங்களை உறுதி செய்து கொள்ளுங்கள். மேலதிக தொடர்புகளுக்கு FDDA@ANGAY CHANDRASEKAR.com FEDA@ANJCHANDRASEKAR.com மறந்து விடாதீர்கள். 20ஆம் தேதி ஜூன் மாதம் மாலை 4 மணிக்கு கனடா வன்கூவர் சரையிலே பிப்டோ டான்ஸ் அகாடமி பெருமையுடன் வழங்கும் மாத்தியோசி 3வது இசை கலாச்சார விழா.

நேரம் சரியாக 8:39 ஐக்கிய ராஜ்யத்தில் 7:39 தொடர்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி? 12 ராசிகளுக்கான பலா பலன்கள். இன்று 7 ஜூன் மாதம் சனி ஞாயிற்றுக்கிழமைக்கு உரியது. மேசம் தொடக்கம் மீன ராசி வரை மேசத்துக்கு உரியது. இன்று எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்க முழு முயற்சி மேற்கொள்வீர்கள். வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மை தரும். வெற்றி பெற கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும். புதிய முயற்சிகள் எடுக்க ஆர்வம் காட்டுவீர்கள். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 3-5. ரிஷபராசி, இன்று பயணங்களால் நன்மை உண்டாகும். சந்திரன் ஆதாயத்தை தருவார். மனக்குழப்பம் நீங்கி தெளிவு உண்டாகும். சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரியங்கள் அனுகூலம் ஏற்படும். குடும்பத்தினுடன் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் வாய்ப்பு வரும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை பிரவுன். அதிர்ஷ்ட எண்கள் 2-6. இது ரிஷப ராசிக்கு உரியது. மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று எதிலும் எச்சரிக்கையும் கவனமும் தேவை. தொழில் வியாபாரம் சிறப்படையும். புதிய ஓர்டர்கள் பெறுவதில் உற்சாகமாக ஈடுபடுவீர்கள். பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் வேகம் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையாக செயல்பட்டு பணிகளை வெற்றிகரமாக செய்து முடித்து மேல் அதிகாரிகளின் நன்மதிப்பை பெறுவீர்கள். அதிர்ஷ்ட நிறம் ஓரஞ்சு வெளிர் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 1-5-6. இது மிதுன ராசிக்காரர்களுக்கு உரியது. கடகராசி அன்பு உறவுகளுக்கு இன்று குடும்பத்தில் இருந்த டென்ஷன் விலகும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் உண்டாகும். சகோதரர் மூலம் நன்மை ஏற்படும். பிள்ளைகள் எதிர்காலம் குறித்து சிந்தனை மேலோங்கும். உறவினர்கள் நண்பர்களின் உதவியும் கிடைக்கும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 3-5-9. இது கடகராசிக்குரியது. சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று திறமையாக பேசுவதன் மூலம் காரிய அனுகூலம் உண்டாகும். தெளிவான சிந்தனை இருக்கும். தொழிலை விரிவுபடுத்த அதிக ஆர்வம் காட்டுவீர்கள். மனதில் உற்சாகம் உண்டாகும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 6-9. இன்று திடீர் கோபம் டென்ஷன் ஏற்படலாம்.

இருக்கும் உத்தியோகம் தொடர்பான இடமாற்றம் உண்டாகலாம். அதிர்ஷ்ட நிறம் நீலம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 1-6. அடுத்து விருச்ச ராசிக்காரர்களுக்கானது. இன்று குடும்பத்தில் எதிர்பாராத திடீர் செலவு ஏற்படலாம். கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்வது நல்லது. பிள்ளைகளிடம் பக்குவமாக நடந்து கொள்வது நன்மை தரும். உறவினர்கள் நண்பர்கள் வருகை இருக்கும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 5-6. இது விருச்சிக ராசியை அன்பர்களுக்குரியது. தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று கோபத்தை கட்டுப்படுத்திக் கொண்டு அமைதியை கடைபிடிப்பதன் மூலம் எல்லாவற்றிலும் அனுகூலம் உண்டாகும். டென்ஷனை குறைப்பது நல்லது. கவனத்தை சிதறவிடாமல் உங்களது வேலைகள் சரிவர செய்வது வெற்றிக்கு உதவும். இதிலும் நிதானத்தை கடைப்பிடிப்பது நல்லது. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். சோப்பு. அதிர்ஷ்ட எண் 4-6. இது தனுசு ராசிக்காரர்களுக்கு உரியது. தனுசு ராசியை தொடர்ந்து மகர ராசி அன்பு உறவுகளுக்கு இன்று எல்லா வகையிலும் நன்மை உண்டாகும். சந்திரன் சஞ்சாரத்தால் இதிலும் சாதகமான பலன் கிடைக்கும். மற்றவர்களுக்கு உதவியை செய்து அதன் மூலம் நன்மதிப்பு பெறுவீர்கள். உடல் ஆரோக்கியம் உண்டாகும். அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண் 2-9. இது மகர ராசி அன்பர்களுக்குரியது. மகர ராசியை தொடர்ந்து கும்பராசி அன்பு உறவுகளுக்கு இன்று பணவரத்து திருப்தி தரும். பயணங்கள் செல்ல நேரிடும். விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் சூழ்நிலை வரும். முக்கிய நபர்களின் உதவி கிடைக்கும். சிலர் புதிய வாகனம் வாங்குவார்கள். அதிர்ஷ்ட நிறம் நீலம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 1-5. இது கும்பராசிக்காரர்களுக்கு உரியது. கும்பராசியை தொடர்ந்து மீன ராசி இன்று தொழிலில் வியாபாரம் மந்த நிலை மாறும். சாதுரியமான பேச்சின் மூலம் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்க பெறுவீர்கள். விலகி சென்ற வாடிக்கையாளர்கள் மீண்டும் வருவார்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சாமர்த்தியமான செயல்கள் மூலம் காரிய வெற்றி காண்பார்கள். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 5-6. இது மீன ராசிக்குரியது. இதுவரை அன்பு உறவுகள். இன்று 12 ராசிக்காரர்களுக்கான இன்றைய ராசி பலனை கேட்டீர்கள்.

0: வாழ்த்துவோர் வாழ்த்தலாம்.
1: இன்று பிறந்த நாம் பிள்ளைகள்
0: இன்று உங்கள் இல்லங்களில் இடம்பெறுகின்ற மங்களகரமான சுபகாரியங்களை கொண்டாடி கொண்டிருப்பவர்கள் அனைவருக்கும் டிஆர்டி தமிழொலி குடும்பம் தங்களது இதய நிறைந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றனர்.

0: இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் தாயா.
0: வணக்கம் திருமதி பத்மராணி, நல்லமா இருக்கிறீங்களா? நன்றி நன்றி, உங்களுடைய அன்பான பிரார்த்தனைகளுக்கு நன்றி. நீங்களும் நலமாக உற்சாகமாக கலகலப்பாகிறீர்கள்.
1: ஓகே, நன்றி. இன்றைய தினம் மார்சல் என்ற மகன் ஜோனி.
0: என்ன பேருமா? ஜெனியா?
1: ஜோனா. ஜோனா.
0: ஜோனா.
1: ஓ, ஜோனி. ஜெகன்ற மகள் அனிஸ்.
0: கோவிதான் ஜெகன்ற மகன்.
1: மகள் மகள் அனிஸ். அனிஸ் மகனோ மகளோ?
0: அதுக்கு மூன்று படிகள் சகோதரி.
1: சரி சரி, மகன்.
0: ஜெகன்ற மகன் என்ன பேர்?
1: அனிஸ். மனோகரி சுப்பிரமணியத்தின் புறாமகனாம் கிரிதரன்.
0: கிரிதரன்
1: இவ்வளவு பேரும் உண்டாக்கி தங்கள் பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். அவர்கள் என்றென்றும் சகல சௌபாக்கியங்களும்
0: பெற்று அறிவிப்பாளர் கேதுவும் பிறந்த நாள்.
1: விதையில் போல கேக்கு வெட்டுறாங்க.

0: விடியவிட்டுள்ளதாக இருக்கு.
1: அவர் பாட்டிக்கு செய்யறதுக்காக வேற இல்ல.
0: சரி சரி, அவருக்கு மங்களகரமான விழா ஒன்று.
1: சரி
0: சரி, இந்த அறிவித்தல்களை தந்த உங்களுக்கும் எங்கள் இதயபூர்வ நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி
1: நன்றி வணக்கம்.
0: அவர் சகோதரி பத்மராணி அவர்கள், அதாவது மார்சலினுடைய அன்பு மகன் ஜோனா அவர்கள் பிறந்த நாளை கொண்டாலும், அதே போல் எங்களுடைய அறிவிப்பாளர் ஜெகனுடைய மகன் அனிஸ் அவர்கள் இன்று பிறந்த நாளை கொண்டாடுகிறார். எங்களுடைய அறிவிப்பாளர் சோபிதாவுடைய அன்பு மகள் ஜெரோமி இன்று பிறந்த நாளை கொண்டாடுகிறார். எங்களுடைய மூத்த அறிவிப்பாளர் கேது அவர்கள் இன்று பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். ரியான் அவர்கள் இன்று பிறந்த நாளை கொண்டாடுறோம். மற்றது கிரீதரன் அவர்கள் பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்கள். இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் 5-6 அன்பு உறவுகள் இன்று போல் என்றும் சிரஞ்சீவியாக எல்லா செல்வங்களும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என டிஆர்டி தமிழொலி குடும்பமும் வாழ்த்தி மகிழ்கின்றது. வாழ்த்துவதற்காக வந்திருக்கும் அன்பு உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
2: வணக்கம்
0: ஜோஸ்ரீ அம்மா, நலமா இருக்கிறீங்களா?
2: நல்லா
0: இருக்கிறோம், நல்லா இருக்கிறோம். சொல்லுங்கள். மற்றது ஜெரோமி, கேது, ரியான்,
2: கிரிதரன், எல்லோருக்கும் நிறைந்த பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள். அது கேது ஒழுங்கு செய்யறேன், நானும் போறேன், என்ன கூட்டிக்கிட்டு போவாங்க பிறந்த நாள் கொண்டாடுறதுக்கு, போறேன் நானும்.
0: ஓகே,
3: இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் எங்கள் அறிவிப்பாளர் கேது அவர்களுக்கும், ஜோனா, அனிஸ், ஜெரோமி, ரியான், கிரிதரன் 6 பேருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பில் இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்களை தெரிவித்து நன்றி வணக்கம்.
0: நன்றி ரஜினி, உங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள் எல்லோரையும் வளம்பெற செய்யும், உற்சாகப்படுத்தும். அந்தவையில் உங்களுக்கு நன்றிகள். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
4: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் பாமா, நலமா இருக்கிறீங்களா?
4: நலம். நீங்கள்?
0: எல்லோரும் நலமா இருக்கிறோம். நன்றி
4: நன்றி. ஜெகந்த மகனுக்கு பேர் அனுஷ்.
0: அனுஷ்
4: அனுஷ்
0: அனுஷ் இல்ல அனுஷ்
4: இல்ல அனுஷ்
0: பாவம் எல்லாம்
4: இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் அறிவிப்பாளர் கேதுவுக்கும், எங்கள் அன்பு மருமகன் அனுஷுக்கும், ஜொனிக்கும், ஜெரோமிக்கு, ரியானுக்கு, கிறிஸ்து கிரீட் மூவருக்கும் அன்பான பிறந்த நாள் வாழ்த்துக்கள். மூவரும் எல்லா செல்வங்களோடு சீரும் சிறப்பாக நன்றாக படித்து நல்ல பிள்ளைகளாக வளர உணவு வாழ்த்தி விட வருகிறோம். நன்றி வணக்கம்.
0: நன்றி உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கும் எங்கள் இதய நிறைந்த நன்றிகள். அவர் பாமா ராஜரட்னம் அவர்கள். அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புற வணக்கம். வணக்கம் சிவராணி.
5: வைவர் என்று சொன்னாத்தான் நாங்கள் வருவோம். நன்றி ராஜா.
0: உங்களுக்கு கேட்காத நான் கதைக்கிறது.
5: நீங்க வானொலியில வந்திருக்கேன்னு
0: சொல்லுவீங்க, இல்லாட்டி
5: வைபருன்னு
0: சொல்லுவீங்க.
5: இன்னொரு போன்ல ரேடியோ போட்டுட்டு இந்த போன்ல கதைப்போம். ஓகே, நன்றி ராஜண்ண. இன்றைய தினம் பிறந்த நாள் காணும் அன்பு அறிவிப்பாளர் கேது அண்ணாவுக்கும், ஜொனி இவ்வளவுக்கும் எங்கள் குடும்பம் சார்ந்த இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அவர்கள் இன்றைய நாள் போல் என்றென்றும் நலமாகவும் சந்தோஷமாகவும் இருக்க எல்லாம் எல்லா இறைவனை வேண்டி வாழ்த்தி விட வருகிறேன். நன்றி ராஜா.
0: நன்றி அம்மா, உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கும் எங்கள் இதே நிறைந்த நன்றிகள். அவர் சிவராணி அவர்கள் பெல்ஜியத்திலிருந்து. அவரை தொடர்ந்து வானில் வந்திருக்கும் அடுத்த அன்புற வணக்கம்.
6: வணக்கம் ராஜானா.
0: வணக்கம் ராஜினி. அல்போன்ஸ் நலமா இருக்கீங்களா?
6: நீங்க
0: எல்லோரும் நலமா இருக்கிறோம். நன்றி
6: நன்றி. இன்று பிறந்த நாளை காணும் அறிவிப்பாளர் கேது அவர்களுக்கும், அறிவிப்பாளரின் மகள் சோபிதாவின் மகள் ஜெரோமியாவுக்கும், ஜெகனின் மகன் அனுஷுக்கும், மற்றது ஜோனி, ரியான்,
0: கிரிதரன்,
6: ஸ்ரீதரன். அதே வரைக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பில் பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க்கு பிறந்த வாழ்த்துக்களை கூறுகிறோம். நன்றி, வணக்கம்.
0: நன்றி சோதரி, உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கு நன்றிகள். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
7: இனிய காலை வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் திருமதி சுந்தரலிங்கம் அவர்கள், நலமா இருக்கிறீங்களா?
7: ஓ, நாங்கள் குடும்பத்தில் எல்லோருமே நலமா இருக்கின்றோம் அண்ணா. அதே போல நீங்களும் இனிய அன்பு உறவுகள் எல்லோரும் நலமாக வளமாக வாழ எல்லோருக்கும் பொதுவான அந்த இறைவனை வேண்டிக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் கேது உட்பட ஐந்து மழலைகளுக்கும் எமது குடும்ப சார்பான மன நிறைந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அவர்கள் இன்று போல் எந்தெந்தும் சீரும் சிறப்புமாக பல்லாண்டு காலம் பார் போற்றும் பிள்ளைகளாக வாழ்க வாழ்க என்று எமது குடும்ப சார்பான இதயம் நிறைந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து உங்களிடமிருந்து அன்பாக விடப்படுகின்றேன் அண்ணா. நன்றி, வணக்கம்.
0: நன்றி. இணைந்து கொண்டு சிறப்பித்த அனைத்து வாழ்த்துக்களையும் கூறிய உங்களுக்கு நன்றிகள். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவு, வணக்கம்.
8: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் பதனி, நலமா இருக்கீங்களா?
8: நலமாகவே இருக்கிறோம். இன்றைக்கு உங்களுக்கும் வாழ்த்துக்களை கூறி நலத்துடன் இருக்க இறைவனை வேண்டிக் கொண்டு இன்று பிறந்த நாளை காணும் ஜொனி மாசலின் அனுஸ் ஜெகன், ஜெரோமியா ரியாத் கிரீதரன், அத்துடன் எங்கட ஹெட்டான ஹேதுவுக்கும் எங்கள் குடும்பம் சார்ந்த பிறந்த நல் வாழ்த்துக்கள். எல்லாரும் உடல் உள்ள ஆரோக்கியத்தோடு நீண்ட ஆயுளோடு சந்தோஷமாக வாழ வேணும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி வதனி, உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கும் எங்கள் இதே நிறைந்த நன்றிகள். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புற, வணக்கம்.
9: வணக்கம். வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் கலாராணி, நலமா இருக்கீங்களா?
9: ஓமண்ணா, நான் நலமா இருக்கிறேன். நீங்க நலம் தானே?
0: எல்லோரும் நலமா இருக்கிறோம். நன்றி.
9: எப்போதும் நலமா இருக்கிறவனை வேண்டிக் கொண்டன்னா இன்று பிறந்த நாளை கொண்டாடும் எங்கள் அன்பு அறிவிப்பாளன் கேதுவுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். மற்றும் அனுஸ், ஜோனி, கிரிதரன், ஜெரோமி, இராஜா
0: கிரிதரன், மற்றது ரியான், ரியான்,
9: ரியான் அனைவருக்கு அனைத்து செல்வங்களுக்கும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். எனது குடும்பம் சார்பாக அவர்கள் வாழ்க வாழ்க என்று
0: விரைவாக வைபர் ரூடாக நீங்கள் இணைந்து கொள்ளலாம். நேரம் சரியாக 8:55, ஐக்கிய ராஜ்யத்தில் 7:55. அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒளிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இன்று மார்சலினுடைய அன்பு மகன் ஜொனா அவர்கள் இன்று தனது பிறந்தநாளை கொண்டாடுகிறார். அதேபோல் ஜெகனுடைய அறிவிப்பாளர், ஜெகனுடைய அன்பு மகன் அனுஷ் பிறந்தநாளை கொண்டாடுகிறார். எங்களுடைய சோபிதாவனுடைய அன்பு மகள் ஜெரோமி இன்று பிறந்தநாளை கொண்டாடுகிறார். பிரபல அறிவிப்பாளர் கேது அவர்கள் இன்று பிறந்தநாளை கொண்டாடுகின்றார். ரியான் அவர்கள், அவர்களைத் தொடர்ந்து கிரீதரன் அவர்கள் என்று 6 பேர் பிறந்தநாளை கொண்டாடுகின்றார்கள். அந்த 6 பேரையும் வாழ்த்துவதற்கு நீங்கள் அளிக்க வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் உங்கள் அனைவருக்கும் தெரிந்த தொலைபேசி இலக்கங்கள். ஆட்டுக்களும் என்ன தூங்குறீங்கள் என்றுதான் எனக்கு தெரிகின்றது. முக்கியமானவர்கள் என்னும் வந்து வாழ்த்தவில்லை. வைபரம் ஃப்ரீயாக கிடக்கின்றது. இவர்களுக்கான பாடலை, என்ன பாடலை ஒளிபரப்பலாம் என்றே ஜாஸ்தியாக கிடக்கின்றது. யாரை விடுவது, யாரை சேர்ப்பது என்று தெரியவில்லை. எல்லாம் பையங்களாக இருக்கிற ஒரே ஒரு பெண் பிள்ளையாகத்தான் இருக்கு. பெண் பிள்ளை இல்லை, இன்றைக்கு எல்லாருமே ரஜரோமி பெண் பிள்ளை இருக்கிறா. இந்த நேரத்தில் வணக்கம். வணக்கம்.
10: வணக்கம் திருமதி
0: தெய்வேந்திரன். என்னத்துக்கு நீங்க இவ்வளவு சுணங்கி வரீங்க?
10: இல்ல இல்ல, நான் கையில வீலி அணிந்ததுல விட.
0: அப்ப உங்களை நாங்கள்
10: எதிர்பார்க்க கைய எல்லாத்தையும் விட்டுட்டு கைய கழுவிட்டு ஓடி வந்தேன்.
0: நன்றி. நலமா இருக்கிறீங்களா?
10: ஓ, நலமா இருக்கிறேன். நீங்கள்?
0: நல்லா இருக்கிறோம், நல்லா இருக்கிறோம்.
10: இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் எங்களை அறிவிப்பாளர் சேது, மற்றது ஜொனாத்தன்,
0: ஜெகந்தமன்,
10: எங்கள் குடும்ப சாரில் பிறந்த நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு விடப்படுகிறேன். நன்றி அண்ணா.
0: நன்றி சகோதரி, இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள். அவர் சகோதரி ரதி அம்மா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவருக்கும் அவது இது நிறைந்த நன்றிகள். ச சரி, எல்லோருக்காக நான் இந்த பாடலையை ஒளிபரப்புகின்றேன்.

0: ஒலித்துக் கொண்டிருக்கும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய வாழ்த்துவோர் வாழ்த்தலாம். இன்றைய வாழ்த்துவோர் வாழ்த்தலாம் நிகழ்ச்சியில் இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் அத்தனை அன்பு உறவுகளுக்கும் இதே நிறைந்த நல்வாழ்த்துக்களை டிஆர்டி தமிழொலி குடும்பமும் வாழ்த்தி மகிழ்கின்றது. தொடர்ந்து வானலையில் மலர்கின்றது முதன்மை செய்திகள்.
1: வணக்கம், இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலை ஒளிபரப்பான வணக்கம் தமிழடியின் நிறைவாக தொடர்கின்றது. டிஆர்டி தமிழலியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் விடத்தினர், சாசல் கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகளால் அச்சமடைந்துள்ள தற்போதைய அரசாங்கம் மாகாண சபை தேர்தலை திட்டமிட்டு பிற்போடுவதாக குற்றம் சாட்டியுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா, இந்த நாட்டின் இறையாண்மை, ஒருமைப்பாடு மற்றும் ஒற்றியாட்சி ஆகியவற்றை பாதுகாத்து 13வது அரசியலமைப்பு திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்த ஐக்கிய மக்கள் சக்தி தயாராக இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அரசு அதிகாரிகள் தொடர்ச்சியாக வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்வதை கட்டுப்படுத்தும் வகையில் புதிய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எதிர்வரும் காலங்களில் நிலையான அபிவிருத்தி, வர்த்தகம், முதலீடு, கால்நடை நடவடிக்கை, டிஜிட்டல் மாற்றம், கடல்சார் ஒத்துழைப்பு போன்ற துறைகளில் பிரான்ஸ் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் நெருங்கி பணியாற்றுவதற்கு எதிர்பார்த்திருப்பதாக வெளிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் மற்றும் சுற்றுலாத்துறை பிரதியமைச்சர் அருண் கேமிச்சந்திர தெரிவித்திருக்கிறார். தெற்காசியாவின் துறைமுகங்கள் உலகளாவிய வணிகத்தின் பிரதான மையங்களாக விளங்குவதோடு அவை அமெரிக்க நிறுவனங்களுக்கு பாரிய முதலீட்டு வாய்ப்புகளை வழங்குவதோடு பிராந்தியத்தின் பொருளாதார வளர்ச்சி மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்குவிப்பதாக அமெரிக்காவின் தெற்காசிய விவகாரங்களுக்கான மூலோபாய நிபுணர் எஸ் போல்காபூர் தெரிவித்திருக்கிறார். வடமாகாணத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் இலட்சிய பாடலொன்றை பாடியமைக்காக பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள சம்பவத்தை தமிழரசுக் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்கள் வன்மையாக கண்டித்திருக்கிறார். நாடளாவிய ரீதியில் கண்காணிப்பு நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்காக சித்திரவதைகளை தடுப்பதற்கான ஐக்கிய நாடுகள் உபகுழுவின் பிரதிநிதிகள் இதுவரும் 15ஆம் தேதி இலங்கைக்கு செல்ல இருக்கிறார்கள். முல்லைத்தீவு போலீஸ் நிலையம் அமைந்துள்ள பகுதியில் உள்ள தனியார் காணி உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் என்று வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துர்ராசா ரவிகரன் வலியுறுத்தி வருகிறார். இந்நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரனின் வலியுறுத்தலை அடுத்து அந்த காணியை விடுவிப்பதற்கு போலீசார் 3 மாத கால அவகாசம் கோரியுள்ளார்கள் என்ற தகவல்கள் வந்துள்ளன. திலிப்பீவிஸ் சட்டமா அதிபராக இருந்து கொண்டு ஒட்டுமொத்த சட்டமா அதிபர் திணைக்கழகத்தையும் அவமதிக்கும் வகையில் செயற்படுகிறார். சுரேஷ் அலையை வதை செய்தமை தொடர்பான அனைத்து செயற்பாடுகளுக்கும் எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க திட்டமிட்டிருப்பதாக பொதுஜன பேரமனவின் முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர குறிப்பிடுகிறார். முன்மொழியப்பட்ட புதிய உயர்கல்விக் கொள்கை தொடர்பான பொதுமக்களின் கருத்துக்களை பெற்றுக்கொள்ளும் பணிகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. ஆசிரியர் மற்றும் அதிபர் தொழிற்சங்க கூட்டமைப்பு நேற்று காலை பிரதமர் ஹரணி அமரசூரிய மற்றும் கல்வி அதிகாரிகளுடன் விசேட கலந்துரையாடல் ஒன்றில் ஈடுபட்டிருந்தது. கட்டாக்காலி நாய்களுக்காக பராமரிப்பு விடுதிகள் மற்றும் தகன மயானங்களை அமைப்பதற்காக 100 மில்லியன் ரூபாயை ஒதுக்கியுள்ள அரசாங்கத்தின் தீர்மானத்தை கண்டித்து கொழும்பு காலிமுகத்திடல் முன்பாக விலங்கு நல ஆர்வலர்கள் பாரிய கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தார்கள். அரசாங்கத்தின் ஆதரவாளர்கள் என்று தம்மை அடையாளப்படுத்திக் கொண்டு மத்திய வங்கிக்கு முன்பாக திரண்டு அதன் ஆளுநர் நந்தலால் வீரசிங்காவை பதவியிலிருந்து விலகுமாறு கோரி நடத்திய போராட்டம் அரசாங்கத்தின் மற்றொரு அரசியல் நாடகம் என்று சர்வஜன அதிகார கட்சியின் கம்பகா மாவட்ட முதன்மை அமைப்பாளரும் தொழில் அதிபருமான ஜெயந்த அத்துக்குரல தெரிவித்திருக்கிறார். அகில இலங்கை மீனவ மற்றும் தொழிலாளர் கூட்டமைப்பின் 5வது ஆண்டு நிறைவு விழாவானது நேற்று யாழ்ப்பாணம் புதுநூலக மண்டபத்தில் நடைபெற்றது. சீனா உள்ளிட்ட சர்வதேச நாடுகளின் ஆய்வு கப்பல்கள் இலங்கை கடற்பரப்புக்குள் நுழைவதை அனுமதிப்பது தொடர்பில் எழுந்துள்ள ராஜேந்திர சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நோக்கில் புதிய நிலையான மூலோபாய விதிமுறை வரவு தயாரிக்கப்பட்டுள்ளது. இந்த விதிமுறை வரவு தற்போது சட்டமா அதிபர் திணைக்கழகத்தின் பரிசீலனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக வெளிவகார அமைச்சு தெரிவித்திருக்கிறது. இலங்கையில் சூரிய ஒளி தாராளமாக கிடைக்கும் காலப்பகுதிகளிலும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வளங்களை முழுமையாக பயன்படுத்தாமல் டீசல் முன்னுற்பத்திக்கு முன்னுரிமை வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. கொரோனை அங்குருவா தொற்ற பட்டகட பகுதியில் இயங்கி வந்த செனகசே கெதல்ல அன்பின் இல்லம் முதியோர் இல்லத்தில் ஏற்பட்ட பயங்கர தீபத்தில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 13 உயர்ந்துள்ளதாக போலீசார் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். நுரைச்சோலை தழுவ கடலில் மூழ்கி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 உயிரிழந்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றிருக்கிறது. இரத்திரபுரி மாவட்டத்தின் பலாங்குடை நகரின் தும்பகுடை பகுதியில் அமைந்துள்ள வியாபார நிலையம் ஒன்றில் இன்று அதிகாலை தீப்பரவல் ஏற்பட்டது. கங்வெல கோமகம வீதியில் ஜல்தர தம்சத் வித்தியாலயத்துக்கு அருகில் பாதையில் பயணித்த 2 பெண்கள் கார் ஒன்றில் மோதி உயிரிழந்திருப்பதாக கங்வெல போலீசார் தெரிவித்தார்கள். இலங்கையின் முன்னணி உணவு உற்பத்தி நிறுவனமான சிபிஎல் குரூப் குழுமத்தின் தலைவர் ரம்ய சனத் அமரவீர விக்ரமசிங்க காலமானதாக அந்த நிறுவனம் இன்று அறிவித்திருக்கிறது. பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. அடுத்த 3 அதாவது நாளை மறுநாள் மற்றும் June 10 ஆகிய தேதிகளில் சிறப்பு டெங்கு கட்டுப்பாட்டு திட்டம் செயல்படுத்தப்படும் என்று தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு அறிவித்துள்ளது. இந்திய செய்திகளில் வலுவான விநியோக சங்கிலி, சிறந்த பொறியியல் நிபுணர்களை கொண்டுள்ள இந்திய அசுர வளர்ச்சிக்கு தயாராக உள்ள அணுசக்தி துறையில் அமெரிக்காவுக்கான சிறந்த பொருத்தமான கூட்டுறவு நாடாக இருக்கும் என்று அமெரிக்க அணுசக்தி கூட்டமைப்பான அணுசக்தி நிறுவன தலைவர் மரியா கோஸ்னிக் தெரிவித்திருக்கிறார். வெளிநாட்டு உத்தரவுகளுக்கு இந்தியா ஒருபோதும் அடிபணியாது என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுத்திருக்கிறார். இந்தியாவின் கல்வி சபை தேர்வுகள் மற்றும் மருத்துவ பரீட்சை முறைகேடுகளுக்கு எதிராக புதுடெல்லி ஜந்தர் மந்தர் பகுதியில் இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் திரண்டு பாரிய போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தார்கள். பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக முன்னாள் சட்டசபை உறுப்பினர்கள் தேர்தலில் போட்டியிட தடை விதிக்க உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட இருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. டெல்லியில் நாளை நடைபெறும் இந்தியா கூட்டணி ஆலோசனை கூட்டத்துக்கு முன்பாக கேரளாவில் பாரதிய ஜனதா கட்சியோடு தொடர்புபடுத்தி தங்கள் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் குறித்து காங்கிரஸ் கட்சி தனது நிலைப்பாட்டை விளக்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இந்தியா கூட்டணியை திராவிட முன்னேற்ற கழகம் கைவிட்டு விட்டதென்று பாரதிய ஜனதா தேசிய செய்தி தொடர்பாளர் செசாத் புனவாலா இன்று விமர்சித்திருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் வெற்றி பெற்ற கட்சிகளின் ஆதரவுடன் ஆட்சி நடத்தும் தமிழக வெற்றி கழக அரசு எப்பொழுது வேண்டுமானாலும் கவிழும் என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எச்சரித்துள்ளார். லண்டனில் இந்திய தலைமை நீதிபதி பங்கேற்ற நிகழ்ச்சியில் ஒரு சிலர் அநாகரிகமாக நடந்து கொண்டது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை மீறி திருமண பிரச்சினை குறித்து பொதுவெளியில் பேசியமைக்கு நடிகர் ரவிமோகன் மன்னிப்பு கோரியிருக்கிறார். 10 மேலாக நடைபெற்று வரும் கிழக்கு கடற்கரை சாலை பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்று வாகனம் ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். திருவள்ளுவர் மாவட்டம் பொன்னேரி அருகே நள்ளிரவில் மின்வெட்டு தொடர்வதை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டிருந்தார்கள். வேலை இல்லை என்பதை காரணம் காட்டி மனைவி மற்றும் பெற்ற குழந்தையை பராமரிக்கும் சட்டபூர்வ பொறுப்பிலிருந்து கணவர் தப்பிக்க முடியாது என்று டெல்லி நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கேரள மாநிலத்தில் நேற்று பெய்த கனமழை காரணமாக இதுவரை 7 பேர் உயிரிழந்துள்ளார்கள். இந்திய வம்சாவளியினருக்கு எதிராக வெளியான 14 பதிவுகளை முடக்க 3 சமூக ஊடக நிறுவனங்களுக்கு சிங்கப்பூர் அரசு நேற்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. பிரபல மலையாள நடிகர் சலீம் குமார் உடல்ல குறைவால் காலமானார். இறக்கின்ற போது அவருக்கு வயது 56. நாடு முழுவதும் 14.2 கிலோ எடை கொண்ட வீட்டு உபயோக சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை 29 ரூபாவாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. இன்று ஞாயிறு தினம் விடுமுறை தினம் என்பதால் நேற்றிய விலையில் சென்னையில் ஆபணத்தங்கம் சவரனுக்கு 1840 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,13,600 ரூபாவுக்கும் கிராமுக்கு 230 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 14,200 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில், அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் நிர்வாகத்தினால் நடைமுறைப்படுத்தப்பட்ட 39 நாடுகளைச் சேர்ந்தவர்கள் தங்களின் அகதி அந்தஸ்து, வேலை அனுமதி பத்திரம் மற்றும் குடியுரிமை விண்ணப்பங்களுக்கான முடிவுகளை பெறுவதை தடுக்கும் வகையிலான தொடர் கொள்கைகள் சட்டவிரோதமானவை என்று அமெரிக்க பெடரல் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. கோர்முஸ் நீரணியை நோக்கி ஈரான் ஏவிய ஆளில்லா வானூர்திகளை சுட்டு வீழ்த்தியதை தொடர்ந்து ஈரானின் கடலோர ராடர் கண்காணிப்பு தளங்கள் மீது அமெரிக்க படைகள் தாக்குதலை நடத்தியதாக குறிப்பிடப்படுகிறது. உக்ரைன் ரஷ்யா மீது ஆளில்லா வானூர்தி தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது. ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அபாஸ் அராக்சி லெபனானை உண்மையான எதிரியிடமிருந்து காப்பாற்றும்படி அந்த நாட்டு அதிபர் ஜோசப் அவனுடன் கூறியிருக்கிறார். அமைதிக்காக உலக நாடுகளின் குரல்களுக்கு உலக தலைவர்கள் செவிசாய்க்க வேண்டும் என்று போப் லியோ கேட்டுக் கொண்டிருக்கிறார். கருத்து வேறுபாடுகளை ஒத்திவைக்கும்படி அவர் வலியுறுத்தியிருக்கிறார். குவைத் மற்றும் பஹ்ரைன் ஆகிய நாடுகள் மீது ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதல்களை அடுத்து ஈரானிய சொத்துக்களை வளைத்து அவற்றை வளைகுடா நாடுகளின் மறுசீரமைப்பு பணிகளுக்கு பயன்படுத்துவதற்கு அமெரிக்க அரசாங்கம் தீவிரமாக ஆலோசித்து வருவதான தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. கோர்முஸ் நீரிணை முடக்கப்பட்டுள்ளதால் அமெரிக்க எண்ணெய் நிறுவனங்கள் மட்டுமே அதிக அளவில் லாபம் ஈட்டுவதாக ரஷ்யாவின் முன்னணி எண்ணெய் நிறுவனமான ரோஸ்டெப்டின் தலைமை செயல் அதிகாரி இகோர் கெச்சின் குற்றம் சாட்டியிருக்கிறார். ஏர் கனடா விமான நிறுவனம் கியூபாவுக்கு தனது சேவைகளை கால வரையறையின்றி நிறுத்துவதாக தெரிவித்துள்ளது. கியூபாவின் நிச்சயமற்ற அரசியல் பொருளாதார சூழல் காரணமாக அந்த முடிவை எடுத்ததாக அந்த நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. தென்கிழக்கு ஐரோப்பிய நாடான கொசவோ மற்றும் மேற்காசிய நாடான ஆர்மேனியாவில் நாடாளுமன்ற தேர்தல் இன்று நடைபெறுகிறது. தென்அமெரிக்க நாடான பெருவில் அதிபர் தேர்தலின் இறுதிக்கட்ட 2nd வாக்குப்பதிவு இன்று நடைபெறுகிறது. தென்கொரியாவில் அண்மையில் நடந்த தேர்தலின் போது வாக்குச்சீட்டுகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டது. இதையடுத்து தேர்தலை மீண்டும் நடத்த கோரி ஆயிரக்கணக்கான மக்கள் விடிய விடிய தீவிர போராட்டத்தில் அங்கு ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்காவின் ஒகையா மாநிலத்தில் உள்ள டொலிடோ நகரில் நடைபெற்ற பிரசித்தி பெற்ற கோடைகால திருவிழா ஒன்றுக்கு அருகே நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் பலர் காயமடைந்திருப்பதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள். 5000 ஆண்டு பழமையான மம்மியை கொண்டு சர்வோ ரொட்டி ஒன்றை விஞ்ஞானிகள் தயாரித்திருக்கிறார்கள். ரொட்டியில் பயன்படுத்தப்படும் ஈஸ்டை மம்மியில் இருந்து எடுத்து ரொட்டியை தயார் செய்துள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. அமெரிக்காவின் டெக்சாஸ் மாநிலத்தில் உள்ள கன்றுக்குட்டிகளில் மாமிசத்தை உண்ணும் ஒரு வகை ஆபத்தான புழுக்கள் கண்டறியப்பட்டதை அடுத்து அந்த மாநிலத்திலிருந்து கால்நடைகளை இறக்குமதி செய்வதற்கு கனடா உணவு ஆய்வு மையம் தற்காலிக தடைகளை விதித்திருக்கிறது. அமெரிக்காவின் ஜோர்ஜியா மாநிலத்தில் விபத்தில் சிக்கிய சிறுவன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விளையாட்டுச் செய்திகளில், இலங்கை மற்றும் மேற்கிந்திய தீவுகள் அணிகளுக்கு இடையிலான 2nd ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி மழை காரணமாக கைவிடப்பட்டது. இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இந்திய அணி T20 தொடரில் விளையாட உள்ளதான தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் தொடரிலிருந்து இந்திய அணியின் விராட் கோலி விலகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த IPL தொடரின் இறுதிப் போட்டியின் போது ஏற்பட்ட தொடை நரம்பு உபாதை காரணமாக அவர் அந்த தொடரிலிருந்து வெளியேறியிருக்கிறார். உலக கிண்ண கால்பந்து போட்டிகள் இந்த முறை சூறாவளி பருவத்தில் நடைபெற இருக்கின்றன. சில விளையாட்டு அரங்குகள் சூறாவளி ஏற்படும் அபாயமிக்க பகுதிகளில் அமைந்துள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. இந்தோனேஷியாவில் நடைபெற்ற சர்வதேச ஸ்கேட்டிங் போட்டியில் 6 சிறுவன் இரு தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளார். 2026 உலக கிண்ண கால்பந்து தொடர் எதிர்வரும் June 11 ஆரம்பமாக இருக்கின்ற நிலையில் அமெரிக்கா மற்றும் ஈரான் ஆகிய நாடுகளுக்கு இடையிலான அரசியல் பதட்டம் விளையாட்டுத் துறையில் எதிரொலித்துள்ளது. ஈரான் தேசிய கால்பந்து அணியின் முக்கிய பின்னணி பணியாளர்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கு அமெரிக்கா விசா வழங்க மறுத்துள்ளதாக ஈரான் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளது. உலக கிண்ண போட்டிகளில் பங்கேற்பதற்காக அமெரிக்கா செல்லும் ஈரான் கால்பந்து அணியினர் போட்டி நடைபெறும் அதே நாளில் அமெரிக்க மண்ணுக்குள் நுழைந்து போட்டி முடிந்த சில மணித்தியாலங்களிலே அங்கிருந்து வெளியேற வேண்டும் என்று அமெரிக்கா கடுமையான விசா கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. உலகம் முழுவதும் பெரிதும் எதிர்பார்க்கப்படும் கிராண்ட் தெஃப்ட் ஓட்டோ 6 காணொளி விளையாட்டு வருகின்ற நவம்பர் 19 வெளியாக இருக்கிறது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள் ஒரு யூரோ இலங்கை பிரமதியில் 387 ரூபாய் 10 சதம், இந்திய பிரமதியில் 109 ரூபாய் 55 சதம், ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பிரமதியில் 335 ரூபாய் 90 சதம், இந்திய பிரமதியில் 95 ரூபாய் 6 சதம், ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 421 ரூபாய் 84 சதம், இந்திய பிரமதியில் 119 ரூபாய் 38 சதம், ஒரு கராச்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 448 ரூபாய் 16 சதம், இந்திய பிரமதியில் 126 ரூபாய் 83 சதம், ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 241 ரூபாய் 6 சதம், இந்திய பிரமதியில் 68 ரூபாய் 22 சதம். கேட்டது டிஆர்டி தமிழடியின் காலியொலிப்பான வணக்கம் தமிழடியிடம் பெற்ற டிஆர்டி தமிழடியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர். சாசல் காஷுலா கோனேசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையில தூக்கலாம தூக்கி கொண்டு வரீங்க, அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜாண்ண, லாச்சப்பிலுக்கு வந்த நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
2: நெய் நெய் நெய் இதுதான் அசல் நெய்.
0: என்றும்
3: வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
4: 11 à 13 rue Caille, 75 000 de Paris.
3: VT Superstore, Gare Lagonnais, Sasselil.
4: 5 rue Marcel Cerdan, 95 140 Gare Gélégonnaise.
3: Mélodie et Tordre-Gelke, VT Cash and Curry, Paris La Chapelle, Tordre Televisi Lacam, Cyberontre, Napade, Cyberinde, Cyberele, Padanette. சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 9:18 ஆகிய ராஜ்யத்தில் 8:18. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் மலர்கின்றது. காலை வேளையில் இடமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்க வரும் நேரடி நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது காலை பூந்தன்றல். காலை பூந்தன்றல் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக கலாலப்பா இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு புலந்திருக்கும் இன்றைய பொழுது எல்லோருக்கும் நல்ல பொழுதாக மலர இறைவனையும் பிரார்த்தித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் இணைத்துக் கொண்டு உங்கள் நெஞ்சுவிட்டாகலாத பாடல்களையும் கேட்டு மகிழலாம். அந்த வகையில் மங்களகரமாக இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
2: வணக்கம் ராஜா.
1: வணக்கம் திருமதி கமலவேணி. நீ எங்கே போயிட்டீங்க கமலவேணி? அடி அடிச்சு உதறீங்க என்ன?
2: கோயிலுக்கு
1: காட்டினுடனே ராஜா செய்யணும்.
2: நேற்று அந்த பிள்ளை எடுத்து எனக்கு அழுது அழுது சொன்னா, ஐயோ பெரிய உதவி
1: செய்துட்டீங்கள். நான்
2: என்னண்டா ராஜா, வச்சு கொண்டிருக்க கூடாது, சேர்ந்ததை டக்குன்னு அனுப்பி
1: கொண்டிருக்கேன். அனுப்பிட்டீங்க.
2: ஆமா,
1: நல்லதோ கெட்டதோ நல்லா இருக்கணும்.
2: நல்லா இருக்கணும், அதனால கதைக்க வைக்கணும் பிள்ளை. அதான் என் கொள்கை.
1: என் கொள்கை உங்க கொள்கை.
2: ஓ,
1: வாத்தியாட்ட கொள்கை மாதிரி இருக்கணும். நடந்தான் நடந்து முடிக்கணும்.
2: பிறந்த
1: நாள் பாட்டில பிறந்த இடம் தேடிய அவர் இசையமைப்பாளர்
2: பிள்ளை.
1: அவர் பாட்டு எழுதுறதுல அவர் வந்து
2: கன்னியாகுமரி
1: மாவட்டத்துல நாகர்கோவில்ல ஒரு அந்தனர் குடும்பத்துல பிறந்து வளர்ந்து இவ்வளவு பாடங்களுக்கு எல்லாம் இசையமைத்து தேசிய விருது கந்தன் கிரணிக்கு, சங்கர ஆபரணத்துக்கு தெலுங்குல, அப்படி ஒரு சரியான
2: மகான்.
1: நல்ல குட்டிக்காரன் சகோதரி. அவற்றை பாட்டுல தபையில அவன் அந்த மாதிரி பேசும். இந்த வசந்த மாலையா அவற்றை இசையம் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்ச படம்.
2: வாத்திய கருவி அல்லையே
1: அவசியம் இருக்கு. சங்கீதங்கள் அத்தனையும் தெரியும். ராகங்கள்ல இருந்தா
2: இல்ல தவேலா வாத்தியம் சரியான விருப்பம்.
1: சரி, உங்களோட பாட்டு தருகின்றோம்.
2: நன்றி
1: ராஜா. நன்றி. நீங்கள் கேட்ட பாடல் உங்களுக்காக உங்கள் இல்லம் தேடி வருது. கேட்டு மலங்கள்.
2: நன்றி ராஜா.

0: ஒலித்த பாடலை சகோதரி கமலமணி அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். கமலமணியை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜா, நான் ரஜினா என்றேன்.
0: வணக்கம் திருமதி ரஜினி, நலமா இருக்கிறீங்களா?
1: ஓ, நாங்கள் நலமாகவே இருக்கிறோம். அப்படியே நீங்களும் அனைவரும் நலமாக இருக்கிறவனை வேண்டிக் கொண்டு.
0: நன்றி.
1: நான் வந்து கட்டோடு குழலாட ஆட.
0: கட்டோடு குழல? கட்டோடு குழலாட ஆட.
1: ஆமா.
0: என்னென்ன அது என்ன குழல்?
1: உங்களுக்கு
0: நன்றியுமா உங்களுக்கான பாடல் வருகின்றது. கேட்ட மலங்கள்.
1: நன்றி, வணக்கம்.
0: அவர் சகோதரி ரஜினி நாகேந்திரம் அவர்கள் இணைந்து கொண்டு அவர் விரும்பி கேட்ட பாடல் வானொலியில் மலர்கின்றது. கவியரசர் கண்ணதாசன் அவர்களுடைய கவிதை வரி. இந்த கவிதையிலே வந்து ஒரு சின்ன தவறு விட்டுட்டார் கண்ணதாசன் அவர்கள். அதை ஏற்றுக்கொண்டார் பல்கலைக்கழக மாணவன். மேடையில் வைத்துத்தான் அவரை இந்த பதிலை கேட்டிருக்கிறார்.

ஒலித்துக் கொண்டிருக்கும் பாடலை பாடிக்கொண்டிருப்பவர்கள் பத்மஸ்ரீ டி எம் எஸ் ஓடு இணைந்து கான சரஸ்வதி பி சுசிலா அவரோடு துளிசை பாடகி எல் ஆரீஸ்வரி குழுவினர். நம் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பெரிய இடத்து பெண். தேவர் பிலிம்ஸ் இந்த வரியில தான் பிளவிட்டவர். பச்சை ரிசி பல்லாட குமரியினுடைய பல்லு வந்து ஆடாதாம், நீங்கள் ஏன் இப்படி தவறுதல் அழுதினீங்கள் என்றது அவர் ஏற்றுக்கொண்டு வருவார் கண்ணதாசன்.

0: ஒலித்த பாடலை ரஜினி நாகேந்திரம் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். இந்த நேரத்தில் வைபரூடாக இணைந்திருக்கின்றார் பாடகர் கணேஷ் அவர்கள். வணக்கம் கணேஷ்.
1: வணக்கம் வணக்கம். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நல்லா இருக்கிறோம் கணேஷ். நீங்கள் எப்படி? நல்ல உற்சாகமா?
1: நீங்க
0: என்ன பாடல வாங்க?
1: நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளை.
0: எந்த பிள்ளைகளை சொல்லுங்க?
1: நாளை வளம்
0: நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. நம் நாடு
1: தோட்டத்தில் நாளை வளரும் முல்லைகளை.
0: அந்த பாடலை கேட்கிறீங்க. நம் நாடு திரையிலிருந்து வாலி அவர்களுடைய கவிதை வரியில் வந்த பாடல் உங்களுக்காக வருகின்றது. கேட்டு மலங்கள். நன்றி.
1: நன்றி.

0: கணேஷ் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். நேரம் சரியாக 9:38 ஐக்கியராஜ்யத்தில் 8:38 இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜா. என்ன
0: வணக்கம் ராஜா, நலமா இருக்கிறீங்களா ராஜா? பொங்கை நல்லா இருக்கிறோம் நன்றி. பொங்கையூர் ராஜா, என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: நினைத்தேன்
0: வந்தாய் 100 வயசு. கேட்டேன் தந்தாய் ஆசை மனது.
1: அவரும்
0: பாவம்
1: தானா?
0: அவன் தான் என்ன சொன்னா அரசியல் மேடைகள்ல சும்மா துள்ளி கண்டு குதிக்கிற பாடல்.
1: அதுவும் பல பாடலை பாடி
0: நல்ல நிறைய நிறைய நிறைய நிறைய சில கோவல் கோபங்களும் இருக்கு. பிறகு கோபங்கள் எல்லாம் மன்னிப்பார்.
1: எத்தனை வயதுல என்ன காலமானார்?
0: 91 வயசு. இன்னும் திரைப்பட துறையில 50-60 வருடங்கள் கவிதை எழுதி கொண்டிருந்தார். பாடல் இந்தியாவில் 15,000 பாடல்கள் எழுதிய முதல் கவிஞர் அவர் தான், தமிழன். உங்களுக்கான பாடல் வருகின்றது, கேட்டு மழுங்கள். நன்றி.
1: நன்றி, வணக்கம் ராஜா. மீண்டும் சந்திப்போம்.

0: ஒலித்த பாடலை விரும்பிய கேட்டிருந்தார் பொங்கையூர் ராஜா அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் திருமதி தேவேந்திரன்.
0: நலமா இருக்கிறீங்களா ரதியம்மா?
1: நிலமா இருக்கிறேன். நீங்களும் நிலம் தானே?
0: ஐயா அப்படி இருக்கிறார்.
1: ஐயா தோட்டத்துக்கு போயிட்டேன்.
0: இல்ல நான் கேட்ட வேலையை பார்த்து சொல்லுங்க. கேள்விக்கு பதில் இப்படிதான் சோதனையில் எழுதியிருப்பீங்க.
1: ஒரு தலையங்கங்களை போட்டு கதை பேர் இப்ப நான் வாரையில கேட்டு கொண்டிருப்பேன். இப்ப இன்றைக்கு நீங்க நடத்துற வடிக்க வந்தேன்.
0: தலையங்கம் இல்லையா வேறுபாடு?
1: தலையங்க.
0: அப்ப சரி, என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: நானும் மன்னவனே மன்னவனே மனது கேட்டேன்.
0: பாடல் கேக்குறீங்க என்ன? சூப்பர் ஆனந்தமான பாடல் உங்களுக்காக வருகின்றது. கேட்டு பாருங்கள். நன்றி சகோதரி.
1: நன்றி நன்றி.

0: ஒலிட்ட பாடலை ரதி அம்மா அவர்கள் விரும்பிக் கொண்டிருந்தார். அவரை தொடர்ந்து ஜெர்மனியிலிருந்து மேக்டலின் அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் சௌதரி.
1: வணக்கம்.
0: நலமா இருக்கிறீங்களா மேரி?
1: என்ன
0: பாட்டு கேக்க போறீங்க? உண்மையாவா?
1: நல்ல பாடல்.
0: எங்க இருக்க பாடி காட்டுங்க பாப்போம்.
1: நன்றி,
0: வாழ்த்துகள். உங்களுக்கான பாடல் வருகின்றது, கேட்டு மாளுங்கள்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.

0: ஒலித்த பாடலை மேரி மேக்டலின் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து விரும்பிக் கேட்டிருந்தார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா, ராசாதேவியா இருக்கா?
0: வணக்கம் சோதரி, நலமா இருக்கிறீங்களா ராசாத்தி?
1: சரியான
0: பாசம் தானங்கள்ல?
1: மாமா இப்படி எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கீங்க, அம்மா வேற இடம் எடுக்கணுமா, அவையோட இருக்க கூடாது சொல்ற
0: என்ன பாடல் கேக்குறீங்க?
1: அப்படியே நீங்க நல்ல நலத்தோடையும் அப்படியே நீங்க நல்ல ஆரோக்கியத்தோடையும் நலமா இருக்கணும் அம்மளாக்கிய வேண்டிக் கொண்டா. நான் ஒரு சிந்து காவடி சிந்து இளையராஜான
0: பாட்டேன்
1: இப்ப கலத்தி
0: கொண்டிருந்தேன்.
1: கதைக்க வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலையா நிறைய கதைக்கத்தானே
0: ஒவ்வொரு வீட்டிலும் கதைப்பாருல்ல.
1: அதான்
0: நாங்கள் கேட்காமலேயமா எங்களுக்கு அள்ளி தந்தவர்கள் இவ்வளவு அன்பு உறவுகள்.
1: உண்மையா நேற்று அண்ணா இந்த இதை நீங்க சொல்லி கொண்டிருக்கும் போது எல்லாரும் கேட்டுக்கொண்டிருந்தது, பிள்ளைகளும் கேட்டுக்கொண்டிருந்தது, வேறம் அப்படி எல்லாரும் கேட்டுக்கொண்டு வந்துட்டு பிள்ளைகளும் கவலை போயிடுதான். அது அதுக்குத்தானா அந்த கதை சொன்னவே ஒரு ஆள் தாங்க சென்று அமைச்சிருக்கிறது எல்லாம்
0: நிச்சயமாக அந்த தாய்ப்பாசம் மாதிரி எங்களோட தாய் வீடு மாதிரி நீங்களும் எங்களோட பிள்ளைகள் மாதிரி எங்களோட சகோதரங்கள் மாதிரி எங்களோட உறவுகள் நீங்களும் எல்லாம் மனதுக்கு வேதனைப்படுகிறது எல்லாம் போயமா ஒரு இடத்துல போய் இடிக்கும்.
1: விஷயம்
0: இருக்குது வழக்கு எத்தனையோ வழக்கு போய் நாங்க காசு உடனே கிழமை
1: பொய் வழக்குகள் சொல்லிக்கல பெரிய ஒரு கவலை தானே.
0: நன்றியம்மா, உங்களுக்கான பாடலை தருகிறேன், கேட்டு மாறுங்கள்.
1: நன்றி அண்ணா, நன்றி
0: சகோதரி.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் சாசல். கார்ஜுலா கோனேஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். மக்களுக்கு சலுகை கொடுது என்ற தொனிப்பொருளில் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஏற்பாட்டில் நீர்கொழும்பில் நேற்றிரவு நீர்கொழும்பு போருதோட்ட கடற்கரை மைதானத்தில் ஆர்ப்பாட்டம் ஒன்று நடைபெற்றிருக்கிறது. சிங்கள பௌத்த தலைவரான கொத்தபா ராஜபக்சாவை ஆட்சிக்கு கொண்டுவர சஹ்ரான் ஹாசிம் உள்ளிட்ட பயங்கரவாதிகள் முயன்றார்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் சார்பில் நாமல் ராஜபக்ச வேட்பாளராக களமிறங்குவார் என்பது உறுதி என்று முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேஜர் ஜெனரல் சுரேசலே காவலில் வைக்கப்பட்டு நடத்தப்படும் விதம் குறித்து அவரது சட்டத்தரணிகளால் நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட கவலைகளுடன் தற்போது ஊடகங்களில் வெளியாகி வரும் செய்திகள் பெரும் அதிர்ச்சி அளிப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்திருக்கிறார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகளால் அச்சமடைந்துள்ள தற்போதைய அரசாங்கம் மாகாண சபை தேர்தலை திட்டமிட்டு பிற்போடுவதாக குற்றம் சாட்டியுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா நாட்டின் இறையாண்மை, ஒருமைப்பாடு மற்றும் ஒற்றையாட்சி ஆகியவற்றை பாதுகாத்து 13வது அரசியலமைப்பு திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்த ஐக்கிய மக்கள் சக்தி தயாராக உள்ளதாக குறிப்பிட்டிருக்கிறார். அரச அதிகாரிகள் தொடர்ச்சியாக வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்வதை கட்டுப்படுத்தும் வகையில் புதிய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எதிர்வரும் காலங்களில் நிலையான அபிவிருத்தி, வர்த்தகம், முதலீடு, கால்நடை நடவடிக்கை, டிஜிட்டல் மாற்றம், கடல்சார் ஒத்துழைப்பு போன்ற துறைகளில் பிரான்ஸ் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் நெருங்கி பணியாற்றுவதற்கு எதிர்பார்த்திருப்பதாக வெளிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் மற்றும் சுற்றுலாத்துறை பிரதியமைச்சர் அருண் கேமிச்சந்திர தெரிவித்திருக்கிறார். தெற்காசியாவின் துறைமுகங்கள் உலகளாவிய வணிகத்தின் பிரதான மையங்களாக விளங்குவதோடு அவை அமெரிக்க நிறுவனங்களுக்கு பாரிய முதலீட்டு வாய்ப்புகளை வழங்குவதோடு பிராந்தியத்தின் பொருளாதார வளர்ச்சி மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்குவிப்பதாக அமெரிக்காவின் தெற்காசிய விவகாரங்களுக்கான மூலோபாய நிபுணர் எஸ் போல்காபூர் தெரிவித்திருக்கிறார். வடமாகாணத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் இலட்சிய பாடலொன்றை பாடியமைக்காக பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள சம்பவத்தை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்கள் வன்மையாக கண்டித்திருக்கிறார். நாடளாவிய ரீதியில் கண்காணிப்பு நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்காக சித்திரவதைகளை தடுப்பதற்கான ஐக்கிய நாடுகள் உபகுழுவின் பிரதிநிதிகள் இதுவரும் 15ஆம் தேதி இலங்கைக்கு செல்ல இருக்கிறார்கள். முல்லைத்தீவு போலீஸ் நிலையம் அமைந்துள்ள பகுதியில் உள்ள தனியார் காணி உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் என்று வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரராசா ரவிகரன் வலியுறுத்தி வருகிறார். இந்நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரனின் வலியுறுத்தலை அடுத்து அந்த காணியை விடுவிப்பதற்கு போலீசார் 3 மாத கால அவகாசம் கோரியுள்ளார்கள் என்ற தகவல்கள் வந்துள்ளன. பிலிப்பீனிஸ் சட்டமா அதிபராக இருந்து கொண்டு ஒட்டுமொத்த சட்டமா அதிபர் திணைக்கழகத்தையும் அவமதிக்கும் வகையில் செயற்படுகிறார். சுரேசலையை வதை செய்தமை தொடர்பான அனைத்து செயற்பாடுகளுக்கும் எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க திட்டமிட்டிருப்பதாக பொதுஜன பேரமுனவின் முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர குறிப்பிடுகிறார். முன்மொழியப்பட்ட புதிய உயர்கல்வி கொள்கை தொடர்பான பொதுமக்களின் கருத்துக்களை பெற்றுக் கொள்ளும் பணிகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக கல்வியமைச்சு தெரிவித்துள்ளது. ஆசிரியர் மற்றும் அதிபர் தொழிற்சங்க கூட்டமைப்பு நேற்று காலை பிரதமர் ஹரணி அமரசூரிய மற்றும் கல்வி அதிகாரிகளுடன் விசேட கலந்துரையாடல் ஒன்றில் ஈடுபட்டிருந்தது. கட்டாக்காலி நாய்களுக்காக பராமரிப்பு விடுதிகள் மற்றும் தகன மயானங்களை அமைப்பதற்காக 100 மில்லியன் ரூபாயை ஒதுக்கியுள்ள அரசாங்கத்தின் தீர்மானத்தை கண்டித்து கொழும்பு காலிமுகத்திடல் முன்பாக விலங்கு நல ஆர்வலர்கள் பாரிய கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தார்கள். அரசாங்கத்தின் ஆதரவாளர்கள் என்று தம்மை அடையாளப்படுத்திக் கொண்டு மத்திய வங்கிக்கு முன்பாக திரண்டு அதன் ஆளுநர் நந்தலால் வீரசிங்காவை பதவியிலிருந்து விலகுமாறு கோரி நடத்திய போராட்டம் அரசாங்கத்தின் மற்றொரு அரசியல் நாடகம் என்று சர்வஜன அதிகார கட்சியின் கம்பகா மாவட்ட முதன்மை அமைப்பாளரும் தொழில் அதிபருமான எந்த அத்துக்குரல தெரிவித்திருக்கிறார்.
அகில இலங்கை மீனவ மற்றும் தொழிலாளர் கூட்டமைப்பின் 5வது ஆண்டு நிறைவு விழாவானது நேற்று யாழ்ப்பாணம் புதுநூலக மண்டபத்தில் நடைபெற்றது. சீனா உள்ளிட்ட சர்வதேச நாடுகளின் ஆய்வு கப்பல்கள் இலங்கை கடற்பரப்புக்குள் நுழைவதை அனுமதிப்பது தொடர்பில் எழுந்துள்ள ராஜேந்திர சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற நோக்கில் புதிய நிலையான மூலோபாய விதிமுறை வரவு தயாரிக்கப்பட்டுள்ளது. இந்த விதிமுறை வரவு தற்போது சட்டமா அதிபர் திணைக்கழகத்தின் பரிசீலனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக வெளிவகார அமைச்சு தெரிவித்திருக்கிறது. இலங்கையில் சூரியஒளி தாராளமாக கிடைக்கும் காலப்பகுதிகளிலும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வளங்களை முழுமையாக பயன்படுத்தாமல் டீசல் மின்னுற்பத்திக்கு முன்னுரிமை வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. கொரோனே அங்குருவா தொற்ற பட்டகட பகுதியில் இயங்கி வந்த செனகசே கெதல்ல அன்பின் இல்லம் முதியோர் இல்லத்தில் ஏற்பட்ட பயங்கர தீபத்தில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 13 உயர்ந்துள்ளதாக போலீசார் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். நுரைச்சோலை தழுவ கடலில் மூழ்கி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 உயிரிழந்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றிருக்கிறது. இரத்திரபுரி மாவட்டத்தின் பலாங்குடை நகரின் தும்பகுடை பகுதியில் அமைந்துள்ள வியாபார நிலையம் ஒன்றில் இன்று அதிகாலை தீப்பரவல் ஏற்பட்டது. கங்வெல கோமகம வீதியில் யல்தர தம்சத் வித்தியாலயத்துக்கு அருகில் பாதையில் பயணித்த 2 பெண்கள் கார் ஒன்றில் மோதி உயிரிழந்திருப்பதாக கங்வெல போலீசார் தெரிவித்தார்கள். இலங்கையின் முன்னணி உணவு உற்பத்தி நிறுவனமான சிபிஎல் குரூப் குழுமத்தின் தலைவர் ரம்ய சனத் அமரவீர விக்ரமசிங்கே காலமானதாக அந்த நிறுவனம் இன்று அறிவித்திருக்கிறது. பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. அடுத்த 3 அதாவது நாளை மறுநாள் மற்றும் ஜூன் 10 ஆகிய தேதிகளில் சிறப்பு டெங்கு கட்டுப்பாட்டு திட்டம் செயல்படுத்தப்படும் என்று தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு அறிவித்துள்ளது. இந்திய செய்திகளில் வலுவான விநியோக சங்கிலி, சிறந்த பொறியியல் நிபுணர்களை கொண்டுள்ள இந்திய அசுர வளர்ச்சிக்கு தயாராக உள்ள அணுசக்தி துறையில் அமெரிக்காவுக்கான சிறந்த பொருத்தமான கூட்டுறவு நாடாக இருக்கும் என்று அமெரிக்க அணுசக்தி கூட்டமைப்பான அணுசக்தி நிறுவன தலைவர் மரியா கோஸ்னிக் தெரிவித்திருக்கிறார். வெளிநாட்டு உத்தரவுகளுக்கு இந்தியா ஒருபோதும் அடிபணியாது என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுத்திருக்கிறார். இந்தியாவின் கல்வி சபை தேர்வுகள் மற்றும் மருத்துவ பரீட்சை முறைகேடுகளுக்கு எதிராக புதுடெல்லி ஜந்தர் மந்தர் பகுதியில் இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் திரண்டு பாரிய போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தார்கள். பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக முன்னாள் சட்டசபை உறுப்பினர்கள் தேர்தலில் போட்டியிட தடை விதிக்க உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட இருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. டெல்லியில் நாளை நடைபெறும் இந்தியா கூட்டணி ஆலோசனை கூட்டத்துக்கு முன்பாக கேரளாவில் பாரதிய ஜனதா கட்சியோடு தொடர்புபடுத்தி தங்கள் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் குறித்து காங்கிரஸ் கட்சி தனது நிலைப்பாட்டை விளக்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இந்தியா கூட்டணியை திராவிட முன்னேற்ற கழகம் கைவிட்டு விட்டது என்று பாரதிய ஜனதா தேசிய செய்தி தொடர்பாளர் செசாத் புனவாலா இன்று விமர்சித்திருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் வெற்றி பெற்ற கட்சிகளின் ஆதரவுடன் ஆட்சி நடத்தும் தமிழக வெற்றி கழக அரசு எப்பொழுது வேண்டுமானாலும் கவிழும் என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எச்சரித்துள்ளார். லண்டனில் இந்திய தலைமை நீதிபதி பங்கேற்ற நிகழ்ச்சியில் ஒரு சிலர் அநாகரிகமாக நடந்து கொண்டது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை மீறி திருமண பிரச்சினை குறித்து பொதுவெளியில் பேசியமைக்கு நடிகர் ரவிமோகன் மன்னிப்பு கோரியிருக்கிறார். 10 மேலாக நடைபெற்று வரும் கிழக்கு கடற்கரை சாலை பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்று வாகனம் ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். திருவள்ளுவர் மாவட்டம் பொன்னேரி அருகே நள்ளிரவில் மின்வெட்டு தொடர்வதை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டிருந்தார்கள். வேலை இல்லை என்பதை காரணம் காட்டி மனைவி மற்றும் பெற்ற குழந்தையை பராமரிக்கும் சட்டபூர்வ பொறுப்பிலிருந்து கணவர் தப்பிக்க முடியாது என்று டெல்லி நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கேரள மாநிலத்தில் நேற்று பெய்த கனமழை காரணமாக இதுவரை 7 பேர் உயிரிழந்துள்ளார்கள். இந்திய வம்சாவளியினருக்கு எதிராக வெளியான 14 பதிவுகளை முடக்க 3 சமூக ஊடக நிறுவனங்களுக்கு சிங்கப்பூர் அரசு நேற்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. பிரபல மலையாள நடிகர் சலீம் குமார் உடல்நல குறைவால் காலமானார். இறக்கின்ற போது அவருக்கு வயது 56.
நாடு முழுவதும் 14.2 kilo எடை கொண்ட வீட்டு உபயோக சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை 29 ரூபாவாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. இன்று ஞாயிறு தினம் விடுமுறை தினம் என்பதால் நேற்றைய விலையில் சென்னையில் ஆபிடத்தங்கம் சவரனுக்கு 1840 ரூபாய் குறைந்து, ஒரு சவரன் 113,600 ரூபாவுக்கும் கிராமுக்கு 230 ரூபாய் குறைந்து, ஒரு கிராம் 14,200 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில், அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் நிர்வாகத்தினால் நடைமுறைப்படுத்தப்பட்ட 39 நாடுகளைச் சேர்ந்தவர்கள் தங்களின் அகதி அந்தஸ்து, வேலை அனுமதி பத்திரம் மற்றும் குடியுரிமை விண்ணப்பங்களுக்கான முடிவுகளை பெறுவதை தடுக்கும் வகையிலான தொடர் கொள்கைகள் சட்டவிரோதமானவை என்று அமெரிக்க பெடரல் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. கோர்முஸ் நீரிணியை நோக்கி ஈரான் ஏவிய ஆளில்லா வானூர்திகளை சுட்டு வீழ்த்தியதை தொடர்ந்து ஈரானின் கடலோர ராடர் கண்காணிப்பு தளங்கள் மீது அமெரிக்க படைகள் தாக்குதலை நடத்தியதாக குறிப்பிடப்படுகிறது. உக்ரைன் ரஷ்யா மீது ஆளில்லா வானூர்தி தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது. ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அபாஸ் அராக்சி லெபனானை உண்மையான எதிரியிடமிருந்து காப்பாற்றும்படி அந்த நாட்டு அதிபர் ஜோசப் அவுனடன் கூறியிருக்கிறார். அமைதிக்காக உலக நாடுகளின் குரல்களுக்கு உலக தலைவர்கள் செவிசாய்க்க வேண்டும் என்று போப் லியோ கேட்டுக் கொண்டிருக்கிறார். கருத்து வேறுபாடுகளை ஒத்திவைக்கும்படி அவர் வலியுறுத்தியிருக்கிறார். குவைத் மற்றும் பஹ்ரன் ஆகிய நாடுகள் மீது ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதல்களை அடுத்து ஈரானிய சொத்துக்களை வளைத்து அவற்றை வளைகுடா நாடுகளின் மறுசீரமைப்பு பணிகளுக்கு பயன்படுத்துவதற்கு அமெரிக்க அரசாங்கம் தீவிரமாக ஆலோசித்து வருவதான தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. கோர்முஸ் நீரிணை முடக்கப்பட்டுள்ளதால் அமெரிக்க எண்ணெய் நிறுவனங்கள் மட்டுமே அதிக அளவில் லாபம் ஈட்டுவதாக ரஷ்யாவின் முன்னணி எண்ணெய் நிறுவனமான ரோஸ்டெப்டின் தலைமை செயல் அதிகாரி இகோர் கெச்சின் குற்றம் சாட்டியிருக்கிறார். ஏர் கனடா விமான நிறுவனம் கியூபாவுக்கு தனது சேவைகளை கால வரையறையின்றி நிறுத்துவதாக தெரிவித்துள்ளது. கியூபாவின் நிச்சயமற்ற அரசியல் பொருளாதார சூழல் காரணமாக அந்த முடிவை எடுத்ததாக அந்த நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. தென்கிழக்கு ஐரோப்பிய நாடான கொசவோ மற்றும் மேற்காசிய நாடான ஆர்மேனியாவில் நாடாளுமன்ற தேர்தல் இன்று நடைபெறுகிறது. தென்னமெரிக்க நாடான பெருவில் அதிபர் தேர்தலின் இறுதிக்கட்ட 2nd வாக்குப்பதிவு இன்று நடைபெறுகிறது. தென்கொரியாவில் அண்மையில் நடந்த தேர்தலின் போது வாக்குச்சீட்டுகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டது. இதையடுத்து தேர்தலை மீண்டும் நடத்த கோரி ஆயிரக்கணக்கான மக்கள் விடிய விடிய தீவிர போராட்டத்தில் அங்கு ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்காவின் ஒகையா மாநிலத்தில் உள்ள டொலிடோ நகர் நடைபெற்ற பிரசித்தி பெற்ற கோடைகால திருவிழா ஒன்றுக்கு அருகே நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் பலர் காயமடைந்திருப்பதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள். 5000 ஆண்டு பழமையான மம்மியை கொண்டு சர்வோ ரொட்டி ஒன்றை விஞ்ஞானிகள் தயாரித்திருக்கிறார்கள். ரொட்டியில் பயன்படுத்தப்படும் ஈஸ்டை மம்மியில் இருந்து எடுத்து ரொட்டியை தயார் செய்துள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. அமெரிக்காவின் டெக்சாஸ் மாநிலத்தில் உள்ள கன்றுக்குட்டிகளில் மாமிசத்தை உண்ணும் ஒரு வகை ஆபத்தான புழுக்கள் கண்டறியப்பட்டதை அடுத்து அந்த மாநிலத்திலிருந்து கால்நடைகளை இறக்குமதி செய்வதற்கு கனடா உணவு ஆய்வு மையம் தற்காலிக தடைகளை விதித்திருக்கிறது. அமெரிக்காவின் ஜோர்ஜியா மாநிலத்தில் விபத்தில் சிக்கிய சிறுவன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விளையாட்டுச் செய்திகளில், இலங்கை மற்றும் மேற்கிந்திய தீவுகள் அணிகளுக்கு இடையிலான 2nd சர்வதேச கிரிக்கெட் போட்டி மழை காரணமாக கைவிடப்பட்டது. இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இந்திய அணி T20 தொடரில் விளையாட உள்ளதான தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் தொடரிலிருந்து இந்திய அணியின் விராட் கோலி விலகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த IPL தொடரின் இறுதிப் போட்டியின் போது ஏற்பட்ட தொடை நரம்பு உபாதை காரணமாக அவர் அந்த தொடரிலிருந்து வெளியேறியிருக்கிறார். உலக கிண்ண கால்பந்து போட்டிகள் இந்த முறை சூறாவளி பருவத்தில் நடைபெற இருக்கின்றன. சில விளையாட்டு அரங்குகள் சூறாவளி ஏற்படும் அபாயம் மிக்க பகுதிகளில் அமைந்துள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. இந்தோனேஷியாவில் நடைபெற்ற சர்வதேச ஸ்கேட்டிங் போட்டியில் 6 வயது சிறுவன் 2 தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளார். 2026 உலக கிண்ண கால்பந்து தொடர் எதிர்வரும் June 11 ஆரம்பமாக இருக்கின்ற நிலையில் அமெரிக்கா மற்றும் ஈரான் ஆகிய நாடுகளுக்கு இடையிலான அரசியல் பதட்டம் விளையாட்டுத் துறையில் எதிரொலித்துள்ளது. ஈரான் தேசிய கால்பந்து அணியின் முக்கிய பின்னணி பணியாளர்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கு அமெரிக்கா விசா வழங்க மறுத்துள்ளதாக ஈரான் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளது. உலக கிண்ண போட்டிகளில் பங்கேற்பதற்காக அமெரிக்கா செல்லும் ஈரான் கால்பந்து அணியினர் போட்டி நடைபெறும் அதே நாளில் அமெரிக்க மண்ணுக்குள் நுழைந்து போட்டி முடிந்த சில மணித்தியாலங்களிலே அங்கிருந்து வெளியேற வேண்டும் என்று அமெரிக்கா கடுமையான விசா கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது.
உலகம் முழுவதும் பெரிதும் எதிர்பார்க்கப்படும் கிராண்ட் தெஃப்ட் ஆட்டோ 6 காணொளி விளையாட்டு வருகின்ற நவம்பர் 19 தேதி வெளியாக இருக்கிறது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள், ஒரு யூரோ இலங்கை பெறுமதியில் 387.10 ரூபாய், இந்திய பெறுமதியில் 109.55 ரூபாய், ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 335.90 ரூபாய், இந்திய பெறுமதியில் 95.06 ரூபாய், ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 421.84 ரூபாய், இந்திய பெறுமதியில் 119.38 ரூபாய், ஒரு கராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 448.16 ரூபாய், இந்திய பெறுமதியில் 126.83 ரூபாய், ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 241.06 ரூபாய், இந்திய பெறுமதியில் 68.22 ரூபாய். கேட்டது மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். சாசல் கார்ஷிலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேயர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாட்சி பிள்ளைக்கு வந்து நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
2: நெய் நெய் நெய் இதுதான் அசல் நெய்.
1: பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன்கேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்தனா அள்ளி கண்டு போகிறதுக்கு.
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர் Paris La Chapelle
4: 11 à 13 rue Caille 75 000 de Paris
3: VT Superstore Gala Gonesse Sasselil
4: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesses
3: Nelidige todarbugalukku VT Cash and Curry Paris La Chapelle todarbu tholaivisi ilakkam 01 40 55 07 18 சாசல் காலா கோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும்.
6: நேரம் சரியாக 10:20 ஐக்கிய ராஜ்யத்தில் 9:20 தொடர்ந்து வானிலையில் வலம் பெறுகின்றது காலை பூந்தது. காலை வேளையில் இதமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்க வரும் நேரடி நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது காலை பூந்தது. இந்த நிகழ்ச்சியினூடாக நீங்கள் இணைந்து கொண்டு உங்கள் நெஞ்சு விட்டாகலாத பாடல்களை கேட்டு மகிழலாம்.

0: ரம்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடல் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழல் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்கள் சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் காலை பூந்தன்ற நிகழ்ச்சியில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு தேவனை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம் தேவன்.
2: நீங்கள் எப்படி இருக்கீங்களா?
1: நல்லமா இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க தேவன்?
2: ஓ, நான் நிலவண்டிக்கு விடுமதான. எனக்கு 24 இப்படி கொஞ்சம் வேலைக்கு வந்தான் வீட்டை இருக்க சந்தோஷம். நிகழ்ச்சி அப்போ உங்களுக்கு நன்றி சொல்லிக்கொண்டு, இன்றைக்கு நிகழ்ச்சிக்கு ஆதரவு செய்யுங்களுக்கு நன்றி சொல்லிக்கொண்டு, வேற என்ன இன்றைக்கு என்ன இன்றைக்கு காலம் மற்றபடி இவர் வருவார், யாரு எங்களை மற்ற சகோதரம் வருவார், யாரு கேது ஒண்ணு வருவார் இன்றைக்கு இல்லையா? கூட அவரும் பாருவே,
1: அவர் இன்றைக்கு ஒரு மங்களகரமான நிகழ்வுக்கு செல்வதற்காக என்னிடம் அவர் தேவன் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவர் கேட்ட பாடல் வெண்ணிலவே என்ற பாடலை தருகின்ற நந்தவன தேர் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக அசல் பாடல்

0: ஒலித்த பாடலை எங்களுடைய தேவன் அவர்களுக்காக நாங்கள் வழங்கியிருந்தோம். அவர் கேட்டு ரசித்திருப்பார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கோம். அடுத்த அன்புற வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் மதனி மோகன். நலமா இருக்கீங்களா மதனி?
1: ஆமாம், நலமாகவே இருக்கிறோம். நீங்க?
0: நாங்களும் நல்ல சூப்பரா இருக்கிறோம் மதனி. நீங்களும் நல்லபடியா இருக்கிறீங்களா?
1: நாங்களும் நல்ல வடிவா இருக்கோம். நீங்க நித்திர உள்ள கொண்டிருக்க லீவு நாள்ல வந்திருக்கீங்க.
0: நான் நித்திர உள்ள இல்ல, நான் ஒரு சோம்பேறி இல்ல, நான் நல்ல சுறுசுறுப்பான ஆள்.
1: அதுதான், ஒரு 6 மணித்தியாலம் கொண்டா காணும் என்ன?
0: ஆ, அதுதானே, சும்மா நித்திர உண்டு சோம்பேறி ஆகி.
1: உண்மையில சோம்பேறிக்கு ஒரு காரணம் நித்திரதான்.
0: நித்திரதான், நித்திர வந்து ஜென்மத்து விரோதி.
1: அதுதான், அதுதான்,
0: ஆளைய அழிச்சு விட்டுரும். அப்ப நித்திர உள்ளாதீங்க மதனி.
1: ஒரு பாட்டுண்டு, நீரோடும் வைகையிலே நின்றாடும் மீனே.
0: என்ன பாட்டு பசு?
1: கனகாலம் கேட்டு இந்த பாட்டு ஒரு ஞாபகம்
0: வந்துடும். வைகையிலே நின்றாடும் மீனே, அந்த பாட்டு கண்ணதாசன் கவிதை வரி. அப்ப அந்த மாதிரி ஒரு காதல அப்படி ஒரு இலக்கியத்தோடும் நல்ல தூய்மையோட தமிழால அந்த ஆவேசம் இல்லாம, ஆவேசம் விரதம் விரபம் இல்லாமல் அந்த பாடல். அன்று நான் காதலினும் கவிதை சொன்னேன், கட்டிலின் மேலே அந்த கவிதைக்கு நீ பரிசு தந்தாய், தொட்டிலில்
1: தொட்டிலின் மேலே.
0: அப்பா
1: நல்ல இனிமையா இருக்கு.
0: அம்மாவில அவரு கிட்ட கேளாது மரணத்துக்கு கூடுதலான மரணம் அவருக்கு நேரத்துக்கு
1: போனதுக்கான அப்படித்தானே, கொஞ்சம் நேரமா போகட்டும்.
0: அவர் நேரமா போயிட்டு அவர் கொட்ட வழக்கம் ஒன்றுமே இல்லை எம்ஜிஆர்.
1: அதுதானே பாருங்க, நல்லவர்கள் இந்தவர்கள் தான் வேலைக்கு தகவல்தான் ஒரு கவலை மாதிரி
0: கவலை மாதிரி. ஆகவே உங்களுக்கு பாடல திரட்டுமா, என்ன கதைக்க போறீங்களா?
1: நன்றி
0: உங்களுக்கான பாடல்.
1: நன்றி, வணக்கம்.
0: அவர் சகோதரி மதனி மோகன் அவர்கள் இணைந்து கொண்டு அவர் விரும்பி கேட்டார்.

0: இந்த விசில் அடித்தவர் விசுவநாதனுடைய இசையில பை ஜி மகேந்திரன் அவர்கள். நேரம் சரியாக 10:36 நிமிடம், ஐக்கியரா சற்றில் 9:36 நிமிடம். அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை பூந்தன்றல். காலை பூந்தன்றல் நிகழ்ச்சியில் வானொலியில் வந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: அன்பான இனிய காலை வணக்கம் ராஜாண்ண. சிறிய இடைவெளிக்கு பின் மீண்டும் ராஜாண்ணுடன் வானொலியில்
2: நிகழ்ச்சிகள்
1: கலந்து கொள்ளும் என்று கூறிக்கொண்டு கவிஞர் வாலியின் கற்பனை வரிகளுக்கு எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைக்க, டி எம் சௌந்தரராஜன் பாட, மக்கள் திலகம் கோட் சூட்டுடன் பியானோ வயலின் எக்கோடியன் போன்ற வாத்தியங்களை கருவிகளை வாசித்துக் கொண்டு பாடும் பாடல் மிக அருமையாக இருக்கும். இப்பாடலுக்கு ஆர் எஸ் மெனவரும் சௌவார் ஜானகியும் இணைந்து நடனமாட, மறுபுறத்தில் நாகேசும் சீதாஞ்சலியும் நகைச்சுவையான நடனமாடும் இந்த காட்சியிலே ஒரு ஊரத்திலே சேலையை பூத்து கட்டிக்கொண்டு கேஆர் விஜயம்மா பார்த்துக் கொண்டிருக்க காட்சி மிக அற்புதமாக இருக்கும். முக்கியமாக இந்த பாடல் எனது மனைவிக்கு மிகவும் பிடித்த பாடல். அதிலே முக்கியமாக திருந்தாத உள்ளங்கள் இருந்தென்னலாம் என்ற மாதிரி அவர் அவருக்கு மிகவும் பிடித்த நான் செய்த அட்டகாசங்களுக்காக அவர் ஏதாவது ஒரு கொப்பியில பின்பக்கத்திலே வச்சிருப்பார்.
0: உங்களுக்கு நன்றிகள். இது உங்களுக்கான பாடல் வருகின்றது, கேட்டு மடங்கள்.
1: நன்றி, வணக்கம் ராஜாண்ணா.

0: ஆசைக்கு சாப்பிடலாம், நட்டும்படி சாப்பிடலாம்.
1: ஆசை ஆசையா களிதான் விருப்பம்.
0: என்ன
1: மாதிரி வெளியில வந்துட்டீங்க?
0: என்னென்னு
1: போவீங்க?
0: மகள் இப்ப இத்தாலியில நிக்கிறா, சின்னவா.
1: இருக்கிறீங்க
0: பாடலை
1: தருகின்றேன். நன்றி.

0: நேரம் சரியாக 10:50 அக்கியராட்சத்தில் 9:50 இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். நல்லமா இருக்கிறீங்களா?
1: நன்றி.
0: மாலா சதாசிவம் அவர்கள் இணைந்து கொண்டு அவர் விரும்பி கேட்ட பாடல் இதுவான நிலையில்

0: ஒலித்த பாடலை எஸ் பி பாலாவை பாடியிருந்தார். டி ஆர் பாப்பா அவனுடைய இசையில் கவியரசருடைய கவிதை வரி. நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம்
0: சோதரும், நலமா இருக்கிறீங்களா?
1: ஓ, நலமா இருக்கு. நீங்க
0: நல்லா இருக்கிறோம், நன்றி. உங்களோட அன்போடு நலமா இருக்கிறோம். அதே போல் நீங்கள் நல்லா இருக்கணும். அப்படி போது பிறந்தநாள் பிறகு உரிலே காண இல்ல பாடிய பாடல்
1: என்ன?
0: தங்கைக்காக படத்துல கண்ணதாசன் பாட்டு அப்ப கேட்டு பாப்போம். உங்களோட சேர்ந்து நன்றி சௌரம்.
1: நன்றி, வணக்கம்.
0: அவர் எங்கள் அன்புக்குரிய ஈரா சந்திரசேகரம் ஐயா அவர்கள் இணைந்து கொண்டு அவர் விரும்பி கேட்டப்ப

0: கல்வி மந்திரியான இவன் காப்பி ஹோட்டல் வச்சிருந்தவே உணவு மந்திரியான
1: அது அந்த காலம் அந்த காலம்
0: இவன் காப்பி ஹோட்டல் வச்சிருந்தவே உணவு மந்திரியான பாட்டு பாடும் ராமா நாம் படிக்க போகலாமா கூட்டம் போடுவோமா போராட்டம் நடத்தலாமா எதிர்காலம் எங்கள் கையில் இந்த

தமிழிலேதான் பக்தி, அதை தடுக்க வந்தால் திறந்து எழும் மாணவர்கள் சக்தி. தமிழ் படிக்கும் எங்களுக்கு தமிழிலேதான் பக்தி, அதை தடுக்க வந்தால் திறந்து எழும் மாணவர்கள் சக்தி. பொருளியலும் படிப்போம், நாட்டில் புதுவழியும் வகுப்போம், அரசியலை மதிப்போம், இந்த ஆட்சியையும் பிடிப்போம். எதிர்காலம் எங்கள் கையில், இந்த தேசம் எங்கள் பையில்.

0: ஒலித்த பாடலை ஜெர்மனியிலிருந்து எங்களுடைய ஈரா சந்திரசேகரம் ஐயா அவர்கள் விரும்பி கேட்டிருந்தால் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது. இன்றைய காலை பூந்தனல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த நேயர்களுக்கும் எனது இதேபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றது. காலை பூந்தன்றல்
1: சோரிச் மாநகரில் உங்களை அன்புடன் அழைக்கின்றது NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மங்கையர் மனங்கவரும் பட்டு புடவைகள், பஞ்சாபிகள், விதம் விதமான சாரி வகைகள், நங்கையர் அழகை மேலும் மெருகூட்ட விதம் விதமான நகை தெரிவுகளுக்கும் NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். பழைய நகைகளை கொடுத்து புதிய நகைகளை செய்து கொள்ளவும், அத்தோடு திருமணத்திற்கு தேவையான தாலி கொடியையும் ஆர்டர் கொடுத்து செய்து கொள்ளலாம். இவற்றோடு பொன்னுருக்கி தாலியும் செய்து தருகின்றார்கள் NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மேலதிக விவரங்களுக்கு NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல், நியூ காசி 58 8005 சூரேஜ். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ NS, சைபர் 44 440 60 50, அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் சைபர் 79 230 80 சைபர் 4.

0: வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் சாசல். கார்ஜுலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். மக்களுக்கு சலுகை கொடுது என்ற தொனிப்பொருளில் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஏற்பாட்டில் நீர்கொழும்பில் நேற்றிரவு நீர்கொழும்பு போருதோட்ட கடற்கரை மைதானத்தில் ஆர்ப்பாட்டம் ஒன்று நடைபெற்றிருக்கிறது. சிங்கள பௌத்த தலைவரான கொத்தபா ராஜபக்சாவை ஆட்சிக்கு கொண்டுவர சஹ்ரான் ஹாசிம் உள்ளிட்ட பயங்கரவாதிகள் முயன்றார்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் சார்பில் நாமல் ராஜபக்ச வேட்பாளராக களமிறங்குவார் என்பது உறுதி என்று முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர சுட்டிக்காட்டியிருக்கிறார். மே ஜெனரல் சுரேசலே காவலில் வைக்கப்பட்டு நடத்தப்படும் விதம் குறித்து அவரது சட்டத்தரணிகளால் நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட கவலைகளுடன் தற்போது ஊடகங்களில் வெளியாகி வரும் செய்திகள் பெரும் அதிர்ச்சி அளிப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்திருக்கிறார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகளால் அச்சமடைந்துள்ள தற்போதைய அரசாங்கம் மாகாண சபை தேர்தலை திட்டமிட்டு பிற்போடுவதாக குற்றம் சாட்டியுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா நாட்டின் இறையாண்மை, ஒருமைப்பாடு மற்றும் ஒற்றையாட்சி ஆகியவற்றை பாதுகாத்து 13வது அரசியலமைப்பு திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்த ஐக்கிய மக்கள் சக்தி தயாராக உள்ளதாக குறிப்பிட்டிருக்கிறார். அரசு அதிகாரிகள் தொடர்ச்சியாக வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்வதை கட்டுப்படுத்தும் வகையில் புதிய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எதிர்வரும் காலங்களில் நிலையான அபிவிருத்தி, வர்த்தகம், முதலீடு, கால்நடை நடவடிக்கை, டிஜிட்டல் மாற்றம், கடல்சார் ஒத்துழைப்பு போன்ற துறைகளில் பிரான்ஸ் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் நெருங்கி பணியாற்றுவதற்கு எதிர்பார்த்திருப்பதாக வெளிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் மற்றும் சுற்றுலாத்துறை பிரதியமைச்சர் அருண் கேமிச்சந்திர தெரிவித்திருக்கிறார். தெற்காசியாவின் துறைமுகங்கள் உலகளாவிய வணிகத்தின் பிரதான மையங்களாக விளங்குவதோடு அவை அமெரிக்க நிறுவனங்களுக்கு பாரிய முதலீட்டு வாய்ப்புகளை வழங்குவதோடு பிராந்தியத்தின் பொருளாதார வளர்ச்சி மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்குவிப்பதாக அமெரிக்காவின் தெற்காசிய விவகாரங்களுக்கான மூலோபாய நிபுணர் எஸ் போல்காபூர் தெரிவித்திருக்கிறார். வடமாகாணத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் இலட்சிய பாடலொன்றை பாடியமைக்காக பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள சம்பவத்தை தமிழரசுக் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்கள் வன்மையாக கண்டித்திருக்கிறார். நாடளாவிய ரீதியில் கண்காணிப்பு நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்காக சித்திரவதைகளை தடுப்பதற்கான ஐக்கிய நாடுகள் உபகுழுவின் பிரதிகள் இதுவரும் 15ஆம் தேதி இலங்கைக்கு செல்ல இருக்கிறார்கள். முல்லைத்தீவு போலீஸ் நிலையம் அமைந்துள்ள பகுதியில் உள்ள தனியார் காணி உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் என்று வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துர்ராசா ரவிகரன் வலியுறுத்தி வருகிறார். இந்நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரனின் வலியுறுத்தலை அடுத்து அந்த காணியை விடுவிப்பதற்கு போலீசார் 3 மாத கால அவகாசம் கோரியுள்ளார்கள் என்ற தகவல்கள் வந்துள்ளன. பிலிப்பீனிஸ் சட்டமா அதிபராக இருந்து கொண்டு ஒட்டுமொத்த சட்டமா அதிபர் திணைக்கழகத்தையும் அவமதிக்கும் வகையில் செயற்படுகிறார். சுரேசலையை வதை செய்தமை தொடர்பான அனைத்து செயற்பாடுகளுக்கும் எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க திட்டமிட்டிருப்பதாக பொதுஜன பேரமனவின் முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர குறிப்பிடுகிறார். முன்மொழியப்பட்ட புதிய உயர்கல்விக் கொள்கை தொடர்பான பொதுமக்களின் கருத்துக்களை பெற்றுக்கொள்ளும் பணிகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக கல்வியமைச்சு தெரிவித்துள்ளது. ஆசிரியர் மற்றும் அதிபர் தொழிற்சங்க கூட்டமைப்பு நேற்று காலை பிரதமர் ஹரணி அமரசூரிய மற்றும் கல்வி அதிகாரிகளுடன் விசேட கலந்துரையாடல் ஒன்றில் ஈடுபட்டிருந்தது. கட்டாக்காலி நாய்களுக்காக பராமரிப்பு விடுதிகள் மற்றும் தகன மயானங்களை அமைப்பதற்காக 100 மில்லியன் ரூபாயை ஒதுக்கியுள்ள அரசாங்கத்தின் தீர்மானத்தை கண்டித்து கொழும்பு காலிமுகத்திடல் முன்பாக விலங்கு நல ஆர்வலர்கள் பாரிய கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தார்கள். அரசாங்கத்தின் ஆதரவாளர்கள் என்று தம்மை அடையாளப்படுத்திக் கொண்டு மத்திய வங்கிக்கு முன்பாக திரண்டு அதன் ஆளுநர் நந்தலால் வீரசிங்காவை பதவியிலிருந்து விலகுமாறு கோரி நடத்திய போராட்டம் அரசாங்கத்தின் மற்றொரு அரசியல் நாடகம் என்று சர்வஜன அதிகார கட்சியின் கம்பகா மாவட்ட முதன்மை அமைப்பாளரும் தொழில் அதிபருமான ஜெயந்த அத்துக்குரல தெரிவித்திருக்கிறார். அகில இலங்கை மீனவ மற்றும் தொழிலாளர் கூட்டமைப்பின் 5வது ஆண்டு நிறைவு விழாவானது நேற்று யாழ்ப்பாணம் புதுநூலக மண்டபத்தில் நடைபெற்றது. சீனா உள்ளிட்ட சர்வதேச நாடுகளின் ஆய்வு கப்பல்கள் இலங்கை கடற்பரப்புக்குள் நுழைவதை அனுமதிப்பது தொடர்பில் எழுந்துள்ள ராஜேந்திர சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற நோக்கில் புதிய நிலையான மூலோபாய விதிமுறை வரவு தயாரிக்கப்பட்டுள்ளது. இந்த விதிமுறை வரவு தற்போது சட்டமா அதிபர் திணைக்கழகத்தின் பரிசீலனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக வெளிவகார அமைச்சு தெரிவித்திருக்கிறது. இலங்கையில் சூரியஒளி தாராளமாக கிடைக்கும் காலப்பகுதிகளிலும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வளங்களை முழுமையாக பயன்படுத்தாமல் டீசல் மின்னுற்பத்திக்கு முன்னுரிமை வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. கொரோனே அங்குருவா தொற்ற பட்டகட பகுதியில் இயங்கி வந்த செனகசே கெதல்ல அன்பின் இல்லம் முதியோர் இல்லத்தில் ஏற்பட்ட பயங்கர தீபத்தில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 13 உயர்ந்துள்ளதாக போலீசார் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். நுரைச்சோலை தழுவ கடலில் மூழ்கி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 உயிரிழந்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றிருக்கிறது. இரத்திரபுரி மாவட்டத்தின் பலாங்குடை நகரின் தும்பகுடை பகுதியில் அமைந்துள்ள வியாபார நிலையம் ஒன்றில் இன்று அதிகாலை தீப்பரவல் ஏற்பட்டது. கங்வெல கோமகம வீதியில் யல்தர தம்சத் வித்தியாலயத்துக்கு அருகில் பாதையில் பயணித்த 2 பெண்கள் கார் ஒன்றில் மோதி உயிரிழந்திருப்பதாக கங்வெல போலீசார் தெரிவித்தார்கள். இலங்கையின் முன்னணி உணவு உற்பத்தி நிறுவனமான சிபிஎல் குரூப் குழுமத்தின் தலைவர் ரம்ய சனத் அமரவீர விக்ரமசிங்க காலமானதாக அந்த நிறுவனம் இன்று அறிவித்திருக்கிறது. பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. அடுத்த 3 அதாவது நாளை மறுநாள் மற்றும் ஜூன் 10 ஆகிய தேதிகளில் சிறப்பு டெங்கு கட்டுப்பாட்டு திட்டம் செயல்படுத்தப்படும் என்று தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு அறிவித்துள்ளது. இந்திய செய்திகளில் வலுவான விநியோக சங்கிலி, சிறந்த பொறியியல் நிபுணர்களை கொண்டுள்ள இந்திய அசுர வளர்ச்சிக்கு தயாராக உள்ள அணுசக்தி துறையில் அமெரிக்காவுக்கான சிறந்த பொருத்தமான கூட்டுறவு நாடாக இருக்கும் என்று அமெரிக்க அணுசக்தி கூட்டமைப்பான அணுசக்தி நிறுவன தலைவர் மரியா கோஸ்னிக் தெரிவித்திருக்கிறார். வெளிநாட்டு உத்தரவுகளுக்கு இந்தியா ஒருபோதும் அடிபணியாது என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுத்திருக்கிறார். இந்தியாவின் கல்வி சபை தேர்வுகள் மற்றும் மருத்துவ பரீட்சை முறைகேடுகளுக்கு எதிராக புதுடெல்லி யந்தன் மந்தர் பகுதியில் இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் திரண்டு பாரிய போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தார்கள். பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக முன்னாள் சட்டசபை உறுப்பினர்கள் தேர்தலில் போட்டியிட தடை விதிக்க உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட இருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. டெல்லியில் நாளை நடைபெறும் இந்தியா கூட்டணி ஆலோசனை கூட்டத்துக்கு முன்பாக கேரளாவில் பாரதிய ஜனதா கட்சியோடு தொடர்படுத்தி தங்கள் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் குறித்து காங்கிரஸ் கட்சி தனது நிலைப்பாட்டை விளக்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இந்தியா கூட்டணியை திராவிட முன்னேற்ற கழகம் கைவிட்டு விட்டது என்று பாரதிய ஜனதா தேசிய செய்தி தொடர்பாளர் செசாத் புனவாலா இன்று விமர்சித்திருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் வெற்றி பெற்ற கட்சிகளின் ஆதரவுடன் ஆட்சி நடத்தும் தமிழக வெற்றி கழக அரசு எப்பொழுது வேண்டுமானாலும் கவிழும் என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எச்சரித்துள்ளார். லண்டனில் இந்திய தலைமை நீதிபதி பங்கேற்ற நிகழ்ச்சியில் ஒரு சிலர் அநாகரிகமாக நடந்து கொண்டது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை மீறி திருமண பிரச்சினை குறித்து பொதுவெளியில் பேசியமைக்கு நடிகர் ரவிமோகன் மன்னிப்பு கோரியிருக்கிறார். 10 மேலாக நடைபெற்று வரும் கிழக்கு கடற்கரை சாலை பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்று வாகனம் ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். திருவள்ளுவர் மாவட்டம் பொன்னேரி அருகே நள்ளிரவில் மின்வெட்டு தொடர்வதை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டிருந்தார்கள். வேலை இல்லை என்பதை காரணம் காட்டி மனைவி மற்றும் பெற்ற குழந்தையை பராமரிக்கும் சட்டபூர்வ பொறுப்பிலிருந்து கணவர் தப்பிக்க முடியாது என்று டெல்லி நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கேரள மாநிலத்தில் நேற்று பெய்த கனமழை காரணமாக இதுவரை 7 பேர் உயிரிழந்துள்ளார்கள். இந்திய வம்சாவளியினருக்கு எதிராக வெளியான 14 பதிவுகளை முடக்க 3 சமூக ஊடக நிறுவனங்களுக்கு சிங்கப்பூர் அரசு நேற்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. பிரபல மலையாள நடிகர் சலீம் குமார் உடல்நலக் குறைவால் காலமானார். இறக்கின்ற போது அவருக்கு வயது 56. நாடு முழுவதும் 14.2 kilo எடை கொண்ட வீட்டு உபயோக சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை 29 ரூபாவாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. இன்று ஞாயிறு தினம், விடுமுறை தினம் என்பதால் நேற்றைய விலையில் சென்னையில் ஆபிடத்தங்கம் சவரனுக்கு 1840 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 113,600 ரூபாவுக்கும் கிராமுக்கு 230 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 14,200 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில், அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் நிர்வாகத்தினால் நடைமுறைப்படுத்தப்பட்ட 39 நாடுகளைச் சேர்ந்தவர்கள் தங்களின் அகதி அந்தஸ்து, வேலை அனுமதி பத்திரம் மற்றும் குடியுரிமை விண்ணப்பங்களுக்கான முடிவுகளை பெறுவதை தடுக்கும் வகையிலான தொடர் கொள்கைகள் சட்டவிரோதமானவை என்று அமெரிக்க பெடரல் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. கோர்முஸ் நீரிணியை நோக்கி ஈரான் ஏவிய ஆளில்லா வானூர்திகளை சுட்டு வீழ்த்தியதை தொடர்ந்து ஈரானின் கடலோர ராடர் கண்காணிப்பு தளங்கள் மீது அமெரிக்க படைகள் தாக்குதலை நடத்தியதாக குறிப்பிடப்படுகிறது. உக்ரைன் ரஷ்யா மீது ஆளில்லா வானூர்தி தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது. ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அபாஸ் அராக்சி லெபனானை உண்மையான எதிரியிடமிருந்து காப்பாற்றும்படி அந்த நாட்டு அதிபர் ஜோசப் அவனுடன் கூறியிருக்கிறார். அமைதிக்காக உலக நாடுகளின் குரல்களுக்கு உலக தலைவர்கள் செவிசாய்க்க வேண்டும் என்று போப் லியோ கேட்டுக் கொண்டிருக்கிறார். கருத்து வேறுபாடுகளை ஒத்திவைக்கும்படி அவர் வலியுறுத்தியிருக்கிறார். குவைத் மற்றும் பஹ்ரைன் ஆகிய நாடுகள் மீது ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதல்களை அடுத்து ஈரானிய சொத்துக்களை வளைத்து அவற்றை வளைகுடா நாடுகளின் மறுசீரமைப்பு பணிகளுக்கு பயன்படுத்துவதற்கு அமெரிக்க அரசாங்கம் தீவிரமாக ஆலோசித்து வருவதான தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. ஹோர்முஸ் நீரிணை முடக்கப்பட்டுள்ளதால் அமெரிக்க எண்ணெய் நிறுவனங்கள் மட்டுமே அதிக அளவில் லாபம் ஈட்டுவதாக ரஷ்யாவின் முன்னணி எண்ணெய் நிறுவனமான ரோஸ்டெப்டின் தலைமை செயல் அதிகாரி இகோர் கெச்சின் குற்றம் சாட்டியிருக்கிறார். ஏர் கனடா விமான நிறுவனம் கியூபாவுக்கு தனது சேவைகளை கால வரையறையின்றி நிறுத்துவதாக தெரிவித்துள்ளது. கியூபாவின் நிச்சயமற்ற அரசியல் பொருளாதார சூழல் காரணமாக அந்த முடிவை எடுத்ததாக அந்த நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. தென்கிழக்கு ஐரோப்பிய நாடான கொசவோ மற்றும் மேற்காசிய நாடான ஆர்மேனியாவில் நாடாளுமன்ற தேர்தல் இன்று நடைபெறுகிறது. தென்னமெரிக்க நாடான பெருவில் அதிபர் தேர்தலின் இறுதிக்கட்ட 2nd round வாக்குப்பதிவு இன்று நடைபெறுகிறது. தென்கொரியாவில் அண்மையில் நடந்த தேர்தலின் போது வாக்குச்சீட்டுகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டது. இதையடுத்து தேர்தலை மீண்டும் நடத்த கோரி ஆயிரக்கணக்கான மக்கள் விடிய விடிய தீவிர போராட்டத்தில் அங்கு ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்காவின் ஒகையா மாநிலத்தில் உள்ள டொலிடோ நகரில் நடைபெற்ற பிரசித்தி பெற்ற கோடைகால திருவிழா ஒன்றுக்கு அருகே நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் பலர் காயமடைந்திருப்பதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள். 5000 ஆண்டு பழமையான மம்மியை கொண்டு சர்வோ ரொட்டி ஒன்றை விஞ்ஞானிகள் தயாரித்திருக்கிறார்கள். ரொட்டியில் பயன்படுத்தப்படும் ஈஸ்டை மம்மியில் இருந்து எடுத்து ரொட்டியை தயார் செய்துள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. அமெரிக்காவின் டெக்சாஸ் மாநிலத்தில் உள்ள கன்றுக்குட்டிகளில் மாமிசத்தை உண்ணும் ஒரு வகை ஆபத்தான புழுக்கள் கண்டறியப்பட்டதை அடுத்து அந்த மாநிலத்திலிருந்து கால்நடைகளை இறக்குமதி செய்வதற்கு கனடா உணவு ஆய்வு மையம் தற்காலிக தடைகளை விதித்திருக்கிறது. அமெரிக்காவின் ஜோர்ஜியா மாநிலத்தில் விபத்தில் சிக்கிய சிறுவன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விளையாட்டுச் செய்திகளில், இலங்கை மற்றும் மேற்கிந்திய தீவுகள் அணிகளுக்கு இடையிலான 2nd ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி மழை காரணமாக கைவிடப்பட்டது. இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இந்திய அணி T20 தொடரில் விளையாட உள்ளதான தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் தொடரிலிருந்து இந்திய அணியின் விராட் கோலி விலகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த IPL தொடரின் இறுதிப் போட்டியின் போது ஏற்பட்ட தொடை நரம்பு உபாதை காரணமாக அவர் அந்த தொடரிலிருந்து வெளியேறியிருக்கிறார். உலக கிண்ண கால்பந்து போட்டிகள் இந்த முறை சூறாவளி பருவத்தில் நடைபெற இருக்கின்றன. சில விளையாட்டு அரங்குகள் சூறாவளி ஏற்படும் அபாயமிக்க பகுதிகளில் அமைந்துள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. இந்தோனேஷியாவில் நடைபெற்ற சர்வதேச ஸ்கேட்டிங் போட்டியில் 6 வயது சிறுவன் 2 தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளார். 2026 உலக கிண்ண கால்பந்து தொடர் எதிர்வரும் June 11 ஆரம்பமாக இருக்கின்ற நிலையில் அமெரிக்கா மற்றும் ஈரான் ஆகிய நாடுகளுக்கு இடையிலான அரசியல் பதட்டம் விளையாட்டுத் துறையில் எதிரொலித்துள்ளது. ஈரான் தேசிய கால்பந்து அணியின் முக்கிய பின்னணி பணியாளர்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கு அமெரிக்கா விசா வழங்க மறுத்துள்ளதாக ஈரான் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளது. உலக கிண்ண போட்டிகளில் பங்கேற்பதற்காக அமெரிக்கா செல்லும் ஈரான் கால்பந்து அணியினர் போட்டி நடைபெறும் அதே நாளில் அமெரிக்க மண்ணுக்குள் நுழைந்து போட்டி முடிந்த சில மணித்தியாலங்களிலே அங்கிருந்து வெளியேற வேண்டும் என்று அமெரிக்கா கடுமையான விசா கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. உலகம் முழுவதும் பெரிதும் எதிர்பார்க்கப்படும் கிராண்ட் தெஃப்ட் ஆட்டோ 6 காணொளி.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இதே டிஆர்டி தமிழ் ஒலி.

வணக்க நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடி. டிஆர்டி தமிழடியின் இன்றைய நிகழ்ச்சிகள் வரிசையிலே தொடர்கின்றது. சங்கமம். நிலைய கலைஞர்களின் ஆக்கத்திலும் ஊக்கத்திலும் வார வாரம் இந்த நேரத்தில் ஒலிக்கிறது சங்கமம். சங்கமத்துக்காக காத்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் அன்பு வணக்கங்கள்.

0: இன்றைய சங்கமத்தை ஆரம்பிக்க முதலில் வருவது குரலோவியம். முக்காலமும் உணர்ந்த வள்ளுவ பெருந்தகையின் குரலோவியத்தில் இன்று அதிகாரம் 40 கல்வி என்ற தலைப்பிலே வருகின்ற பாடல் 393. கண்ணுடையார் என்பவர் கற்றார், முகத்திரண்டு புண்ணுடையார் கல்லாதவர். கண்ணுடையார் என்பவர் கற்றார், முகத்திரண்டு புண்ணுடையார் கல்லாதவர்.
1: இளங்கவிஞர் ஒருவர் திருமணமாகாதவர். அவருக்கு மனம் முடித்திட அவா கொண்ட அவரது நண்பர் ஒரு அழகிய பெண்ணை பற்றி அவரிடம் கூறினார். அந்த சிற்றூரிலேயே அந்த பெண் இருப்பதாகவும், அவளுக்கு வயது முதிர்ந்த ஒரு தாயாரை தவிர வேறு யாரும் துணை இல்லை என்றும், அந்த தாயை கேட்டதற்கு அவர்களும் சம்மதம் தெரிவித்து விட்டதாகவும் கவிஞரிடம் நண்பர் கூறினார். இளங்கவிஞரும் அந்த செய்தி கேட்டு மனமகிழ்ந்தார். தனக்கு வாழ்க்கை துணையாக போகும் அந்த மங்கை நெல்லால் எப்படியெல்லாம் இருப்பாள் என்று கவிதை தேரறி கற்பனை வீதியில் பலம் பெற தொடங்கினார். நடைபயிலும் அன்னமோ இள மடமயிலோ நகை முத்தோ முள்ளையோ இதழ்கள் தேன் நனைந்த சுளையோ இன்பத்தின் எல்லையோ, இப்படி கற்பனை விளைவித்த தொல்லையால் இயங்கிய கவிஞரை அழைத்துக் கொண்டு அவரது நண்பர் பெண்ணை நேரில் பார்த்து தர புறப்பட்டார். தன் கவிதை திறனால் உருக்கொடுத்து படைத்திருந்த அந்த வடிவழகியை காணும் ஆவலுடன் கவிஞர் நண்பருடன் அந்த பெண்ணின் இல்லம் சென்றார். கூடத்தில் விரித்திருந்த தாளம் பாய் மீது கவிஞரும் நண்பரும் அமர்ந்தனர். பெண்ணின் தாயார் அவர்களை மிக்க மரியாதையுடன் வரவேற்றாள். சிறிது நேர உரையாடலுக்கு பிறகு பெண்ணும் மாப்பிள்ளையும் ஒருவரை ஒருவர் நீரில் காணும் வாய்ப்பினை ஏற்படுத்த அந்த தாய் முனைந்தாள். கயல்விழி கயல்விழி என இருமுறை அழைத்தாள். அடுக்கலையில் இருந்து பதில் வரவில்லை. மூன்றாம் முறை அழைத்த பிறகு உம் என்ற ஒலி எழுந்தது. கயல்விழி கண்ணு, அந்த மோரை கொண்டு வா அம்மா என்று தாயார் அன்புழுக ஆணையிட்டது. இட்டடி நோக எடுத்தடி கொப்பளிக்க என்பது போல கயல்விழி இரண்டு மோர் கலையங்களை கையில் ஏந்தி கொண்டு கூடத்திற்கு வந்தாள். அவற்றை தாயார் வாங்கி கவிஞரிடமும் அவரது நண்பரிடமும் கொடுத்திடும் போது கவிஞரின் இதயம் அவரிடத்தில் இல்லை. அது இறக்கை கட்டி கொண்டு கற்பனை வானில் பறக்க தொடங்கிவிட்டது. அவர் எதிர்பார்த்ததற்கும் மேலாக அவ்வளவு அழகியவள். பொங்கி பூரித்து வளையும் அந்த இளமை எழிலுக்கு சிகரமாக விளங்கியவை அவளது விழிகளே என்பதை கவிஞர் உணர்ந்தார். அவர் உள்ளம் பேசிட்டு, ஆஹா, காதலுது நின்ற கரிய விழிகள், அந்த விழிகளுக்குத்தான் இவ்வளவு காந்த சக்தி. கண்ணாடி பிழைக்குள் கருபண்டு சிக்கி சுழல்வது போல் கவர்ச்சி மிக்க கண்ணின் மணிகள் சீர்விழி என்பதா, அல்லது என் நெஞ்சில் ஊடுருவும் வேல்விழி என்பதா? அவள் கடைக்கண் ஆணைக்கு கடல் சூழ் நில உலகம் மட்டுமல்ல, கதிரவன் திரியும் வானம் கட்டுப்பட்டு நடக்கும். கண் என்றால் இதுதான் கண். இவள் பெண் அல்ல, கண் என்று கூறுவதே பொருத்தம். இவ்வாறு தனக்கு தானே பேசிக் கொண்டிருந்த கவிஞர் எதிரே நின்று கொண்டிருந்த கயல்விழியிடம் ஏடு ஒன்றை நீட்டி, இந்த அம்மா, இது நம் எதிர்கால வாழ்வை பற்றி நான் எழுதிய கவிதை, எங்கே உன் வாய் திறந்து இதனை படித்திடு என்றார். கயல்விழி ஊகும் என்றவாறு தலையசைத்து நின்றாள். அதற்குள், இதெல்லாம் நடக்குமா, பெண்ணுக்கு வெட்கம் இருக்காதா என்றார் நண்பர். வெட்கம் மாத்திரம் இல்லைங்க, என் பொண்ணுக்கு எழுத படிக்க தெரியாதுங்க, அதுதாங்க அவளுக்கு ஒரு குறை என்று தாயார் முகவாட்டத்துடன் கூறினாள். உடனே இளங்கவிஞரின் மலர்ந்திருந்த இதயம் கூம்பிவிட்டது. முகம் கருத்து போயிட்டு நண்பரின் காதில் மெல்லிய குரலில் சொன்னார், இவள் பெண்ணல்ல, கண் என்று கருதி மகிழ்ந்தேன். இவளுக்கு கல்வி அறிவு இல்லையா? இவள் முகத்தில் இருப்பது கண்ணே அல்ல, புண் என்ற முடிவுக்கு வந்துவிட்டேன். என் மனமும் முறிந்தது, இந்த மன ஏற்பாடும் முறிந்தது. வாரம் போகலாம். நண்பரின் பதிலுக்கு காத்திராமல் கவிஞர் அந்த வீட்டை விட்டு வெளியேறிவிட்டார். இனம் தெரியாத ஒரு அமைதி அந்த கூடத்தில் நிறைந்திருந்தது. கண்ணை காட்டிலும் கல்வியே சிறந்தது என்பதற்கு வள்ளுவர் வழங்கிடும் குரல் இது. கண்ணுடையர் என்பவர் கற்றோர், முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர். கல்வி என்ற தலைப்பில் அதிகாரம் 40.

அரசு லாட்சப்பில் ரூல் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள் தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்ற பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ் 16 பரிஸ்பத்து தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி SAS லங்கா 12@gmail.com.

உலக வரலாற்றில் தமிழினத்தின் மறக்க முடியாத தேடலை மீண்டும் படைத்த தலைவன் பிரபாகரனின் வரலாறு. தாழ்ந்து போயிருந்த தமிழர்களின் அடிமை மனநிலையை மாற்றிய, எந்த இடர் வந்த போதும் தலைகுனிய மறுத்த வீரநாயகன் பிரபாகரனின் வீரம் பிறந்த தோழ

அல்லாஹ்வில் தன்னை விமர்சிப்பவர்களையும் எதிரிகளையும் அவர்களின் உள்ளத்தில் வியந்து பாராட்ட வைத்த நெறி புகழாத வீரன் பிரபாகரன் தொடர். எழுதியவர் பல நெடும்

ஜாழ் குடாநாட்டில் ஏப்ரல் 28ஆம் தேதி அன்று ஹர்த்தால் நடந்தது. இதை மக்களாகவே முன்வந்து நடத்தினார்கள். ஆனால் அதற்கு 4 நாட்களுக்கு முன்னால் ஏப்ரல் 24ஆம் தேதி அன்று சிங்கள கடற்படையினருடன் ஏற்பட்ட மோதலில் டெலோ இயக்கம் 11 வீரர்களை இழந்திருந்தது. அவர்களின் மறைவுக்கு அஞ்சலி செலுத்தாத மக்கள் விடுதலை புலிகளுக்கு மட்டும் அஞ்சலி செலுத்துவதை கண்டு புழுங்கிய டெலோவினர் 21ஆம் தேதி ஹர்த்தால் மேற்கொள்ளும்படி பொதுமக்களை கட்டாயப்படுத்தினார்கள். ஆனால் மக்கள் இதை ஏற்கவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த டெலோவினர் கல்வியங்காட்டு பகுதியில் விடுதலை புலிகளுக்கு வீரவணக்கம் செலுத்திய மக்களை கண்மூடித்தனமாக தாக்கினார்கள். அத்துடன் அவர்கள் நிற்கவில்லை. அந்த பகுதியில் இருந்த விடுதலை புலிகளின் தளபதிகள் மேஜர் பசிர் காக்கா, லெப்டினன்ட் முரளி ஆகியோரை கைது செய்து கொண்டு போனார்கள். இந்த செய்தியை கேள்விப்பட்ட விடுதலை புலிகளின் கேப்டன் லிங்கம் பிரச்சனையை பேசி தீர்க்கும் நோக்கத்துடன் டெலோ முகாமுக்கு போனார். டெலோ இயக்க தலைவர் ஸ்ரீ சபாரத்னம் அவரின் பழைய நண்பர். அந்த முறையில் அவருடன் பேசி கைது செய்யப்பட்ட தனது தோழர்களை விடுவிப்பதற்காக கேப்டன் லிங்கம் அங்கு சென்றார். ஆனால் டெலோ முகாமுக்குள் வைத்து கேப்டன் லிங்கம் கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்டார். அவருடைய கைகளை கட்டி கண்களில் சுட்டு டெலோவினர் அவரை பிணமாக்கினார்கள். டெலோவின் அட்டுழியங்களை இனி பொறுத்துக் கொள்ள முடியாத நிலையில் விடுதலை புலிகள் எதிர்த்தாக்குதல் தொடுத்தார்கள். ஏப்ரல் 29ஆம் தேதி அன்று வடகிழக்கு மாநிலம் முழுவதிலும் இருந்த டெலோ முகாம்களை புலிகள் கடுமையாக தாக்கினார்கள். காலை 11 மணிக்கு தொடங்கிய இந்த தாக்குதலில் 24க்கு மேற்பட்ட டெலோ முகாம்கள் கைப்பற்றப்பட்டன. தளபதி கிட்டுவின் தலைமையில் நடைபெற்ற இந்த தாக்குதலில் ஏராளமான டெலோ உறுப்பினர்கள் கொல்லப்பட்டார்கள். பெரும்பாலானோர் ஆயுதங்களை கீழே வைத்துவிட்டு சரணடைந்தார்கள். கல்வியங்காட்டில் இருந்த ஸ்ரீ சபாரத்னம் அங்கிருந்து தப்பி ஓடினார். டெலோ இயக்கம் கலைக்கப்பட்டு விட்டதாகவும் ஸ்ரீ சபாரத்னத்துக்கும் அவரது ஆதரவாளர்களுக்கும் தஞ்சம் அளிப்பவர்கள் கடும் தண்டனைக்கு உள்ளாவார்கள் என்று விடுதலை புலிகள் பகிரங்கமாகவே அறிவித்தார்கள். டெலோ அலுவலகங்களில் இருந்து ஏராளமான நகைகளும் பிற சொத்துக்களும் கைப்பற்றப்பட்டு பொதுமக்களின் பார்வைக்கு வைக்கப்பட்டன. அவற்றின் உரிமையாளர்களிடம் அவைகள் விடுதலை புலிகளால் திருப்பி அளிக்கப்பட்டன. கல்வியங்காட்டில் 3 நாட்களுக்கு மேல் மறைந்திருந்த ஸ்ரீ சபாரத்னம் அங்கிருந்து நீர்வேலிக்கும், பிறகு கோப்பாய்க்கும், இறுதியாக கோண்டாவிற்கும் தப்பிச் சென்றார். ஆனால் விடுதலை புலிகள் அந்த பகுதி முழுவதுமே சுற்றி வளைத்துக் கொண்டு வீடு வீடாக சோதனையிட்டார்கள். இறுதியாக புயலை கிடங்கொன்றில் மறைந்திருந்த ஸ்ரீ சபாரத்னம் கண்டுபிடிக்கப்பட்டு சூடப்பட்டார். தங்கள் தலைவரையும் தங்களையும் காப்பாற்றுவதற்கு இந்தியா முன்வரும் என்று எதிர்பார்த்த டெலோ உறுப்பினர்கள் ஏமாற்றம் அடைந்தார்கள். சென்னையில் இருந்த ட்ரோ அதிகாரிகளை டெலோ உறுப்பினர்கள் சந்தித்து கெஞ்சிய போது அவர்கள் அலட்சியம் செய்ததோடு ஸ்ரீ சபாரத்னம் தங்கள் கட்டுப்பாட்டிலிருந்து எப்போதோ சென்று விட்டார் என்று கூறினார்கள். விடுதலை புலிகள் டெலோ போராட்டம் குறித்து இந்திய அதிகாரிகள் எத்தகைய கருத்தோட்டம் கொண்டிருந்தார்கள் என்பதை அறிய நேர்ந்த போது நான் திடுக்கிட்டேன். அந்த வேளையில் என்னை சந்தித்த ரோ அதிகாரி ஒருவரிடம் பேசிக் கொண்டிருந்த போது புலிகளை ஒழித்து கட்டுவதற்காக டெரோ இயக்கத்துக்கு ஆயுதங்களை அள்ளி கொடுத்து ஏவி விட்டீர்கள், என்ன ஆயிற்று, நீங்கள் கொடுத்த ஆயுதங்கள் எல்லாம் புலிகளிடம் போய் சேர்ந்து விட்டன என்று நான் கூறிய போது அவர் பதிலளித்தார், சுத்த சோதா பசங்க சார், அவங்களை நம்பி ஆயுதங்களை கொடுத்தது தவறாய போயிற்று என்று அவர் கூறிய போது உண்மை வெளிவந்து விட்டது. நல்லது, தொடர்ந்து புலிகளை ஒழிக்க பிற இயக்கங்களுக்கு ஆயுதங்களை அள்ளி அள்ளி கொடுங்கள், இறுதியில் அந்த ஆயுதங்கள் புலிகளுக்கே போய் சேரும் என்று நான் கிண்டலாக கூறிய போது வெட்கத்துடன் அவரும் சிரித்துக் கொண்டார். புலிகள் டெரோ மோதல் நடைபெற்ற வேளையில் இந்திய இணையமைச்சர் பானா சிதம்பரம் ராஜீவ் காந்தியின் பிரதிநிதியாக கொழும்புக்கு சென்றிருந்தார். ஏப்ரல் 29ஆம் தேதி முதல் மே 3ஆம் தேதி சிதம்பரம் இலங்கையில் இருந்த பொழுது கொழும்பு கட்நாயக்கா விமான தளத்தில் இருந்த சிங்கள 3-ஸ்டார் விமானம் ஒன்றை புலிகள் தகர்த்தார்கள். இதன் விளைவாக பலர் கொல்லப்பட்டார்கள், மேலும் பலர் படுகாயமடைந்தார்கள். 4 நாட்களுக்கு பிறகு கொழும்பின் மையப்பகுதியில் அமைந்திருந்த மத்திய தந்தி அலுவலகம் குண்டுவெடிப்புக்கு இரையானது. இந்த நிகழ்ச்சியில் 12 பேர் கொல்லப்பட்டார்கள், 100க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தார்கள். இந்த நிகழ்ச்சிகளால் கோபமடைந்த ஜெவர்த்தன ராணுவ நடவடிக்கை எடுக்கப் போவதாக மிரட்டினார். தான் ஏற்கனவே அளித்துள்ள திட்டத்துக்கு மேலாக தமிழர்களுக்கு எதையும் தரப்போவதில்லை என்று உறுதிபட தெரிவித்தார். மே 17ஆம் தேதி அன்று பலாலி விமான தளம், யாழ்கோட்டை, ஆனேரவு ஆகியவற்றில் அமைந்திருந்த சிங்கள ராணுவ முகாம்களிலிருந்து ஒரு பெரும் படையெடுப்பை அரசு தொடங்கியது. புலிகளும் மிக கடுமையாக எதிர்த்தாக்குதல் தொடுத்தார்கள். 3 நாட்களுக்கு மேலாக நடைபெற்ற இந்த போர் யாழ் நகரத்தின் பல பகுதிகளிலும் தொடர்ந்தது. இறுதியில் தனது முயற்சியில் தோல்வியடைந்த சிங்கள ராணுவம் பின்வாங்கியது. யாழ் குடாநாடெங்கும் விடுதலை புலிகள் அமைத்திருந்த காவலர்களை உடனடியாக நீக்காவிட்டால் விமான குண்டுவீச்சு நடத்தப்பட்டது
செய்யப்படும் என்று எச்சரிக்கும் துண்டறிக்கைகளை சிங்கள விமானப்படை விமானங்கள் யாழ்ப்பாணத்தில் வீசின. ஆனால் விடுதலை புலிகள் இந்த எச்சரிக்கையை அலட்சியம் செய்தார்கள். சிங்கள விமானப்படை விமானங்களும் கடற்படையும் யாழ் குடா நாட்டில் பல்வேறு பகுதிகளில் குண்டுமழை பொழிந்தன. விடுதலை புலிகளும் மிக கடுமையாக எதிர்த்தாக்குதல் நடத்தினார்கள். இந்த போராட்டம் யாழ் குடா நாட்டோடு நிற்கவில்லை, திருவோணமலை மாவட்டத்துக்கும் பரவியது. இருதரப்பிலும் பலர் இறந்தார்கள். விடுதலை புலிகள் இயக்கத்தின் ஆரம்பகால உறுப்பினரும் மன்னார் தளபதியுமான விக்டர் அக்டோபர் 12 தேதி போரில் வீரமரணம் அடைந்தார். அவருடைய இறுதி ஊர்வலத்தில் 20,000 மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினார்கள். 1985 நான் தமிழீழ பகுதிக்கு ரகசியமாக சுற்றுப்பயணமாக சென்றிருந்த போது மன்னாரில் முதன் முதலாக என்னை வரவேற்று அழைத்து சென்றவர் தளபதி விக்டர். அவருடன் தங்கியிருந்த சில நாட்களில் அவரை பற்றி முழுமையாக புரிந்து கொள்ளும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. 23 அந்த வீர இளைஞர் மன்னார் பகுதி மக்களிடம் அளவற்ற செல்வாக்கு பெற்றிருந்தார். தனது படைவீரர்களின் முழுமையான நம்பிக்கையும் அன்பையும் அவர் பெற்றிருந்தார். மன்னார் மாவட்டத்தில் சிங்கள ராணுவத்தின் அடிச்சுவடையே இல்லாமல் விரட்டி அடித்த மாவீரர் அவர். அவரது மரணம் அந்த மக்களை எந்த அளவுக்கு பாதித்திருக்கும் என்பதை என்னால் எண்ணி பார்க்க முடியவில்லை. மிக கடுமையாக நடைபெற்ற இந்த போராட்டம் சிங்கள மக்களின் மன உறுதியை குலைத்தது. ஜெவர்த்தன அரசு செய்வது இன்னது என்பதை அறியாமல் திகைத்து திணறியது. நிதியமைச்சரான டோண்டிமேல் இந்த போராட்டம் முடிவில்லாமல் தொடர்வதன் மூலம் இலங்கையின் பொருளாதாரம் சீர்குலைந்து போகும் என்று தனது அமைச்சரவை சகாக்களிடம் எச்சரித்தார். பாதுகாப்புத்துறை அமைச்சரான அதுலத் முதலி புலட் இயக்கத்துடன் ரகசிய பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். ஆனால் போராளி அமைப்புகளில் எதுவும் சிங்கள அரசுடன் பேச்சு நடத்த முன்வரவில்லை. நிதியமைச்சரான ரொடிமெல் அதுலத் முதலியை கண்டித்து அறிக்கை வெளியிட்டார். போரில் தொடர்ந்து சந்தித்து வரும் தோல்விகளை மறைத்தும் திரித்தும் அத்துலத் முதலி கூறுவதாக அவர் குற்றம் சாட்டினார். பிரதமரான பிரேமதாசாவோ இந்திய எதிர்ப்புணர்வை கக்கிக் கொண்டிருந்தார். போராளிகளுக்கு இந்தியா தான் தஞ்சம் அளித்தும் ஆயுத உதவி அளித்தும் வருகிறது என பகிரங்கமாக கூறினார். பிரதமர் ராஜீவ்காந்தி இதற்கு மறுப்பு தெரிவித்தார். இந்த செய்திகளை வெறித்த பிரபாகரன் சோகம் தோய்ந்த குரலில் லிங்கத்தின் குணாதிசயங்களை நினைவு கொண்டார். லிங்கத்தின் சாவு செய்தி வந்தபோது நானே கொதிப்படைந்தேன். தளத்தில் இருந்த எங்கள் தோழர்கள் எவ்வளவு பெரிய கொதிப்புக்கு ஆளாகி இருப்பார்கள் என்பதை நீங்களே எண்ணி பாருங்கள். தங்கள் படையின் கேப்டன் லிங்கத்தை படுகொலை செய்ததை கண்டிக்கவும் கைதான 2 வீரர்களை விடுவிக்கவும் அவர்கள் உடனடி தாக்குதல் தொடங்க வேண்டிய எல்லைக்கு ஆளானார்கள். எங்கள் தோழர்களுக்கு வேறு வழி எதுவும் இல்லை. ஏனென்றால் லிங்கத்தின் படுகொலையும் எங்களின் முக்கிய தோழர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதும் ஏதோ தற்செயலாக நடந்த நிகழ்ச்சியாக நாங்கள் கருதவில்லை. ஆழமான சதியின் விளைவாகவே இவை நிகழ்ந்தன என்று கருதுகிறோம். ரோ உளவு அமைப்பின் தூண்டுதலின் பேரிலே ஸ்ரீ சபாரத்னம் இங்கே வந்து முகாமிட்டிருக்கிறார் என்பதற்கு எங்களுடன் மோதி எங்களை ஒழித்து கட்டுவதே அவரின் திட்டம் என்பதற்கான சாட்சியங்கள் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றன. எனவே நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளானோம். ஸ்ரீ சபாரத்னத்தையோ மற்ற டெலோ இயக்கத்தினரையோ திட்டமிட்டு நாங்கள் கொலை செய்யவில்லை. எமது தற்காப்புக்காகவே நாங்கள் இதில் ஈடுபட நேர்ந்தது. நாங்கள் முந்திக் கொள்ளாவிட்டால் எங்களை அழித்துவிட டெலோவினர் முயன்றிருப்பார்கள். இதை அவர் சொல்லும் போதும் அவர் குரலில் வருத்தம் துணித்தது. உண்மைகளை உணராமல் தன் மீதும் விடுதலை புலிகள் மீதும் சிலர் அப்பட்டமான பழி சுமத்துவதை கண்டு அவர் மனம் நொந்து போயிருந்தார். ஆனாலும் கூட உண்மைகள் விரைவில் வெளியாகும், அப்போது எல்லாம் தெளிவாகும் என்பதில் அவருக்கு இருந்த நம்பிக்கையை என்னிடம் அவர் வெளிப்படுத்தினார். டெலோவுடன் ஏற்பட்ட மோதல் குறித்து விடுதலை புலிகள் இயக்கத்தின் சார்பில் வெளியிடப்பட்ட ஒரு சிறு பிரசுரத்தில் டெலோ இயக்கத்தின் மீது நாம் இந்த கடும் ராணுவ நடவடிக்கை எடுக்க நிர்பந்திக்கப்பட்டதற்கு வேறு காரணங்களும் உண்டு. டெலோ அமைப்பை தளமாக வைத்து அமெரிக்க நாசகார உளவு ஏஜென்சி CIA-உடன் தொடர்புடைய எதிர்ப்புரட்சி சக்திகள் தமிழீழ விடுதலை போராட்டத்தில் தலையிட்டு வந்தன. சர்வதேச ரீதியான தகவல் அமைப்புகளையும் நிதி அமைப்புகளையும் கொண்ட இந்த பிற்போக்கு சக்திகள் சென்னையில் தளம் அமைத்து டெலோவுக்கு முண்டு கொடுத்து வந்தன. டெலோவின் அரசியல் மூளையாகவும் நிதி வங்கியாகவும் செயல்பட்ட இந்த சக்திகள் டெலோவை அத்திவாரமாக கொண்டு தமிழீழத்தில் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற திட்டமிட்டிருந்தன. தமிழீழ விடுதலை போராட்டத்தில் இந்த அமெரிக்க சார்பு சக்திகளின் ஊடுருவல் புரட்சிகர முற்போக்கு இயக்கமான தமிழீழ விடுதலை புலிகளுக்கு ஒரு சவாலாகவும் அச்சுறுத்தலாகவும் அமைந்தது. ஏனென்றால் டெலோ இயக்கத்தை ராணுவ ரீதியாக வளர்த்து புலிகளை ஒழித்து கட்டுவதும் இந்த நாசகார சக்திகளின் சதி திட்டமாக இருந்தது. ஆகவேதான் டெலோ மீது நாம் எடுத்த இந்த ராணுவ நடவடிக்கை இவர்களுக்கு அதிர்ச்சியையும்
ஆத்திரத்தையும் கொடுத்திருக்கிறது. எமது இயக்கத்தின் மீது பொய் பிரச்சாரத்தை கட்டவிழ்த்து விட்டு எம்மீது மாசு கற்பிக்க இவர்கள் முனைந்து வருகிறார்கள். டெலோ இயக்கத்தின் மூலம் புலிகளை அழிக்க முடியாமல் போகவே அடுத்து இபிஆர்எஃப் இயக்கத்தை இதற்கு பயன்படுத்த ரோ அமைப்பு முயன்றது. டெலோ இயக்கத்தை தொடர்ந்து 86 நிறுதியில் இபிஆர்எஃப் இயக்கமும் ரோவின் வலையில் விழுந்து விடுதலை புலிகளை ஒழித்து கட்ட முயற்சி செய்தது. கிழக்கு மாநிலத்தில் இஸ்லாமிய தமிழர்களை துன்புறுத்தும் வேலைகளிலும் இபிஆர்எஃப் இயக்கம் ஈடுபட்டது. ஏற்கனவே தமிழர்களை இந்து முஸ்லிம் அடிப்படையில் பிரித்து வேற்றுமை உணர்வை வளர்க்க சிங்கள அரசு முயற்சி செய்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் இபிஆர்எஃப் இயக்கத்தின் இந்த நடவடிக்கைகளை அந்த பகுதியைச் சேர்ந்த தமிழர்கள் கண்டித்தார்கள். இபிஆர்எஃப் இயக்கத்தின் அட்டூழியங்களை எதிர்த்து கிழக்கு மாநில தமிழர்கள் கடையடைப்புகள், ஆர்ப்பாட்டங்கள் போன்றவற்றில் ஈடுபட்டார்கள். இதற்கிடையில் விடுதலை புலிகள் இயக்கத்தினரை தாக்கி அளிக்க இபிஆர்எஃப் இயக்கம் தயாரித்துக் கொண்டிருந்த ரகசிய திட்டம் அம்பலமாயிற்று. இந்த இயக்கத்தைச் சேர்ந்த சுரேஷ் என்பவரை விடுதலை புலிகள் கைது செய்த போது அவரிடமிருந்து கைப்பற்றப்பட்ட கடிதத்தின் மூலம் பல ரகசியங்கள் தெரிய வந்தன. இந்திய ரோ உளவுத்துறையின் முழுமையான ஆதரவை பெற்ற இபிஆர்எஃப் இயக்கம் விடுதலை புலிகளுடன் மோதுவதற்கு ஏவப்பட்டது. ரோ உளவுத்துறை அளித்த ஆயுதங்களுடன் அவர்கள் யாழ்ப்பாணத்தில் வந்திறங்கினார்கள். சென்னை சூளமேடு சம்பவத்துக்கு விளைவாக விலக்கப்பட்டிருந்த டக்ளஸ் தேவானந்தாவுக்கு பதில் சுரேஷ் பிரேமச்சந்திரன் யாழ்ப்பகுதியின் தளபதியாக பொறுப்பேற்றார். December 13 விடுதலை புலிகளுடன் இபிஆர்எஃப் மோதியது. இரவு 7:30 தொடங்கிய இந்த மோதல் நள்ளிரவில் முடிவுக்கு வந்தது. விடுதலை புலிகளின் யாழ் தளபதியாக இருந்த கிட்டு புயல் வேகத்தில் செயல்பட்டு யாழ் குடநாடு முழுவதிலும் இருந்த இபிஆர்எஃப் முகாம்களை சுற்றி வளைத்தார். ஆயுதங்களை ஒப்படைத்துவிட்டு சரணடையுமாறும் இல்லியில் விளைவுகளை சந்திக்க தயாராகுமாறும் கிட்டு விடுத்த எச்சரிக்கை நல்ல பயனளித்தது. அனைவருமே சரணடைந்தார்கள். யாழ் குடநாட்டில் இபிஆர்எஃப் இயக்கம் நடத்தி வந்த சமூக விரோத செயல்களின் விளைவாகவே அவர்கள் மீது நடவடிக்கையை எடுக்க நேர்ந்தது என்று கிட்டு அறிவித்தார். முதலில் டெரோ இயக்கத்தையும் பின்னர் இபிஆர்எஃப் இயக்கத்தையும் புலிகளுடன் மோதும்படி தூண்டிவிட்டது ரோ உளவுத்துறை என்பது அம்பலமாயிற்று. இபிஆர்எஃப் இயக்கத்தின் தலைவரான பத்மநாபா தங்களை காப்பாற்றும்படி ரோ உளவுத்துறையிடம் மன்றாடினார். ஆனால் எதுவுமே நடக்கவில்லை. சண்டைந்தவர்கள் தவிர சிலர் சிங்கள ராணுவ முகாம்களில் அடைக்கலம் புகுந்தார்கள். சிலர் இந்தியாவுக்கு தப்பிச் சென்றார்கள். தமிழகத்தில் டெரோ இபிஆர்எஃப் ஆகியவை அடியோடு ஒடுக்கப்பட்டன. புரட்டு இயக்கம் தடை செய்யப்பட்டது. ஈரோஸ் இயக்கம் புலிகளோடு ஒத்துழைத்தது. துரோக இயக்கங்களுக்கு எதிராக புலிகள் மேற்கொண்ட இந்த நடவடிக்கைகளுக்கும் பெரும்பாலான தமிழ் மக்கள் ஆதரவு அளித்தார்கள். ஏனென்றால் துரோக இயக்கங்கள் தொடர்ந்து சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டு மக்களை துன்புறுத்தி வந்தன. வீடுகளில் பூந்து கொள்ளையடிப்பது, வணிகர்களை மிரட்டி பணம் பறிப்பது, பெண்களிடம் தகாத முறையில் நடந்து கொள்வது போன்றவற்றில் இவர்கள் தொடர்ந்து ஈடுபட்ட காரணத்தினால் புலிகள் நடவடிக்கையை எடுத்து இவர்கள் ஒடுக்கியதை மக்கள் அங்கு வரவேற்றார்கள். உள்நாட்டு பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டிய புலிகள் ராஜேந்திர உணர்வோடு செயல்பட்டார்கள். தமிழர்களின் ஏகப்பிரதிகளாக வடிவெடுத்தார்கள். பாலஸ்தீனிய விடுதலை இயக்கம், ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் போன்றவற்றுக்கு அங்கீகாரம் அளித்துள்ள இந்தியா தங்களையும் அங்கீகரிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை அவர்கள் விடுத்தார்கள்.

நேர்கள் இதுவரை கேட்டது உலக வரலாற்றில் தமிழினத்தின் மறக்க முடியாத தேடலை மீண்டும் படைத்த தலைவன் பிரபாகரனின் வரலாறு. ஆண்டுபோயிருந்த தமிழர்களின் அடிமை நலநிலையை மாற்றிய எந்த இடர் வந்த போதும் தலைகுனிய மறுத்த வீரநாயகன் பிரபாகரனின்

தாமிலர் வரலாற்றில் தன்னை மெர்சிப்பவர்களையும் எதிரிகளையும் அவர்களின் உள்ளத்தில் வியந்து பாராட்ட வைத்த நெறிப்புரளாத வீரன் பிரபாகரன் தொடர். எழுதியவர் பல நெடு

0: பிரான்சில் வதிவிட அனுமதி பத்திரம் புதுப்பிக்க அனுமதி பத்திரத்துக்கு விண்ணப்பிக்க பிரான்ஸ் பிரஜா உரிமை பெற கட்டாயமாக்கப்பட்டுள்ள பிரெஞ்சு மொழி பரீட்சையை பாடநெறி சான்றிதழ்களுக்கான A2, B1, B2, C1 இவற்றை பெறுவதற்கான பிரெஞ்சு மொழி வகுப்புகள் லாச்சப்பலில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படுகிறது.
1: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
0: பிரான்ஸ் நாட்டில் வதிவிட விசா A2B1, பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான B2C1 சான்றிதழ்கள் தரும் பிரெஞ்சு வகுப்புகள் பாரிஸில் தொடங்கியுள்ளது. பிரான்ஸ் வரலாறு வாழ்க்கை முறையும் சேர்த்து பிரெஞ்சு எளிமையாக கற்பிக்கப்படுகிறது. தமிழ் அல்லது ஆங்கில மொழியில் கற்பிக்கப்படும் டெல்ஃப் டால்ஃப் வகுப்புகள் குறைந்த கட்டணத்தில் 6 மாத கால படிப்பு. பிரான்சில் பிரெஞ்சு கற்பதற்கு தமிழ் பள்ளிக்கூடத்தை நிறுவி அகராதி, பிரெஞ்சு மொழி இலக்கணம், பிரான்ஸ் வரலாற்று நூல்கள் வெளியிட்ட முனைவர் பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்களது வழிநடத்தலில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இலக்கம் 70, ரூ பிலிப் டிஜெரா, பாரிஸ் 18.
2: கல்வி மட்டும்தானே சூழ்நிலைய.
0: தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் பேராசிரியர் சச்சிதானந்தம் 06-52-66-30-01. பிரெஞ்சு மொழியினையும் தரமான முறையில் கற்போம்.

0: ரவி, சியாச்சி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பாட்டி வெட்ட இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்தேன்.
1: எத்தனை பேருக்கு?
0: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
1: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வந்துட்டாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
0: ஓ அப்படி என்ன சியாச்சி, இதை சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. You're very nice. Thank you.
2: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபம், வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நிலவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால், 846 அவென்யூ பிரசிடன்ட் வில்சன், 93210 லாப்லாங் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி சைபர் 1 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com. கனடா வன்குவரில் இதற்காகவே அழைத்து மகிழுங்கள்.

0: மங்களகரமான விழாக்களுக்கு இனிமையான ஒலி ஒலி அமைத்திட அழைத்து மகிழுங்கள். ATNSA சவுண்ட் சர்வீஸ்.
1: உங்கள் மங்களகரமான எந்த விழாவானாலும், பிறந்த நாள் விழாவா, திருமண விழாவா, புனித நீராட்டு விழாவா, இவற்றோடு கலை கலாச்சார விழாக்களா, இவை அனைத்துக்கும் ஒலி ஒளி செய்திட நம்பி அலையுங்கள் ATNSA குவாலிட்டி சவுண்ட்.
0: கண்ணுக்கு குளிர்மையான வெளிச்ச வேலைகளும் காதுக்கு இனிமையான குவாலிட்டி சவுண்ட் அமைப்பதில் கை தேர்ந்தவர்கள் ATNSA குவாலிட்டி சவுண்ட்.
1: பல வருட காலமாக அனுபவம் உள்ளவர்கள், வன்கூவரில் மக்கள் ஆதரவை பெற்றவர்கள் ATNSA குவாலிட்டி சவுண்ட்.
0: அழைத்து மகிழுங்கள் ATNSA குவாலிட்டி சவுண்டை. ஆனந்தமாய் விழாவை கொண்டாடுங்கள்.

குவாலிட்டி சவுண்ட் தனா. தொலைபேசி இலக்கம் 604-781-12-02. மீண்டும் தொலைபேசி இலக்கம் 604-781-12-02. மின்னஞ்சல் முகவரி tana21pon@gmail.com. மறந்து விடாதீர்கள், மங்களகரமான அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் ஒலி அமைத்திட அழைத்து மகிழுங்கள். ATN SA சவுண்ட் சர்வீஸ்.

0: നാടകം. വെള്ള നിവാരണം അംഗം വിരണ്ട്. പങ്കെടുത്തുകൊള്ളും കലഞ്ഞർകൾ ജഗൻ, കേതു, രാഘവൻ, ജോജ്, വദനി. ആക്കം ഇയക്കം ടിആർടി തമിഴടി.
1: கொஞ்சம் பொறுங்கோ, ஏறி போய் ஏறி இல்ல முடிவு கொண்டு பாருங்க. கொஞ்சம் பொறுங்கோ, இப்பதான் துவக்கிறப்ப கொஞ்சம் கொலவை துறக்க விடுங்கோ. அவன் கொஞ்சம் அங்க அங்க தள்ளி நில்லுங்கோ. ஐயோ, கொஞ்சம் தள்ளி தள்ளி நில்லுங்க, கொஞ்சம் கொஞ்சம் பின்னி தள்ளி நில்லுங்கோ. ஜிஎஸ்டி வரே இல்ல. கொஞ்சம் பொறுங்க, இல்ல கொஞ்சம் பொறுங்க. இல்ல நம்ம எல்லாம் நிவாரணம் பஞ்சம் வந்தீங்களோ, அல்ல வேற எல்லாம் வந்தாக்கள் அங்கே இருங்கோ. ஆமா, வேலை பக்கத்துல இருங்கோ. அந்த நிவாரணம் பஞ்சாக்கள் மட்டும் அந்த இஞ்சால இருங்க, இடது பக்கம் அந்த இதுக்கு இல்லைங்க, அந்த கம்பிக்கு பக்கத்துல இல்லைங்கோ.
2: போட்டார்
1: வந்து
3: நாகலிங்கம் சுப்பிரமணியம் வந்து
2: கோயில்
3: வெள்ளத்தீங்க
1: மறைச்சல் வச்சிருந்துருக்கோம்.
3: முதல் வந்து இடிச்சு பிடிச்சு வந்திருக்கு. எத்தனை கலங்கள் வெள்ளத்துல பாத்தோம்
2: ஐயா, சேவையெல்லாம் கலக்காதங்கோ. சரியோ, எங்களோட வெள்ளம் வந்தது, நாங்க போய் கோயில்ல இருந்த நாங்கள் மீன் பிரச்சனை வரும் சொல்லி
3: போட்டோம். போட்டு போட்டு போட்டு ஓடியா இருந்தாங்க வெள்ளம் வந்து பூரி இல்லாம போகுது.
2: போன் சார்ஜ் பண்ண எடுக்கிறது
3: வணக்கம் முதலாம் மாடி வரையும் வெள்ளம் வந்து நின்றதும் கூட வீடு, அந்த மாடி வீடு தானே உங்களோட வீடு. ஐயோ பாத்து நானு, என்ன சரியா கஷ்டப்பட்டு இருப்பீங்களே வந்து.
4: இங்க
3: இருந்து நீங்க சாப்பாடுகளுக்கு எல்லாம் என்ன செய்ய நீங்க ஒரு ஒரு போன் பண்ணி இருந்தா நாங்கள் இவன் தம்பி உள்ளது குடுத்துருப்பானே. ஒரு போன்
4: பண்ணிருந்தாச்சிருப்பே
3: அது பிரச்சனை இல்ல.
4: நன்றி
3: நன்றி. நான் வெளிநாட்டுக்கு போவேன், ரெண்டு மாதத்துல போவேன், போயிட்டு வருவேன். உங்களோட இது முதலிதான்
4: வடிவா
3: வாங்கி வையப்பூ வச்சுட்டு
4: சந்தோஷமா இருக்குது.
3: நினைச்சேன் சரியான கரைச்சல் போறான்னு எல்லாருங்க பேசிக்கொண்டிருந்தாங்களோன்னு செய்யறாங்க இல்ல அதுதான்
2: அப்படியே
5: பாத்திய கட்டி வச்சிருந்திருக்கிறான் இவன் வரும். நீங்களும் அப்படி தொடர்ந்து வடிஞ்சு விடுறாங்க மின்வளவு காலையா.
2: அதுல இப்ப மட்டும் இல்ல அந்த காலத்துல இருந்து விதானம் எல்லாம் ஒரு சேட்டை இருக்குதானே இதுல
4: அவரை பிடிச்சு கதை நோக்கிட்டு
2: அவர்கிட்ட பிளான் அப்படிதான் போடுவாங்க.
4: அது எல்லாம் இந்த வழக்கமா நடக்கிற ஒரு விஷயம். என்ன செய்யறதுங்களை காசு வேணும், வேண்டாம் உங்களோட எந்த போகணும், போயிட்டு கொஞ்சம் ஜனம் குறைஞ்சனே பந்து வா, என்ன செய்யறாங்க பாப்போம். இல்லாடி மேல் வீடு காரியம் கொண்டு கேட்கறதுக்காக வேண்டியதானே, கொஞ்சம் கூட சிரிச்சு கேட்கறா அவ பிடிச்சாச்சு அவளை அதோட தங்கச்சிக்குமே கேக்குறா.
2: அப்ப சொல்லவனியான் வெளிநாட்டாளி கொடுத்தா எல்லாம் செய்வான் அந்த விதான தெரியும்.
4: சென்ட் போத்தல் அது இதெல்லாம் நெய் நான் ஆ

நேர்கள் இதுவரை கேட்டது நாடகம் வெள்ள நிவாரணம் அங்கம் இரண்டு. பங்கெடுத்துக் கொண்ட கலைஞர்கள்

0: ஆக்கம் இயக்கம் டிஆர்டி தமிழடி.
1: பாரிஸ் மாநகரில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கி வரும் சச்சி மாஸ்டரின் தமிழர் பாடசாலை
2: மீண்டும் பள்ளிக்கு போகலாம்.
1: இப்பாடசாலையில் கல்வி பெற்ற மாணவர்கள் ஆசிரியராக பணி செய்கின்றார்கள், பாடசாலை நடத்துகின்றார்கள், மொழிபெயர்ப்பாளராக பணி செய்கின்றார்கள். உங்கள் பிள்ளைகளும் இப்பாடசாலையில் கல்வி பெற்று முன்னுக்கு வர வேண்டுமா? கவலை விடுங்கள், இப்பவே தொடர்பு கொள்ளுங்கள் சச்சி மாஸ்டரின் தமிழர் பாடசாலைக்கு. பிரான்ஸ் மொழியில் ஆரம்பத்தில் இருந்து பெக் புளூஸ் வரை மற்றும் சங்கீத வகுப்புகள், கணினி வகுப்புகள் வரை திறமையான ஆசிரியர்களால் பயிற்றுவிக்கப்படுகின்றீர்கள். அத்தோடு சென்னை அண்ணாமலை பல்கலைக்கழகம் சென்று பயிலும் அனைத்து துறை பட்டங்களையும் இங்கு பயின்று அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் அனுமதியுடன் அனைத்து துறைசார் பட்டங்களையும் வழங்குகின்றார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு சச்சி மாஸ்டரின் தமிழர் பாடசாலை 70 ரூயி பிலிப் ஜெராட் பாரிஸ் 18. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 46 07 16 00 அல்லது 06 52 66 30 01. மின்னஞ்சல் முகவரி sachidanandam@gmail.com.
0: செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்காணி, வல்லாரை போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், ரியா, வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பணமாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியோ டு மார்சல் 4, 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 01 60 20 29 47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 06 67 20 40 00.
3: நீ சொல்லிவிட்டு எல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன், எல்லாம் சரியா
4: இருக்கோ. இந்த அழகித்தன மரக்கறிகளை நாரி பண்ண மீனையும் வாங்கி வாருங்கள். நான் உங்களை எங்க போய் வாங்க சொல்லலாம்? இதுகளெல்லாம் குப்பையில போடுங்க.
3: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரத?
4: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு, எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்குதாங்க, அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
3: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத, இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
1: தரமான பொருட்களை தேடி அணுகி வேண்டாம், ஏற்கனவே இருக்கின்றது லாட்சப்பலை அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை, சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில் ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரூடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா, 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.

0: உலகின் மறுபக்கத்தில் தீயாவின் எண்ணங்கள்.
1: வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நெதர்லாண்ட்ஸில் COVID-19 தடுப்பூசிகளினால் பாதிக்கப்பட்ட 7 பேரினால் டச் நீதிமன்றத்தில் முன்கொண்டு வரப்பட்ட ஒரு வழக்கு, அதன் தற்போதைய நிலைமை பற்றிய சில விவரங்களை உங்கள் முன்வைக்கின்றேன். அந்த விவரங்களை முன்வைப்பதற்கு முன்பு உங்கள் முன் கொண்டு வந்த ஒரு நிகழ்ச்சியை முதலில் முன்வைக்கின்றேன். ஏனென்றால் அந்த நிகழ்ச்சி இந்த வழக்கின் சில விவரங்களை உங்களுக்கு மீண்டும் நினைவூட்டும் என்பதற்காக. இந்த வழக்கை 2 சட்டத்தரணிகள் இந்த 7 தடுப்பூசிகளினால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக இந்த வழக்கை முன்கொண்டு வந்தனர். என்றாலும் இந்த வழக்கை முன்கொண்டு வந்த ஒரு சட்டத்தரணி ஆனோ வான் கேசல் என்னும் சட்டத்தரணியை June 11 அளவில் அதிகாரிகள் அவரின் வீட்டிற்கு போய் அதிகாலையில் அவரை கட்டலிலிருந்து இழுத்து எழுப்பி அவருடைய கண்ணை கட்டி ஒரு கடும் கண்காணிப்புக்குள்ள மறியலில் அவரை தற்போது வைத்திருக்கிறார்கள். அவர்கள் அவரை இந்த மாதிரி மறியலில் தூக்கி எறிந்ததற்கான காரணம் என்னவென்றால், அவர் இந்த வழக்கை முன்கொண்டு வந்ததாகும் என்பதில் எந்தவித ஐமிச்சமும் இல்லை. இவர் கொண்டு வந்த வழக்கின் எதிராளிகளே இந்த உலகத்தை ஆண்டு வரும் மிகவும் சக்தியும் பலமும் பணமும் வாய்ந்தவர்களின் முன்முகங்கள் ஆவார்கள். அவர்கள் அனுவான் கேசல் லோயரை மறியலில் போடுவதன் மூலம் ஏதோ ஒரு விதத்தில் இந்த வழக்கை தடை செய்து விடலாம் என்று நினைத்திருக்கலாம். என்றாலும் இந்த வழக்கானது 2 சட்டத்தரணியின் தலைமையிலும் பல பொதுமக்களின் ஆதரவிலும் தொடர்கின்றது.
2: Ik wil toch graag even opmerken dat in een uitzending van Wakker Nederland op zondag, WNL op zondag, de generaal-majoor buitendienst en ook voormalig eerste Kamerlid voor de VVD, de heer Van Kappen, als militair deskundige, in de uitzending nota bene verklaarde dat wij, ik citeer wat hij zei, midden in een periode zitten van een informatieoorlog. Dit is volgens hem een activiteit van strategisch belang, waarbij feiten en gebeurtenissen zodanig worden gemanipuleerd dat je een preferente werkelijkheid neerlegt bij je eigen bevolking, bij je tegenstander en bij het internationaal publiek. Daar zitten we volgens meneer Van Kappen middenin. En alle partijen doen dat.
1: நெதர்லாண்ட்ஸ் ஒரு ஞாயிற்றுக்கிழமை நிகழ்ச்சியில் நாம் தற்போது ஒரு தகவல் போரின் மத்தியில் இருக்கின்றோம். உண்மைகளும் செய்திகளும் நிகழ்ச்சிகளும் தாம் விரும்பியபடி ஒரு சதார்த்தத்தை திணிப்பதற்கான வகையில் வடிவமைக்கப்படுகின்றன. அதாவது பொதுமக்களான நாம் உண்மை எது பொய் எது என்று அறிந்து கொள்ள முடியாத நிலையில் நாம் அவர்கள் சொல்லும்படி அவர்கள் சொல்லுவதை உண்மை என்று எண்ணும் வகையில் அவர்கள் செய்திகளை பரப்பி வருகிறார்கள். அப்படியான ஒரு போரின் நடுவிலேயே நாம் வாழ்ந்து வருகின்றோம். ஒவ்வொரு நாட்டின் மக்களையும் தவறான வழிகளில் நடத்துவதற்கான பொய்ச் செய்திகளை பரப்புவதற்கான சர்வதேச ஒத்துழைப்பு தனியார் வாய்களில் இருக்கின்றது என்று இந்த அதிகாரியான நெதர்லாண்ட்ஸில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் கூறியிருக்கின்றார். இதன் மூலம் நாம் COVID-19 ஒரு மிகப்பெரிய கூட்டமைப்பு என்று திட்டம் என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டோம். இவ்வாறு கோவிட் தடுப்பூசியினால் தாக்கப்பட்ட நோயாளிகளுக்கு குரல் கொடுக்கும் 2 சட்டத்தரணிகளில் ஒருவரான கூறுகின்றார்.
3: Nederlandse staatssecretaris mevrouw Van Huffelen zonder mandaat van de Staten-Generaal heeft ingestemd met de invoering van het Europees Digitaal Identiteitsbewijs. Datzelfde digitale identiteitsbewijs kwam aan de orde tijdens de bijeenkomst van het BEF in Davos, Zwitserland in januari 2024. Niet alleen een kabinetsdelegatie ging daar namens Nederland naartoe, maar maar ook Maxima Zorniega nam daar een deel als afgezant van de Verenigde Naties in zet.
1: மேலும் இந்த உரையாடலில் பங்கேற்றிய மெட்டல் சட்டத்தரணியான பீட்டர் ஸ்ட்ராஸ்டன் கூறுகையில், டச் மாநில செயலாளர் மிஸ்ஸஸ் வேன் கஃப்லர், கோவிட் தொற்று நோய் புட்டுதல் காலங்களில் ஐரோப்பிய டிஜிட்டல் ஐடென்டிட்டி கார்டு, ஐரோப்பிய டிஜிட்டல் அடையாள அட்டைக்கு அதனை அறிமுகப்படுத்துவதற்கு உத்தரவு கொடுத்து ஸ்டேட் ஜெனரலின் அதிகாரம் இல்லாமல் மாநில செயலாளர் அதனை அறிமுகப்படுத்துவதற்கு ஒத்துழைத்திருக்கின்றார். அதே டிஜிட்டல் ஐடென்டிட்டி கார்டு இதனை பற்றி கடந்த January 2024 டாவல் சுவிட்சர்லாந்தில் வேர்ல்ட் எக்கனாமிக் போரம் உலக பொருளாதார அரங்க சந்திப்பில் உரையாடி இருக்கின்றார்கள். டாவோஸில் நடந்த அந்த மீட்டிங்கு நெதர்லாந்தின் அமைச்சரவை தூதுக்குழு மட்டுமல்ல, நெதர்லாந்தின் அரசியான மேக்சிமா சொரகேட்டா ஐக்கிய நாடுகளின் தூதுவராக போயிருக்கின்றார். அவர் அங்கு கலந்துரையாடலில் யூரோப்பிய டிஜிட்டல் ஐடென்டிட்டி கார்டு, யூரோப்பிய டிஜிட்டல் அடையாள அட்டையானது தடுப்பூசிகளை கண்காணிப்பதற்கு பயன்படுத்தப்படும் என்று வெளிப்படையாக கூறினார். ஒவ்வொரு நாடுகளின் பல்வேறு வகையான அடுப்புகளுக்கு இதை முக்கியத்துவம் கொடுக்கும். இந்த டிஜிட்டல் ஐடியானது பல விளையாடுகள், எலக்ட்ரானிக் சிக்னேச்சர், எலக்ட்ரானிக் கையெழுத்து மற்றும் கியூஆர் கோட் போன்றவைக்கு வழிவகுக்கும். இவ்வாறு நெதர்லாந்தின் அரசி டாவோஸில் 2024 ஜனவரி மாதம் நடந்த உலக பொருளாதார அரங்க சந்தித்து கூறியிருந்தார்.
3: Zij verklaren tijdens de webbijeenkomst onder andere dat een digitale identiteit goed zal zijn voor de gezondheid en om te zien wie er daadwerkelijk is gevaccineerd of niet.
4: Is also good for health who actually got a vaccination or not.
3: En hiermee heeft Maxima zelf de leugen doorprikt en heeft zij duidelijk gemaakt dat er bij de digitale identiteit wel degelijk juist ook om vaccinaties gaat. Het is voor onze cliënten overduidelijk dat het zetten van mRNA en entingen bij de bevolking van groot belang is voor het slagen van het project COVID-19 Decreet Reset.
1: Netherlands en Nancy Maxima Soyegeta in the Digital Identity Card, டிஜிட்டல் அடையாள அட்டை, சுகாதாரம் சம்பந்தமாக முக்கியமாக தடுப்பூசி போன்றவற்றை கண்காணித்துக் கொள்வதற்கு, அதாவது தடுப்பூசி பெற்றவர்கள் யார், தடுப்பூசி பெறாதவர்கள் யார் என்று கண்டுகொள்வதற்கு பயன்படுத்தப்படும் என்று அந்த உண்மையை அவர் வெளிப்படுத்தியிருக்கின்றார். அதாவது நெதர்லாந்தின் அரசி மாக்சிமா சோவியேட்டா January 24 டாவோஸ் சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற வேர்ல்ட் எக்கனாமிக் போரம் உலக பொருளாதார அரங்கத்தில் உரையாடிய போது டிஜிட்டல் ஐடென்டிட்டி கார்டு, டிஜிட்டல் அடையாள அட்டையானது நம்முடைய சுகாதாரங்களையும் மற்றும் தடுப்பூசி போன்றவற்றையும் கண்காணிப்பதற்காக பயன்படுத்தப்படும் என்ற உண்மையை வெளிப்படுத்தியதன் மூலம் அவர்கள் கூறிவரும் பொய்யை அம்பலப்படுத்தியிருக்கின்றனர். நம்முடைய நோயாளிகளுக்கு தெளிவாக தெரிகின்றது, mRNA வேக்சினேஷன், mRNA தடுப்பூசிகளை நிர்வகிப்பதற்கு COVID-19 மிகப்பெரிய மீட்டமைப்பு என்ற திட்டத்திற்கு அதன் வெற்றிகாரத்திற்கு இந்த mRNA வேக்சின் நிர்வகிப்பு மிகவும் ஒரு முக்கியமானதாகும். நம்முடைய நோயாளிகளுக்கு தெளிவாக தெரிகின்றது, தி mRNA வேக்சினேஷன், mRNA தடுப்பூசிகளை நிர்வகித்து உலக மக்கள் அனைவருக்கும் ஏற்றுவது அது அவர்களின் COVID-19 மிகப்பெரிய மீட்டமைப்பு என்பதன் வெற்றிகரத்துக்கு அடிப்படையானதாகும்.
5: தற்போதைய நிலைமை பற்றிய செய்திகள் என்னவென்றால், COVID-19 தடுப்பூசி பாதிப்பு தொடர்பான வழக்கில் சாட்சியம் அளிப்பதற்காக பில் கேட்ஸ் மற்றும் ஃபைசர் நிறுவனத்தின் தலைமையாளரான ஆல்பர்ட் போலா ஆகியோர் நெதர்லாந்தில் நேரில் ஆஜராக வேண்டும் என்று கடந்த மாதம் இறுதியில் ஒரு டச்சு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இந்த வழக்கை முன்கொண்டு வந்த பாதிக்கப்பட்ட 7 பேரில் ஒருவர் பின்னர் இறந்துவிட்டார். இந்த வழக்கானது COVID-19 தடுப்பூசிகள் ஒரு உயிரியல் ஆயுதமா இல்லையா என்ற கேள்வியை மையமாக கொண்டது.
1: மேலும் இந்த வழக்கானது பில் கேட்ஸ், ஃபைசரின் தலைவர் ஆல்பர்ட் போலா, மேலும் இந்த வழக்கில் முன்னாள் டச் பிரதமரும் தற்போதைய நேட்டோ பொதுச் செயலாளருமான மார்க் ரூட்டே, டச் அரசாங்கம் மற்றும் பல டச் பொது சுகாதார அதிகாரிகள் மற்றும் பத்திரிகையாளர்கள் உட்பட மொத்தமாக 17 பிரதிவாதிகளுக்கு எதிராக கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்த வழக்கின் கடந்த மாத தீர்ப்பானது தடுப்பூசிகளின் பாதுகாப்பு மற்றும் செயல்திறன் குறித்து பாதிக்கப்பட்டவர்களை தவறாக வழி நடத்தியதாக குற்றச்சாட்டப்பட்ட பிரதிவாதிகளுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க பின்னடைவு என்று செய்திகள் கூறுகின்றன. இருப்பினும் பிரதிவாதிகள் நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு கட்டுப்பட்டு அடுத்த ஆண்டு நடைபெறும் விசாரணைக்கு ஆஜராவார்களா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். புத்தாண்டில் டச்சு நீதிமன்றங்களில் பிரதிவாதிகள் கூடுதல் சட்ட சவால்களை எதிர்கொள்ள நேரிடலாம். மேலும் நெதர்லாந்தில் COVID-19 தடுப்பூசியால் பாதிக்கப்பட்ட 3 பேரால் கடந்த மார்ச் மாதம் தாக்கல் செய்யப்பட்ட 2வது வழக்கும் இதே போன்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அதே பிரதிவாதிகளை பெயரிட்டுள்ளது. கடந்த வாரம் நடைபெற்ற ஒரு செய்தியாளர் சந்திப்பில் இரு வழக்குகளிலும் தடுப்பூசியால் பாதிக்கப்பட்ட வாதி தரப்பினரை பிரதிநிதித்துவப்படுத்தும் டச் வழக்கறிஞர் பீட்டர் ஸ்டாசன் mRNA COVID-19 தடுப்பூசிகளின் பாதுகாப்பு மற்றும் செயல்திறன் குறித்து 5 நிபுணர் சாட்சிகளின் நேரடி சாட்சியத்தை கேட்குமாறு இந்த மாத தொடக்கத்தில் இரு வழக்குகளிலும் நீதிமன்றங்களில் மனு தாக்கல் செய்தார். வழக்கறிஞர் பீட்டர் ஸ்டாசனின் கூற்றுப்படி, இரு வழக்குகளிலும் அடுத்த ஆண்டு வாய்மொழி விசாரணைகள் நடைபெறும், ஆனால் விசாரணை தேதிகள் இன்னும் திட்டமிடப்படவில்லை. பீட்டர் ஸ்டாசன் இந்த வழக்குகள் இரண்டையும் ஒருங்கிணைக்க முயல்கின்றார். இந்த வழக்கில் வாய்மொழி விசாரணை நிபுணர் சாட்சிகளாக அமெரிக்காவைச் சேர்ந்த கேத்ரின் ஆஸ்டின் ஃபெட்ஸ், சோலாரிஸ் அறிக்கை நிறுவனர் மற்றும் வெளியீட்டாளர் மற்றும் அமெரிக்க வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற மேம்பாட்டுத்துறையின் முன்னாள் உதவிச் செயலாளர் சாஷா லரிபோவா, ஒரு முன்னாள் மருந்து ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிர்வாகி ஜோசப் சேன்சன் PhD, புளோரிடாவில் உள்ள mRNA தடுப்பூசிகளை தடை செய்ய வழக்கு தொடுத்து வரும் ஒரு உளவியலாளர் கேத்ரின் வார்ட், ஒரு ஆராய்ச்சியாளர் மற்றும் சட்ட உதவியாளர் மைக்கேல் ஈடன் PhD, ஒரு மருந்தியல் நிபுணர் மற்றும் ஃபைசரின் ஒவ்வாமை மற்றும் சுவாச ஆராய்ச்சி பிரிவில் முன்னாள் துணைத் தலைவர். இந்த நிபுணர்கள் இந்த வழக்கில் ஏற்கனவே வீடியோ மூலம் வாய்மொழி சாட்சிகளை வழங்கியிருக்கின்றார்கள். என்றாலும் இவர்கள் அடுத்த ஆண்டு வாய்மொழி விசாரணைகளை நடத்துவதற்காக நேரடியாக டச் நீதிமன்றத்தில் தோற்றம் கொடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த 2 வழக்குகளும் டச் நீதிமன்ற அமைப்பில் ஒரு சுற்றி வளைத்த பாதையை எடுத்துள்ளன. October 2024 லிவரன் மாவட்ட நீதிமன்ற வழக்கை தள்ளுபடி செய்யுமாறு பில் கேட்ஸ் தாக்கல் செய்த மனுவை நிராகரித்தது. கேட்ஸ் மீது தனக்கு அதிகார வரம்பு உள்ளது என்று தீர்ப்பளித்த நீதிமன்றம் பிரதிவாதிகளின் சட்ட கட்டணங்களை செலுத்துமாறு பில் கேட்ஸுக்கு உத்தரவிட்டது.
5: ஜூன் 2025 வழக்கு தொடுத்தவர்கள் பிரதிவாதிகளுக்கு எதிரான தங்கள் கோரிக்கைகளை அதிகரித்தனர் மற்றும் நிபுணத்துவ சாட்சிகளின் சாட்சியத்தை ஏற்றுக்கொள்ளுமாறு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். December 7 அன்று பீட்டர் ஸ்டாசன் எழுத்துப்பூர்வ அறிக்கைகளையும் நிபுணத்துவ சாட்சிகளின் பதிவு செய்யப்பட்ட வீடியோ வாக்குமூலங்களையும் லீவர்டன் மாவட்ட நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தார். கடந்த March 2025 முன்கொண்டு வரப்பட்ட இரண்டாவது வழக்கானது மார்ச் மாதத்தில் ஆரம்ப ஆதாரண விசாரணை நடவடிக்கைகளுக்கான ஒரு விண்ணப்பத்துடன் தொடங்கியது. கடந்த ஆகஸ்ட் மாதம் லீவர்டன் மாவட்ட நீதிமன்றம் அந்த விண்ணப்பத்தை நிராகரித்தது. 2023 வழக்கு சேர முயற்சிக்கும் போது ஆரம்ப கட்ட விசாரணை கோருவதற்கு வழக்கு தொடுத்தவர்களுக்கு சட்டப்பூர்வ தகுதி இல்லை என்று நீதிமன்றம் கண்டறிந்தது. கடந்த செப்டம்பரில் பீட்டர் ஸ்டாசன் ஒரு மேல்முறையீட்டை தாக்கல் செய்தார். ஐரோப்பிய மனித உரிமைகள் மாநாட்டை மீறி நீதிமன்றம் வழக்கு தொடுத்தவர்களுக்கு நியாயமான விசாரணை வாய்ப்பை வழங்கவில்லை என்று அவர் குற்றம் சாட்டினார். மேலும் நிபுணர்கள் நீதிமன்றத்தில் நேரடியாக சாட்சியமளிக்க அனுமதிக்க வேண்டும் என்று அவர் நீதிமன்றத்தை கேட்டுக்கொண்டார். கடந்த வார பத்திரிகையாளர் சந்திப்பின் போது பீட்டர் ஸ்டாசன் வழக்கு தொடுத்தவர்களும் பரந்த பொதுமக்களும் உண்மையை அநியாயமாக அடக்கும் நபர்களால் பாதிக்கப்பட்டவர்கள் என்று கூறினார். உண்மையை அடக்கியதன் மூலம் இந்த வழக்குகளை முன்கொண்டு வந்தோர் தவறாக வழி நடத்தப்பட்டனர். அவர்கள் தவறாக வழி நடத்தப்படாமல் இருந்திருந்தால் அவர்கள் COVID-19 தடுப்பூசியை போட்டிருக்க மாட்டார்கள். அந்த தடுப்பூசியை உண்மையை அடக்குபவர்கள் இன்று வரை பாதுகாப்பான மற்றும் பயனுள்ள தடுப்பூசி என்று கூறி வருகின்றார்கள். இவ்வாறு வழக்கறிஞர் பீட்டர் ஸ்டாசன் கூறினார். COVID-19 தடுப்பூசிகள் உயிரியல் ஆயுதங்களில் இருந்து வேறுபடுத்த முடியாதவை என்ற செய்தியாளர் சந்திப்பின் போது டச் நீதிமன்றங்கள் தனது நிபுணத்துவ சாட்சிகளின் நேரடி சாட்சியத்தை ஏற்றுக்கொள்ள செய்வதற்கான தனது முயற்சிகளையும் பீட்டர் ஸ்டாசன் குறிப்பிட்டார். அந்த சாட்சிகள் COVID-19 தடுப்பூசிகள் குறித்து பின்வரும் ஆதாரங்களை முன்வைக்க உத்தேசித்துள்ளதாக அவர் கூறினார். அவை உயிரியல் ஆயுதங்களிலிருந்து வேறுபடுத்த முடியாதவை. அவை எந்த விதமான சுகாதார நன்மைகளையும் வழங்குவதில்லை. அவை பாதுகாப்பானவை அல்ல, பயனுள்ளவை அல்ல. அவை அமெரிக்காவில் அவசர கால பயன்பாட்டு அங்கீகாரத்தின் கீழ் வெளியிடப்பட்டன. இந்த அவசர கால சட்டத்தை பயன்படுத்தியதன் மூலம் இது அமெரிக்காவில் உள்ள ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் அமெரிக்க உணவு மற்றும் மருந்து நிர்வாகத்தின் வழக்கமான மருந்து சட்டம் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புகளை அமுல்படுத்துவதை நீக்கும் ஒரு சட்டபூர்வமான நிலையை பயன்படுத்தி அதன் மூலமே இந்த தடுப்பூசிகளுக்கு அனுமதி பெற்றனர். இந்த தடுப்பூசிகள் எந்த நோக்கத்துடன் வடிவமைக்கப்பட்டவையோ அந்த வடிவமைப்பின்படி அந்த தடுப்பூசிகளின் பக்க விளைவுகள் பற்றிய அறிக்கைகளில் கூறியபடி இந்த தடுப்பூசிகள் சேதங்களை ஏற்படுத்துவதற்காகவே உருவாக்கப்பட்டவை. இதில் திடீர் மரணம், இதய செயலிழப்பு, புற்றுநோய் மற்றும் மிகவும் பயங்கரமான நோய்கள் ஆகியவை அடங்கும். இவை தி கிரேட் ரீசெட் மிகப்பெரிய மீட்டமைப்பு திட்டத்தின் ஒரு முக்கிய அங்கமாகும். இதில் நேட்டோ ஒரு குறிப்பிடத்தக்க பங்கு வகிக்கின்றது. இது ஒரு இராணுவ திட்டம் என்று பீட்டர் ஸ்டாசன் கூறினார். இந்த வழக்கில் நிபுணத்துவ சாட்சியாக விளங்கி வரும் ஜோசப் சான்சன் COVID-19 தடுப்பூசிகள் உயிரியல் ஆயுத மாநாடு மற்றும் 1989 உயிரியல் ஆயுதங்கள் மற்றும் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தை மீறும் உயிரியல் ஆயுதங்கள் என்பதற்கான ஆதாரங்களை வழங்க உத்தேசித்துள்ளதாக கூறினார். அரசாங்கங்கள், சுகாதார வசதிகள் மற்றும் ஊடகங்கள் இந்த தகவலை பொதுமக்களிடமிருந்து வேண்டுமென்றே மறைத்தன. இது தெளிவான குற்றவியல் நோக்கத்தை காட்டுகின்றது என்று மேலும் ஜோசப் சான்சன் கூறினார். இந்த வழக்கில் மற்றொரு நிபுணத்துவ சாட்சியாக விளங்கும் சாஷா லாரப்போவா கூறுகையில், கோவிட் ஒரு பொது சுகாதார நிகழ்வு அல்ல, மாறாக இது ஒரு அரசாங்க திட்டமாகும். இது இனப்படுகொலை அல்லது இன்னும் பரந்த அளவில் மக்களின் பேரழிவு என்று வகைப்படுத்தப்படக்கூடிய பாரிய உயிரிழப்புகளுக்கு வழிவகுத்தது என்று குற்றச்சாட்டும் உலகெங்கிலும் உள்ள வழக்குகளில் இந்த இரண்டு வழக்குகளும் தான் இவ்வாறு கூறுகின்றன என்று கூறினார். மேலும் அவர் தனது அறிக்கையில், இந்த தடுப்பூசிகளை உலகெங்கிலும் உருவாக்க, கொள்முதல் செய்ய, வழங்க, விநியோகிக்க இராணுவ நிர்வாகம் மற்றும் ஒப்பந்தங்கள் பயன்படுத்தப்பட்டன. மேலும் மருந்து பொருட்களுக்கான நிலையான ஒழுங்குமுறை மேற்பார்வை நடைமுறைகளை தவிர்ப்பதற்காகவும் இது செய்யப்பட்டது என்று குற்றம் சாட்டினார். இந்த வழக்கில் இன்னொரு நிபுணத்துவ சாட்சியாக விளங்கும் கேத்ரின் வாட் கூறுகையில், உலகம் முழுவதும் மருந்துகளின் தூய்மை மற்றும் பாதுகாப்பு உள்ள நேர்மையை நிர்வகிக்கும் நல்ல உற்பத்தி நடைமுறைகளை பின்பற்றும் சட்டம் இருக்கின்றது என்றால், நல்ல உற்பத்தி நடைமுறைகளை பின்பற்றப்படாததற்கு கணிசமான ஆதாரங்கள் உள்ளன. இந்த தடுப்பூசிகள் தொற்று நோயை ஒரு சாக்காக பயன்படுத்தி பொதுமக்களை ஏமாற்றுவதற்காக அரசியல், இராணுவ மற்றும் மருந்து துறை சார்ந்த தரப்பினரால் மேற்கொள்ளப்பட்ட ஒரு பரந்த முயற்சியின் ஒரு கூறு என்று அவர் கூறினார். தொற்று நோய்கள் மற்றும் பெரும் தொற்று அச்சுறுத்தல்கள் என்பவை பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்துவதற்கும் தடுப்பூசி மற்றும் உயிர் பாதுகாப்பின் திட்டங்களை நியாயப்படுத்துவதற்கும் வேண்டுமென்று ஏமாற்றும் கண்டறியும் சோதனை சாதனங்களை பரவலாக பயன்படுத்துவதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட அரசியல் புனைவுகளாகும் என்று அவர் மேலும் கூறினார். மேலும் இந்த வழக்கில் மற்றொரு நிபுணத்துவ சாட்சியாக விளங்கும் கேத்ரின் ஆஸ்டின் ஃபிட்ஸ் கூறுகையில், உலகளாவிய மத்திய வங்கிகளும் நிதி நிறுவனங்களும் இந்த முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளன. உலகளாவிய நிதி அமைப்பில் ஒரு பெரும் மறுசீரமைப்பை உருவாக்கும் நோக்கத்துடன் பொருளாதார மற்றும் அரசியல் நிகழ்ச்சி நிரல்களை செயல்படுத்த சுகாதார கொள்கைகளை தவறாக பயன்படுத்தும் ஒரு கொடூரமான செயல் இது என்று அவர் கூறினார். மற்றொரு நிபுணத்துவ சாட்சியான மைக்கேல் ஏரின் இது பற்றி கூறுகையில், கோவிட் 19 தடுப்பூசிகள் கருவுறுதல் விகிதத்தையும் மக்களின் ஆரோக்கியத்தையும் குறைத்தது, மக்கள் தொகையை குறைப்பதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளன என்று பொதுமக்களை தான் எச்சரிக்க முயன்றதாகவும், என்றாலும் தன்னை சமூக ஊடகங்கள் தணிக்கை செய்யப்பட்ட போதிலும் கடந்த 5 ஆண்டுகளாக என் கண் முன்னால் இதுதான் நடந்து கொண்டிருப்பதை நான் பார்த்திருக்கின்றேன் என்று அவர் கூறினார். நான் முன்பு கூறியது போன்று இந்த வழக்கை முன்கொண்டு வந்த 2 வழக்கறிஞர்களில் தலைமை வழக்கறிஞரான ஆனோவான் கேசல் கடந்த ஜூன் மாதம் டச் அரசுக்கு எதிராக வன்முறையை பயன்படுத்தும் சாத்தியமான நோக்கம் கொண்ட ஒரு இறையாண்மை குடிமக்கள் இயக்கத்தின் உறுப்பினர்கள் என்று சந்தேகிக்கப்படுபவர்களுக்கு எதிராக டச் காவல்துறையினரால் நாடு தழுவிய அளவில் நடத்தப்பட்ட ஒரு தேடுதல் வேட்டையின் ஒரு பகுதியாக கடுமையான பலப்பிரயோகத்துடன் கைது செய்யப்பட்டார். அவர் ஒரு உயிர் பாதுகாப்பு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்த மாத தொடக்கத்தில் நம்பகமான ஆதாரங்கள் முற்றிலும் இல்லாத போதிலும் ஆனோவான் கேசலின் விசாரணை முந்தைய தடுப்பு காவல் பிப்ரவரி மாதம் வரை நீடிக்கப்பட்டதாக செய்திகள் வெளிவந்துள்ளன. எனவே அன்பர்களே, நீங்கள் இதுவரை கேட்டது 2024 கோவிட்-19 தடுப்பூசிகளினால் பாதிக்கப்பட்ட 7 பேரினால் கொண்டுவரப்பட்ட வழக்கின் தற்போதைய நிலையும், மேலும் 2025 கோவிட்-19 தடுப்பூசிகளினால் பாதிக்கப்பட்ட 3 பேரினால் கொண்டுவரப்பட்ட வழக்கின் தற்போதைய நிலையையும் இந்த வழக்கில் சாட்சி அளிக்கும் நிபுணர்களின் வார்த்தைகளையும் மேலும் இந்த வழக்கை முன்கொண்டு நடத்தும் வழக்கறிஞரான பீட்டர் சாசன் அவரின் அறிக்கையையும் கேட்டீர்கள். இதில் இன்னும் கவலைக்குரிய விடயம் என்னவென்றால், இந்த வழக்கை முன்கொண்டு வந்த தலைமை வழக்கறிஞரான ஆனோபான் கேசோ, இவர் கடுமையான பல பிரயோகத்துடன் கைது செய்யப்பட்டு உயர் பாதுகாப்பு சிறையில் இன்றும் தொடர்ந்து தண்டனை அனுபவித்து வருகின்றார். இவருக்கு எதிராக நம்பகமான எந்த விதமான ஆதாரங்கள் இல்லாத போதிலும் அவர் தொடர்ந்தும் அங்கு சிறையில் அடைக்கப்பட்டு வைத்திருக்கின்றார் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.

0: அடி என்ன அடி நான் செய்யறது.
1: உடைந்தது காக்கண்டாடி மாற்றி தருகின்றார்கள் ரபிட் பாப்ரிஸ். கண்ணாடிகள் மாற்றும் போது காப்புறுதி மனத்தால் உங்களிடம் அறவிடப்படும் பணத்தை உங்களுக்கே தருகிறது. அத்தோடு மாற்றும் கண்ணாடிக்கு எவரும் அளிக்காத ஒரு வருட காப்புறுதியையும் இலவசமாக அளிக்கிறது. அது மட்டுமல்லாது பரிசு மற்றும் புறநக பகுதிகளில் எந்தவித கட்டணமின்றி உங்கள் வீடு தேடி வந்து உங்கள் வாகன கண்ணாடிகளை மாற்றி தருகின்றார்கள். நேரடிய தொடர்புகளுக்கு செல்வன் 0986 79 59 19. மறந்துவிடாதீர்கள், 0986 79 59 19.
2: செல் மாநகரில் புதிய வருவாக எம்எவர் நிறுவனம் OPH 77. நீங்கள் மூக்கு கண்ணாடி அணிபவர்களா? குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது. OPH 77 உங்கள் முக வடிவுக்கு ஏற்ப விதம் விதமான பல வடிவங்களில் பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூக்கு கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள். செல் மாநகரில் OPH 77. உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு. தவண முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு OPH 77 35 37 அவனியூ மார்சல் போல் 77500 செல் தொலைபேசி இலக்கம் 01 72 99 51 61. மின்னஞ்சல் முகவரி OPH 77@goodmail.com. மறந்துவிடாதீர்கள், செல் மாநகரில் எம்எவர் நிறுவனம் OPH 77. வாகன தரிப்பிட வசதியும் உண்டு.

0: இருந்து என்ன நீ ஊட்டி அந்த போயிட்டு வாங்கன சொல்லிட்டு என்ன விட்டுட்டு போயிட்டு அந்த மனுஷன் முகத்தை கூட நான் பார்க்க வழி இல்லாம போச்சு.
1: அந்த பொடியன் மாதிரி இத்தாலியில போயிடப்பா அங்கட
2: இத்தாலியில மட்டுமா கலைஞர் துபாயில ஒரு வீடும் வாங்கி துபாயில கார் ரேஜ்ல பிராக்டிஸ் எடுக்கிற மைதானம் ஐயோ கலைஞர் சொல்ற அங்க அவர் ஒரு தடையுமே ஊப்படையில கலைஞர் அண்டைக்கு தெரியாம
1: முதலமைச்சர் விஜயபவன்
2: ஐயோ விஜய போன கலைஞர் இதை கூட இதவா போன கலைஞர் என்ன செய்யறது தமிழ்நாட்டு முதலமைச்சர் போன கலைஞர் ஐயோ கலைஞர் அது ஒரு தடையும் பரவுனார் சொல்லிட்டார் கவுண்டமணி ஓகே திருப்பி அனுப்பி போட்டார் கலைஞர் ஐயோ கலைஞர் இங்க ஒரு தரம் வேணண்டா இதை பிரபலம் ஆகவிடாம் இது இந்த வீட்டுல நடந்த பிரச்சனை நாங்கள் மட்டுமே இதை சமாளிச்சு கல்றோம்னு சொல்லி போட்டு அந்த வீட்டிலே கலைஞர் முழு பேரும் அந்த குடும்பம் மட்டும் இல்ல ஜாலி நீண்ட குடும்பமும் அங்கதான் கலைஞர் முதலாம் மாடி ரெண்டாம் மாடி மூன்றாம் மாடி நாலாம் மாடி என்று கலைஞர் பெரிய பங்களா கலைஞர் அது சொல்லி வேலையில கலைஞர் பார்க்க
1: பார்க்க
2: அஜித்குமார் தான் கலைஞர் பார்த்து பார்த்து கட்டின வீடு கலைஞர் தாய்க்கண்டு தாய்க்கும் தகுப்பனுக்கு இருந்த தகுப்பஞ்சு தவிட்டுக்கு தானே கலைஞர் முதல் போய் கொஞ்சம் பிரச்சனை பட்ட கலைஞர் வாங்க வீடியோ எடுத்து அது இதை சொல்லியிருக்கா இந்தியா தாயிட சித்தவுட்டுக்கு ஒரு தருமே வில்லியான போட்டு அன்றைக்கு தானே காலை
1: வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது
2: இல்ல துபாய்க்கு வெளிக்கிட்டு போன ஒரு கலைஞர் துபாயில் நிக்கான தாய் செய்தி வந்த கலைஞர் மனுஷன் விடுத்தடிச்சு போற கடையில அங்க போய் எல்லாரும் கமராக்காரரும் டிவிக்காரரும் வீட்டுக்கு முன்னுக்கு குஞ்சு போய் நின்றா விளம்பரம் இளைஞர் என்ன செய்கிறான்னு தெரியாம போயிட்டு கலைஞர் இதுதான் வந்த பிரச்சனை கலைஞர் அதுதான் பேருந்து எங்கட முதலமைச்சரும் பிதாவோட இரவா போன கலைஞர் அது போகைக்குள்ள அஜித் சந்தோஷமா தான் வரவேற்ற கலைஞர் பின்னால திருசாவை மேல கூட்டி கொண்டு போன ஒரு கலைஞர்
1: அதுதான்
2: கலைஞர் அதுதானே கலைஞர் சில நேரம் கலைஞர் இப்படித்தான் என்ன செய்கிறார் அவற்ற தாய் மலையாள மனுஷியான விருப்பம் அமர்கலம் படத்துல சரணுக்கு சொல்லி போட்டு சரண் அஜித் சொன்னா பெரிய கரைச்சலா போயிட்டு கலைஞர் ஏன்னா அதுக்கு முதல் காதலுக்கு மரியாதை அது தண்டு எல்லாம் கலக்கி கொண்ட இருந்தவா கலைஞர் திடீரெண்டி வாக்கு ஒரு லவ் வந்து மலையாளத்துல கலைஞர் சாலினிக்கு வீட்டோட வச்சிருந்தாங்க கலைஞர் படங்கள்ல நடிக்கப்படாது தமிழன்காரன் கலைஞர் ரிச்சார்டன் உங்களுக்கு தெரியும் அவன் பயங்கர உஸ்பாதி கலைஞர் மூடையில அந்த காலத்துல அப்படியா திரிஞ்சவர் கலைஞர் கலைஞர் நாங்கள் படிப்பிக்க போன கலைஞர் என்ன குடிய எப்படி குடிக்கிறேன் குடிச்சு போட்டு கலைஞர் அது சும்மா அப்படி பகுதி டிப்பனுக்கு பவுசு வந்தா அத்தர அத்திலும் கூட குடிப்பாங்களா அந்த காலத்துல சும்மாவா சொல்லி வச்ச கலைஞர். இப்ப என்ன இந்த சித்தவுடுக்க போய் இதான்னு சொல்லி போட்டு மனிதன் கொஞ்சம் கலங்கித்தான் போச்சு கலைஞர், உடஞ்சும் போச்சு கலைஞர். என்ன செய்யறது தாயண்டா, அது தாய் தாய் தானே கலைஞர், என்னதான் செய்தாலும் கலைஞர். உலகத்திலேயே அதை போல ஒரு இது இருக்கா கலைஞர். அப்ப என்ன செய்யறாங்க, மனசு நல்லா வளர்த்து இவரு நல்லா பாத்துட்டாரு கலைஞர். மூத்த தமையன் தான் கூடவே இருந்து எல்லாம் செய்த கலைஞர். ஆனா இவரும் வீட்டை போனா தாயோட கலைஞர் மடியில குழந்தை புள்ள மாதிரி படுத்து தான் கிடப்பாரு கலைஞர். ஆனா சாலினியும் சரியான
1: பார்த்தாலும்
2: வயது மூப்பு வந்துட்டு கலைஞர் அழுக வருந்தானே கலைஞர். அதுக்கு நீங்கள் இப்படி அழக கலைஞர், எனக்கு இல்ல எப்பயும் சிரிச்ச முகத்தோட வாக்குற உங்களை பார்க்க கலைஞர்.
1: அஜித்தடாப்பா உண்மையா வந்து தலையண்டு சொல்றா பொடியன் எல்லாத்துக்கும் முன்னுக்கிறோம்
2: தலையண்டு. அது தலையண்டா கலைஞர், தலையண்டு அந்த அது என்ன படத்துல வந்த கலைஞர், ரெட் படத்துல தலையண்ட பட்டம் கொடுத்த கலைஞர், ரெட் படமும் அந்த மாதிரி தானே கலைஞர். ஆனா என்ன கலைஞர் இவருக்கு அந்த

0: சங்கவியின்ற கதை என்ன கலைஞர்? சங்கவி அந்த காலத்துல மன அழுத்தம் தானே கலைஞர். இவ்வளவு 47 வயது கல்யாணம் கட்டி கலைஞர், அம்போதனா போயிட்டா கலைஞர், இவ்வளவு அது என்ன செய்யற கலைஞர்? டெஸ்ட் டியூப்லாம் செய்த கலைஞர், என்றாலும் பிழைச்சு போச்சே கலைஞர். அவளும் சத்யராஜ மகளும் சும்மா தேவையில்லாம எடுத்து போட்டு முதலமைச்சர்
1: ரஜினிகாந்த் சும்மா கேட்டவரா படப்பிடிப்பதில் உங்களுக்கு லவ் இருந்தது
0: என்ன செய்யறேன் டிக்கெட் குறைவா கொடுத்துருக்கோம் கலைஞர், ரெண்டு மூணு டிக்கெட் என்ன கொடுத்துட்டு இருந்தா கலைஞர் அவங்க

0: மலையாள கதை கதை கேக்குதானப்பா எனக்கு பேர் உங்களோட ரோஜாண்ட மனுஷனோட சோக கதை உண்டு
1: ரோஜாண்ட செல்வமணி செல்வமணி குட்டி ஐயோ கலைஞர் அவர் என்ன
0: உலன்
1: மம்முட்டியோ கல்லூரியில கலைஞர் அரசியல் படம் இல்ல என்ன பிரச்சனைடா கலைஞர் அவரை
0: 2 லட்சம்
1: வாங்கினதா கேள்விப்பட்ட அப்படின்னா மலையாளத்துல 2 லட்சத்துக்கு மேல அங்க ஓடாது எனக்கு மதிப்பில்ல இங்க தமிழ்நாடுலேண்டா ஒரு ஓடிக்கிட்டா போகும் 25 லட்சம் வாங்கின பிரச்சனை இல்லையா அப்படி இப்படி கேட்டா சொல்லி போட்டார் கலைஞர் உண்மை தானே கலைஞர் ஐயோ கலைஞர் சினிமா வச்சு புழைக்க தெரிஞ்சேன்டா இந்த தமிழ்நாடு உண்டு கலைஞர் மாத்திரம் அது ஹான் கலைஞர் புழைக்க தெரிஞ்சது அது ஹான் கலைஞர் மலையாளிகள் இல்ல கலைஞர் கொஞ்சம் மூலசாலியல் கலைஞர் 99 வீதமும் படிச்சவங்களா கலைஞர் மீனப்பு சுட்டாலும் கலைஞர் அதை இப்படி டேஸ்டா மற்ற ஆளுக்கு கொடுக்கலாம் சுட்டு கொடுக்கலாம்னு சொல்லி அன்பழுகத்தான் தருவாங்க கலைஞர் அப்படி கட்டு கலைஞர் அப்ப செல்வமணி இப்படி செல்வமணி இப்ப அதுதானே கலைஞர் ஆனா செல்வமணி இல்ல எனக்கு சரியா பிடிச்ச கலைஞர் என்னதான் பிரச்சனை வந்தாலும் இந்த ரோஜாவோ இவ்வளா இது கொண்டாந்து கலைஞர் ஒரு எம்எல்ஏ எம்பி ஆக்கி கலைஞர் பிள்ளைகளை நல்லா வளர்த்து மனுஷன் இன்றைக்கு ஒரு அடக்க ஒடுக்கமா இருக்கே கலைஞர்
0: கட்டுப்பாடா 10 ரூபாய் கொடுக்க மாட்டான் ரோஜா
1: கொடுக்க மாட்டான்
0: ஒரு நடிகை
1: ஆனா இவர் தயாரிப்பாளர் சங்க என்ன நடிகர் சங்கத்தில் என்னத்து சங்க ஒரு தலைவராக இருக்கிற
0: நடிகர் சங்கத்தில்
1: தலைவராயிருக்கிறார்
0: கருப்புக்கு
1: வார சோ அந்த போர்வெல்ல அந்த படம் எடுத்து கலைஞர் வாட்டின வீடும் எல்லாம் போய் இருக்கிற எல்லாம் போய் கலைஞர் என்றாலும் மனுஷன் கலங்கையில் கலைஞர் இப்ப தம்பி காரணம் இல்ல காரால் அடிச்சு கொண்டுட்டு போயிட்டாங்க கலைஞர் இப்ப தாயந்தியோ படத்தை உடைக்கா கிடக்கா கலைஞர் இருக்கா கன்னியா கருப்பு கிட்ட இருக்கா போயிட்டு வருவாங்க கலைஞர் நல்ல மனுஷன் கலைஞர் நாங்கள் சில கொஞ்சம் டொப்புல வந்த அப்புறம் இருக்கல இந்த அடிமட்டத்தில் போய் பார்க்கணும் அது 1000 என்ன கலைஞர் ஏற்கனவே டிக்கெட் போய் இறங்குறாங்க கலைஞர்
0: தெய்வ மகள் சீரியல் நடிக்க ஒரு பொம்பளை பிள்ளைய தெரியுமா
1: தெய்வ மகள் நடிச்சா நீங்க யாரு எங்கட பாத்தி வெண்ட வெண்டாட்டி தான் கட்சி பண்றீங்களா அவள் கட்டிக்காரு கலைஞர் தண்ட அக்கா தான் சீதான் இதுவரையும் சொல்லி இல்ல கலைஞர் பயா துறக்க அதுதான் கலைஞர் தனி நடிச்சு விட்டாரே கலைஞர் பாருங்க கலைஞர் காலத்தின் கொடுமைய
0: கலைஞர்
1: ஆசைப்பட்ட எல்லாத்தையும்
0: அந்த
1: சூர்யா 54 வயதாச்சு கலைஞர் அவரும் இன்னும் கல்யாணம் அது அப்படித்தான்
0: சொல்றாரு
1: சொல்றேன் கலைஞர் பாப்பம் கலைஞர்
0: நல்ல
1: கட்டிக்காரி தான் கட்டிக்காரன்
0: கட்டிக்காரன்
1: அவற்றை படப்பிடிப்பிலாம் கலைஞர் இப்ப 10-15 வருஷத்துக்கு அப்படியே பேர் படம் பிடிப்பு துவங்கினவர்கள் இயக்க துவங்கினவர்கள் கலைஞர் கரகாலம் படங்கள்ல நடிச்சு கொண்டு வந்தவர் அன்றைக்கு எல்லாம் கலைஞர் அந்த கேஷ் இது வெடிச்சு போச்சு கலைஞர் வெடிச்சு இல்ல அந்த படப்பிடிப்பு தளத்துல கலைஞர் வெடிச்சு கலைஞர் அதுல ஒருத்தன் செத்து போனான் கலைஞர் நாலஞ்சு பேரு காயம் படத்திலும் கலைஞர் நாலஞ்சு பேர் செத்து கலைஞர் படம் ஓடுனதா கமலையே காணாம போனான் கலைஞர் இப்படித்தான் சும்மா நாங்களுக்கு இதா இருக்கணும் கலைஞர் இல்ல விஷயத்துல அவதானமா இருக்கணும் மனித உயிர் முக்கியம் கலைஞர் உயிர் உயிருக்கு மதிப்பு கொடுக்காட்டி கலைஞர் வேந்தினத்தை வச்சு என்ன செய்யறது சரி அதுவும்
0: உங்களோட நடிகர் விரோதப்பா சீதா உங்களோட மீனாவை கண்டுகிட்ட கிட்ட 30-40 வரைக்கும்மா
1: தண்ணி கலங்கி போய் இருக்கிற இடத்துல கலைஞர் ஒளிச்சு போற மீனை சொல்றாங்க அதுதான் சொல்றேன் நாங்கள் மீன் கழுவ என்ன செத்த மீனை கழுவ வைக்கிறாலும் ஓடி போறோம் அப்படி ஐயோ கலைஞர் பல முடியல கடை அர்த்தங்கள் இருக்கு கலைஞர் நாங்கள்
0: சிந்திக்கிறேன் கண்ணை மூத்தோன்னு
1: ஐயோ அதுதான் கண்ணை அது இதுல அதுக்கு கலைஞர் அது அது அப்படி இப்ப அதுக்குற படைப்பு அப்படித்தான்
0: கலைஞர்
1: இருக்கு எல்லாம் இருக்கு கலைஞர்
0: மண்ணை முடிச்சு
1: அது அப்படித்தான் அதுக்குற படைப்பு அப்படித்தான் கலைஞர்
0: சரத்குமாரன்ற மூத்த மனுஷன் மகள் இருக்கா
1: வரலட்சுமி
0: வயதினியோட
1: சரத்குமார் விட்டுட்டு பாஞ்சிட்டார் கலைஞர் மனைவி கண்ணீரும் கம்பளையமா இருந்த கலைஞர்
0: வரலட்சுமி
1: பத்திரிகைத்துறையிலும் எல்லாத்திலும் போட்டு முன்னுக்கு கொண்ட கலைஞர் சில பேர் இப்படிதான் கலைஞர் இந்த ஜிம்முக்கு போறவங்க அவங்க முதல் மரியா படம் இருக்கு பயம் பக்தியும் கிட்ட வர மாட்டாளாம் அப்ப சரி சொன்னா எங்கட பாரதி ராஜா வந்து ராஜீவ்காந்தி அப்போ வந்தவராம் இந்த கதை உண்மை கதை கலைஞர் ராஜீவ்காந்தி வந்தவுடனே அவரை வரவேற்க போனதான் இந்த ராதாவும் நக்மாவும் கலைஞர் ஓ போய் வரவேற்றுட்டு வரவேற்க கலைஞர் திரும்பி வந்தவுடனே சிவாஜியை பார்த்து கலவு என்று சொன்னாலாம் கலைஞர் பாருங்க ராதா பாருங்க கலைஞர் தடிப்பா ஒரு இரவு போய் அவரோட இருந்துட்டு வந்துட்டு கலைஞர் ராஜீவ்காந்தியோட அவட்ட கூட்டாளியோட இருந்து வந்துட்டு சிவாஜியை கண்ணத்திறந்து வாத்தேன்னா அம்பியா வந்தோன்னா கலைஞர் ஓரம்
0: ஐயோ
1: ஐயோ கமலாசன் குடி குரல் கலைஞர் இவருக்கு குரல் கொடுத்துரு கலைஞர். இப்படித்தான் இப்படித்தான்
0: கமலஹாசன் தெலுங்கு படம் ரப்பிங் நூற்றி 36 படங்களும் கொடுத்துருக்கோம்.
1: தலங்கோழி தெலுங்குல கொடுத்துருக்க கலைஞர். கமலஹாசன் தெலுங்கு வேர்ஷனுக்கு எஸ்பி தான் குரல் கொடுக்கிறார் கலைஞர். ஆனா தமிழ் வேர்ஷன்ல தெலுங்குல எடுத்த படம் தான் தலங்கோழியில எஸ்பி கொடுத்துதான் கலைஞர். தலங்கோழி எடுவடா போறது சில இது சிப்பி குடும்பத்து தலங்கோழி. ஐயோ கலைஞர் இப்படித்தான் கலைஞர். நீ
0: தண்ணி அடிக்காம
1: தண்ணி அடிக்காடி கலைஞர் உல உலக வராது கலைஞர். தண்ணி அடிச்சாதான் எல்லாம்
0: அது சிப்பி குடும்பத்துக்கு அது கமலஹாசன் வாங்கின காட்டுக்கு ஜெய்ய தெரியாது.
1: நல்ல மனுஷன் அவருக்கு அவற்ற படங்கள் அது எல்லாம் நடிக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கோம் கலைஞர். இப்படியே சொல்லிக்கொண்டு வேறு இனத்தை சொல்றாங்க.
0: சரிதா சொல்றாடாப்ப தன் கரவன் முகு முகேஷுக்கு நன்றி சொல்றாவா.
1: நன்றி சொல்றா திரட்டி விட்டாரு
0: 30 வருஷமா
1: திரட்டி விட்டோம். தனியா தனியா வாழ்றதுக்கு
0: எனக்கு ஒரு அப்ளிகேஷன் போட்டு.
1: ஐயோ கலைஞர் அவர் அப்ளிகேஷன் போட்டு நேரம் பாலச்சந்தர் தானே கடைசி வரையும் கறந்துட்டு விட்டவர் கலைஞர். சரி உங்களுக்கு அப்ளிகேஷன் போட்டு என்ன செய்கிறார் கலைஞர். அவ குரல் கொடுக்க டப்பிங் ஆர்டிஸ்டா வந்து கலைஞர் தண்ணீர் தண்ணீர் படத்தோட எல்லாம் கலைக்கன் வந்து குருடான கலைஞனுக்கு ஊதாப்பு என்ன ரோஜாப்பு என்ன எல்லாம் கலைக்கல விட்டவாங்க.
0: நடிகை
1: வந்து
0: கலைஞர்
1: மலையாளத்துல கல்யாணம் கட்டி ரெண்டு
0: வாழ்க்கையோட
1: கலைஞர். ஐயோ பிள்ளையும் பாவம் பரத்தக்கார புள்ள கலைஞர் என்ன செய்யற கலைஞர்
0: இப்படித்தான்
1: ராகத்துல வந்த பாட்டு இளையராஜா அந்த மாதிரி தானே அமைச்சிருந்த கலைஞர். ஆனா என்ன பிரச்சனை சத்யராஜுக்கும் உள்ள கவலை கலைஞர். மகன் ஒரு பக்கம் மகள் ஒரு பக்கம் மனைவி படுத்த
0: கலைஞர்.
1: கஸ்தூரிக்கே அல்வா கொடுத்தவர் நிறைய கலைஞர். நீங்கள் உண்டு கலைஞர்
0: அல்வா கொடுக்கிறார் மற்ற
1: குஷ்புக்கு குல்பி கொடுத்திருப்பார் கலைஞர். அவையல் வேலையால் எல்லாம் பயங்கர இதுகள் கலைஞர் என்ன
0: செய்கிறது
1: இதெல்லாம் பார்த்துதான் கலைஞர். பாரதி ராஜா எல்லாம் இப்ப கிடக்கிற இடைய கலைஞர் மனைவி இருந்தே வாக்குறது பக்கத்துல உதாராத்திரிக்கு என்ன கண்ணு தெரியாது. இப்ப விழுந்தா புற கண்ணு தெரியுமா மனைவி குழம்பல் இதோட மனைவியும் மனோஜும் செத்து போச்சு கலைஞர். பாரதி ராஜாட பிரச்சனை எப்படி தான் கலைஞர். கண் முன்னாலேயே எல்லாம் நடந்து கொண்டு இருக்கு கலைஞர். கர்மா என்பதை சுத்தி சுத்தி வரும் கலைஞர். வேற என்ன இப்படி
0: எல்லாம் நடிக்க வந்த புள்ளியா கண் அழகியண்டா அவளுக்கு
1: பானுபிரியா
0: சொல்றீங்க
1: கலைஞர். கல்லை
0: பழகினவா
1: துள்ளி முது முழங்கால் குத்த ஆடி விடுவாள் கலைஞர். அப்பா கலைஞர் இப்படிதான் வாழ்க்கை அணியா போயிட்டு சில பேருக்கு இந்த அஞ்சு கண்டு அந்த ஒரு சின்ன நடிச்ச அந்த புள்ளியெல்லாம் ஆண்டே பார்த்தேன் கலைஞர். நாலு புருஷங்காரன் நாலு கல்யாணம் கட்டி போட்டு நடுறது வீட்டுல வச்சே கும்பமானு கும்பினவனா வந்து சொல்லி போட்டு இருந்து கலைஞர் வெளியில
0: வரத்தானே சொல்ற
1: இல்ல கலைஞர் வெளியில வரத்தானே எல்லாம் இப்படித்தானே கலைஞர். கடைசியா இப்படி சொல்லி போட்டு செத்து
0: போவோம். சிவாஜி கணேசனோட அப்பா மூன்று வேலை சாப்பாடே இல்லையா
1: சாப்பாடு
0: என்னதான்
1: செய்தாலும் இது கேட்க குடுத்து தள்ளிடணும் கலைஞர்.
0: அந்த
1: குடிச்சு தள்ளி
0: தள்ளி போட்டு
1: என்ன செய்யற தர்மம் தலை காக்குமென்று சொல்ற கலைஞர். அது என்னதான் சொன்னாலும் சந்தோஷமா இருக்க விடும் கலைஞர். செத்தாபுரம் வச்சிருக்கேன் கலைஞர். அப்ப தர்மம் தலை காக்குற வேலையைத்தான் பாக்கணும் கலைஞர். எல்லாத்தையும் பொத்தி பொத்தி வச்சிருந்து கலைஞர் கடைசியா பொத்து கொண்டு போய்க்கலாம் ஒருத்தர் நிக்க மாட்டாங்க கலைஞர்.
0: 1966 வெளிவந்த தமிழ் திரைப்படம் மறக்க முடியுமா? கலைஞர் கதை டைரக்டர் வந்து அவற்றை மருமகன் முரசொலி மாறன். அப்படி ஒரு படமாடாப்பா வாழ்க்கையில ஒருத்தர் அந்த அந்த பாட்டு இருக்கடா காகித அந்த பாட்டு கலைஞர்.
1: கலைஞர் நல்ல பாட்டு தானே கலைஞர். ஐயோ கலைஞர் நீ எழுதலாம் சொல்லியிருக்கே எனக்கு பெரிய கவலை வரப்போது கலைஞர். சரி எப்படி தான் கலைஞர் வரதையும் பத்தையும் ஜோதிச்ச கவலை வரும்
0: கலைஞர்.
1: சரி சரி கடை பூட்ட போது கலைஞர் நாங்கள் நிப்பாட்டி
0: கடை பூட்ட இந்த நானும் அஜித் மேல அடிக்கடி பேசுவோம். எனக்கு அஜித் நல்லா பிடிக்கும். நான் அடிப்பு மட்டுமல்ல, இந்த உலகம் எங்கே போயிட்டு புது புது டெக்னீஷியன் சொல்லி வராமடா அஜித்.
1: அஜித் அஜித் சொல்றா கலைஞர்,
0: இப்ப தான் அஜித் ரசிகன்
1: ஆற சொல்றீங்க கலைஞர். அஜித் ரசிகன் அதுதான், நீங்களே அஜித்
0: ரசிகன் தானே மேல அதுகள் பிடிக்கும்.
1: சரி அதுதான் ஆறுனு சொல்லுங்க கலைஞர். எனக்கு தெரியல கலைஞர், அது கனவு ஏற்றுப்பின கலைஞர். என்ன செய்யறது எனக்கு எல்லாம் வாயில, எனக்கு வாய திறந்தா கலைஞர் ஒண்ணு வராதான் வர படிக்கிற அதான் நீங்க சொல்லுங்க.
0: ரவிக்குமார் உலக நாயன் வச்ச,
1: உலக நாயன் கமல்ஹாசனுக்கு வச்சதா
0: பொருத்தம் இல்லாத
1: கமல்ஹாசனே தூக்கிட்டார். அது கூட இல்ல படம்
0: படத்தில் நடிக்க,
1: தெனாலி படத்துல உலக நாயன் கொடுத்தா இல்ல அதுக்கு அதுக்கா தென்னாலி
0: தென்னாலி படம்
1: பஞ்சதந்திரமோ எல்லாரையும்
0: படிக்கணும்.
1: வாங்க இளைஞர்.

0: தரையிருப்பது.
1: அன்பிற்கினிய டிஆர்டி வானொலியின் இதயம் தொட்ட இனிய உறவுகளே, என் அன்பு தமிழ் சொந்தங்களே, சங்கமம் சிந்தையில் நல்லெண்ணங்களின் வண்ண கலவையாக வாழ்க்கை வண்ணமயமாக மாற நம்மை நாமே மறுபகுப்பாய்வுக்கு உட்படுத்திக் கொள்ளக்கூடிய நேர்மறை எண்ணங்களின் தொகுப்பாக மாறட்டும். மன வலியும் வேதனையும் உணர்வு பிரளயங்களாக உள்ளே எழும்பொழுது அதனுடைய வழிகள் பிறருக்கு புரிவதில்லை. உள்ளுக்குள்ளேயே அதை தேக்கி வைத்து அழுது தடுமாறுவதை விட இறைவனுடைய பாத கமலங்களில் சமர்ப்பிக்கப்படும் பொழுது நம் எண்ண அலைகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரே ஜீவகாந்த ஆற்றலோடு நம் எண்ண அலைகளை சங்கமிக்கும் பொழுது நமக்கு எத்தனையோ இடர்களிலும் துயர்களிலும் துன்பங்களிலும் வழிகாட்டக்கூடிய நம்பிக்கையின் ஒரே ஒளி இறை ஒளி. எந்த உறவுகளும் நம்முடைய உணர்வுகளை புரிந்து கொள்வதில்லை, எந்த வழியும் பிறருக்கு தெரிவதில்லை. ஆனால் நம்மோடு உட்கலந்த அந்த ஜோதியை நாம் திட்டினாலும் புறம் தள்ளினாலும், சந்தோஷத்தில் மறந்தாலும் துக்கத்தில் அதனுடைய திருவடிகளை நம்பி கரைந்தாலும் வழிகாட்டக்கூடிய ஒரே ஆற்றல் ஜீவசக்தி இறை என்ற அந்த ஞான சக்தி. அதை உணர்வதற்கான போராட்டமாக நம்முடைய போராட்டம் அமையட்டும். பாவக்கலியில் மாயையில் சிக்கி தவிக்கும் நமக்கு ஒரே நம்பிக்கை ஜீவசக்தியோடு நம் எண்ண அலைகளை கலப்போம். நேர்மறை எண்ணங்களின் கலவையில் பயணிப்போம். நண்பர்கள் மூன்று வகைப்படும். உணவை போன்றவர்கள், இவர்கள் எப்போதும் தேவை. மருந்தை போன்றவர்கள், இவர்கள் எப்போதாவது தேவை. நோயை போன்றவர்கள், இவர்கள் எப்போதும் தேவைப்படாதவர்கள். நட்பின் அழைப்பில் பேசும் நண்பர்கள் எப்போதுதான் பேசுவார்கள், ஆனால் எப்போதும் போலவே பேசுவார்கள். புன்னகை என்ற முகவரி உங்களிடம் இருந்தால் நண்பர்கள் என்ற கடிதம் உங்களுக்கு வந்து கொண்டேதான் இருக்கும். வாழ்க்கையில் வம்போடு வாழ்வதை விட நட்போடு வாழ்ந்து பாருங்கள். எப்போதும் உங்களோடு இருக்கும் நட்பு அன்புடன். அன்பு செய், அதையும் அன்பாக செய். கட்டுப்பாடும் கட்டளையும் அன்பினை கெடுக்காது. கட்டுப்பாடும் கட்டளையும் அன்பினை கொடுக்காது, அது அன்பினை கெடுக்கவே செய்யும். கெடுத்தது வாழ்வதல்ல, அன்பு கொடுத்தது வாழ்வதே இனிய வாழ்க்கை. வாழ்க்கை என்பது ஒரு முறைதான், வருத்தப்பட்டு கழிக்காதே. ஒவ்வொரு வினாடிகளையும் உன் விருப்பம் போல் ரசித்து வாழ். அன்பு என்றாலே அழகுதான், பாசம் என்றாலே மகிழ்ச்சிதான். இரண்டும் கிடைத்தால் வாழ்க்கை சிறப்புதான். அன்புடனும் பாசத்துடனும். பாம்பு கொத்திய முட்டைகளுக்கு நீதி கேட்டு போன குருவி மீது போடப்பட்டது வழக்கு. கூடு கட்ட குச்சிகள் திருடிய குற்றத்திற்காக. முயற்சி செய்பவரை தட்டி கொடுப்பவரை விட தடுக்கி விழ வைப்பவர்களே அதிகம். எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் விமர்சனங்களுக்கு அஞ்சி உங்கள் முயற்சியையோ தேடல்களையோ விட்டுவிடாதீர்கள். முயற்சி செய்பவர்களை தட்டி கொடுப்பவரை விட தடுக்கி விழ வைப்பவர்களே அதிகம். எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் விமர்சனங்களுக்கு அஞ்சி உங்கள் முயற்சியையோ தேடலையோ விட்டுவிடாதீர்கள். செல்வமும் பலமும் ஓங்கிய நிலையில் நமக்கு தேவையானது பணிவேயாகும். செல்வம் குறைந்த காலத்தில் வறுமை வாட்டிய போதும் நமக்குள் தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் நம்மை உயர்வாக நினைத்துக் கொள்வதே மானம் எனப்படும். மானம் என்பது நம்மிடம் வசதியும் வளமும் இருக்கும் போது சக மனிதர்களை நேசித்து பணிவோடு இருத்தலும், வறுமை வந்தபோதும் மனம் தளராமல் நம்மை உயர்வாகவே கருதி கொண்டு வாழ்வதுமாகும். வளம் இருக்கும் போது பணிவும், வறுமை இருக்கும் போது தன்னம்பிக்கையும் காத்துக்கொள்வதே உண்மையான மானம். எப்பொழுதும் யாருக்கும் எந்த நேரத்திலும் மனதளவில் கூட தீங்கு நினைக்காமல் இருப்பதே மிகச்சிறந்த பண்பாகும். அவ்வகையான தூய்மையான மனம் கொண்டவர்களே இவ்வுலகில் சிறந்த மனிதர்களாக விளங்குகிறார்கள். அடுத்தவருக்கு மனதளவில் கூட தீங்கு நினைக்காமல் இருப்பதே உண்மையான அறமாகும். பிறருடைய துன்பங்களை நம்மால் இயன்ற அளவு போக்குபவர்களாக இருக்க வேண்டும். நம்மால் பிறருக்கு எந்த நேரத்திலும் எந்த வகையிலும் துன்பம் ஏற்படாதபடி வாழ முயற்சிக்க வேண்டும். அந்த உயர்ந்த வாழ்க்கை பயணத்தை நல்லெண்ணங்களாலும் நல்ல மனதாலும் தொடங்க வேண்டும். இப்போது சிவபெருமானுடைய முப்புற தகனத்தில் பயணிப்போமா? அப்படி செஞ்சுடை யாதி பிராதனன் முப்புறம் நெய்தனன் என்பர்கள் மூடர்கள். சிவபெருமான் திரிபுர தகனம் செய்து அருளினான் என்று சொல்லுபவர்கள் மூடர்கள் என்கின்றார். அப்படியானால் திரிபுர தகனம் நிகழ்ந்தது என்பது மூடர்களின் கொள்கையா என்னும் வினா எழும். இவ்வாறு எதிர்மறையாக பாடலின் முற்பகுதியில் கூறிய நாயனார் பாடலின் பிற்பகுதியில் உடன்பாடாக பின்வருமாறு கூறுகின்றார். உப்புறம் மாவது மும்மலகாரியம் அப்புறம் எய்தமை யார் அறிவாரோ. முப்புறங்களை பெருமான் எரித்தார் என்பது உயிர்களுக்குள்ள ஆணவம் மாயை கண்மம் என்னும் மும்மலங்களின் வழியை அழித்து உயிர்களை காட்டிலிருந்து விடுவித்தான் என்பதே பொருள். கட்டு என்பது வெத்த நிலை எனப்படும் அஞ்ஞான நிலை. விடுதலை என்பது முக்தி எனப்படும் அஞ்ஞானம் நீக்கிய நிலை. ஆகவே அந்த புறங்களை எய்தமையின் உண்மை பொருளை யார் அறிவாரோ என்று வினாவினை எழுப்பி மெய்ப்பொருளை உணர்ந்தோர் அறிவார் என்னும் விடையை தந்தருளினார். இன்னொரு செய்தியும் உண்டு. சிவபெருமான் ஆழகால விடத்தை உண்டதனால் அவனது கண்டம் கருத்தது, அதனால் நீலகண்டன் என்னும் பெயர் உண்டாயிற்று. திருமூலர் இந்த செய்தியையும் எதிர்மறையாகவும் உடன்பாடாகவும் வைத்து பின்வருமாறு பாடினார். அண்டமொழி என் திசை தாங்கும் அதே முகம் கண்டம் கருத்த கருத்து அறிவார் இலை உண்டது நஞ்சு என்று உரைப்பவர் உணர்விலோர் வெண்தலை மாலை விரிசுடையோர்க்கே. பெருமான் நஞ்சு உண்டான் என்பவர் உணர்வு இல்லாதவர். அவரது கண்டம் கருத்த கருத்து ஒன்று உள்ளது, அதை அறிவார் இல்லை என்கின்றார். அருளாளர்கள் பாடலில் இவ்வாறு பல அற்புதங்கள் பொதிந்துள்ளதை அறிந்து கொள்வது நலம். இந்தியாவிலே தாழ்த்தப்பட்ட ஜாதி மக்கள் மற்றவர்களுடன் சமமாக உட்கார்ந்து உணவருந்தத செய்த முதல் உணவகத்தை 1931 சாவர்கர் தொடங்கினார். அதில் பரிமாபருவர்களாக மகர் சமூகத்தினர் இருந்தனர். தன்னை பார்க்க வருபவர்கள் யாராயிருந்தாலும் முதலில் அங்கு சென்று தேநீர் அருந்திவிட்டு வர வேண்டும் என்பதை ஒரு நிபந்தனையாக அவர் விதித்திருந்தார். நான் இறக்கும் போது எனது சடலத்தை தேண்டகளும் டோம்களும் தாழ்த்தப்பட்ட சமூகத்தினர், பிராமணர்களும் பனியாக்களும் சேர்ந்து சுமந்து வந்து ஒன்றாக இணைந்து எரியூட்ட வேண்டும், அப்போதுதான் என் ஆன்மா சாந்தியடையும் என்று உயில் எழுதியவர் வீர சர்வர்கர். கிறிஸ்தவ மதத்திற்கு மாறியிருந்த தாழ்த்தப்பட்ட டாக்ரா சமூகத்து மக்களை ஆரிய சமாஜ சுத்தி சடங்கு வழியாக சாவர்கர் தாய்மதம் திரும்பச் செய்தார். அவர்களது குடும்பத்தை சார்ந்த பெண்களை மற்ற இந்து குடும்பங்கள் மனமுடிக்க வேண்டும் என்பதை முனைந்து செயல்படுத்தினார். இத்தகைய ஒரு பெண்ணின் திருமணத்தில் தானே அவளது தந்தையாக இருந்து கன்னிகாதானம் செய்து வைத்தார். மாயி யமுனாபாய் சாவர்கரின் மனைவி அனைத்து ஜாதி இந்து பெண்களையும் அழைத்து மஞ்சள் குங்குமம் தாம்பூலம் வழங்கும் நிகழ்ச்சிகளை நடத்தினார். தாழ்த்தப்பட்ட சாதி மகளிருக்கு மற்ற ஜாதி பெண்கள் குங்குமம் வைப்பது, அதே போல அவர்களின் குங்குமம் வைத்துக் கொள்வது என்ற இரண்டு விஷயங்களையும் அந்த நிகழ்ச்சியில் நடைமுறைப்படுத்தினார். நமது மதத்தை சார்ந்த 7 கோடி மக்களை மிருகங்களுக்கும் கீழாக நடத்துவது மானிடத்தின் மீதான களங்கம் மட்டுமல்ல, நமது ஆத்மாவின் மீது படிந்துள்ள களங்கமாகும். அதனால்தான் தீண்டாமையும் ஜாதியமும் வேரோடு அழிக்கப்பட வேண்டும் என நான் நம்புகிறேன். ஆம், இந்து சமுதாயத்தின் நலனுக்காக அது ஒழிய வேண்டும் தான். ஆனால் இந்த பழக்கத்தினால் இந்து சமுதாயத்திற்கு ஏதேனும் கொஞ்சம் பலன் ஒன்று இருந்தாலும் கூட இதே தீவிரத்துடன் அதை நான் எதிர்த்திருப்பேன். ஏனென்றால் மற்றொரு மனிதனை, அதாவது பிறப்பை காரணம் காட்டி அவமதிப்பது என்பது மனிதகுலத்திற்கே எதிரான குற்றம். அந்த குற்றத்தை ஒழிப்பதே தர்மத்திற்கும் நீதிக்கும் மனித பண்புக்கும் உயர்ந்த செயலாகும் என 1927 எழுதுகிறார் சமுதாய சமத்துவ போராளியாக வீர சார்வர்கர் என்ற கட்டுரையிலிருந்து. இது நீ கோவிலுக்கு போகிறாய், மருத்துவரிடம் போகிறாய், மாத்திரை சாப்பிடுகிறாய், ஆனால் உன் உள்ளே இருக்கும் 7 சக்கரங்கள் அடைப்பட்டிருந்தால் எந்த மருந்தும் வேலை செய்யாது, எந்த பூஜையும் முழுமை பெறாது, எந்த தியானமும் ஆழமாக இறங்காது. ஆனால் இயற்கை தாய் அவள் உன்னை இலவசமாக குணப்படுத்துவாள். சித்தர்கள் 1000 ஆண்டுகளுக்கு முன்பே இதை அறிந்திருந்தார்கள். இன்று விஞ்ஞானமும் இதையே உறுதிப்படுத்துகிறது. வா, ஒவ்வொரு சக்கரத்தையும் இயற்கையால் எப்படி திறப்பது என்று பார்ப்போம். மூலாதாரம் அமைவிடம் முதுகெலும்பின் அடிப்பகுதி. இந்த சக்கரம் அடைப்பால் பயம், பாதுகாப்பின்மை, பணக்கஷ்டம், உடல் சோர்வு, என்னால் முடியாது என்ற எண்ணம் இவை தொற்றிக்கொள்ளும். இயற்கை தீர்வு: பூமியில் படு, செருப்பை கலற்று, புல்வெளியில் மண்ணில் பாறையில் படுத்துக்கொள், கண்களை மூடு, உன் முதுகு முழுவதும் பூமியை உணரட்டும். பூமிக்கு எர்த்திங் என்ற சக்தி இருக்கிறது. உன் உடலில் இருக்கும் எதிர்மறை மின்னணுக்கள் பூமியில் கரைந்துவிடும். வேர்கள் ஆழமாகும் போது மரம் சாயாது. உன் மூலாதாரம் திறந்தால் நீ சாயமாட்டாய். திருமூலர் கூறினார், மண்ணில் பிறந்தோம், மண்ணே நம் தாய். சுவாதிஷ்டானம் அமைவிடம் தொப்புளுக்கு கீழ். இந்த சக்கரம் அடைப்பால் உணர்வுகளை வெளிப்படுத்த முடியாமல் திணறுவாள். படைப்பாற்றல் குறையும், உறவுகளில் தடைவரும், வாழ்க்கை சுவையற்றதாக தோன்றும். இயற்கை தீர்வு: தண்ணீரில் இறங்கு. 6 குளம், கடல், அருவி எதுவாக இருந்தாலும் சரி, நீரில் இறங்கி நீந்து, அல்லது வெறுமனே கால்களை தண்ணீரில் வை. தண்ணீர் உன் உணர்வுகளில் கண்ணாடி. அது ஓடும்போது உன் மனதில் இருக்கும் தேக்கமும் ஓடும். உன் படைப்பாற்றல் மீண்டும் பொங்கும். நீரின்றி அமையாது உலகு. திருவள்ளுவர் வெறுமனே நீரின் அவசியத்தை மட்டும் சொல்லவில்லை, நீரின் ஆன்மீக சக்தியையும் குறிப்பிட்டார். மணிப்பூரகம் அமைவிடம் தொப்புளுக்கு மேல். இந்த சக்கரம் அடைபட்டால் தன்னம்பிக்கை இல்லாமல் போகும், முடிவு எடுக்க பயமாகும், நான் யார் என்ற குழப்பம் வரும், செரிமான பிரச்சனை கூட வரலாம். இயற்கை தீர்வு: சூரிய ஒளியை உள்வாங்கு. காலை 6 லிருந்து 8 மணி சூரிய ஒளியில் நில். தொப்புள் பகுதியில் சூரிய ஒளி படட்டும். கண்களை மூடி சூரியனை நோக்கி முகம் திருப்பினில் சூரியன் என்பது வெறும் வெப்பமல்ல. அவன் சக்தியின் ஆதி மூலம் சித்தர்கள் கூறிய சூரிய நமஸ்காரம் செய்து வெறும் உடற்பயிற்சி அல்ல, சூரியனிடம் தன்னம்பிக்கையை பெறும் வழிபாடு. சூரிய நமஸ்காரம் செய்த பிறகு உன்னுள் ஒரு தீ மூலம், அது மணிப்பூரக அக்னி. அநாகதம் இதன் அமையவிடம் இதயம். இந்த சக்கரம் அடைபட்டால் நேசிக்க முடியாது, நேசிக்கப்படுவதை ஏற்க முடியாது. தனிமை, கோபம், பொறாமை, மன்னிக்க மறுக்கும் மனம், சில நேரங்களில் மார்பு வழி கூட வரும். இயற்கை தீர்வு, மரத்தை கட்டிப்பிடி, ஒரு பெரிய மரம் தேடு, ஆலமரம், அரச மரம், வேப்ப மரம், அதை இரு கைகளாலும் கட்டிப்பிடி. மார்பு அந்த மரத்தை தொட்டிருக்கட்டும், 5 நிமிடம் மூச்சு விடு. மரங்கள் உயிரோட்டம் உள்ளவை, அவை ஆக்சிஜனை மட்டும் தருவதில்லை, ஒரு அமைதியான அதிர்வை வெளிப்படுத்துகின்றன. அந்த அதிர்வு உன் இதயத்தை மென்மையாக்கும். சித்தர்கள் மரத்தடியில் தவம் செய்தது தற்செயல் அல்ல, மரங்கள் அவர்களின் குரு. விசித்தி அமைவிடம் தொண்டை. இந்த சக்கர அடைப்பால் உன் உண்மையை சொல்ல தயக்கம் வரும். என் கருத்து முக்கியமில்லை என்று நம்புவாய். தொண்டை வலி, தைராய்டு பிரச்சனைகள் வரலாம். கலை இசை எழுத்தில் தடை ஏற்படும். இயற்கை தீர்வு, சுத்தமான காற்றை ஆழமாக சுவாசி. காட்டுக்கு போ, மலைக்கு போ, கடற்கரைக்கு போ, நின்று கண்களை மூடு, மூக்கால் ஆழமாக சுவாசி, 4 வினாடி நிறுத்து, 4 வினாடி வாயால் மெதுவாக விடு, 8 வினாடி காற்றே வாக்கு சுத்தியின் ஆதாரம். சுத்தமான காற்று தொண்டையை சுத்தப்படுத்துவதோடு உன் வார்த்தைகளில் வலிமையை சேர்க்கும். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அந்த தமிழ் மொழி. வெளிப்பாடு வெளிப்பட காற்றே வாகனம். ஆஞ்சை அமைவிடம் புருவ மத்தியமம். இந்த சக்கரம் அடைபட்டால் குழப்பம், தலைவலி, கனவுகள் இல்லாமல் போவது, நுண்ணறிவு குறைவு ஏற்படும். என் வாழ்க்கையில் திசை தெரியவில்லை என்ற உணர்வு. இயற்கை தீர்வு நட்சத்திர தியானம். இரவில் வெளியே போ, மின்சார விளக்கு இல்லாத இடம் தேடு. வானத்தை பார், நட்சத்திரங்களை பார், கண்ணிமைக்காமல் ஒரு நட்சத்திரத்தை பார். படிப்படியாக உன் கண்களும் மனமும் அமைதியாகும். ஆஞ்ஞாசக்தி என்பது உன் கண். வெளிக்கண்கள் வெளியை பார்க்கும் போது உள்கண் உள்ளே திரும்பும். நட்சத்திரங்களின் ஒளி கோடி ஆண்டுகள் பயணித்து உன்னை வந்தடைகிறது. அதை உணர்ந்தால் உன் சிறுமை புரியும், பிரபஞ்சத்தின் பெருமை புரியும். ரமண மகரிஷி கூறினார், உள்ளே பார், அங்கே எல்லாம் இருக்கிறது. சகஸ்ரராமம் அமைவிடம் தலையின் உச்சி. இந்த சக்கரம் அடைப்பால் நான் தனிமையாக இருக்கிறேன், யாரும் இல்லை என்ற உணர்வு. ஆன்மீக தொடர்பு துண்டிக்கப்பட்ட உணர்வு. வாழ்க்கையின் அர்த்தம் தெரியாமல் போகும். இயற்கை தீர்வு பௌர்ணமி மௌனம். பௌர்ணமி இரவில் வெளியில் உட்கார், நிலவை நோக்கி மௌனமாக இரு. எந்த மந்திரமும் வேண்டாம், எந்த எண்ணமும் வேண்டாம், வெறுமனை இரு. நிலவின் ஒளி ஆழமான சக்தி. அந்த மெல்லிய ஒளியில் உட்காரும் போது உன் தலையின் உச்சி திறக்கும், பிரபஞ்சத்துடன் இணைவு கிடைக்கும். சிவமாகி நின்றாய், எனக்கே சிவமே. அந்த நிலை சகஸ்ரராமம் முழுமையாக திறந்தால் மட்டுமே. இன்றிலிருந்து தொடங்கு. காலையில் 10 நிமிடம் மண்ணில் வெறும் காலில் நட. வாரம் ஒருமுறை ஆற்றில் அல்லது கடலில் இறங்கு. தினமும் சூரிய நமஸ்காரம் செய். மரத்தடியில் தினமும் 5 நிமிடம் உட்கார். இரவில் ஒரு நட்சத்திரத்தை தியானி. பௌர்ணமியில் மௌனமாக நிலவைப்பார். இயற்கை உன்னை குணப்படுத்த காத்திருக்கிறது, நீ மட்டும் வெளியே வர வேண்டும். இயற்கையோடு வாழ்பவன் என்றும் நோயற்றவனாயிருப்பான். சித்தர் வாக்கு, நம்பிக்கையே வாழ்வின் ஆதாரம். நம்பிக்கை நல் சிந்தனையாக உருவெடுக்கட்டும், அவையே நம்மை நல்வழியில் நடத்தி செல்லட்டும். என் அன்புறவுகளே, என் அன்பு சொந்தங்களே, அடுத்த சங்கமத்தில் உங்களோடு சங்கமிக்கும் உங்கள் அன்புறவு சுவாமிநாதன் சுந்தரேசன். நன்றி, வணக்கம்.

0: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
1: நூலுலகம் .com. புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்தது என்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணையதளத்தில் நூலுலகம் இணையத்தினை ஊடாக
2: மேலதிக விவரங்களுக்கு நூலுலகம்
3: NWLULAGA நூலுலகம் நூலுலகம் .com.
4: அகத்தில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
5: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்தனா அள்ளி கண்டு போகிறதுக்கு.
4: விடாதீங்க, போங்க போங்க.
6: ஆம், அன்றும் இன்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
7: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
6: Viti Superstore, Gala Gonesse Sassadil.
7: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
6: Mélodie et Tordre-Gelke, Viti Cash and Curry, Paris La Chapelle, Tordre Tolibisi Lacam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberle, Padanette. சாசல் கால்லா கோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுட் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரக்ட் ஸ்ட்ராஸ் 3098 அருகாமையில்.
0: சுவிசில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
0: சுவிசிலே VTS Finance GmbH.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் இணையதளத்தின் ஊடாக புத்தகங்களை விற்று வருகின்ற www.nulagam.com இணையதளத்தினர், அதனைத் தொடர்ந்து வரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள வி டி கேஷ் அண்ட் கரி, வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் கார்ஷுலா கோடேஸில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பைனான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத்தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பைனான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். மக்களுக்கு சலுகை கொடு என்ற தொனிப்பொருளில் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஏற்பாட்டில் நீர்கொழும்பில் நேற்று இரவு நீர்கொழும்பு பொறு தோட்ட கடற்கரை மைதானத்தில் ஆர்ப்பாட்டம் ஒன்று நடைபெற்றிருக்கிறது. ஐக்கிய மக்கள் சக்தியின் நீர்கொழும்பு அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியர் காவிந்த ஜெயவர்தன தலைமையில் அரசுக்கு எதிரான தீப்பந்தம் ஏந்திய இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரிப்பு, எரிபொருள் விலை அதிகரிப்பு, மின்சார கட்டண அதிகரிப்பு மற்றும் எரிவாயு கட்டண அதிகரிப்பு ஆகியவற்றுக்கு எதிராக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் சுலோக அட்டைகளை ஏந்தியிருந்ததோடு எதிர்ப்பு கோஷங்களையும் எழுப்பியிருந்தார்கள். ஐக்கிய மக்கள் சக்தியின் நீர்கொழும்பு மாநகரசபை உறுப்பினர் முகமது நூஸ்ரி, கலனி தொகுதி அமைப்பாளர் டெனிசன் ஜோஜ், பிரதேச அமைப்பாளர்கள், கட்சி ஆதரவாளர்கள் மற்றும் பொதுமக்கள் என்ற பலரும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கெடுத்துக் கொண்டார்கள். சிங்கள பௌத்த தலைவரான கொத்தபா ராஜபக்சாவை ஆட்சிக்கு கொண்டுவர சஹரான் ஹாசிம் உள்ளிட்ட பயங்கரவாதிகள் முயன்றார்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பேரமுனவின் சார்பில் நாமல் ராஜபக்ச வேட்பாளராக களம் இறங்குவார் என்பது உறுதி என்று முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர சுட்டிக்காட்டினார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சாவின் நலன் கருதி களனி விகாரையில் பொதுஜன பேரமுன கட்சியின் சரத் வீரசேகர உள்ளிட்ட குழுவினரால் நேற்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த விசேட வழிபாட்டின் பின்னர் அவர் ஊடகங்களுக்கு கருத்துக்களை தெரிவித்தார். கொத்தபா ராஜபக்சாவை ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும் என்ற போர்வையில் சஹரான் ஹாசிம், அவரது சகோதரன், பெற்றோர் மற்றும் ஜேவிபியின் தேசிய பட்டியலில் இருந்த இப்ராஹிம் என்பவரின் பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் என்று தீவிரவாதிகளை பட்டியலிட்டு பார்த்தால் இவர்களது நோக்கம் என்ன என்பது தெளிவாகும். ஒரு சிங்கள பௌத்த தலைவரை ஜனாதிபதி ஆக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த முஸ்லிம் தீவிரவாத குழுக்கள் ஏன் இவ்வளவு தீவிரமாக செயல்பட்டன, அவர்களின் இந்த சதித்திட்டத்துக்கு பின்னால் உள்ள சிந்தனை என்ன என்பதை நாம் புத்திசாலித்தனமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு சிங்கள பௌத்த தலைவரை முன்னிறுத்துவதன் மூலம் நாட்டின் ஒட்டுமொத்த அரசியல் போக்கை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வரவோ அல்லது குழப்பங்களை விளைவிக்கவோ அவர்கள் திட்டமிட்டிருக்கலாம் என்பதைத்தான் அவர்களின் இந்த செயல்பாடுகள் உணர்த்துகின்றன. நாமல் ராஜபக்ச எமது கட்சியின் தேசிய அமைப்பாளர். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பேரமுனவின் சார்பில் அவரை வேட்பாளராக களமிறங்குவார் என்பதில் எமக்கு ஐயமில்லை. வீழ்ச்சி அடைந்திருந்த கட்சியை இன்று நாமல் ராஜபக்ச பலமாநிலைக்கு கொண்டு வந்துள்ளார். இன்று அரசியல் மேடைகளில் ராஜபக்சாக்களை பற்றியே அனைவரும் பேசுகின்றார்கள். அந்த அளவுக்கு எமது கட்சி வலுப்பெற்றுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். உளவுத்துறையின் முன்னாள் தலைவர் மேஜர் ஜெனரல் சுரேசலே 38 வருடங்களாக நாட்டுக்காக அர்ப்பணித்து பணியாற்றியுள்ளார். தற்போது அவருக்கு மக்கள் தங்களது நன்றியை காட்ட வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று அவரது மனைவி பகிரங்க கோரிக்கை விடுத்திருக்கிறார். குற்றப்புணர்வு திணைக்கழகத்தின் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள சுரேசலே சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார். இந்த நிலையில் இன்று காலையில் அவரை பார்வையிடுவதற்காக சுரேஷ், அவரது மனைவி, மகன் மற்றும் சகோதரர் ஆகியோர் அங்கு சென்றிருந்தார்கள். அதன் பின்னர் அவரது மனைவி ஊடகங்களுக்கு கருத்துக்களை தெரிவித்தார். எனது கணவர் ஒரு நிரபராதி என்பதை அனைவரும் அறிவார்கள். அதிகாரிகள் அவரை பலிக்கடா ஆக்கியுள்ளார்கள். அவர் இன்னமும் ஒரு சந்தேக நபராக மட்டுமே இருக்கின்றார். சிஐடிக்குள் மிகவும் மனிதாயமானமற்ற முறையில் நடத்தப்படுகிறார் என்பதை சட்ட மருத்துவ அதிகாரியின் அறிக்கை கூட உறுதிப்படுத்தியுள்ளது. அவரது மனதை மாற்றி சாகும்பரை உண்ணாவிரத போராட்டத்தை கைவிட செய்ய நாங்கள் பலமுறை பேசி பார்த்தோம். ஆனால் அவர் அதற்கு சம்மதிக்கவே இல்லை. தனக்கு நடக்கும் அநீதிக்கு எதிராக அவர் தொடர்ந்து போராட்ட
கொண்டாடி வருகிறார். விசாரணைகளை நடத்துவதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் அவரை மனிதாபிமானத்துடன் நடத்த வேண்டும். நாட்டுக்காகவே அவர் எப்போதும் அர்ப்பணிப்புடன் இருந்ததால் ஒருமுறை கூட பிள்ளைகளின் பாடசாலைக்கு செல்லக்கூட அவருக்கு நேரம் கிடைக்கவில்லை. அப்படிப்பட்ட ஒரு மனிதனை இந்த அளவுக்கு கேவலமான முறையில் நடத்துவது மிகவும் அநீதியானது. இதற்கு யார் பொறுப்பு என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும். அவர் உண்ணாவிரதத்தை கைவிட மாட்டார், ஏனென்றால் தான் எப்படியும் நாட்டுக்காக உயிரை கொடுக்க தயாராக இருந்த ஒரு மனிதன் என்றே அவர் கூறுகிறார். அவர் எப்போதும் முதுகெலும்புடன் வாழ்ந்த ஒரு மனிதர். அவரை குறித்து நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். தற்போது சிறைசாலையில் இருக்கும் உளம் மற்றும் உடல்நிலையை கருத்தில் கொண்டு அவருக்கு ஏதேனும் ஆபத்து ஏற்படுவதற்கு முன்னர் உடனடியாக அவரை வைத்தியசாலையில் அனுமதிப்பதற்கு பொறுப்பான தரப்பினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும். சுரேஷ் தனது முழு வாழ்க்கையையும் இந்த நாட்டுக்காக அர்ப்பணித்தது போல் இப்போது அவருக்காக நீங்கள் குரல் கொடுப்பதற்கான சந்தர்ப்பம் இதுவாகும். யார் உண்மையை சொல்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். தயவு செய்து அவருக்காக முன்வாருங்கள் என்று பொதுமக்களிடத்தில் கோருவதாக சுரேஷ் செலவின் மனைவி இந்த வேண்டுகோளை விடுத்திருக்கிறார். மேயர் ஜெனரல் ஓய்வு பெற்ற சுரேசலே காவலில் வைக்கப்பட்டு நடத்தப்பட்ட விதம் குறித்து அவரது சட்டத்தரணிகளால் நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட கவலைகளுடன் தற்போது ஊடகங்களில் வெளியாகி வரும் செய்திகள் பெரும் அதிர்ச்சி அளிப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சாவும் இது தொடர்பாக குறிப்பிடுகிறார். அவர் தனது எக்ஸ் தளத்தில் இட்டுள்ள பதிவில், சலே ஒரு நீதவானின் விளக்கமறியல் உத்தரவின் கீழ் அல்லாமல் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழே தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். இங்கு ஆச்சரியம் அளிக்கும் விடயம் என்னவென்றால், பயங்கரவாத தடுப்பு சட்டத்துக்கு எதிராக பல வருடங்களாக பிரச்சாரம் செய்த பல செயற்பாட்டாளர்களின் தற்போதைய மௌனமாகும். அவர்களின் இந்த திடீர் மௌனம் கொள்கை மற்றும் முரண்பாடற்ற தன்மை குறித்து கடுமையான கேள்விகளை எழுப்புகிறது. ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பது எங்களது விருப்பமாகும். ஆனால் அந்த நீதி எந்தொரு பக்க சார்பும் அரசியல் செல்வாக்கும் அல்லது தேர்ந்தெடுக்கப்பட்ட பயன்பாடும் இன்றி வழங்கப்பட வேண்டும். உண்மையை நோக்கியதாக இல்லாமல் அரசியல் உள்நோக்கத்துடன் விசாரணைகள் நடத்தப்பட்டால் அது இன்னமும் உண்மையான நீதியை எதிர்பார்த்திருக்கும் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அவர்களின் குடும்பங்களுக்கும் இழைக்கப்படும் துரோகமாக முடிந்துவிடும் அபாயத்தை கொண்டுள்ளது. இதேவேளை அந்த ஆணைக்குழுவின் அறிக்கை அதன் கண்டுபிடிப்புகளை தெளிவாக கோடிட்டு காட்டியுள்ளதோடு அலட்சிய போக்குக்கு தனிப்பட்ட ரீதியில் பொறுப்பானவர்களையும் அடையாளம் கண்டுள்ளது. முரண்பாடான விடயம் என்னவென்றால், அந்த கண்டுபிடிப்புகளுடன் தொடர்புடைய சில நபர்களே தற்போது இந்த விசாரணைகளை வழிநடத்துகிறார்கள். எதிர்கட்சி என்ற வகையில் நாங்கள் விசாரணைகளுக்கு எதிரானவர்கள் அல்ல. பொறுப்புக்கூறல் என்பது முக்கியமானது, ஆனால் அரசியல் உள்நோக்கம் கொண்ட விசாரணைகள் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒருபோதும் உண்மையான நீதியை வழங்காது. இதுவே எனது நேர்மையான கருத்தென்று நாமல் ராஜபக்ச அந்த பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். உளவுத்துறையின் முன்னாள் தலைவரான ஓய்வு பெற்ற மேயர் ஜெனரல் சுரேசலைக்கு அவசர மருத்துவ சிகிச்சை வழங்குமாறும் அவரை உடனடியாக வைத்தியசாலைக்கு மாற்றுமாறு கோரி அவரது சட்டத்தரணி அசித் ஸ்ரீவர்த்தன குற்றப்புணாவத்தன கழகத்தின் பணிப்பாளருக்கு அவசர கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்திருக்கிறார். சட்டத்தரணி அசித் ஸ்ரீவர்த்தனாவினால் சிஐடி பணிப்பாளருக்கு அனுப்பப்பட்டுள்ள கடிதத்திலே, தமது கட்சிக்காரரான சுரேசலையின் உடல் மற்றும் உடல்நிலைகள் மோசமடைந்துள்ளன, எனவே அவருக்கு மருத்துவ சிகிச்சைகளை வழங்குவதற்காக உடனடியாக

அத்துடன் தனது நல்வாழ்வு, ஆரோக்கியம் மற்றும் வாழ்க்கை குறித்த பகுத்தறிவுடன் முடிவெடுக்கும் திறனை அவர் தற்போது இழந்திருக்கலாம். அவர் தற்போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள சூழல் அவரது உயிருக்கு கடுமையான ஆபத்தை ஏற்படுத்துவதாக அமைந்திருக்கிறது. இதற்கமைய சிஐடி பணிப்பாளர் மேற்படி கோரிக்கைகளை உடனடியாக பரிசீலிக்க வேண்டும், அத்துடன் பொருத்தமான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். தமது கட்சிக்காரருக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்து அரசியலமைப்பு, குற்றவியல் அல்லது சர்வதேச மட்டத்திலான எதிர்கால சட்ட நடவடிக்கைகளுக்கான அடிப்படையாக இது பயன்படுத்தப்படும் என்று அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகளால் அச்சமடைந்துள்ள தற்போதைய அரசாங்கம் மாகாண சபை தேர்தலை திட்டமிட்டு பின்போடுவதாக குற்றம் சாட்டியுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா நாட்டின் இறையாண்மை, ஒருமைப்பாடு மற்றும் ஒற்றியாட்சி ஆகியவற்றை பாதுகாத்து 13வது அரசியலமைப்பு திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்த ஐக்கிய மக்கள் சக்தி தயாராக இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் மாகாண சபை முன்னாள் உறுப்பினர்களுடன் நடைபெற்ற விசேட சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். அவர் அரசாங்கம் பிளஸ் அல்லது மைனஸ் என்று சர்வதேசத்துக்கு ஒரு கதையையும் உள்நாட்டில் ஒரு கதையையும் கூறி இரட்டை வேடமிட்டுக் கொண்டிருக்கிறது. ஐக்கிய மக்கள் சக்தி அவ்வாறான கொள்கையை ஒருபோதும் பின்பற்றாது. மாறாக 13வது திருத்தத்தை முழுமையாக அமுல்படுத்தும் மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடத்த வலியுறுத்தி தேசிய செயற்குழு ஒன்று அமைக்கப்படும். மாகாண சபைகள் என்பது வெள்ளை யானைகள் அல்ல. கடந்த காலங்களில் முதலமைச்சர்கள் சர்வதேச முதலீடுகளை ஈட்டு பெரும் சேவையாற்றி இருக்கிறார்கள். அவ்வாறு இருக்கையில் தற்போது மாகாண சபைகளை நிராகரிப்பவர்களுக்கு அரசியல் அறிவில்லை என்றே கருத வேண்டியுள்ளது. பொது தேர்தலின் பின்னர் நடந்த உள்ளூராட்சி தேர்தலில் அரசாங்கத்துக்கு 23 லட்சம் வாக்குகள் வரை குறைவடைந்து விட்டது. மாகாண சபை தேர்தலை நடத்த ஜனாதிபதி அன்றுகுமார் திசநாயக்கா தலைமையிலான அரசாங்கம் பயந்து கிராமங்களுக்கு செல்ல முடியாமல் முடங்கிவிட்டது. எனவே எந்த ஒரு தரப்புக்கும் பாராளுமன்றத்தில் 3-2 பெரும்பான்மையை வழங்க வேண்டாம் என்று மக்களிடம் கோரிக்கை விடுக்கின்றோம். ஐக்கிய மக்கள் சக்திக்கும் அத்தகைய வரம்பெற்ற அதிகாரம் தேவையில்லை. சாதாரண பெரும்பான்மையே போதுமானது. 3-2 பெரும்பான்மை அதிகாரம் கிடைக்கும் போது ஆட்சியாளர்கள் மக்களை அநாதரவாக்கி தங்களது சுயநலத்துக்காக மட்டுமே முடிவுகளை எடுப்பார்கள். மக்களின் வறுமையையும் துயரத்தையும் விற்று ஆட்சிக்கு வந்த தற்போதைய அரசாங்கம் இன்று சொகுசு வாழ்க்கையை அனுபவித்து வருகிறது. எனவே மக்கள் எதிர்வரும் தேர்தல்களில் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் என்று சஜித் பிரேமதாசா வேண்டுகோள் விடுத்துள்ளார். எதிர்வரும் தேர்தல்களில் ஒன்றிணைந்து போட்டியிட்டு வெற்றி பெறுவது மற்றும் நாட்டை சரியான பாதையில் முன்னோக்கி கொண்டு செல்வதாகிய நோக்கங்களை அடிப்படையாக கொண்டு பிரதான அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்ற விசேட கலந்துரையாடல் ஒன்று கண்டியில் அமைந்திருக்கிற டெவன் விடுதியில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் தலதா அத்துக்குரல, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொருளாளர் லசந்த அழகியவண்ண, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் வேலுக்குமார், கண்டியின் முன்னாள் முதல்வர் கேசர சேனநாயக்கா மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் மாவட்ட மேலாளர் சட்டத்தரணி சுயித் காரியவசம் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். மேலும் நாடாளுமன்ற உறுப்பினர் அனுராதா ஜெயரட்ன, நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க, முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்களான சட்டத்தரணி சுனில் அமரதுங்க, சாந்தினி கொங்ககே, ஜி எம் லபீர் மற்றும் சுகீஸ்வர பண்டாரா ஆகியோரும் இதில் பங்கேற்றிருந்தார்கள். இலங்கையின் தற்போதைய அரசியல் சூழலில் ஒன்றிணைந்துள்ள ஐக்கிய எதிர்க்கட்சி கூட்டணி, ஐக்கிய தேசிய கட்சி, புதிய மக்கள் முன்னணி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, தமிழ் முற்போக்கு முன்னணி, சமகி ஜன சந்தானிய ஐக்கிய மக்கள் கூட்டணி, இலங்கை மக்கள் கட்சி மற்றும் சர்வஜன பலைய ஆகியவற்றின் முக்கிய பிரதிகள் பலரும் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு தமது அரசியல் நிலைப்பாடுகளை பகிர்ந்து கொண்டார்கள். அங்கு தொடர்ந்து உரையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் அனுராதா ஜெயரட்ன தெரிவிக்கையில், எதிர்வரும் நாடாளுமன்றம் மற்றும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களில் இந்த விரிவான கூட்டமைப்பு பாரிய வெற்றியை பதிவு செய்வது உறுதி. நாட்டை சரியான பொருளாதாரம் மற்றும் அரசியல் பாதையில் வழிநடத்தி செல்வதே இந்த கூட்டமைப்பின் பிரதான நோக்கம் என்று அவர் குறிப்பிட்டார். அரச அதிகாரிகள் தொடர்ச்சியாக வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்வதை கட்டுப்படுத்தும் வகையில் புதிய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அமைச்சினூடாக அனைத்து அரசு நிறுவனங்களின் தலைவர்களுக்கும் இந்த அவசர அறிவித்தல் அனுப்பப்பட்டுள்ளது. பொது நிர்வாக, மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற அமைச்சின் செயலாளர் சந்தன அபயரத்னாவினால் அனைத்து அரசு நிறுவனங்களின் பிரதானிகளுக்கும் இது தொடர்பான உத்தியோர்வு அறிவிப்பு வழங்கப்பட்டுள்ளது. மிகவும் அத்தியாவசியமான தேவைகள் மற்றும் தவிர்க்க முடியாத காரணங்களுக்காக மட்டுமே வெளிநாட்டு பயணங்களுக்கு அனுமதி வழங்கப்பட வேண்டும் என்றும், ஒரே கால பகுதியில் தொடர்ச்சியான வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்வதை தவிர்க்குமாறும்

0: அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அரசு அதிகாரிகளின் அடிக்கடி மேற்கொள்ளப்படும் வெளிநாட்டு பயணங்களால் ஏற்படும் செலவினங்களை கட்டுப்படுத்தும் நோக்கிலே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அரசியல் தரப்புகளை மேற்கோள் காட்டி செய்திகள் வெளியிடப்படுகின்றன. ஆனாலும் இந்த விடயம் தொடர்பில் அரசாங்கம் அல்லது சம்பந்தப்பட்ட அமைச்சு தரப்பிலிருந்து இதுவரை மேலதிக உத்தியூர்வ விளக்கம் வெளியாகவில்லை. எதிர்வரும் காலங்களில் நிலையான அபிவிருத்தி, வர்த்தகம், முதலீடு, கால்நடை நடவடிக்கை, டிஜிட்டல் மாற்றம், கடல்சார் ஒத்துழைப்பு போன்ற துறைகளில் பிரான்ஸ் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் நெருங்கி பணியாற்றுவதற்கு எதிர்பார்த்திருப்பதாக வெளிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை பிரதியமைச்சர் அருண் கேமச்சந்திர தெரிவித்திருக்கிறார். இலங்கையில் உள்ள பிரான்ஸ் அபிவிருத்தி முகவரத்தின் 20வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு நேற்று முன்தினம் கொழும்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்வில் இலங்கைக்கான பிரான்ஸ் தூதுவர் ரெமி லாம்பர்ட், இலங்கைக்கான ஐரோப்பிய ஒன்றிய தூதுவர் கார்மன் முரேனா மற்றும் இலங்கைக்கான பிரான்ஸ் அபிவிருத்தி முகவரகத்தின் பணிப்பாளர் யாசித் பென்சைத் மற்றும் வெளிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை பிரதியமைச்சர் அருண் ஹேமச்சந்திர ஆகியோர் கலந்து கொண்டிருந்தார்கள். இதுகுறித்து கருத்து வெளியிட்டுள்ள பிரதியமைச்சர், எமது அண்மைய வரலாற்றில் மிகவும் கடினமான தருணங்களில் ஒன்றான சுனாமி பேரழிவிலிருந்து நாடு மீண்டெழுந்து கொண்டிருந்த வேளையிலே பிரான்ஸ் அபிவிருத்தி முகவரகத்தின் பங்களிப்பு ஆரம்பமானது கடந்த 2 தசாப்தங்களாக இந்த பங்களிப்பானது இலங்கை பிரான்ஸ் ஆகிய நாடுகளுக்கு இடையிலான வலுவான நல்லுறவாக வளர்ச்சி அடைந்துள்ளது. இலங்கைக்கு பிரான்ஸ் அபிவிருத்தி முகவரகம் வழங்கிய பங்களிப்பானது நீர் தூய்மையாக்கல், நகர அபிவிருத்தி, பசுமை ஆற்றல் மற்றும் கால்நடை மாற்றத்துக்கு ஏற்றவாறான அபிவிருத்திகள் போன்றவற்றுக்கு பெரிதும் உதவியது. இவை வெறும் உட்கட்டமைப்பு திட்டங்கள் மாத்திரமல்ல, மாறாக இவை மக்களின் வாழ்க்கைகளை நேரடியாக மேம்படுத்தக்கூடிய, சமூகங்களை வலுப்படுத்தக்கூடிய மற்றும் நிலையான தேசிய அபிவிருத்திக்கு பங்களிப்பு செய்யக்கூடிய முதலீடாகும். எதிர்வரும் காலங்களில் நிலையான அபிவிருத்தி, வர்த்தகம், முதலீடு, கால்நடை நடவடிக்கை, டிஜிட்டல் மற்றும் கடல்சார் ஒத்துழைப்பு போன்ற துறைகளில் பிரான்ஸ் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் நெருங்கி பணியாற்றுவதற்கு எதிர்பார்த்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தெற்காசியாவின் துறைமுகங்கள் உலகளாவிய வணிகத்தின் பிரதான மையங்களாக விளங்குவதோடு அவை அமெரிக்க நிறுவனங்களுக்கு பாரிய முதலீட்டு வாய்ப்புகளை வழங்குவதோடு பிராந்தியத்தின் பொருளாதார வளர்ச்சி மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்குவிப்பதாக அமெரிக்காவின் தெற்காசிய விவகாரங்களுக்கான மூலோபாய நிபுணர் போல் கபூர் தெரிவித்திருக்கிறார். அமெரிக்காவினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்திய பெருங்கடல் துறைமுகங்கள் மற்றும் விநியோக சங்கிலி மீதான அமெரிக்காவின் பார்வை என்ற நிகழ்வில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். தெற்காசிய துறைமுகங்களுடன் அமெரிக்க வணிகங்கள் எவ்வாறு இணைந்து செயல்படலாம் மற்றும் நம்பகமான தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி வெளிப்படையான உயர்தர உள்கட்டமைப்பு மேம்பாட்டை எவ்வாறு எளிதாக்கலாம் என்பது குறித்து இந்த மாநாட்டில் ஆராயப்பட்டிருக்கிறது. இலங்கைக்கு ஏன் இது முக்கியமானது? இந்திய பெருங்கடலின் மையப்பகுதியில் அமைந்துள்ள இலங்கை உலகளாவிய கடல்சார் விநியோக சங்கிலியில் மிக முக்கிய மூலோபாய புள்ளியாக கருதப்படுகிறது. குறிப்பாக கொழும்பு துறைமுகம் மற்றும் அம்பாந்தோட்டை துறைமுகம் ஆகியன பிராந்திய போட்டிக்குரிய பிரதான தளங்களாக மாறியிருக்கின்ற நிலையில் இலங்கையின் இந்த அறிவிப்பு இலங்கைக்கு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கொழும்பு துறைமுகத்தின் மேற்கு கொள்கலன் முனையத்தின் அபிவிருத்திக்காக அமெரிக்காவின் சர்வதேச அபிவிருத்தி நிறுவனம் ஏற்கனவே 553 மில்லியன் அமெரிக்க டாலர்களை முதலீடு செய்துள்ளது. சீன நிறுவனங்களின் ஆதிக்கத்துக்கு மத்தியில் அமெரிக்கா இலங்கையில் மேற்கொண்ட மிக முக்கிய உட்கட்டமைப்பு முதலீடாக இது பார்க்கப்படுகிறது. அமெரிக்க மன்றத்தில் வலியுறுத்தப்பட்ட வெளிப்படையான மற்றும் உயர்தர உள்கட்டமைப்பு என்ற கருத்து சீனா போன்ற நாடுகள் மீது சுமத்தப்படும் கடன் பொறிகளுக்கு மாற்றாக அமெரிக்கா முன்வைக்கும் ஒரு மூலோபாய நகர்வாகவே பார்க்கப்படுகிறது. இன்றைய நவீன கடல்சார் வணிகத்தில் துறைமுகங்களின் டிஜிட்டல் மயமாக்கல் மற்றும் இணைய பாதுகாப்பு மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன. நம்பகமான தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவது குறித்து அமெரிக்க பேரவையில் பேசப்பட்டமையானது துறைமுக கட்டுப்பாட்டு அமைப்புகளில் பயன்படுத்தப்படும் தொழில்நுட்பங்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டிருக்கிறது. அமெரிக்கா, இந்தியா, ஜப்பான் மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகள் உள்ளடக்கிய குவாட் கூட்டமைப்பு இந்திய பெருங்கடலில் சுதந்திரமான மற்றும் திறந்த கடல்சார் போக்குவரத்தை வலியுறுத்தி வரும் நிலையில் இலங்கையின் துறைமுக கட்டமைப்புக்குள் அமெரிக்க முதலீடுகள் அதிகரிப்பது பிராந்திய ராஜதந்திர சம அமல்லியப்பட உதவும் என்று அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். தெற்காசியாவின் வர்த்தக நுழைவாயிலில் இருக்கும் இலங்கை இந்த அமெரிக்க முதலீட்டு வாய்ப்புகளையும் உயர்தர தொழில்நுட்பங்களையும் தனது பொருளாதார முயற்சிக்கு எவ்வாறு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளப் போகிறது என்பது தற்போதைய கேள்வி என்று அவர் குறிப்பிட்டார். வடமாகாணத்தைச் சேர்ந்த இளைஞர் இலட்சிய பாடல் ஒன்றை பாடியமைக்காக பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள சம்பவத்தை தமிழரசுக் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் வன்மையாக கண்டித்திருக்கிறார். சந்திவழி எக்கோ விளையாட்டுக் கழகத்துக்கு கடின பந்து கிரிக்கெட் விளையாட்டு உபகரணங்களை வழங்கும் நிகழ்வு நடைபெற்ற போது அங்கு கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் தற்போது அமைச்சர்களாகவும் உயர்மட்ட பொறுப்புகளில் உள்ளவர்களாகவும் இருக்கும் பலர் ஜனாதிபதி ஆண்டுகுமார திசநாயக்கா உட்பட கடந்த காலங்களில் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்க வேண்டும் என்று வலியுறுத்தி எங்களுடன் இணைந்து கையெழுத்து சேகரிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தார்கள். ஆனால் இன்று அதே சட்டம் கருத்து சுதந்திரத்தை ஒடுக்கும் வகையில் இவர்களால் பயன்படுத்தப்படுவது கவலைக்குரிய விடயம் என்றும் சாணக்கியன் குறிப்பிட்டார். மேலும் ஒரு பாடலுக்காக ஒருவரை கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பது ஜனநாயக நாட்டில் ஏற்றுக்கொள்ள முடியாத செயற்பாடு என்றும் அவர் குறிப்பிட்டார். கடந்த காலங்களில் புலிக்கொடி புலிகவுடன் தொடர்புடைய சின்னங்கள் தொடர்பில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்ட போதிலும் அந்த பாடலில் அவ்வாறான எந்தொரு உள்ளடக்கமும் காணப்படவில்லை என்று அவர் சுட்டிக்காட்டினார். இது வெறுமனே ஒரு எழுச்சி பாடல் மட்டுமே. அதனை அடிப்படையாக கொண்டு இளைஞர் ஒருவரை கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பது மிகவும் மோசமான மற்றும் கண்டிக்கத்தக்க நடவடிக்கை. கருத்து வெளிப்பாட்டு சுதந்திரம் பாதுகாக்கப்பட வேண்டிய நிலையில் இவ்வாறான சம்பவங்கள் மக்களிடையே அச்சத்தையும் அதிருப்தியையும் ஏற்படுத்தும் என்று அவர் தெரிவித்தார். நாளாவிய ரீதியில் கண்காணிப்பு நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்காக சித்திரவதைகளை தடுப்பதற்கான ஐக்கிய நாடுகள் உபகுழுவின் பிரதிநிதிகள் எதிர்வரும் 15ஆம் தேதி இலங்கைக்கு செல்லுகிறார்கள். உறுப்பு நாடுகளில் சித்திரவதைகள் இடம்பெறுவதை தடுத்தல், வழிகாட்டல்களை வெளியிடல், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளல் என்பவற்றை பிரதான நோக்கங்களாக கொண்டு 2007ஆம் ஆண்டு ஸ்தாபிக்கப்பட்ட சித்திரவதைகளை தடுப்பதற்கான ஐக்கிய நாடுகள் உபகுழுவில் 25 சுயாதீன நிபுணர்கள் உள்ளடங்குகின்றார்கள். அதன்படி எதிர்வரும் 15ஆம் தேதி இலங்கைக்கு செல்லும் மேற்படி உபகுழுவின் பிரதிகள் இந்த மாதம் 24ஆம் தேதி வரை இலங்கையில் தங்கியிருப்பார்கள். இந்த காலப்பகுதியில் விசேடமாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் பிரதிகளை சந்திக்க உள்ள ஐக்கிய நாடுகள் உபகுழுவின் பிரதிகள் நாளாவிய ரீதியில் பல்வேறு வகைப்படுத்தலின் கீழ் இடம்பெறும் சித்திரவதைகள், அவற்றை தடுப்பதற்கு முன்னெடுக்கப்பட்டிருக்கும் நடவடிக்கைகள், இந்த செயல்முறையில் போலீசார், சிவில் சமூக அமைப்புகள் உள்ளிட்ட ஏனைய பங்காளிகளின் வகிபாகம் என்பன தொடர்பில் பரந்துபட்ட கலந்துரையாடல்களையும் முன்னெடுக்க இருக்கிறார்கள். அதேவேளை சித்திரவதைகள் இடம்பெறக்கூடிய சாத்தியப்பாடு உள்ள இடங்களுக்கு அவர்கள் களவிஜயங்களை மேற்கொள்வார்கள். மேலும் இந்த விஜயத்தின் போது சிவில் சமூக பிரதிகளுடனான பிரத்யேக சந்திப்பொன்றுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. முல்லைத்தீவு போலீஸ் நிலையம் அமைந்துள்ள பகுதியில் உள்ள தனியார் காணி உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் என வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துர்ராசா ரவிகரன் வலியுறுத்தியிருக்கிறார். இந்நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரனின் வலியுறுத்தலை அடுத்து அந்த காணியை விடுவிப்பதற்கு போலீசார் 3 மாத கால அவகாசத்தை கோரியிருக்கிறார்கள். முல்லைத்தீவு மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே இந்த விடயம் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது. இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் கருத்து தெரிவித்தார். முல்லைத்தீவு போலீஸ் நிலையம் அமைந்துள்ள பகுதியில் உள்ள காணியை எப்போது விடுவிக்கப் போகின்றீர்கள்? அந்த காணி நாகம்மா என்பவருக்கு உரிய ஒரு தனியார் காணியாகும். இந்த காணி விடுவிப்பு தொடர்பாக மாகாண சபை காலத்திலும் வலியுறுத்தி இருக்கிறேன். இருந்தாலும் இதுவரை அந்த காணியை விடுவிப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை. இந்நிலையில் அந்த காணியை விடுவிப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு காணி உரிமையாளர்கள் என்னிடம் முறைப்பாட்டை பதிவு செய்துள்ளார்கள். குறிப்பாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் விமானப்படையினர், கடற்படையினர், ராணுவத்தினர், சிவில் பாதுகாப்பு படையினரின் வரிசையில் போலீசாரும் மக்களின் காணிகளை அபகரித்து வைத்திருக்கிறார்கள். எனவே மக்களுடைய அந்த தனியார் காணியை முல்லைத்தீவு போலீசார் உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்வதாக அவர் குறிப்பிட்டார். இதன்போது இன்னும் 3 மாத கால அவகாசம் கோரிய போலீஸ் அதிகாரி இன்னமும் 3 மாதத்துக்கு பிற்பாடு அந்த காணியை விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று குறிப்பிட்டார். திலிப்பிரி சட்டமாதிபராக இருந்து கொண்டு ஒட்டுமொத்த சட்டமாதிபர் திணைக்களத்தையும் அவமதிக்கும் வகையில் செயற்படுகிறார். சுரேசலையை வதை செய்தமை தொடர்பான அனைத்து செயற்பாடுகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க தாங்கள் திட்டமிட்டு வருவதாக புதியன பேரம்பனவின் முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர சுட்டிக்காட்டியிருக்கிறார். திருப்பிரி சட்டமாதிபராக இருந்து கொண்டு ஒட்டுமொத்த சட்டமாதிபர் திணைக்களத்தையும் அவமதிக்கும் வகையிலே அவர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். சுரேஷ் சிலைக்கு எதிரான நடவடிக்கைகள் அனைத்தும் நாட்டை விட்டு தப்பிச் சென்று வெளிநாட்டு போரிடம் கோரிய அசத் மௌலானா ஷனல்போ ஊடகத்துக்கு வழங்கிய பொய்யான வாக்குமூலங்களின் அடிப்படையில் தான் முன்னெடுக்கப்படுகின்றன. இந்த அசத் மௌலானாவின் குற்றச்சாட்டுகள் முற்றிலும் பொய்யானவை என்பது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நியமித்த இமாம் விசாரணை ஆணை குழுவின் அறிக்கையிலே தெளிவாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக சம்பவம் நடந்ததாக கூறப்படும் காலப்பகுதியில் சுரேசலை மலேசியாவிலும் இந்தியாவிலும் இருந்ததை தவிர அவர் இலங்கையில் இருக்கவில்லை. இவ்வாறான பொய்யான சாட்சியங்களின் அடிப்படையில் அவரை 180 நாட்கள் சிறையில் அடைத்து 6-4 அடி அறையில் வைத்து சித்திரவதை செய்தமை தொடர்பான அனைத்து செயற்பாடுகளுக்கு எதிராக உரிய நேரத்தில் சட்ட நடவடிக்கை எடுக்க தாங்கள் திட்டமிட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். முன்மொழியப்பட்ட புதிய உயர்கல்வி கொள்கை தொடர்பான பொதுமக்களின் கருத்துக்களை பெற்றுக்கொள்ளும் பணிகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டு விட்டதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. இதற்கமைய பொதுமக்கள் தங்களது கருத்துக்களை இணையதளம் ஊடாக சமர்ப்பிப்பதற்கான கேள்விக்கொத்து ஒன்று அமைச்சின் உத்தியூர்வ இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. இந்த புதிய உயர்கல்வி கொள்கையை உருவாக்கும் முதற்கட்டமாக கல்வித்துறை சார்ந்த பல்வேறு தரப்பினரிடமிருந்து ஏற்கனவே கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகள் பெற்றுக் கொள்ளப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்தே தற்போது பொதுமக்களின் பங்களிப்பை பெற்றுக் கொள்வதற்கான இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஆசிரியர் மற்றும் அதிபர் தொழிற்சங்க கூட்டமைப்பு நேற்று காலை பிரதமர் ஹரணி அமரசூரிய மற்றும் கல்வி அதிகாரிகளுடன் விசேட கலந்துரையாடல் ஒன்றில் ஈடுபட்டது. ஆசிரியர்களின் பதவியுயர்வுகள், வலியமட்ட செயல் சான்றிதழ் சிக்கல்கள் மற்றும் 3/2 சம்பள முரண்பாட்டு உயர்வை பெற்றுக் கொள்வது உள்ளிட்ட 8 முக்கிய கோரிக்கைகள் தொடர்பாக ஆராய்வதற்காக கொழும்பில் இந்த சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டது. சுமார் 1.5 மணித்தியாலங்கள் நீடித்த இந்த கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின், கடந்த 2021 முதல் ஆசிரியர்களின் பதவியுயர்வு பிரச்சினைக்கு முறையான தீர்வெதுவும் வழங்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டினார். தற்போதைய அரசாங்கம் பதவியேற்று 1.5 வருடங்கள் கடந்திருக்கின்ற நிலையிலும் பரீட்சை முறைகள் மற்றும் வலியமட்ட செயல் சான்றிதழ் அறிக்கைகள் இல்லவும் குளறுபடிகளால் ஆசிரியர்கள் தொடர்ந்தும் பாதிக்கப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். மேலும் மாகாண ஆளுநர்களின் தன்னிச்சையான செயல்பாடுகள் கல்வித்துறையை சீரழித்து வருவதாக சுட்டிக்காட்டிய அவர், குறிப்பாக வடமாகாணத்தில் இடமாற்ற சபையின் அனுமதியின்றி ஆளுநரின் தன்னிச்சையான அதிகார பிரயோகத்தின் மூலம் 125 ஆசிரியர்கள் பிழையான முறையில் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளமை குறித்து பிரதமரின் கவனத்துக்கு கொண்டு சென்றதாக அவர் குறிப்பிட்டார். பாடசாலை மட்டங்களில் அதிபர் ஆசிரியர் இடமாற்றங்கள் மற்றும் மாணவர் சேர்க்கை விவகாரங்களில் அதிகாரிகள் எந்தவித தீர்க்கமான முடிவுகளையும் எடுக்காமல் மெத்தன போக்கை கடைபிடித்து வருவதாகவும் அவர் சாடினார். எனவே நடப்பு ஜூன் 30 முன்னர் தங்களது கோரிக்கைகளுக்கு உரிய தீர்வு வழங்கப்படாவிட்டால் ஜூன் 30 பின்னர் நாடு தழுவிய ரீதியில் கடுமையான தொழிற்சங்க நடவடிக்கைகள் இறங்குவதை தவிர வேறு வழி கிடையாது என்று ஜோசப் ஸ்டாலின் இதன் போது எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறார். கட்டாக்காலி நாய்களுக்காக பராமரிப்பு விடுதிகள் மற்றும் தகன மயானங்களை அமைப்பதற்காக 100 மில்லியன் ரூபாயை ஒதுக்கியுள்ள அரசாங்கத்தின் தீர்மானத்தை கண்டித்து கொழும்பு காலிமுகத்திடல் முன்பாக விலங்கு நல ஆர்வலர்கள் பாரிய கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தார்கள். இந்த திட்டம் தொடர்பில் அரசாங்கத்தின் குறுகிய மனப்பான்மையை விமர்சிக்கும் வகையில் விலங்கு நல அமைப்பினர் தமது எதிர்ப்பினை வெளிப்படுத்தியுள்ளார்கள். இதுகுறித்து விலங்கு நல அறக்கட்டளையின் உறுப்பினர் ஷாமினி ரட்நாய்கா கருத்துக்களை தெரிவித்தார். கடந்த 25 முதல் 30 ஆண்டுகளாக விலங்குகள் நலனுக்காக நாங்கள் பணியாற்றி வருகிறோம். ஆனால் இத்தகைய முட்டாள்தனமான திட்டத்தை நான் இதுவரை கண்டதில்லை. திருநாய்களுக்கு கருத்தடை செய்து அவற்றின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்துவதே நிரந்தர தீர்வாகும். மாறாக பெருந்தொகையை செலவிட்டு அநாதை விடுதி மற்றும் தகன மயானங்கள் அமைப்பதன் மூலம் என்ன பயன் கிடைக்கப் போகிறது? அந்த விடுதிகளில் அடைக்கப்படும் விலங்குகள் போதிய உணவின்றி நோயினால் இறக்கும் போது அவற்றை எரித்து அழிப்பதே அரசாங்கத்தின் நோக்கமாக உள்ளதோ என்று எண்ண தோன்றுகிறது. 2016-2018 ஆண்டு காலப்பகுதியில் அன்றாதபுரத்திலும் ஆரம்பிக்கப்பட்ட இவ்வாறான திட்டம் போதிய பராமரிப்பின்றி விலங்குகள் உயிரிழந்ததால் பின்னர் மூடப்பட்டது. நெல்லிக்குளம், வெண்ணப்புவை மற்றும் கோணேசபுரி ஆகிய இடங்களில் அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டு 6 மாதங்களுக்குள் மூடப்பட்ட தோல்வியடைந்த அநாதை விடுதிகளே இதற்கு சான்றாக இருக்கிறது. இவ்வாறான கசப்பான அனுபவங்கள் இருந்தும் அனுரகுமாரா கண்களை காதுகளை மூடிக்கொண்டே இருக்கிறாரா? அரசாங்கம் மீண்டும் அதே தவறை ஏன் செய்கிறது? மேலும் கட்டாக்காலி நாய்களுக்கு வழங்கப்படும் ரெபிஸ் தடுப்பூசிக்கு முதல் முறையாக அரசாங்கம் 500 ரூபாவை அறவிடத் தொடங்கியுள்ளமை சாமானிய மக்களை பாதிக்கிறது. ஆரம்ப காலத்தில் இலவசமாக வழங்கப்பட்ட இந்த தடுப்பூசிக்கு தற்போது கட்டணம் வசூலிப்பது நடுத்தர வர்க்கத்தினர் விலங்குகளை தத்தெடுப்பதில் பெரும் சுமையை ஏற்படுத்தி இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். இந்த விவகாரங்கள் குறித்து ரெஸ்கியூ அனிமல்ஸ் ஸ்ரீலங்கா அமைப்பின் அனுசா டேவிட் குறிப்பிடுகையில், நாங்கள் 2 முக்கிய விடயங்களுக்காக போராடுகிறோம். ஒன்று, இந்த ஆண்டில் மட்டும் இலங்கையில் 150க்கும் மேற்பட்ட யானைகள் உயிரிழந்து விட்டன. இலங்கைக்கே உரித்தான யானைகளை பாதுகாப்பதில் அரசாங்கம் ஏன் மௌனம் காக்கிறது? 2, நாய்களுக்கான கருத்தடை மற்றும் தடுப்பூசி வழங்கும் பணிகளை அரசாங்கம் கடந்த 2 ஆண்டுகளாக முழுமையாக நிறுத்திவிட்டு தற்போது தகன மயானங்களை அமைக்கும் திட்டங்களில் ஆர்வம் காட்டுகிறது. வீதிகளில் காணப்படும் நாய்களில் 46% உரிமையாளர்களை கொண்டவை. எனவே அரசாங்கம் இவ்வாறான வீண் செலவுகளை விடுத்து விலங்குகளின் கருத்தடை மற்றும் தடுப்பூசி திட்டங்களை மீளவும் முறையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற வேண்டுகோளை அவர் விடுத்தார். அரசாங்கத்தின் ஆதரவாளர்கள் என்று தம்மை அடையாளப்படுத்திக் கொண்டு மத்திய வங்கிக்கு முன்பாக திரண்டு அதன் ஆளுநர் நந்தலால் வீரசிங்காவை பதவியிலிருந்து விலகுமாறு கோரி நடத்திய போராட்டம் அரசாங்கத்தின் மற்றொரு அரசியல் நாடகம் என்று சர்வஜன அதிகார கட்சியின் கம்பகா மாவட்ட முதன்மை அமைப்பாளரும் தொழில் அதிபருமான ஜெயந்த அத்துக்குரல தெரிவிக்கிறார். பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வுகளை வழங்குவதற்கு பதிலாக அரசாங்கம் தற்போதைய தோல்விகளுக்கு பொறுப்பு கூற வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது. கடந்த காலங்களில் அரசாங்கம் தனது பல்வேறு தந்துரூபாயங்களை பயன்படுத்தி மத்திய வங்கியையும் நாட்டின் நிதியையும் தனிநபர்களுக்கு சாதகமாக மாற்றியதன் மூலம் பெரும் களங்கத்தை ஏற்படுத்திக் கொண்டது. இவ்வாறான சூழலில் அரசாங்கத்தின் முறையற்ற நிர்வாகத்தினால் ஏற்பட்ட கசப்பான விளைவுகளுக்கு தற்போதைய மத்திய வங்கி ஆளுநரை மட்டும் பொறுப்பாக்கி அவரை பதவியிலிருந்து நீக்குவதன் மூலம் தாங்கள் செய்த தவறுகளிலிருந்து தப்பிக்க இந்த அரசாங்கம் முற்படுகிறது. குறிப்பாக கடந்த காலங்களில் இடம்பெற்ற 2.5 மில்லியன் டாலர் மோசடி உள்ளிட்ட அனைத்து நிதி கொடுக்கல் வாங்கல்களும் மத்திய வங்கி ஆளுநரின் கட்டுப்பாட்டில் மாத்திரமே இருக்கவில்லை. மாறாக நிதியமைச்சர் தலைமையிலான நிதியமைச்சின் பொறுப்பிலே அவை முன்னெடுக்கப்பட்டன. இவ்வாறான பின்னணியில் நாட்டை மீட்டெடுக்க போராடும் ஒருவரை பதவியிலிருந்து நீக்க அரசாங்கம் தனது ஆட்களை கொண்டு நேற்று நாடகம் ஒன்றை அரங்கேற்றியுள்ளது. ஆட்சிக்கு வந்த நாள் முதல் மக்களை ஏமாற்றி வரும் இந்த குழுவினர் தாங்கள் செய்த தவறுகளுக்கு எதிராக குரல் எழுப்புபவர்களை அடக்க இவ்வாறான நபர்களை பயன்படுத்துவதையே வழக்கமாக கொண்டுள்ளார்கள். அத்துடன் அரசாங்கம் பௌத்த மதத்துக்கு எதிரான செயற்பாடுகளை தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறது. பாராளுமன்றத்தில் ஜெயமங்கல காதாவை பாராயணம் செய்ய தடை விதித்தது முதல் உள்ளூராட்சி மன்றங்களின் ஆரம்ப நிகழ்வுகளில் பஞ்சசீலத்தை பின்பற்றுவதை தடுத்தமை வரை இவை திட்டமிட்ட செயற்பாடுகளாகவே நாங்கள் பார்க்கிறோம். வடக்கு மாகாணத்தில் பௌத்த பிக்குகளை அச்சுறுத்தியும் அவர்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தியும் அரசாங்கத்தின் பௌத்த விரோத போக்கையே காட்டுகிறது. இவ்வாறான சூழலில் புனிதமிக்க விசாக் பண்டிகை காலத்திலும் தொடர்ச்சியான மின்வெட்டுகளை மேற்கொண்டு பௌத்த மக்களின் மனதை புண்படுத்தும் செயற்பாடுகளை அரசாங்கம் முன்னெடுத்திருந்தது. சமூக ஊடகங்கள் வாயிலாக பௌத்த மதம் மற்றும் பிக்குகளுக்கு எதிராக மேற்கொள்ளப்படும் பிரச்சாரங்களுக்கு பின்னால் இந்த அரசாங்கத்துடன் தொடர்புடைய குழுக்கள் தான் இருக்கின்றன. பௌத்த கலாச்சாரத்தை அழிப்பதே இவர்களின் நோக்கம். இவ்வாறான சூழ்ச்சிகளை உணர்ந்து அனைத்து பௌத்தர்களும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும். மகாசங்கத்தினர் இவ்வாறான சவால்களை முறியடிக்க பொறுப்புடன் செயற்பட வேண்டும் என்ற கருத்தை அவர் வெளியிட்டிருக்கிறார். அகில இலங்கை மீனவ மற்றும் தொழிலாளர் கூட்டமைப்பின் 5வது ஆண்டு நிறைவு விழாவானது நேற்று யாழ்ப்பாண பொதுநூலக மண்டபத்தில் நடைபெற்றது. இதன்போது மீனவ சமூகங்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள், மலிக மக்களின் பிரச்சினைகள், ஏனைய தொழில்சார் அமைப்புகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள், தமிழ் மக்களது பிரச்சினைகள் தொடர்பாக விரிவாக ஆராயப்பட்டது. அத்துடன் இந்திய மீனவர்களால் இலங்கை மீனவர்கள் படுகின்ற துன்பங்கள் குறித்து தமிழக முதலமைச்சர் மற்றும் தமிழக மீனவர்களுடன் சந்திப்பு நடாத்துவது குறித்தும் பேசப்பட்டது. இதுகுறித்து அந்த அமைப்பின் பிரதிகள், சமூக செயற்பாட்டாளர்கள், அரசியல் ஆய்வாளர்கள், வடக்கு கிழக்கு மற்றும் மலையத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் பிரதிநிதிகள் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். இந்த அமைப்பானது ஸ்தாபிக்கப்பட்டு தேசிய ரீதியாக தற்போது செயற்பட்டு வருகிறது. சீனா உள்ளிட்ட சர்வதேச நாடுகளின் ஆய்வு கப்பல்கள் இலங்கை கடற்பரப்புக்குள் நுழைவதை அனுமதிப்பது தொடர்பில் எழுந்துள்ள ராஜேந்திர சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நோக்கில் புதிய நிலையான மூலோபாய விதிமுறை வரைவு தயாரிக்கப்பட்டுள்ளது. இந்த விதிமுறை வரைவு தற்போது சட்டமா அதிபர் திணைக்களகத்தின் பரிசீலனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக இலங்கை வெளிவிகார அமைச்சு தெரிவித்துள்ளது. இலங்கை மற்றும் சீனாவுக்கு இடையிலான உத்தியூர்வ ராஜேந்திர உறவுகளின் 70வது ஆண்டு நிறைவு அடுத்த ஆண்டு மிக மெர்சியாக கொண்டாடப்பட இருக்கிறது. இதன்போது சீன அரசாங்கத்தின் உயர்மட்ட தூதுக்குழு ஒன்று இலங்கைக்கு உத்தியூர்வ விஜயத்தை மேற்கொள்ள இருக்கிறது. இது முக்கியத்துவம் மிக்க விஜயத்துக்கு முன்னதாக இரு நாடுகளுக்கு இடையில் நீண்ட காலமாக இழுபறியில் உள்ள ஆய்வு கப்பல் விவகாரத்துக்கு தீர்வு காண்பதற்கும் அம்பாந்தோட்டை எண்ணெய் சுத்திகரிப்பு நிலைய திட்டம் உள்ளிட்ட பிரதான இருதரப்பு திட்டங்களை ஆரம்பிப்பதற்கும் அரசாங்கம் திட்டமிட்டு வருகிறது. இலங்கை கடற்பரப்புக்குள் வெளிநாட்டு ஆய்வு கப்பல்கள் நுழைவதற்கு விதிக்கப்பட்டிருந்த ஓராண்டு கால தற்காலிக தடை கடந்த 2024 ஆண்டு டிசம்பர் மாதம் 31 தேதியுடன் நிறைவடைந்திருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவின் அரசாங்கத்தில் இந்த தடை விதிக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் வல்லரசு நாடுகளின் ஆய்வு கப்பல்களின் வருகையால் இலங்கைக்கு ஏற்படும் பிராந்திய மற்றும் சர்வதேச ராஜேந்திர நெருக்கடிகளை தவிர்ப்பதற்காக அனைத்து நாடுகளுக்கும் பொதுவானதொரு மூலோபாய ஒத்துழைப்பு விதிமுறையை உருவாக்குமாறு ஜனாதிபதி ஆண்ட்ருகுமார திசநாயக்கா உத்தரவிட்டிருந்தார். இதற்கமைய வெளிவிகார அமைச்சர் விஜிதகர தலைமையில் நியமிக்கப்பட்ட விசேட குழுவினர் இந்த புதிய நிலையான செயல்பாட்டு செயல்முறை விதிமுறைகளை தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தார்கள். அனைத்து நாடுகளுக்கும் பாரபட்சமற்ற வகையில் இலங்கையின் தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் இந்த வரைவு உருவாக்கப்பட்டுள்ளதாக வெளிவிகார அமைச்சு தெரிவித்தது. இந்திய அழுத்தம் மற்றும் தற்போதைய நிலவரம் தொடர்பாக பார்க்கின்ற போது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவினால் விதிக்கப்பட்டிருந்த தடை காலம் முடிவடைந்திருக்கின்ற நிலையில் புதிய விதிமுறைகள் உத்தியோகமாக அறிமுகப்படுத்தப்படும் வரை ஏற்கனவே நடைமுறையில் உள்ள பழைய விதிமுறைகளின் கீழ் வெளிநாட்டு ஆய்வு கப்பல்கள் இலங்கைக்கு வருவதற்கு தடையே இல்லை என்று வெளிவிகார அமைச்சர் விஜிதகரத் ஏற்கனவே தெளிவுபடுத்தியிருந்தார். இருந்தாலும் தடையின் பின்னரான காலப்பகுதியில் சீன ஆய்வு கப்பல்கள் எதுவும் இதுவரை இலங்கைக்கு வருகை தரவில்லை. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சாவின் ஆட்சி காலம் தொட்டு ரணில் விக்ரமசிங்காவின் காலம் வரை சீன ஆய்வு கப்பல்கள் இலங்கைக்கு வருகை தந்த போதெல்லாம் இந்தியாவின் தேசிய பாதுகாப்புக்கு அது அச்சுறுத்தல் என்று தெரிவித்து புதுடெல்லி கடுமையான ராஜேந்திர அழுத்தங்களை கொழும்புக்கு பிரிவைத்து வந்தது. பிராந்திய புவிசார் அரசியலில் ஏற்பட்ட இந்த நெருக்கடி காரணமாகவே கடந்த அரசாங்கம் தற்காலிக தடையை விதிக்க நிர்பந்திக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் வெளிவிகார அமைச்சர் விஜிதகர தலைமையிலான விசேட குழு சீனா உட்பட உலக நாடுகளின் ஆய்வு கப்பல்களுக்கான புதிய மூலோபாய விதிமுறை வரவை முழுமையாக தற்போது தயாரித்து முடித்துவிட்டது. சட்டமா அதிபர் திணைக்கழகத்தின் சட்ட பரிசீலனைகள் நிறைவடைந்தவுடன் இந்த புதிய விதிமுறை வரவு கூடிய விரைவில் உத்தியோகமாக வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது. இதன் மூலம் பிராந்திய வல்லரசுகளுக்கு இடையிலான போட்டிக்கு மத்தியில் இலங்கை தனது நடுநிலையான வெளியுறவு கொள்கையை நிலைநாட்ட முடியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கையில் சூரிய ஒளி தாராளமாக கிடைக்கும் காலப்பகுதிகளிலும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வளங்களை முழுமையாக பயன்படுத்தாமல் டீசல் மின்னுற்பத்திக்கு முன்னுரிமை வழங்கப்படுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. இந்த செய்தியின்படி உள்நாட்டு ரூபாவில் மட்டுமே கொடுக்கல் வாங்கல் மேற்கொள்ளப்படும் சூரிய மின்சக்தி உற்பத்தியாளர்களுக்கு முன்னர் ஒரு அலகு மின்சாரத்துக்கு 15 ரூபாய் முதல் 37 ரூபாய் வரை கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆனாலும் தற்போது சூரிய மின்சக்தி உற்பத்தியாளர்களுக்கு வழங்கப்படும் சராசரி அலகு விலை 18 முதல் 20 ரூபாய் வரையான மட்டத்துக்கு குறைக்கப்பட்டுள்ளது. இது புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் துறையின் வளர்ச்சியை பாதிக்கும் நடவடிக்கையாக இருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. மேலும் தேசிய தேசிய புதுப்பிக்கத்தக்க மின்சக்தி உற்பத்தியை தேசிய மின்கட்டமைப்புடன் இணைக்கும் முயற்சிகளுக்கு பல்வேறு தடைகள் ஏற்படுத்தப்படுவதாகவும், இதன் மூலம் சூரியன் மற்றும் காற்றாலை மின் உற்பத்தியாளர்கள் ஊக்கமிழக்க செய்யப்படுவதான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. அத்துடன் உலகின் பல நாடுகள் சூரியன் மற்றும் காற்றாலை போன்ற புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வளங்களை நோக்கி வேகமாக நடந்து வரும் நிலையில், இலங்கை தொடர்ந்து டீசல் மற்றும் நிலக்கரி அடிப்படையிலான மின் உற்பத்தியை நம்பியிருப்பது குறித்த கேள்விகள் தற்போது எழுப்பப்படுகின்றன. புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை மேம்படுத்துவதற்காக அரசியல் தலைவர்கள் தேர்தல் காலங்களில் வாக்குறுதிகள் வழங்கினாலும், நடைமுறையில் அதற்கான போதிய முன்னுரிமை வழங்கப்படவில்லை என்று குறிப்பிடப்படுகிறது. ஆனாலும் இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் அரசாங்கம், இலங்கை மின்சார சபை அல்லது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் உத்தியோர்வ பதில்கள் இதுவரை வெளியாகவில்லை. ஓமந்தை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நாவர்குளம் பகுதியில் நபரொருவர் கூர்மையான ஆயுதத்தால் கடந்த இரவு தாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக ஓமந்தை போலீஸ் நிலையத்துக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இந்த கொலை சம்பவத்தில் மரணமடைந்தவர் நாவர்குளம் ஓமந்தை பகுதியைச் சேர்ந்த 32 வயதுடையவர் என தெரிய வருகிறது. மரணமடைந்தவரின் தாயாருக்கும் உறவினர்கள் குழு ஒன்றுக்கும் இடையில் நாவர்குளம் கோவிலுக்கு அருகில் ஏற்பட்ட தகராறை சமரசம் செய்ய முற்பட்ட போதே, அந்த உறவினர்கள் குழுவில் இருந்த நபரொருவர் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கி இந்த கொலையை செய்தது முதற்கட்ட விசாரணைகளிலிருந்து தெரிய வந்துள்ளது. கொரோனை அங்குருவா தொற்ற பட்டகுல பகுதியில் இயங்கி வந்த சினகேசி கெதகெல்ல அன்பின் இல்லம் முதியோர் இல்லத்தில் ஏற்பட்ட பயங்கர தீபத்தில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 13 உயர்ந்துள்ளது. விபத்தின் போது காயமடைந்த மேலும் 6 பேர் கொரோனை மற்றும் கல்பாதி வைத்தியசாலைகளில் தொடர்ந்து தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்து வருகிறார்கள். நுரைச்சோலை தழுவ கடலில் மூழ்கி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 உயிரிழந்த துயரச் சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றிருக்கிறது. இந்த துயர சம்பவம் அந்த பகுதி மக்களையும் பெரும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக கடற்கரைக்கு சென்றிருந்த குடும்பத்தினரில் 3 எதிர்பாராத விதமாக கடல் அலைகளில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புத்தளம் தில்லியடி பகுதியில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 2 இளம் பெண்களும் ஒரு இளைஞரும் உயிரிழந்து போனார்கள். நேற்று மாலை குடும்பத்தினருடன் கடற்கரைக்கு சென்று கடற்கரையில் குதூகலித்துக் கொண்டிருந்த வேளையில் வீசிய பலத்த காற்றுடன் ஏற்பட்ட அலைகளில் சிக்கி அவர்கள் கடலுக்குள் இழுத்து செல்லப்பட்ட நிலையில் உயிரிழந்து போனார்கள். பல போராட்டங்களுக்கு மத்தியில் இவர்களின் உடல்கள் கரைக்கு கொண்டுவரப்பட்ட வேளை இவர்கள் உயிரிழந்த நிலையில் காணப்பட்டதாக உறவினர்கள் கவலையுடன் தெரிவிக்கிறார்கள். யாழ்ப்பாணம் புங்குடிதீவு கடற்பகுதியில் கடற்தொழிலுக்காக சென்ற நிலையில் காணாமல் போன கடற்தொழிலாளர்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டு கரை சேர்க்கப்பட்டுள்ளார்கள். புங்குடிதீவு பகுதியைச் சேர்ந்த 3 கடற்தொழிலாளர்கள் நேற்று கடற்தொழிலுக்கு சென்ற நிலையில் காணாமல் போயிருந்தார்கள். அவர்களை தேடும் பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டது. இந்த நிலையில் கடற்தொழில் அமைச்சரின் பணிப்பின் பேரில் கடற்படையினர் தமது படகுகளில் நயனாதீவு மற்றும் அதனை அண்டிய கடற்பரப்பில் தீவிர தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டு கடற்தொழிலாளர்களை கண்டு மீட்டிருக்கிறார்கள். மீட்கப்பட்ட கடற்தொழிலாளர்கள் இன்றைய தினம் பாதுகாப்பாக குறிகட்டுவான் இறங்குத்துறைக்கு அழைத்து வரப்பட்டு அவர்களது உறவினர்களிடம் கையளிக்கப்பட்டார்கள். இந்த மீட்பு நடவடிக்கையில் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனும் இணைந்திருந்தார். ரத்தினபுரி மாவட்டத்தின் பலாங்குடை நகரின் தும்பகுடை பகுதியில் அமைந்துள்ள வியாபார நிலையம் ஒன்றில் இன்று அதிகாலை தீப்பரவல் ஏற்பட்டது. தீ வேகமாக பரவியதன் காரணமாக அந்த வியாபார நிலையம் தீக்கிரையாகி பாரிய சேதமடைந்திருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. கங்வெல கோமகம வீதியில் ஜல்தர தம்சத் வித்தியாலயத்துக்கு அருகில் பாதையில் பயணித்த 2 பெண்கள் காரொன்றில் மோதி உயிரிழந்தார்கள். உயிரிழந்தவர்கள் டெமோதர வெத்தேவெல மெத்தவித்த கொலனியைச் சேர்ந்த RM தமயந்தி, இவருக்கு 42 வயது, மற்றும் கிருந்தாரகுட உகிட்டியாவைச் சேர்ந்த MM வசந்தி, இவருக்கு 44 வயது. இந்த 2 பெண்களும் இறந்து போனார்கள். இவர்கள் இருவரும் ஜல்தர கென்பிட்டிய பகுதியில் உள்ள விலங்கு தீவன உற்பத்தி தொழிற்சாலை ஒன்றில் பணிபுரிந்து வந்தவர்கள் என்று அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். இலங்கையின் முன்னணி உணவு உற்பத்தி நிறுவனமான CPL குரூப் குழுமத்தின் தலைவர் ரம்ய சனத் அமரவீர விக்ரமசிங்க காலமானதாக அந்த நிறுவனம் அறிவித்துள்ளது. நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் விக்ரமசிங்க வெற்றிகரமான ஒரு வணிகத்தை மட்டுமல்லாமல் தரிவும் நேர்மையும் புதுமையும் அடிப்படையாக கொண்ட ஒரு சமூகத்தையும் உருவாக்குவதற்கு தனது வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் என்று குறிப்பிட்டிருக்கிறது. அவரின் தொலைநோக்கு பார்வை இலங்கைய உலக வரைபடத்தில் முக்கிய இடத்தில் நிறுத்த உதவியதாகவும் அவரின் மனிதாபிமானமும் கருணையும் அவருடன் பணியாற்றிய மற்றும் அறிந்த பலரின் வாழ்க்கையை தொட்டதாகவும் நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. அவர் எங்களுக்கு ஒரு தலைவர் மட்டுமல்ல, ஒரு ஆசான், தந்தை போன்றவர் மற்றும் ஊக்கமளிக்கும் சக்தியாக இருந்தவர் என்று அந்த நிறுவன அறிக்கை தெரிவிக்கிறது. பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இன்று காலை 6:30 வெளியிடப்பட்ட இந்த எச்சரிக்கை அறிவிப்பு நாளை முற்பகல் 10:30 வரை செல்லுபடியாகும் என்றும் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. அதன்படி காங்கேயன்துறையிலிருந்து மன்னார் ஊடாக கல்பட்டி வரையான கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 60-70 km வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாகவும், இதனால் கடலில் பயணம் செய்வோரும் மற்றும் மீனவ சமூகமும் மறு அறிவித்தல் வரும் வரை மேற்படி கடற்பரப்புகளில் கடல்சார் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தவிர்த்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். திருவண்ணாமலையிலிருந்து முல்லைத்தீவூடாக காங்கேயன்துறை வரையான கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளிலும், கல்பட்டியிலிருந்து கொழும்பு காலி மற்றும் அம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளிலும் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 50-60 km வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. காங்கேயன்துறையிலிருந்து மன்னார் ஊடாக கல்பட்டி வரையான கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகள் அவ்வப்போது மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அடுத்த 3 அதாவது நாளை மறுநாள் மற்றும் June 10 ஆகிய தேதிகளில் சிறப்பு டெங்கு கட்டுப்பாட்டு திட்டம் செயல்படுத்தப்படும் என்று தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு அறிவித்திருக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் TRT தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது TRT தமிழொலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரை இசை கானங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 தமிழ் வானொலி TRT தமிழ் ஒளி. பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி TRT தமிழ் ஒளி. இது தமிழ் மக்களின் வானொலி.
0: தொடரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள VT கேஷ் அண்ட் கரி, VT சூப்பர் ஸ்டோர் மனத்தினர், சாசல் கார்ஜுலா கோனிஸில் அமைந்துள்ள VT சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் VTS பினான்ஸ் GmbH நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் தாக்கரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத்தருகிறார்கள் சுவிஸில் உள்ள VTS பினான்ஸ் GmbH நிறுவனத்தினர். வலுவான விநியோக சங்கிலி, சிறந்த பொறியியல் நிபுணர்களை கொண்டுள்ள இந்தியா, அசுர வளர்ச்சிக்கு தயாராக உள்ள அணுசக்தி துறையில் அமெரிக்காவுக்கான சிறந்த பொருத்தமான கூட்டுறவு நாடாக எப்போதும் இருக்கும் என்று அமெரிக்க அணுசக்தி கூட்டமைப்பான அணுசக்தி நிறுவன தலைவர் மரியா கோஸ்னிக் தெரிவித்திருக்கிறார். வெளிநாட்டு உத்தரவுகளுக்கு இந்தியா ஒருபோதும் அடிபணியாது என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுத்திருக்கிறார். உக்ரைன் மீது போர் தொடுத்துள்ள ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்த வேண்டும் என்று அமெரிக்காவின் டிரம்ப் நிர்வாகம் இந்தியாவுக்கு கடும் அழுத்தம் கொடுத்து வருகிறது. ரஷ்யாவின் போர் நடவடிக்கைகளுக்கு இந்தியா மறைமுகமாக நிதியுதவி செய்வதாக குற்றம் சாட்டிய அமெரிக்கா இந்திய பொருட்கள் மீதான இறக்குமதி வரியை 50% அதிரடியாக உயர்த்தியிருந்தது நேர்கள் அறிந்ததே. பின்னர் நீண்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு இந்த வரி 18% குறைக்கப்பட்டது. இத்தகைய பொருளாதார நெருக்கடிகள் மற்றும் சர்வதேச அழுத்தங்களுக்கு இடையிலும் இந்தியா தனது நீண்டகால நட்பு வியூகத்தின் அடிப்படையில் ரஷ்யாவுடனான வர்த்தக உறவை தொடர்ந்து உறுதியாக முன்னெடுத்து வந்தது. இந்நிலையில் புனித பீட்டர்ஸ்பர்க் சர்வதேச பொருளாதார மன்ற கூட்டத்தில் உரையாற்றிய ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின், இந்தியா, சீனா போன்ற நாடுகள் ஒருபோதும் வெளிநாட்டு உத்தரவுகளுக்கு கட்டுப்பட்டது கிடையாது. ஒரு நாட்டின் இறையாண்மை மற்றும் சுயாட்சியான முடிவெடுக்கும் திறனை யாராலும் கேள்வி கேட்க முடியாது. ரஷ்யாவை தனிமைப்படுத்தும் அமெரிக்காவின் முயற்சி படு தோல்வி அடைந்து விட்டது. அமெரிக்கர்கள் மிகவும் நடைமுறைவாதிகள். அவர்களுக்கு லாபம் கிடைக்கும் இடங்களில் மட்டும் யுரேனியம் ஏற்றுமதி போன்ற ஒத்துழைப்பை தொடர்கின்றார்கள். இந்தியாவின் வெளியுறவுக் கொள்கை மிகவும் சுதந்திரமானது என்று புட்டின் குறிப்பிட்டார். இந்தியாவின் கல்வி சபை தேர்வுகள் மற்றும் மருத்துவ பரீட்சை முறைகேடுகளுக்கு எதிராக புதுடெல்லி ஜந்தன் மந்தர் பகுதியில் இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் திரண்டு பாரிய போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தார்கள். மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உடனடியாக தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்துகிறார்கள்.
2: வேலையில்லா இளைஞர்களை கரப்பான் பூச்சிகள் என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் விமர்சித்ததற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் கடந்த மாதம் 16ஆம் தேதி இன்ஸ்டாகிராமில் தொடங்கப்பட்ட கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியை 2 கோடிக்கும் மேலானோர் பின்தொடர்கின்றனர். இந்நிலையில் நீட் வினாத்தால் கசிவு மற்றும் CBSE தேர்வு குளறுபடியை கண்டித்து அந்த கட்சி விடுத்த அழைப்பை ஏற்று டெல்லியில் நேற்று நடைபெற்ற போராட்டத்தில் ஆயிரக்கணக்கான மாணவர்களும் அவர்களது பெற்றோர்களும் பங்கேற்று மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பியதுடன் கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் உடனடியாக பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தினர். போராட்டத்தில் பங்கேற்பதற்காக அமெரிக்காவிலிருந்து இந்தியா வந்துள்ள திரு தீப்கே தேர்வு குளறுபடிகளால் 5 மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டிருப்பதாக கூறினார். 5 மாணவர்களை காவு கொடுத்ததற்காக உங்களுக்கு துளி கூட வெட்கமே இல்லையா என திரு தர்மேந்திர பிரதானை நோக்கி கேள்வி எழுப்பிய அவர், இன்னும் எத்தனை மாணவர்கள் உயிரிழந்தால் பதவியை ராஜினாமா செய்வீர்கள் என்று ஆவேசமாக கேள்வி எழுப்பினார்.
0: மத்திய கல்வி அமைச்சரிடம் நான் கேட்க விரும்புவது இதுதான். தேர்வு

நரம்பு உபாதை காரணமாக அவர் அந்த தொடரிலிருந்து வெளியேறியிருக்கிறார். உலக கிண்ண கால்பந்து போட்டிகள் இந்த முறை சூறாவளி பருவத்தில் நடைபெற இருக்கின்றன. சில விளையாட்டு அரங்குகள் சூறாவளி ஏற்படும் அபாயம் மிக்க பகுதிகளில் அமைந்துள்ளதான தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. இந்தோனேஷியாவில் நடைபெற்ற சர்வதேச ஸ்கேட்டிங் போட்டியில் 6 வயது சிறுவன் 2 தங்கப்பதக்கங்களை வென்றிருக்கிறார். இவர் இந்தியா தமிழகத்தைச் சேர்ந்தவர். 2026 உலக கிண்ண கால்பந்து தொடர் எதிர்வரும் ஜூன் 11 ஆரம்பமாக இருக்கின்ற நிலையில் அமெரிக்கா மற்றும் ஈரான் ஆகிய நாடுகளுக்கு இடையிலான அரசியல் பதற்றம் விளையாட்டுத் துறையிடம் எதிரொலித்துள்ளது. ஈரான் தேசிய கால்பந்து அணியின் முக்கிய பின்னணி பணியாளர்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கு அமெரிக்கா விசா வழங்க மறுத்துள்ளதாக ஈரான் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளது. உலக கிண்ண போட்டிகளில் பங்கேற்பதற்காக அமெரிக்கா செல்லும் ஈரான் கால்பந்து அணியினர் போட்டி நடைபெறும் அதே நாளில் அமெரிக்க மண்ணுக்குள் நுழைந்து போட்டி முடிந்த சில மணித்தியாலங்களிலே அங்கிருந்து வெளியேற வேண்டும் என்று அமெரிக்கா கடுமையான விசா கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. உலகம் முழுவதும் பெரிதும் எதிர்பார்க்கப்படும் கிராண்ட் தெஃப்ட் ஓட்டோ 6 காணொலி விளையாட்டு வருகின்ற நவம்பர் 19 வெளியாக உள்ளது. அதனால் பல விளையாட்டு நிறுவனங்கள் அவற்றின் புதிய விளையாட்டுகளில் வெளியீட்டு தேதிகளை மாற்றி வருகின்றன. GTA 6 வெளியாகும் வழியில் புதிய விளையாட்டுகள் அறிமுகம் செய்தால் ரசிகர்களின் கவனத்தை ஈர்க்க முடியாமல் போகலாம் என்று அந்த நிறுவனங்கள் கவலையை தெரிவித்திருக்கின்றன. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள் அனுசரணை தருகின்றார்கள். தற்போது உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்தினூடாக தந்து கொண்டிருக்கும் எமது உத்தியோர்வ இணையதளமான www.trttamiloli.com இந்த இணையத்தினூடாக டிஆர்டி தமிழொலியின் நேரடி ஒலிபரப்பினையும் மறு ஒலிபரப்புகள் சிலவற்றையும் நீங்கள் கேட்கலாம். 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 387 ரூபாய் 10% இந்திய பெறுமதியில் 109 ரூபாய் 55%, 1 அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 335 ரூபாய் 90% இந்திய பெறுமதியில் 95 ரூபாய் 6%, 1 சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 421 ரூபாய் 84% இந்திய பெறுமதியில் 119 ரூபாய் 38%, 1 அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 448 ரூபாய் 16% இந்திய பெறுமதியில் 126 ரூபாய் 83%, 1 கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 241 ரூபாய் 6% இந்திய பெறுமதியில் 68 ரூபாய் 22%. கேட்டது டிஆர்டி தமிழடியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் நீங்கள் கேட்ட உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்றன சுவிஸ் VTS பினான்ஸ் GmbH நிறுவனத்தினர். சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத் தருகிறார்கள். சுவிஸில் உள்ள VTS பினான்ஸ் GmbH நிறுவனத்தினர். உங்கள் செய்திகளுக்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

நேரம் சரியாக 3:01. நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலி நிகழ்ச்சிகளின் வரிசையில் வளமை போல் என்றும்

0: நிலவு பல நிகழ்ச்சிக்காக அவளுடன் காத்திருக்கும் நீர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு
1: நிலவு அது உன்னை பிடிக்குமே.
0: ஆமாம், பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சிக்குள் நாங்கள் செல்ல இருக்கின்றோம். இன்று மதிய பிரதான செய்திகளில் தடங்கல்கள் ஏற்பட்டிருந்தது. நீங்கள் பிரதான செய்திகளை முழுமையாக கேட்பவர்கள், இரவு பிரதான செய்திகள் இரவு 9 மணிக்கு இடம்பெறும் இரவு பிரதான செய்திகள் ஊடாக நீங்கள் கேட்கலாம் என்பதையும் நேர்களுக்கு அறிய தந்து பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். அந்த வகையில் பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சி ஊடாக வாட்ஸ்அப் ஊடாக காத்திருக்கும் நீர்களை இணைத்துக் கொள்கின்றேன். அந்த வகையில் முதலில் வந்திருப்போர் வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். நீங்கள்?
2: என்னுடைய பெயர் விஜிதா மயில்வானம். நான்
0: ஆமா உங்களுடைய கேட்டிருக்கேன். நலமா இருக்கீங்களா?
2: நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நாங்களும் நலமாக இருக்கின்றோம், நன்றி. என்ன பாடலோடு இணைந்திருக்கிறீர்கள்?
2: இப்ப ரீசெண்டா ஜூன் மாதம் 4ஆம் தேதி எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய பிறந்த தினம் வந்திருந்தது. அதையொட்டி அவர் பாடிய ஒரு பாடல், நல்ல ஒரு அருமையான பாடல். அந்த பாடலை உங்களுக்கு வழங்கலாம் என்று. வீரா திரைப்படத்தில் இடம்பெற்ற கொஞ்சி கொஞ்சி அலைகளோட
0: பாடல், நல்ல ஒரு பாடல். சரி, உங்களுடைய குரலில் நாங்கள் அந்த பாடலை கேட்போம்.
2: நன்றி.

சகரி மம ம பத ப.

கொஞ்சி கொஞ்சி அலைகளோட, கோடை தென்றல் மலர்களாட, கொஞ்சி கொஞ்சி அலைகளோட, கோடை தென்றல் மலர்களாட.

சகரி மகம மத பணித சரி நீ வானவில் ஓவியம் எங்கெங்கும் பாடுது காதல் கீதங்கள் காதல் கீதங்களே கொஞ்சி கொஞ்சி

0: இணைந்து கொண்டு சிறப்பித்துக்கலாம். பால சுப்பிரமணியம் அவர்கள் குரலில் வந்த அந்த பாடலை நீங்கள் உங்களுடைய குரலில் அழகாக பாடியிருந்தீர்கள். உங்களுக்கும் எங்களுடைய நன்றிகள். இணைந்து கொண்டு சிறப்பித்தமைக்கு
1: அனைவருக்கும் நன்றி. என்னை இணைத்துக் கொண்ட உங்களுடைய வானொலிக்கும் வானொலி நேயர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். குணமன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
0: நன்றி.

0: பிதேட்டியாடி தமிழ் ஒலி தமிழொலியில் பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சிக்காக வைவரூடாக இணைந்து கொள்ளும் நீர்கள் இணைய நீங்கள் முயற்சித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அவர்கள் வந்து அடுத்த நேரம் நான் வாட்ஸ்அப் ஊடாக இணைக்கின்றேன். அந்த நீர் இணைந்து கொண்ட பின்பு நீங்கள் உங்களுடைய வைவரூடாக இணைந்து கொள்ள விரும்பும் நீர்கள் இணைந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து வைவரூடா வாட்ஸ்அப் ஊடாக இருக்கும் நேரையை நான் இணைத்துக் கொள்கின்றேன். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். நீங்கள்?
1: நான் தவேந்திரன், பெங்களூர்ல இருந்து.
0: ஆமா, நலமா இருக்கீங்களா?
1: ஆமா, நலமா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நாங்களும் நலமாக இருக்கிறோம். நன்றி.
1: நன்றி.
0: நீங்கள் என்ன சொல்லுங்க.
1: துள்ளி எழுந்தது காற்று, அந்த பாட்டு அனுப்பி இருக்கிறேன்.
0: எங்களுடைய மின்னஞ்சல் ஊடாக அனுப்பி இருக்கிறீர்களா?
1: ஆமா, வாட்ஸ்அப் மின்னஞ்சல் ஊடாக.
0: சரி, ஆமாம், நிலுங்கள். உங்களுடைய பாடலை நான் தருகின்றேன்.

0: இணைப்பில் காத்திருக்கிறீர்களா தவீந்திரன் அவர்கள்? வணக்கம். சரி, வான்குவரிலிருந்து தவீந்திரன் அவர்கள் அந்த பாடலை அனுப்பியிருந்தார். அவருக்கு மகளுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இந்த பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து நீண்ட நேரமாக இணைப்பில் காத்திருப்பவரை இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம். ராஜா,
0: ஆமாம், நலமா இருக்கீங்களா? நாங்களும் நலமாக இருக்கின்றோம், நன்றி. நீங்கள் என்ன பாடலோடு வந்திருக்கிறீர்கள்?
1: மனதி அமைதெல்லாம் இறைவன் கொடுத்தவரம்.
0: அந்த பாடல் சரி, உங்களுடைய வரத்தை பாடுங்கள்.
1: மனதி அமைதெல்லாம் இறைவன் கொடுத்தவரம், மனதி அமைதெல்லாம் இறைவன் கொடுத்தவரம், மனது மயங்கி என்ன உனக்கும் வாழ்வு வரும், மனது மயங்கி என்ன உனக்கும் வாழ்வு வரும், மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவரம், இரவில் நிலவுண்டு உண்டு உறவில் சுகமொன்று உண்டு, இரவில் நிலவுண்டு உண்டு உறவில் சுகமொன்று உண்டு, மனைவியின் கனவொன்று உண்டு எனக்கது புரிந்தது இன்று, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவரம், மனது மயங்கி என்ன உனக்கும் வாழ்வு வரும், மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவரம், பொருத்தம் உடலில் வேண்டும் புரிந்தவன் துணையாக வேண்டும், பொருத்தம் உடலில் வேண்டும் புரிந்தவன் துணையாக வேண்டும், கணவனின் துணையோடுதானே காமனை வென்றாக வேண்டும், மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவரம். கவிஞன் கண்டாலே கவிதை, காண்பவன் கண்டாலே காதல், கவிஞன் கண்டாலே கவிதை, காண்பவன் கண்டாலே காதல், அழகினை புரியாத பாவம் அருகினில் இருந்தென்னலாவம், மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவரம், மனது மயங்கி என்ன உனக்கும் வாழ்வு வரும், மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவரம். நன்றி. வணக்கம் கேமா.
0: நன்றி இணைந்து ஒன்று சிறப்பித்தமைக்கு.
1: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி. வணக்கம். நேரம் சரியாக 3:17. நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியூடாக இணைந்திருக்கிறீர்கள். பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியூடாக, ஆமாம், மீண்டும் வாட்ஸ்அப் ஊடாகத்தான் ஒரு நீர் இணைந்திருக்கின்றார். நாங்கள் அவரையும் நாங்கள் இணைத்து கொண்டு வந்திருப்போர். வணக்கம். வணக்கம் வணக்கம்
2: வணக்கம்.
0: ஆமாம், அசானி அவர்கள் இணைந்திருக்கிறீர்கள். நலமா இருக்கிறீங்களா? நாங்களும் நலமாக இருக்கிறோம், நன்றி. உங்களையும் நாங்கள் இந்த நிகழ்ச்சி ஊடாக வரவேற்றுக் கொள்கின்றோம். என்ன பாடலோடு இணைந்திருக்கிறீர்கள்?
2: இப்போ ட்ரெண்டிங்கா போற சாங் தான், பட் எல்லாருக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன். இப்ப ரீசனா எல்லா பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாம் எல்லாருக்குமே இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்.
0: ஆமா,
2: தீக்குள் பாட்டு கேட்டிருக்கீங்களா?
0: தீக்குள்
2: தீக்குள் தீ
0: தீ இல்லையே. உங்களுடைய பாடலை
2: கேட்போம். கருவ காட்டு முள்ள செடி.

ஜனாயக்கப்பட்டு மரதானி நீதாண்டி மனசெல்லாமோ நிறந்தாண்டி அடியே போடே.

0: வாக்கப்பட்டு உடஞ்சனாயக்கப்பட்டு மருதானி நீ தாண்டி மனசெல்லாம் நிறம் தாண்டி.
1: நன்றி அக்கா. கொஞ்சம் எனக்கு கோல்ட் பிடிச்சனால கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் கிளியரா இருக்காது.
2: இல்ல, நம்மளுடைய பாடல் நன்றாக இருந்தது. நாங்க இந்த முதல் தான் நான் இந்த பாடலை உங்களோட குரல்ல தான் கேட்டிருக்கிறேன்.
1: நன்றி. உடம்பு சரியில்லாம கோல்டா இருக்கு, சோ உங்க எல்லாரையும் சந்திச்சதுல ரொம்ப நன்றி.
2: நன்றி, நன்றி. நீங்களும் இந்த நிகழ்ச்சியின் ஊடாக இணைந்து கொண்டு சிறப்பித்திருக்கிறீர்கள். உங்களுக்கும் எங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி.
1: தேங்க்யூ.

0: நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சி ஊடாக இணைந்திருக்கின்றீர்கள். தொடர்ந்து இந்த பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சி ஊடாக இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம்.
1: வணக்கம் கீமா.
0: வணக்கம், நலமா இருக்கீங்களா?
1: நான் நலமா இருக்கேன் கீமா. நான் பேபி சிவா. நீங்க நல்லா தானே?
0: நாங்களும் நலமாக இருக்கின்றோம்.
1: பாடியினருக்கும் பாடப்போறவர்களுக்கும் என்னுடைய அன்பான நம்பிகளை தெரிவித்துக் கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களுக்கும் நம்பிகளை தெரிவித்துக் கொண்டு நான் ஒரு பாட்டு அனுப்பியிருக்கிறேன். பூங்காட்டு திரும்புமா?
0: ஆமா, உங்களுடைய பாடல் வந்திருக்கிறது.
1: கேட்போமா?
0: சரி, உங்களுடைய குரல்லையும் நாங்கள் அந்த பாடலை கேட்டு பார்ப்போம். இணைப்பு காத்திருக்கிறீர்களா?
1: நான் போறேன், அடுத்தால் எடுக்கலாமல்லோ.
0: நீங்க பாடிக்கொண்டிருக்கீங்க. அவருடைய பாடல்

0: ஆமாம், பேபி சிவா அவர்கள் அந்த பாடலை தந்திருந்தார். அவருக்கு உங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் பாடுவோர் பாடல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். பாடுவோர் பாடல் நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து வைபர் ஊடாக வந்திருப்பவர், வணக்கம்.
1: வணக்கம் சகோதரி.
0: ஆமாம், வணக்கம். நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கிறோம், நலமா இருக்கிறோம். நீங்க நலமா இருக்கீங்களோ?
0: நாங்களும் நலமாக இருக்கின்றோம், நன்றி.
1: அது அசானியா பாடினது முன்னாடி?
0: ஆமாம், அசானி தான் பாடியிருந்தாராம்.
1: ஓ, நான் அவ பார்த்தேன் போன வருடம் யாழ்ப்பாணத்துல ஒரு
0: நிகழ்ச்சி
1: ஒண்ணு நடந்தது. ஒரு கோயில் திருவிழா மேடை நிகழ்ச்சி ஒண்ணு நடந்தது. அதுல
0: பாடிக்கொண்டிருந்தாங்க, இணைந்து கொள்வதற்கு அவங்களுக்கும் பெருமையாக இருக்கிறது.
1: அவருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நான் ஒரு பாட்டு அனுப்பியிருக்கேன் சகோதரி.
0: உங்களுடைய பாடலையும் வெளியிலே மணி வெளியில்.
1: ஓ, 100வது நாள் படத்துல அழகான பாடல், கனால கேட்காத பாடல்.
0: ஆமாம், சரி, உங்களுடைய பாடலையும் நாங்கள் கேட்போம். அப்படி இணைப்பில் இருக்கிறீர்களா?
1: இல்ல, நான் இருக்க முடியாது.
0: நன்றி,
1: நன்றி. அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.
0: நன்றி, நன்றி. ஆமாம், சிங்கை மூர்த்தி அவர்கள் இணைந்திருந்தார். அவருடைய பாடல்

0: क्यों?
1: वेलकम
0: நீங்கள் இணைந்திருப்பது பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். அந்த ஒலித்த அந்த பாடல் சிங்கை மூர்த்தி அவர்களோடு இணைந்து பாடுகள் பாடியிருந்த சரி அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து இணைப்பில் வந்திருப்போம். வணக்கம்.
2: வணக்கம் சௌதரி கேமா, ஜெர்மனிலிருந்து உடனே
0: பேசுகிறேன். நலமா இருக்கீங்களா?
2: நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்கள் எப்படி அங்கே நலமா இருக்கிறீங்களா?
0: நாங்களும் நலமாக இருக்கிறோம். நன்றி.
2: பாடிக்கொண்டிருக்க மனவரையும் மனதார வாழ்த்திக்கொண்டு என்னது பாடல் ஒரு பழம்பெரும் பாடல் பெண் குரல் பாடியிருக்கிறாங்க. அதோட
0: பாடலா
2: ஒரு உண்டாங்க
0: போட்டிருக்கிறீர்கள் சில குரல் சொல்லுங்க.
2: ஆமாம்,
0: நகைச்சுவை.
2: அருமையான இசை, அழகான இந்த திரும்ப இந்த கரோக்கைக்காக போட்டிருக்கிறாங்க. நல்ல நல்ல சத்தங்கள் பீஸோட இருக்குது. கேட்டு பாருங்களேன் என்னோட குரலில்.
0: சரி, உங்களுடைய குரலில் நாங்கள் இந்த பாடலை கேட்போம்.
2: ஆமாம், நன்றி
0: நன்றி. இணைந்த ஒன்று சிறப்பித்தமைக்கு. ஆமாம், முதியன் அவர்கள் இணைந்திருந்தார். அவருடைய பாடலையும் தருகின்றேன்.

0: ஒலித்த அந்த பாடல் உதயன் அவர்கள் வழங்கியிருந்தார். தொடர்ந்து இணைப்பில் வந்திருப்போர் வணக்கம். வணக்கம்
1: வணக்கம் பிரியமாக்கான.
0: ஆமாம், நிலமா இருக்கிறீங்களா?
1: ஆமாக்கா, நிலமா இருக்கேன். நீங்கள் நிலமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன்.
0: நாங்களும் நிலமாக இருக்கின்றோம் மேம்.
1: எம்ஜிஆர் ஒரு தத்துவ பாடல் உண்டு, நான் உங்க வீட்டு பிள்ளை என்ற பாட்டு அனுப்பியிருக்கிறேனாக்கா.
0: சரி, நாங்கள் உங்களுடைய பாடலையும் நான் தருகின்றேன்.
1: நன்றி அக்கா, நன்றி. வணக்கம்.
0: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பித்தமைக்கு நன்றி. ஆமாம், அண்ணன் அவர்கள் இணைந்திருந்தார். அவருடைய பாடல்

0: நன்றி.
1: அண்டன் அவர்கள் அந்த பாடலை தந்திருந்தார். நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சிக்காக நேயர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் தொடர்ந்து இணைப்பில் வைவர் ஊடாக இணைப்பில் வந்திருப்போர் வணக்கம்.
2: வணக்கம் ஹேமா.
1: வணக்கம்.
2: நான் பெங்களூர்ல இருந்து அமிர்தலிங்கம் பேசுறேன்.
1: ஆமாம், நலமா இருக்கீங்களா?
2: நல்ல சுகமா இருக்கும்.
1: நாங்களும் நலமாக இருக்கின்றோம். நன்றி.
2: முதலில் பாடியவர்களுக்கும் இனி பாட வருபவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நான் ஒரு பாடல் அனுப்பி இருக்கேன். மாமரத்து பூ எடுத்து சரி, அந்த அந்த பாட்டுமா இருக்குன்னா அதுக்கு பிறகு இன்னொரு பாட்டுமா இருக்கு,
1: அதுக்கு பிறகு அனுப்புனீங்களா?
2: ஓ, மாமரத்து பூ எடுத்து அப்படி வேற
1: இல்ல இல்ல பாருங்க. அந்த பாடெல்லாம் தரவா? மாமரத்து பூ எடுத்து. சரி, அந்த பாடலும் வந்திருக்கிறது. சரி, உங்களுடைய குரலில் நாங்கள் அந்த பாடலை தருகின்றோம். நன்றி. நன்றி இணைந்து கொண்டு சிறப்பித்து. நன்றி. ஆமாம், அமிர்தலிங்கம் அவர்கள் இணைந்திருந்தார். அவருடைய பாடல்

0: ஆமாம், அபிந்தலிங்க மகள் அந்த பாடலை தந்திருந்தார். அவருக்கும் நான் கிளை தெரிவித்து தொடர்ந்து இணைப்பில் வந்திருப்போர் வணக்கம்.
1: வணக்கம் கேமா, நான் டிரான்ஸ்ஜெண்டர் அலோசி.
0: ஆமாம், நலமா இருக்கிறீங்களா?
1: ஓம் சௌரி, நல்ல சுகமா இருக்கணும். நீங்க அப்படி கல்யாணத்தில் நலமா இருக்கிறீங்க?
0: நலமாக இருக்கணும், ரொம்ப நன்றி.
1: சிறப்பான வாழ்த்துக்கள் நிகழ்ச்சிக்கதை கேட்டுக்கணும். சிறப்பான வாழ்த்துக்கள், வாய்ப்புக்கு நன்றியோடு இரண்டு பாடல் அனுப்பி இருக்கிறேன்.
0: பொன்னலில் பூத்தது புதுவானில்.
1: ஓ, அது அது அந்த
0: கதை பாடல தரவா?
1: ஓ, நீங்க விரும்புற ரெண்டு பாடல்ல ஒரு பாடல போடுங்க. வாய்ப்புக்கு நன்றி சகோதரி.
0: இந்த பாடல் நல்ல பாடல், இதை தருகின்றேன்.
1: நன்றி நன்றி நன்றி நன்றி
0: நன்றி வணக்கம். ஆமா, அலோசியஸ் அவர்கள் இணைந்திருந்தார். அவருடைய குரலில்

0: ஒலித்த அந்த பாடலை அலோசியஸ் அவர்கள் தந்திருந்தார். அவருக்கும் நன்றிகளை தெரிவித்து தொடர்ந்து இணைப்பில் காத்திருப்போர். வணக்கம்.
1: வணக்கம் அண்டி, நான் அபிவர்தன் கதைக்கிறேன்.
0: ஆமாம், நலமா இருக்கீங்களா?
1: ஓமம், நாங்கள் நல்ல சுகமா இருக்கிறோம் அண்டி. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
0: நாங்களும் நலமாக இருக்கிறோம், நன்றி. உங்களுடைய பாடல் அனுப்பியிருக்கிறீர்கள்.
1: மழை தருமோ என் மேகம்.
0: ஆமா, சரி, உங்களுடைய பாடலையும் நான் தருகின்றேன்.
1: நன்றி,
0: வணக்கம். ஆமா, அபிவரதன் அவர்கள் இணைந்திருந்த அவருடைய பாடல்

ஆமாம், ஆவிவரதன் அவர்கள் அந்த பாடலை தந்திருந்தார். நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சி ஆமாம் நான் நிறைவுக்கு கொண்டு வரும் நேரம் வந்துவிட்டது. ஆனால் உங்களுக்கு மணிக்கூறு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகளை தர முடியாமை காரணமாக தொடர்ந்து பாடல்களை அனுப்பி வைத்த நேர்கள் யாராவது இருவர் இணைந்து கொண்டால் உங்களுடைய பாடல்களை தர காத்திருக்கின்றேன்.

0: இந்த அடியம்மா நீ சொல்லிவிட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன். எல்லாம் சரியா
1: இருக்கும்.
2: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாச்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டனி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 1042 5181 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு. நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம். காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் ஆற்று இறைச்சி பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு 76 3 5 0 5. மேலதிக தொடர்புகளுக்கு மறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம். தரத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
3: நீங்கள் இணைந்திருப்பது தமிழொலி. தமிழொலியில் பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்காக இணைப்பில் இருக்க மேரையும் நான் இணைத்துக் கொள்கின்றேன். வணக்கம்.
4: வணக்கம். நல்லா இருக்கிறீங்களா?
3: ஓ, நலமாக இருக்கிறோம், நன்றி. நீங்கள்?
4: நானும் நல்லா இருக்கேன். புது குரலா இருக்குதே, உங்க பேரை தெரிஞ்சு கொள்ளல.
3: ஆமாம், ஹேமா.
4: எனக்கு ஹேமா.
3: நல்லது. ஆனா உங்களுடைய குரலை நாங்க கேட்டிருக்கிறோம் வானொலி ஊடாக. சரி, உங்களுடைய பாடலை நீங்கள் அனுப்பி வைத்திருக்கிறீர்கள். உங்களுடைய பாடலையும் நான் தந்து இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவு கொண்டு வர இருக்கிறேன்.
4: நன்றி, நன்றி. சரி, போடுங்கோ, கேட்கலாம்.
3: சரி, உங்களுடைய பாடலை தகுந்தேன். நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பித்தமைக்கு நன்றி.
4: நன்றி, வணக்கம்.
3: ஆமாம், தேவி அவர்கள் இணைந்திருந்தார். அவருடைய பாடல்

0: ஆமாம், இணைப்பில் காத்திருக்கிறீர்கள். ஆம், நன்றி இணைந்து கொண்டு சிறப்பித்தமைக்க. சரி, அவருடைய தேவி அவர்கள் இணைந்திருந்தார். அவருக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்து, நேரம் சரியாக 4:11 நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் இதுவரை நேரம் பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தீர்கள். பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு சிறப்பித்த நேர்கள், செய்மடித்து கேட்கொண்டீர்கள் அனைவருக்கும் நன்றிகளை கூறி நிறைவுக்கு வருகிறது இன்றைய பாடுவோர் பாடலாம். நன்றி, நன்றி, வணக்கம்.
1: பரிசு லாஷபிலை ரூய் கையில் அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிய விலையில் வாங்கி செல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாதனிகள் முதல் பல்ப் வரை மிக மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மூட்டை பூச்சி, கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா? இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிய விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரிமஹால் 14 பரிஸ் 10 லாஷபல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷெரி சைபர் 9 51 15 82 சைபர் 3 அல்லது சைபர் 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள், பரிசு லாட்சப்பலை ஷெரிமஹால். செல் மாநகரில் புதிய வருவாக எம்எவர் நிறுவனம் OPT 77. நீங்கள் மூக்கு கண்ணாடியை அணிபவர்களா? குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது OPT 77. உங்கள் முக வடிவுக்கு ஏற்ப விதம் விதமான பல வடிவங்களில் பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூக்கு கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள் செல் மாநகரில் OPT 77. மியூச்சுவல் சுயமு உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு. தவணை முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு OPT 77 35 37 அவனியூடு மார்சல் போஸ்ட் 77500 செல் தொலைபேசி இலக்கம் சைபர் 1 72 99 51 61. மின்னஞ்சல் முகவரி OPT 77 cell@goodmail.com. மறந்து விடாதீர்கள், செல் மாநகரில் எம்எவர் நிறுவனம் OPT 77. வாகன தரிப்பிட வசதியும் உண்டு. கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வன்கூவரில் ஜியா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறித்து, பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வன்கூவரிலிருந்து செய்கின்றார்கள் ஜியா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 இரவு 9 வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மெலதிய பிறங்களுக்கு ஜியா பிரதர்ஸ், 38 05 நைட் ஸ்ட்ரீட், வான்கூவர், கனடா. தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜியா பிரதர்ஸ் 604 707 சைபர் 1 57 அல்லது 604 902 சைபர் 3 44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jiabrothers.com. உங்களுக்கான சேவைக்காக வன்கூவரில் ஜியா பிரதர்ஸ்.
0: நேரம் சரியாக 4:15 நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியோடு. தமிழ் ஒலி நிகழ்ச்சியிலும் வரிசையில் தொடர்ந்து வானொலிக்கு வருகின்றது.

தேன்மலை. தேன்மலை நிகழ்ச்சிக்காக அவளுடன் காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். பிரதி ஞாயிற்றுக்கிழமை தோறும் 4:10 to 5 ஒலிக்கின்றது தேன்மலை. அந்த வகையில் இன்றைய தேன்மலை சிறப்பிக்க வருகின்றார் திருமதி ரோஜா சிவராஜா அவர்கள், பிரான்சில் இருந்து. அவருக்கும் எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திருமதி ரோஜா சிவராஜா அவர்களின் தெருவில் முதலாவது தேன்மலையாக ஒலிக்கின்றது. பிரியா திரைப்படத்தில் இருந்து

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா, புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா, ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா, உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா, வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கும் மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் ட்ராஸ் 3098 கோனிட்ஸ் சுவிஸ் கோனிட்ஸ் மெக்மாஸ்க் அருகாமையில்.
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: இலக்கம் 031-971-2750 கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் தேன்மொழியோடு இணைந்திருக்கின்றீர்கள். தேன்மொழிக்கான பாடல்களோடு நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் திருமதி ரோஜா சிவராஜா அவர்கள். அவரது தெருவில் தொடர்கிறது இளமை ஊஞ்சலாடுகிறது திரைப்படத்திலிருந்து.

0: கரி கமபனி பசானி பமகரி பம.
1: ஒலித்த அந்த பாடல் நினைப்பது நிறைவேறும் திரைப்படத்தில் இருந்து ஒலித்திருந்தது. நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் தேன்மலையோடு இணைந்திருக்கிறீர்கள். தேன்மலைக்கான பாடல்களோடு நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ரோஜா சிவராஜா அவர்கள், அவரது தெருவில் தொடர்கிறது.

0: ആൺകുവർക്ക് വന്ന് 15 വർഷം പോയിട്ട് ഒരു ഒഴുങ്കാന വീടില്ല, ഒരു ലൈസൻസ് കൂടെ എടുക്കില്ല. ഞാൻ ഇതിനെ ഉള്ളിട്ട് കൊണ്ടുപോയി
1: എന്നാണ് ചുമ്മാ പുരുമുറുത്തേണ്ടത്. എന്തിനാലും നിങ്ങളുടെ ഇരിക്കയിലാകാം പുരുമുറുപ്പ്.
0: ஐயோ
1: உனக்கு தெரியாதப்பா, இந்திரா டிரைவிங் லைசன்ஸ் போனாப்ப லைசன்ஸ் எடுத்து கொடுக்குறாங்களப்பா, புது வீடும் வாங்கி கொடுக்குறாங்களப்பா, வீடு வாங்குறது லோனும் எடுத்து கொடுக்குறாங்களப்பா. ஒரே கல்ல செண்டு மண் அடிச்சிட்டு வர பொருள் இப்ப உண்ட கதைக்கு இப்ப எல்லாம் தெரியாத வரப்போகுது.
2: ஆமாம், வன்கூவர் கனடாவில் பலர் இந்திரா நிறுவனர் தவேந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டிக் கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 East 30th அவனியூ வன்கூவர் கனடா. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக் கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள தவேந்திரம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. விரைவான சேவைக்கு இந்திரா நிறுவனம்.
3: நீங்கள் நினைத்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் தேன்மொழியோடு இணைந்திருக்கின்றீர்கள். ஆமாம், தேன்மலைக்காக முதலில் ஒலித்த அந்த பாடல் நான் தவறாக குறிப்பிட்டிருந்தேன். அது பெருமைக்குரியவள் என்ற திரைப்படத்திலிருந்து தான் அந்த பாடல் ஒலித்திருந்தது. நீங்கள் இணைந்திருப்பது தென்மலையோடு. தென்மலைக்கான பாடலோடு நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் திருமதி ரோஜா சிவராஜா அவர்கள். அவரது தெருவில் தொடர்கிறது பூவே உனக்காக திரைப்படத்திலிருந்து.
4: யார் பார்த்தது

0: பாரிசில இருந்து 40 வருஷத்துக்கு பிறகு கடுமையாக்கல் வந்து இறங்கி இருக்கிறாப்ப திசையும் தெரியல திக்கும் தெரியல எப்படி போக போறோம் யாழ்ப்பாணம் ஒரு ஒரு ஒரு பிள்ளை வர்றது கும்பிட போன தெய்வம் கொடுக்கணும் தங்கச்சி தங்கச்சி
1: அவங்களே கொண்டு ஜாழ்ப்பாணத்துல உங்களை இறக்கி விடுவாங்க இது தெரியாம
2: ஆமாம் இப்பொழுதே தெரிந்து கொள்ளுங்கள் பண்டார் நாயக்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட போக்குவரத்து நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன் குலேஷன் விழா முகவரி 422 1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழும்பு தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 07 77 36 74 18 அல்லது 76 24 0040 மறந்துவிடாதீர்கள் தங்குமிட வசதியுடன் சுற்றுலா

நிறுவனம் சென்னை சில்க் ஆடவர் மகளிர் சிறுவர் சிறுமிகளின் அனைத்து வகையான ஆடை தெரிவுகளுக்கு சென்னை சில்க் பட்டுப்புடவைகள் பஞ்சாபிகள் பட்டுப்பட்டி சால்வை சிறுவர் சிறுமிகளின் ரெடிமேட் உடுப்புகள் இவை அனைத்தும் மலைபோல் குவித்துள்ளார்கள். உங்கள் விருப்பம் போல் தெரிவு செய்து மகிழுங்கள். இவை மட்டுமா இல்லவே இல்லை, இல்லத்தரசிகளின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பஸ்மதி அரிசி வகைகள், குத்தரிசி, தஞ்சாவூர் பொன்னி, தாயக மொட்டைக்கருப்பன், ஆட்டக்காரி, இன்னும் பல வகை அரிசிகள் இறக்குமதி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றது. வெளியு மலிவு, அத்தோடு பசுமை குன்றாத மரக்கறி வகைகள் அனைத்தும் பல வகைகள், வெங்காய வகைகள் நீங்கள் நம்ப முடியாத மலை விலையில் விற்பனை செய்கின்றார்கள். அத்தோடு நீலக்கால் நண்டு, கணவாய், இறால் அனைத்தும் மலை விலையில் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். மேலதிக விவரங்களுக்கு சென்னை சில்க் வேர்ல்ட் மார்க்கெட், 62 அவென்யூ போல்வாயோன் குற்றூரியே 93120 லாக்குர்னோ. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ சென்னை சில்க் 7 83 20 45 85 அல்லது 7 87 34 16 55. நாளுக்கு நாள் நீங்கள் நம்ப முடியாத மலை விலையில் அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், கடலுணவு பொருட்கள் பல வகைகள் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். விலையோ மலிவு, பொருளோ பொன். சென்னை சில்கில்

நேரம் சரியாக 4:54 நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் தேன்மலையோடு இணைந்திருக்கிறீர்கள். தேன்மலைக்கான பாடலோடு நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் திருமதி ரோஜா சிவராஜா அவர்கள். அவரது தெரிவில் தொடர்கிறது அந்தமான் காதலி திரைப்படத்திலிருந்து.

நீங்கள் அணிந்திருப்பது தேன்மலையோடு. தேன்மலைக்காக தொடர்கிறது. ரோஜா சிவராஜா அவர்களின் தேர்வில் நெஞ்சில் ஓர் ஆலயம் திரைப்பட நெஞ்சில் ஒரு ராகம் திரைப்படத்திலிருந்து

0: ஒலித்த அந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது. நீங்கள் இதுவரை நிரமம் அடைந்திருந்த தேன்மலை ஒலித்த அந்த பாடல் மீண்டும் கோகிலா திரைப்படத்திலிருந்து ஒலித்திருந்தது. இதுவரை நேரம் தேன்மலை நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த நேர்கள், செய்முடித்து கேட்டுக்கொண்ட நேர்கள், இணைந்து கேட்டுக்கொண்ட நேர்கள் அனைவருக்கும் நன்றிகளை கூறி இந்த நிகழ்ச்சியோடு பாடல்களோடு இணைந்திருந்த திருமதி ரோஜா சிவராஜா அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை கூறி நிறைவுக்கு வருகிறது இன்றைய தேன்மலை. நன்றி, நன்றி, வணக்கம்.
1: உங்கள் விமான பயணம் இலகுவாகவும் சொகுசாகவும் அமைந்திட கிங்ஸ் டிராவல்ஸ் அனைத்து நாடுகளுக்கும் சுற்றுலா பயணங்கள், விடுமுறை பயணங்களை உங்கள் குடும்பத்துடன் இனிதே அமைத்திட கிங்ஸ் டிராவல்ஸ். குறைந்த விலையில் அனைத்து பிரியான ஒழுங்குகளையும் செய்து தருகின்றார்கள். இந்த துறையில் பல வருட கால அனுபவம் கொண்டவர்கள் கிங்ஸ் டிராவல்ஸ். அடுத்து உங்கள் விமான பயணத்தை கிங்ஸ் டிராவல்ஸ் மூலம் பெற்றுக் கொள்ளுங்கள். பாரிஸ் லாட்சப்பலில் கிங்ஸ் டிராவல்ஸ்.
2: பிரான்சில் வதிவிட அனுமதி பத்திரம் புதுப்பிக்க அனுமதி பத்திரத்துக்கு விண்ணப்பிக்க பிரான்ஸ் பிரஜா உரிமை பெற கட்டாயமாக்கப்பட்டுள்ள பிரெஞ்சு மொழி பரீட்சை பாடநெறி சான்றிதழ்களுக்கான A2, B1, B2, C1 இவற்றை பெறுவதற்கான பிரெஞ்சு மொழி வகுப்புகள் லாச்சப்பலில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படுகிறது.
3: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
2: பிரான்ஸ் நாட்டில் வதிவிட விசா A2B1, பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான B2C1 சான்றிதழ்கள் தரம் பிரெஞ்சு வகுப்புகள் பாரிஸில் தொடங்கியுள்ளது. பிரான்ஸ் வரலாறு வாழ்க்கை முறையும் சேர்த்து பிரெஞ்சு எளிமையாக கற்பிக்கப்படுகிறது. தமிழ் அல்லது ஆங்கில மொழியில் கற்பிக்கப்படும் டெல்ஃப் டால்ஃப் வகுப்புகள் குறைந்த கட்டணத்தில் 6 மாத கால படிப்பு. பிரான்சில் பிரெஞ்சு கற்பதற்கு தமிழ் பள்ளிக்கூடத்தை நிறுவி அகராதி, பிரெஞ்சு மொழி இலக்கணம், பிரான்ஸ் வரலாற்று நூல்கள் வெளியிட்ட முனைவர் பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்களது வழிநடத்தலில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இலக்கம் 70, ரூ பிலிப் டிஜெரா, பாரிஸ் 18.
4: கல்வி மட்டும்தானே சூழ்நிலைய.
2: தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் பேராசிரியர் சச்சிதானந்தம் 06-52-66-30-01. பிரெஞ்சு மொழியினையும் தரமான முறையில் கற்போம், வாழ்வில் உயர்வோம்.
3: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
5: செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்காணி, வல்லாறை போன்ற இலை வகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனம் உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிய விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியூ டு மார்சல் ஃபோர், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 01-60-20-29-47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 06-67-20-40-00. பாரிஸ் லாட்சப்பலில் ரூயிக்கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழை மரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்தே இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர்பிரைஸ்.
6: என்டர்பிரைஸ், இவை மட்டுமா இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ் 16 தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி SAS லங்கா 12@gmail.com.

0: டிஆர்டி தமிழ் ஒலி
1: ஒலி ஐரோப்பிய வான் அலைகளில் தமிழ் ஒலி.

நேரம் சரியாக 5:15 நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியோடு. தமிழ் ஒலி நிகழ்ச்சி எழும்பர் செயல் தொடர்ந்து வாழ்க்கைக்கு வருகின்றது. நிகழ்ச்சிக்காக அவளுடன் காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். பிறகு ஞாயிற்றுக்கிழமை தோறும் தேன்மலையை தொடர்ந்து ஒலிக்கின்றது எண்ணும் எழுத்தும். நிகழ்ச்சியானது 3 விடயங்களை உள்ளடக்கியதாக இருக்கின்றது. அந்த வகையில் முதலில் வருவது எண்கள், எண்களை தொடர்ந்து வருவது தரவுகள், தரவுகளை தொடர்ந்து வருவது குழம்பு எழுத்துக்கள். எண்கள் என்ற அடிப்படையில் உங்களுக்காக 5 அல்லது 6 இலக்கங்கள் தரப்படும். அந்த இலக்கங்களை தொடர்ந்து ஒரு பெறுமதி தரப்படும். தரப்பட்ட இலக்கங்களை பாவித்து தொடர்ந்து வந்த பெறுமதி எவ்வாறு வந்தது என்பதை நீங்கள் கண்டுபிடித்து கூற வேண்டும். அந்த வகையில் நீங்கள் அந்த இலக்கங்களை கூட்டியோ கழித்தோ பெருக்கியோ பிரித்தோ நீங்கள் முயற்சிக்கலாம். அதே நேரம் தந்த அனைத்து இலக்கங்களையும் நீங்கள் பாவித்திருக்க வேண்டும். எண்களை தொடர்ந்து தரவு. தரவு என்ற அடிப்படையில் உங்களுக்காக ஒரு சொல்லுக்குரிய தரவு தரப்படும். அந்த தரவுக்கான சரியான சொல்லை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அதுக்காக நீங்கள் உதவிகளை பெற்றுக்கொள்ளலாம். அந்த வகையில் நீங்கள் முதலில் வரும் நேர் வந்து 5 கல்லிலை கட்டு அதுக்கான உதவிகளை பெற்றுக்கொள்ளலாம். அதனைத் தொடர்ந்து 4, 3, 2, 1 என்ற அடிப்படையில் நீங்கள் வரும் நேர்கள் அந்த கேள்வியலை கேட்டு அதற்கான உதவிகளை பெற்றுக்கொண்டு நீங்கள் அந்த சொல்லை கண்டுபிடிக்கலாம். தரவை தொடர்ந்து குழம்பி எழுத்துக்கள். குழம்பி எழுத்துக்கள் என்ற அடிப்படையில் ஒரு சொல்லை குழப்பி அதற்கான எழுத்துக்கள் தரப்படும். அந்த எழுத்துக்களை நீங்கள் ஒழுங்கமைப்பதனூடாக அந்த சொல்லை நீங்கள் உருவாக்கக்கூடியதாக இருக்கும். அந்த சொல்லை உருவாக்கி அது தொடர்பாக நீங்கள் வைத்திருக்கிற உங்களுடைய விளக்கத்தையும் நீங்கள் தர வேண்டும். சரி, அந்த வகையில் நாங்கள் இந்த வாரத்திற்கான உங்களுக்கான இலக்கங்களை தருகின்றேன். குறித்துக் கொள்ளுங்கள், இந்த வாரத்திற்கான உங்களுக்கான இலக்கங்கள் 5, 100, 1, 75, 7, 9. நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது 234. 234 எவ்வாறு வந்தது என்பதை நீங்கள் இந்த இலக்கங்களை பார்த்து இலக்கங்களை பாவித்து கண்டுபிடிக்க போகின்றீர்கள். உங்களுக்கான இலக்கங்களை மீண்டும் ஒரு முறை தருகின்றேன். 5, 100, 1, 75, 7, 9. நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது 234.

0: மீண்டும் ஒரு முறை அந்த இலக்கங்களை தந்து உங்களுக்கான முதலாவது தரவுக்குள் செல்லலாம். இலக்கங்கள் 5, 100, 1, 75, 7, 9. கண்டுபிடிக்க வேண்டிய இலக்கம் வந்து 234. சரி, உங்களுக்கான முதலாவது தரவை தருகின்றேன். தரவோடு இணைந்து கொள்ளுங்கள். திருவள்ளுவருக்கு பொருத்தம் இல்லாதது, திருவள்ளுவருக்கு பொருத்தம் இல்லாதது. இது வந்து உயிர்மை எழுத்தில் ஆரம்பிக்கின்ற 4 எழுத்துக்கள் கொண்ட சொல்லு. உயிர்மை எழுத்தில் ஆரம்பிக்கின்ற 4 எழுத்துக்கள் கொண்ட திருவள்ளுவருக்கு பொருத்தம் இல்லாதது. சார், நாங்கள் வந்திருக்கும் நேர்களை பார்க்கலாம். வந்திருப்பவர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: நலமா இருக்கிறீங்களா?
1: நாங்களும்
0: நலமாக இருக்கின்றோம். நீண்ட வாரத்தின் பிறகு இணைந்திருக்கின்றீர்கள்.
1: இன்றைக்கும் வந்தது எனக்கு தட்டி விட்டுட்ட.
0: என்ன திட்ட கூடா? என்ன திட்ட கூடா?
1: சரி, 4 எழுத்து.
0: ஓ, 4 எழுத்துக்களாம்.
1: என்ன இனத்துல தொடங்குது?
0: பாலினா.
1: முட்பாதியா விட்பாதியா?
0: முட்பாதி. முதலாவதா தந்தனா நீ என்ன சொல்லி சொன்னா எழுத்துக்கள் குறைவு. இன்னைக்கு எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான, இது இலகு இது கடினம் என்ற மாதிரி இல்லை, எல்லாம் ஒரே தரம் மாதிரி எனக்கு தோன்றது.
1: அப்படித்தான் தோன்றும். காணாவா சானாவா?
0: காணா.
1: குருளா நெடிலா?
0: நெடில். என்னமா ஒன்று என்ன, 4 மணி என்ற உடனே அங்கால பாட்டு கூடுது என்ன? சரி, உங்களுக்கு கல்வி ஒரு கல்வி.
1: என்ன என்ன பாட்டு எதற்கு சொன்னீங்க? என்ன பாட்டு கூடுது?
0: இல்ல இல்ல, இவ்வளவு நேரம் நான் வந்து நிகழ்ச்சி வந்தேன், எனக்கு அந்த பாட்டு என்ன வந்து டிஸ்டர்ப் பண்ணே இல்ல.
1: ரெண்டாவது எழுத்து வந்து இடையினா. சரி, அது முடிஞ்சு கேள்வி.
0: நாங்களும் நலமாக இருக்கிறோம். நன்றி.
2: மெய்யெழுத்து
0: வந்து இல்ல இல்ல.
2: நாலாவது
0: எழுத்து வந்து வலினா. பல்லினத்துல வந்து முட்பாதி.
2: உங்களோட
0: கேள்வி முடிஞ்சது நினைக்கிறேன் இல்லையா?
2: நாலு கேள்வி.
0: நாலு கேள்வி.
2: முதலாவது காவண்ணா.
0: ஓ, காவண்ணா. அப்ப இந்த ரெண்டாவது எழுது என்ன இனம்?
2: மெய் இல்ல, மெய் கேட்டுறேன்.
0: இப்ப இந்த மூன்றாவது என்ன கடைசி என்ன இனம்? முட்பாதியா பிற்பாதியா?
2: சரி, முடிஞ்சு. ஓகே.
0: நன்றி.

0: நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் எண்ணமர்த்த முயற்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். தொடர்ந்து வைவர் ஊடாக வந்திருப்பவர், வணக்கம்.
1: வணக்கம் ஹேமா.
0: வணக்கம், நலமா இருக்கீங்களா? நாங்களும் நலமாக இருக்கிறோம், நன்றி.
1: பாட்டு உங்களும் வானொலியும் இடையிடையே கொஞ்சம் நின்று நின்று தான் வருது.
0: இப்பவுமா?
1: இப்ப இல்ல, இப்ப சரி. இப்ப
0: நீங்க சொல்ற சரி, செய்தி நேரங்கள்ல நாங்க இங்க ஒருத்தரம் இருக்கே இல்ல, என்ன தெரியல. நான் வரும் பொழுது எல்லாமே வேலை செய்யாம இருந்தது வானொலியே.
1: நேற்று இரவு கலசத்திலே ஒரு அப்படித்தான் வந்தேன். கன நேரம் நிக்கல அந்த ஒரு ஒரு விழுங்குற மாதிரி.
0: இப்ப நினைக்கிறேன் இந்த 3 மணிக்கு பிறகு நிக்காம வர்றது சாத்தியம் இருக்குது. ஆனா எங்கட உண்மையில அது வேலை செய்யக்கூடிய மெயின் லைன்ல இருந்து இப்ப வானொலி வரையில அதுல இருந்து தான் உங்களை நின்று நின்று வந்திருக்கு. அது திசநாப்பின் நிறம் வந்துதான் பாப்பார். கடன் வரம் கேட்டீங்களா இல்லையா?
1: நாலு 63 கழிச்சா 59, அத கூட்டி விட்டா 234 வருது.
0: 175
1: சரியா?
0: வரமா
1: கஷ்டமான முறைதான். ஆனா இப்படி இருக்க வருது.
0: ஆமா, பிறகு 63 எடுத்த நீங்க வந்து 8 9 பெருக்கி
1: 7 9
0: பெருக்கியோ, அதுக்கு பிறகு 5 கழிச்சு 4 எடுத்த நீங்க.
1: எனக்கு தரவு இருக்கா சொல்லுங்க. நமக்கு மிச்சம் கேட்டேன்னா அந்த
0: நீங்க வந்து 3 கேள்வி கேட்கலாம். திருவள்ளுவருக்கு பொருத்தம் இல்லாதது, இது வந்து இவ்வளவு நேரம் திருவள்ளுவர் வள்ளுவருக்கு பொருத்தம் இல்லாதது, இதெல்லாம் உங்களுக்கு இப்ப தெரியும். காணா வரிசையில நெடிலன்றது முதலாவது எழுத்துன்றது தெரியும். ரெண்டாவது எழுத்து இடையினத்துல வருதுன்றது தெரியும். கடைசி எழுத்து வல்லினத்துல முற்பாதி என்றது தெரியும். அதோட மெய்யெழுத்து மெய்யெழுத்து ஒன்றும் இல்லை என்றதும் தெரியும்.
1: எத்தனை எழுத்துக்கள் சொல்லுது?
0: மொத்தம் வந்து 4 எழுத்துக்கள்.
1: 4
0: இப்ப நீங்க வந்து 3 கேள்வி கேட்கலாம்.
1: பொருத்தம் இல்லாத வள்ளுவருக்கு, திருவள்ளுவருக்கு பொருத்தம் இல்லாதது,
0: பொருத்தம் இல்லாத
1: அவற்ற குரலுக்கு பொருத்தம், அவற்ற அவருக்கு பொருத்தம்,
0: அவருடைய உருவத்துக்கு தான் பொருத்தம் இல்ல. பொருத்தம் இல்ல இருக்குன்றது வந்து நாங்க உண்மையில அதுக்குள்ள போக இயலாது. இப்போ ஒரு நடைமுறையில வந்து அது ஒரு விவாதமா இருக்கு. விவாதம் என்ன? அப்ப இப்ப இப்ப நாம இப்ப நாம்
1: இப்ப செய்த செயலுக்கு நாங்க சொல்ற இது பொருத்தம் இல்லையா?
0: செயலுக்கு இல்ல, செயலுக்கு இல்ல, அவருடைய உருவத்தை தான் நான் எடுக்கிறேன். செயலுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்ல. இப்ப திருவள்ளுவர் என்றாலே நாங்க ஒரு தமிழ் குரல் அதுகளோடதான் நாங்க பாக்குறோம். அதை தவித்து அந்த திருவள்ளுவரை இப்ப நாங்க ஒரு உருவம் ஒன்று தரப்பட்டிருக்கு தானே ஆரம்பத்துல இருந்து எங்களுக்கு. இப்ப திருவள்ளுவர் என்றா இப்படித்தான்ன்றது அந்த மாதிரி.
1: நாலு எழுத்துக்களால்
0: இன்னொரு கேள்வி கேட்கலாம்.
1: 3 கேள்வி
0: உங்களுக்கு.
1: சரி, கடைசி எழுத்து நல்லிணத்துல முற்பாதி என்று சொன்னீங்கள்.
0: ஓ,
1: கான வரிசையா சானா வரிசையா?
0: இரண்டும் இல்ல,
1: இரண்டும் இல்ல. அப்ப அந்த டானா வரிசையில குறிலா நெடிலா?
0: நெடில். உங்களோட கேள்வி முடிஞ்சுதா? நெடில்.
1: கேள்வி முடிஞ்சுதான்
0: உங்களுக்கு. கணக்குக்கு பாராட்டுகள். நன்றி, நன்றி. சரி, நாங்கள் தொடர்ந்து வந்திருக்கோம், நேரே பார்க்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் சுதரிகா, ஜென்மகேந்திரன் பேசுகிறேன்.
0: ஆமா, நலமா இருக்கீங்களா?
2: நல்ல சுகமா இருக்கோம், நீங்க நலம் தானே?
0: நாங்களும் நலமாக இருக்கிறோம். நன்றி,
2: நன்றி. எனக்கு எத்தனை கேள்விகள்?
0: உங்களுக்கு வந்து இரண்டு கேள்வி.
2: இரண்டு கேள்வி. நம்ம இடையினத்துல இரண்டாவது எழுத்து இடையினத்துல முற்பாதி என்று சொன்னீங்கள். அது தானா?
0: நான் முற்பாதி என்று சொன்னா இரண்டாவது மெய்யெழுத்து இருக்குதா? இது ரஜினி என்ற கேட்ட கல்வியா சொல்றேன்னா, மெய்யெழுத்து இருக்குதா ரெண்டு கல்வி, கடைசி எழுத்து வந்து என்ன இனம் மூன்று கல்வி, அது வந்து பிற்பாதியா முற்பாதியா நாலு கல்வி. அவன் நாலு கல்வி தான் கேட்டவா, அதுக்குள்ள வந்து அந்த ரெண்டாவது எழுத்து வந்து முற்பாதியில இருக்கா பிற்பாதியில இருக்கான்னு சொல்லி கேட்கல.
2: என்ன
0: முதலே தர்க்கமா இருந்திருக்கலாம் வருடங்கள்ல. இப்ப ஒரு ஒரு வாரம் ஒரு பத்து நாட்களுக்குள்ள இது ஒரு சின்ன ஒரு இதா போய் கொண்டிருக்கு. ஆளுநர் இல்லத்துல திருக்குறள், திருக்குறள் திருவள்ளுவருடைய படத்தை காவியுடையோட தான் அவர்கள் வந்து அதுல வந்து பிறப்பித்திருந்தார்கள், வச்சு அதுக்கு இது செய்திருந்தார்கள் மரியாதை. அப்ப அது ஒரு அரசியல் வட்டாரத்துல வந்து காவியுடைய வந்து திருவள்ளுவருக்கு ஏன் போட்டோன்னு சொல்லி வைகோதங்கணக்கு இடங்கள்ல அவருடைய பேச்சை கேட்க முடிகிறது. அதே நேரம் பல அரசியல் வாதிகளும் வந்து தொடர்பான விமர்சனங்களை வைத்திருக்கிறார்கள். காவியுடைய உண்மையில வள்ளுவர் என்னுடைய சொல்லி ஒருத்தம் தெரியாது, அரசியலுக்குள்ள இப்படி ஒரு முரண்பாடு அப்படின்னு ஒன்று இருக்கு.
2: மக்கள் அதை பெருசா கணக்கெடுத்து
0: உண்மையிலேயே காவியுடையிலும் இருந்திருக்கலாம், இல்லாட்டி வேற வேற உடைகள்ல அவர் இருந்திருக்கலாம், வேறு நிறங்கள்ல அவர் எப்படி உடை அணிந்திருந்தார்ன்றதும் அது என்ன அடிப்படையில அப்படி வள்ளுவரை வந்து சித்தரிக்கிறார்கள் அதுவும் என்னன்னு தெரியல. எங்களுக்கு தெரிஞ்ச நாங்க வள்ளுவரன்னா இப்படித்தான் ஒரு உச்சந்தலையில ஒரு கொண்டையோட முனிவர் மாதிரி இருப்பார், முனிவராக. அந்த வகையில் உங்களுக்கும் பாராட்டுக்கள். நன்றி. சரி, தொடர்ந்து இணைப்பில் வந்திருப்போர் வணக்கம்.
3: முற்பாதி
0: கண்டுபிடிச்சீங்க?
3: இல்ல இல்ல, நான் சொல்ல திருவள்ளுவரையும் வச்சுக்கொண்டுதான்.
0: முரண்பாடு செய்திகள் நூடாக கேட்கப்பட்டிருந்தா அந்த அடிப்படையில. சரி, உங்களுக்கு அடுத்த தடவை
3: தரணேன்னா
0: நீர்கள் காத்திருக்கிறார்கள். இருக்கட்டும், உங்களிடம் அடுத்த தடவை தருகிறேன். குற்றவாளிகளை தேடக்கூடியது, குற்றவாளிகளை தேடக்கூடியது, இது வந்து உயிர்மெய் எழுத்தில் ஆரம்பிக்கின்ற ஏழு எழுத்துக்கள் கொண்ட சொல்லு. ஏழு எழுத்துக்கள் கொண்ட உயிர்மெய் எழுத்தில் ஆரம்பிக்கின்ற குற்றவாளிகளை தேடக்கூடியது. உங்களுடைய கேள்வி ஐந்து.
3: என்ன
0: மூன்று கடைசியிலே மொண்டு வரும். இன்னும் ஒரு கேள்வி, முதலாவது வந்து மானாவரிசை. மானாவரிசை உங்களோட கேள்வி முடிஞ்சது. மானாவரிசையில நடில் மூன்று மெய் இருக்குது, கடைசியில ஒரு மெய் இருக்கு. ஏழு எழுத்துக்கள், மொத்தம் ஏழு எழுத்துக்கள். நன்றி, நன்றி, வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் எண்மழுத்த முயற்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். எண்மழுத்த முயற்சிக்காக இரண்டாவது தரவாக இருக்கிறது குற்றவாளிகளை தேடக்கூடியது. இது தொடர்பான ஒரு சில உதவிகளோடு வைவரூடாக வந்திருப்பவர். வணக்கம்.
4: வணக்கம் ஹேமா, நலமா?
0: நலமாக இருக்கின்றோம், நன்றி. நீங்கள்?
4: நாங்களும் நிலமா இருக்கோம். காவியுடைய எடுத்து வச்சுட்டு
0: எல்லாரும் காவியுடைய கண்டுபிடிச்சிட்டீங்க. என்னண்டு காவியுடைய? ஆனா நீங்க செய்தி ஒருத்தரும் கேக்கலன்றீங்க.
4: இல்ல, நான் கேட்டேன்.
0: கேட்டீங்க?
4: அந்த படம் வரைஞ்சது காவியுடைய போட்டு வரைஞ்சு செய்தியில.
0: ஆமா ஆமா ஆமா.
4: அப்ப நீங்க முதல் சொன்ன உடனே அதுதான் யோசிச்சுட்டேன். அப்ப இந்த ஒவ்வொருத்தர் கேள்வி கேட்க உறுதிப்படுத்தியாச்சு.
0: நீங்க சொல்றாங்க ஒரு கட் பண்ண ஒரு வடிவம் மாதிரி
4: சரி
0: சொல்லுங்க.
4: நானு 100ல இருந்து 75 போனா 25. அஞ்சே மொண்டையும் கூட்டி 7 கழிச்சா 1.
0: அஞ்சே மொண்டையும் கூட்டி 6.
4: போனகளமா
0: நீங்க தான ஒரு முறை சொன்னீங்க.
4: இடையினம் வரும். முதல் எழுத்து வந்து மானாவரிசையா நானாவரிசை?
0: கேட்டவா வந்து மானாவரிசை.
4: மாவன்னாவில தொடங்குமா?
0: மாவன்னாவில தொடங்காது.
4: மீயன்னாவில?
0: மீயன்னாவிலையும் தொடங்காது.
4: இன்னொன்று கேட்கு,
0: இன்னும் ஒரு கேள்வி.
4: அப்ப மூவன்னாவில?
0: மூவன்னாவிலையும் வராது.
4: நன்றி,
0: நன்றி, நன்றி. கடக்கு பாராட்டுகள், நன்றி, வணக்கம். தொடர் நினைப்பில் வந்திருப்போர் வணக்கம்.
5: இனிய கண்டுபிடிச்சிட்டான் இரண்டு எங்களுக்கு திருவள்ளுவர அறிமுகப்படுத்தியது டைரக்டர் கே பாலச்சந்தர் தான்.
0: உங்களுக்கு அறிமுகப்படுத்தினது சில வேலை நாங்க பாட புத்தகத்துல பார்த்து நான் இதுல தான் பார்த்துதான் நான் திருவள்ளுவர் இப்படித்தான் சொல்லி இந்த குரல்
5: தொடர்பான
0: வணக்கம். குற்றவாளிகளை தேடக்கூடியது என்ன கேட்க போறீங்க? கேள்வி கேட்கலாம. கேள்வி கேட்கறது சுகமா கஷ்டமா?
4: இன்னும்
0: ரெண்டு கேள்வி. நீங்க பொதுவான கேள்வி கேட்கலாம், எழுத்து தொடர்பா கேட்கலாம், உங்களுக்கு மூன்றுமே இருக்கணும். ஆம், உயிரினம் தான். நல்ல கேள்வி. இன்னும் ஒரு கேள்வி.
3: அந்த முதல் மூன்று மையெழுத்துல வந்து கடைசி இடையினீங்கள், அந்த முதலாவது வார மையெழுத்து என்ன இனம்?
0: அது வந்து வல்லினம். வல்லினம்,
3: வல்லினம்,
0: வல்லினம். உங்க கேள்வி முடிஞ்சது. முதலாவது மெய்யெழுத்து வந்து வல்லினம், கடைசியில இருக்கிற மெய்யெழுத்து வந்து இடையினத்துல இருக்குது. மோவண்ணாவில் தொடங்குது. உயிரினம்ன்றது தெரியும். மொத்தம் வந்து ஏழு எழுத்துக்கள்ன்றது தெரியும். குற்றவாளிகளை தேடக்கூடியதுன்றது வரைக்கும் உங்களுக்கு தெரியும். அப்போன்னு செய்யலாம். நன்றி. அந்த அஞ்சு எழுத்து நான் இப்ப இளவரை கேட்கிறேன். வைவருடாக வந்திருப்போம். வணக்கம்.
6: வணக்கம்.
0: நலமா இருக்கிறீங்களா?
6: ஓம் நான் இந்த காவி உடைய எடுத்துக்கொண்டு அடியாடி அடிச்சு
0: எல்லாரும் காவி உடைய கண்டுபிடிச்சிருக்கா.
6: கணக்கு செய்து கொண்டிருந்தேன்னா அதை நான் இந்த கேள்வி கேட்க வேற இல்ல.
0: கண்டுபிடிச்சிங்களா இந்த கணக்கு?
6: கணக்கு நான் ஒரு முறை கண்டுபிடிச்சுக்கிறேன். சரியோண்டு பாருங்க.
0: இல்ல
6: அஞ்சு ஓனா ரெண்டு ஒன்பது அஞ்சும் பதினாலு.
0: அந்த ஏழு அந்த அஞ்சு கழிச்சுட்டு இங்க இல்ல திருப்பி அஞ்சு இல்ல எங்கள்கிட்ட
6: கழிச்சா வராதா?
0: இல்ல இல்ல, நீங்க ஒரு ஒரு இலக்கத்தை வந்து ஒரு தடவை தான் பாவிக்கலாம். நீங்க அந்த அந்த அஞ்சு எடுத்து ஏழுல இருந்து கழிச்சிட்டீங்கன்னா இனி அவங்களுக்கு அஞ்சு இல்ல. அஞ்சு வேணும்னு சொல்லிச்சோம்னா நீங்க வேற எங்கேயும் இருந்து உருவாக்க முயற்சிக்கலாம். ஆனா நீங்க இன்னும் உருவாக்கி
6: அஞ்சு இருக்கு தானே நீங்கள்?
0: அது எழுபத்தஞ்சு.
6: மோப்பநாய்கள்
0: என்பது
6: சரியான உடை.
0: பாராட்டுக்கள். குற்றவாளிகளை தேடக்கூடியது மோப்பநாய்தானே? உண்மையில அது நல்ல ஒரு உதவியா இருக்குது. வந்து ஒரு என்ன சொல்றது, தேடுவதற்கு இந்த இதுகள் தொடர்பான காவல்துறை அதற்கு எல்லாம் வந்து குற்றவாளிகளை தேடி கொடுக்குது. மற்ற வேறு வேறு இதுகள் போதை வஸ்துகள் அதுகளெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு மிகவும் உதவியான ஒன்றாக மூப்பு நாய்கள் இருக்கிறது. நீங்கள் இணைந்திருப்பது டிஆடி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் எண்ணமளித்த நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். வந்திருக்கும் அடுத்த நீர் எடுத்து இணைத்து நான் கேள்வி தருகின்றேன். வந்திருப்பவர் வணக்கம்.
7: வணக்கம்.
0: ஆமாம், கண்டுபிடிச்சிங்களா மூப்பு நாய்கள்?
7: கண்டுபிடிச்சிருக்கோம். காத்திருந்து போயிட்டு விடை.
0: ஆமாம், மூப்பு குற்றவாளிகளை தேடக்கூடியது மூப்பு நாய்கள்.
7: அடுத்த கேள்வி தரப்போ.
0: சரி, உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன கேள்வி தரலாம் யோசிக்கிறேன். இலங்கை நம்பி இருப்பது, இலங்கை நம்பி இருப்பது, இது வந்து உயிர்மை எழுத்தில் ஆரம்பிக்கின்ற ஏழு எழுத்துக்கள் கொண்ட சொல்லு. இதுகும் ஏழு எழுத்துக்கள் கொண்ட உயிர்மை எழுத்தில் ஆரம்பிக்கின்ற இலங்கை நம்பி இருப்பது, இலங்கை நம்பி இருப்பது.
7: பொருளாதாரத்தோடு
0: ஆரம்பிக்கும். உங்களுக்கு இன்னும் இரண்டு கேள்வி. நடில் இன்னும் ஒரு கேள்வி. ஒரு வரிசை போடலாம். நீங்க வந்து மானாவா நானாவான்னு கேட்டீங்க. நான் நானாண்டு சொல்லி சொன்னேன். நானாண்டா நகைக்கு வாரது.
7: அதுல நடுவில் இருந்து சொல்லக்கலாம். நான் நாவன்னாவா.
0: அப்ப நீங்க நாவன்னாவா கேக்குறீங்க? நாவன்னாவில வேறமா ஆண்டு? நாவன்னாவில வேறம் வேறம். உங்களோட கேள்வி முடிஞ்சது. நாவன்னாவில வேறம். இப்ப நீங்க வந்து முதலாவது கண்டுபிடிச்சிட்டீங்க.
7: நீங்க நம்பி இருப்பது
0: வணக்கம். சரி, அவர் இணைப்பில் இல்லை. வைவரூடாக வணக்கம்.
8: வணக்கம் கேமா.
0: ஆமாம்,
8: இது நான் எத்தனை எழுத்தான சொன்னீங்க?
0: இது வந்து ஏழு எழுத்துக்கள். ஏழு எழுத்துக்கள். இலங்கை நம்பி இருப்பது. இலங்கை, இலங்கை எங்கட நாடு, எங்கட நாடு வந்து நம்பி
8: பொருளாதாரத்தை நம்புதோ அல்லது மக்களை நம்புதோ என்ன மாதிரி?
0: இது வந்து பொருளாதாரத்தோட சம்பந்தம் இருக்கான்னு சொல்லி அவர் கேட்டிருந்தாரு தானே? நான் ஓமன்
8: சொல்லிருந்தேன்.
0: கேட்டவர் கேட்டவர் ஓமன் சொன்னா. இனி நீங்க நாளுகள் எங்க இருங்க.
8: இன்னொரு
0: கேள்வி. கேள்வி முடிஞ்சது. என்ன சொல்ல போறீங்க?
8: என்பது
0: தவறான பதில். நன்றி
8: நன்றி.
0: அது நானும் நம்பி இருக்க, நாங்களும் நாணயம் மாற்று நம்பித்தான் இருக்கிறோம். ஒரு நாளும் பாத்துக்கொண்டு. சரி, வந்திருப்போம். வணக்கம்.
9: வணக்கம்.
0: நான் சரியா தான் இணைப்பு எடுக்கிறேன்னா இல்லாட்டி பிள்ளையா எடுக்கிறேன். சொல்லுங்க. அப்படி எல்லாம் இல்ல. ஆரோ ஒரு ஆள் பயந்து என்ன வந்து கடிச்சு பாஞ்சு வெந்து சொல்லாட்டிலும் வெந்து திட்டுறது. சரி சொல்லுங்கம்மா. இலங்கை நம்பி இருப்பது நாணய மாற்று. அதை விட நல்ல பொருத்தமான ஒரு பதில் வச்சிருக்கிறேன். அவ வந்து நாலு கல்லி கேட்ட வாண்ட உங்களுக்கு. நீங்க மூன்று கல்லி.
9: மூன்றாவது
0: இடையினம். அதுவும் பொருத்தமா வருது.
9: முட்டாதி.
0: இன்னும் ஒரு கேள்வி இருக்கு.
9: நாணயம் மாற்ற வந்துட்டு போறேன்னு செய்யல.
0: நன்றி. அது பிள்ளையன் சொன்ன அப்புறம் சொல்றதுக்கு நான் பொறுப்பு இல்ல. நன்றி நன்றி. சரி, வந்துருப்போம். வணக்கம்.
10: வணக்கம்.
0: சொல்லுங்க.
10: நான் ரெண்டு கல்வி தான் கேட்கலாம்.
0: ரெண்டு கல்வி கேட்கலாமா?
10: ஆனா மையத்தை பத்தி இன்னும் ஒரு தரம் கேட்காத வரையா
0: இல்ல இல்ல கேக்கல கேக்கலாம்.
10: எத்தனை மையெழுத்து இருக்கு?
0: ஒன்று. ஒன்று
10: ஒரு மையெழுத்து. அப்ப இவ்வளவு நேரம் கேட்டதுல இருந்து அந்த

0: நம்பிடையும் சொல்லிட்டேன். சரி மீண்டும் பார்.
1: நன்றி, என காவலப்படுவீங்க. நன்றி. சரி, வைவருடாக வந்திருப்போம். வணக்கம்.
2: வணக்கம். நலமா இருக்கிறீங்களோ?
1: ஓ, நலமாக இருக்கின்றோம். நன்றி. நீங்கள்?
2: நாங்களும் நலமா இருக்கிறோம். நன்றி. நீங்க தொடர்ந்து நலமா இருக்க உங்களை வாழ்த்தி கொண்டு
1: நான்
2: கணக்கு முறை சொல்லி
1: பாருங்க. சொல்லுங்களா.
2: 7 × 8 8 5 கழிச்சமெண்டா 3. அந்த 3 100 பெருக்கணும்டா 300. அந்த 300 இருந்து 75 கழிச்சமெண்டா 225. அந்த 225 விட மிச்சம் இருக்கிற
1: 9
2: கூட 300. இன்னொரு முறை சொல்லி பார்க்கிறேன். 75 × 5 = 80. அந்த 80 100 கழிச்சமெண்டா 20. 7 கழிச்சமெண்டா 6. அந்த 20 மாறையும் கூட்டணும்டா 26. 26 தர 9 234. எனக்கு குறைக்காம போன முறை ஏதோ கணக்கு முறை வேற இல்லையா? நீங்க அந்த தரவு முடிஞ்சா
1: நான் சொல்றேன், குறித்து கொள்ளுங்க. சொல்லவா? உங்களுக்கான இலக்கம் வந்து 2 8 10 5 25 50. நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய இலக்கம் வந்து 489.
2: நான்காவது
1: எழுத்து வந்து மெல்லினம். கடைசி 7 எழுத்து வந்து மெல்லினம்ன்றது தெரியும். நீங்க கேட்ட 4 எழுத்தும் வந்து மெல்லினம். உங்களுக்கு முதல் 3 எழுத்தும் தெரியும்.
2: என்பது
1: தவறான பதில். வராததுக்கு காரணம் இலங்கை நம்பி இருப்பது. இந்த நீங்க சொல்ற எல்லாத்தையும் விட மிகவும் பொருத்தமான சொல்ல நாம் வச்சிருக்கிறேன். அந்த சொல்ல கூட உங்களுக்கு சிந்தனையில வரலாம். வந்திருப்பவர் வணக்கம்.
3: வணக்கம்.
1: ஆம் சொல்லுங்க. தெரியும். கடைசி எழுத்து மெல்லினம்ன்றது தெரியும். ஒரே ஒரு மெய் எழுத்து இருக்கன்றதுதான் தெரியும். மொத்தம் 7 எழுத்துக்கள். முதல் 3 எழுத்தும் உங்களுக்கு என்ன எழுத்துன்றதே தெரியும். அதோட இலங்கை நம்பி இருக்கிற ஒரு விடயம்ன்றதும் தெரியும்.
3: என்பது
1: தவறான பதில். நன்றி. கிட்ட கிட்ட தான் எல்லாரும் நிக்கிறீங்க. வந்திருப்போர் வணக்கம்.
4: வணக்கம்.
1: வணக்கம். உங்களை காக்க வச்சுட்டேன். இங்க வந்திருக்கீங்க. சரி சொல்லுங்க.
4: அந்த
1: மெய்யெழுத்து ஒன்று இருக்குன்றதுதான் கேட்டவர்களே தவிர அது எங்க இருக்குது, அது மெய்யெழுத்து அந்த கடைசியில இருக்கிறது மெய்யா இல்லையான்ற தொடர்பா இது வரைக்கும் ஒருத்தரும் கேட்கல. கடைசி எழுத்து என்ன இனம்ன்றது வரைக்கும் தான் கேட்கப்பட்டிருக்கிறது. ஒரு மெய்யெழுத்து இருக்குன்றதும் தெரியும்.
4: அது வந்து கடைசியில
1: தான் வருது.
4: அப்ப அது நினைக்கிறேன்.

0: இதுல வந்து நாலாவது எழுத்து மானவர்மன் நினைக்கிறேன்.
1: அத பத்தி என்ன தெரியாது, இனி உங்களுக்கு உதவி செய்யல. அதான் நாலாவது எழுத்து மெல்லினத்துல பிற்பாதி என்றது வரைக்கும் உங்களுக்கு சொல்லி
0: இருக்கிறேன்.
1: நன்றி, எல்லாம் உங்களுக்கு உதவி உங்களோட வசம் இருக்குது. முயற்சிங்கள் நான் நினைக்கிறேன் நான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. சரி, வைவர் ஊடாக வந்திருப்போம். வணக்கம்.
2: வணக்கம் அம்மா.
1: ஆம் சொல்லுங்கள். நாணய நிதியம் என்பது
2: சரியான பதில்.
1: சரியான பதில். இவ்வளவு நேரம் நீங்க சொன்ன எல்லாத்தையும் விட பொருத்தமா இருக்குல்ல?
2: பொருத்தமா இருக்குது. அந்த இணைப்ப வச்ச உடனே அந்த நிதி உதவி என்றது பிறகு அந்த மெய்யெழுத்த கண்டு.
1: நாணய நிதியம் என்பது சரியான பதில். இப்ப வந்து இலங்கை இருக்கிற அது வந்து நாணய நிதியம் தொடர்பான நிறைய வரவிலக்கணம் இருக்காது. வேணா நான் சின்ன ஒரு இதை மட்டும் அது பொருத்தம். உலகளாவிய வறுமை குறைதல், பன்னாட்டு வர்த்தகத்தை ஊக்குவித்தல் ஆகியவை நிதி நிலைத்தன்மை மற்றும் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்துதல் ஆகியவையும் இதன் நோக்கங்களாக உள்ளது. இந்த நிதியம் மூன்று முக்கிய செயற்பாடுகளை கொண்டது. இந்த மூன்று முக்கிய செயற்பாடுகளும் எங்கள் இலங்கைக்கு முக்கியமான ஒன்று. பொருளாதார வளர்ச்சி, கடன் வழங்குதல் மற்றும் திறன் மேம்பாடு. கடன் வழங்குதல் இது கடனை வந்து பெற்றுக்கொள்றதுல இருக்கு. இந்த நிதியத்துல வந்து அந்த நாடுகள் எல்லாம் சேர்ந்திருக்கு தானே. இதுல இலங்கைக்கு வந்து எப்பவுமே இந்த நாணய நிதியம் ஒரு முக்கியமான ஒன்றா
2: இருந்தோம்.
1: எப்பவுமே கடன் பட்டு கொண்டே கடன் நிறைய வச்சிருக்கு. கடனாளியா இருக்குது. மற்ற பொருளாதார வளர்ச்சி இதுல வந்து கணக்க விடையும். பொருளாதார வளர்ச்சி இருக்கு, திறனை வந்து மேம்படுத்துற. இப்ப பொருளாதாரத்தை ஒரு நாட்டுல ஊக்குவிக்கிறது அதை தான். இப்ப கடன் ஒன்றை கொடுத்தா அந்த கடனை வாங்குறதுக்கு அது மிச்சத்தையும் செய்ய தானே வேணும். அந்த கடனை பெற்றுக்கொள்ளலாம். அப்படி கணக்கு
2: தரவு தாரீங்களா?
1: அடுத்த தரவை தாரன் உங்கள்ட்ட. சரி, உங்களுக்கான அடுத்த தரவாக வருகிறது. வாகனங்களின் தரமான செயற்பாட்டிற்கு தேவையானது. இது வந்து உயிர்மை எழுத்தில் ஆரம்பிக்கின்ற ஏழு எழுத்துக்கள் எல்லாம் ஏழு இருக்கு. வாகனங்களின் தரமான செயற்பாட்டிற்கு தேவையான ஏழு எழுத்துக்கள் கொண்ட உயிர்மை எழுத்தில் ஆரம்பிக்கின்ற சொல்லு.
2: எத்தனை மெய் எழுத்து இருக்கு?
1: இரண்டு.
2: என்ன இனத்துல தொடங்குது?
1: இடையின.
2: வான வரிசையில குறிலா நெடிலா?
1: வான வரிசையில குறில்.
2: இன்னும் எத்தனை கேள்வி இருக்கு?
1: இரண்டு.
2: வானாவிலேயே தொடங்குமா?
1: வானாவிலேயே தொடங்கும்.
2: சரி, வானாவில தொடங்கும் என்றால் வாகனங்களில் தரமான செயற்பாட்டுக்கு
1: தேவையான ஒன்று.
2: அந்த இது மாதிரியா, அந்த கண்டிஷன் பண்ற மாதிரி அப்படி ஒரு விஷயமா?
1: கண்டிஷன் பண்றது
2: நாங்க இங்க ப்ரூஃப் அடிக்கிறோம்னு சொல்றது, அது என்னன்னு சொல்றேன்னு தெரியல.
1: நாங்க இங்க டெக்னிக் கண்ட்ரோல் சொல்லுவோம். கண்ட்ரோல் டெக்னிக்
2: அப்படியான ஒரு விஷயம்.
1: அப்படி அதுக்குள்ள இதுக்கும் அடங்கும். ஆனா அதுதான்ன்றது இல்ல, அதுக்குள்ள இது அடங்கும். இதுகம் இருக்கு, இதுகம் அந்த அதுல அதுல ஒரு அங்கம் இதுக்குள்ளதான் அங்கம் வண்டியில. அது நீங்க வேற வேற சந்தர்ப்பங்கள்லயும் இதை வந்து இந்த செயற்பாட்டுக்கு தேவையான நீங்க செய்து கொள்ளலாம். ஆனா முக்கியமான ஒன்று. நன்றி நன்றி, வணக்கம். சரி, தொடர்ந்து இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம். ஆமாம் சொல்லுங்க. கண்டுபிடிச்சிங்களா எல்லாம்?
3: அது கண்டுபிடிச்சா முக்கியமா தெளிவா வந்து
1: குழப்பிட்டு. நானே நிதியத்தை கண்டுபிடிச்சீங்க.
3: நீங்க கண்டுபிடிச்சா விரையிலா போச்சு. வந்து குழப்பினோடய
1: நாணய நிதியம் போயிட்டு. இப்ப உங்களுக்கான தரவு வந்து வாகனங்களின் தரமான செயற்பாட்டிற்கு தேவையானது. இது வந்து இப்ப உங்களுக்கு முதல் எழுத்து தெரியும். வானாவில் ஆரம்பிக்கிறது, மொத்தம் ஏழு எழுத்துக்கள் கொண்ட சொல்லும்.
3: ரெண்டு மெய்யெழுத்து என்ன?
1: இரண்டு மெய்யெழுத்துக்கள் இருக்கா.
3: கடைசியில மெய்யெழுத்து இருந்தா என்ன
1: இடையினம்?
3: இரண்டாவது எழுத்து என்ன இனம்?
1: இரண்டாவது எழுத்து வந்து அதுகம் இடையினம்.
3: அது முற்பாதியும் பிற்பாதியும்?
1: பிற்பாதி. இன்னும் ஒரு கேள்வி.
3: மூன்றாவது எழுத்து என்ன இனம்?
1: மூன்றாவது எழுத்து இடையினம். நீங்க கேட்டது எல்லாம் உடையினமா இருக்குது. அந்த முதலாவது உடையினம், ரெண்டாவது உடையினம், மூன்றாவது உடையினம், கடைசி உடையினம்.
3: நன்றி,
1: மீண்டும் இணைந்தங்க. நன்றி, வணக்கம். தொடர்ந்து வந்திருப்போர் வணக்கம்.
4: வணக்கம். நானும் நானே நிதியோமோட நின்றனான் அது சேர்ந்து நீங்கள் எடுத்துட்டீங்க.
1: வாகனங்களின் தரமான செயற்பாட்டிற்கு தேவையானது, வாகனங்களின் தரமான செயற்பாட்டுக்கு தேவையானது. இது வந்து நீங்க இப்ப மூன்று கேள்வி கேட்க போறீங்க. இவ்வளவு நேரம் உங்களுக்கு உதவி வந்து முதலாவது இடையினம் என்றது தெரியுது, வானாவில் ஆரம்பிக்கிறதுன்றது தெரியுது, ரெண்டாவது இடையினம் என்றது தெரியுது, அதுல பிற்பாதி என்றது தெரியுது, மூன்றாவது இடையினம் என்றது தெரியுது, கடைசி எழுத்து இடையினம் என்று தெரியும், ரெண்டு மெய் எழுத்து இருக்குன்றது வரைக்கும் உங்களுக்கு தெரியும்.
4: கடைசி மெய் எழுத்தா?
1: ஓ, கடைசி வந்து மெய் எழுத்து என்றது இல்ல, அது நீங்க இப்ப கேக்குற கேள்வி.
4: கடைசி மெய் எழுத்தோ?
1: ஆம்.
4: மற்றது ரெண்டாவது எழுத்து இடையினம் நீங்க?
1: ஓ, இடையினத்துல பிற்பாதி.
4: பிற்பாதி என்றா
1: என்ன
4: நன்றி.
1: வாகனத்துல நாங்க என்னத்தான் திருத்தினாலும் அது ஒரு கண்ட்ரோல் இருக்கும். சரி, வைவர் ஊடாக வந்திருப்போம் வணக்கம்.
2: இடையினத்துல
1: பிற்பாதி என்ற தெரியும், அவ வந்து கொம்பள விழாவில வரமான்னு சொல்லி சொன்னவா நான் இல்லையன்னு சொன்னா அப்ப
2: ரெண்டாவது
1: வந்து குரில்.
2: குரில்
1: இன்னும் ஒரு கல் இருக்கேன்னா இருக்கா இல்லையா கேட்டுட்டீங்களா?
0: தெரியல மூன்றாவது இடத்தும் இட இனம் இங்க
1: நன்றி, மீண்டும் இணைந்திருங்க. நன்றி, வணக்கம். முதலாவது எழுத்து தெரியும், ரெண்டாவது எழுத்து உங்களுக்கு அதுவும் கிட்டத்தட்ட சிலருக்கு அது ஒரு சந்தேகம் இருக்கு, என்ன எழுத்தா இருக்கும். வந்திருப்போர் வணக்கம்.
5: வணக்கம்,
1: சொல்லுங்க.
5: ஒரு
1: கேள்விதான் ஒரு கேள்வியா? ஒரு பரிச்சயமான சொல்லா இல்லை என்று நான் நினைக்கிறேன். அப்ப நீங்க கொஞ்சம் எழுத்துக்கள் தொடர்பா நீங்க கேள்வி இல்ல நகத்துலதான் ஒரு சில எழுத்துக்கள் தெரிஞ்ச நீங்க தேடுவீங்க. இல்ல
5: நாலாவது
1: தெரியும் அது உங்களுக்கு. அது எனக்கு யாராவது கேட்டவியல எனக்கு கேட்டிருந்தா அது நடில கேக்கல நினைக்கலாம். சரி, நான் அது என்னுடைய பொது உதவியாக இருக்கட்டும். நடில
6: கேக்கலாமா?
1: கேள்வி முடிஞ்சதும் கூட
6: நீங்க சொன்ன மாதிரி இந்த
1: தெரியும் நன்றி, வணக்கம். சரி, தொடர்ந்து வாய்வரூடாக வந்திருப்பவர் வணக்கம்.
7: வணக்கம் ஏனா.
1: ஆம், ஒரு கேள்வி.
7: ஒரு கேள்வி,
1: குழம்பு நெழுத்து. நீங்க குழம்பு நெழுத்து
7: என்னது
1: சொன்னீங்க?
7: மவளவன் லூனா
1: வேறும் அப்ப நீங்க எனக்கு தேர்றது குசுவா இல்ல நீங்க கண்டுபிடிச்சிருக்கலாம். சொல்லுங்க.
7: இந்த கேள்வி கேக்கலாதானே எழுத்து ரெண்டு இந்த நீங்க
1: எனி தேடிடுவீங்க.
7: இந்த சொல்லி இலக்கியத்தோடையும் சேருமா?
1: ஆம், இலக்கணத்துல வரும்.
7: இலக்கணத்துல
1: வருமா? இலக்கணத்துல வருது. அது வேற வருது.
7: அமைத்தல் என்று சொல்லிட்டு போற
1: என்பது தவறான பதில். எனக்கு அந்த இலக்கியத்திலையும் இருக்கலாம் வந்துட்டு, நான் அது இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன். எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச அந்த இலக்கணத்துல நான் அந்த வலு, இப்ப இந்த சொல்லோட இந்த நீங்க ரெண்டு எழுத்தையும் கண்டுபிடிச்சபடியா நான் சொல்றேன். அந்த வலு என்ன என்ன வலு? வலு என்றது பிழையானது. ஓ ஓ ஓ, அந்த வலு என்றது அந்த இலக்கணத்துக்குள்ள இருக்கு. அந்த பிழையான இலக்கண பிழையோட இருக்கிறத வலு என்று சொல்வார்கள்.
7: வலு இல்ல அந்த நான் சொன்னதுல ரெண்டு எழுத்து சரியா வருமானு கேக்குறேன். கடைசியும் மூன்றாவது.
1: கடைசியும் மூன்றாவது என்ன எழுத்து சொன்னீங்க? என்ன சொல்லுங்க?
7: வலு அமைத்தல் என்று சொன்னேன்.
1: இல்ல இல்ல இல்ல, வேறாவது இல்ல. என்னன்னா உங்களுக்கு இப்ப மூன்றாவது எழுத்து நான் வந்து நெடிலண்டல சொல்லிட்டேன்.
7: நெடிலண்ட?
1: ஓ ஓ,
7: சரி, அது தவணிக்கு இல்ல.
1: நன்றி, தேடிட்டு வாங்க. அந்த வலு என்றது இருக்கு முன்னுக்கு. சரி, இந்த வாரத்திற்கான உங்களுக்கான குழம்பி எழுத்துக்களை தருகின்றேன். குழம்பி எழுத்துக்களோடு இணைந்து கொள்ளும் நேர்கள் நீங்கள் குழம்பி எழுத்துக்களோடு இணைந்து கொள்ளுங்கள். இந்த வாரத்திற்கான குழம்பி எழுத்துக்கள் உங்களுக்காக ஒரு சொல்லை குழப்பி அதற்கான எழுத்துக்கள் தரப்படுகிறது. வயதுக்கு வர வானா, நகத்துக்கு வர நானா, திகதிக்கு வர தீனா, அம்மாவுக்கு வர இம்மன்னா, படத்துக்கு வர டானா, சிந்துக்கு வர இந்தன்னா, அட்டைக்கு வர இட்டன்னா, யாளுக்கு வர யாவண்ணா. இதுதான் உங்களுக்கான எழுத்துக்கள். எத்தனை எழுத்து தரப்பட்டிருக்கிறது? மொத்தம் 8 எழுத்துக்கள் தரப்பட்டிருக்கிறது. சரி, அந்த 8 எழுத்துக்களை மீண்டும் உங்களுக்காக தருகின்றேன். வானா, நானா, தீனா, உம்மண்ணா, டானா, இந்தண்ணா, இட்டண்ணா, யாவண்ணா. இந்த 8 எழுத்துக்களையும் ஒழுங்கமையுங்கள். மீண்டும் ஒரு முறை தருகின்றேன். வானா, நானா, தீனா, உம்மண்ணா, டானா, இந்தண்ணா, இட்டண்ணா, யாவண்ணா. சரி, இந்த சொற்களை கண்டுபிடிங்கள். வந்திருக்கும் நீர்களை பார்ப்போம். சரி, வந்திருப்பவரை பார்க்கலாம். வந்திருப்பவர் வணக்கம். வாகனங்களின் தரமான செயற்பாட்டிற்கு தேவையானது. வாகனங்களின் தரமான செயற்பாட்டுக்கு தேவையானது. இது நாளாந்தம் அந்த வாகனம் ஒரு நல்ல ஒரு நிலையில ஓடிக்கொண்டிருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு விடயம்.
5: கடைசி வந்து மெய்யெழுத்து.
1: முடியாது. ஒரு கேள்வி கேட்க போறீங்க. உங்களுக்கு வலு தெரியும், மூன்றாவது எழுத்து பான வரிசையில நடிலன்றது தெரியும், கடைசி எழுத்து வந்து இடையினத்துல மெய்யெழுத்துன்றது தெரியும், இடையில இன்னும் ஒரு மெய்யெழுத்து வந்து இடையில இருக்கு, அது வந்து வல்லினம்ன்றதும் தெரியும்.
8: அது
1: ஏன் முற்பா பிற்பாதியில இருக்கிறதுல நல்ல எழுத்து இருக்கு. கடைசியில வரக்கூடிய ஒரு கணக்கு இடங்கள்ல வர ஒரு எழுத்துக்கு
8: பின்னுக்கு
1: உங்களுக்கு இலகப்படுத்துறேன். எல்லாருக்கும் சேர்த்து
8: அந்த மற்ற மெய்யெழுத்து வந்து எத்தனையாவது இடத்துல வருகிறது?
1: உங்களோட ஒரு கேள்வி இப்பதையா?
8: இப்பதான் ஒரு கேள்வி.
1: நாலு
8: அப்படின்னு நாலு அந்த வல்லின மெய்யன்னு சொல்றீங்க. அது
1: அதை நான் முதலே சொல்லிட்டேன். நந்தியாவட்டம் என்பது சரியான பதில். என்ன நந்தியாவட்டம்? அண்டா
9: நந்தியாவட்டம் புகத்தான பதிலையா
1: உங்களுக்கு? அப்படித்தான் அண்ணாவும் நந்தியா வட்டம் பண்ண முடியுது. நாங்க நந்தியா வட்டி அண்டுவோம், ஏன் வட்டம் பண்ண முடியுதான் கேள்வி வேற இல்லையா? சில அது வேற எதுவும் உண்டு இல்ல. நந்தியா வட்டம் நந்தியா வட்டையை தான் குறிக்குது. நந்தியா வட்ட அந்த மலரடா இருக்கிற அந்த மரத்தை நந்தியாவட்டம். நாங்க என்னதுக்கு லம்பா இப்ப மறந்தா கூட பாய்ப்பார்கள்.
9: என்ன
1: கண்ணுக்கு வந்து குளிர்ச்சிய தரும்.
9: கண் வருத்தம் வந்தாலும் தண்ணி ஓட்டுட்டு கலவுறவே.
1: ஆமா ஆமா. சரி, நந்தியாவட்டம் என்பது சரியான பதில். நந்தியாவட்டை மரத்தை தான் அந்த சொல்லு குறிக்கிறது. இப்ப நீங்க இதுல வந்து ஒரு கேள்வி கேட்க போறீங்க.
9: முன்னுக்கு இருக்குது
1: உண்மையில. இது வந்து கொஞ்சம் பரிச்சயம் இல்லாத சொல் தான் உங்களுக்கு. இது வந்து நான் என்ன செய்யறது?
10: நேரம் போனதே தெரியாம போயிட்டு எனக்கு
1: ஐந்தாவது எழுத்து அதுதான் உங்களுக்கு தெரியுது. ஒரு மெய் எழுத்து வந்து வேலினம் அண்டு அது ரெண்டும் பொருத்தமாயிட்டு வந்துட்டு அந்த இடத்துலதான் இருக்குது.
10: நாலாவது
1: அஞ்சுல நாலு நான் தான் மாறி சொல்றேன். நாலு சரி. அஞ்சாவது தொடர்பா நீங்க இப்ப கேக்குறீங்களா? அது வந்து வேலினம். அதுவும் வேலினமா இருக்கு. என்ன உங்களுக்கு அந்த சில அநேகமான இடங்கள்ல அந்த மெய்யோட பக்கத்துல இருக்கிற அதே இனத்தோட ஒரு எழுத்துக்காரர் வார இல்ல அப்படியே இருக்கு போல இருக்கு. நன்றி, வணக்கம். நேரம் போகுதா? நான் சொல்ல கொண்டு வரவும் பாக்குறேன் முடியல. வந்துருப்போர் வணக்கம். வணக்கம்.
11: வணக்கங்க.
1: ஓ சொல்லுங்க.
11: இது ஆறு எழுத்தாண்டா சொன்னீங்க.
1: ஏழு எழுத்துக்கள் ஓ ரெண்டு எழுத்து உங்களுக்கு தெரியும், கடைசி எழுத்தும் தெரியும், மூன்று எழுத்து தெரியும். அந்த மூன்றாவது இடத்துல வான வரிசையில நடிலன்றது தெரியும், வீன்னா இல்லைன்றது தெரியும். பூவண்ணா உங்களோட ஒரு கேள்வி. பூவண்ணா வேறும் வேறும்
11: சொல்லு. ஆறு எழுத்துலேயே
1: அப்ப என்ன சொல்லு வச்சிருக்கீங்க?
11: வலுவூட்டல்
1: என்பது தவறான பதில். ஏண்டா நான் வச்சிருக்கிற வேற ஒண்ணும் இல்ல ஏழு எழுத்துல. ஏண்டா கடைசியில எல்லாம் பிழைச்சிடும் இல்ல. நீங்க வந்து ஏற்கனவே நீங்க கொம்பல உள்ள பச்சிருக்கிறீங்க, அப்புறம் நீங்க இல்ல இல்ல கண்டுபிடிச்சிருக்கீங்க. பாப்போம் என்ன. ஆனா நீங்க கொஞ்சம் கிட்ட முயற்சிங்களா? நன்றி, முயற்சிங்க. வைவரூடாக வந்திருப்போர் வணக்கம்.
12: வணக்கம்
1: சொல்லுங்க.
12: பதிமூன்று பதிமூன்றில் இருந்து டெண்ட கழிச்சமெண்டா பதினொன்று
10: அஞ்சூறுல இருந்து பதினொன்று கழிச்சமிட்டா 489.
1: பாராட்டுக்கள்.
10: இன்னொரு முறையும் செய்தனால் வந்ததா தெரியல, கேட்கலங்கோ. 50ல இருந்து 25 கழிச்சமண்டா 25, 25 10 250, 250ல இருந்து 8 கழிச்சமண்டா 242, 242 ரெண்டால பிரிக்கணமெண்டா 484, அந்த 484 அஞ்சு மிச்சம் இருக்கிற அஞ்ச கூட்டினமெண்டா 489.
1: 484
10: அஞ்சு
1: கூட்டி வர்றோம் 489. இந்த முறை போன கிழமையும் வரையில, இப்ப நீங்க சொன்ன முறையிலையும் வரையில. இப்ப இந்த கிழமை வந்து நான் வச்சிருக்கிற முறை வேற இல்ல.
10: ஒரு முறை சொல்லி பாக்குறேன். பெரிய தானமா வச்சுக்கிறீங்களா?
1: நாம வச்சிருக்கிறது பெரிய பெரிய தானங்கள் எடுத்திருக்கிறேன். இடையில ரெண்டு மூணு இடத்துல பெரிய தானங்களை தான் பாவிச்சு, அந்த அந்த பெரிய தானத்தையும் சின்ன தானத்தையும் சேர்த்து பாவிச்சிருக்கிறோம்.
10: சரி, அஞ்சுல இருந்து 1 கழிச்சா 4, 7ல இருந்து 4 கழிச்சமண்டா 3, 100 தர 3 300, 75 இருக்கு தானே, 75ல இருந்து 9 கழிச்சமண்டால் 66, 300ல இருந்து 66 கழிச்சமண்டா 234.
1: பாராட்டுக்கள்.
10: இதுவும் இல்லையா?
1: இதுவும் இல்ல.
10: தவறு.
1: இப்ப எல்லாரும் கிட்ட கிட்ட நெருங்கித்தான் சொல்லினா அந்த வடிவம் முடிக்கணும் இல்ல, அந்த எண்ணிக்கையோட அந்த எழுத்தோட.
12: வலுவூட்டுகள்.
1: வலுவூட்டுகள் என்பதும் தவறான பதில். எல்லாரும் கிட்ட கிட்ட நிக்கிறீங்க. நானும் என்ன ஒரு எழுத்து வேலை நேரம் சொன்னா ரெண்டு பேரும் திரும்பி விட்ட உடைய நான் உங்களையும் திருப்பி விடுறேன். வந்திருப்போம். வணக்கம்.
13: வணக்கம்.
1: ஆமா சொல்லுங்க. நீங்க சரியா சொன்னா சரி,
13: அந்த டூ போடாம டி போட்டா சரி. வலுவூட்டிகள்.
1: வலுவூட்டிகள் என்பது சரியான பதில். இப்ப எல்லாரும் என்னென்ன போட்டிருந்தவே அதுக்கு முதல் வந்த இவ இன்னும் ஒரு ஆளும் வந்து இல்
13: போட்டிருந்தாணி.
1: அவ எழுத்தும் வந்து ஒரு எழுத்தோ கூடி குறைஞ்சிருந்ததா?
13: கூட்டி குறைஞ்சிருந்த இயந்திரங்கள் இயங்கும் பாகங்களுக்கு இடையே ஏற்படும் உராய்வை குறைத்து அவற்றின் தேய்மானத்தை தடுக்க பயன்படுத்தும் பொருளா?
1: ஆமா.
13: அந்த எண்ணெய்கள் அந்த கிரீஸ் அதுகள் பூசுறத
1: சொல்றேன். எரிபொருள் செலவுகள் வாண்டிகளுக்கு இது ஒரு சின்ன ஒரு இதுல இருந்து எடுக்கப்பட்ட தொகுதி நான் சொல்றேன். எரிபொருள் செலவுகளுடன் சேர்த்து வாண்டிகளுக்கு தேவையான கிரீஸ் என்ஜின் ஆயில் வந்து உள்ளிட்ட வலுவூட்டிகள் மற்றும் உதிரி பாகங்களின் விலைகளும் கணிசமாக அதிகரித்துள்ளதாக சங்கம் குறிப்பிட்டுள்ளது. இது ஒரு இன்னொரு செய்தி. இப்ப இதுல உங்களுக்கு அந்த வலுவூட்டிகள்ன்றது வந்து கிரீஸ் என்ஜின் ஆயில் வந்துட்டு அதான் அந்த உராய்வுகளை வந்து தாடு தவிர்க்கிறதுக்கு பயன்படுத்தப்படுகின்றது.
13: ஆமா.
1: நகத்துக்கூடியதாக இருந்ததா நீங்க சொன்ன இடம்? இதுல இன்னும் ஒரு இடத்துல வலுவூட்டிகள் என்பது இன்னும் சக்தியை அதிகரிக்கிறது. அதைத்தானே வச்சிடலாம் அளக்கிற அந்த இது வந்து ஹோர்ஸ் பவர்ன்றதுதான் அந்த இதை அந்த அளக்கிற இதை வச்சு சொல்லுவார்கள் இது வந்து. இவை இரண்டு மேற்பரப்புகளுக்கு இடையிலான உராய்வை குறைத்து இயக்கத்தை மென்மையாக்க மென்மையாக வந்து பயன்படுகிறது. நீங்க இதைத்தான் நீங்களும் சொல்லியிருந்தீங்க. ஆமா,
13: நன்றி, வணக்கம்,
1: நன்றி, பாராட்டுக்கள்
13: உங்களுக்கும் பாராட்டுக்கள்.
1: எனக்கு நான் இந்த கணக்கு சொன்ன அப்புறம் நான் பாராட்டலாமான்னு சொல்லுங்கம்மா.
13: சரி, சொல்லுங்க.
1: இந்த கிழமையான கணக்கு சரி, இந்த வாரத்தான் கணக்குல வந்து தந்தை இலக்கம் வந்து 500 1 75 7 9. நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது 234. 100ல இருந்து நான் வந்து 5 கழிக்கிறேன், 95. 95 ஒன்றை கூட்டம் 96. தேர்ந்து வந்து 7 9 63. நான் வந்து அந்த 96 வந்து 63 கூட்டுறோம், 159. 159. இப்ப எங்கள்ட்ட நான் வச்சிருக்கிற மிச்சம் 75 மட்டும்தான் இருக்கு. அப்ப அதை கூட்டினா 234. இது வந்து புதுமுறை.
13: நன்றி,
1: வணக்கம். ஆமா, நேரம் நல்லா போயிட்டு 6:25. நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி, தமிழ் ஒலியில் இதுவரை நேரம் எண்ணும் அழுத்த முயற்சியோடு இணைந்திருந்தீர்கள். எண்ணும் அழுத்த முயற்சியோடு இணைந்திருந்த நேர்கள், சுயமடித்துக் கேட்டு வந்த நேர்கள் அனைவருக்கும் நன்றிகளை கூறி நிறைவுக்கு வருகிறது இன்றைய எண்ணும் அழுத்தம். தொடர்ந்து இணைந்திருங்கள் டிஆர்டி தமிழ் ஒலியோடு. நன்றி, நன்றி, வணக்கம்.
14: டிஆர்டி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பாட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான்.
15: எத்தனை பேருக்கு?
14: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
15: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வந்தாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
14: ஓ, அப்படி என்ன? டிஆர்டியில சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. You're very nice. Thank you.
16: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபமும் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால், 246 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன், 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி சைபர் 1 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com.

பிராட்டியின் கதை சொல்லும் நேரம். கதை சொல்லும் நேரம் நிகழ்ச்சிக்காக அவளுடன் காத்திருக்கும் நீர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். பிரதி ஞாயிற்றுக்கிழமை தோறும் எண்ணும் எழுத்து நிகழ்ச்சியை தொடர்ந்து இடம்பெறுகின்றது டிஆர்டியின் கதை சொல்லும் நேரம். அந்த வகையில் வார வாரம் உங்களுக்காக ஒரு சிறுகதை ஒளிபரப்பாகும். அந்த கதையை கேட்டு அந்த கதை தொடர்பான உங்களுடைய கருத்துக்களோடு அந்த கதைக்கு உங்களுடைய எண்ணத்தில் நீங்கள் என்ன தலைப்பிடலாம் என்பதையும் இந்த நிகழ்ச்சியினூடாக நீங்கள் இணைந்து கொண்டு குறிப்பிடலாம் என்பதை நீர்களுக்கு அறிவித்து இன்றும் உங்களுக்காக ஒரு சிறுகதை காத்திருக்கின்றது.

0: வகையில் இன்றைய உங்களுக்கான சிறுகதை ஒளிபரப்பாகிறது. அந்த கதையை உள்வாங்கி அது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களோடு அந்த கதைக்கு என்ன தலைப்பு என்பதையும் நீங்கள் குறிப்பிடுங்கள். உங்களுக்கான சிறுகதை இதோ.
1: எல்லோருக்குமே காலம் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் மேடும் பள்ளமும் ஏற்படத்தான் செய்கின்றன. அன்னம் மாத்திரம் இதற்கு விதிவிலக்கல்ல. அன்னமும் செல்வ குடும்பத்தில் பிறந்து செல்வந்தர் ஒருவரை திருமணம் செய்து மாடி வீட்டிலே பஞ்சு மெத்தையில் படுத்துறங்கி பார்ப்போர் வியக்கும் முறையிலே சீமாட்டியாக வாழ்ந்தவள்தான். மாமி என்றும் மச்சாள் என்றும் ஆச்சி என்றும் அக்காள் என்றும் உறவு கொண்டாடி அவளின் மிச்சச்சோறு தின்று வளர்ந்தோர் எத்தனையோ பேர். அத்தனை பேரும் பே என்றும் பிசாசு என்றும் கூறும் அளவுக்கு அவளுடைய வாழ்க்கை தற்போது மாறிவிட்டது. மாடி வீட்டிலே பஞ்சு மெத்தையிலே படுத்துறங்கியவள் படுக்க பாயன்றி இருக்க வீடின்றி உண்ண உணவின்றி நடைபாதையின் ஓரத்திலே படுத்திருக்கும் பிச்சைக்கார கும்பலோடு அவள் சேர்ந்து விட்டாள். அன்றைய தினம் அன்னம் மாத்திரம் எல்லோருக்கும் முன்பு எழும்பிவிட்டாள். எல்லோருமே கால்களையும் கைகளையும் முடக்கிக் கொண்டு பிள்ளைகளை அருகில் வைத்துக் கொண்டு படுத்திருந்தார்கள். எல்லோருக்கும் முன்பு தான் தன் தொழிலை ஆரம்பித்து விட வேண்டும் என்பதனாலோ என்னவோ அதிகாலையிலே அவள் தன் பிச்சை பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பொல்லை ஊன்றிக் கொண்டு எழும்பினாள். திடீரென அவளது மடியில் இருந்து கலீர் கலீர் என்ற சத்தத்துடன் முதல் நாள் சேர்த்த நாணயங்கள் எல்லாம் கீழே விழுந்தன. கண்ணுக்கு தெரிந்த நாணயங்கள் எல்லாவற்றையும் தடவி எடுத்துக்கொண்டு அவள் புறப்பட்டாள். அன்று அவள் போன வீடுகளில் எல்லாம் அவளுக்கு நல்ல வரவேற்பு கிடைத்தது. பணம் நிறைய சேர்ந்தது. மிக்க மகிழ்ச்சியுடன் எல்லா காசுகளையும் எண்ணிக்கொண்டு தாண்டி தாண்டி சென்றாள். கிழவி நிறைய பணம் சேர்த்த பெரும் மகிழ்ச்சியினால் வாடிக்கையாக செல்லும் பாதையை கூட மறந்து பரமானந்தர் வீதி வழியாக சென்றாள். அந்த வீதி அவளுக்கு புதிய பாதையால் கதவுகளில் தட்டுவதற்கு பயமாக இருந்தது. ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட வீட்டு கதவில் இருந்த பொத்தானை அழுத்தினால் ரிங் ரிங் என்றது மணி. மணி அடிக்கும் சத்தம் கேட்டதும் ஓடி வந்தாள் பவானி. பவானி அழகிகளில் அழகி, கயல் போன்ற கண்கள், அம்பு விழிகள், கதகதப்பான கண்ணாடி கன்னங்கள், வில் போன்ற வளைந்த மைதீட்டிய புருவங்கள், சிவந்த நெற்றியில் குங்கும பொட்டு சுருண்டு நெளிந்து கன்னத்தை முத்தமிடும் மைத்தளிர்கள், கொவ்வைதழ் புத்து போன்ற பற்கள், புன்னகையே பளிக்கும் புன்னகை. வந்ததும் ஏசி கலைத்து விடுவாள் என்று நினைத்தாள் கிழவி. காற்று போன பலூன் போல் சுருங்கிய சரீரம், நரைத்த தலைமை, சுருங்கிய நெற்றி, அந்த நெற்றியிலே திருநூற்று பூச்சு, பூஞ்சனம் பிடித்த கண்கள், கருப்பு காவி படிந்த இரண்டு மூன்று பற்கள், வலக்கையிலே பொல், இடக்கையிலே பிச்சி எடுக்கும் பாத்திரங்கள், பயந்து நடுங்கி ஒடுங்கி பாவி போல் அவள் நின்றாள். கிழவியை கண்டதும் மிக்க அவளுடன், யார் நீங்கள், என்ன வேண்டும் என்றாள் பவானி அம்மா. நான் பரம ஏழ பிச்சைதாரங்கள் அம்மா என்று கைகால் நடுங்க நடுங்க தாழ்ந்த குரலிலே கேட்டாள் கிழவி. கிழவியை பார்த்த உடனே கிழவி பெரிய இடத்திலே பிறந்து செல்வ சீமாட்டியாக வாழ்ந்து காலத்தின் கோலத்தால் பிச்சைக்காரியாக மாறியிருக்கிறாள் என்பது பவானிக்கு புரிந்துவிட்டது. தாயே உள்ளே வாருங்கள். கிழவிக்கு ஆச்சரியம் வந்துவிட்டது. தாயே உள்ளே வாருங்கள் என்று கூறுகிறாளே, தாயன்று என்னை கூப்பிடுவதற்கு இவள் மனம் எப்படி இசைந்தது? ஒருவேளை இவளது தாய் இறந்து விட்டாளோ, அல்லது என்ன இவளுக்கு முன்னரே தெரியுமோ என்று தனக்குள்ளே நினைத்துக் கொண்டு நிற்கும் போது, தாயே ஏன் தயங்குகிறீர்கள்? இந்த வீடு உங்கள் சொந்த வீடு மாதிரி, வாருங்கள் உள்ளே. பவானியின் வற்புறுத்தலை கிழவியால் மீற முடியவில்லை. கிழவி உள்ளே போனாள். தாயே

0: ஆமாம், அந்த ஒளிப்பதிவில் ஏதோ தடங்கள் ஏற்பட்டு அதை தொடர்ந்து ஒளிபரப்ப முடியாமல் போய்விட்டது. அந்த கதையை நான் மீண்டும் முதலில் இருந்து ஒளிபரப்புகின்றேன். அந்த கதையினுடைய தலைப்பும் வெளிவந்து விட்டது. சரி, பரவாயில்ல, உங்களோட எண்ணத்தில் என்ன தலைப்பு அதுக்கு நீங்கள் இடலாமோ அது உங்களுடைய சிந்தனையில் கூறுங்கள். அந்த கதையை நான் மீண்டும் ஒளிபரப்புகின்றேன்.
1: எல்லோருக்குமே காலம் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் மேடும் பள்ளமும் ஏற்படத்தான் செய்கின்றன. அன்னம் மாத்திரம் இதற்கு விதிவிலக்கல்ல. அன்னமும் செல்வ குடும்பத்தில் பிறந்து செல்வந்தர் ஒருவரை திருமணம் செய்து மாடி வீட்டிலே பஞ்சு மெத்தையில் படுத்துறங்கி பார்ப்போர் வியக்கும் முறையிலே சீமாட்டியாக வாழ்ந்தவள்தான். மாமி என்றும் மச்சாள் என்றும் ஆச்சி என்றும் அக்காள் என்றும் உறவு கொண்டாடி அவளின் மிச்சச்சோறு தின்று வளர்ந்தோர் எத்தனையோ பேர். அத்தனை பேரும் பே என்றும் பிசாசு என்றும் கூறும் அளவுக்கு அவளுடைய வாழ்க்கை தற்போது மாறிவிட்டது. மாடி வீட்டிலே பஞ்சு மெத்தையிலே படுத்துறங்கியவள் படுக்க பாயன்றி இருக்க வீடின்றி உண்ண உணவின்றி நடைபாதையின் ஓரத்திலே படுத்திருக்கும் பிச்சைக்கார கும்பலோடு அவள் சேர்ந்து விட்டாள். அன்றைய தினம் அன்னம் மாத்திரம் எல்லோருக்கும் முன்பு எழும்பி விட்டாள். எல்லோருமே கால்களையும் கைகளையும் முடக்கிக் கொண்டு பிள்ளைகளை அருகில் வைத்துக் கொண்டு படுத்திருந்தார்கள். எல்லோருக்கும் முன்பு தான் தன் தொழிலை ஆரம்பித்து விட வேண்டும் என்பதனாலோ என்னவோ அதிகாலையிலே அவள் தன் பிச்சை பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பொல்லை ஊன்றிக்கொண்டு எழுந்தினாள். திடீரென அவளது மடியில் இருந்து கலீர் கலீர் என்ற சத்தத்துடன் முதல் நாள் சேர்த்த நாணயங்கள் எல்லாம் கீழே விழுந்தன. கண்ணுக்கு தெரிந்த நாணயங்கள் எல்லாவற்றையும் தடவி எடுத்துக்கொண்டு அவள் புறப்பட்டாள். அன்று அவள் போன வீடுகளில் எல்லாம் அவளுக்கு நல்ல வரவேற்பு கிடைத்தது. பணம் நிறைய சேர்ந்தது. மிக்க மகிழ்ச்சியுடன் எல்லா காசுகளையும் எண்ணிக்கொண்டு தாண்டி தாண்டி சென்றாள். கிழவி நிறைய பணம் சேர்த்த பெரும் மகிழ்ச்சியினால் வாடிக்கையாக செல்லும் பாதையை கூட மறந்து பரமானந்தர் வீதி வழியாக சென்றாள். அந்த வீதி அவளுக்கு புதிய பாதையால் கதவுகளில் தட்டுவதற்கு பயமாக இருந்தது. ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட வீட்டுக்கதவில் இருந்த பொத்தானை அழுத்தினால் ரிங் ரிங் என்றது மணி. மணி அடிக்கும் சத்தம் கேட்டதும் ஓடி வந்தாள் பவானி. பவானி அழகிகளில் அழகி, கயல் போன்ற கண்கள், அம்பு விழிகள், கதகதப்பான கண்ணாடி கன்னங்கள், வில் போன்ற வளைந்த மைதீட்டிய புருவங்கள், சிவந்த நெற்றியில் குங்கும பொட்டு சுருண்டு நெளிந்து கன்னத்தை முத்தமிடும் மைத்தளிர்கள், கொவ்வைதழ் புத்து போன்ற பற்கள், புன்னகையே பளிக்கும் புன்னகை. வந்ததும் ஏசி கலைத்து விடுவாள் என்று நினைத்தாள் கிழவி. காற்று போன பலூன் போல் சுருங்கிய சரீரம், நரைத்த தலைமை, சுருங்கிய நெற்றி, அந்த நெற்றியிலே திருநூற்று பூச்சு, பூஞ்சனம் பிடித்த கண்கள், கருப்பு காவி படிந்த இரண்டு மூன்று பற்கள், வலக்கையில்

0: ஆமாம், அந்த ஒளிப்பதிவை வந்து ஒளிப்பதிவில் ஏதோ ஒரு தடங்கள் ஒன்று ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. சரி, நான் அந்த இடத்தில் இருந்து திருப்பி மீண்டும் அதை ஒளிபரப்புகிறேன்.
1: கிழவிய பார்த்த உடனே கிழவி பெரிய இடத்திலே பிறந்து செல்வ சீமாட்டியாக வாழ்ந்து காலத்தின் கோலத்தால் பிச்சைக்காரியாக மாறியிருக்கிறாள் என்பது பவானிக்கு புரிந்துவிட்டது. தாயே உள்ளே வாருங்கள், கிழவிக்கு ஆச்சரியம் வந்துவிட்டது. தாயே உள்ளே வாருங்கள் என்று கூறுகிறாளே, தாயன்று என்னை கூப்பிடுவதற்கு இவள் மனம் எப்படி இசைந்தது? ஒருவேளை இவளது தாய் இறந்து விட்டாளோ, அல்லது என்னை இவளுக்கு முன்னரே தெரியுமோ என்று தனக்குள்ளே நினைத்துக் கொண்டு நிற்கும் போது, தாயே ஏன் தயங்குகிறீர்கள்? இந்த வீடு உங்கள் சொந்த வீடு மாதிரி, வாருங்கள் உள்ளே. பவானியின் வற்புறுத்தலை கிழவியால் மீற முடியவில்லை. கிழவி உள்ளே போனாள். தாயே, இந்த கதிரையில இருங்கள், இதோ வருகிறேன் என்று அன்பு ததும்ப கூறிவிட்டு சிட்டுக்குருவி போல் ஓடிவிட்டாள் பவானி. பவானி குசினி பக்கம் செல்வதை கண்ட கிழவிக்கு பவானியின் செயல்கள் ஒன்றுமே புரியவில்லை. சுற்றும் முற்றும் பார்த்தாள். டீப்போவில் வைக்கப்பட்டிருந்த பெண் ஒருத்தியின் சிலை அவள் கவனத்தை கவர்ந்தது. அந்த சிலையை அவள் முன்பு பார்த்ததாக ஞாபகம். அந்த சிலையை கண்கொட்டாது பார்த்து கொண்டிருந்தாள். அஜி, எனது நண்பர் ஒருவர் வருவதாக சொல்லி இருக்கிறார், அவரை கூட்டிக் கொண்டு வர வேண்டும். அவரை கூட்டிக் கொண்டு வரும் பெற அவோட இருந்து கதையுங்க, அவளுக்கு பாட்டிகள் என்றால் அதிக விருப்பம், நான் விரும்புற கதைச்சு கொண்டிருங்க என்று கூறிவிட்டு பவானியின் கணவன் கலாதரன் நடையை கட்டினான். கலாதரன் கதவை சாத்திவிட்டு வெளியே போவதற்கும் பவானி கோப்பியை ஏந்தி கொண்டு கிழவியின் அருகில் வருவதற்கும் சரியாக இருந்தது. கிழவியின் கண்கள் ஆச்சரியத்தால் அகல விரிந்தன. தாயே, இந்த கோப்பியை சாப்பிடுங்கள் என்று கிழவியின் கையில் கொடுத்துவிட்டு அருகில் இருந்த கதிரையில் அமர்ந்தாள் பவானி. கிழவியை பற்றி கேட்க வேண்டும், கிழவியின் வாழ்க்கையில் ஏற்பட்ட நிகழ்ச்சிகளை அறிய வேண்டும் என்று பவானியின் உள்ளம் துடித்தது. தாயே, உங்களை பார்க்க பெரிய இடத்து பெண் போலவும் படித்த பெண் போலவும் தெரிகிறதே. அம்மா, உன்னை போன்ற பண்புள்ள பெண்மணிகளை நான் இதுவரை கண்டதே இல்லை. நீ இப்படி நடந்து கொள்வதற்கு காரணத்தை தான் கேட்கிறீர்கள் போல தெரிகிறது. அதை மார்க்கத்திடம் கேட்காதீர்கள், அதை சொல்ல என் நாம் மறக்கிறது. சொல்ல முடியாத காரியம் ஏதாவது நடந்து விட்டதா? என் தாய் இறந்து விட்டாள், எனக்காகத்தான் இறந்து விட்டாள். உங்களுக்காக உங்கள் தாய் இறப்பதற்கு காரணம்? என் அப்பா நான் விரும்பாத ஒருவரை எனக்கு திருமணம் செய்து வைத்ததுதான் காரணம். அப்படியானால் நீ ஏன் அதற்கு உடன்பட்டாய்? என் தந்தையின் பெயரை காப்பாற்ற. அது இருக்கட்டும், தயவு செய்து எனது விடயத்தை நிறுத்திவிட்டு தங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட பெருதங்களை எனக்கு சொல்லுகிறீர்களா என்று பவானி கேட்டதும் கிழவிக்கு பெரும் வேதனையாக இருந்தது. எனது வாழ்க்கையில் ஏற்பட்ட நிகழ்ச்சிகளை நான் எப்படி கூறுவேன்? அதை கூறும்படி எத்தனையோ போர் என்னை வற்புறுத்தினார்கள். நான் இதுவரை ஒருவருக்குமே என் வாழ்க்கையை கூறியதில்லை. நீ தாயை இழந்ததனாலோ என்னவோ என்னையும் உன் தாயைப் போலவே கருதுகிறாய். உன்னை மருமகளாக பெற்றவள் பாக்கியசாலியாகத்தான் இருக்க வேண்டும். நீ எனக்கு மருமகளாக கிடைத்திருந்தாள் என்று இழுத்துக்கொண்டே தனது வரலாற்றை கூற ஆரம்பிக்கும் பொழுதே கிழவியின் மங்கிப்போன கண்கள் குளமாகிவிட்டன. கண்ணீரை தன் அழுக்கு படிந்த சேலை தலப்பினால் துடைத்து விட்டுக் கொண்டு 4 வருடமாக பிச்சி எடுத்த வயிறு வளர்ந்து வரும் கதையை அவள் ஆரம்பித்தாள். அன்று எங்களூரிலே அழகி படித்தவள் யாரும் இருக்கிறார்களா என்று யாரையாவது கேட்டால் தேவேந்திரனின் மகள் அன்னம் என்று என்னை கூசாமல் கூறிவிடுவார்கள். அத்தகைய பெருமை பெற்ற என்னை என் அத்தான் முறையான ஒருவர் திருமணம் செய்தார். அவர் தாலி கட்டியதிலிருந்து நானும் அவரும் ஒருவரையொருவர் பிரியாது சந்தோஷமாக வாழ்ந்தோம். நான் பணக்கார குடும்பத்தில் பிறந்தேன், அவரும் அப்படித்தான். மாடி வீட்டிலே சகல சௌகரியங்களுடனும் பார்ப்போர் பொறாமை கொள்ளும் வகையில் எங்கள் வாழ்க்கையில்

ஓராண்டு உருண்டோடியது. ஆனால் கொஞ்சிக்குலாவ மழலை மொழி கேட்க எங்களுக்கு ஒரு பிள்ளை இல்லையே என்ற கவலை எங்களை வாட்டி வதைத்தது. வேண்டாத வரம் இல்லை, கோவில் எல்லாம் கையெடுத்து கும்பிட்டோம். வெள்ளிக்கிழமை என்றால் எங்களை கந்தசாமி கோவிலில் தான் அனைவரும் காணலாம். மலடி என்ற பெயரை நீக்க கந்தன் அருளால் மகன் பிறந்தான். அவனுக்கு எங்கள் ஊரிலே இருந்த மதிப்பு அப்பப்பா சொல்லவே முடியாது. அழகான எனக்கு அழகானவன் தான் பிறந்தான். எங்கள் வீதியில் யார் போனாலும் அழகா அழகா என்று கூப்பிட்டு அவனை தூக்கி முத்தமிட்டு விட்டுத்தான் போவார்கள். அவனுக்கு 5 வயது நிரம்பிய போது அவன் தந்தைக்கு ஆயுள் முடிந்து விட்டது. அவர் போய் 1 வாரம் கூட ஆகவில்லை, அவரின் அன்புருவம் என்னை விட்டு அகலவில்லை. அவர்கிடையில் எனக்கு மறு திருமண பேச்சு நடைபெற்றது. இந்த வழக்கம் எப்பொழுதுதான் மாறுமோ? சந்தர்ப்பம் கிடைக்கப்பெற்ற புரோக்கர்மாரிடம் இருந்து தப்பவே முடியாது. சந்தர்ப்பம் கிட்டும் போதே பணத்தை சம்பாதித்து விட வேண்டும் என்று துடியாய் துடித்துக் கொண்டிருந்த புரோக்கர் முருகப்பிள்ளையும் பல்லிபுரமும் எனது வீட்டு பக்கம் தலை காட்டினார்கள். அண்ணம், உனக்கு வயது சொற்பம், உனது பிள்ளைக்கு 5 வயது தான் ஆகிறது. இந்த சின்ன வயதுல இன்னும் எத்தனையோ பிள்ளைகளை பெற்று சீரும் சிறப்புமாக வாழ வேண்டியவள் நீ. அதை விட்டுவிட்டு செத்து போன கணவன் நினைத்து கண்ணீரும் கம்பலையுமாக காலத்தை கழிக்கப் போகிறாயா என்று பேச்சு ஆரம்பித்தார் முருகப்பிள்ளை. ஐயா பெரியவரே, பணம் தேவையானால் கேளுங்கள், தருகிறேன். இதை மாத்திரம் சொல்லாதீர்கள். நான் சிறுவயதிலே கணவனை இழந்தது உண்மைதான். ஆனால் மறுமணம் செய்ய நான் விரும்பவில்லை. என் கணவர் இருக்கிறார் என்பதற்கு அத்தாட்சியாக இதோ என் மகன் இருக்கிறான். என் மகனை வளர்த்து படிக்க வைப்பது என் கடமை, அது என் ஆசையும் கூட. அண்ணம், இந்த சிறுவயதுல நீ மறுமணம் செய்யாது தனிமையாக இருந்தால் உறவர்கள் உன்னை சந்தேகிப்பார்கள். அதனால் நீ தற்கொலை செய்ய வேண்டி வரப்படும் என்று புரோக்கர் குறிப்பிட்டார். ஊரவர்கள் சந்தேகித்தால் என்ன? நான் சரியாக இருந்தால் யார் என்ன செய்ய முடியும்? ஊரவர்களுக்காக நான் என் வாழ்க்கையை நாசப்படுத்துவதா? ஒரு தீ ஒருவனுக்குத்தான் உரியவள். அவன் போய்விட்டால் பிறகு மண்ணுக்குத்தான் அவளை மணக்க உரிமை உண்டு என்று ஆத்திரம் பொங்க கூறினேன். இதை கேட்டதும் புரோக்கர் முருகப்பிள்ளையின் வல்லிபுரமும் போய்விட்டார்கள். நீங்க மறுமணம் செய்யவில்லையா என்று கேட்டாள் பவானி. இல்ல, உங்கள் மகன் அங்கே. என் மகன், அவன் நினைத்தாலே உடலெல்லாம் நெருப்பாக இருக்கிறது. அவனும் என்னை விட்டு பிரிந்து விட்டான். பிரிவு என்பதே பொறுக்க முடியாத ஒன்று. அதுவும் மகனை விட்டு தாய் பிரிவதென்றால் அதை எவரால் பொறுக்க முடியும்? அந்த பிரிவும் என்னை பொறுத்தவரையில் ஏற்படத்தான் செய்தது. அந்த பிரிவு எப்படி தாயே ஏற்பட்டது? சின்னம் சிறு வயதிலிருந்து என் ரத்தத்தை எல்லாம் பிழிந்து பரலாக கொடுத்து என் மகனை வளர்த்தேன். அவனும் நாளொரு வண்ணமும் பொழுதரும் மெனியுமாக வளர்ந்து வந்தான். அவனை நன்றாக படிப்பித்து பட்டதாரி ஆக்க வேண்டும் என்று என் உள்ளம் துடித்தது. அவனை படிப்பித்தேன். அவனும் நன்றாக படித்தான். ஒவ்வொரு வகுப்பிலும் முதலாவதாக வந்தான். அவனை கல்லூரியிலே எல்லோரும் போற்றி புகழ்ந்தார்கள். பரிசுகளும் கொடுத்தார்கள். என் மகன் பட்டதாரியாக வந்து என்னை காப்பாற்றுவான் என்று என் வீடு வாசல் எல்லாவற்றையும் விற்று படிப்பித்தேன். வீடு போய்விட்டது, பணம் போய்விட்டது, மகனும் போய்விட்டான். எங்கே? இறந்து விட்டான். காரணம் என்னம்மா? என் மகன் மற்ற பிள்ளைகளை போல் தாய் சொல்லை தட்டுபோவன் அல்ல, நல்லவன் என்று எல்லோராலும் போற்றப்பட்டவன். அவன் அழகில் மயங்கி அவனை திருமணம் செய்து விட வேண்டும் என்று என்னை மாமி மாமி என்று முறை கொண்டாடியவர்கள் எத்தனையோ பேர். எல்லோருடைய விருப்பத்துக்கு மாறாக அவன் படித்த கல்லூரியிலே அவனுக்கு காதலி உண்டாகிவிட்டாள். அவனுடன் படித்த கள்ளியொருத்தி அவனை மயக்கிவிட்டாள். அந்த கல்லூரியிலே மாணவர் சங்கம் ஒன்று இருந்ததாம். அந்த சங்கத்துக்கு என் மகனை தலைவராகவும் அவளை காரிய தரிசியாகவும் தெரிவு செய்தார்களாம். அதற்கு பின்புதான் அவர்கள் இருவருக்கும் காதல் ஏற்பட்டதாம் என்றாள் கிழவி. கிழவி கதையை சொல்லும் போதே பவானியின் முகத்தில் ஏக்கம் தோன்றி மறைந்தது. என் மகன் தலைவராக இருக்கும் போது அவள் சங்க அறிக்கைகளை என் மகனுக்கு காட்டுவாளாம். என் மகன் அவற்றை திருத்தி எழுதி கொடுப்பானாம். மகனின் திறமையை கண்ட அவள் ஒரு நாள் என் மகனை, அத்தான், உங்களை எனக்கு பிடித்து விட்டது. உங்களை மணந்து கொள்ள என் மனம் துடிக்கிறது. நீங்கள் இல்லாமல் நான் வாழ முடியாது என்றாளாம். கல்லூரியிலே காதல் என்றால் மாணவர்கள் சும்மா இருப்பார்களா? கல்லூரி சுவர்கள் எல்லாம் என் மகன் பேரும் அவள் பேரும் காட்சி அளித்தன. பேர்கள் மாத்திரமல்ல, கேலி சித்திரங்களும் கண்களை கூச வைத்தன. அத்தான், உங்களையும் என்னையும் பற்றி சுவர்களில் என்னென்ன எழுதியிருக்கிறார்கள் பார்த்தீர்களா? பார்த்தேன்.
இனி நீங்கள் தான் எனக்குரியவர், என்னை மறந்து விடாதீர்கள், மறந்தால் என்னை உயிருடன் காண மாட்டீர்கள் என்று கூறிய அவளின் சொல்லை நம்பினான் என் மகன். அவளே எனக்குரியவள், அவளைத்தான் திருமணம் செய்வேன், அவள் இல்லாவிட்டால் நான் உயிருடன் இருக்க மாட்டேன் என்று மகன் என்னிடமும் கூறினான். மகனே, உன் விருப்பம்தான் என் விருப்பம் என்று கூறிவிட்டேன் நான். எனது விருப்பத்தை பெற்றவன் அவளுடன் நெருங்கி பழக தொடங்கினான். எங்கள் வீட்டில் இருந்த இதே போன்ற சிலை ஒன்றையும் அவளிடம் கொடுத்தான் என்று கிளவி சொன்னதும் பவானியின் கண்களில் இருந்து கண்ணீர் துளிகள் நிலத்தில் விழுந்து சிதறின. இருவரும் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிவதில்லை என்று சத்தியம் செய்தார்கள். கல்லூரி வாழ்வு முடிந்ததும்

ஜீவிதம் அவனுக்கு கிடைத்தது அவ்வளவுதான். ஓடினான் என்னை பிரிந்து, பிறந்த மண்ணை பிரிந்து, வாழ்வியே துறக்கும் நோக்கமாக ஓடினான். பிறகு என்ன நடந்தது என்று கேட்கும் போதே பவானியின் குரல் அடைத்து விட்டது. அவளது கண்கள் குளமாகி கண்ணீர் ஆறாக ஓடியது. கைகள் நடுங்கின, கால்கள் பதறின. பிறகு ஓடியவன் ஓடியதுதான், திரும்பவே இல்லை. எங்கு ஓடினார் என்று அவள் கேட்டதற்கு காரணம் உண்டு. அவள் தன் காதலன் தானா, அந்த நிகழ்ச்சிகள் தன் வாழ்க்கையில் நடந்தவை தானா என்பதை அறிவதற்கு அவள் உள்ளம் அவாவியது. அவள் பெயர் என்ன என்று கேட்பதற்கு வாயெடுக்கும் போது அவள் மகன் நந்தகுமார் நித்திரை விட்டு எழுந்து அழும் சப்தம் கேட்டு நந்தா என்று கூப்பிட்டாள் பவானி. நந்தா, நல்ல அருமையான பெயர். எதற்காக இந்த பெயரை உன் மகனுக்கு வைத்திருக்கிறாய்? நினைவுக்காக. யார் நினைவுக்காக? என் அன்புக்குரியவர் ஒருவரின் நினைவுக்காக. அப்படியா? நீங்கள் ஏன் கேட்கிறீர்கள்? என் மகனின் பெயரும் நந்தகுமார் தான். அப்படியானால் அவர் படித்த கல்லூரி? மத்திய கல்லூரி. மாமி, உங்கள் மகனை காதலித்த கள்ளி நான் தான். காதலித்த நான் கல்யாணம் செய்யாமல் கைவிட்டேன். என்னால் தான் உங்கள் மகன் உங்களை விட்டு பிரிந்து விட்டார். என்னை மன்னித்து விடுங்கள் மாமி, என்னை மன்னித்து விடுங்கள். அன்னை கிழவியின் காலில் விழுந்து கதறி கதறி அழுதாள் பவானி.

0: இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் டிஆர்டியின் கதை சொல்லும் நேரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். உங்களுக்கான அந்த சிறுகதை ஒழித்து இருக்கின்றது. அந்த கதை தொடர்பான உங்களுடைய கருத்துக்களோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். அந்த வகையில் இணைப்பில் காத்திருப்போர் வணக்கம்.
1: இனிய வணக்கம் ஹேமா, புஷ்பவதி சிவநாதன் கதைக்கிறேன்.
0: ஆமா, நலமா இருக்கீங்களா?
1: ஓ, கடவுளே, இருக்கிறேன். சரியான நலமாக வர வேணும் என்று கடவுளை வேண்டுறேன்னா.
0: ஆமாம், நீங்கள் நலமாக இருக்க வேண்டும். உங்களை நாங்கள் வேற வீட்டுக் கொள்கின்றோம் உங்களோட வானொலியோராக.
1: நன்றி அம்மா, நன்றி. இந்த கதையை கேட்டுக்கொண்டிருக்க
0: வானொலியும் நாங்க வேற ஒரு இதன் மூடாகத்தான் அந்த இணையத்தை வந்து இப்பொழுது பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம்.
1: சரி சரி, இருந்தாலும் நீங்க அதை முயற்சித்து எங்களுக்கு முழுமையாக தந்திருக்கிறீங்க. எங்க வா, இந்த ஒரு பிச்சைக்கார சுத்தி வந்து இங்க வந்து சந்தித்திருக்கிறார்கள் பாக்க, அந்த கதையை கேட்க உண்மையாக தான் அவனோட மாமியை தான் சந்திப்புகள் ஏற்பட்டு விடும். என்ன, இந்த கதையை கேட்டதாலதான் கதையை முழுக்க விளங்கக்கூடியதாக இருந்தது. அப்பொழுது இப்ப இந்த அண்ணம் வந்து காதலித்த வேண்ட தந்தை வேண்ட
0: அண்ணம் வந்து அண்ணத்துடைய மகனை தான் இவா காதலிச்சிருக்கிறா. அப்ப வந்து காதலிச்சுட்டு இவா அவரை கல்யாணம் செய்யல. இவாவுக்கு இன்னொரு இடத்துல திருமணம் நடந்ததால அவர் இவாவோட நினைவாவே இருந்து போயிட்டார்.
1: அந்த இடத்துல வந்து அவ வந்து சேர்ந்து கடைசியாவ மாமிய ஆகி இருக்கிறார்.
0: அது அந்த ஏதோ ஒரு அறியாத ஒரு ஈர்ப்புன்னா அந்த அதுக்குள்ள வந்து அவர்களை ஒன்று சந்திக்க வைத்திருக்கிறார்.
1: என்னடா, அவ வந்து கணவர் பிரிஞ்ச பிறகும் அவ வந்து அந்த பிள்ளைக்காக வாழ்ந்து பிள்ளைக்காக வரைக்கும் அந்த பிள்ளைக்கு இப்படி ஒரு இது கொண்டு வந்து பிள்ளையால ஏமாற்றப்பட்டவா மீண்டும் தான் இப்படி வந்தது என்பதை அறிஞ்சு கண்டுபிடிச்சு அந்த பிள்ளை சொன்ன உடனே அந்த அந்த மேசையில இருந்து இதை கண்டுட்டு ஒரு ஐமிச்சம் வந்ததுதான், இது என்னடா பார்த்தது போல இருக்கிறது என்று கூறியிருந்தாரு. என்ன, இது அதால அவருக்கு கண்டுபிடிச்ச இனி இவ பிச்சைக்காரவோ அவ தான் தான் ஒரு தன்னுடைய வச்சிருப்பா, தன்னாலே ஏற்பட்ட இவ்வளவு பிரச்சனை என்பதை நினைத்து வச்சிருப்பா. ஒரு அருமையான கதை, உண்மை கதையாகத்தான் நீ கதைகளா கொண்டு வருவார்கள்.
0: நல்ல கதை. ஆமா,
1: கதையை வந்து பாக்க உண்மையிலேயே ஒரு வியப்பாகவும் இருக்கிறது. சந்திக்க வைத்த அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்ல வேண்டும். அதிலும் நல்ல அழகானவர்கள் தான் இருவரும்.
0: அவரும் வேணும் என்று செய்யல, அவருடைய குடும்பத்தில இருந்து அவருக்கு அந்த திருமணம் பேசி செய்து வைத்து விட்டார்கள். அவர் காலத்தின் இது வந்து அவர் அப்படி போயிட்டார்.
1: தந்தை சொல்லும் முறையில் அது போயிட்டார்.
0: ஆமா.

0: இருந்தாலும் அவர் அவரை கண்டு தவறியதை மறைந்த உடனே அப்படி சொன்னது எனக்கு ஒரு இதாக ஒரு வித்தியாசமாகவும் அதை சேர்த்து வைத்தது போல இனி பிச்சைக்கு போகக்கூடாத அளவுக்கு இனி வைத்து பார்ப்பான்ற ஒரு நம்பிக்கையாவது வந்தது எனக்கு. எனவே அவர் நல்ல வசதியான இடத்துல இருக்கிறதால ஏதாவது செய்வார்கள். எனக்கு இந்த கதைக்கு தலைப்பு வந்து மாமி என்று வைப்போம்னு யோசிச்சேன். நீங்க சொல்றீங்க
1: மாமி என்ற இல்ல மாமி என்றது வந்து எனக்கு தெரியல, சில நேரங்கள்ல அந்த ஒரு ஒரு அப்படியான ஒரு கண்ணோட்டம் வந்து நூற்றுக்கு நூறு வீதம் இல்ல, பெரும்பாலும் ஒரு வீதம் வந்து இருக்கிறதால அந்த மாமி என்றது அந்த தாய் என்றதை தாண்டி அந்த மாமி என்றது அதுக்கு ஒரு எதிரான ஒன்று மாதிரியான ஒரு இது சமூகத்துல அப்படியும் இருக்கு. நான் நூறு வீதம் இருக்குன்னு சொல்லி சொல்லி இல்ல
0: மாமியார் பேசாட்டாலும் மாமியார்ட குஞ்ச குஞ்சத்தில அவருக்கு அடிச்சிட்டு போகுமா என்று சொல்லி இது அந்த அது அந்த காலத்துல. இந்த காலத்துல ஹேமா மாமி மேருக்கு மாமிக்கு மருமகள் மேர்ல பயம். இப்ப இந்த காலத்துல மருமகள் என்ன இங்க எல்லாம் வந்து மாமி மேர் அட மருமகளுக்கு பயந்துதான் வாழினோம்.
1: கொடுமைப்படுத்துவார் என்ற மாதிரியான ஒரு பிம்பம் இருக்கேன். அடுத்தடுத்த வரைக்கும் அடுத்தடுத்த சந்ததிகள் அந்த மாமியார வந்து எதிர்கொள்ற அளவுக்கு அந்த திடமா ஒவ்வொரு சந்ததியும் வளர்ந்து வந்துட்டு
0: வளர்ந்து வந்து மாமியார்டா மாமியார் வாய் கச்சு குச்சு வாய மூடிட்டு இருக்கணுமன்ற அளவுக்கு வந்து. அதை விட நாங்கள் வெளிநாடுகள் புலம்பெயர் நாடுகளுக்கு வந்த உடனே மாமி மேரை கூப்பிட்டு இங்க வச்சிருக்கும் பொழுது அவர்கள் வாய் திறந்தவுடன் கதைக்கல. அதுதான் அவையில் இருக்கிறார்கள். அதாலேயும் அடக்கமாக மருமகளுக்கு பயந்து வாழ்றோம் மாமி மேர் மாதிரி. இப்பொழுது அந்த காலத்து மாமியார் கொடுமையை விட மருமகள் கொடுமைகள் கொஞ்சம் கூடி கூடுது.
1: அந்த அந்த அது அதுக்கான என்ன அது மருமகள் கொடியும் கொடுமையோ மாமியார் கொடுமையோ அதுக்கு அந்த நடுவில் இருக்கிற ஆள் தான் எல்லாத்தையும் வந்துட்டு நிர்ணயிக்கிற ஆளா இருக்கு.
0: அவருக்கு இந்த ஒரு மாற்றமும் ரெண்டு பக்கத்திலயும் கிடைக்கல. அந்த காலத்திலயும் நடுவுக்குள்ள இடிபடுறதான் உடலும்
1: என்னன்னு சொல்லி சொன்னா சில நேரங்கள்ல சில இப்ப நான் இந்த கதையை தாண்டி போறேன். அந்த இந்த நடுவில் இருக்கிற ஆள் வந்து தலையிடாட்டி சிலவில் இந்த இந்த இரண்டு உறவுகளும் வந்து மாமி மருமகள் என்ற தாண்டி ஒரு தாய் மகளா இருக்கிறதுக்கான சாத்திய குறுகள் அதிகம்
0: அப்படியும் சொல்லலாம். சிலவில் அவர்களும் பாவம் தங்கி வாழ்ந்துட்டார்கள். அம்மா வாழங்காலத்துல அம்மாவோட தங்கி தங்கி அம்மாதான் எல்லாம் வாழ்றது. அம்மாவை கண்டு மனைவியை கண்டோன்னே மனைவிய சொல்லு கேட்டு மனைவி சொல்லு மந்திரம் வந்து அப்படி மாறுறதும் இருக்குத்தானே. எனவே அந்த நடுவில் இருக்கிறவரை வந்து பொம்பளை பிள்ளைய வளர்க்குற மாதிரி வளர்த்துருந்தா இப்படி வந்தா இப்படி வந்திருக்காது. அதை விட இந்த கதைக்குள்ள நாங்கள் வர்றேன்ட ஒரு அருமையான கதை. அந்த பிச்சை எடுத்தாலும் நிம்மதியா வாழ ஒன்று கொண்டு பிச்சை எடுத்து கொண்டு போயிருக்கிறா. அந்த பிச்சை எடுக்கிற நேரத்துக்குள்ள பஞ்சி பார்க்காம நேரத்துக்கு எழும்பி தன்னுடைய அலுவலை பார்த்து போயினதால இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சி
1: தன்னுடைய பாதையை தவறித்தான் போகின்றார். அந்த இடத்துக்கு
0: பாதையை தவறி போனவா சரியான பாதைக்கு வந்திருக்கிறா. வந்து இப்படி சந்திக்க கூடியதாக இருந்த சந்திப்பு வந்து வைங்க அப்படி
1: உண்மையில அந்த சந்திப்பு நல்ல பொருத்தமா இருக்கு.
0: நீங்க சொல்றத கேப்போம். என்ன தலைப்பு
1: நன்றி
0: நன்றி வணக்கம்
1: நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் தொடர்ந்து நினைப்பில் வந்திருப்போர் வணக்கம்
2: வணக்கம் கேமா யோசடி குணராஜா கதைக்கிறேன்.
1: ஆமா நிலமா இருக்கிறீங்களா?
2: நாங்கள் நிலமா இருக்கிறோம். நீங்கள் நிலமா இருக்கிறீங்களா?
1: ஓ நாங்களும் நிலமாக இருக்கிறோம். நன்றி
2: நல்ல ஒரு என்ன மாதிரி ஒரு அந்த விதின்றது எங்க தொடங்கி எங்க உண்டே முடிச்சு கடைசியில ஒரு சந்தோஷமான சந்தோஷமான தானே இனி இருக்கோம் என்ன செய்யணும் ஒண்ணு செய்யல. அது என்ன
1: சந்தோஷமான முடிவு?
2: ஓ அந்த மாதிரி அந்த காதலித்தவள் விவகாரம் இல்ல அந்த ஒரு மனம் அந்த நல்ல மனம் உண்டபடியால் அங்க அல்லாத பிள்ளைகள் இல்லாம கவலைப்பட்டு பிள்ளை பிறந்து எல்லாம் தகப்பன் பிறந்து எல்லாம் வித்து சுட்டு படிச்சு நான் நினைச்சேன் அந்த மகன் தாய மறந்துங்கயோ போயிட்டாராக கொண்டு வந்தால். ஆனா அந்த பிள்ளை அப்படி செய்யல. இந்த காதலி காதலிகளுக்கு இப்ப அப்படித்தானே சில பேர் நடக்கிறது விரும்பினா இந்த தாய பஞ்சல்ல போறதா என்ன கேட்டுட்டு அப்ப அப்படி போனா போல இவருக்கு ஒரு ஒரு கவலை வந்தா போல அப்படியே விட்டுட்டு போயிட்டாரோ இல்ல போயிட்டாரோ நடந்து விட்டாரோ என்ன?
1: அவர் மகன் வந்துட்டா
2: மகனும் அப்படியே வேற கால கதையில போனது அப்படியே அவரும் போனாரு போல வேற போனது அவ வந்து இவ பிச்சை எடுத்தும் நல்ல காலத்தை பாருங்க அந்த வழிய மாத்தி அத அந்த விதி ஒண்ணது இங்க சேர்ந்து விட்டதாவது ஒரு ஒரு ஒரு ஒரு அருள் தான் கடவுள் இந்த அருள் தான்
1: என்ன
2: கொண்டு சேர்க்க அப்ப சிலைய கண்ட அந்த சிலை அந்த இந்த பிள்ளையவ முந்தி பாத்துருக்கிற அவர் எடுக்கிற அந்த பிள்ளைய
1: அவர் வந்து இவாவுக்கு கொடுத்த பரிசு தான் அது.
2: வயது போன காலத்துல அந்த ஒரு உதவி கட்டாய தேவைன்றதே அந்த அந்த அருள் கடவுளாலே அது கிடைச்சிருக்கு அவாக்கு. எவ்வளவு செல்வாக்கா இருந்து எத்தனை பேருக்கு எல்லாம் சாப்பாடு அவர்கள் சாப்பாட்டுல வளர்ந்தவ எத்தனை பேர் என்ற கதையில வருதுதானே அந்த புண்ணியங்கள் எல்லாம் எது கடைசி நேரத்திலேயாவது நீ கொஞ்சம் நிம்மதியா இரண்டு கடவுளை அப்படி விட்டு விட்டாரு என்று சொல்லி கொண்டு நான் உங்களை இருந்து விட ஒரு நன்றி வணக்கங்கம்மா.
1: நன்றி நன்றி நன்றி நன்றி கருத்துக்களுக்கும் நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைப்பில் வந்திருப்போர் வணக்கம்.
3: வணக்கம் கேமா. ரவி
1: நலமா இருக்கீங்களா?
3: நாங்கள் நலமாக இருக்கிறோம் கேமா. நீங்கள் எப்படி நலமாக இருக்கிறீங்களா?
1: நாங்களும் நலமாக இருக்கின்றோம். நன்றி.
3: இது முடிய ஒரு ஒரு செகண்ட் உங்களோட இருக்க அவ்வளோ கதைக்கிறேன்னா. என்ன அருமையான கதை. ஒரு ஒரு என்ன கடவுள் நம்பிக்கையையும் ஒரு ஊழல் பெருவழி ஊழல் பெருவழி யாவில் மற்றொன்று சூழலும் தான் முந்துரும் என்ற மாதிரி இவ்வளவு செல்வத்தோடு இருந்தாலும் சில வேளை இந்த நிலைமையும் ஏற்படலாம் என்ற மாதிரி ஒரு கதை ஒரு கதை. மற்றது இந்த அந்த நிலைமைக்கு வந்தாலும் அவன் அந்த நிலைமைக்கு உரிய ஆள் அல்ல. அவன் மீண்டும் நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய அந்த அந்த அந்த தத்துவத்தை அந்த அப்படியே விட்டு விட்டு போக
1: இல்லை.
3: அந்த அந்த தத்துவத்தை சொல்லி இருக்கு. அந்த என்ன சொல்ற அந்த வாழ்க்கை சுழற்சி உலகம் ஒரு
1: எல்லாருக்கும் எல்லா நேரமும் ஒரே மாதிரியான வாழ்க்கை இல்லை. இப்ப எல்லார்ட்ட வாழ்க்கையிலயும் இப்படித்தான் ஒரு காலம் வந்துட்டு இனியில நல்லா வாழ்ந்த காலமா இருக்கும். பிறகு அந்த அதை அப்படியே புரட்டி போட்ட மாதிரியான ஒரு வாழ்க்கை வரும். திருப்பியும் அந்த பழைய நிலைமையை அடையிற ஒரு வாழ்க்கையும் வரலாம்.
3: அதான் சொல்வார்கள் மூன்று தலைமுறை வாழ்ந்ததும் இல்லை மூன்று தலைமுறை கெட்டதும் இல்லை என்று.
1: அந்த ரெண்டு மாதிரி இன்னும் ஒன்று ஒரு மாதிரி சொல்லுவார்கள் 30 ஆண்டுகளை வந்து வச்சு அதை நினைக்கிறேன். அந்த சனீஸ்வரன் வந்து ஏதோ இதை வச்சு சொல்லுவார்கள் 30 வருஷம் வாழ்ந்தவனும் இல்லை 30 வருஷத்திலும் வந்து விழுந்தவனும் தாழ்ந்து.
3: அப்படி அப்படி ஒரு நம்பிக்கையை தந்த கதைக்கு நன்றி. மற்றது என்ன அந்த அலை இருக்குதல்லோ நான் என்னத்தை தேடுறனோ அது என்ன தேடிக்கொண்டிருக்குதுன்றது எனக்கு தெரியுது. உண்மை ஆக்கியமா நான் எந்த அனுபவத்துல நான் என்ன சொல்லுவேன் எனக்கு பெரிய எனக்கு அந்த வாய்ஸ் கேட்கறத விட பெரிய நோய்கள் ஒன்றும் இல்லை தானே.
1: அப்ப
3: நான் சொல்லுவேன் ஒவ்வொரு அந்த உண்மையா சில பேர் சிடியா வருத்தத்துல நோய் வாயில பட்டிருந்தா சிலர்கள் செய்தது அந்த கடை எனக்கு ஒரு நம்பிக்கை எனக்கும் அப்படி நானும் அப்படிதான் எனக்கும் அப்படிதான் எனக்கும் அதான் தந்திருக்கிற கடவுள் செய்தது வேண்டு நாங்க எங்க இறப்பில்தான் அந்த நாங்க செய்ததுன்ற பலன் தெரியும். நாங்க நல்லா இருந்தோமேன்றா நாங்க ஏதோ புண்ணியம் செய்திருக்கிறோம் அல்லது நோய் அழந்தீரண்டின யோசிக்க வைக்க நான் என்ன செய்தேன் நான் இப்படி சொல்லி இருக்கிறேன். இப்ப நீ சொன்னதே உனக்கு தாரணுன்றதா எனக்கு இந்த நோயை கடவுள் தந்தாருண்டு எனக்கு அந்த அப்படித்தான் நான் என்ன வேற ஒரு இதுன்னு செய்யட்டேன்னா
1: ஏனிவர்களுக்கு போல கஷ்டம் வருதுன்னு பாப்போம். சிலவர்கள் வந்து இனி இல்லையே என்ன மற்றவர்களை காயப்படுத்துவார்கள், ஆனா பாக்கிக்க நல்லா இருக்கிறவர்கள் மாதிரி இருப்பார்கள். அப்ப ஏனிவர்களுக்கு மட்டும் கடவுள் நல்லதை கொடுக்குது என்ற கேள்வி எல்லாம் இருக்கும். அதை என்னமே எல்லாமே ஒரு புதிராத்தான் இருக்கு வாழ்க்கை.
3: நினைக்கப்படும் புறாம கொண்டவன் கெட்ட மனமுள்ளவனுடைய செல்வமும் நல்ல மனமுள்ளவனுடைய வறுமையும் என்ன வியப்புக்குரியதா இருக்குது என்று வள்ளுவரே சொல்றாரு. என்ன
1: உண்மையும் அதுதான்,
3: உண்மையும் அதுதானோ அப்படின்னு நானும் ஏதோ உண்டு எங்கேயோ தவறிழைத்திருக்கிறேன். அந்த தவத்தை எனக்கு காட்டினா சரி, நான் இதுல எந்த திருந்திடுவேன். அப்படித்தான் ஏதோ உண்டு. அந்த அலை நாங்கள் நான் சொல்ல வந்த இதுதான், நாங்கள் எதை தேடுறோமோ அது எங்களை தேடும். அப்ப நான் அவன் மனதுக்களையும் நான் அவரை என்ன ஏமாத்தி போட்ட அவரு எப்படி இருக்கிறாரோ இப்படி இருக்கிறாரோன்னு அறிய
1: அவளுக்கு அந்த அந்த குற்ற உணர்வோடு இருக்கிற அவளுக்கு அத அந்த இவ வந்து சந்திச்சது அது அவளுக்கு ஒரு பிராய சித்தம் தேடுற மாதிரி
3: பிராய சித்தம் தேடுற மாதிரி இருக்கும். இவவுக்கும் அந்த பெண் ஆரண்ட சரியாக அந்த பெண் எப்படி ஏமாத்தி போட்டா ஆரண்ட ஒரு ஒரு எண்ணத்துல இருந்தவா அவளுக்கும் ஒரு சூழல் ஏற்பட்டுட்டது. அப்படி
1: கல்யாணம் செய்திருக்கிறான் அந்த பவானி என்ற பாத்திரம், ஆனா அவருடைய கணவர் தொடர்பாகவும் அது எதுவுமே இல்லாம ஒரு முடிவை வந்துட்டு ஒரு அழகா முடிவிச்சிருக்கிறாரு இந்த ஆசிரியர் வந்து.
3: என்னண்டா இந்த பெண்ணும் நல்ல பெண்ணத்தால் இந்த மகன் காதலித்திருக்கிறார் என்ற ஒரு எண்ணமும் ஏற்படும் இல்ல. அந்த அந்த எண்ணம் இப்ப நல்ல
1: அந்த அவர் கொடுத்த அந்த பொருளை அவருடைய வீட்டுல இவர் வச்சிருக்கிறார் என்றது அந்த ஏதோ ஒரு அந்த அந்த காதல் வந்து இன்றைக்கும் ஏதோ ஒரு இடத்துல துளிர்விட்டு கொண்டிருக்கின்ற ஒரு அடையாளம்.
3: முதல் காதலையும் முதல் முத்தத்தையும் மறக்க முடியாதுன்னு சொல்லுவார்கள். என்ன முதல் ஸ்பரிசம் முதல் காதல் இதுகளை மறக்க முடியாது. நன்றி ஹேமா.
1: நன்றி நன்றி இணைந்து கொண்டு சிறப்பித்தமைக்கு. தொடர்ந்து இணைப்பில் வந்திருப்போர் வணக்கம். வணக்கம்
2: வணக்கம்.
1: ஆமாம்
2: நலமா இருக்கீங்களா?
1: ஓ நலமாக இருக்கின்றோம் நன்றி.
2: நான் இந்த கதைக்கு இந்த கதையின் உண்மையினது கதையின் கதைக்கு வந்து தலைப்பு வந்து விதியின் சுழற்சி என்று வைக்கிறேன். விதியின் சுழற்சி உண்மையில வந்து அந்த அந்த அந்த தாய் வந்து அந்த அன்ன மண்டபா வந்து அந்த இடம் மாறி வழி மாறி போய் அந்த ஒரு வீட்டுக்கு முன்னால நின்று கதவை தட்டுறது இது இந்தியோட விளையாட்டு தான். ஏன்னு சொல்லிச்சோம்னா அந்த அவ வந்து அந்த மகனை ஏமாற்றினத அந்த பெண்ணை வந்து வந்து ஒரு ஒரு தப்பாத்தானே யோசிச்சு கொண்டு இருக்கிறா. அந்த கள்ளி அப்படி இப்படி எல்லாம் தப்பாத்தானே யோசிச்சு கொண்டு இருக்கான். மனதுக்குள்ள திட்டிக் கொண்டு தந்த மகனையும் பறித்து கொண்டு போய் பறித்ததுக்கு ஒரு பெண் தான் காரணமா இருக்கண்டு அதை அந்த விதி கொண்டு போய் அந்த இவ்வளவு ஒரு நல்ல ஒரு பெண்ணுன்றதையும் அவளுக்கு அந்த நிரூபிச்சு இருக்குது. அந்த அந்த பெண் வந்து விதிவசத்தாலதான் அந்த தாவாண்ட மகனை இழக்க வேண்டிய கட்டத்துக்கு வந்ததுன்றதும் பட் ஒரு உணர்ச்சி போராட்டம் தான். அந்த தந்த மகனை இழந்தாலும் அந்த மகன் விரும்பி இருந்த அந்த பெண்ணை சந்தித்ததும் அந்த தந்த மகன் இந்த பேரை அந்த பெண் வந்து தந்த மகனுக்கு சூட்டினதும் வந்து ஒரு உணர்ச்சி போராட்டம். அந்த அந்த இந்த கதையின் முடிவு இப்ப ஒரு முடிவு வந்து முடிவுல வந்து அந்த தாய வந்து அவ வச்சு பராமரிக்கிறதுக்கு ஒரு இது வந்த மாதிரி முடிச்சிருந்தாலும் இன்னும் நல்ல மனம் அந்த அவ வந்து அந்த கால விழுந்து மன்னிப்பு கேட்டு கதறி அழுகிறது வந்து நினைக்கிறேன் அந்த மன்னிப்பாயாம கிரந்தமே என்று சொல்லி அந்த தாயிண்ட கால விழுகிற மாதிரியும் நான் நினைச்சேன். ஆனா ஒரு நல்ல ஒரு திருப்பமானம் அந்த தாய் மேய்ந்த ஒரு தியாகம் அந்த 5 வயதுல தகப்பன் இழந்தாலும் அந்த மகனை வந்து எவ்வளவு பக்குவமா படிப்பிச்சு இழந்து கடைசியில அந்த மகனையும் இழந்து அவ வந்து ஒரு ரோட்ல நிக்கிற நிலைமை வந்தாலும் விதி வந்து திருப்பியும் அந்த இடத்துல ஒரு மகனை விரும்பின ஒரு பெண்ண சந்திக்க வைக்கிறதுன்றது இந்த விதியின் சுழற்சி என்று சொல்லி நான் வந்து இந்த கதையை வந்து நேரத்தின் தரம் கருவி நான் நிறைவு செய்கிறேன் கதையின் விமர்சனத்தை. நன்றி ஹேமா.
1: நன்றி நன்றி
2: நன்றி
1: நன்றி உங்களுடைய கருத்துக்களுக்கும். நேரம் சரியாக 7:08 நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழொலியில் டிஆர்டியின் கதை சொல்லும் நேரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். மாமாம் இந்த கதையினுடைய தலைப்பு வந்து நான் மீண்டும் அதனை ஒளிபரப்பும் பொழுது அதனுடைய கதையும் கதையினுடைய தலைப்பும் சேர்ந்து ஒளிபரப்பாக இருந்தது. சரி, நாங்கள் அடுத்து வந்திருக்க நீரை நான் நினைத்துக் கொள்கின்றேன். வணக்கம் வணக்கம் வணக்கம் உனக்கு வந்திருப்போர் வணக்கம்.
4: உங்களுக்கும்
1: அந்த மன்னிப்பன் அந்த தலைப்பு உங்களுக்கு பொருத்தமாவே இருக்குது. அது
4: கதாஸ்டிகர்
1: மன்னிப்பு. இதுல வந்து மாமி அந்த அவ வந்து அவ மன்னிக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை கடவுள் கொடுத்துருக்கு. இது உண்மையான சம்பவங்கள் பல வந்து இப்படி நடந்து கொண்டிருக்கிறது. எப்பப்பவோ என்னென்னவோ செய்த சில குற்ற உணர்வுகளோட மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அந்த குற்ற உணர்வுல இருந்து மீள்றதுக்கான சந்தர்ப்பத்தை எதிர்பாராத விதமாக வாழ்க்கை அமைச்சு கொடுக்கும். எங்களுடைய நாட்டுல இந்த வாரம் நல்ல காலநிலையாக இருக்கிறது. நன்றி இணைந்து கொண்டு சிறப்பித்தமைக்கு
4: நன்றி.
1: சரி, தொடர்ந்து இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம்.
5: வணக்கம் ஹேமா.
1: வணக்கம், சொல்லுங்க.
5: என்ன இந்த சிலை சிலாக்கள் இந்த கிஃப்ட் குடுக்கறத பரிசு பொருட்கள் குடுக்கும் பொழுது ஆசை குடுக்காமல் இப்படியான பொருட்களை கொடுத்தா சில இந்த பொருட்களாலேயே யாரையும் கண்டுபிடிக்க கூடியதா?
1: கண்டுபிடிக்கலாம். மற்றது இன்னொன்று, இப்ப பொருட்கள் இப்படியான பொருட்கள் வந்து இடைக்கிட நாங்க பாக்குற நேரம் எல்லாம் அந்த அந்த சந்தர்ப்பம் அந்த நடந்த ஒரு இதை வந்து ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கோம். அது ஒரு ஒரு சந்தோஷமான ஒரு சூழலா இருந்தா அந்த இடத்துக்கு எங்களை வந்து இந்த பாக்குற நேரங்கள்ல அமைதியா இருக்கிற நேரங்கள்ல எல்லாம் அது அந்த இடத்துக்கு இட்டு செல்லும்.
5: உங்களை
1: என்ன தந்தவர் சில பேரும் அவரை நாங்க பேர்ந்து சந்திக்காம இருக்கலாம். இல்லாட்டி அவரோட வாழ்ந்த அவரை வந்து அவரோட இருந்த அந்த நட்பு ஏதோ ஒன்று எங்களுக்கு ஒரு நல்ல சந்தோஷத்தை கொடுக்கற விடயமாக இருக்கலாம், இருந்திருக்கலாம்.
5: அப்படி இருக்கிற பொழுது இந்த இப்படியான பரிசுகள் வந்தாதான் எல்லோரும் சொல்றது காசு
1: காசுன்னா நாங்க முடிச்சு போட்டு அடுத்த நேரம் ஆறு வந்தது காசு
5: தெரியாது. இப்ப இது இருந்ததாலதான் அவருக்கும் ஒரு பண்டை வச்சு இது என்ன அப்படி ஒன்று ஞாபகம் வந்தது. அது இப்ப இந்த கதையும் சொன்னோம்னா அவன் டக்கண்டு பிடிச்சிட்டான் இது இதெல்லாத்தான் இருக்கும். அதை விட இந்த திருமணம் அந்த லவ் பண்ணிட்டு அந்த திருமணம் செய்ய விட்டால் அந்த பெண்ணுண்ட பேரை தான் தந்தை பிள்ளை பொம்பளை பிள்ளைக்கு வைப்பாரு தந்தை.
1: சிலர் சொல்லுவார்கள், சிலர் அந்த பேரை வைப்பார்கள், சிலர் வந்து வைக்க விரும்ப மாட்டார்கள். வந்து நான் இன்னமும் ஒரு இதுல வந்து சிலர் வைக்க விரும்பாக்கு காரணம் என்று சொல்லி சொன்னா இப்ப புள்ளி என்று சொல்லி சொன்னா புள்ள செய்ய காடிக்க வேண்டி வேறம் பேச வேண்டி வேறம் அப்ப அந்த செய்திகளை எல்லாம் விரும்ப மாட்டார்கள். ஆனால் அவர்கள் வந்து இன்னொரு விடயம் வைக்கிறதுக்கு காரணம் இப்ப உலகத்திலேயே ஒரு தாய்க்கோ தந்தைக்கோ தன் வந்து அதிகமா மிகவும் நேசிக்கிற ஒன்று தன்னோட பிள்ளையா இருக்கும். அந்த உறவு அந்த பேர்ல இருக்கிறத சில விரும்புவார்கள்
5: விரும்புவார்கள் ஒரு தடவை ஒரு மாதிரி. அந்த சிலர் அப்படி ஆண்கள் பெண் பெயர்களை வைக்கிறது தங்கட காதலின்ற பெயர்களை பொம்பளை பிள்ளை என்ன வச்சுட்டு அந்த நினைவுல வாழ்றவர்களும் சில அப்படிதான் இந்த குடும்பம் நடத்தி அந்த காதலியின் என்ற நினைவுல வாழ்ந்து கொண்டு ஒரு ஒரு பொண்ணோட வாழ்ற ஆக்கள் இத்தனை பேர் இருக்கி நம்ம அப்படி
1: இருக்கும். சில நேரங்கள்ல வேறொரு சந்தர்ப்பத்துல சந்திக்க இல்லாடி அவர் இன்னொரு ஒரு வாழ்க்கையை அமைச்ச அப்புறம் சந்திக்கிற சந்தர்ப்பம் கிடைத்தா சில வேளை அவர்கள்ட்ட அந்த அந்த நினைவுகளை வந்து மறந்து வாழக்கூடிய சந்தர்ப்பங்களும் அமைகிறது சில இடங்கள்ல.
5: அமைகிறது இப்படி சந்திக்கிறது சந்திப்பதை தவிர்ப்பது நல்லது. ரெண்டு குடும்பத்துக்கும் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி விடும். குடும்பமும் கதை மாறி போய் வழி மாறி போய்விடும்.
1: விட்டதாவே இருக்கணும்,
5: விட்டாச்சு விட்ட மாதிரியே இருக்கணும். அதான் கூடுதலாக பெண்களை பாருங்கள், பெண்கள் திருமணம் ஆகின பிறகு தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் மேல அறிமுகப்படுத்துறது குறைவு, சேர்றதும் குறைவாக இருக்கும். என்ன எங்களுக்கு கொண்டு வந்து கடன் வந்துட்டு வேண்டுட்டு போயிட்டு இருப்போம். ஆனால் நாங்கள் வந்து தங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி அதே போய் வருவோம், திருமணம் ஆகினா அவர்கள போய் வருவோம் அப்படின்னு சொன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து மிகவும் பெண்கள் வந்து அறிமுகப்படுத்துறது அது குறைவாகத்தான் இருக்கிறது. என்னுடைய
1: குறைவாக இருக்கிறது சில நேரங்கள்ல உண்மையில அது பிள்ளையான உறவுகளுக்கு இப்ப ஒரு நட்பு வந்து அளவுக்கு மீறி பெண்கள் வந்து தங்களோட குடும்பத்தோட வந்து உறவாட முடிக்க அது பிள்ளையான வந்துட்டு அவர்கள் சிலர் வந்து உண்மையில அந்த செய்யற துரோகங்களை வந்து அந்த பாவ புண்ணியமே பார்க்க மாட்டார்கள் சில மனிதர்கள்.
5: அதனால அந்த பெண்கள் தங்களை அந்த இதா வச்சிருக்கிறதுக்காக மற்ற கணவருக்கு தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அறிமுகப்படுத்தாமல் அப்படியே விட்டு
1: தலைப்பு வந்து ஆசிரியர் இந்த கதை கிட்ட தலைப்பு மன்னிப்பு. மன்னிப்பு என்ற தலைப்புலதான் இந்த கதை வந்து எழுதியிருக்கின்றார். மன்னிக்கப்பட்டு விட்டார், மன்னிப்பு வழங்கி. உண்மையிலேயே அந்த கதாபாத்திரம் வந்து ஒருவருக்கு மன்னிப்பு வழங்கின மாதிரி அந்த கதை வந்து அழகாக முடிந்திருந்தது. அந்த அடிப்படையில் அந்த கதைக்கு மன்னிப்பு என்ற தலைப்பில் தான் அந்த கதாசிரியர் அந்த கதையை எழுதியிருக்கின்றார். அந்த கதையாசிரியருடைய பெயர் வந்து நாகா தங்கரத்னம், நாவண்ணா காணா தங்கரத்னம். அவர் தொடர்பாக ஒரு சில குறிப்புகளோடு இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். சித்தங்கனி கலைநகரை சேர்ந்த திரு நாகா தங்கரத்னம் அவர்கள், ஆறாலி வடக்கு செட்டியார் மடத்தைச் சேர்ந்த காலம் சென்ற திரு நாகர் கந்தியாவுக்கும் திருமதி மனோன்மணி கந்தியாவுக்கும் வந்து பிறந்திருக்கின்றார். இவர் உண்மையில் ஒரு என்னென்னு சொல்கிற எங்களுடைய வரலாறுல ஒரு நல்ல ஒரு சிறந்த பழைய ஒரு எழுத்தாளர். ஏன்னா அவர் பிறந்தது வந்து 8ஆம் தேதி 6ஆம் மாதம், நாளை வந்து அவருடைய பிறந்த தினம். 8ஆம் தேதி 6ஆம் மாதம் 35ஆம் ஆண்டு அவர் பிறந்திருக்கின்றார். ஆனால் இவர் தொடர்பாக பேர்ந்தவர் இருக்கின்றாரா இல்லையான்ற தொடர்பாக என்னால் இணையத்தில் வந்து தேட முடியலை, கண்டுபிடிக்க முடியலை. அவருடைய நிறைய சிறுகதைகள் இருக்கிறது. அவர் தொடர்பான சில இடங்கள்ல நான் அவர் பேர்ந்து இப்ப அவர் இருக்கிறாரான்றது எனக்கு தெரியாமல் இருக்கிறது, தெரியல. யாராவது இந்த இடம் தொடர்பாக தெரிந்தவர்கள் இவரை அறிந்தவர்களாக இருப்பார்கள், சில எழுத்துலகில் இருப்பவர்கள் இவரை அறிந்தவர்களாக இருப்பார்கள். நகுலன் அராலியூரான் கலை நகரான் கொழும்பு மாமா ராசாக்குட்டி எனும் புனை பெயர்களுள் மறைந்திருந்து சிறுகதை கட்டுரை கவிதைகள் எழுதும் இவர் சமூக தொண்டனில் முதல் முதலாக கட்டுரை எழுத தொடங்கி தினகரன், வீரகேசரி, ஈழநாடு, ஸ்ரீலங்கா, சுதந்திரன், விவேகி, கலைவாணி முதலிய பத்திரிகைகள் ஏராளமான கதைகளையும் கட்டுரைகளையும் எழுதியிருக்கின்றார். 1964ஆம் ஆண்டு ஆவரங்கால் மத்திய சனசமூக நிலையத்தினர் நடத்திய வன்னியசிங்கம் ஞாபகார்த்த அகில இலங்கை சித்திர போட்டியில் வெள்ளிப்பதக்கம் பரிசு பெற்ற இவர் 1953ஆம் ஆண்டு கோப்பாய் விஞ்சர் ஆர்ட் கிளப் நடாத்திய இன்டர்மீடியட் சித்திர போட்டியிலும் திறமையாக சித்தியடைந்துள்ளார். கொழும்பு நுண்கலை கல்லூரியிலும் சில காலம் படித்திருக்கின்றார். கலைகளில் மிகவும் ஆர்வமுள்ள இவர் 1964ஆம் ஆண்டு நடைபெற்ற வடமாகாண ஆசிரிய கலாசாலைகளில் தமிழ் விழாவில் இடம்பெற்ற கருகிய லட்சியம் என்ற நாடகத்துக்கு இயக்குநராக இருந்ததோடு கதாநாயகன் பாத்திரமும் ஏற்று திறம்பட நடித்தும் இருக்கின்றார். இந்த விழாவில் இவரை குதிரை ஆட்டமும் ஆடி ரசிகர்களின் ஏகோபித்த பாராட்டுகளையும் பெற்றிருக்கின்றார். 15க்கும் மேற்பட்ட நாடகங்களில் கதாநாயகன் பாத்திரமேற்று திறம்பட நடித்த இவர் இலங்கை வானொலி நாடகத்திலும் பங்கு பெற்ற தவறவில்லை. ஆமாம், இவர் தொடர்பாக பல விடயங்கள் அவர் வந்து தமிழ் கலை தொடர்பான இதுகளில் நிறைய இடங்களில் ஆர்வமாக இருந்திருக்கின்றார். வட்டுக்கோட்டை திருநாவுக்கரசு வித்தியாலயத்திலும் வட்டுக்கோட்டை இந்து கல்லூரியிலும் பழைய மாணவராகவும் இவர் இருந்திருக்கின்றார். கொழும்பு முகத்துவாரம் கதிஸ்டல் தமிழ் கலவன் பாடசாலையில் வந்து 1959லிருந்து 64ஆம் ஆண்டு வரைக்கான 5 வருடங்கள் ஆசிரியராக கடமையாற்றியிருக்கின்றார். பேர்ந்து அவர்தோட வான கணக்கு இருக்கிறதா அவர் இப்பொழுது இருக்கிறாரான்னு மேற்படியான இதை இந்த தகவலினூடாக கண்டுபிடிக்க முடியவில்லை. சரி, இனி வரும் காலங்களிலும் சில வேளை இவர் எழுதிய கதைகள் இந்த நிகழ்ச்சியினூடாக ஒளிபரப்பாகலாம். அந்த வகையில் அவரையும் நாங்கள் இந்த கதையினூடாக நினைவுகூர்ந்து கொள்கின்றோம். நேரம் சரியாக 7:18 நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் இதுவரை நேரம் நீங்கள் கதை சொல்லும் நேரம் நிகழ்ச்சியினூடாக இணைந்திருந்தீர்கள். இந்த நிகழ்ச்சியினூடாக இணைந்திருந்த நேர்கள், செம்படுத்து கேட்டுக்கொண்ட நேர்கள் அனைவருக்கும் நன்றிகளை கூறி நிறைவுக்கு வருகிறது இன்றைய கதை சொல்லும் நேரம். நன்றி, நன்றி, வணக்கம்.
6: ரன்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்புடைப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள்.

0: பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். போன்று போன்றே மார்க்கெட் நிறுவனம். ஒரு முறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு போன்று போன்றே மார்க்கெட் 1 Avenue Edwan Bayon 93000 கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 0141 55 35 58 அல்லது 0758 17 08 49. மறந்து விடாதீர்கள், போன்று பண்டே ரேம் தடுப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் போன்று பண்டே மார்க்கெட்.
1: நீ சொல்லி விட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன், எல்லாம் சரியா
2: இருக்கிறேன்.
0: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம், இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி ஆட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 0142 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு. நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சாய் இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம்.
2: காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
0: பிரதி சனிக்கிழமை தோறும் 6 லட்சம் பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில்.
2: மேலதிக தொடர்புகளுக்கு
3: 7265 Fraser Street, Vancouver, Canada.
0: சுதனின் அன்பான வரவேற்புடன் காலை 10 மணியில் இருந்து இரவு 10 மணி வரை யாழ் களஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறிவித்திருக்கின்றோம்.
2: மேலதிக தொடர்புகளுக்கு
0: தொலைபேசி இலக்கம் ஹாலோ சுதன், 778 882 40 39 அல்லது 64 375 0055.
2: மேலதிக தொடர்புகளுக்கு
0: மறந்து விடாதீர்கள், வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம்.
2: தரத்துக்கு மலிவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
0: பரிசு லாட்சப்பலில் ரூய் கையில் அமைந்துள்ள ஷரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள், கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாதனிகள் முதல் பல்ப் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி, கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா, இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷரி மஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷரி மஹால், 14 ரே கை பாரிஸ் 10, லாஸ் ஷாப்பல். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷரி, 0951 15 82 03 அல்லது 0669 68 61 61. மறந்து விடாதீர்கள், பரிசு லாட்சப்பலில் ஷரி மஹால். செல் மாநகரில் புதிய வருவாக எம்எவர் நிறுவனம் OPT 77. நீங்கள் மூக்கு கண்ணாடியை அணிபவர்களா? குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது OPT 77. உங்கள் முக வடிவுக்கு ஏற்ப விதம் விதமான பல வடிவங்களில் பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூக்கு கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள் செல் மாநகரில் OPT 77. நீ சுவல் செய்ய

0: உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு. தவண முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு 77 35 37 அவனியூ மார்சல் போஸ்ட் 77500 செல் தொலைபேசி இலக்கம் 01 72 99 51 61 மின்னஞ்சல் முகவரி opt77@goodmail.com. மறந்துவிடாதீர்கள், செல் மாநகரில் எம்எவர் நிறுவனம் opt77 வாகன தரிப்பிட வசதியும் உண்டு. கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வன்கூவரில் ஜியா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறித்து பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜியா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வன்கூவரில் இருந்து செய்கின்றார்கள் ஜியா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து 9 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மேலதிக விவரங்களுக்கு ஜியா பிரதர்ஸ், 38 05 நைட் ஸ்ட்ரீட், வான்கூவர், கனடா. தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜியா பிரதர்ஸ், 604 707 01 57 அல்லது 604 902 03 44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jabrothers.com. உங்களுக்கான சேவைக்காக வன்கூவரில் ஜியா பிரதர்ஸ். சுவிஸ் நாட்டில் வாழ்வோர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள், கடைகள் வாங்க விற்க நாடுங்கள் VTS Finance GmbH. சுவிஸில் 5க்கும் மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 Swiss francs வரையிலான வங்கிக் கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி விதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிசில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031 971 27 50 அல்லது 078 928 58 58. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் ட்ராஸ் 3098
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: 031 971 27 50. கைத்தொலைபேசி இலக்கம் 07 08 928 58 58.
0: சுவிஸிலே VTS Finance GmbH. நிலைய கலை நேரம் 7:30 அக்கிராட்சத்திலே 6:30 நிமிடம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் நிகழ்ச்சிகள் வரிசையிலே வானிலைகளில் தொடர்கின்றது. நேர் நேரத்துக்காக காத்திருக்கின்ற உங்கள் அனைவருக்குமே அன்பு வணக்கங்களுடன். இன்றும் எமது நிகழ்ச்சிகள் தொடர்பான உங்கள் எண்ணங்களோடு வானிலைகளிலே நீங்கள் இணைந்து கொள்ளலாம்.

0: நேரத்துக்குள் நுழைவதற்கு முன்பாக எங்கள் மீது போடப்பட்ட, அதாவது பணத்தை கொள்ளையடித்துவிட்டு பொய் வழக்கு போட்டமை பற்றிய கலந்துரையாடலின் போது தேவி மகாலில் நடைபெற்றது. அப்போது கலந்து கொள்ள வந்த டிஆர்டி தமிழொலி நேயர்கள் எங்களது வழக்கு தேவைகளுக்காக உதவி செய்திருந்தார்கள். அந்த உதவி என்பது எந்த காலத்திலும் எங்களால் மறக்க முடியாததும் மறைக்கப்பட முடியாததும். ஆகவே உங்களுடைய அந்த தரப்பட்டிருக்கின்ற பணத்தினுடைய விவரங்களை தருகின்றோம். திருமதி யோகேஸ்வரி அம்மா 400 யூரோக்கள், கமலவேணி அவர்கள் 300 யூரோக்கள், திருமதி வதனா தியாளன் அவர்கள் 100 யூரோக்கள், பிலோமினா ஆண்டன் அவர்கள் 100 யூரோக்கள், ரமேஷ் அவர்கள் 100 யூரோக்கள், பாடகர் மகேந்திரன் 150 யூரோக்கள், குணநாயகி பசுபதி அவர்கள் 280 யூரோக்கள், கலாராணி வரதராணி 200 யூரோக்கள், செல்வி தனுஜா ஜெயக்குமார் குடும்பத்தினர் 200 யூரோக்கள், சுகிர்ந்தன் சுப்பிரமணியம் 180 யூரோக்கள், விபி பத்மநாதன் 100 யூரோக்கள், திருமதி சோதி புஷ்பா அவர்கள் 300 யூரோக்கள், திருமதி பாமா ராசரத்னம் அவர்கள் 200 யூரோக்கள், திருமதி ராஜேஸ்வரி விஸ்வநாதன் அவர்கள் 201 யூரோக்கள், திரு உமாபதி பொந்துவாஸ் அவர்கள் 520 யூரோக்கள், தேவி தன்ராஜ் அவர்கள் 180 யூரோக்கள், ஸ்கந்தா அவர்கள் 300 யூரோக்கள், முத்து அவர்கள் 100 யூரோக்கள், பாடகர் துறை டென்மார்க் 100 யூரோக்கள், திருமதி சசிகலா சுதன் சர்மா அவர்கள் 200 யூரோக்கள், செல்வன் அபிரதன் சத்யராஜ் அவர்கள் 500 யூரோக்கள், திருமதி பிரேமா கைலாயநாதன் 280 யூரோக்கள், திருமதி ராசா தீத்யாராஜா 180 யூரோக்கள், மல்லாகம் ரவி அவர்கள் 500 யூரோக்கள், செல்வகுமார் அவர்கள் 200 யூரோக்கள், பாமினி உமாகாந்தன் 180 யூரோக்கள், சித்ரா பவன் அவர்கள் 500 யூரோக்கள், அகிலன் ஆர்டிகன் 500 யூரோ, திருமதி சவுந்தலா தியாராஜா 100 யூரோக்கள், பேபி சிவா அவர்கள் 500 யூரோக்கள் மற்றும் எமது கனடா நேயர்களும் பங்களிப்பு செய்திருக்கின்றார்கள். பலர் தங்களுடைய பெயரை வாசிக்க வேண்டாம் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆகவே எங்கள் அறிவிப்பாளர்களும் பங்களிப்பு செய்திருக்கின்றார்கள். என்னுடைய பங்களிப்பை நான் இதிலே சொல்ல விரும்பவில்லை. தந்திருக்கக்கூடியவர்கள் கேது அவர்களும் தொகையை ராஜா அவர்களிடம் நான் நினைக்கிறேன் 1200 ரூபா அளவில் கொடுத்திருக்கிறார்கள் நினைக்கிறேன். ரகு அவர்கள் 500 யூரோக்கள், ராஜா 180 யூரோக்கள், திருவர்கள் 200 யூரோக்கள், கேமா அவர்கள் 500 யூரோ இங்கே கொடுக்கிறார், சோபிதா அவர்கள் 100 யூரோக்கள், யோகன் இல்லை கணேஷ 100 யூரோக்கள், சுரேஷ் 100 யூரோ, இந்திரன் 100 யூரோ, அருள்மொழித்தவன் 100 யூரோ அவர்கள் இந்த பணத்தை கொடுத்திருக்கிறார்கள். மற்ற ஜெர்மனி வாழ் நேயர்களிலே மீனா மகேஸ்வரன் அவர்கள் 280 யூரோக்கள், சுபாஜினி பத்மநாதன் அவர்கள் 200 யூரோக்கள், சாந்தினி வடிவேல் 180 யூரோக்கள், மேரி மெக்டலின் 200 யூரோக்கள், இந்திரா வித்யா 200 யூரோக்கள், உதயன் 200 யூரோக்கள், ரஜினி நாகேந்திரம் அவர்கள் 400 யூரோக்கள், ஜெயந்திமாலா அவர்கள் 180 யூரோக்கள், லண்டன் புஷ்பவதி சிவநாதன் அவர்கள் 150 யூரோக்கள். ஆகவே எங்களுடைய நேர்களை பொறுத்தவரையில் இந்த பணம் என்பது இவ்வளவு கஷ்டத்துக்கு மத்தியில் நீங்கள் எங்களுக்காக தருகிறீர்கள் என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். ஆகவே இது நிச்சயமாக என்னை பொறுத்தவரையில் இப்போதைக்கு நாங்கள் செய்து கொண்டிருக்கின்ற இந்த பணிகளுக்கு கடந்த வாரம் ஒரு இன்னொரு புதிய சட்டத்தரணியிடம் சென்றிருந்தேன். அவர் சில சில விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவே வானிலைகளிலே அதை நாங்கள் சொல்லாமலே அதை செய்ய வேண்டும். அதை விட உங்களுடைய பங்களிப்பு என்பது உண்மையிலே எவ்வளவு கஷ்டத்துக்கு மத்தியில் எங்களுடைய நேயர்கள் பணக்காரர்கள் இல்லை. அவர்களும் எங்களை மாதிரியாக வாழ்ந்து வருபவர்கள். கஷ்டங்கள் மத்தியிலே இருந்தும் இந்த வானொலிக்காக நீங்கள் செய்திருக்கின்ற இந்த பங்களிப்பு என்பது எந்த காலத்திலும் எங்களுடைய அறிவிப்பாளர்களால் மறக்க முடியாதது. ஆகவே அந்த வகையிலே அனைவருடைய உதவிக்கும் எப்படி நன்றி சொல்வது என்பது தெரியவில்லை. இது வார்த்தைகளால் நன்றி சொல்லுகின்ற விடயம் அல்ல. அவ்வளவு தூரத்துக்கு இந்த வானொலியை நீங்கள் நேசிக்கிறீர்கள். சில இடங்களிலே அவர்கள் வீடு வீடாக சென்றுதான் பல்வேறுபட்ட விடயங்களை சொல்லி திருப்பி விடுகின்ற நிலைமைகள் இருக்கிறது. இது நீங்களாகவே எங்களை தேடி தருகின்றீர்கள். அந்த வகையிலே நாங்கள் காலம்பூராக கடமைப்பட்டிருக்கின்றோம். எங்களுக்கு சில வேளைகளில் ஏதோ ஒரு வழியில் கடவுளுடைய சித்தத்தின்படி நாங்களும் ஏதோ ஒரு வகையில் பணம் கிடைக்கிற போது இந்த பணங்களை எல்லாம் நாங்கள் திருப்பி தர வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அவை அதை நிச்சயமாக மறக்க மாட்டோம். இப்போது முதலே வைபரூடாக குணம் அவர்கள் நீண்ட நேரத்துக்கு முன்பாகவே நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்பாகவே அழைத்து கொண்டிருந்தார். அவரிடம் கேட்டு பார்ப்போம் என்ன விடயம் என்று. குணம் அவர்கள் நீங்கள் ஆரம்பியுங்கள்.
1: வணக்கம் தர்சன். வணக்கம். நீங்கள் நலமா இருக்க ஆண்டவனை வேண்டிக் கொண்டு மற்றும் நான் ஆரம்பத்தில் எடுத்த என்னடா உண்மையிலேயே இந்த டிஆர்டியில இவர்கள் எல்லாம் இவ்வளவு விசுவாசமாக இந்த பணங்களை கொடுத்து அந்த டிஆர்டி நிலைக்க வேண்டும் என்றிருக்கார்கள். இவர்களுக்கு முதல்ல கோடான கோடி நன்றியை சொல்லணும். பேர்களை
0: நன்றி சொல்லிய நன்றி எப்படி சொல்றதுன்றதான் தெரியல. அந்த அவர்கள் இந்த வானொலி மீது
1: வைத்திருக்கிற
0: அவர்கள் அந்த வானொலியில வைத்திருக்கிற நம்பிக்கை என்பது நாங்கள் காலங்காலமாக காப்பாற்ற வேண்டியது. ஏதோ எங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது மாறுதல்கள் வருகின்ற போது நாங்கள் நிச்சயமாக அவர்களுடைய
1: கனகாலம் ஒரு நீண்ட தூரமா இருந்தது ஏதாவது ஒன்றில உண்மையில பாசமாக இருந்துட்டால் அது ஏதாவது ஒரு சிக்கலுக்கு மாட்டுப்பட்டு போயிட்டு.
0: எங்கட நேயர்களை எடுத்துக்கொண்டால் எந்த ஒரு நேயரும் பெரிய பணக்காரர் நேயர் இல்லை. நாங்கள் கேட்பதை விட நேயர்கள் ஒன்றிணைந்து வந்து தட்டி கேட்டு காவல்துறையினரை அழைத்தார்களாக இருந்தால் நிச்சயமாக அவர்கள் இவ்வாறான குழப்புகின்ற சதிவேலைகளில் ஈடுபட முடியாது. ஆகவே துணிவுள்ள நேயர்கள் அவ்வாறு கூட்டம் நீங்கள் உங்களுக்குள்ளே கதைத்து எல்லாருமாக வந்து காவல்துறை அழைப்பீர்களானால் நீங்கள் அவரிடம் சொல்லி அவர்கள் மறுக்கிற போது காவல்துறையிடம் கூப்பிட்டால் உடனடியாக வருவார்கள். ஆகவே நேயர்களாகிய நீங்கள் தான் இதுக்கு முன்வர வேண்டும். உங்களுக்குள்ள இந்த எப்படி இந்த பங்களிக்க வேண்டும் என்ற உணர்வு ஏற்பட்டதோ அப்படி இதை தடுக்கிறதுக்கு நீங்கள் முயற்சித்தால் நாங்கள் நேர்மையான வழியில் தான் சொல்லுகிறோம். நீங்கள் சொல்லுவீர்கள் உங்களுக்கு போய் இங்கே வாங்க இது வழியில் வச்சு போட சட்டப்படி வழியில் வச்சு போடக்கூடாது. அவை நாங்கள் காவல்துறை அழைக்கிறோட நீங்கள் கூட்டமாக அழைக்கிற போது நிச்சயமாக காவல்துறையினர் அதுக்கு நடவடிக்கை எடுக்க முன் வருவார்கள். ஆகவே சனி ஞாயிறு தினங்களிலே இப்படி இந்த மாலை நேரத்திலே உங்களால் ஒன்று கூடி அப்படி அழைக்க முடியுமானால் நன்றாக இருக்கும். இத்தனை பேருக்கு அந்த இந்த பங்களிப்பு செய்கிற மாதிரி அதையும் செய்வீர்களானால் தான் நிச்சயமாக அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் போகக்கூடியதாக இருக்கும்.
1: உண்மையில கஷ்டங்கள்லாம் இந்த பங்களிப்பு செய்திருக்காண்டு விளங்குது. ஏனென்றால் இப்போ பொருளாதார சிக்கல் எல்லா நாடுகள்லயுமே வாழ்க்கைய கொண்டு செலுத்துவது என்பது மிகவும் கடுமையா இருக்கு. சரியான எவ்வளவு இங்கம் வந்தாலும் அதுக்கேற்ற செலவங்களுக்கு காத்து கொண்டே இருக்குது ரெடிய. அதுபடியால் இதுக்குள்ளே ஒரு எவ்வளவு இருந்தாலும் ஆனால் அவர்கள் இதை செய்தது அந்த இது டிஆர்டி மேசு வைத்த விசுவாசமும் அது இந்த காலத்திலே மறந்துடக்கூடாது என்றதுதான் அவர்கள் அதை தெளிவுபடுத்தவர்கள் நிற்கிறார்கள். அதுக்கு உண்மையிலேயே நன்றிதான் சொல்லணும். அது எல்லா நேயர்களுக்கும் நன்றி சொல்லணும். எனக்கு தனிப்பட்ட ரீதியா சொல்ல முடியாது. எல்லாருக்கும் சொல்லுவார்கள் ஒரு பழமொழி இருக்கு, அடம்பன் கொடியும் திரண்டால் முடுக்கன்று. அந்த பழமொழிக்கு அமைய அவர்கள் தொடர்ந்து நல்லொரு ஒரு நல்லொரு வாழ்வு கிடைக்கணும். யார் பிள்ளை யார் தவறுன்றதை நான் சுற்றி காட்டி கொண்டு நிக்க விரும்பல. ஆனால் இந்த தவறுகளை வந்து எல்லாரும் உணர்ந்து
0: எங்களுடைய பக்கத்துல நாங்கள் நேருக்கு நேரம் வேறு வேறண்டாலும் நான் கதைக்கிறதுக்கு ரெடியா தான் இருக்கிறேன். நேருக்கு நேரம் வந்து நான் இல்லாத நேரம் கதைக்கிறத விட எனக்கு முன்னால வச்சு கதைக்க வந்தாலும் நான் தயாரா தான் இருக்கிறேன். அவரை துணி விருந்த வர சொல்லு.
1: நான் சரி
0: வந்து எங்களுக்கு பின்னால என்ன எங்கட இது எங்கேயாவது நீங்க கடைக்கு வெளியில வச்சு பாட்டு போடலுமா?
1: என்ன செய்ய நண்பர்களாகவே இருவரும் பாசம் கூடி இருந்து
0: அதை என்ன ஏமாத்தி இருக்கிறார்களே தவிர நான் ஒருவரையும் ஏமாத்தையில காலம் காலமாக ஏமாற்றி தான் இருக்கிறார்கள் நடித்திருக்கிறார்கள்.
1: நீங்கள் இருவரும் நாங்கள் இதுல மஜாக்களை நீங்கள் இருவரும் தான் நிறைய கால நண்பர்கள் சிறுவில் இருந்து நினைக்கிறேன். நான் முடியாது. நான் இப்ப வந்த விடயங்களை சொல்லுவேன். எனக்கு 35வது திருமண நாள் எங்கட பிள்ளைகள் வானலைக்கு எடுத்து வந்த அனுசரணையாச்சு அந்த June 1st திங்கட்கிழமை. அதுக்கு நிறைய நேயர்கள் வந்து வாழ்த்து சொன்னவர்கள். அவர்களுக்கு தனிப்பட்ட ரீதியாக நான்கிடவருடைய பேரும் சொல்லாமல் எல்லோருக்கும் மிகவும் எங்கள் குடும்பம் சார்பாக அந்த வாழ்த்து அனைத்து உள்ளங்களுக்கும் கூடான கோடி நன்றிகளை சொல்றோம். அவர்கள் வாழ்த்து உண்மையிலேயே முகம் தெரியாத முகங்கள் வானல் என்ற வச்சு இவ்வளவு நீர்கள் வந்தது உண்மையிலே இந்த நிறைய நண்பர்கள் கேட்டார்கள் இப்படி இவ்வளவு பேர் வர்றது எங்களுக்கு ஒரு ஒரு வானொலி இப்படி இருக்குமென்றே எங்களுக்கு தெரியலையா. பெண்ணே வந்தது எத்தனையோ பேருக்கு உண்மை தெரியாது. நாங்கள் இதுல வந்து வாழ்த்தினாக்களை நேரடியா கண்டதென்றால் ஒரு விரல் விட்டுன கூடியாக்களை தான் இருக்கும். ஆனால் நிறைய பேர் இவ்வளவு பேர் வந்து வாழ்த்தினார்கள். இவர்கள் எல்லாருக்கும் எங்கள் குடும்பம் சார்பாக கூடான கோடி நன்றிகளை அவர்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். மற்ற எந்தவித ஊதியமின்றி இந்த வானொலி இயங்க வேண்டும் என்று முன்னிற்கும் அனைத்து அறிவிப்பாளர்களுக்கும் அவர்களுக்கும் மிக்க மிக்க நன்றிகள். உண்மையிலே ஒரு வேலைக்கு போனா கூட ஒரு சாதாரண வேலையாண்டா இங்கே அடிப்படை சம்பளம் 17 ரூபாய் மேக்னாசிலேயோ இல்லாத பேக்கிங் கம்பெனிலேயே பேக் பண்ற வேலை போனாலும் அடிப்படை சம்பளம் வந்து பயங்களுக்கு உங்களோட யூரோவும் 12 யூரோ அப்படியா இருக்கும். ஒரு காரணத்துக்கு ஒரு பேக்கிங் அதுகளை கூட ஒரு அறிவிப்பாளர் பெறுமென்றால் அந்த தனிய செய்கிற அந்த ஒரு மணத்தியாலும் 2 மணத்தியாலும் இல்லை அவர்களோட நீண்ட நேரம் அவர்கள் நிற்பார்கள். அந்த அதுகளுக்கு அவர்கள் பிரியாணஞ்ச நேரங்கள் அதுகளை ஒதுக்கி ஒரு 4-5 மணத்தியாலும் சில வழிக்க வேண்டியதும் அவர்கள் எல்லாருக்கும் நன்றி. அவைகளை ஒத்துழைப்புகளை செய்கிறதாலதான் இன்றைக்கும் தச்சிக்காட்டுன்றதை நாங்கள் இலவசமா இங்க தூர நாட்டில் இருந்து கொண்டு கூட நாங்கள் கேட்கக்கூடியதா இருக்குது. அதனுடைய அந்த அறிவிப்பாளர்களுக்கும் நன்றி. மற்றும் படி சொல்றதுக்கு வேண்டும் இல்லை. தொடர்ந்து வானொலி வளர வேண்டும் எல்லாம் நீங்கள் எல்லாத்தையும் மறந்து மீண்டும் மீண்டும் இதைத்தான் சொல்லுகின்றேன். மறப்போம் மன்னிப்போம் என்ற நல்ல வசனத்தை கருத்தில் கொண்டு தொடர்ந்து இயங்க வேணும் வானொலி. எல்லாம் பழசுகளும் மறந்துட்டு ஏதோ ஒரு நல்ல நிலைமைக்கு வருவீர்கள். எல்லோரும் நேர்களும் இதால் மன சந்தோஷப்படுவார்கள் என்றதை நினைச்சுக்கொண்டு உங்கள் இருதரப்பு பிரச்சனைகளும் சுமூகமாக முடியும் என்ற நல்ல ஆசையுடனும் இந்த கம்மிலும் தரப்பும் காமாட்சி அம்பாள் துணை நிற்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விடுவார்கள். நன்றி வணக்கம்.
0: நன்றி. சரி, இங்கே தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேரை பார்க்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் தர்சன்.
0: வணக்கம்.
2: நலம் தானே?
0: நடத்தோடு உரையாடி கொண்டிருக்கிறோம்.
2: இந்த வாரம் பிறந்தா கொண்டாடிய அனைவரும் பிறந்தால் வாழ்த்து கூறிக்கொண்டு திருமண நாட்டின் பந்தங்களை ஏற்படுத்த அருண வாழ்த்து கூறிக்கொண்டு சுவசங்கங்கள் ஏற்பட்ட அருண வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டு தர்சன். நேற்றைய செய்தி பழைய செய்தியா தர்சன்?
0: இல்ல,
2: அது முதல் வந்த செய்திகள்
0: திங்கக்கிழமை
2: திங்கக்கிழமை செய்தி கேட்டேன் உங்கள்ட்ட திங்கக்கிழமை செய்திகள் என்று கூறிக்கொண்டு அதான் அந்த பெரிய கோழி என்ன அந்த சண்டைக்கிண்டு வளர்க்குற கோழி அது நாங்கள் வைத்திருந்தாங்க ஜாழ்பரத்துலேருந்து அப்பாவோட அந்த எனக்கு அந்த ஏஆர்ஐ மனுஷன் அது ரீஜினல் மேனேஜர்னா அது இது என்ன தமிழ் பதினஞ்சா சார் ரீஜினல் மேனேஜர் ரீஜினல் மேனேஜர்
0: ரீஜினல் மேனேஜர்
2: ஏஆர்ஐ வந்து
0: பிராந்திய முகாமையாளர்
2: உதவி ஏஆர்ட உதவி என்ன சரியா உதவி அவற்று
0: பிராந்திய முகாமையாளர் சரி சொல்லுங்க
2: உதவி உதவி உதவி சரியா அவர்
0: அவர்கிட்ட அர்த்தத்தை சொல்லுங்க அங்கால
2: ஏஆர்எம் உதவி ஆர்எம் ஏஆர்னா உதவி என்ன அப்ப அவற்றைத்தான் அப்பா சொல்லிவிட்டு குளம் இந்த ஜாழ்பணத்துல கொண்டு இந்த கோழி கோழியை வளர்க்கிறான் சொல்லியிருந்தார். அது பார்க்க மயில் மாதிரி இருக்குமா தர்சன் சரியா பார்க்க அந்த மயில் மாதிரி இருக்குமா அந்த போட்டுக்கோழி வந்து சாம்பல் நிறத்துல இருக்குமா அந்த கலப்பு இனம் வந்து கருப்பா இருக்கும் அந்த பேட்டு கோழி வந்து அப்படி அப்படியான ஒரு கோழியை நாங்கள் வளர்த்துருந்தாங்க ஊர்ல இருக்கும் போது, அந்த பேர் ஞாபகம் இல்லை, அந்த கோழியத்தான் நாங்கள் வைத்திருந்தாங்க. அப்புறம் அது கலப்பினமா வேற இடங்கள்லாம் போய் அந்த அப்படியான இதெல்லாம் நடந்த தசம் என்று கூறிக்கொண்டு வேறு தசம் நன்றி வாழ்த்துக்க பாராட்டுக்க நன்றி வணக்கம்
0: நன்றி. ஹலோ, இங்கே தொடர்ந்து வந்திருப்பதை பார்க்கலாம். வணக்கம் வணக்கம் வணக்கம். காத்திருப்பவர் இங்கே அவருடைய தொலைபேசிய இணைப்பில் ஏற்படவில்லையா? தொடர்ந்து வந்திருப்பவர் வணக்கம் வணக்கம்.

0: வணக்கம்.
1: இல்லையா, வணக்கம் தர்ஷன், புஷ்பவ விஸ்வநாதன் கதைக்கிறேன்.
0: வரவேற்றுக் கொள்ளுகிறோம்.
1: ஓம், என்னது சகோதரியின் தாவுக்கு மனதாவம் தெரிவித்த எல்லோருக்கும் வானலைக்கும் நன்றி கூறுகிறேன். நரண அறிவித்தல் எல்லாம் தந்திருந்தார்கள், வாசித்திருந்தார்கள், அதுக்கு நன்றி கூறிக்கொள்கிறேன் தர்ஷன். நான் இந்த போன கிழமை தான் வந்தேன் கனடாவில் இருந்து. எனவே எல்லோருக்கும் நன்றி கூறி இந்த எங்களோட வானொலி பற்றி எல்லா கதைகளையும் அம்மா ஜோய் சரி அம்மாவிட இருந்தான்னு அறிந்து கொள்ளக்கூடியதா இருந்தது. கேட்ட பொழுது கவலையாக இருந்தது. இவ்வளவு பெருந்தொகையை இழந்து இழக்க வேண்டி இவ்வளவு செய்ய வேண்டும் என்று கேட்க உடனே உதவி கரம் கொடுத்த எல்லோருக்கும் இந்த விலையில் நான் நன்றி கூறுகிறேன். எங்களால் இயன்ற அளவு நாங்கள் உதவிகள் செய்வோம். இப்பொழுதும் இந்த வானொலி இருக்க வேண்டும். நான் அங்கிருந்தே உங்களுக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருந்தேன் தர்ஷன், கிடைச்சதா? ஆ, சரி. நீங்கள் கூறியது போல அந்த சனி ஞாயிறு பிரான்ஸ்ல இருக்கிற அனைத்து நேர்களும் ஆக சேர்ந்து இப்படி நீங்கள்
0: வந்தார்கள் முடிவு கட்டலாம். கூட்டமா சேர்ந்து அப்படி இல்லையா நேரடியாய் காவல்துறையிட போய் இங்க வாங்க, நாங்கள் தலைவர்களதா நீங்க தலைவர்களதான் கேட்டோம்டா ஒரு முடிவுக்கு வரும்.
1: நிச்சயமாக அவர்கள் செய்தார்கள். நிச்சயமாக அங்கே பல நேர்கள் வந்திருந்தார்கள் என்று அறிந்தேன். எனவே அத்தனை உறவுகளும் இன்னும் பலரும் வருவார்கள். அனைத்து கடைகளில் உரிமையா அவர்களும் எங்களோட வாடிக்கையாளர்களை அனுப்பி அவர்கள் எல்லோரும் வந்து ஒரு கை கொடுக்க ஒன்று தமிழுக்காக இப்படி ஒரு வானொலி இத்தனை ஆண்டுகளாக சென்று கொண்டிருக்கிற பொழுது நாங்கள் எல்லோரும் இந்த ஒரு நல்ல ஒரு காவல் இங்கேனா நானும் வந்து விடுவேன். எனக்கு வருவது கடினம் தானே தர்ஷன். எனவே கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் தங்கள் உறவுகளுக்கு தெரியப்படுத்தி இப்படியான நல்ல ஒரு காரியத்தை செய்ய முன்னுக்கு வர வேண்டும். சீக்கிரமாக நேரத்தோடு வருகிறவர்களையும் இடையில ஒரு ஆயத்தப்படுத்தி வர சொல்லி கேட்டு செய்யலாம் என்று என்பாக கேட்டுக்கொள்கிறேன். எல்லா உறவுகளையும் வேண்டிக் கொண்டு உங்களுக்கும் கூட பணிக்கு பாராட்டுக்கள்.
0: நீங்கள் உரையாடுகின்ற போதுதான் இப்ப ஞாபகம் வந்தது என்னண்டா, இப்ப இலங்கையில இருந்து யாராவது உறவினர்கள் அவர்களை வெளிநாட்டுக்கு கூப்பிடுவதற்காக சில மோர்கள் வந்து ஓமண்டு சொல்வார்கள், சொல்லி அதாவது சட்டபூர்வமாக கூப்பிடுற மாதிரி நாடகம் போடுவார்கள். அப்ப உங்களுடைய வங்கியில இவ்வளவு காசை போட்டு வச்சிருக்க வேணும், அதையெல்லாம் காட்ட வேணும் என்று சொல்லிட்டு இப்ப இந்த தூதுராலயத்தில இருந்து உங்களுக்கு ஒரு கடிதம் வர மாதிரி நேரம் எடுக்கிறதுக்கு ஒரு லிங்க் அனுப்புவார்கள். அதை நீங்க கிளிக் பண்ணா பின்னர் அவர்கள் நீங்கள் அமத்தமத்த போவாத அப்ப அவர்கள் சொல்வார்கள் தாங்கள் இந்தாங்க இதையே செய்யறோம் என்று சொல்லிட்டு உங்களுடைய வங்கி இலக்கங்களை கேட்பார்கள். அதை கொடுத்தா முழு பணத்தையும் இப்ப ஒருவர் வந்து 17 பேர் பணத்தை எடுத்துக்கொண்டு ஓடி வந்துட்டார். ஆனா அவர் பிரான்ஸ்ல இருந்து பேஸ்புக்ல எல்லாம் போட்டிருந்தார் தான் இங்க வந்ததுக்கு பிறகுதான் காசு அதெல்லாம் போட்டிருந்தார்கள். ஆனா அதை காவல்துறையினர் பார்க்கிற போது அவர் தொடர்பாக எதையுமே கண்டுபிடிக்க முடியல. அந்த தேடுதலின் போது அவருடைய படம் வந்து அது சரியா தெளிவா இல்ல. இலங்கை அந்த காசை ஏமாத்தி போட்டு வெளிக்கிற போது இலங்கை விமான நிலையத்தில இருந்து வெளிக்கிட்ட படம் மாத்திரம் இருக்கிறது, அதை வச்சு சரியா கண்டுபிடிக்க இல்லாமல் இருக்கு. வந்து என்னண்டா இப்படி கடைசி மட்டும் இந்த காரணம் கொண்டும் உங்களோட வங்கிய அவர்கள் கையாளுறதுக்கு விடாதீர்கள். ஆனா அவர்கள் நம்பத்தக்க மாதிரி தூதுராலயத்தில இருந்து கடிதம் வர மாதிரி எல்லாம் செய்வார்கள். அப்ப நீங்க அதெல்லாம் சரியான முறையில் நடக்குது. மற்றது அவர் சொல்லுவார் என்னண்டா இறங்கினதுக்கு பிறகுதான் தனக்கு காசு உண்டு, தனக்கு ஒரு சதமும் தர தேவையில்லை, இறங்கினதுக்கு பிறகுதான் ஆனா நீங்க விசாவோடு தான் போறீர்கள், எந்த விதமான இதுவும் இல்லை என்று எல்லாம் சொல்லி நம்ப பண்ணி பின்னர் அவசரமாக தூதுராலயத்துக்கு உடனடியாக நீங்க நேரடி சந்திப்புக்கு சந்திப்பு எடுக்க வேண்டி இருக்குது. உடனடியாக அதை வேலை செய்யலையேண்டா இந்த என்னட்ட விடுங்க நான் எடுக்கிறேன்டா அவரே உள்ளுக்கு வந்து எடுக்கிற மாதிரி உங்களோட பணம் முழுவதையும் எடுத்துக்கொண்டு
1: போயிருவேன்.
0: அந்த விஷயத்துல நீங்க கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் உங்கள் உறவினர்களுக்கு இதை தெளிவுபடுத்துங்கள். அவர்கள் நம்பத்தக்க மாதிரி சொல்லுவார்கள் இப்ப இந்த விதமான காசும் தேவையில்லை, தான் ரூமேனியாவுக்கோ அங்கேயோ அங்க போனதுக்கு பிறகுதான் தனங்களுக்கு காசு தர வேணும், அதுக்கு முதல் ஒரு சதம் கூடி தரவில்லை தர தேவையில்லை என்றெல்லாம் நம்பத்தக்க மாதிரி பேஸ்புக்ல எல்லாம் விளம்பரங்கள் எல்லாம் போடுவார்கள், வாட்ஸ்அப்ல எல்லாம் நேரடியா வந்து பேசுவார்கள் எங்களுக்கு ஒரு சதமும் காசு தர தேவையில்லை இறங்கினதுக்கு பிறகுதான் கல்விக்காக அதுக்காக என்றெல்லாம் சொல்லி உங்களை நம்ப வைப்பார்கள். அப்ப அது தயவு செய்து ஏமாந்து விடாதீர்கள். பலர் பல மில்லிய

0: ரூபாக்களை இழந்திருக்கிறார்கள். அதுவும் உங்களுக்கு தெரியும் தானே, அங்க உள்ள மக்களுடைய நிலைமை, வீடுகளை வித்து, காணிகளை வித்து, எல்லாம் வித்துத்தான் அப்படி பணத்தை கொடுக்க அவர்கள் சுருட்டி கொண்டு ஒரு நேரத்தில் 17 பேர் காசோடே ஒருவர் ஓடிவிட்டார்.
1: தர்ஷன், நீங்க இது சொன்ன உடையே தான் நான் ஒரு கதை சொல்லணும். சென்றவரிடம் சொந்த உறவுகள் உருவாத்து அங்க நினைக்கிறேன் எங்கட பண்ணைக்கு கிட்டே இருக்கு, நான் வாழ்ந்துறேன், அது கிட்ட ஒரு பிள்ளை எனக்கு எங்களுக்கு ஓட்டோ கொண்டு ஓடி திரிகிற பிள்ளை 60 லட்சத்தை கொடுத்துட்டேன். ஒரு ஆளுக்கு கனடா நாட்டில் இருக்கிறாள், கூப்பிடுவேன். 3 வருஷமா கூப்பிடுறேன், அங்க கூப்பிடுறேன், அது சொந்த உறவுன்னு சொல்லி கூப்பிடுவோம். அந்த பிள்ளையே சரியான இனியிலே இதான் வந்துட்டு எனக்கு ஒரு மூளை வந்தது. அவரோடு எடுத்து நான் நம்பரை தான் கொண்டு வாங்கி கதைப்போம் கொண்டு அந்த அவரோட கதைத்தேன். அந்த கனடாலே அவரை சரியான பிசி மீட்டிங்ல அட்டன் பண்றோம் அப்படி இப்படி வந்து அவர்கிட்ட இங்கிலீஷ் அரவாசி தமிழ் நடத்தினேன். நான் சொன்னி வாங்கோ இந்த பிள்ளை தற்கொலை செய்து தற்கொலை செய்யறதுக்கு வேண்டி இப்ப ஹாஸ்பிட்டல் அவனை வச்சிருக்குது. சரியான அந்த கவலையான இதுல நான் சொன்னேன், அந்த பிள்ளை இப்படி எனக்கு ஓட்டோ விடுறவர் இப்படி தண்டிட்டார், நீங்கள் உடனடியா அவருக்கு ஒரு காசை கொடுத்த உயிரை காப்பாத்துங்கோ, சொந்தக்கார பிள்ளை சொல்லி கேட்டு ஆளாத புரிய அழுது உண்மையாவே நடிக்க சொல்லிட்டேன். உண்மையாவே ஹாஸ்பிட்டல் இருக்கிறார் தன் அவரும் அப்படியே நடிச்சதால தர்ஷன் 30 லட்சம் காசு உடனடியா அனுப்பிட்டார். மிச்ச காசு இதுவரைக்கும் கேள்விக்குறி. அப்ப நான் 2 மிச்ச காசுக்கு கேட்போம் பண்ணுவேங்க. அவன் சொல்லு நோ என்ன பேஸ், உங்களுக்கு மரியாதை வந்து மதிப்பு தந்து தான் இவ்வளவு செய்தேன். நான் இனிமேல் இந்த நம்பரை நீங்க கால் பண்ணி நீங்கள் ரெண்டா உங்களோட மரியாதை எல்லாம் போயிடும், நான் கதைக்கிறது வேற மாதிரி இருக்கும் அப்படி இப்படி ஒன்று இதாக கதைக்க தொடங்கிட்டேன். அப்போ இந்த வருஷப்பில் அந்த பிள்ளை கேட்டு கொண்டு இருந்தேன், அதுக்கு பிள்ளை அந்த பிள்ளை சொல்லிச்சு, அம்மா நீங்கள் இதுக்கு மேலே கதைக்க போகாதீங்க விடுங்கோம்மாண்டு. அப்போ 30 லட்சத்தோட அந்த பிள்ளை இப்போ இறங்கி கொண்டிருக்குது. அந்த தாயை தாப்பனெல்லாம் இந்த நகையில வித்து தான் அந்த காசு கொடுத்தது. இப்ப ஒரு
0: ஹோடியாண்டு பிறந்த நாள்களை மறந்து போனீங்க போறக்கு கேதுவுக்கு எல்லாம் இன்று பிறந்த நாள்
1: தூக்கத்தில் இருந்த கனடா நேரத்தில இருந்து எழும்பாததுல எனக்கு தெரியல. இருந்தாலும் கேது வந்து தொடர்ந்து வானொலியில் என்று வர்றாரு. கோயிலுக்கும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள், ஜெகனண்ட பிள்ளைகளுக்கு பிள்ளைக்கும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள், மற்றும் யாராவது கொண்டாடி இருந்தால்
0: வேறும் பலருக்கும் இருக்க வேணும் நினைக்கிறேன். என்று கேது அவர்கள் வேறே மாதிரியோ குறிப்பிட்டிருந்தார்கள் என்று தன்னோட பிறந்த நாள் கொண்டாடுபவர்கள் இன்னும் 2-3 பேர் சொல்லி இருந்தார் மறந்துவன்.
1: பத்மராணி எப்படியாவது வந்து கூறியிருப்பா, வதனா கனடாக்கு திருமணம் வீட்டை ஒன்று சென்றிருக்கிறா போல இருக்குது. அப்போ பத்மராணி வந்து கூறியிருப்பான்னு நினைக்கிறேன்.
0: எங்களுடைய குணநாயி அக்கா அவர்கள் அவர் என்ன?
1: ஓ, அவரும் சென்று விட்டேன்.
0: அவரும் போயிட்டாரா
1: கனடா? போயிட்டா. அங்கிருந்து நேற்று உரியாடி இருந்ததை கேட்டுக்கொண்டிருந்தேன். நான் கேட்டிருந்தேன் வதனா வந்து பங்கு வெட்டி இருந்தவா. அப்ப கனடால இருந்து வந்து கதைத்துக் கொண்டிருந்தவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தான். எனவே அனைவருக்கும் இனிய பிறந்த நாள் திருமண நாள் வாழ்த்துக்கள். கேது மீண்டுமாக அவருக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இப்ப நேற்று எப்பொழுது எங்கள்கிட்ட பிலிப் தேவாவோடு வந்து உரையாடி இருந்தேன். நான் அதான் முதல் முறையாக வந்து வந்ததுக்கு கண்டு கதைத்திருந்தேன். அவரும் தொடர்ந்து ஆரோக்கியமா இருக்கணும், குரல் ஆரோக்கியமா இருக்கு, அவர் ஆரோக்கியத்துல கவனம் எடுக்க வேணும் என்று அவரையும் கேட்டுக்கொண்டு
0: மன உளைச்சல்கள் அதிகம் அவருக்கு.
1: ஏ, அப்படி உளைச்சலான சிரிச்சு சந்தோஷமா கதைச்சார். யாராவது ஒரு நல்ல நம்பிக்கையானவரோட மனம் விட்டு பேச வேணும். அவர் மன உளைச்சல நெஞ்சுக்குள்ள வச்சிருந்தா தான் தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாம் வரும். எனவே மன உளைச்சல வைத்திருந்து கொண்டு டாக்டர் கொடுக்குற மருந்தை விட வேற மருந்துகள் எடுக்காமல் டாக்டர்ட மருந்தை மட்டும் பாவிச்சு சுகமா இருக்க வேணும்னு வேண்டிக்கொண்டு எங்கட அக்காண்ட மகன் தவறின் அக்காண்ட மகன் நான் தான் வளர்த்து விட்டது. அவருப்ப
0: கனடாவிலேயே இல்ல, நீங்க போய் வந்தது?
1: ஓ,
0: கனடாவிலேயே இல்ல,
1: கனடாவிலேயோ கனடா தான் போய்.
0: எத்தனை வயது அவருக்கு?
1: மகனுக்கு, அக்காண்ட மகனுக்கு இப்ப 52. நாலு பிள்ளைகள், நான் மூன்று பிள்ளைகள், அழகான வீடு இந்த வடிவா எல்லாம் இருக்கிறார். ஒரு சின்ன ஒரு கவலை என்னோன்னா டக்காண்டு குடிக்கிறது, பேசவும் விளங்கு இல்லை, பேச்சு நல்லா கொடுத்துட்டு வந்தேன் பேச்சு. பார்க்காத அவர் அதை நினைச்சு வச்சு குடிச்சு கொண்டிருக்காங்க. இவங்களெல்லாம் தேவையில்லை, இதுக்கு பதிலாக வேறு என்ன செய்யலாம் என்று பேசி விதண்டி போட்டு வந்தேன். எனவே முடியாக பழக்கங்கள் இருக்கிறவர்கள் எல்லாம் மாறுவோம் உடைய கேட்டேன். யாரு திரும்பவும் தொடங்கிட்டார் என்று சொல்லி அறிந்தேன். இனி அவரோட கதைக்கிறேன் என்று இருக்கிறேன், என்ன செய்யறது, இவ்வளவோ சொல்லி ஆறுதல் வேண்டி போட்டு வந்தும் அவர் சொல்லுக்கு காட்டி ஒடிஞ்சு இயலாது தர்ஷன். எனவே எல்லோரும் வாழ்ற காலத்துல சந்தோஷமா குடும்பத்தோட சேர்ந்து சரியா வாழ வேணும்ன்றுதான் எல்லாரும் விரும்புவார்கள். எனவே அவர்கள் நல்ல மாதிரி ஆரோக்கியமா இல்லாம இருக்க வேணும் வேண்டி தர்ஷன். நீங்களும் அந்த நேரத்தோடு கதைத்து நேர்களோடு கதைத்து இதனை
0: தொடர்பு
1: சாரதி, நீங்கள் தொடர்ந்து அதை செய்யுங்கோ. வார கிழமையோ உங்களுக்கு தான் இதுக்கு மேல நாள் பிந்தி போகாமல் செய்த ஏதாவது துணையாக எல்லாரும் ஆர்ப்பாட்டத்துக்கு அனுசரணை செய்ய ஒன்று வேண்டிக் கொள்கிறேன். நண்பாக நேர்கள் ஓடி வந்து விடுவார்கள், அவர்கள் மறுக்க மாட்டார்கள். கலையை தேடி வந்து பணம் கொடுப்பதாக கேட்கும் பொழுது இவ்வளவு ஆசையாக,
0: அதுல வந்து எனக்கு சரியான மன வருத்தம் என்னண்டா, எங்களுடைய நேர்கள் வந்து மிக மிக கஷ்டப்பட்டவர்கள். அப்ப அவ்வாறு கஷ்டப்பட்டவர்களிடமிருந்து பணத்தை பெறுவது எங்களுக்கு கடவுள் சாபம் போடுறாரோ இல்லையான்ற பயம் இருக்கு எனக்கு.
1: அது அப்படியே இருக்காது. நீங்க ஒரு பொது இதுதானே, ஒரு சமூக சேவைக்குத்தானே அவர்கள் விரும்புகிறார்கள். நிச்சயமாக நீங்க சொன்னது மாதிரி பலிக்கும் தர்ஷனங்க இருந்து பாருங்க, இந்த பணம் எல்லாம் சரியாகி வந்து நீங்க அதை திருப்பி கொடுப்பீங்கள். ஏனென்றால் நம்பிக்கையாக செய்கிற காரியங்களுக்கு இப்படி போவது திருமணமாக மாற்றப்படாது. நடந்த சூழ்நிலை பாருங்கோ, எல்லாம் நல்லது கிடைச்சு நீங்கள் எல்லாவற்றையும் கூட மன கவலை இல்லாமல் எல்லாத்தையும் திருப்பி அவர்களிடம் கொடுப்பீங்கள். அந்த இது வேற வேணும் என்று வேண்டிக் கொள்கிறேன் தர்ஷன்.
0: சந்தர்ப்பம் எங்களுக்கு அமையும் என்ற நம்பிக்கை இருக்கு. பாப்போம்.
1: நிச்சயமா நிச்சயமா நீங்க செய்வீங்க. உங்களுக்கு தான் எவ்வளவு பக்கம் எல்லாம் தெரியும், உங்களோட பெரிய எங்களுக்கு தெரியும் தானே. சென்ற வியாழக்கிழமை அந்த சுப்பிரமணியம் என்ற ஒருவரோடு நேர்கண்டு கொண்டிருந்தீங்கள் தானே, அந்த பிள்ளையே சொல்லுதே உங்களை பற்றி. அந்த மாதிரி
0: அண்ணம்மா படமோட வந்தவரா?
1: படமோ படம்
0: அண்ணம்மா படம்.
1: உங்களாலதான் இந்த தியாட்டி வானொலியாக இந்த திரஜ அந்த தியேட்டர் ஃபுல்லாகினதுன்னு சொல்லி அந்த பிள்ளை பெருமையாக கதைச்சிது. வானொலியை பற்றி கதைச்சிருந்தார், உங்களை பற்றி கதைத்திருந்தார். எனவே நீங்கள் தைரியமா இருங்கோ, திடமா இருங்கோ, பல ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு வாங்கோ. நல்லது நடக்க வேணும், எல்லோருக்கும் தைரியத்தை தர வேணும், அனைத்து அறிவிப்பாளர்களுக்கும் தைரியத்தை தர வேணும். ராஜா நான் பாருங்கோ, ஒரு கொஞ்ச நாள் தானே வைத்தியசாலையால வந்து வீட்டுல இருந்துட்டு ஓடி வந்துட்டேன். ஏன்
0: நண்பர் ஒருவர் சொன்னார், முந்திய விட அவற்ற குரல் இப்ப நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு
1: கண்ணூர் விடக்கூடாது அப்படித்தான் இருக்குது. நான் கேட்ட அளவில் அதை நாங்கள் நேரடியாக சொல்லி கண்ணூர் விடக்கூடாது சொல்லாம.
0: வானொலிக்கு வாரதில்லை, நிகழ்ச்சிகள கேப்பார். அப்ப இன்று ஒரு இடத்துக்கு போற இடத்துல அவரை சந்திச்சேன். அப்ப அவர் சொன்னார், இப்ப முந்திய விட நல்ல இதா இருக்குன்னு சொல்லி அவருடைய குரல்
1: எல்லாம் நல்லா தான் இருக்குது. அப்ப அப்படி பட் அந்த அறிவிப்பாளர்களே துடிக்கிறார்கள். அப்ப நேர்கள் எப்படி இருப்பார்கள்? அறிவிப்பாளர்கள் இது போக போதா விட்டுட்டு பேசாம இருப்போம் முடியல, அவர்கள் துடிக்கிறார்கள் என்ன. எனவே எல்லாரும் சேர்ந்து அந்த வார்த்தாட்டத்தை கூடிய
0: தேவி மகாலி எல்லாம் அவர் ரகு அவர்கள் தானாகவே ஒளிபரக்கிய கொண்டு வந்து எல்லாரும் பேச விடயங்களை வந்து தெளிவாக சொல்லக்கூடிய வகையில எல்லாம் செய்து தந்திருந்தார்கள்.
1: நன்றி, அவர்களுக்கு நன்றி சொல்ல உடனே நிரம்ப உறவுகள் வந்தது என்று அதை விட இவ்வளவு பிரான்ஸ் நாட்டு உறவுகள் நல்லா காய்க்காரன் வைத்திருக்கிறார்கள்.
0: நாங்கள் எதிர்பார்க்காத அளவிலே பெரிய அளவிலே வந்திருந்தார்கள்.
1: எனவே உண்மையிலே நான் முகமறியாத உறவுகளாக இந்த மல்லகன் ரவி அவர் கூட எனக்கு அழைத்து எனக்கு ஆறுதல் சொல்லி இருந்தேன். நான் கனடாவில் இருந்த பொழுது இவர்கள் எல்லாரும் எல்லாம் கேட்டு கொண்டிருக்கிறார்கள் தர்ஷன். அவர்கள் இந்த அன்புக்கும் எல்லாருக்கும் தேடி அடித்து விளையாடியவர்களுக்கு நான் நன்றி கூறுகிறேன்.
0: கூசம்பில்லும் ஒருவர் உங்களை மாதிரி தான், உங்கள மாதிரி ஒருவர் தான் கூசம்பில்ல இருக்கிறவர். ராஜா எனக்கு அடிக்கடி அடிச்சு சொல்லி கொண்டிருப்பார், அவர் வரட்டாம் வரட்டாம் வரட்டாம். எனக்கு அப்படியானவர்கிட்ட போய் ஆசை வாங்குறதுல எனக்கு சரியான சஞ்சலமாக இருக்கிறது மனதுக்கு.
1: நீங்க திரும்ப குடுக்க போறீங்க தர்சனங்கள் பாருங்க, நீங்க குடுப்பீங்க திருப்பி, நல்ல இது உங்களுக்கு வரும், நல்லா இருக்கு வந்து சேரும்.
0: எங்களுடைய அறிவிப்பாளர்கள் எல்லாம் பெரிய பணக்காரர்களே கிடையாது, சின்ன சின்ன வேலைகளை செய்து கொண்டுதான் அர்ப்பணிப்போடுதான் இங்கு வருகிறார்கள். ஒவ்வொருத்தரையும் பாருங்கள், எவ்வளவு தூரத்தில இருந்து வர்றார்கள், எவ்வளவு அவர்களுக்கு மாதாந்தம் செலவு வரும், மற்றது அந்த அந்த இந்த நேரத்தை இங்கு செலவழிப்பது, மற்றது இந்த இடையூறுகள் அவமதிப்புகளுக்குள்ள வானொலி செய்வது என்பது உள ரீதியாக இவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தும். எங்களையும் எங்களை பயன்படுத்தி, எங்களை வானொலியை பயன்படுத்தி எல்லாம் காலூண்டிட்டு எங்களுக்கு முதுகில ஊத்துறதுண்டா இப்படியாக இருக்கும். அப்படி இல்லையண்டா இருக்க நேரம் வந்து சொல்ல சொல்லுங்க. அப்போ எங்களை வானொலிய மற்றது எங்களுடைய எங்களுடைய பங்களிப்பு இல்லை, எங்களுடைய அர்ப்பணிப்பு இல்லை, எங்களுடைய தியாகம் இல்லை, இவங்களுடைய சொந்த இவங்களுக்கு சொந்தக்காரர் இருந்தாலே அவங்க நாங்கள் அளவு செய்த அளவுக்கு இவங்களுக்கு செய்திருக்க மாட்டாங்க. அப்படி சொந்தக்காரனே தன் வீட்டை ஓடிக்கொண்டு போகாமல் இன்னொரு வீட்டில் விட்டுட்டு போனவன் ரெண்டாவது வந்து இந்த தன் வீட்டில் விளையாட்டை காட்டிடுவாங்க.
1: நண்பர்களாக சொந்த உறவுகளாக நீங்க இருந்தீங்க, என்னடா அப்படி நடந்துட்டு கண்ணூர் கொண்ட மாதிரி இப்படி வந்துட்டு என்னவோ மனம் இறங்கி கேட்டு கொண்டிருந்தால் மனம் இறங்கி இது இதோட நிப்பாட்டிட்டு
0: அதெல்லாம் வந்து அது எப்படி என்றது காலம்தான் பதில் சொல்லும். பொருங்கள்,
1: நன்றி,
0: நன்றி. சரி, இங்கே வைபரூடாக வந்திருப்போரை பார்க்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம்.
2: டிஆர்டி தமிழ் ஒலி நேயர்களுக்கும் அறிவிப்பாளர்களுக்கும் வணக்கம். நாங்கள் கிளிநொச்சியில இருந்து பேரம்பலம்
0: ஞானவங்க. தாயத்தில இருந்து வந்திருக்கிறீங்க?
2: ஆமாம், கிளிநொச்சி தாயத்தில.
0: ஆமாம்.
2: மேலே எங்களுடைய அந்த தாய மக்களுக்கு பணியாற்றுகிற வானொலிகளில் முக்கியமான வானொலியாக நாங்கள் கருதுகிறோம் டிஆர்டி தமிழொலி. தமிழுக்கும் தமிழர்களுக்கும் நல்ல தொண்டை இன்று வரை தொடர்ந்து நான் நினைக்கிறேன். 30 ஆண்டுகளை தொடுகின்ற தூரத்தில் தூரத்திலே அவர்கள் வந்து நிற்கின்றார்கள். இந்த நேரத்தில் உண்மையிலேயே இந்த வானொலிக்கு ஏற்பட்ட இடையுறையிட்டு நாங்கள் வருந்துகிறோம் பார்வையிட்ட மக்கள் சார்பிலே. மேலே எங்களுக்கு மிகப்பெரிய பணியை செய்திருக்கிறார்கள், அதே போல் தான் பலருக்கு இந்த சமூக பணியை எமது மக்கள்.
0: நாங்கள் யுத்தம் முடிந்தவுடன் திரவியநாதன் அவர்களுடைய தலைமையில வந்து பல்வேறுபட்ட பணிகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதனால இவ்வளவு சிக்கல்களையும் பேர்ந்து பின்னால் நாங்கள் சந்திக்க வேண்டி ஏற்பட்டது. ஆனால் எங்களால் முடிந்த உதவிகளை எங்களுடைய நேயர்கள் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் செய்திருக்கிறார்கள். அதற்காக எங்களுடைய நேயர்கள் பெரிய பணம் படைத்தவர்கள் அல்ல. அடிப்படையில்
2: நாங்கள் இதில் அறிகிற பொழுது அப்படித்தான் அவர்களுடைய உண்மையில
0: அவர்களையெல்லாம் சந்திக்கிற போது அவர்களுடைய பொருளாதார நிலைமையை நீங்களே தெரிந்து கொள்ளலாம். அவ்வளவு கஷ்டத்துக்கு மத்தியில வந்து மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேணும் என்ற மனப்பான்மை உடையவர்கள் நாங்கள் நின்று பிடிக்கிறோம் என்று சொன்னா அவர்கள் இந்த வானொலியிலே வந்து பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அவற்றையெல்லாம் அனுசரண நிகழ்ச்சிகளாக கொண்டு வருவது. இப்ப நீங்க எல்லாரோடும் பழகி பார்த்திருப்பீங்க தானே ஓரளவு
2: நேர்களோட?
0: தங்களுடைய பெயரை சொல்லாமலே உதவி செய்தவர்கள் இருக்கிறார்கள். இங்கே ஃபின்லாண்ட் மூத்தி இங்கே ஜெர்மனியில இருந்து அவர்கள் எல்லாம் தங்களுடைய பெயரை சொல்லாமலே எவ்வளவு உதவிகள் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள்.
2: மேல அவர்கள் இவர் தர்சனா சொன்னது போல எங்களுக்கு கூட இந்த டிஆர்டி தமிழொலி கூட ஒரு காணியை வாங்கி தந்து எங்களுடைய உணவு நெருக்கடியை குறைத்திருக்கிறார்கள். அதோடு தொடர்ந்து நேரடியாக அந்த
0: வேறு வேற உதவிகளையும் அவர்கள் தாங்களாகவே உணர்ந்து அங்க நேரம் வந்து பார்த்துட்டு தாங்களாகவே உணர்ந்து செய்து கொண்டுதான் இருப்பார்கள். ஆனா அதுக்காக அவர்கள் பொருளாதார வசதி படைத்தவர்கள் அல்ல.
2: உண்மையிலேயே இந்த பானலுக்கு ஏற்பட்ட நெருக்கடியை உண்மையிலே ராஜா அண்ணா சிங்கமூர்த்தி அண்ணா எங்களுக்கு அறிய தந்திருந்தார். அதுக்கு பிறகுதான் கூடுதலாக அதை அவதானித்திருந்தோம் உங்களுடைய சிக்கல்கள் தொடர்பாக. பிறகு அறிவிப்பாளர்கள் எல்லோரும் கதைத்ததையும் நாங்கள் அறிந்திருந்தோம். இப்படி இந்த நெருக்கடியில் இருந்து உண்மையிலேயே விடுபட வேண்டும், விடுபடுவீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆனால் ஒரு அறிவுரையாக அல்லது ஏதோ ஒன்றாக நாங்கள் கருத சொல்ல விரும்புகிறோம். இனி இந்த நம்பிக்கை துரோகங்களுக்கு இடம் கொடுக்காது, சரியான முறையில் ஒரு ஒழுங்குக்கு ஏற்ப ஒரு நிறுவனமயமாக்கப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு பணியை நீங்கள் எச்சரிக்கையோடு செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகிறோம். இந்த நேரத்தில் எங்களை மற்றது எங்களுடைய பங்கும், அதாவது கன்னி விழிப்புல நெட்வொர்க் சங்கம் அல்லது இந்த பார்வையிட்ட மக்கள் சார்பிலே நாங்களும் உங்களுக்கு உதவ தயாராக இருக்கிறோம். என்ன வகையில் உதவ வேண்டும் என்பதை நீங்கள் அறிய தந்தால் நாங்களும் இந்த வானொலியினுடைய நிலைவரான தன்மைக்காக நீடித்து நிலைக்கக்கூடிய ஒரு
3: நீங்கள் உதவி செய்யலாம். உங்களுடைய கலையகத்தில் இருந்து ஒரு 2 மணித்தியாலமோ அல்ல 3 மணித்தியால நிகழ்ச்சியை நீங்கள் நடத்துவீர்கள், ஆனால் அதை நாங்கள் இங்கே ஒளிபரப்பக்கூடியதாக இருக்கும். அப்ப மக்களுக்கும் உங்களுக்குமான நெருங்கிய உறவு ஏற்படும்.
2: ஒழுங்கை எதிர்காலத்திலே உண்மையில செய்யறதுக்கு நாங்கள் அணியமா இருக்கிறோம். எங்களிடம் நிறைய கலைஞர்கள்
3: அந்த கலைஞர்களுக்கும் வந்து சந்தர்ப்பம் கொடுத்ததாவது, மற்றது அவர்களுக்கும் எங்களுடைய நேயர்களுக்கும் இடையிலான நெருங்கிய நட்பு, இப்ப எங்களுக்கும் நேயர்களுக்கும் இருக்கிற நட்பு மாதிரி உருவாகும். அப்ப அது அது வந்து பலமாக இருக்கும். இப்ப அன்றைக்கு தேதிமாரில் நடந்த நிகழ்வுகளை பார்க்கிற போது நாங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பெருமளவில் வந்தார்கள். சில பேர் வரன்சியன் என்ற இடம் இங்கே பிரான்ஸ்ல இருந்து 380-400 கிலோமீட்டர் கிட்ட அங்கிருந்து கூட வந்தார்கள். அப்ப அதுக்கு காரணம் என்னென்றா எங்களுடைய நிகழ்ச்சிகளை தினமும் கேட்பது, அவர்களும் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வது, அந்த வானொலியின் பங்களிப்பு. அது மாதிரி நீங்களும் தினமும் இல்லாட்டிலும் வாரத்துக்கு 2 நாளோ 1 நாளோ அப்படி ஒரு நிகழ்ச்சியினூடாக நேர்களை இணைத்து, அதை பின்னர் நீங்கள் தினமும் அங்கேயே பலரையும் கேட்கத்தக்க மாதிரி மாற்றிக்கொண்டால் உங்களுக்கும் தேடல்கள் கூடவாக இருக்கும். மற்றது இளம் தலைமுறையினரையும் இணைக்கக்கூடியதாக இருக்கும். இங்கே உள்ளவர்களுக்கும் இளம் தலைமுறையினருக்கும் இடையிலான தொடர்பு ஏற்படுத்துவது அவர்களுடைய கல்விகள் அதற்கெல்லாம் சந்தர்ப்பமாக அமையும். இப்ப ஒருவரோடு உரையாடுகிற போது இங்குள்ள பல்கலைக்கழகங்களில் மேற்படிப்பு படிக்க வாரத்துக்கு கூடுதலாக சிங்கள மாணவர்கள் வந்து அது அந்த இந்த நாடு கொடுக்குற உதவியை பயன்படுத்தி கொள்ளுகிறார்கள். ஆனால் தமிழர்களுக்கு அதை செய்து கொடுக்கறதுக்கு எந்த விதமான அமைப்புகளும் இல்லாததால் தமிழர்கள் பணம் கட்டித்தான் வர வேண்டியதாக இருக்கு. ஒரு கோட்டா முறை இருக்கிறது, ஒவ்வொரு நாட்டுக்கும் என்று கோட்டா முறை இருக்கிறது. இப்போ அதன் அடிப்படையில் இந்திய மாணவர்களுக்கு அதை செய்து வருகிறார்கள், சிங்கள மாணவர்கள் வருகிறார்கள், தமிழர்களுக்கு அதை செய்து கொடுப்பதற்கு பல்கலைக்கழகங்களோட தொடர்பு ஏற்படுத்தி அப்படி இப்படி இப்படி இந்த இதுகளுக்கு என்று சொல்லி சொல்லி அவர்களுடைய பொருளாதார நிலைமைகளை காண்பித்தால் அந்த கோட்டா அடிப்படையில் அவர்களை பணம் பெரிய அளவு செலவில்லாமலே வரலாம். அப்போ அவற்றை செய்வதற்கு நம்ம மத்தியிலே அப்படி
2: இல்லை அந்த உதவி செய்கிற பண்பு இல்லையோ இல்லை என்னென்னு தெரியல. ஆனா வலைத்தளங்கள் இப்பொழுது வலைத்தளங்கள் வந்தவுடன் ஓரளவுக்கு அந்த பக்கங்கள், அதாவது முதல்ல வேற நாடுகள்ல இருந்து பல நாடுகளுக்கு செல்லுகின்ற நீங்க சொல்ற மாதிரியான எளிமையான வழிகளை மற்றவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். தமிழர்கள்
3: அதுல கவனமா இருக்க வேண்டும். ஏமாத்துவர்களும் அதுக்குள் நுழைந்து நம்ப வைத்து இருக்கிற பணத்தையும் வாங்கி கொண்டு போய் விடுவார்கள்.
2: வந்து எச்சரிக்கையா மிக எச்சரிக்கையா நாங்களும் இருக்கணும். ஆனா இந்த வலைத்தளங்கள் வந்தவுடன் இந்த நன்மையும் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறேன் நினைக்கிறேன். இப்பொழுது அந்த படிப்பதற்கான வழிமுறைகளை நாங்கள் கூடுதலாக அறியக்கூடியதாக இருக்கிறது. இவ்வாறான வழிமுறைகள் இருக்கிறது என்று உண்மையில அறியக்கூடியதா இருக்கு. அது ஒரு நல்ல விஷயம். ஆனால் தொடர்ந்து நீங்கள் சொல்ற மாதிரியான அந்த மற்ற மாணவர்கள் மற்ற இனத்தவர்கள் பயன்படுத்துற வீதத்தை ஒப்பிடுகின்ற பொழுது
3: இங்குள்ளவர்கள் ஜெர்மனி அங்குள்ளவர்கள் தான் அந்த கோட்டா முறைக்கு அமைவாக பல்கலைக்கழகங்களில் தொடர்பு கொண்டு அதை எடுத்து அங்குள்ள தகுதி வாய்ந்தவர்களை வந்து அறிவித்தால் தான் அவர்கள் இலகுவாக பயன்பெறக்கூடியதாக இருக்கும்.
2: நன்றி. உண்மையில இந்த நான் இப்ப இதுல நீங்கள் ஏற்கனவே நான் கேட்டுக்கொண்டிருந்தேன் அறிவிப்பாளர்களும் டிஆர்டி தமிழர்களினுடைய நேயர்களும் தங்களுடைய பங்களிப்பை செய்திருக்கிறார்கள். உண்மையிலே அது ஒரு வரவேற்கத்தக்கது. அவர்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். நல்ல பணியை செய்திருக்கிறார்கள். அதே போல் தொடர்ந்து இந்த டிஆர்டி நெருக்கடியில் இருந்து விடுபடுவதற்கு எல்லோருடைய ஒத்துழைப்பை நாங்களும் வேண்டி நிற்கிறோம்.
3: நன்றி. நான் சொன்ன விடயத்தை சிந்தித்து பாருங்கள். கலையமுண்ட உருவாக்கிய கலையமுண்ட உருவாக்கி அதனுடைய நிகழ்ச்சிகளை தந்தா. அதை இந்த பிற்காலத்தில் நீங்கள் அதை அங்கேயே நாங்கள் செய்கிற மாதிரி செய்யக்கூடியதாக இருக்கும், மக்களையும் ஒன்றிணைக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ எல்லாருமே கைத்தொலைவீசிகளில் கேட்பவர்களாகத்தான் இருக்கிறார்கள். முந்தி மாதிரி ரேடியோ இல்லை கேட்குற நிலைமைகள் எல்லாம் மாறிவிட்டது. அவர்களை பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும், அவர்களுக்கும் மக்களுக்கும் இடையிலான நெருங்கிய உறவை ஏற்படுத்தலாம். சரி, நன்றி சகோதரர்களே.
2: நன்றி டிஆர்டி தமிழொலி உடைய நேயர்கள் மற்றும் அறிவிப்பாளர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.
3: நன்றி. இங்கே தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேயரை பார்க்கலாம். வணக்கம்.
4: இனிய வணக்கம் தர்சன். வானலைகளிலே இன்று முழுவதும் மதியாக தவறும் ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டியிலே ஒரு மாத கால இடைவெளிக்கு பின் நிகழ்ச்சிகளை கேட்க ஆரம்பித்திருக்கின்ற நேர் நேரத்தில் தர்சனுடன் கலப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. முதலிலே 27 நாலாம் மாதம் வந்த எனது மனைவியின் 62 பிறந்த நாளை பத்மராணியக்க ஆரம்பித்து வைக்க சில பேர் வந்து வாழ்த்திருந்தார்கள். நான் கேட்கவில்லை, மனைவியும் கேட்கவில்லை. இதை எனக்கு அறிவித்தவர் டாக்டர் ரவி அவர்கள். கேட்டார், உமது மனைவியின் பேர் பாலரமணிதான் என்று ஓம் என்று சொன்னேன். அப்போ சொன்னார், உங்கள் மனைவியின் பிறந்த நாளை பத்மராணியக்க சொல்லி தானும் வாழ்த்துகிறார். முதலில் அனைத்து வாழ்த்தி அனைவருக்கும் நன்றிகள். அதே நேரத்தில் 26 அஞ்சாம் மாதம் வந்த எனது பிறந்த நாளில் வாழ்த்தி அனைவருக்கும் நன்றிகள். அதே நேரத்தில் 6/5 புதன்கிழமை 9:45 மணி அளவிலே ராஜா நேற்று காலை புந்தலில் ஒரு பாடல் கேட்போம் என்று அழைப்பை ஏற்றிருந்த போது அழைப்பு கிடைத்து விட்டது. சரியாக 9:59 ராஜா என்னை எடுத்தார். நான் தான் இறுதி நேயர். ராஜராசோடன் படத்திலிருந்து ஒரு பாடலை கேட்டிருந்தேன். பாடலை கேட்டு முடித்துவிட்டு எனது மனைவியை பார்த்த போது அவர்கள் கையிலே தலைவேற்ற படுத்திருந்தார்கள். 10:40 சமையலறை ஒழுங்கு செய்துவிட்டு என்ன சமைப்பு என்று கேட்டு பார்க்க போனது மனைவி நிலத்திலே படுத்திருந்திருந்தார். அருமணத்தியார் அவசர பிரிவு வந்து முயற்சி எடுத்தும் பலனளிக்காமல் அவர் மாரடைப்பால் காலமாகிவிட்டார் என்ற தகவலை தெரிவித்திருந்தார்கள். இதை நான் ஒரு மணி சொச்சத்துக்கு சோபிதாவுக்கு அறிவித்திருந்தேன், எஸ்எம்எஸ் பண்ணியிருந்தேன். எனது மனைவி பாலரமணி, எனது மனைவி மாரடைப்பால் பெயர் போடவில்லை, எனது மனைவி மேலப்பால் காலமாகிவிட்டார் என்று உடனடியாக இங்கே ஜோஜ்ராதனி ஓட்டோய்கோன் மாதவன் அவருடைய மனைவி எல்லாம் வந்துவிட்டார்கள். அவர்கள் ஜோஜ்ராதனியிடம் எனது மனைவியின் முழு பேரை கேட்டு சோபிதா செய்தி முடிந்தபடி வாசித்திருக்கிறார்கள். என்னால் ஒன்றுமே கேட்கவில்லை, எல்லாம் எனக்கு நேயர்கள் சொல்லித்தான் தெரியும். அதன் பிறகு பல தொலைபேசி அழைப்புகள் எல்லாம் எல்லோரும் முக்கியமாக டிஆர்டி எந்தவித ஊதியம் இல்லாமல் பணிபுரியும் டிஆர்டி ஊழியர்கள் பார்வை நேரத்தில் வந்திருந்தார்கள். வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் இறுதி கிரிகைகளையும் கலந்து கொண்டார்கள். உதாரணத்துக்கு தர்சன், ஒரு 100 பேரை நான் எடுத்துக்கொண்டால் 25 பேர் எனது மனைவியின் உறவினர்கள், 25 பேர் எனது சம்பந்தி மேட்டின் உறவினர்கள், அடுத்த 25 எனது ஊர் நண்பர்கள், இங்கு நான் பேச நண்பர்கள், அடுத்த 25 பேர் என்று பார்த்தா சொன்னால் டிஆர்டி கலையவரும் டிஆர்டி நேயர்கள் மட்டும்தான். எனக்கு கண்ணே இந்த கவலையில இருந்தாலும் உங்களுக்கு தெரியும் தர்சன், உங்களுக்கு நேரடியாக தொலைபேசி அழைத்து இவர் ஒரு மென்டல் வேற டிஆர்டியில சேர்த்துக் கொள்ள கூட வேண்டாம் என்று கூறியிருந்தார்கள். இப்பே அதே நபர் இப்ப திரும்பி சொல்கிறார், அதை மன்னிச்சு கொள்ளுங்கள். இனி யார் என்ன தடுத்தாலும் என்னிடம் வந்து யார் கூறினாரோ என்னிடம் கூறுங்கள். நீங்கள் டிஆர்டியுடனே ஒன்று இருங்கள், டிஆர்டியிலே கலந்து கொள்ளுங்கள், கழகத்துக்கு போய் நிகழ்ச்சிகளை செய்யுங்கள், டிஆர்டிக்கு என்ன உதவி போட போய் செய்யுங்கள் என்று சொல்லி மரணம் முன்பு நாலாம் காட்சி சொன்னார்கள். அந்த அடிப்படையில் 6/5 நடைபெற்றது மனைவியின் மரணம். நான் 24/5 18 நாள் நான் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே உள்ள உபரளித்து விட்டு நான் வந்து நான் தேவி மகாலுக்கு என்னால் மிக என்ற உதவியையும் செய்திருந்தேன். மீண்டும் கூறுகின்றேன், எனது டிஆர்டி கலையக உறவுகளுக்கும் டிஆர்டி அன்பு நேர்களுக்கும் எனது மனம இடுகரம் கூப்பி சிறந்தாழ்த்தி எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். கூறிக்கொண்டும் தர்சன், நிகழ்ச்சிகள் நன்றாக இருக்கின்றது. சனிக்கிழமை ஏதாவது இது இருக்க தர்சன்?
3: எப்பொழுது? இந்த சனியா?
4: இந்த இந்த இந்த என்ன ராஜன் வடிவா சொல்ல கேட்டுனா எனக்கு தெளிவாக கேட்கவில்லை. பிறகு சொன்னதால் நான் கொஞ்ச நேரம் கேட்டுக்கொண்டிருந்தேன். ஒரு இந்த கேமாவோ மற்ற இது நிகழ்ச்சிகளோ சொல்லவில்லை. ஏதாவது இப்ப நீங்க சொன்னது மாதிரி ஏதாவது நிகழ்வுகள் இருக்குதோ
3: அந்த அது நீங்களாகவே நேயர்களாகவே இணைந்து வருவீர்களானால் இந்த வெளியில இருந்து பாட்டு போடுறதுக்கு இதொண்டை செய்து காவல்துறையை அழைக்கலாம்.
4: சனிக்கிழமை
3: நான் நினைக்கிறேன் ஒரு முக்கியமானவற்றை ஒரு திருமண விழா இருக்கிறபடியால ஞாயிற்றுக்கிழமையா இருக்கலாம் பாப்போம்.
4: அதை அறிவிங்க, நான் கட்டாயம் பெறுவேன். அதே நேரத்தில் மற்றவர்களுக்கும் கேட்காதவர்களுக்கும் நாங்கள் சொல்லி வேற பண்ணலாம். எத்தனை மணியிலிருந்து ஆரம்பமாகும் என்பதையும் அறிவித்தால் நன்றாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு தர்சன் மற்றவர்களுக்கும் இடம் விட்டு நன்றி வணக்கம் தர்சன்.
3: சரி நன்றி. சரி, இங்கே தொடர்ந்து வைபருடாக திருமதி சரஸ்வதி சிவஞானம் அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவரையும் வரவேற்று இணைத்துக் கொள்ளுகின்றோம். திருமதி சரஸ்வதி அவர்கள் உரையாடுங்கள்.
5: வணக்கம் தர்சன். நீங்கள் எல்லோரும் நலமாக வாழவும் அம்மாளை பிரார்த்தித்துக் கொண்டு இன்று பிறந்த நாள் அறிவிப்பாளர் கேதீஸ்வரன் உங்கள் குடும்பத்தின் சார்பில் அவர் எப்போதும் நோயிட்டு சந்தோஷமாக வாழ கொண்டு வாழ்த்தி கொண்டு மற்ற அறிவிப்பாளர் சோபிதாவின் மகளும் இன்றைக்கு பிறந்த நாள்
3: அப்பா
5: அம்மா சொல்லு கேட்டு
3: அவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள்.
5: சோபிதா என்ற மகளுக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அப்பா அம்மா சொல்லி கேட்டு நல்லா முன்னுக்கு வர வேணும், படித்து முன்னுக்கு வர வேண்டும், குடும்ப சார்பில் நோயிட்டு சந்தோஷமா வாழ்ந்து வாழ்த்தி கொண்டு மற்றும் மாசலினின் மகனும் பிறந்தநாள்
3: அவருக்கும்
5: மகனுக்கும் எங்கள் குடும்பத்தின் ரெண்டு பேர் அந்த பிள்ளைகளின் பேர் மறந்து போனேன். ஜெகனின் அறிவிப்பாளர் ஜெகனின் மகனும் பிறந்தநாள் இன்றைக்கு அவருக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். எங்கள் குடும்பத்தின் சார்பில் அப்பா அம்மா சொல்லி கேட்டு நல்லா படித்து முன்னுக்கு வர கொண்டு வாழ்த்தி கொண்டு மற்றது என்னுடைய இன்றைய நேரில் ஒளிபரப்பு செய்த ஒரு ராஜா திங்கட்கிழமை அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு சாரதி நெஞ்சம் மறப்பதில்லை ஒளிபரப்பு செய்தவர் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நான் இன்னொரு இன்றைய நேரம் அனுப்பின் நான் பிபியின் நிலைமை நினைச்சு பிபியை நினைச்சு ஒரு இன்றைய நேரம் அனுப்பினேன். அதையும் போடும்படி தாழ்மையுடன் கேட்கிறேன். முந்தையொருக்கா 20 வருஷத்துக்கு முதல் உங்க பரிசு நான் துசியந்தி என்ற ஒரு பொம்பளை விடிய வெள்ள வேலைக்கு போயிக்கு அவ காலமாயினு தெரிஞ்சு உடனே இன்றைய அனுப்பினான். உடனே ராஜா செய்தவர் இதுவும் அனுப்பியிருக்கிறேன். ஒலிபரப்பு செய்யும்படி தாழ்மையா கேட்டுக்கொண்டு நீங்கள் எல்லோரும் நலமாக வாழ வேணும். டிஆர்டி எப்பவும் ஒலிக்க வேண்டிய நம்பிக்கையில நாங்கள் இருக்கிறோம். அது ஒருபோதும் தடைபடாதென்று நாம் இறைவனை வேண்டிக் கொண்டு அன்பாக விடப்படுகிறேன் தர்சன்.
3: நன்றி நன்றி. நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருப்பவரை பார்க்கலாம். நிலத்தோடு இருக்கிறோம், நீங்களும் நிலத்தோடு. உங்கள் குரலை கேட்டது சந்தோஷம்.
6: மகனுக்கும் மகளுக்கும் மற்றும் அவருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு
3: மற்ற மாசலின் மகன் என்று குறிப்பிட்டிருந்தார்கள். பழைய செய்தி ஒழுங்காக தர முடியவில்லை. சரி பரவாயில்ல, எங்களுடைய பக்கத்தில் தான் தவறு. நான் தான் உள்ளால வந்து பிளிப்பண்ணையாலே அதை செய்ய முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார். அப்ப எனக்கு அந்த எழுத்துகள் தெரியவில்லை. நான் தூர இடத்துல இருந்து தொடர்பு கொண்டிருந்தேன். அப்ப தவறுதலாக அப்படி வந்துட்டது. அதுக்கு நான் தான் பொறுப்பு. அதை மன்னிச்சு கொள்ளுங்கள். நன்றி. சரியா, நேற்று மினைக்கட்டது அவ்வளவு நேரம் மினைக்கட்டதுல பிரயோசனம் இல்லாம
6: போயிட்டு.
3: சரியா சரியா நன்றி.
6: பங்களிப்புக்கு நன்றி. நன்றியோ நன்றி. அப்ப சொல்ல வார்த்தைகள் மேலும் பல நண்பர்கள் பங்களிப்பு செய்வார்கள் என்று கூறிக்கொண்டு தொடர்ந்து முயற்சி அடைங்கள். இது சம்பந்தமாக
3: நன்றி
6: நன்றி.
3: சரி, இங்கே தொடர்ந்து சிங்கப்பூர் மூர்த்தி அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம்.
7: வணக்கம் தர்சன், சுகமா இருக்கீங்களோ?
3: என்ன உங்களோட குரலை கேட்டு இப்ப வருஷ கணக்கு ஆயிட்டு
7: ஓம் கொஞ்சம் பிசி, நான் அது இரவு வேலை கொஞ்சம் நிறுத்தியாச்சு. அதனால இரவு
3: ஜப்பான் எல்லாம் என்ன மாதிரி இருந்தது?
7: ஜப்பான் போயிட்டு வந்து நான் வந்து இங்க டெர்மினல் ஃபைவ் செய்யறாங்க தானே, சிங்கப்பூர் டெர்மினல் ஃபைவ், அதுல ஒரு ப்ராஜெக்ட் எடுத்திருக்கோம். அதுக்கு கொஞ்சம் மெஷினரிக்காக போயிருந்தேன் நான் வந்து ஓசாக்காவும்
3: லண்டன்ல வந்திருந்தவரை தூதுராலயத்துக்கு சென்று சந்திக்க கூடிய மாதிரி இருந்ததா?
7: இல்ல பார்க்க முடியல எனக்கு. அந்த இது இப்ப புருனே போயிருந்தேன் இப்ப போடலாம் லாஸ்ட் வீக் வந்து அந்த
3: புருனே சந்திக்க போறீங்களா?
7: இல்ல அந்த அரண்மனைக்கு தான், அந்த அரண்மனையில அந்த டூம் வந்து நான்
3: போயிருக்கிறேன்.
7: நான் ஒரு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முதல் நாங்க தான் அந்த மெயின்டைன் பண்ணோம். இப்ப வந்து மெயின்டைன் பண்றதுக்காக மெஷினரி அது பூம் லிஃப்ட் மாதிரி அது பூம்ல போயிட்டு ஆட்கள் போயிட்டு
3: எல்லாரும் அதுக்குள்ள போயிடாது.
7: போக முடியாது, அது ரொம்ப கஷ்டம் வந்து. அதுக்கு போயிட்டு வந்த நான் வந்து இப்ப காலையில் நேற்று காலையில் தான் வந்தேன் நான் வந்து கொஞ்சம் அதனால ஓடி ஆடி திரியறதுனால எதுவுமே செய்ய முடியல. வானொலி நிகழ்ச்சிகளை கேட்கறது அப்பப்ப இந்த இப்ப வானொலி பிரச்சனையை பத்தி ரொம்ப அறிஞ்சு கொண்டு நான் வந்து மனந்தளராதிக தரிசன் வந்து நாங்க எவ்வளவோ கடந்து வந்துட்டோம். என்ன இதை கலக்குறது
3: பெரிய விஷயம்
7: நேர்மறையா சிந்திச்சோம்டா எல்லாமே நேர்மறையா நடக்கும் வந்து. அதை பத்தி எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. நாங்களுக்கு ஒருத்தருக்கும் அநியாயம் செய்யாம நாங்கள்
3: நேர்மையாதான்
7: எங்களுக்கு கட்டாயம் நல்லது நடக்கும் வந்து. கொஞ்சம் தாமதமா நடந்தாலும்
3: எங்களுக்கு சோதனை வந்து படிப்பினை இது. நீங்க காசு கட்டி படிக்கிறத விட இப்படியான படிப்பினைகள் வாழ்க்கையிலே அவசியம். இனிமேலே கொஞ்சம்
7: ஆனா நீங்க மனம் தளரக்கூடாது. நீங்க மனம் தளர்ந்து எங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரியா
3: கூட
7: ரெக்கார்டிங் கேட்டு உண்மையிலேயே மனம் கனத்து போச்சு எனக்கு வந்து. நீங்க தான் இந்த உறுதியா இருக்கணும் வந்து. இதுலயுமே பாருங்க இந்த
3: எதிரியா இருந்தா மனம் தளர தேவையில்லை. இது ஒன்றாகவே இருந்து ஒன்றாகவே
7: உங்களுக்கு எதிரி ஒரு ஆள் தான் வந்து. ஆனா எவ்வளவு பேர் இருக்காங்க பாருங்க உங்களை சுத்தி. எனக்கு தெய்வமா வந்த விஷயம் கேள்விப்பட்ட நான் வந்து இன்னும் எவ்வளவு ஆறுதல் சொல்லி கொண்டிருக்காங்க. அதனால உங்க சுத்தி நிறைய பேர் இருக்காங்க நல்லவங்க. அதனால ஒன்றைக்கும் தவறு நடக்காது. உண்மையிலுமே ஏற்றுக்கொள்ள நாங்க இந்த விஷயத்துல கட்டாயம் நாங்க வெற்றி பெறுவோம் என்று நினைப்போம் வந்து. ஒன்னும் பிரச்சனை இல்லை. பாருங்க அங்கிருந்து ஞானகுமார் வந்து அங்கிருந்து எடுத்து பேசுறாரு வந்து இந்த விஷயம் கேள்விப்பட்டு பாருங்க. அவங்களும் என்ன செய்யணும் உங்களுக்குன்னு அவரும் கேட்கிறாரு பாருங்க. எவ்வளவு ஒரு பெரிய விஷயம் இந்த. எப்படி மனசு பாருங்க மக்களோட. மேலுமே சந்தோஷப்பட வேண்டியதுதான். நான் எங்கனே கேள்வி ஒன்னும் பெருசா நமக்கு ஒரு தீங்கு இதுல வரும்னு சொல்லி அண்ணே நடக்கும் நமக்கு வந்து. அப்புறம் தர்சன் இது இந்த கேதுக்கு பிறந்த நாள் முக்கியமான ஒரு நபர் அவருக்கும் வாழ்த்துக்கு. ஜெகண்ட மகனுக்கும் சோபிதா மகளுக்கும் வாழ்த்து கூறி என்னட பேரண்ட பிறந்த நாள் வாழ்த்து அது பிப்ரவரியில பிப்ரவரி 14. அப்ப அது பத்மராணிய கதை ஆரம்பிச்சப்ப காலையில தெரியும் தானே எல்லாரும் வாழ்த்து சொன்னாங்கன்னா.
3: அதுக்கப்புறம் ஆரம்பித்து வைப்பார்.
7: மனைவிட பிறந்தாலும் வதனா அவர்கள் ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கும் நன்றி கூறி அப்புறம் எங்கட விபியோட விஷயம் கேள்விப்பட்ட நான் உடனே ஃபோன் எடுத்து நான் ஆர்த்தல் சொன்னேன். நான் வந்து இதுதான் எங்கட நேர்கள்ட்ட உள்ள ஒரு
3: பண்பு,
7: முக்கியமான ஒரு நல்ல பண்பு கட்டாயம் இதுகள் தான். இதுல ஒரு
3: சந்தோஷமான எல்லாருக்கும் கிடைக்க மாட்டார்கள்.
7: உண்மையிலுமே நான் கேள்விப்பட்ட உடனே எடுத்து ஆர்தல் சொன்னேன் அவருக்கு வந்து. மற்றபடி சமூகமா எல்லாம் நடந்து கொண்டிருக்குது. அனைவருக்கும் வாழ்த்து கூறி மீண்டும் சந்திப்போம் தர்சன். எதுவும் போன் அடிச்சு அடிங்க எனக்கு வந்து
3: தேவைண்டா.
7: நான் ராஜா சொன்னேன் நான் வந்து நாங்கள் எதுக்கும் தயார்
3: சொன்னேன் உங்களுக்கு
7: தெரிஞ்சாலும் செய்ய நீங்க என்ன வேணும்னாலும் நான் கேளுங்க.
3: நீங்க நாட்டுக்கு எவ்வளவு எல்லாம் செய்யறீங்க
7: வானொலி கட்டாயம் செய்யணும்.
3: சரி நன்றி.
7: நன்றி
3: நன்றி. இன்னும் இரண்டு நேயர்கள் இணைந்திருக்கிறீர்கள். உங்களோடு இன்றைய நேர் நேரத்தை நிறைவு செய்து கொள்ளுகிறோம். பின்னால் அசலும் நகருக்கும் இரண்டு பேருடைய பாடல்களை போட வேண்டியிருக்கிறது. இங்கே தொடர்ந்து வந்திருப்பவர் வணக்கம்.
8: வணக்கம். சாதிக்கிறேன்
3: வரவேற்றுக் கொள்ளுகிறோம்.
8: நீங்க நலமா இருக்கிறீங்களா?
3: நலத்தோடு உரையாடி கொண்டிருக்கிறோம்.
8: நீங்க நல்ல நலத்தோடு இருக்க நம்பும் மாலை வேண்டி கண்டு 24 மணி நேரமும் ஒழித்து கொண்டிருக்கும் டிஆர்டிக்கு பொய்யான வழக்கை கொடுத்தது நான் சரியான கவலை அடைந்தேன். இப்போதும் கவலைதான். என்ன எந்த பிள்ளைகள் குடி காலமே நேற்று காலமே இத கேட்டுச்சுனா அம்மா இதெல்லாம் சரிப்படுத்திட்டுனாமா கேட்டுச்சுனா. அப்ப நான் சொன்னேன் சொன்னார் நாங்கள் இப்படி காசுகள் எல்லாம் சேர்த்து கொண்டிருக்கணும் சொல்லி ராஜாண்ணா சொல்லி கொண்டிருந்தவர் தானே. அப்ப அதே நான் கேட்டு கொண்டிருந்துட்டு இத கூப்பிட்டு காட்டினான் இங்க ஐயா சொல்லி கொண்டிருக்கிறார் இப்படி நிதி உதவிகள் எல்லாம் நிறைய மேற்கெல்லாம் முடி பெரும் செய்யணும் என்று சொல்லி. அப்ப சார்ஜன் சொன்னார் என்ன 2 ரூபாய் இருக்குது அம்மா நான் அதை எல்லாம் நீங்கள் குடுங்கோண்டு. ஆனா இவர்கிட்ட நான் கொடுத்து அங்க அனுப்பிட்டேன். ஆனா பிள்ளை நேத்து இதை கேட்டு கொண்டிருந்துட்டு சொல்லுது வந்து ஏனண்ட பேருங்க அண்ணா எந்த பிள்ளைகள் அதுல வந்து ஊர்ன வழியத்தான் அந்த ஒரு வார்த்தையை வந்து சொல்லினோம் அப்படி. அதே மாறி சிந்துஜன் சொல்றேன் என்னட்டு 5 ரூபாய் இருக்குது அம்மா குடுங்கோண்டு. ஆனா நான் உண்மையிலேயே சரியான நேசித்தேன் நான் இந்த ரேடியோவை. ஆனா இந்த புள்ளியல் சொல்லும் போது நேற்று எனக்கு பெரிய சரியான ஒரு கவலை வந்துட்டுது.
3: அப்படத்துல ஒரு சொன்னார் நாங்கள் அந்த நிகழ்ச்சி தொடங்குறதுக்கு முதல்ல ஒரு மியூசிக் போடுவோம் தானே, அதை கேட்டா தன்னுடைய பேத்தி வந்து டான்ஸ் ஆடுவாவா, அந்த சத்தத்தை கேட்டா டான்ஸ் ஆடுவா.
8: அதே மாதிரி எந்த பிள்ளைகள் நேற்று அதுவும் மற்றபடி கேட்கிற குறைவு. அப்ப நேற்று இந்த கேட்டது இறங்கி அப்ப இதுல வடிவா எல்லாம் வந்தேன்னு விசாரிச்சு அம்மா என்னம்மா நடந்தது அது முதலே எல்லாம் கேட்டு நான் சொல்லி வச்சிருந்தேன். அப்ப இந்த காசு கதைங்களை இவே சொல்லிச்சிடும் கணக்கா. அப்ப ராஜா அண்ணன் பாட்டு கெடுத்தனா உள்ளுக்கு வேற எனக்கு பொறுக்க மாட்டா இருந்தது. இந்த ராஜா அண்ணனுக்கு சொல்லி கவலைப்பட அம்மா நீங்க விட வேண்டாம் பிள்ளைகளை கூட்டி கொண்டு வாங்க டிஆர்டிக்கு கொண்டு வாங்க பிள்ளைகளை என்று சொல்லி. அப்ப எங்கட சார்ஜன் சொன்னாரன்னா சின்ன புள்ளதான் பாருங்க அம்மா இனி அம்மா அவர் ரேடியோவில சரியான முடிவெடுக்க சொல்லுங்க அம்மா இனிமேலும் அப்படியான இடத்துல இருக்க கூடாதாம் அந்த இடத்துலயே அம்மா அந்த டிஆர்டி நடக்க கூடாது ஏன்னு சொன்னா இப்படி ஒரு பொய்யான வழக்கு போடுறது தப்புத்தானே அம்மான்னு சொல்லி என்ன வந்து கேட்டாரண்ணா. அப்ப நாங்க நோம் ஐயா அப்படித்தான் அவர் இனிய இனி நல்ல ஒரு முடிவு தான் அந்த அண்ணா எடுப்பாரு நீ வச்சிருக்க மாட்டார் அதுக்குள்ளேயே நீ அங்க அதே நீ வேற இடம் தான் அது மாறும் என்று சொன்னேன். அப்ப அது எனக்கு சரியான ஒரு கவலையாயும் இருந்தது அண்ணா இனி நீங்கள் சரியான முடிவெடுப்பீங்கள் இந்த இதை செய்ய வேண்டும் நீங்க கட்டாயமா செய்ய வேண்டும்னா செய்வீங்கள் அதை நான் எதிர்பார்க்கிறேன் கேட்டுக்கொள்றேன் அண்ணா. மற்றது நீங்கள் வாசிக்கும் செய்திகள் எல்லாம் உண்மையிலேயே எங்களுக்கு நல்லா விளங்கும் அண்ணா. உண்மையா என்னென்று சொல்றேன் மற்ற செய்திகள் எல்லாம் கேட்கறது தான் நான் எப்போதைங்க உங்களுக்கு சொல்லணும் இண்டே இருந்து நான் எந்த கூட மேலும் சந்தோஷம் அடையணும். நீங்கள் கவலையில இருக்கிறீங்கள் ஆனா நீங்க கவலைப்பட வேண்டாம்டா எப்போதும் நீங்கள் அந்த கூடுதலா நேர் வழியில தானே அண்ணா போறோம் நீங்கள் தெரியும் எனக்கு அது சொல்லதற்கும் விருப்பம் இல்லையா அண்ணா இருந்தாலும் கூட நான் சொல்ல மாட்டேன். இப்ப எத்தனை நாள் ராஜா அண்ணா கூட சொல்றவர் வந்த அம்மா என்னென்றான சின்ன சின்ன இதை சொல்லலாம்ட்டு ஆனா நான் சொல்றேன் இல்லையா அண்ணா எனக்கு அது நேசிக்கிறவைய அண்ணா எதையும் சொல்ல மனம் வராதண்ணா என்ன உதவி இறைனாக்கா அப்படித்தானே அண்ணா நான் நேர்வழியில போறபடியா. அப்ப நீங்க மனதையும் தளர விட வேண்டாம் அண்ணா நீங்க எப்போதும் எப்போதும் உங்களுக்கு கடவுள் உதவியா இருப்பார் அதை எங்க டிஆர்டி எப்போதும் இயங்கி கொண்டிருக்கும் அண்ணா. எங்கேயாவது ஒரு சின்ன ஒரு இடத்துலயாவது ஒரு என்னாவது ஒரு இத வந்து இயங்கும் அண்ணா நடந்து எப்போதும் அதை நடந்து கொண்டுதான் இருக்கும் கடவுளும் கைவிட மாட்டார் எங்களுக்கு அண்ணா இப்படி நேர் வழியில போனா விட மாட்டார்.
3: ஏற்கனவே தடைகள் ஏற்பட்டிருந்த போது மோகனதாஸ் அவர்களுடைய வீட்டில் இருந்து அவர்கள் 24 மணித்தியாலம் இயக்கினார்கள் ஞாபகம் இருக்கா முன்பு இப்படியான தடைகள் மின்சாரத்தை துண்டிச்சு எங்களுடைய மிக்சர் எல்லாம் அடிக்க பண்ணி கரண்டை கூட கொடுத்து அந்த சூழலே அவர்கள் அந்த தங்களுடைய வீட்டிலிருந்து வானொலியை இயக்கி கொண்டு தான் இருந்தார்கள். ஆகவே வானொலி அங்கே இருந்தும் ஒரு சின்ன உடையில இருந்தும் இயங்கும் அவர்கள் திட்டம் போடுவது எங்களுடைய சாமான்களை பறிக்கிறதுக்கு பொய்யான வழக்கு போட்டு இங்கே இருக்கிற சாமான்களை பறிச்சு கொண்டு போறது
8: அதுதான் நீங்கள் நான் ஞாயிற்றுக்கிழமையில சொன்ன நீங்களாம் நான் அதை கேட்கல உண்மையிலேயே அன்றைக்கு நான் கேட்கலையாண்ணா. அப்ப பிறகு நான் இது வேலை கேட்டு இந்த ராஜா அண்ணைய கேட்டேன் நான் என்னன்னா நடந்த நான் எல்லாம் சொன்னவர் ரேடியோல அம்மா இப்படித்தான் நடந்தது அம்மான்னு சொல்லி. அப்ப இவருக்கு நான் அதை சொல்லும் போது இவரும் சரியான கவலை அடைந்த எங்க குடும்பத்துல எல்லாரும் அண்ணா கவலை அடைஞ்சாக்கள் இப்படி நடந்ததுன்னு சொல்லி ஏன் இப்படி எல்லாம் வேலைகள் எல்லாம் செய்யணும் அது என்ன காசு கொடுத்தது இப்படி செய்யறது காலம் மாறிட்டண்ணா முந்தைய காலங்கள் எல்லாம் வேறையண்ணா இப்பத்த காலங்கள் எல்லாம் வேறையா மாறிட்டுதண்ணா
3: நன்றாக தெரியும். இந்த வானொலியோட மினைக்கிறபடியால தான் எனக்கு நேரம் இல்லாமல் இருக்கிறது.
9: அது நாங்கள் நேர்கள் அண்ணா விட மாட்டோம், எல்லாருமா நாங்கள் இதுக்கு எப்படியோ ஒரு வழிக்கு கொண்டு வரதானே.
3: வேற வேற வழிகள் இருக்கா? நான் எனக்கு என்ன இதோட நிகழ்ச்சி இதெல்லாம் எடுத்து முடிகிற நேரம் காரியாலயங்கள் பூட்டி விடுவார்கள். அப்போ அதுதான் அங்கே எனக்கு உள்ள சிக்கல். பரவாயில்லை, பார்ப்போம், கடைசி மட்டும் பார்ப்போம். அப்படி ஒரு இல்லாமல் வந்ததுக்கு பிறகு, அதுக்கு பிறகு எனக்கு ஓய்வு கிடைக்கிற போது நான் இதுக்கான சரியான முடிவுகளை எடுப்பேன்.
9: எடுப்பீங்க, முடிவு எடுப்பீங்க. உங்களும் கடவுள் கையேந்து தரண்ணா. நாங்களும் நேர்கள் அவ்வளவு பேரும் கடவுள்கிட்ட வேண்டி கும்பிடுவோம் தானே. இப்ப நான் உண்மையா மனசார கும்பிடுறேன், இதுக்கு ஒரு தீர்வு வரணும் சொல்லி. அது உங்களுக்கும் ஒரு நல்ல இதை ஒன்று கிடைக்குமாண்ணா, நீங்களும் முடிவு எடுப்பீங்க. நீங்க கவலை அடைய வேண்டாம் அண்ணா. உங்களோட செய்தி எல்லாம் உண்மையிலே ஒரு வயசு போனாக்கள் கூடி அதை வடிவா கேட்டு விளங்கக்கூடிய மாதிரி உண்மையிலே அப்படி ஒரு செய்தியை நீங்க வாசிக்கிறீங்க. அதுக்கு முதல் நன்றிகளும் வாழ்த்துக்களும் அண்ணா. சோவிதா என்ற மகளுக்கும் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். மாதளின்ற மகனா அண்ணா? மகனுக்கும் ஜெகனின் மகனுக்கும் நாலு பேரு காக்கும் அண்ணா. இன்னொரு ஆள்கிட்ட பேர் தெரியாது எனக்கு. நாலு பேருக்கும் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அவர்கள் நோய் நொடி இல்லாமல் பல ஆண்டுகள் இருக்க வேணும்ண்ணா. அத்தனை அறிவிப்பாளர்களுக்கும் மற்றது ராஜா அண்ணாக்கு தான் தனியா சொல்லணும். உண்மையிலேயே அவருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் அண்ணா. என்ற பிள்ளைகள்
3: இந்த காலத்திலும் அவருக்குரிய நன்றிகள் நிச்சயமாக சொல்லப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும்.
9: ஆமா அண்ணா, எந்த பிள்ளைகளையும் நானும் இந்த ரேடியோக்கு வந்தது காரணமே ராஜா அண்ணா தான் அண்ணா. நான் சும்மா ஊர்ல இருந்து வந்த போது தெரியும் தான் அண்ணா, இங்க வந்தா எங்களுக்கு எல்லாம் சரியான ஒரு அப்செட் சொல்றதே முடியாது. அந்த நேரத்துல அந்த ரேடியோவை நான் கேட்டுக்கொண்டிருக்கும் போது ராஜா அண்ணா ஒளிபரப்பு கொண்டிருந்த அந்த முட்டத்துலதான் நான் அதுலேயே அண்ணா. எனக்கு டெலிபோன்களும் இல்ல, ஒன்றும் இல்ல, இந்த டிவி மூலமா தானே அண்ணா நீங்க முந்தி விட்ட நீங்கள். அப்ப அந்த டிவியை போடும்போது அந்த ரேடியோ ஒளிபரப்பி கொண்டிருக்கோம் டிஆர்டி என்று சொல்லி, அதுல இருந்துதான் நான் கேட்டேன். இந்த பிள்ளைகள் மூன்று பேரும் இதுல வந்து கலந்து கொண்டவ, மூத்தவர்ல இருந்து மிச்சம் ரெண்டு பேரும். அப்ப அதோட இந்த புள்ளியலன்னா உண்மையா ராஜா அண்ணதான் இந்த ரேடியோவில் இப்படி புள்ளியல் வரி நம்ம அம்மா ப்ரோக்ராம் ஒன்று செய்யணும் நீங்கள் கனடாக்குன்னு சொல்லி அவ என்ன பேருண்ட அந்த சாய்வா இதுக்கு கொண்டு வருவா சாந்தாக்கா, ஓ சாந்தா டீச்சர் அவ அப்படி கேட்கிறான்னு சொல்லி அதுக்கு கொடுத்தன்னா வேந்த அவ மூலமா இந்தியா கொடுத்து எனக்கு டிப்ளமோ வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஒருக்கா சொன்னான். ஆமா, அப்ப அப்படி எல்லாம் இந்த டிஆர்டியில உண்மையிலேயே இந்த புள்ளிகளையும் வளர்த்து கொண்டிருக்கும். இந்த டிஆர்டிக்கு இப்படி ஒன்று நடந்தது என்று சொன்னா எவ்வளவு ஒரு சிறுவன் முட்டை நிகழ்ச்சியில எவ்வளவு புள்ளிகள் எல்லாம் வந்து கொண்டுதான் இருக்கிறேன். சின்ன புள்ளிகளை வளர்க்கறது எங்களை வளர்த்து கொண்டிருக்கேன். நாங்களும் உண்மையிலேயே இப்ப சின்ன என்ன சொல்றது ஊர்ல படிச்ச மாதிரி அதை ரிட்டர்ன் பண்ற மாதிரி எங்களையும் எல்லாரையும் வளர்த்து கொண்டு வருது இந்த ரேடியோ. இந்த ரேடியோக்கு எந்த ஒரு இதுவும் நடக்காதண்ணா, நீங்க அதுக்கு யோசிக்காதீங்க. கடவுளே என்று அது திருப்பம் இயங்கி கொண்டிருக்கோம். அத்தனை அறிவிப்பாளர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் அண்ணா. உங்களுக்கும் உங்களோட பணியும் உங்களுடைய தமிழ் தொண்டும் என்று நீண்ட காலம் தொடர வேண்டும் அண்ணா. செய் வழியாக தமிழை உலக தமிழர்களுக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய உங்கள் பணி சிறக்க நாம் எல்லோருக்கும் இருக்கும் மிக இறைவன் உங்களுக்கு அருள் புரிவார். புரிவார் என்ன புரிவார் என்ன கட்டாயமா புரிய வேண்டும் என்று நீங்கள் வேண்டி
10: சந்தோஷம்.
11: நன்றி. மற்றும் இங்கு பிறந்த நாளை கொண்டாடும் அனைவருக்கும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.
3: உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி.
11: நன்றி மாமா.
3: நன்றி. நன்றி. வணக்கம். சரி, ஆகவே இன்னொரு நேயரோடு நான் நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றேன். மோகன் சுரபி அவர்கள்,
12: வணக்கம். தர்சனண்ணா,
3: உங்களையும் வரவேற்று நினைத்துக் கொள்கின்றோம். நலத்தோடு இப்பொழுது உரையாட போறீர்கள். நலம் பெற்று உரையாடுகிறீர்கள்.
12: நீங்கள் எல்லாரும் நல்ல சோமா இருக்கணும் அண்டா இறைவனை வேண்டிக் கொள்கின்றேன். என்னென்றா கண்ணீர் குட்டி அழுத நீங்கள் நேர் நேரத்துல எனக்கு சரியான ஒரு வேதனை அழுது கொண்டுதான் கேட்டுக்கொண்டிருந்தேன். அடுத்த நாள் உடைய ராஜா அன்னைக்கு வந்து சொன்னேன் நான் ரேடியோவில் தர்சன அழுததை கேட்டுக்கொண்டிருந்தேன். ராஜா எனக்கு சொன்னதா போச்சு அழகா சொன்ன, நீ கவலைப்படாத உள்ள அதெல்லாம் அந்த பெரிய மலையே கலங்கி போய் நிக்கிறான் அப்படி இப்படி என்று சொன்னேன். நாங்கள் சௌரங்களோட பிறந்த நாங்களா எங்களுக்கும் தெரியும் அந்த வழிகள். நீங்கள் அன்று இரவு கூறிய உங்களுடைய வியர்வை இருக்கிறது என்று சொன்னீர்கள். எனக்கு மிகவும் என்னை மிகவும் கடவுள் பக்தி உள்ள மனிதன், நல்ல குடும்பத்துல பிறந்த ஒரு தாயும் தந்தையும் ஆசைகளா பிறந்து உங்களை வளர்த்த வளர்ப்பு எங்களுக்கு தெரியும். நீங்கள் அந்த வானொலியிலே இருக்கின்ற அந்த நேர்கள் எல்லாரும் எப்படி ஒரு மரியாதையும் அன்பு முன்னிலை வைத்திருக்கின்றார்கள் என்பது எனக்கும் தெரியும். நாங்கள் சும்மா ஜனங்கள் எல்லாம் கண்டபடி வாய்ச்சாலும் நாங்கள் எப்பவுமே இந்த டீ ஆட்டிய விட்டு கொடுக்க எல்லாம் மேதினத்துல நண்பன் நின்ற இடத்துல திருமண ஆடந்தி என்ன கண்டு கதைச்சா அப்புறம் ஒரு திருமண வீட்டிலேயும் கண்ட பொழுது நான் உங்களுடைய நிப்போம் எல்லாரும் வச்சு கொண்டு நிற்கிறோம் ஓரடியும் இருக்கு தர்சனம் இருக்கிறார் கேது பட்டி மன்றத்துல ராஜாண்டு வாங்குவாருந்து என்று தனக்கு டைம் இல்லை சொருவி பார்ப்போம் என்று சொன்னா அன்றைக்கு மதுரை மேதனத்திலேயும் நான் கண்டாவோட கதைச்ச நான் எல்லாரடிய கதையெல்லாம் சொன்னேன். ராஜாண்ட மகள் எல்லாரும் வந்தவ இப்ப
3: என்ன வராத பலர் கேட்கிறார்கள். வானொலியில வந்ததும் கிடையாது கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறாரு.
12: நிறைய பேர் கேட்கணும், நிறைய பேர் கேட்கணும், வெளியில வந்தவர்தான் பங்கு பெற்ற இல்ல கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அப்ப இப்ப என்ன
3: பண்மையில டென்மார்க்ல இருந்து ஒரு கடிதம் வந்திருந்தது. அவர்கள முன்னர் அப்படி எங்கட இதோ ஒரு இதனூடாக விடுகிறார்கள் என்று எங்கட வானொலிய ஸ்டீவன் தான் அதை பார்த்திருந்தார். 3000 பேரும் 4000 பேர் கேட்பதாகவும்
12: ஒரு
3: ஏற்கனவே நாங்கள் எல்லாம் மறந்து போனோம். ஆனால் ஒரு தொகை பணத்தை பின்னர் அவர்கள் அனுப்பியிருந்தார்கள். அப்போ அதுக்குத்தான் கேட்டு வங்கி இலக்கங்களை கேட்டப்ப எனக்கு ஒரு பயம் இருந்தது. வங்கி இலக்கத்தை கொடுக்க இருக்கிறதையும் பேருந்து கொண்டு போனால் என்ன மாதிரி,
12: ஆனால்
3: அது ஒரு சட்டத்திறனை ஊடாகத்தான் அது ஸ்டீவன் அவர்கள் அந்த அளவுக்கு இல்லையா நீங்கள் அனுப்புங்க அவங்கள ஒரு வருஷம் முடிவில் இவ்வளவு பேர் 3000 பேர் எங்களோட வாண்டியை கேக்கின மண்டதை அதை உறுதிப்படுத்தி இருந்தார்கள். அது நான் நினைக்கிறேன் அவருடைய வீடு வீட்டில் வந்து இணைப்பூடாக அவர்கள் கேட்கக்கூடியதாக இருக்காகும் டென்மார்க்கில். அவர்களுடைய தகவல் தொழில்நுட்பத்தின் ஊடாக இவ்வளவு பேர் கேட்கிறார்கள் என்பதையும் கணிப்பிட்டிருந்து அதுக்கான ஒரு தொகையை தருவதாகத்தான் அந்த இதை அனுப்பியிருந்தார்கள். அதை நான் நினைக்கிறேன் வருட முடிவில் தான் அவர்கள் கணக்கு பார்த்தான் முந்தி கிட்டத்தட்ட 4 வருடங்களுக்கு பின்னால் தான் அனுப்பியிருந்தார்கள். அது மாதிரி அனுப்புவார்கள் நினைக்கிறேன் எல்லாம். அப்ப இந்த சிக்கலான நேரத்திலே அப்படியும் ஒரு கடிதம் வந்திருந்தது. அதுவும் ஒரு இவ்வளவு பேர் கேட்கிறார்கள் என்றதை வானொலிக்கு வராட்டம் இவ்வளவு பேர் கேட்கிறார்கள் என்பதை அறியக்கூடியதா இருந்தது. ஏனைய நேர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும்.
12: சுவிசில இருக்கிறார்கள் இப்ப அந்த எங்க ரேடியோ உதவி செய்கிறார்கள் திக்கி திக்க தானே இருக்கிறோம். ராஜா அண்ணன் அவையோட கதைச்சு தொடர்பு கொண்டு கொண்டிருக்கிறார். அப்ப இப்ப அடிச்சார் தான் வெளியில நிக்கிறேன்னு சொல்லி போய் கதையை கொண்டப்ப நான் கேட்டுக்கொண்டேன்னா பிரச்சனை போய் கதைக்கிறேன் நீங்க கதையை கண்டா அவர் தான் கேட்டு
3: வேண்ராஜா எல்லாம் அவருடைய புதல்வி அப்படி எல்லாம் சிக்கல்களோட எங்களுடைய நீர்கள் எல்லாருமே எல்லாரும் இவ்வளவு இவ்வளவு சிக்கல்களோட இருக்கக்கூடியவர்கள் தான் எங்களுடைய தீவிரமான பற்றாளர்களாக இருக்கிறார்கள்.
12: உண்மையா
3: ஏன் முன்பு எங்கட வானொலியை பற்றி ஒருத்தர் கதைத்து அவர் சண்டைக்கே போனவர்
12: அந்த
3: காலத்திலிருந்து எனக்கு தெரியும். நான் போய்
12: வந்திருக்கிறேன். இப்ப ரேடியோ இப்ப நான் வச்ச ஒண்ணு எடுத்து சொருவி நீ கதைச்சது கேட்டு கொண்டு
3: நாள்ல இருந்து அப்படித்தான் அவர்கள் உருக்கமானவர்கள்.
12: அவாக்கு நீங்கள் என்ன காணும் அவ சொல்லி இருக்கிறாங்க எனக்கு சொன்ன ராஜா அண்ண தான் இறக்கும் பொழுது இந்த டிஆர்டி கேட்டுக்கொண்டு இறக்கணும் அப்படி
3: அந்த காலத்தில் இருந்து 20-30 வருஷத்துக்கு முன்பாகவே தெரியும்.
12: சரியான பாவம் அப்படி இருக்கணும்னா நான் இந்த பங்கு நான் தருவேன். ராஜா அண்ணன் இப்ப எல்லாம் ரெண்டு பேர் நாங்கள் எல்லாம் உங்களுக்கு என்ன மாதிரி தரவணும் போடுறதா இல்லாட்டி எங்களுக்கு உண்டியல்லையும் அனுப்பலாம்.
3: இல்ல இல்ல அப்படி ஒன்னும் செய்ய வேண்டாம். நீங்க பொறுமையா இருங்க. சரி நன்றி.
12: நன்றி.
3: அவை ஏற்கனவே நான் சொல்லிவிட்டேன் நீங்கள் இணைய வேண்டாம் என்று. அவை இணைந்தவர்கள் தொடர்பு துண்டித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் 2 பாடல்களை போட வேண்டி இருக்கிறது. மீண்டும் எங்களுடைய அன்பு நேயர்களுக்கு நீங்கள் எங்கள் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கைக்கும் பற்றுக்கும் நாங்கள் இரு கரங்களை பிடித்து நன்றிகளோடு தொடர்ச்சியாக இருக்க வேண்டும், இருப்போம் என்று உங்களுக்கு வாக்குறுதி தந்து விடைபெற்றுக் கொள்ளுகின்றோம். இன்றைய நீர் நேரத்திலிருந்து நிலைய கலை நேரம் இரவு 8:44 அக்கியராட்சியத்திலே 7:44 தொடர்கின்றது. அசலும் நகலும் அசலாக ஒலிக்க வருகிறது. ஊமை விழிகள் என்ற திரையிலிருந்து மனோஜ் கயன் அவர்களது இசையிலே அபவாணன் அவர்கள் இயற்றிய பாடல் எஸ் என் சுரேந்தர், டி எஸ் சசிரேகா ஆகியோரின் குரலிலே ஒலிக்கிறது.

அசலாக ஒலித்த அந்த பாடலானது ஊமவழிகள் என்ற திரைக்காக அபமானன் அவர்களது இசையிலே மணிக்கும் அபமானன் அவர்கள் பாடலியற்ற மனோஜ் கயன் அவர்களது இசையிலே எஸ் என் சுரேந்தர் சசிரிகா ஆகியோர் பாடியது. இனி அதே பாடல் நகலாக ஒலிக்க வருகிறது. வன்கூவர் அமிர்தலிங்கம் அவர்களது குரலிலே நகலாக இதோ அந்த பாடல்.

தொடர்கிறது அசலாக. கீதாஞ்சலி என்ற திரையிலிருந்து இளையராஜாவின் இசையமைப்பிலே கே எஸ் சித்ராவுடன் அவர் இணைந்து பாடிய பாடலானது வாலியவர்கள் இயற்றிய இந்த பாடல்.

அசலாக ஒலித்த அந்த பாடலை முழுமையாக தர முடியாமைக்கு வருந்துகின்றோம். இனி அதே பாடல் நகலாக ஒலிக்க வருகிறது. கனடாவிலிருந்து தவீந்திரன் அவர்களது குரலிலே ஒலிக்க காத்திருக்கிறது. இதோ அந்த பாடல் நகலாக.

கேட்ட அந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது. நீங்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்த அசலும் நகலும்

0: இனியவர்களுடைய பாடலை அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளிலே தருகின்றோம். நிலைய கலைய நேரம் சரியாக 9:02, ஐக்கியராட்சியத்திலே 8:02.
1: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000 மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
2: நூலுலகம் .com. புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிட்டார்.

0: தற்போது படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணையத்தளத்தில் நூலகம் இணையத்தினை ஊடாக
1: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
2: NWLULAGA நூலகம் நூலகம்.com.
3: அகத்தில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
4: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
3: விடாதீங்க போங்க போங்க.
5: தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 55 07 18 சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள் அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள் VTS Finance GmbH. சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரக்ட் கிராஸ் 3098 அருகாமையில்.
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் இணையதளத்தின் ஊடாக புத்தகங்களை விற்று வருகின்ற www.noolagam.com இணையதளத்தினர், அதனைத் தொடர்ந்து வரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள வி டி கேஷ் அண்ட் கரி, வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் கார்ஷுலா கோடேஸில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனைத் தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத்தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். மக்களுக்கு சலுகை கொடு என்ற தொனிப்பொருளில் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஏற்பாட்டில் நீர்கொழும்பில் நேற்று இரவு நீர்கொழும்பு பொறு தோட்ட கடற்கரை மைதானத்தில் ஆர்ப்பாட்டம் ஒன்று நடைபெற்றிருக்கிறது. ஐக்கிய மக்கள் சக்தியின் நீர்கொழும்பு அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியர் காவிந்த ஜெயவர்தன தலைமையில் அரசுக்கு எதிரான தீப்பந்தம் ஏந்திய இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரிப்பு, எரிபொருள் விலை அதிகரிப்பு, மின்சார கட்டண அதிகரிப்பு மற்றும் எரிவாயு கட்டண அதிகரிப்பு ஆகியவற்றுக்கு எதிராக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் சுலோக அட்டைகளை ஏந்தியிருந்ததோடு எதிர்ப்பு கோஷங்களையும் எழுப்பியிருந்தார்கள். ஐக்கிய மக்கள் சக்தியின் நீர்கொழும்பு மாநகரசபை உறுப்பினர் முகமது நூஸ்ரி, கலனி தொகுதி அமைப்பாளர் டெனிசன் ஜோஷ், பிரதேச அமைப்பாளர்கள், கட்சி ஆதரவாளர்கள் மற்றும் பொதுமக்கள் என்று பலரும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கெடுத்துக் கொண்டார்கள். சிங்கள பௌத்த தலைவரான கொத்தபா ராஜபக்சாவை ஆட்சிக்கு கொண்டுவர சஹரான் ஹாசிம் உள்ளிட்ட பயங்கரவாதிகள் முயன்றார்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பேரமுனவின் சார்பில் நாமல் ராஜபக்ச வேட்பாளராக களம் இறங்குவார் என்பது உறுதி என்று முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர சுட்டிக்காட்டினார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சாவின் நலன் கருதி களனி விகாரையில் பொதுஜன பேரமுன கட்சியின் சரத் வீரசேகர உள்ளிட்ட குழுவினரால் நேற்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த விசேட வழிபாட்டின் பின்னர் அவர் ஊடகங்களுக்கு கருத்துக்களை தெரிவித்தார். கொத்தபா ராஜபக்சாவை ஆட்சிக்கு கொண்டுவர வேண்டும் என்ற போர்வையில் சஹரான் ஹாசிம், அவரது சகோதரன், பெற்றோர் மற்றும் ஜேவிபியின் தேசிய பட்டியலில் இருந்த இப்ராஹிம் என்பவரின் பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் என்று தீவிரவாதிகளை பட்டியலிட்டு பார்த்தால் இவர்களது நோக்கம் என்ன என்பது தெளிவாகும். ஒரு சிங்கள பௌத்த தலைவரை ஜனாதிபதி ஆக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த முஸ்லிம் தீவிரவாத குழுக்கள் ஏன் இவ்வளவு தீவிரமாக செயல்பட்டன, அவர்களின் இந்த சதித்திட்டத்துக்கு பின்னால் உள்ள சிந்தனை என்ன என்பதை நாம் புத்திசாலித்தனமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு சிங்கள பௌத்த தலைவரை முன்னிறுத்துவதன் மூலம் நாட்டின் ஒட்டுமொத்த அரசியல் போக்கை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வரவோ அல்லது குழப்பங்களை விளைவிக்கவோ அவர்கள் திட்டமிட்டிருக்கலாம் என்பதைத்தான் அவர்களின் இந்த செயல்பாடுகள் உணர்த்துகின்றன. நாமல் ராஜபக்ச எமது கட்சியின் தேசிய அமைப்பாளர் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பேரமுனவின் சார்பில் அவரை வேட்பாளராக களமிறங்குவார் என்பதில் எமக்கு ஐயமில்லை. வீழ்ச்சியடைந்திருந்த கட்சியை இன்று நாமல் ராஜபக்ச பலமாநிலைக்கு கொண்டு வந்துள்ளார். இன்று அரசியல் மேடைகளில் ராஜபக்சாக்களை பற்றியே அனைவரும் பேசுகின்றார்கள். அந்த அளவுக்கு எமது கட்சி வலுப்பெற்றுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். உளவுத்துறையின் முன்னாள் தலைவர் மேஜர் ஜெனரல் சுரேசலே 38 வருடங்களாக நாட்டுக்காக அர்ப்பணித்து பணியாற்றியுள்ளார். தற்போது அவருக்கு மக்கள் தங்களது நன்றியை காட்ட வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று அவரது மனைவி பகிரங்க கோரிக்கை விடுத்திருக்கிறார். குற்றப்புணர்வு திணைக்கழகத்தின் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள சுரேசலே சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார். இந்த நிலையில் இன்று காலையில் அவரை பார்வையிடுவதற்காக சுரேஷ், அவரது மனைவி, மகன் மற்றும் சகோதரர் ஆகியோர் அங்கு சென்றிருந்தார்கள். அதன் பின்னர் அவரது மனைவி ஊடகங்களுக்கு கருத்துக்களை தெரிவித்தார். எனது கணவர் ஒரு நிரபராதி என்பதை அனைவரும் அறிவார்கள். அதிகாரிகள் அவரை பலிக்கடா ஆக்கியுள்ளார்கள். அவர் இன்னமும் ஒரு சந்தேகநபராக மட்டுமே இருக்கின்றார். சிஐடிக்குள் மிகவும் மனிதாயமானமற்ற முறையில் நடத்தப்படுகிறார் என்பதை சட்ட மருத்துவ அதிகாரியின் அறிக்கை கூட உறுதிப்படுத்தியுள்ளது. அவரது மனதை மாற்றி சாகும்பரை உண்ணாவிரத போராட்டத்தை கைவிட செய்ய நாங்கள் பலமுறை பேசி பார்த்தோம். ஆனால் அவர் அதற்கு சம்மதிக்கவே இல்லை. தனக்கு நடக்கும் அநீதிக்கு எதிராக அவர் தொடர்ந்து போராடி
வருகிறார். விசாரணைகளை நடத்துவதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் அவரை மனிதாபிமானத்துடன் நடத்த வேண்டும். நாட்டுக்காகவே அவர் எப்போதும் அர்ப்பணிப்புடன் இருந்ததால் ஒருமுறை கூட பிள்ளைகளின் பாடசாலைக்கு செல்லக்கூட அவருக்கு நேரம் கிடைக்கவில்லை. அப்படிப்பட்ட ஒரு மனிதனை இந்த அளவுக்கு கேவலமான முறையில் நடத்துவது மிகவும் அநீதியானது. இதற்கு யார் பொறுப்பு என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும். அவர் உண்ணாவிரதத்தை கைவிட மாட்டார், ஏனென்றால் தான் எப்படியும் நாட்டுக்காக உயிரை கொடுக்க தயாராக இருந்த ஒரு மனிதன் என்றே அவர் கூறுகிறார். அவர் எப்போதும் முதுகெலும்புடன் வாழ்ந்த ஒரு மனிதர். அவரை குறித்து நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். தற்போது சிறைசலே இருக்கும் உளம் மற்றும் உடல்நிலையை கருத்தில் கொண்டு அவருக்கு ஏதேனும் ஆபத்து ஏற்படுவதற்கு முன்னர் உடனடியாக அவரை வைத்தியசாலையில் அனுமதிப்பதற்கு பொறுப்பான தரப்பினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும். சுரேஷ் தனது முழு வாழ்க்கையையும் இந்த நாட்டுக்காக அர்ப்பணித்தது போல் இப்போது அவருக்காக நீங்கள் குரல் கொடுப்பதற்கான சந்தர்ப்பம் இதுவாகும். யார் உண்மையை சொல்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். தயவு செய்து அவருக்காக முன்வாருங்கள் என்று பொதுமக்களிடத்தில் கோருவதாக சுரேஷ் சலவின் மனைவி இந்த வேண்டுகோளை விடுத்திருக்கிறார். மேஜர் ஜெனரல் ஓய்வு பெற்ற சுரேசலே காவலில் வைக்கப்பட்டு நடத்தப்பட்ட விதம் குறித்து அவரது சட்டத்தரணிகளால் நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட கவலைகளுடன் தற்போது ஊடகங்களில் வெளியாகி வரும் செய்திகள் பெரும் அதிர்ச்சி அளிப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சாவும் இது தொடர்பாக குறிப்பிடுகிறார். அவர் தனது எக்ஸ் தளத்தில் இட்டுள்ள பதிவில், சலே ஒரு நீதவானின் விளக்கமறியல் உத்தரவின் கீழ் அல்லாமல் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழே தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். இங்கு ஆச்சரியம் அளிக்கும் விடயம் என்னவென்றால், பயங்கரவாத தடுப்பு சட்டத்துக்கு எதிராக பல வருடங்களாக பிரச்சாரம் செய்த பல செயற்பாட்டாளர்களின் தற்போதைய மௌனமாகும். அவர்களின் இந்த திடீர் மௌனம் கொள்கை மற்றும் முரண்பாடற்ற தன்மை குறித்து கடுமையான கேள்விகளை எழுப்புகிறது. ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பது எங்களது விருப்பமாகும். ஆனால் அந்த நீதி எந்த ஒரு பக்க சார்பும் அரசியல் செல்வாக்கும் அல்லது தேர்ந்தெடுக்கப்பட்ட பயன்பாடும் இன்றி வழங்கப்பட வேண்டும். உண்மையை நோக்கியதாக இல்லாமல் அரசியல் உள்நோக்கத்துடன் விசாரணைகள் நடத்தப்பட்டால் அது இன்னமும் உண்மையான நீதியை எதிர்பார்த்திருக்கும் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அவர்களின் குடும்பங்களுக்கும் இழைக்கப்படும் துரோகமாக முடிந்துவிடும் அபாயத்தை கொண்டுள்ளது. இதேவேளை அந்த ஆணைக்குழுவின் அறிக்கை அதன் கண்டுபிடிப்புகளை தெளிவாக கோடிட்டு காட்டியுள்ளதோடு அலட்சிய போக்குக்கு தனிப்பட்ட ரீதியில் பொறுப்பானவர்களையும் அடையாளம் கண்டுள்ளது. முரண்பாடான விடயம் என்னவென்றால், அந்த கண்டுபிடிப்புகளுடன் தொடர்புடைய சில நபர்களே தற்போது இந்த விசாரணைகளை வழிநடத்துகிறார்கள். எதிர்கட்சி என்ற வகையில் நாங்கள் விசாரணைகளுக்கு எதிரானவர்கள் அல்ல. பொறுப்புக்கூறல் என்பது முக்கியமானது, ஆனால் அரசியல் உள்நோக்கம் கொண்ட விசாரணைகள் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒருபோதும் உண்மையான நீதியை வழங்காது. இதுவே எனது நேர்மையான கருத்தென்று நாமல் ராஜபக்ச அந்த பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். உளவுத்துறையின் முன்னாள் தலைவரான ஓய்வு பெற்ற மேயர் ஜெனரல் சுரேசலைக்கு அவசர மருத்துவ சிகிச்சை வழங்குமாறும் அவரை உடனடியாக வைத்தியசாலைக்கு மாற்றுமாறு கோரி அவரது சட்டத்தரணி அசித் ஸ்ரீவர்த்தன குற்றப்புணவுத்தன கழகத்தின் பணிப்பாளருக்கு அவசர கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்திருக்கிறார். சட்டத்தரணி அசித் ஸ்ரீவர்த்தனாவினால் சிஐடி பணிப்பாளருக்கு அனுப்பப்பட்டுள்ள கடிதத்திலே, தமது கட்சிக்காரரான சுரேசலையின் உடல் மற்றும் உடல்நிலைகள் மோசமடைந்துள்ளன, எனவே அவருக்கு மருத்துவ சிகிச்சைகளை வழங்குவதற்காக உடனடியாக தகுந்த வைத்தியசாலை ஒன்றில் அனுமதிப்பது அவசியம். தகமை வாய்ந்த மற்றும் சுயாதீனமான மருத்துவ நிபுணர்களின் கீழ் அவருக்கு சிகிச்சைகள் வழங்கப்பட வேண்டும் என்பதோடு முழுமையான மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொண்டு முறையான சிகிச்சைகளை வழங்கக்கூடிய பொருத்தமான வைத்தியசாலைக்கு அவர் அவசரமாக மாற்றப்பட வேண்டும். மேலும் தனது இறுதி உயில் மற்றும் அது சார்ந்த ஏனைய சட்ட ஆவணங்களை தயாரிப்பதற்காக தனது சட்டத்தரணிகளை சந்திப்பதற்கான சந்தர்ப்பத்தை வழங்குமாறு சுரேசலே கோரிக்கை விடுத்திருப்பதோடு, இந்த காரணிகள் மற்றும் சூழ்நிலைகள் சுரேசலையின் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தில் ஏற்பட்டுள்ள கடுமையான பின்னடைவை மிக தெளிவாக காட்டுகின்றன. அத்துடன் தனது நல்வாழ்வு, ஆரோக்கியம் மற்றும் வாழ்க்கை குறித்த பகுத்தறிவுடன் முடிவெடுக்கும் திறனை அவர் தற்போது இழந்திருக்கலாம். அவர் தற்போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள சூழல் அவரது உயிருக்கு கடுமையான ஆபத்தை ஏற்படுத்துவதாக அமைந்திருக்கிறது. இதற்கமைய சிஐடி பணிப்பாளர் மேற்படி கோரிக்கைகளை உடனடியாக பரிசீலிக்க வேண்டும், அத்துடன் பொருத்தமான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். தமது கட்சிக்காரருக்கு ஏற்பட
ஏற்படும் பாதிப்புகள் குறித்து அரசியலமைப்பு, குற்றவியல் அல்லது சர்வதேச மட்டத்திலான எதிர்கால சட்ட நடவடிக்கைகளுக்கான அடிப்படையாக இது பயன்படுத்தப்படும் என்று அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகளால் அச்சமடைந்துள்ள தற்போதைய அரசாங்கம் மாகாண சபை தேர்தலை திட்டமிட்டு பிற்போடுவதாக குற்றம் சாட்டியுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா நாட்டின் இறையாண்மை, ஒருமைப்பாடு மற்றும் ஒற்றியாட்சி ஆகியவற்றை பாதுகாத்து 13வது அரசியலமைப்பு திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்த ஐக்கிய மக்கள் சக்தி தயாராக இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் மாகாண சபை முன்னாள் உறுப்பினர்களுடன் நடைபெற்ற விசேட சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். அவர் அரசாங்கம் பிளஸ் அல்லது மைனஸ் என்று சர்வதேசத்துக்கு ஒரு கதையையும் உள்நாட்டில் ஒரு கதையையும் கூறி இரட்டை வேடமிட்டுக் கொண்டிருக்கிறது. ஐக்கிய மக்கள் சக்தி அவ்வாறான கொள்கையை ஒருபோதும் பின்பற்றாது. மாறாக 13வது திருத்தத்தை முழுமையாக அமல்படுத்தும் மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடத்த வலியுறுத்தி தேசிய செயற்குழு ஒன்று அமைக்கப்படும். மாகாண சபைகள் என்பது வெள்ளை யானைகள் அல்ல. கடந்த காலங்களில் முதலமைச்சர்கள் சர்வதேச முதலீடுகளை ஈட்டு பெரும் சேவையாற்றி இருக்கிறார்கள். அவ்வாறு இருக்கையில் தற்போது மாகாண சபைகளை நிராகரிப்பவர்களுக்கு அரசியல் அறிவில்லை என்றே கருத வேண்டியுள்ளது. பொது தேர்தலின் பின்னர் நடந்த உள்ளூராட்சி தேர்தலில் அரசாங்கத்துக்கு 23 லட்சம் வாக்குகள் வரை குறைவடைந்து விட்டது. மாகாண சபை தேர்தலை நடத்த ஜனாதிபதி அன்றுகுமார் திசநாயக்கா தலைமையிலான அரசாங்கம் பயந்து கிராமங்களுக்கு செல்ல முடியாமல் முடங்கிவிட்டது. எனவே எந்தொரு தரப்புக்கும் பாராளுமன்றத்தில் 3-2 பெரும்பான்மையை வழங்க வேண்டாம் என்று மக்களிடம் கோரிக்கை விடுக்கின்றோம். ஐக்கிய மக்கள் சக்திக்கும் அத்தகைய வரம்பெற்ற அதிகாரம் தேவையில்லை. சாதாரண பெரும்பான்மையே போதுமானது. 3-2 பெரும்பான்மை அதிகாரம் கிடைக்கும் போது ஆட்சியாளர்கள் மக்களை அநாதரவாக்கி தங்களது சுயநலத்துக்காக மட்டுமே முடிவுகளை எடுப்பார்கள். மக்களின் வறுமையையும் துயரத்தையும் விற்று ஆட்சிக்கு வந்த தற்போதைய அரசாங்கம் இன்று சொகுசு வாழ்க்கையை அனுபவித்து வருகிறது. எனவே மக்கள் எதிர்வரும் தேர்தல்களில் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் என்று சஜித் பிரேமதாசா வேண்டுகோள் விடுத்துள்ளார். எதிர்வரும் தேர்தல்களில் ஒன்றிணைந்து போட்டியிட்டு வெற்றி பெறுவது மற்றும் நாட்டை சரியான பாதையில் முன்னோக்கி கொண்டு செல்வதாகிய நோக்கங்களை அடிப்படையாக கொண்டு பிரதான அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்ற விசேட கலந்துரையாடல் ஒன்று கண்டியில் அமைந்திருக்கிற டெவன் விடுதியில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் தலதா அத்துக்குரல, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொருளாளர் லசந்த அழகியவண்ண, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் வேலுக்குமார், கண்டியின் முன்னாள் முதல்வர் கேசர சேனநாயக்கா மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் மாவட்ட மேலாளர் சட்டத்தரணி சுயித் காரியவசம் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். மேலும் நாடாளுமன்ற உறுப்பினர் அனுராதா ஜெயரட்ன, நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க, முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்களான சட்டத்தரணி சுனில் அமரதுங்க, சாந்தினி கொங்ககே, ஜி எம் லபீர் மற்றும் சுகீஸ்வர பண்டாரா ஆகியோரும் இதில் பங்கேற்றிருந்தார்கள். இலங்கையின் தற்போதைய அரசியல் சூழலில் ஒன்றிணைந்துள்ள ஐக்கிய எதிர்கட்சி கூட்டணி, ஐக்கிய தேசிய கட்சி, புதிய மக்கள் முன்னணி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, தமிழ் முற்போக்கு முன்னணி, சமகி ஜன சந்தானிய ஐக்கிய மக்கள் கூட்டணி, இலங்கை மக்கள் கட்சி மற்றும் சர்வஜன பலைய ஆகியவற்றின் முக்கிய பிரதிகள் பலரும் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு தமது அரசியல் நிலைப்பாடுகளை பகிர்ந்து கொண்டார்கள். அங்கு தொடர்ந்து உரையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் அனுராதா ஜெயரட்ன தெரிவிக்கையில், எதிர்வரும் நாடாளுமன்றம் மற்றும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களில் இந்த விரிவான கூட்டமைப்பு பாரிய வெற்றியை பதிவு செய்வது உறுதி. நாட்டை சரியான பொருளாதாரம் மற்றும் அரசியல் பாதையில் வழிநடத்தி செல்வதே இந்த கூட்டமைப்பின் பிரதான நோக்கம் என்று அவர் குறிப்பிட்டார். அரசு அதிகாரிகள் தொடர்ச்சியாக வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்வதை கட்டுப்படுத்தும் வகையில் புதிய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அமைச்சின் ஊடாக அனைத்து அரசு நிறுவனங்களின் தலைவர்களுக்கும் இந்த அவசர அறிவித்தல் அனுப்பப்பட்டுள்ளது. பொது நிர்வாக, மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற அமைச்சின் செயலாளர் சந்தன அபயரத்னாவினால் அனைத்து அரசு நிறுவனங்களின் பிரதானிகளுக்கும் இது தொடர்பான உத்தியோர்வு அறிவிப்பு வழங்கப்பட்டுள்ளது. மிகவும் அத்தியாவசியமான தேவைகள் மற்றும் தவிர்க்க முடியாத காரணங்களுக்காக மட்டுமே வெளிநாட்டு பயணங்களுக்கு அனுமதி வழங்கப்பட வேண்டும் என்றும், ஒரே கால பகுதியில் தொடர்ச்சியான வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்வதை தவிர்க்குமாறும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அரசு அதிகாரிகளின் அடிக்கடி மேற்கொள்ளப்படும் வெளிநாட்டு பயணங்களால் ஏற்படும் செலவினங்களை கட்டுப்படுத்தும் நோக்கிலே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அரசியல் தரப்புகளை மேற்கோள் காட்டி செய்திகள் வெளியிடப்படுகின்றன. ஆனாலும் இந்த விடயம் தொடர்பில் அரசாங்கம் அல்லது சம்பந்தப்பட்ட அமைச்சு தரப்பிலிருந்து இதுவரை மேலதிக உத்தியோர்வு விளக்கம் வெளியாகவில்லை.
எதிர்வரும் காலங்களில் நிலையான அபிவிருத்தி, வர்த்தகம், முதலீடு, கால்நடை நடவடிக்கை, டிஜிட்டல் மாற்றம், கடல்சார் ஒத்துழைப்பு போன்ற துறைகளில் பிரான்ஸ் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் நெருங்கி பணியாற்றுவதற்கு எதிர்பார்த்திருப்பதாக வெளிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை பிரதியமைச்சர் அருண் கேமச்சந்திர தெரிவித்திருக்கிறார். இலங்கையில் உள்ள பிரான்ஸ் அபிவிருத்தி முகவரத்தின் 20வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு நேற்று முன்தினம் கொழும்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்வில் இலங்கைக்கான பிரான்ஸ் தூதுவர் ரெமி லாம்பர்ட், இலங்கைக்கான ஐரோப்பிய ஒன்றிய தூதுவர் கார்மன் முரேனா மற்றும் இலங்கைக்கான பிரான்ஸ் அபிவிருத்தி முகவரகத்தின் பணிப்பாளர் யாசித் பென்சைத் மற்றும் வெளிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை பிரதியமைச்சர் அருண் ஹேமச்சந்திர ஆகியோர் கலந்து கொண்டிருந்தார்கள். இதுகுறித்து கருத்து வெளியிட்டுள்ள பிரதியமைச்சர், எமது அண்மைய வரலாற்றில் மிகவும் கடினமான தருணங்களில் ஒன்றான சுனாமி பேரழிவிலிருந்து நாடு மீண்டெழுந்து கொண்டிருந்த வேளையிலே பிரான்ஸ் அபிவிருத்தி முகவரகத்தின் பங்களிப்பு ஆரம்பமானது கடந்த 2 தசாப்தங்களாக இந்த பங்களிப்பானது இலங்கை பிரான்ஸ் ஆகிய நாடுகளுக்கு இடையிலான வலுவான நல்லுறவாக வளர்ச்சி அடைந்துள்ளது. இலங்கைக்கு பிரான்ஸ் அபிவிருத்தி முகவரகம் வழங்கிய பங்களிப்பானது நீர் தூய்மையாக்கல், நகர அபிவிருத்தி, பசுமை ஆற்றல் மற்றும் கால்நடை மாற்றத்துக்கு ஏற்றவாறான அபிவிருத்திகள் போன்றவற்றுக்கு பெரிதும் உதவியது. இவை வெறும் உட்கட்டமைப்பு திட்டங்கள் மாத்திரமல்ல, மாறாக இவை மக்களின் வாழ்க்கைகளை நேரடியாக மேம்படுத்தக்கூடிய, சமூகங்களை வலுப்படுத்தக்கூடிய மற்றும் நிலையான தேசிய அபிவிருத்திக்கு பங்களிப்பு செய்யக்கூடிய முதலீடாகும். எதிர்வரும் காலங்களில் நிலையான அபிவிருத்தி, வர்த்தகம், முதலீடு, கால்நடை நடவடிக்கை, டிஜிட்டல் மற்றும் கடல்சார் ஒத்துழைப்பு போன்ற துறைகளில் பிரான்ஸ் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் நெருங்கி பணியாற்றுவதற்கு எதிர்பார்த்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தெற்காசியாவின் துறைமுகங்கள் உலகளாவிய வணிகத்தின் பிரதான மையங்களாக விளங்குவதோடு அவை அமெரிக்க நிறுவனங்களுக்கு பாரிய முதலீட்டு வாய்ப்புகளை வழங்குவதோடு பிராந்தியத்தின் பொருளாதார வளர்ச்சி மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்குவிப்பதாக அமெரிக்காவின் தெற்காசிய விவகாரங்களுக்கான மூலோபாய நிபுணர் போல் கபூர் தெரிவித்திருக்கிறார். அமெரிக்காவினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்திய பெருங்கடல் துறைமுகங்கள் மற்றும் விநியோக சங்கிலி மீதான அமெரிக்காவின் பார்வை என்ற நிகழ்வில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். தெற்காசிய துறைமுகங்களுடன் அமெரிக்க வணிகங்கள் எவ்வாறு இணைந்து செயல்படலாம் மற்றும் நம்பகமான தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி வெளிப்படையான உயர்தர உள்கட்டமைப்பு மேம்பாட்டை எவ்வாறு எளிதாக்கலாம் என்பது குறித்து இந்த மாநாட்டில் ஆராயப்பட்டிருக்கிறது. இலங்கைக்கு ஏன் இது முக்கியமானது? இந்திய பெருங்கடலின் மையப்பகுதியில் அமைந்துள்ள இலங்கை உலகளாவிய கடல்சார் விநியோக சங்கிலியில் மிக முக்கிய மூலோபாய புள்ளியாக கருதப்படுகிறது. குறிப்பாக கொழும்பு துறைமுகம் மற்றும் அம்பாந்தோட்டை துறைமுகம் ஆகியன பிராந்திய போட்டிக்குரிய பிரதான தளங்களாக மாறியிருக்கின்ற நிலையில் இலங்கையின் இந்த அறிவிப்பு இலங்கைக்கு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கொழும்பு துறைமுகத்தின் மேற்கு கொள்கலன் முனையத்தின் அபிவிருத்திக்காக அமெரிக்காவின் சர்வதேச அபிவிருத்தி நிறுவனம் ஏற்கனவே 553 மில்லியன் அமெரிக்க டாலர்களை முதலீடு செய்துள்ளது. சீன நிறுவனங்களின் ஆதிக்கத்துக்கு மத்தியில் அமெரிக்கா இலங்கையில் மேற்கொண்ட மிக முக்கிய உட்கட்டமைப்பு முதலீடாக இது பார்க்கப்படுகிறது. அமெரிக்க மன்றத்தில் வலியுறுத்தப்பட்ட வெளிப்படையான மற்றும் உயர்தர உள்கட்டமைப்பு என்ற கருத்து சீனா போன்ற நாடுகள் மீது சுமத்தப்படும் கடன் பொறிகளுக்கு மாற்றாக அமெரிக்கா முன்வைக்கும் ஒரு மூலோபாய நகர்வாகவே பார்க்கப்படுகிறது. இன்றைய நவீன கடல்சார் வணிகத்தில் துறைமுகங்களின் டிஜிட்டல் மயமாக்கல் மற்றும் இணைய பாதுகாப்பு மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன. நம்பகமான தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவது குறித்து அமெரிக்க பேரவையில் பேசப்பட்டமையானது துறைமுக கட்டுப்பாட்டு அமைப்புகளில் பயன்படுத்தப்படும் தொழில்நுட்பங்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டிருக்கிறது. அமெரிக்கா, இந்தியா, ஜப்பான் மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகள் உள்ளடக்கிய குவாட் கூட்டமைப்பு இந்திய பெருங்கடலில் சுதந்திரமான மற்றும் திறந்த கடல்சார் போக்குவரத்தை வலியுறுத்தி வரும் நிலையில் இலங்கையின் துறைமுக கட்டமைப்புக்குள் அமெரிக்க முதலீடுகள் அதிகரிப்பது பிராந்திய ராஜதந்திர சமநிலையப்பேட உதவும் என்று அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். தெற்காசியாவின் வர்த்தக நுழைவாயிலில் இருக்கும் இலங்கை இந்த அமெரிக்க முதலீட்டு வாய்ப்புகளையும் உயர்தர தொழில்நுட்பங்களையும் தனது பொருளாதார மீட்சிக்கு எவ்வாறு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளப் போகிறது என்பது தற்போதைய கேள்வி என்று அவர் குறிப்பிட்டார். வடமாகாணத்தைச் சேர்ந்த இளைஞர் இலட்சிய பாடல் ஒன்றை பாடியமைக்காக பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள சம்பவத்தை தமிழரசுக் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் வன்மையாக கண்டித்திருக்கிறார்.
சந்திவழி எக்கோ விளையாட்டுக் கழகத்துக்கு கடின பந்து கிரிக்கெட் விளையாட்டு உபகரணங்களை வழங்கும் நிகழ்வு நடைபெற்ற போது அங்கு கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் தற்போது அமைச்சர்களாகவும் உயர்மட்ட பொறுப்புகளில் உள்ளவர்களாகவும் இருக்கும் பலர் ஜனாதிபதி ஆண்டுகுமார திசநாயக்கா உட்பட கடந்த காலங்களில் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை நீக்க வேண்டும் என்று வலியுறுத்தி எங்களுடன் இணைந்து கையெழுத்து சேகரிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தார்கள். ஆனால் இன்று அதே சட்டம் கருத்து சுதந்திரத்தை ஒடுக்கும் வகையில் இவர்களால் பயன்படுத்தப்படுவது கவலைக்குரிய விடயம் என்றும் சாணக்கியன் குறிப்பிட்டார். மேலும் ஒரு பாடலுக்காக ஒருவரை கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பது ஜனநாயக நாட்டில் ஏற்றுக்கொள்ள முடியாத செயற்பாடு என்றும் அவர் குறிப்பிட்டார். கடந்த காலங்களில் புலிக்கொடி புலிகவுடன் தொடர்புடைய சின்னங்கள் தொடர்பில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்ட போதிலும் அந்த பாடலில் அவ்வாறான எந்தொரு உள்ளடக்கமும் காணப்படவில்லை என்று அவர் சுட்டிக்காட்டினார். இது வெறுமனே ஒரு எழுச்சி பாடல் மட்டுமே. அதனை அடிப்படையாக கொண்டு இளைஞர் ஒருவரை கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பது மிகவும் மோசமான மற்றும் கண்டிக்கத்தக்க நடவடிக்கை. கருத்து வெளிப்பாட்டு சுதந்திரம் பாதுகாக்கப்பட வேண்டிய நிலையில் இவ்வாறான சம்பவங்கள் மக்களிடையே அச்சத்தையும் அதிருப்தியையும் ஏற்படுத்தும் என்று அவர் தெரிவித்தார். நாளாவிய ரீதியில் கண்காணிப்பு நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்காக சித்திரவதைகளை தடுப்பதற்கான ஐக்கிய நாடுகள் உபகுழுவின் பிரதிநிதிகள் எதிர்வரும் 15ஆம் தேதி இலங்கைக்கு செல்லுகிறார்கள். உறுப்பு நாடுகளில் சித்திரவதைகள் இடம்பெறுவதை தடுத்தல், வழிகாட்டல்களை வெளியிடல், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளல் என்பவற்றை பிரதான நோக்கங்களாக கொண்டு 2007ஆம் ஆண்டு ஸ்தாபிக்கப்பட்ட சித்திரவதைகளை தடுப்பதற்கான ஐக்கிய நாடுகள் உபகுழுவில் 25 சுயாதீன நிபுணர்கள் உள்ளடங்குகின்றார்கள். அதன்படி எதிர்வரும் 15ஆம் தேதி இலங்கைக்கு செல்லும் மேற்படி உபகுழுவின் பிரதிகள் இந்த மாதம் 24ஆம் தேதி வரை இலங்கையில் தங்கியிருப்பார்கள். இந்த காலப்பகுதியில் விசேடமாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் பிரதிகளை சந்திக்க உள்ள ஐக்கிய நாடுகள் உபகுழுவின் பிரதிகள் நாளாவிய ரீதியில் பல்வேறு வகைப்படுத்தலின் கீழ் இடம்பெறும் சித்திரவதைகள், அவற்றை தடுப்பதற்கு முன்னெடுக்கப்பட்டிருக்கும் நடவடிக்கைகள், இந்த செயல்முறையில் போலீசார், சிவில் சமூக அமைப்புகள் உள்ளிட்ட ஏனைய பங்காளிகளின் வகிபாகம் என்பன தொடர்பில் பரந்துபட்ட கலந்துரையாடல்களையும் முன்னெடுக்க இருக்கிறார்கள். அதேவேளை சித்திரவதைகள் இடம்பெறக்கூடிய சாத்தியப்பாடு உள்ள இடங்களுக்கு அவர்கள் களவிஜயங்களை மேற்கொள்வார்கள். மேலும் இந்த விஜயத்தின் போது சிவில் சமூக பிரதிகளுடனான பிரத்யேக சந்திப்பொன்றுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. முல்லைத்தீவு போலீஸ் நிலையம் அமைந்துள்ள பகுதியில் உள்ள தனியார் காணி உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் என வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துர்ராசா ரவிகரன் வலியுறுத்தியிருக்கிறார். இந்நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரனின் வலியுறுத்தலை அடுத்து அந்த காணியை விடுவிப்பதற்கு போலீசார் 3 மாத கால அவகாசத்தை கோரியிருக்கிறார்கள். முல்லைத்தீவு மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே இந்த விடயம் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது. இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் கருத்து தெரிவித்தார். முல்லைத்தீவு போலீஸ் நிலையம் அமைந்துள்ள பகுதியில் உள்ள காணியை எப்போது விடுவிக்கப் போகின்றீர்கள்? அந்த காணி நாகம்மா என்பவருக்கு உரிய ஒரு தனியார் காணியாகும். இந்த காணி விடுவிப்பு தொடர்பாக மாகாண சபை காலத்திலும் வலியுறுத்தி இருக்கிறேன். இருந்தாலும் இதுவரை அந்த காணியை விடுவிப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை. இந்நிலையில் அந்த காணியை விடுவிப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு காணி உரிமையாளர்கள் என்னிடம் முறைப்பாட்டை பதிவு செய்துள்ளார்கள். குறிப்பாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் விமானப்படையினர், கடற்படையினர், ராணுவத்தினர், சிவில் பாதுகாப்பு படையினரின் வரிசையில் போலீசாரும் மக்களின் காணிகளை அபகரித்து வைத்திருக்கிறார்கள். எனவே மக்களுடைய அந்த தனியார் காணியை முல்லைத்தீவு போலீசார் உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதாக அவர் குறிப்பிட்டார். இதன்போது இன்னும் 3 மாத கால அவகாசம் கோரிய போலீஸ் அதிகாரி இன்னமும் 3 மாதத்துக்கு பிற்பாடு அந்த காணியை விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று குறிப்பிட்டார். திலிப்பிரி சட்டமா அதிபராக இருந்து கொண்டு ஒட்டுமொத்த சட்டமா அதிபர் திணைக்களத்தையும் அவமதிக்கும் வகையில் செயற்படுகிறார். சுரேசலையை வதை செய்தமை தொடர்பான அனைத்து செயற்பாடுகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க தாங்கள் திட்டமிட்டு வருவதாக புதியன பேரமுனவின் முன்னாள் அமைச்சர் சரத் வீரசிகர சுட்டிக்காட்டியிருக்கிறார். திருப்பிரி சட்டமா அதிபராக இருந்து கொண்டு ஒட்டுமொத்த சட்டமா அதிபர் திணைக்கழகத்தையும் அவமதிக்கும் வகையிலே அவர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். சுரேஷ் சிலைக்கு எதிரான நடவடிக்கைகள் அனைத்தும் நாட்டை விட்டு தப்பிச் சென்று வெளிநாட்டு போரிடம் கோரிய அசத் மௌலானா ஷனல்போ ஊடகத்துக்கு வழங்கிய பொய்யான வாக்குமூலங்களின் அடிப்படையில் தான் முன்னெடுக்கப்படுகின்றன. இந்த அசத் மௌலானாவின் குற்றச்சாட்டுகள் முற்றிலும் பொய்யானவை என்பது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நியமித்த இமாம் விசாரணை ஆணைக்குழு அறிக்கையிலே தெளிவாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக சம்பவம் நடந்ததாக கூறப்படும் காலப்பகுதியில் சுரேசலை மலேசியாவிலும் இந்தியாவிலும் இருந்ததை தவிர
அவர் இலங்கையில் இருக்கவில்லை. இவ்வாறான பொய்யான சாட்சியங்களின் அடிப்படையில் அவரை 180 நாட்கள் சிறையில் அடைத்து 6'4" அறையில் வைத்து சித்திரவதை செய்தமை தொடர்பான அனைத்து செயற்பாடுகளுக்கு எதிராக உரிய நேரத்தில் சட்ட நடவடிக்கை எடுக்க தாங்கள் திட்டமிட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். முன்மொழியப்பட்ட புதிய உயர்கல்வி கொள்கை தொடர்பான பொதுமக்களின் கருத்துக்களை பெற்றுக்கொள்ளும் பணிகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டு விட்டதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. இதற்கமைய பொதுமக்கள் தங்களது கருத்துக்களை இணையதளம் ஊடாக சமர்ப்பிப்பதற்கான கேள்விக்கொத்து ஒன்று அமைச்சின் உத்தியூர்வ இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. இந்த புதிய உயர்கல்வி கொள்கையை உருவாக்கும் முதற்கட்டமாக கல்வித்துறை சார்ந்த பல்வேறு தரப்பினரிடமிருந்து ஏற்கனவே கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகள் பெற்றுக் கொள்ளப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்தே தற்போது பொதுமக்களின் பங்களிப்பை பெற்றுக் கொள்வதற்கான இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஆசிரியர் மற்றும் அதிபர் தொழிற்சங்க கூட்டமைப்பு நேற்று காலை பிரதமர் ஹரணி அமரசூரிய மற்றும் கல்வி அதிகாரிகளுடன் விசேட கலந்துரையாடல் ஒன்றில் ஈடுபட்டது. ஆசிரியர்களின் பதவியுயர்வுகள், வலியமட்ட செயல் சான்றிதழ் சிக்கல்கள் மற்றும் 3/2 சம்பள முரண்பாட்டு உயர்வை பெற்றுக் கொள்வது உள்ளிட்ட 8 முக்கிய கோரிக்கைகள் தொடர்பாக ஆராய்வதற்காக கொழும்பில் இந்த சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டது. சுமார் 1.5 மணித்தியாலங்கள் நீடித்த இந்த கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின், கடந்த 2021 முதல் ஆசிரியர்களின் பதவியுயர்வு பிரச்சினைக்கு முறையான தீர்வெதுவும் வழங்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டினார். தற்போதைய அரசாங்கம் பதவியேற்று 1.5 வருடங்கள் கடந்திருக்கின்ற நிலையிலும் பரீட்சை முறைகள் மற்றும் வலியமட்ட செயல் சான்றிதழ் அறிக்கைகள் இல்லவும் குளறுபடிகளால் ஆசிரியர்கள் தொடர்ந்தும் பாதிக்கப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். மேலும் மாகாண ஆளுநர்களின் தன்னிச்சையான செயல்பாடுகள் கல்வித்துறையை சீரழித்து வருவதாக சுட்டிக்காட்டிய அவர், குறிப்பாக வடமாகாணத்தில் இடமாற்ற சபையின் அனுமதியின்றி ஆளுநரின் தன்னிச்சையான அதிகார பிரயோகத்தின் மூலம் 125 ஆசிரியர்கள் பிழையான முறையில் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளமை குறித்து பிரதமரின் கவனத்துக்கு கொண்டு சென்றதாக அவர் குறிப்பிட்டார். பாடசாலை மட்டங்களில் அதிபர் ஆசிரியர் இடமாற்றங்கள் மற்றும் மாணவர் சேர்க்கை விவகாரங்களில் அதிகாரிகள் எந்தவித தீர்க்கமான முடிவுகளையும் எடுக்காமல் மெத்தன போக்கை கடைபிடித்து வருவதாகவும் அவர் சாடினார். எனவே நடப்பு ஜூன் மாதம் 30 முன்னர் தங்களது கோரிக்கைகளுக்கு உரிய தீர்வு வழங்கப்படாவிட்டால் ஜூன் 30 பின்னர் நாடு தழுவிய ரீதியில் கடுமையான தொழிற்சங்க நடவடிக்கைகள் இறங்குவதை தவிர வேறு வழி கிடையாது என்று ஜோசப் ஸ்டாலின் இதன்போது எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறார். கட்டாக்காலி நாய்களுக்காக பராமரிப்பு விடுதிகள் மற்றும் தகன மயானங்களை அமைப்பதற்காக 100 மில்லியன் ரூபாவை ஒதுக்கியுள்ள அரசாங்கத்தின் தீர்மானத்தை கண்டித்து கொழும்பு காலிமுகத்திடல் முன்பாக விலங்கு நல ஆர்வலர்கள் பாரிய கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தார்கள். இந்த திட்டம் தொடர்பில் அரசாங்கத்தின் குறுகிய மனப்பான்மையை விமர்சிக்கும் வகையில் விலங்கு நல அமைப்பினர் தமது எதிர்ப்பினை வெளிப்படுத்தியுள்ளார்கள். இதுகுறித்து விலங்கு நல அறக்கட்டளையின் உறுப்பினர் ஷாமினி ரட்நாய்கா கருத்துக்களை தெரிவித்தார். கடந்த 25 முதல் 30 ஆண்டுகளாக விலங்குகள் நலனுக்காக நாங்கள் பணியாற்றி வருகிறோம். ஆனால் இத்தகைய முட்டாள்தனமான திட்டத்தை நான் இதுவரை கண்டதில்லை. திருநாய்களுக்கு கருத்தடை செய்து அவற்றின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்துவதே நிரந்தர தீர்வாகும். மாறாக பெருந்தொகையை செலவிட்டு அநாதை விடுதி மற்றும் தகன மயானங்கள் அமைப்பதன் மூலம் என்ன பயன் கிடைக்கப் போகிறது? அந்த விடுதிகளில் அடைக்கப்படும் விலங்குகள் போதிய உணவின்றி நோயினால் இறக்கும் போது அவற்றை எரித்து அளிப்பதே அரசாங்கத்தின் நோக்கமாக உள்ளதோ என்று எண்ண தோன்றுகிறது. 2016-2018 காலப்பகுதியில் அன்றாதபுரத்திலும் ஆரம்பிக்கப்பட்ட இவ்வாறான திட்டம் போதிய பராமரிப்பின்றி விலங்குகள் உயிரிழந்ததால் பின்னர் மூடப்பட்டது. நெல்லிக்குளம், வெண்ணப்புவை மற்றும் கோணேசபுரி ஆகிய இடங்களில் அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டு 6 மாதங்களுக்குள் மூடப்பட்ட தோல்வியடைந்த அநாதை விடுதிகளே இதற்கு சான்றாக இருக்கிறது. இவ்வாறான கசப்பான அனுபவங்கள் இருந்தும் அனுரகுமாரா கண்களை காதுகளை மூடிக்கொண்டே இருக்கிறாரா? அரசாங்கம் மீண்டும் அதே தவறை ஏன் செய்கிறது? மேலும் கட்டாக்காலி நாய்களுக்கு வழங்கப்படும் ரெபிஸ் தடுப்பூசிக்கு முதல் முறையாக அரசாங்கம் 500 ரூபாவை அறவிடத் தொடங்கியுள்ளமை சாமானிய மக்களை பாதிக்கிறது. ஆரம்ப காலத்தில் இலவசமாக வழங்கப்பட்ட இந்த தடுப்பூசிக்கு தற்போது கட்டணம் வசூலிப்பது நடுத்தர வர்க்கத்தினர் விலங்குகளை தத்தெடுப்பதில் பெரும் சுமையை ஏற்படுத்தியிருப்பதாக அவர் குறிப்பிட்டார்.
இந்த விவகாரங்கள் குறித்து ரெஸ்கியூ அனிமல்ஸ் ஸ்ரீலங்கா அமைப்பின் அனுசா டேவிட் குறிப்பிடுகையில், நாங்கள் இரண்டு முக்கிய விடயங்களுக்காக போராடுகிறோம். ஒன்று, இந்த ஆண்டில் மட்டும் இலங்கையில் 150 மேற்பட்ட யானைகள் உயிரிழந்துவிட்டன. இலங்கைக்கே உரித்தான யானைகளை பாதுகாப்பதில் அரசாங்கம் ஏன் மௌனம் காக்கிறது? இரண்டாவது, நாய்களுக்கான கருத்தடை மற்றும் தடுப்பூசி வழங்கும் பணிகளை அரசாங்கம் கடந்த 2 முழுமையாக நிறுத்திவிட்டு தற்போது தகன மயானங்களை அமைக்கும் திட்டங்களில் ஆர்வம் காட்டுகிறது. வீதிகளில் காணப்படும் நாய்களில் 46% உரிமையாளர்களை கொண்டவை. எனவே அரசாங்கம் இவ்வாறான வீண் செலவுகளை விடுத்து விலங்குகளின் கருத்தடை மற்றும் தடுப்பூசி திட்டங்களை மீளவும் முறையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற வேண்டுகோளை அவர் விடுத்தார். அரசாங்கத்தின் ஆதரவாளர்கள் என்று தம்மை அடையாளப்படுத்திக் கொண்டு மத்திய வங்கிக்கு முன்பாக திரண்டு அதன் ஆளுநர் நந்தலால் வீரசிங்காவை பதவியிலிருந்து விலகுமாறு கோரி நடத்திய போராட்டம் அரசாங்கத்தின் மற்றொரு அரசியல் நாடகம் என்று சர்வஜன அதிகார கட்சியின் கம்பகா மாவட்ட முதன்மை அமைப்பாளரும் தொழில் அதிபருமான ஜெயந்த அத்துக்குரல தெரிவிக்கிறார். பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வுகளை வழங்குவதற்கு பதிலாக அரசாங்கம் தற்போதைய தோல்விகளுக்கு பொறுப்பு கூற வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது. கடந்த காலங்களில் அரசாங்கம் தனது பல்வேறு தந்துரூபாயங்களை பயன்படுத்தி மத்திய வங்கியையும் நாட்டின் நிதியையும் தனிநபர்களுக்கு சாதகமாக மாற்றியதன் மூலம் பெரும் களங்கத்தை ஏற்படுத்திக் கொண்டது. இவ்வாறான சூழலில் அரசாங்கத்தின் முறையற்ற நிர்வாகத்தினால் ஏற்பட்ட கசப்பான விளைவுகளுக்கு தற்போதைய மத்திய வங்கி ஆளுநரை மட்டும் பொறுப்பாக்கி அவரை பதவியிலிருந்து நீக்குவதன் மூலம் தாங்கள் செய்த தவறுகளிலிருந்து தப்பிக்க இந்த அரசாங்கம் முற்படுகிறது. குறிப்பாக கடந்த காலங்களில் இடம்பெற்ற 2.5 மில்லியன் டாலர் மோசடி உள்ளிட்ட அனைத்து நிதி கொடுக்கல் வாங்கல்களும் மத்திய வங்கி ஆளுநரின் கட்டுப்பாட்டில் மாத்திரமே இருக்கவில்லை. மாறாக நிதியமைச்சர் தலைமையிலான நிதியமைச்சின் பொறுப்பிலே அவை முன்னெடுக்கப்பட்டன. இவ்வாறான பின்னணியில் நாட்டை மீட்டெடுக்க போராடும் ஒருவரை பதவியிலிருந்து நீக்க அரசாங்கம் தனது ஆட்களை கொண்டு நேற்று நாடகம் ஒன்றை அரங்கேற்றியுள்ளது. ஆட்சிக்கு வந்த நாள் முதல் மக்களை ஏமாற்றி வரும் இந்த குழுவினர் தாங்கள் செய்த தவறுகளுக்கு எதிராக குரல் எழுப்புபவர்களை அடக்க இவ்வாறான நபர்களை பயன்படுத்துவதையே வழக்கமாக கொண்டுள்ளார்கள். அத்துடன் அரசாங்கம் பௌத்த மதத்துக்கு எதிரான செயற்பாடுகளை தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறது. பாராளுமன்றத்தில் ஜெயமங்கல காதாவை பாராயணம் செய்ய தடை விதித்தது முதல் உள்ளூராட்சி மன்றங்களின் ஆரம்ப நிகழ்வுகளில் பஞ்சசீலத்தை பின்பற்றுவதை தடுத்தமை வரை இவை திட்டமிட்ட செயற்பாடுகளாகவே நாங்கள் பார்க்கிறோம். வடக்கு மாகாணத்தில் பௌத்த பிக்குகளை அச்சுறுத்தியும் அவர்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தியும் அரசாங்கத்தின் பௌத்த விரோத போக்கையே காட்டுகிறது. இவ்வாறான சூழலில் புனிதமிக்க விசாக் பண்டிகை காலத்திலும் தொடர்ச்சியான மின்வெட்டுகளை மேற்கொண்டு பௌத்த மக்களின் மனதை புண்படுத்தும் செயற்பாடுகளை அரசாங்கம் முன்னெடுத்திருந்தது. சமூக ஊடகங்கள் வாயிலாக பௌத்த மதம் மற்றும் பிக்குகளுக்கு எதிராக மேற்கொள்ளப்படும் பிரச்சாரங்களுக்கு பின்னால் இந்த அரசாங்கத்துடன் தொடர்புடைய குழுக்கள் தான் இருக்கின்றன. பௌத்த கலாச்சாரத்தை அழிப்பதே இவர்களின் நோக்கம். இவ்வாறான சூழ்ச்சிகளை உணர்ந்து அனைத்து பௌத்தர்களும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும். மகாசங்கத்தினர் இவ்வாறான சவால்களை முறியடிக்க பொறுப்புடன் செயற்பட வேண்டும் என்ற கருத்தை அவர் வெளியிட்டிருக்கிறார். அகில இலங்கை மீனவ மற்றும் தொழிலாளர் கூட்டமைப்பின் 5வது நிறைவு விழாவானது நேற்று யாழ்ப்பாண பொதுநூலக மண்டபத்தில் நடைபெற்றது. இதன்போது மீனவ சமூகங்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள், மலிக மக்களின் பிரச்சினைகள், ஏனைய தொழில்சார் அமைப்புகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள், தமிழ் மக்களது பிரச்சினைகள் தொடர்பாக விரிவாக ஆராயப்பட்டது. அத்துடன் இந்திய மீனவர்களால் இலங்கை மீனவர்கள் படுகின்ற துன்பங்கள் குறித்து தமிழக முதலமைச்சர் மற்றும் தமிழக மீனவர்களுடன் சந்திப்பு நடத்துவது குறித்தும் பேசப்பட்டது. இதுகுறித்து அந்த அமைப்பின் பிரதிகள், சமூக செயற்பாட்டாளர்கள், அரசியல் ஆய்வாளர்கள், வடக்கு கிழக்கு மற்றும் மலையத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் பிரதிநிதிகள் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். இந்த அமைப்பானது ஸ்தாபிக்கப்பட்டு தேசிய ரீதியாக தற்போது செயற்பட்டு வருகிறது. சீனா உள்ளிட்ட சர்வதேச நாடுகளின் ஆய்வு கப்பல்கள் இலங்கை கடற்பரப்புக்குள் நுழைவதை அனுமதிப்பது தொடர்பில் எழுந்துள்ள ராஜேந்திர சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நோக்கில் புதிய நிலையான மூலோபாய விதிமுறை வரைவு தயாரிக்கப்பட்டுள்ளது. இந்த விதிமுறை வரைவு தற்போது சட்டமா அதிபர் திணைக்களகத்தின் பரிசீலனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக இலங்கை வெளிவிகார அமைச்சு தெரிவித்துள்ளது. இலங்கை மற்றும் சீனாவுக்கு இடையிலான உத்தியூர்வ ராஜேந்திர உறவுகளின் 70வது நிறைவு அடுத்த ஆண்டு மிக
மெர்சியாக கொண்டாடப்பட இருக்கிறது. இதன்போது சீனா அரசாங்கத்தின் உயர்மட்ட தூதுக்குழு ஒன்று இலங்கைக்கு உத்தியூர்வ விஜயத்தை மேற்கொள்ள இருக்கிறது. இது முக்கியத்துவம் மிக்க விஜயத்துக்கு முன்னதாக இரு நாடுகளுக்கு இடையில் நீண்ட காலமாக இழுபறியில் உள்ள ஆய்வு கப்பல் விவகாரத்துக்கு தீர்வு காண்பதற்கும் அம்பாந்தோட்டை எண்ணெய் சுத்திகரிப்பில் திட்டம் உள்ளிட்ட பிரதான இருதரப்பு திட்டங்களை ஆரம்பிப்பதற்கும் அரசாங்கம் திட்டமிட்டு வருகிறது. இலங்கை கடற்பரப்புக்குள் வெளிநாட்டு ஆய்வு கப்பல்கள் நுழைவதற்கு விதிக்கப்பட்டிருந்த ஓராண்டு கால தற்காலிக தடை கடந்த 2024 ஆண்டு டிசம்பர் மாதம் 31 தேதியுடன் நிறைவடைந்திருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவின் அரசாங்கத்தில் இந்த தடை விதிக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் வல்லரசு நாடுகளின் ஆய்வு கப்பல்களின் வருகையால் இலங்கைக்கு ஏற்படும் பிராந்திய மற்றும் சர்வதேச ராஜேந்திர நெருக்கடிகளை தவிர்ப்பதற்காக அனைத்து நாடுகளுக்கும் பொதுவானதொரு மூலோபாய ஒத்துழைப்பு விதிமுறையை உருவாக்குமாறு ஜனாதிபதி ஆண்டுகுமார திசநாயக்கா உத்தரவிட்டிருந்தார். இதற்கமைய வெளிவிகார அமைச்சர் விஜிதகர தலைமையில் நியமிக்கப்பட்ட விசேட குழுவினர் இந்த புதிய நிலையான செயல்பாட்டு செயல்முறை விதிமுறைகளை தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தார்கள். அனைத்து நாடுகளுக்கும் பாரபட்சமற்ற வகையில் இலங்கையின் தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் இந்த வரவு உருவாக்கப்பட்டுள்ளதாக வெளிவிகார அமைச்சு தெரிவித்தது. இந்திய அழுத்தம் மற்றும் தற்போதைய நிலவரம் தொடர்பாக பார்க்கின்ற போது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவினால் விதிக்கப்பட்டிருந்த தடை காலம் முடிவடைந்திருக்கின்ற நிலையில் புதிய விதிமுறைகள் உத்தியோகமாக அறிமுகப்படுத்தப்படும் வரை ஏற்கனவே நடைமுறையில் உள்ள பழைய விதிமுறைகளின் கீழ் வெளிநாட்டு ஆய்வு கப்பல்கள் இலங்கைக்கு வருவதற்கு தடையே இல்லை என்று வெளிவிகார அமைச்சர் விஜிதகரத் ஏற்கனவே தெளிவுபடுத்தியிருந்தார். இருந்தாலும் தடையின் பின்னரான காலப்பகுதியில் சீன ஆய்வு கப்பல்கள் எதுவும் இதுவரை இலங்கைக்கு வருகை தரவில்லை. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சாவின் ஆட்சி காலம் தொட்டு ரணில் விக்ரமசிங்காவின் காலம் வரை சீன ஆய்வு கப்பல்கள் இலங்கைக்கு வருகை தந்த போதெல்லாம் இந்தியாவின் தேசிய பாதுகாப்புக்கு அது அச்சுறுத்தல் என்று தெரிவித்து புதுடெல்லி கடுமையான ராஜேந்திர அழுத்தங்களை கொழும்புக்கு பிரிவைத்து வந்தது. பிராந்திய புவிசார் அரசியலில் ஏற்பட்ட இந்த நெருக்கடி காரணமாகவே கடந்த அரசாங்கம் தற்காலிக தடையை விதிக்க நிர்பந்திக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் வெளிவிகார அமைச்சர் விஜிதகர தலைமையிலான விசேட குழு சீனா உட்பட உலக நாடுகளின் ஆய்வு கப்பல்களுக்கான புதிய மூலோபாய விதிமுறை வரவை முழுமையாக தற்போது தயாரித்து முடித்துவிட்டது. சட்டமா அதிபர் திணைக்கழகத்தின் சட்ட பரிசீலனைகள் நிறைவடைந்தவுடன் இந்த புதிய விதிமுறை வரவு கூடிய விரைவில் உத்தியோகமாக வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது. இதன் மூலம் பிராந்திய வல்லரசுகளுக்கு இடையிலான போட்டிக்கு மத்தியில் இலங்கை தனது நடுநிலையான வெளியுறவு கொள்கையை நிலைநாட்ட முடியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கையில் சூரிய ஒளி தாராளமாக கிடைக்கும் காலப்பகுதிகளிலும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வளங்களை முழுமையாக பயன்படுத்தாமல் டீசல் மின்னுற்பத்திக்கு முன்னுரிமை வழங்கப்படுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. இந்த செய்தியின்படி உள்நாட்டு ரூபாவில் மட்டுமே கொடுக்கல் வாங்கல் மேற்கொள்ளப்படும் சூரிய மின்சக்தி உற்பத்தியாளர்களுக்கு முன்னர் ஒரு அலகு மின்சாரத்துக்கு 15 ரூபாய் முதல் 37 ரூபாய் வரை கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆனாலும் தற்போது சூரிய மின்சக்தி உற்பத்தியாளர்களுக்கு வழங்கப்படும் சராசரி அலகு விலை 18 முதல் 20 ரூபாய் வரையான மட்டத்துக்கு குறைக்கப்பட்டுள்ளது. இது புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் துறையின் வளர்ச்சியை பாதிக்கும் நடவடிக்கையாக இருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. மேலும் தேசிய புதுப்பிக்கத்தக்க மின்சக்தி உற்பத்தியை தேசிய மின்கட்டமைப்புடன் இணைக்கும் முயற்சிகளுக்கு பல்வேறு தடைகள் ஏற்படுத்தப்படுவதாகவும் இதன் மூலம் சூரிய மற்றும் காற்றாலை மின் உற்பத்தியாளர்கள் ஊக்கமிழக்க செய்யப்படுவதான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. அத்துடன் உலகின் பல நாடுகள் சூரிய மற்றும் காற்றாலை போன்ற புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வளங்களை நோக்கி வேகமாக நடந்து வரும் நிலையில் இலங்கை தொடர்ந்து டீசல் மற்றும் நிலக்கரி அடிப்படையிலான மின் உற்பத்தியை நம்பியிருப்பது குறித்த கேள்விகள் தற்போது எழுப்பப்படுகின்றன. புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை மேம்படுத்துவதற்காக அரசியல் தலைவர்கள் தேர்தல் காலங்களில் வாக்குறுதிகள் வழங்கினாலும் நடைமுறையில் அதற்கான போதிய முன்னுரிமை வழங்கப்படவில்லை என்று குறிப்பிடப்படுகிறது. ஆனாலும் இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் அரசாங்கம், இலங்கை மின்சார சபை அல்லது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் உத்தியோர்வ பதில்கள் இதுவரை வெளியாகவில்லை. ஓமந்தை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நாவர்குளம் பகுதியில் நபரொருவர் கூர்மையான ஆயுதத்தால் கடந்த இரவு தாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக ஓமந்தை போலீஸ் நிலையத்துக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இந்த கொலை சம்பவத்தில் மரணமடைந்தவர் நாவர்குளம் ஓமந்தை பகுதியைச் சேர்ந்த 32 வயதுடையவர் என தெரிய வருகிறது. மரணமடைந்தவரின் தாயாருக்கும் உறவினர்கள் குழு ஒன்றுக்கும் இடையில் நாவர்குளம் கோவிலுக்கு அருகில் ஏற்பட்ட தகராறை சமரசம் செய்ய முற்பட்ட போதே அந்த உறவினர்கள் குழுவில் இருந்த நபர் ஒருவர் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கி இந்த கொலையை செய்தது முதற்கட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது.
கொரோனை அங்குருவா தொற்ற பட்டகுல பகுதியில் இயங்கி வந்த சினகேசி கெதகெல்ல அன்பின் இல்லம் முதியோர் இல்லத்தில் ஏற்பட்ட பயங்கர தீபத்தில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 13 உயர்ந்துள்ளது. விபத்தின் போது காயமடைந்த மேலும் 6 பேர் கொரோனை மற்றும் கல்பாதி வைத்தியசாலைகளில் தொடர்ந்து தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்து வருகிறார்கள். நுரைச்சோலை தழுவ கடலில் மூழ்கி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 உயிரிழந்த துயர சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றிருக்கிறது. இந்த துயர சம்பவம் அந்த பகுதி மக்களையும் பெரும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக கடற்கரைக்கு சென்றிருந்த குடும்பத்தினரில் 3 எதிர்பாராத விதமாக கடல் அலைகளில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புத்தளம் தில்லியடி பகுதியில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 2 இளம்பெண்களும் ஒரு இளைஞரும் உயிரிழந்து போனார்கள். நேற்று மாலை குடும்பத்தினருடன் கடற்கரைக்கு சென்று கடற்கரையில் குதூகலித்துக் கொண்டிருந்த வேளையில் வீசிய பலத்த காற்றுடன் ஏற்பட்ட அலைகளில் சிக்கி அவர்கள் கடலுக்குள் இழுத்து செல்லப்பட்ட நிலையில் உயிரிழந்து போனார்கள். பல போராட்டங்களுக்கு மத்தியில் இவர்களின் உடல்கள் கரைக்கு கொண்டுவரப்பட்ட வேளை இவர்கள் உயிரிழந்த நிலையில் காணப்பட்டதாக உறவினர்கள் கவலையுடன் தெரிவிக்கிறார்கள். யாழ்ப்பாணம் புங்குடிதீவு கடற்பகுதியில் கடற்தொழிலுக்காக சென்ற நிலையில் காணாமல் போன கடற்தொழிலாளர்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டு கரை சேர்க்கப்பட்டுள்ளார்கள். புங்குடிதீவு பகுதியைச் சேர்ந்த 3 கடற்தொழிலாளர்கள் நேற்று கடற்தொழிலுக்கு சென்ற நிலையில் காணாமல் போயிருந்தார்கள். அவர்களை தேடும் பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டது. இந்த நிலையில் கடற்தொழில் அமைச்சரின் பணிப்பின் பேரில் கடற்படையினர் தமது படகுகளில் நயினாதீவு மற்றும் அதனை அண்டிய கடற்பரப்பில் தீவிர தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டு கடற்தொழிலாளர்களை கண்டு மீட்டிருக்கிறார்கள். மீட்கப்பட்ட கடற்தொழிலாளர்கள் இன்றைய தினம் பாதுகாப்பாக குறிகட்டுவான் இறங்குத்துறைக்கு அழைத்து வரப்பட்டு அவர்களது உறவினர்களிடம் கையளிக்கப்பட்டார்கள். இந்த மீட்பு நடவடிக்கையில் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனும் இணைந்திருந்தார். ரத்தினபுரி மாவட்டத்தின் பலாங்குடை நகரின் தும்பகுடை பகுதியில் அமைந்துள்ள வியாபார நிலையம் ஒன்றில் இன்று அதிகாலை தீப்பரவல் ஏற்பட்டது. தீ வேகமாக பரவியதன் காரணமாக அந்த வியாபார நிலையம் தீக்கிரையாகி பாரிய சேதமடைந்திருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. கங்வெல கோமகம வீதியில் ஜல்தர தம்சத் வித்தியாலயத்துக்கு அருகில் பாதையில் பயணித்த 2 பெண்கள் காரொன்றில் மோதி உயிரிழந்தார்கள். உயிரிழந்தவர்கள் டெமோதர வெத்தவெல மெத்தவித்த கொலனியைச் சேர்ந்த RM தமயந்தி, இவருக்கு 42 வயது, மற்றும் கிருந்தாரகுட உகிட்டியாவைச் சேர்ந்த MM வசந்தி, இவருக்கு 44 வயது. இந்த 2 பெண்களும் இறந்து போனார்கள். இவர்கள் இருவரும் ஜல்தர கென்பிட்டிய பகுதியில் உள்ள விலங்கு தீவன உற்பத்தி தொழிற்சாலை ஒன்றில் பணிபுரிந்து வந்தவர்கள் என்று அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். இலங்கையின் முன்னணி உணவு உற்பத்தி நிறுவனமான CPL குரூப் குழுமத்தின் தலைவர் ரம்ய சனத் அமரவீர விக்ரமசிங்கே காலமானதாக அந்த நிறுவனம் அறிவித்துள்ளது. நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் விக்ரமசிங்கே வெற்றிகரமான ஒரு வணிகத்தை மட்டுமல்லாமல் பரிவும் நேர்மையும் புதுமையும் அடிப்படையாக கொண்ட ஒரு சமூகத்தையும் உருவாக்குவதற்கு தனது வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் என்று குறிப்பிட்டிருக்கிறது. அவரின் தொலைநோக்கு பார்வை இலங்கையை உலக வரைபடத்தில் முக்கிய இடத்தில் நிறுத்த உதவியதாகவும் அவரின் மனிதாபிமானமும் கருணையும் அவருடன் பணியாற்றிய மற்றும் அறிந்த பலரின் வாழ்க்கையை தொட்டதாகவும் நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. அவர் எங்களுக்கு ஒரு தலைவர் மட்டுமல்ல, ஒரு ஆசான், தந்தை போன்றவர் மற்றும் ஊக்கமளிக்கும் சக்தியாக இருந்தவர் என்று அந்த நிறுவன அறிக்கை தெரிவிக்கிறது. பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கை

0: தீவூடாக காங்கேந்துறை வரியான கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட கடத்தரப்புகளிலும் கல்பட்டியிலிருந்து கொழும்பு காலி மற்றும் அம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரியான கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட கடத்தரப்புகளிலும் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 50 to 60 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. காங்கேந்துறையிலிருந்து மன்னார் ஊடாக கல்பட்டி வரையான கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட கடத்தரப்புகள் அவ்வப்போது மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அடுத்த 3 நாட்களுக்கு, அதாவது நாளை, நாளை மறுநாள் மற்றும் June 10 ஆகிய தேதிகளில் சிறப்பு டெங்கு கட்டுப்பாட்டு திட்டம் செயல்படுத்தப்படும் என்று தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு அறிவித்திருக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் TRT தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது TRT தமிழொலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரையிசை கானங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி TRT தமிழ் ஒளி. பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி TRT தமிழ் ஒளி. இது தமிழ் மக்களின் வானொலி.
0: தொடரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள VT கேஷ் அண்ட் கரி, VT சூப்பர் ஸ்டோர் மனத்தினர், சாசல் கார்ஜுலா கோனிஸில் அமைந்துள்ள VT சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் VTS பினான்ஸ் GmbH நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் தாக்கரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத்தருகிறார்கள் சுவிஸில் உள்ள VTS பினான்ஸ் GmbH நிறுவனத்தினர். வலுவான விநியோக சங்கிலி, சிறந்த பொறியியல் நிபுணர்களை கொண்டுள்ள இந்தியா, அசுர வளர்ச்சிக்கு தயாராக உள்ள அணுசக்தி துறையில் அமெரிக்காவுக்கான சிறந்த பொருத்தமான கூட்டுறவு நாடாக எப்போதும் இருக்கும் என்று அமெரிக்க அணுசக்தி கூட்டமைப்பான அணுசக்தி நிறுவன தலைவர் மரியா கோஸ்னிக் தெரிவித்திருக்கிறார். வெளிநாட்டு உத்தரவுகளுக்கு இந்தியா ஒருபோதும் அடிபணியாது என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுத்திருக்கிறார். உக்ரைன் மீது போர் தொடுத்துள்ள ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்த வேண்டும் என்று அமெரிக்காவின் டிரம்ப் நிர்வாகம் இந்தியாவுக்கு கடும் அழுத்தம் கொடுத்து வருகிறது. ரஷ்யாவின் போர் நடவடிக்கைகளுக்கு இந்தியா மறைமுகமாக நிதியுதவி செய்வதாக குற்றம் சாட்டிய அமெரிக்கா இந்திய பொருட்கள் மீதான இறக்குமதி வரியை 50% அதிரடியாக உயர்த்தியிருந்தது நேர்கள் அறிந்தது. பின்னர் நீண்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு இந்த வரி 18% குறைக்கப்பட்டது. இத்தகைய பொருளாதார நெருக்கடிகள் மற்றும் சர்வதேச அழுத்தங்களுக்கு இடையிலும் இந்தியா தனது நீண்டகால நட்பு வியூகத்தின் அடிப்படையில் ரஷ்யாவுடனான வர்த்தக உறவை தொடர்ந்து உறுதியாக முன்னெடுத்து வந்தது. இந்நிலையில் புனித பீட்டர்ஸ்பர்க் சர்வதேச பொருளாதார மன்ற கூட்டத்தில் உரையாற்றிய ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின், இந்தியா, சீனா போன்ற நாடுகள் ஒருபோதும் வெளிநாட்டு உத்தரவுகளுக்கு கட்டுப்பட்டது கிடையாது. ஒரு நாட்டின் இறையாண்மை மற்றும் சுயாட்சியான முடிவெடுக்கும் திறனை யாராலும் கேள்வி கேட்க முடியாது. ரஷ்யாவை தனிமைப்படுத்தும் அமெரிக்காவின் முயற்சி படுதோல்வி அடைந்துவிட்டது. அமெரிக்கர்கள் மிகவும் நடைமுறைவாதிகள். அவர்களுக்கு லாபம் கிடைக்கும் இடங்களில் மட்டும் யுரேனியம் ஏற்றுமதி போன்ற ஒத்துழைப்பை தொடர்கின்றார்கள். இந்தியாவின் வெளியுறவுக் கொள்கை மிகவும் சுதந்திரமானது என்று புட்டின் குறிப்பிட்டார். இந்தியாவின் கல்வி சபை தேர்வுகள் மற்றும் மருத்துவ பரீட்சை முறைகேடுகளுக்கு எதிராக புதுடெல்லி ஜந்தன் மந்தர் பகுதியில் இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் திரண்டு பாரிய போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தார்கள். மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உடனடியாக தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்துகிறார்கள்.
2: வேலையில்லா இளைஞர்களை கரப்பான் பூச்சிகள் என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் விமர்சித்ததற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் கடந்த மாதம் 16 இன்ஸ்டாகிராமில் தொடங்கப்பட்ட கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியை 2 crore மேலானோர் பின்தொடர்கின்றனர். இந்நிலையில் நீட் வினாத்தாள் கசிவு மற்றும் CBSE தேர்வு குளறுபடியை கண்டித்து அந்த கட்சி விடுத்த அழைப்பை ஏற்று டெல்லியில் நேற்று நடைபெற்ற போராட்டத்தில் ஆயிரக்கணக்கான மாணவர்களும் அவர்களது பெற்றோர்களும் பங்கேற்று மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பியதுடன் கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் உடனடியாக பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தினர். போராட்டத்தில் பங்கேற்பதற்காக அமெரிக்காவிலிருந்து இந்தியா வந்துள்ள திரு தீப்கே தேர்வு குளறுபடிகளால் 5 மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டிருப்பதாக கூறினார். 5 மாணவர்களை காவு கொடுத்ததற்காக உங்களுக்கு

0: துளி கூட வெட்கமே இல்லையா என திரு தர்மேந்திர பிரதானை நோக்கி கேள்வி எழுப்பிய அவர், இன்னும் எத்தனை மாணவர்கள் உயிரிழந்தால் பதவியை ராஜினாமா செய்வீர்கள் என்று ஆவேசமாக கேள்வி எழுப்பினார்.
1: மத்திய கல்வி அமைச்சரிடம் நான் கேட்க விரும்புவது இதுதான். தேர்வு குளறுபடி விவகாரத்தில் 5 மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்ட பின்னரும் நீங்கள் இன்னமும் பதவி விலகவில்லை. உங்களுக்கு வெட்கமாக இல்லையா? இன்னும் எத்தனை பேர் உயிரிழந்த பிறகு நீங்கள் பொறுப்பேற்பீர்கள்? நீங்கள் பதவி விலகும் வரை எங்களது போராட்டம் தொடரும். இந்த போராட்டம் நாடு முழுவதும் விரிவுபடுத்தப்படும்.
0: தேர்வு குளறுபடிகளுக்கு பொறுப்பேற்று ஒரு வார காலத்திற்குள் அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்று கெடு விதித்த திரு தீப்கே, இல்லையெனில் தங்களின் போராட்டம் நாடு முழுவதும் விரிவுபடுத்தப்படும் என்று எச்சரித்தார். இதனை நிராகரித்துள்ள பாஜக, அமெரிக்காவிலிருந்து இந்திய இளைஞர்களை பொம்மைகள் போல ஆட்டுவிக்க சிலர் முயற்சிப்பதாக சாடியுள்ளது. இந்திய இளைஞர்கள் இதனை உணர்ந்திருப்பதாக தெரிவித்துள்ள அக்கட்சியின் தலைவர் திரு நிதின் நவீன், அவர்களை அரசாங்கத்திற்கு எதிராக திருப்பும் முயற்சி பலிக்கவே பலிக்காது என கூறியுள்ளார். இதனிடையே CBSE OSM விவகாரத்தில் மேலும் ஒரு முறைகேடு அம்பலமாகியுள்ள நிலையில் கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் இன்னமும் பதவி வகிப்பது அவரது அதிகார வெறியையே காட்டுவதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது.
1: தொடர்ந்து, பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக முன்னாள் சட்டசபை உறுப்பினர்கள் தேர்தலில் போட்டியிட தடை விதிக்க உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. உச்சநீதிமன்றத்தில் வழக்கறிஞர் சீனிவாசன் என்பவர் ஒரு ரிட் மனுவை தாக்கல் செய்துள்ளார். அதில் தமிழ்நாட்டில் தற்போது நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலின் போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற உறுப்பினர்களான மரகதம் குமரவேல், எஸ் ஜெயக்குமார், பி சத்யபாமா, இசக்கி சுப்பையா ஆகியோர் தங்களது உறுப்பினர் பதவியை திடீரென ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகம் கட்சியில் இணைந்து விட்டார்கள். இது அரசியல் சாசனத்துக்கு எதிரானதாகும். குறிப்பாக இந்த விவகாரத்தில் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சி மிகப்பெரிய குதிரையை பேரத்தில் ஈடுபட்டு சட்டமன்ற உறுப்பினர்களை தன்வசப்படுத்தியுள்ளது. எனவே இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 32 கீழ் உச்சநீதிமன்றில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த மனுவில் மத்திய உள்துறை அமைச்சகம், இந்திய தேர்தல் ஆணையம், CBI, தமிழக அரசு மற்றும் தமிழக சட்டமன்ற சபாநாயகர் ஆகியோர் எதிர் மனுதாரர்களாக சேர்க்கப்பட்டுள்ளார்கள். இவர்களுடன் தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் புஸ்தி ஆனந்த் மற்றும் முன்னாள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்களான மரகதம் குமரவேல், எஸ் ஜெயக்குமார், பி சத்யபாமா, இசுக்கி சுப்பையா ஆகியோரும் மனுவில் எதிர் மனுதாரர்களாக சேர்க்கப்பட்டுள்ளார்கள். எனவே இவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். புஸ்தி ஆனந்த் மற்றும் 4 முன்னாள் சட்டசபை உறுப்பினர்கள் மீது CBI உடனடியாக வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட வேண்டும். தேர்தல் முடிந்த பிறகு எந்தவித நியாயமான காரணமும் இல்லாமல் தங்களின் பதவியை ராஜினாமா செய்யும் அல்லது சபாநாயகரால் தகுதி நீக்கம் செய்யப்படும் வேட்பாளர்கள் மீண்டும் குதிரை பேரத்தில் ஈடுபடுவதை தடுக்க உச்சநீதிமன்றம் தனது சிறப்பு அதிகாரமான பிரிவு 142 பயன்படுத்தி கடுமையான புதிய விதிகளை உருவாக்க வேண்டும். உச்சநீதிமன்றம் இது தொடர்பான புதிய விதிகளை உருவாக்கும் வரை குற்றச்சாட்டுக்கு உள்ளான முன்னாள் சட்டசபை உறுப்பினர்கள் 4 பேரும் சுயேட்சையாகவோ அல்லது எந்தொரு அரசியல் கட்சியின் ஆதரவாகவோ இடைத்தேர்தல்களில் போட்டியிடக்கூடாது. அதற்கு இடைக்கால தடை விதிக்க வேண்டும். குறிப்பாக இந்த விவகாரம் தொடர்பாக CBI விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து இந்த மனுவானது உச்சநீதிமன்றத்தில் விரைவில் விசாரணை கூறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. டெல்லியில் நாளை நடைபெறும் இந்தியா கூட்டணி ஆலோசனைக் கூட்டத்துக்கு முன்பாக கேரளாவில் பாரதிய ஜனதா கட்சியோடு தொடர்புபடுத்தி தங்கள் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் குறித்து காங்கிரஸ் கட்சி தனது நிலைப்பாட்டை விளக்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது.
2: தமிழ்நாடு, கேரளா உட்பட 5 மாநில தேர்தலுக்கு பின் இந்தியா கூட்டணி கட்சிகளின் ஆலோசனை கூட்டத்திற்கு டெல்லியில் நாளை அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் பங்கேற்கும் இக்கூட்டத்தில் பங்கேற்க மாட்டோம் என இந்தியா கூட்டணியின் முக்கிய கட்சியாக இருந்த திமுக அறிவித்துள்ளது. தங்களது கூட்டணியில் போட்டியிட்டு 5 இடங்களில் வென்ற நிலையில் தேர்தல் முடிவு வெளியானவுடன் தவேகாவுக்கு ஆதரவு அளித்து காங்கிரஸ் இழைத்த துரோகத்தை சுட்டிக்காட்டி இம்முடிவை திமுக எடுத்துள்ளது. இந்நிலையில் தேசிய அளவில் தங்களோடு இந்தியா கூட்டணியில் இருந்து கொண்டு கேரள தேர்தல் பிரச்சாரத்தில் பாஜகவோடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ரகசிய உறவு வைத்துள்ளது என குற்றம் சாட்டியது குறித்து காங்கிரஸ் கட்சியிடம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளது. அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எம் ஏ பேபி காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு எழுதிய கடிதத்தில் கேரளாவில் திரு ராகுல் காந்தி உள்ளிட்ட தலைவர்கள் மேற்கொண்ட அவதூறு பிரச்சாரங்கள் குறித்து இந்தியா கூட்டணி கூட்டத்திற்கு முன்னதாக விளக்கம் அளிக்க வேண்டும் என கோரியுள்ளார். பிரதமர் திரு மோடியுடன் முன்னாள் முதலமைச்சர் திரு பினராயி விஜயனுக்கு தனிப்பட்ட கூட்டு இருந்ததாக திட்டமிட்ட பிரச்சாரம் மேற்கொண்டதாக கூறியுள்ள அவர், இந்த சீர்குலைக்கும் நடவடிக்கைகள் குறித்து காங்கிரஸ் தலைமை தெளிவுபடுத்த திரு எம் ஏ பேபி வலியுறுத்தியுள்ளார். இந்த குற்றச்சாட்டுகள் இந்தியா கூட்டணியின் பரஸ்பர ஒத்துழைப்பு என்ற அடிப்படை உணர்வுக்கு எதிரானது என்றும் இதனை சாதாரணமாக எடுத்துக் கொள்ள முடியாது என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த விஷயங்களை காங்கிரஸ் தெளிவுபடுத்தாவிட்டால் இந்தியா கூட்டணியை உருவாக்கியதன் நோக்கமே கேள்விக்குறியாகிவிடும் என்று திரு பேபி எச்சரித்துள்ளார். காங்கிரஸ் கட்சியிடம் விளக்கம் கோரிய இக்கடிதத்தில் கூட்டணியில் உள்ள பிற கட்சிகளுக்கும் அவர் பகிர்ந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே ஜார்க்கண்ட் மாநிலத்தில் காலியாக உள்ள இரண்டு மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு கூட்டணி கட்சியான தங்களிடம் ஆலோசிக்காமல் தன்னிச்சையாக காங்கிரஸ் வேட்பாளரை அறிவித்ததற்கு ஜே எம் எம் கட்சி அதிருப்தி வெளிப்படுத்தியுள்ளது. காங்கிரசின் செயல்பாடுகளால் கூட்டணி கட்சிகளின் புறக்கணிப்பு விலகல் அதிருப்திக்கு மத்தியில் இந்தியா கூட்டணி ஆலோசனை கூட்டம் நடைபெறவுள்ளது.
1: இதுநேரத்தில் இந்தியா கூட்டணியை திராவிட முன்னேற்ற கழகம் கைவிட்டு விட்டதென்று பாரதிய ஜனதாவின் தேசிய செய்தி தொடர்பாளர் செசாத் புனவாலா இன்று விமர்சித்துள்ளார். இந்தியா கூட்டணிக்கு நோக்கம் தொலைநோக்கு பார்வை என்ற எதுவும் இல்லை. கூட்டணியில் குழப்பம் மட்டுமே உள்ளது. கூட்டணியில் நாளுக்கு நாள் பிரிவினைகள் உருவாகி வருகிறது. இந்தியா கூட்டணியை திராவிட முன்னேற்ற கழகம் கைவிட்டு விட்டது. தேசியவாத காங்கிரஸ் கட்சி சரத்பவார் அவருடைய கட்சியும் கூட்டத்தில் பங்கேற்கப் போவதில்லை. ஜார்க்கண்ட் முக்தி மோர்சா கட்சியும் மாநிலங்களவை இடத்துக்காக காங்கிரசுடன் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களுக்கு எதிராக ராகுல் காந்தி கூறிய கருத்துக்களுக்கு விளக்கம் அளிக்குமாறு மல்லிகார்ஜுனே கார்கே இடதுசாரிகள் கடிதம் எழுதியுள்ளார்கள். எனவே அவர்கள் ஒற்றுமையாக இல்லை என்பதும் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொள்கிறார்கள் என்பதும் தெரிகிறது. இந்த கூட்டணி வெறும் காகிதத்தில் மட்டுமே உள்ளது. அது ஒரு கற்பனை என்று சேசாத் புனவாலா தெரிவித்திருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் வெற்றி பெற்ற கட்சிகளின் ஆதரவுடன் ஆட்சி நடத்தும் தமிழக வெற்றி கழக அரசு எப்பொழுது வேண்டுமானாலும் கவிழ்ந்துவிடும் என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எச்சரிக்கை விடுத்துள்ளார்.
0: எடப்பாடியில் நடைபெற்ற வாக்காளர்களுக்கு நன்றி அறிவிப்பு பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், நிறைவேற்ற முடியாத கவர்ச்சி வாக்குறுதிகளை அளித்து தாவைக்கு ஆட்சிக்கு வந்ததாக விமர்சித்துள்ளார். தாவைக்க ஆட்சியின் இரண்டு கால்கள் திமுக கூட்டணியில் வென்ற கட்சிகளின் இரவல் கால்கள் என்று கூறிய திரு பழனிசாமி, அவை எப்போது வேண்டுமானாலும் விலகும் என்றார்.
3: திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூலமாக வெற்றி பெற்று அந்த கூட்டணி கட்சிகள் இன்றை டிவி கேவுக்கு ஆதரவு கொடுத்து அதனால ஆட்சி அமைச்சிருக்கிறீங்க. அந்த ரெண்டு கால் எப்பொழுதானாலும் நகர்கின்ற பொழுது நாற்காலி தானாக சாயும் அப்படிப்பட்ட நிலைமைதான் டிவி கேவுக்கு இருக்குது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும்.
0: மகளிருக்கு மாதம் 2,500 ரூபாய் உள்ளிட்ட தேர்தல் வாக்குறுதிகளை தட்டி கழித்து ஏமாற்றுவதற்காகவே 10 லட்சம் கோடி ரூபாய் கடனை சுட்டிக்காட்டி வெள்ளை அறிக்கை வெளியிடுவதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியதாக திரு பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். நம்பி வாக்களித்த மக்களுக்கும் ஆயிரக்கணக்கான தொண்டர்களுக்கும் துரோகம் செய்துவிட்டு அதிமுக எம்எல்ஏக்கள் 4 பேர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேக்காவுக்கு சென்றதாக திரு பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். அந்த இடங்களுக்கு நடைபெறும் இடைத்தேர்தல் உட்பட இனி எந்த தேர்தல் வந்தாலும் அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அதிமுகவை யாராலும் உடைக்கவோ அழிக்கவோ முடியாது என்று கூறியுள்ள அவர், எத்தனை சோதனைகள் வந்தாலும் தொண்டர்கள் கட்சியுடன் உறுதியாக இருப்பார்கள் என்றார். திரு பழனிசாமி பேசிக் கொண்டிருந்த போதே ஒரு பகுதியில் இருந்த கூட்டத்தினர் கலைந்து சென்றதால் சலசலப்பு ஏற்பட்டது.
1: தொடர்ந்து லண்டனில் இந்திய தலைமை நீதிபதி பங்கேற்ற நிகழ்ச்சியில் ஒரு சிலர் அநாகரிகமாக நடந்து கொண்டது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. லண்டன் பல்கலைக்கழகத்தின் பிர்க்வெக் கல்லூரியில் கடந்த ஜூன் 4 அன்று சேர்க்கை நுண்ணறிவு மற்றும் சர்வதேச சட்டம் என்ற தலைப்பில் சிறப்பு சொற்பொழிவு நிகழ்ச்சி நடந்தது. இதில் இந்திய உச்சநீதிமன்ற நீதிபதி சூரியகாந்த் பங்கேற்று உரையாற்றினார். இந்தியாவில் நிலவும் ஜனநாயக முறை மற்றும் சட்டத்தின் மாண்புகள் குறித்து அவர் ஆற்றிய உரையைத் தொடர்ந்து பார்வையாளர்களுடன் கலந்துரையாடும் பகுதி தொடங்கியுள்ளது. அப்போது அங்கிருந்த சிலர் இந்திய நீதிபதியின் உரைக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் செயல்பட்டதோடு விவாதப் பொருளுக்கு தொடர்பில்லாத கேள்விகளை எழுப்ப தொடங்கினார்கள். சமூக வலைதளங்களில் வைரலாகி வரும் வீடியோவில் பெண்ணொருவர் இந்தியாவில் மாற்றுக் கருத்து தெரிவிப்பவர்கள் ஒடுக்கப்படுவதாக கூறி, நீதிபதி ஏற்கனவே கூறியதாக சொல்லப்படும் கரப்பான் பூச்சி குறித்த கருத்தை முன்வைத்து கேள்வி எழுப்ப முயன்றார். அப்போது குறுக்கிட்ட நெறியாளர் செயற்கை நுண்ணறிவு தொடர்பான விவாதத்தில் அரசியல் ரீதியான கேள்விகளை தவிர்க்குமாறு கூறினார். இதனால் ஆத்திரமடைந்த ஒரு சிலர் எங்களுக்கு உரிய மரியாதையை வழங்குங்கள் என்று உரக்க கத்தி ரகளையில் ஈடுபட்டார்கள். இதுகுறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள லண்டனில் உள்ள இந்திய தூதரகம், நாகரிகமற்ற முறையில் பார்வையாளர்கள் நடந்து கொண்டது கண்டிக்கத்தக்கது. ஜனநாயக நாட்டில் கருத்து வேறுபாடுகள் இருப்பது இயற்கைதான், ஆனால் அதனை நாகரிகமான முறையில் வெளிப்படுத்த வேண்டும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை மீறி திருமண பிரச்சினை குறித்து பொதுவெளியில் பேசியமைக்கு நடிகர் ரவிமோகன் மன்னிப்பு கோரியிருக்கிறார். நடிகர் ரவிமோகன் அவரது மனைவி ஆர்த்தி கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து வாழ்கிறார்கள். விவாகரத்து கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு சென்னை குடும்பநல நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்து வருகிறது. இதனிடையே இவர்கள் தொடர்பான வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம், ஒருவர் குறித்து ஒருவர் பொதுவெளியில் எந்த கருத்துக்களையும் தெரிவிக்கக்கூடாதென்று கடந்த ஆண்டு உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் ரவிமோகனுடன் இருந்த பாடகி கெனிஷா அவரை விட்டு விலகுவதாக சமூக வலைதளங்களில் தகவல் வெளியிட்டார். இதைத் தொடர்ந்து கடந்த மே மாதம் செய்தியாளர்களை சந்தித்த நடிகர் ரவிமோகன் தனது மனைவி மற்றும் குடும்பத்தினர் குறித்து பேசினார். மேலும் தன்னுடைய குழந்தைகளை பார்க்க தன்னை அனுமதிக்கவில்லை, தன்னை புரிந்து கொண்ட பெண்ணையும் துரத்திவிட்டதாக குற்றம் சாட்டியிருந்தார். பொதுவெளியில் பேசக்கூடாது என்ற உயர்நீதிமன்ற உத்தரவை மீறியதாக நடிகர் ரவிமோகனுக்கு எதிராக ஆர்த்தி சென்னை உயர்நீதிமன்றில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது தனது செயலுக்கு மன்னிப்பு கோரி பொது அறிவிப்பு வெளியிட தயாராக இருப்பதாக ரவிமோகன் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் ஆர்த்தி தாக்கல் செய்த மனுவை முடித்து வைத்தது. உயர்நீதிமன்றத்தில் அளித்த உத்தரவாதத்தின்படி ரவிமோகன் நாளிதழில் பொது அறிவிப்பு வெளியிட்டார். உயர்நீதிமன்ற உத்தரவை மீறி பேசியதற்காக மனப்பூர்வமாக மன்னிப்பு கோருகிறேன், பாதிக்கப்பட்ட அனைவரிடமும் எனது வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று தெரிவித்திருந்தார். நாளிதழ்களில் வெளியிடப்பட்ட பொது அறிவிப்பை ரவிமோகன் தரப்பு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளது. 10 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வரும் கிழக்கு கடற்கரை சாலை பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்று வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளார்.
2: சென்னையில் இருந்து புதுச்சேரி வரை கிழக்கு கடற்கரை சாலையின் பல்வேறு இடங்களில் சாலைகள் குண்டும் குழியுமாக காட்சி அளிக்கின்றன. இதனால் அடிக்கடி விபத்து ஏற்பட்டு உயிரிழப்புகள் ஏற்படுவதாக புகார்கள் குவிந்தன. இதனையடுத்து மத்திய நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் சார்பில் ECR சாலை விரிவாக்க பணிகள் நடைபெற்று வருகின்றன. 10 ஆண்டுகளுக்கு மேலாக இதற்கான பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் கல்பாக்கம் அருகே வடிப்பட்டினம் பகுதியில் புதிதாக சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டுள்ளது. இதற்கான பணிகள் ஓரிரு மாதங்களில் நிறைவு பெறும் தருவாயில் உள்ளது. சாலை விரிவாக்க பணிகளுக்கு முக்கியத்துவம் அளிக்காமல் சுங்க கட்டணம் வசூலிக்கும் நோக்கத்துடன் சுங்கச்சாவடி பணிகளுக்கு மத்திய அரசு குறிக்கோளுடன் செயல்படுவதாக வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டியுள்ளனர்.
4: இந்த ECR சாலை வந்து பணி வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா கிட்ட நடந்து நிக்குது. ஆனா இன்னுமே அந்த பணி வந்து இன்னுமே முடிக்கல. இதுல வந்து வெறிய குண்டும் குழியுமா இருக்குது. அதெல்லாம் வந்து கவனமே செலுத்தல இந்த அரசு. இது ரொம்ப அதனால தொடர் நம்மளுக்கு விபத்துகள் அடிக்கடி நடந்து நிக்குது. இதனால் பொதுமக்களுக்கு ரொம்பவே பாதிப்பா இருக்குது.
2: எனவே கல்பாக்கம் அருகே வடிப்பட்டினம் பகுதியில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள சுங்கச்சாவடியை அகற்றிவிட்டு ECR சாலை பணிகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே வாகன ஓட்டிகளின் கோரிக்கையாக உள்ளது.
1: தொடர்ந்து, திருவள்ளுவர் மாவட்டம் பொன்னேரி அருகே நள்ளிரவில் மின்வெட்டு தொடர்வதை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டார்கள்.
0: ஆரணி பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் நள்ளிரவு 1 மணி அளவில் மின்சாரம் தடைப்பட்டதால் தூக்கத்தை தொலைத்த மக்கள் ஆரணி பஜாரில் திரண்டனர். அண்மை காலமாக நள்ளிரவில் தொடரும் மின்வெட்டு குறித்து அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டிய அவர்கள் பெரியபாளையம் புதுவாயல் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த போலீசாருடன் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பேச்சுவார்த்தைக்கு பின் மறியலை கைவிட்டு பொதுமக்கள் கலைந்து சென்றனர். இதனிடையே செங்கல்பட்டு மாவட்டம் நந்திவரம் கூடுவாஞ்சேரி பகுதியில் இரவு நேரத்தில் மின்வெட்டு செய்யப்பட்டதால் ராஜீவ்காந்தி காலனி, டிஃபென்ஸ் காலனி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் மின்வாரி அலுவலகத்திற்கு நேரில் சென்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது.
2: இரவு நேர மின் தடையை தவிர்க்க போதுமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக மின்வாரிய தலைவர் திரு ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின் பகிர்மானத்தில் பிரச்சனை நீடிப்பதாகவும் அது விரைவில் சரி செய்யப்படும் என்றும் கூறினார்.
1: தொடர்ந்து வேலையில்லை என்பதை காரணம் காட்டி மனைவி மற்றும் பெற்ற குழந்தையை பராமரிக்கும் சட்டபூர்வ பொறுப்பிலிருந்து கணவர் தப்பிக்க முடியாதென்று டெல்லி நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. குடும்ப வன்முறை தொடர்பான இந்த வழக்கில் மகனின் பராமரிப்பு செலவுக்காக மாதம் 6,000 ரூபாய் வழங்க வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பித்தது. கேரள மாநிலத்தில் நேற்று பெய்த கனமழை காரணமாக இதுவரை 7 பேர் உயிரிழந்துள்ளார்கள். கேரள மாநிலத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கின்ற நிலையில் மரங்கள் முறிந்து விழுதல், சுவர் இடிந்து விழுதல் மற்றும் ஆற்றில் மூழ்குதல் போன்ற சம்பவங்களால் இந்த உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன. கேரளாவில் ஜூன் 10 வரை பலத்த காற்று மற்றும் இடியுடன் கூடிய கனமழை தொடரும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கையும் விடுத்துள்ளது. இந்திய வம்சாவளியினருக்கு எதிராக வெளியான 14 பதிவுகளை முடக்க 3 சமூக ஊடக நிறுவனங்களுக்கு சிங்கப்பூர் அரசு நேற்று உத்தரவிட்டது. சிங்கப்பூரின் மொத்த மக்கள் தொகையில் 60 லட்சம் பேர் சீன வம்சாவளியினர், 75% மலாய் சமூகத்தினர் 15%, இந்திய வம்சாவளியினர் 7-9% இருக்கிறார்கள். இந்நிலையில் இந்திய வம்சாவளியினருக்கு எதிராக யூடியூப், பேஸ்புக் மற்றும் எக்ஸ் ஆகிய சமூக ஊடகங்களில் வெளியான 14 பதிவுகளை இணைய குற்றவியல் அச்சுறுத்தல் சட்டத்தின் கீழ் முடக்க சிங்கப்பூர் காவல்துறை உத்தரவிட்டதாக அந்த நாட்டு உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சீனாவிலிருந்து இந்த பதிவுகள் வெளியிடப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. இது தொடர்பாக சிங்கப்பூர் உள்துறை இணையமைச்சர் எட்வின் டாங் செய்தியாளர்களிடம் கூறுகையில், சிங்கப்பூரில் அனைத்து சமூகங்களும் சமமாக நடத்தப்படுகின்றன, அனைத்து நாடுகளைச் சேர்ந்தவர்களும் ஒற்றுமையாக ஒரே இல்லத்தில் வாழ்வது போன்றே சிங்கப்பூரில் வசிக்கிறார்கள், இதை சீர்குலைக்கும் வகையில் ஒரு சமூகத்துக்கு எதிராக சமூக ஊடகங்களில் வெளியான பதிவுகள் கண்டனத்துக்குரியது, தற்போது வரை மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் இதில் வேறு ஒரு நாட்டின் தலையீடு இருப்பதற்கான ஆதாரங்கள் இல்லை என்று தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து சிங்கப்பூர் உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சிங்கப்பூரின் கலாச்சாரம் மற்றும் இன அடையாளம் பாதிக்கப்படுவது வருத்தம் அளிப்பதாகவும், இங்கு இந்தியர்களின் ஆதிக்கம் அதிகரித்திருப்பதாக, கடந்த சில நாட்களாக சமூக ஊடகங்களில் வெளியாகும் வீடியோக்கள் உண்மையானதல்ல, இதுபோன்ற தவறான தகவல்களை பரப்பி இரு பிரிவினருக்கு இடையே மோதலை ஏற்படுத்தும் வகையிலான பதிவுகளை வெளியிடுபவர்களுக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனையுடன் கூடிய அபராதம் விதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரபல மலையாள நடிகர் சலீம் குமார் உடல்நல குறைவால் காலமானார். இறக்கின்ற போது அவருக்கு 56. கொச்சி தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சலீம்குமாரின் உயிர் பிரிந்தது. மலையாளம், தமிழ் உள்ளிட்ட 300-க்கும் மேற்பட்ட படங்களில் சலீம்குமார் நடித்துள்ளார். நகைச்சுவை மற்றும் குணசித்திர வேடங்களில் ரசிகர்களை கவர்ந்தவர் பிரபல மலையாள நடிகர் சலீம்குமார். அவரது மறைவுக்கு திரையுலகினர், அரசியல் கட்சி தலைவர்கள் இரங்கல் தெரிவித்து வருகிறார்கள். மலையாள சினிமாவின் முன்னணி நடிகர்களில் ஒருவர் சலீம்குமார், பெரும்பாலும் நகைச்சுவை மற்றும் குணசித்திர வேடங்களில் நடித்துள்ளார். இவர் கிட்டத்தட்ட 300-க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்திருக்கிறார். பெரும்பாலும் மலையாள திரைப்படங்களிலும் நடித்திருந்தாலும் தமிழில் அவர் நடித்த நெடுஞ்சாலை படத்தில், அதாவது ஆரியுடன் நடித்த நெடுஞ்சாலை படத்தில் முக்கிய வேடத்தில் நடித்து தமிழ் ரசிகர்கள் மனதில் பதித்தார். மேலும் சில தமிழ் படங்களில் நடித்தாலும் நெடுஞ்சாலை படம் மக்களை வெகுவாக கவர்ந்திருந்தது. இந்தியா முழுவதும் 14.2 கிலோ எடை கொண்ட வீட்டு உபயோக சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை 29 ரூபாய் உயர்ந்துள்ளது. சென்னையில் கேஸ் சிலிண்டர் 957.50 ரூபாய்க்கும் டெல்லியில் கேஸ் சிலிண்டர் 942 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த 3 மாதத்தில் 2வது முறையாக வீட்டு உபயோக கேஸ் சிலிண்டர் விலை உயர்ந்துள்ளது.
2: மேற்காசிய போர் எதிரொலியாக கச்சா எண்ணெய் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதை காரணம் காட்டி பெட்ரோலிய பொருட்களின் விலை தொடர்ந்து உயர்த்தப்படுகின்றன. கடந்த மார்ச் 7 தேதி 60 ரூபாய் உயர்த்தப்பட்ட வீட்டு உபயோக சிலிண்டர் விலை 928.50 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்தது. இந்நிலையில் இன்று முதல் சிலிண்டர் விலை மேலும் 29 ரூபாய் அதிகரித்து 957.50 ரூபாய்க்காக எண்ணெய் நிறுவனங்கள் உயர்த்தியிருப்பது சாதாரண ஏழை எளிய மக்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. கடந்த 5 மாதங்களில் வணிக பயன்பாட்டு சிலிண்டர் விலை 1,844 ரூபாயிலிருந்து 3,283 ரூபாயாக உயர்த்தப்பட்டதால் ஹோட்டல்கள், தேநீர் கடைகளில் உணவு பண்டங்களின் விலை அதிகரித்தன. ஐந்து மாநில தேர்தலுக்கு பின் பெட்ரோல் டீசல் விலையையும் எண்ணெய் நிறுவனங்கள் மழை மழவென உயர்த்தி வருகின்றன. கடந்த மாதத்தில் இருந்து இதுவரை பெட்ரோல் டீசல் விலை 7.50 ரூபாய் சிஎன்ஜி எரிபொருள் கிலோவுக்கு 6 ரூபாயும் அதிகரிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.
1: தொடர்ந்து மேலும் சில செய்திகள்.
2: திருச்சியில் முதலமைச்சரை சந்தித்த போது தாம் அரசியல் பேசவில்லை என மதிமுக எம்பி திரு துரை வைகோ தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் திருச்சி நாடாளுமன்ற தொகுதி குறித்த கோரிக்கைகள் தொடர்பாகவே திரு விஜயிடம் கோரிக்கை மனு அளித்ததாக கூறினார். மத்திய அமைச்சர் பதவி தந்தால் அதிமுகவை பாஜகவுடன் இணைக்க அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி தயங்க மாட்டார் என மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தலைமை மீதான அதிருப்தி காரணமாகவே அதிமுகவினர் அக்கட்சியில் இருந்து வெளியேறி வருகின்றனர் என்றார். மண்பாண்ட தொழிலாளர்களுக்கு ஏரி குளங்களில் நிபந்தனையின்றி களிமண் எடுக்க அனுமதிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு மண்பாண்ட தொழிலாளர்கள் நலச்சங்கத்தினர் வலியுறுத்தியுள்ளனர். சேலத்தில் நடைபெற்ற அச்சங்கத்தின் செயற்குழு கூட்டத்தில் இது தொடர்பாக அதிகாரிகளுக்கு அரசு உரிய உத்தரவிட வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டது. தமிழ்நாடு முழுவதும் தீவிர நடை ரோந்து மேற்கொண்டு மக்களுடனான தொடர்பை வலுப்படுத்த வேண்டும் என போலீசாருக்கு டிஜிபி திரு மகேஷ்குமார் அகர்வால் உத்தரவிட்டுள்ளார். காவல்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த 3 நாட்கள் நடைபெற்ற காவல் நடை ரோந்து பணி மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை சூலூர் அருகே 10 வயது சிறுமி பாலியல் துன்புறுத்தல் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட கார்த்தி மோகன்ராஜ் ஆகிய இருவரையும் 3 நாள் காவலில் எடுத்து விசாரித்த போலீசார் விசாரணைக்கு பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். நீதிபதி திருமதி பகவதி அம்மாள் 12ஆம் தேதி வரை அவர்களை கோவை மத்திய சிறையில் அடைக்க உத்தரவிட்டார். திருச்சி அருகே 100 நாள் வேலை தொழிலாளர்களை கடந்து கடித்ததில் காயமடைந்த 20க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். லால்குடி அருகே பள்ளிவாயல் கிராமத்தில் பணியில் ஈடுபட்டிருந்த தொழிலாளர்களை கூட்டமாக வந்த கதண்டுகள் தாக்கின. கொலை கொள்ளை பாலியல் குற்றங்கள் கஞ்சா போன்ற போதைப் பொருள் விற்பனை அதிகரித்துள்ளதாக அதிமுக கொறடா திரு அக்ரி எஸ் எஸ் கிருஷ்ணமூர்த்தி குற்றம் சாட்டியுள்ளார். திருவண்ணாமலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தூக்கத்தில் இருக்கிற தாவேக்க அரசும் முதலமைச்சரும் விழித்துக் கொண்டு செயல்பட வேண்டும் என்றார்.
5: தாவேக்க ஆட்சி அமைந்த பிறகு தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு முழுமையாக சீர்கெட்டுள்ளது. தினந்தோறும் கொலை கொள்ளை கற்பழிப்பு பாலியல் பலாத்காரம் கஞ்சா விற்பனை போதைப் பொருள் விற்பனை என்று நாள்தோறும் அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. உடனடியாக இந்த அரசு தூக்கத்திலே இருந்து விழித்துக் கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும்.
2: ஈரோட்டில் மது போதையில் காவல்துறை வாகனத்தை தாறுமாறாக ஓட்டி பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்திய காவலர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். தாளவாடி காவல் நிலையத்தில் பணியாற்றி வரும் சரவணா பிரகாஷ் என்ற காவலர் ஆயுதப்படையில் பணியாற்றும் காவல் ஆய்வாளரின் வாகனத்தை ஓட்டிச் சென்றதாக புகார் எழுந்ததை அடுத்து நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. ஓடும் ரயிலில் சட்டக்கல்லூரி மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த வழக்கில் இடைநீக்கம் செய்யப்பட்ட காவலர் ஷேக் அப்துல்லா முகமது மீண்டும் கைது செய்யப்பட்டார். சென்னை சென்ட்ரலில் இருந்து கோவை சென்ற இன்டர்சிட்டி ரயிலில் பயணம் செய்த அந்த மாணவிக்கு அருகில் இருந்த காவலர் பாலியல் தொல்லை அளித்ததாக காணொலி ஆதாரத்துடன் புகார் அளித்ததை அடுத்து அந்த காவலர் கைது செய்யப்பட்டார். அவர் ஜாமீனில் வந்ததை எதிர்த்து மாணவி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். முன்ஜாமீன் ரத்து செய்யப்பட்டதை அடுத்து மீண்டும் ஷேக் அப்துல்லா முகமது கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்.
1: இனி இன்று ஞாயிறு தினம், விடுமுறை தினம் என்பதால் நேற்றைய விலையில் சென்னையில் ஆபடத்தங்கம் சவரனுக்கு 1840 ரூபாய் குறைந்து, ஒரு சவரன் 113,600 ரூபாவுக்கும் கிராமுக்கு 230 ரூபாய் குறைந்து, ஒரு கிராம் 14,200 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. வெள்ளி கிராமுக்கு 10 ரூபாய் குறைந்து, ஒரு கிராம் 270 ரூபாவுக்கும் ஒரு கிலோ 270,000 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் தொடர்கின்றது. உலகச் செய்திகள். கொங்கோ குடியரசு, உகண்டா ஆகிய நாடுகளில் இபோலா தொற்று இன்னமும் அதிகமானோரிடம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. கொங்கோ குடியரசில் 452 பேரிடமும் உகண்டாவில் 19 பேரிடமும் தொற்று இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கொங்கோ குடியரசில் இபோலா தொற்றால் 82 பேர் இறந்தது உறுதியாகியிருக்கிறது. உகண்டாவில் 2 பேர் இறந்தார்கள். கடந்த 24 மணி நேரத்தில் 2 நாடுகளிலும் புதிதாக 100 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. 20 மரணங்கள் பதிவாகியிருக்கிறது. இது சமூகத்தில் இபோலா தொற்றும் அபாயம் தொடர்வதை குறிப்பதாக உலக சுகாதார நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் நிர்வாகத்தினால் நடைமுறைப்படுத்தப்பட்ட 39 நாடுகளைச் சேர்ந்தவர்கள் தங்களின் அகதி அந்தஸ்து, வேலை அனுமதி பத்திரம் மற்றும் குடியுரிமை விண்ணப்பங்களுக்கான முடிவுகளை பெறுவதை தடுக்கும் வகையிலான தொடர் கொள்கைகள் சட்டவிரோதமானவை என்று அமெரிக்க பெடரல் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. ரோட்தீவின் பிரவிடன்ஸ் பகுதியில் உள்ள முதன்மை அமெரிக்க மாவட்ட நீதிபதி ஜோன் மெக்னால் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறார். அமெரிக்க குடியுரிமை மற்றும் குடிவரவு சேவைகள் திணைக்களம் தன்னிச்சையாக அமுல்படுத்திய இந்த விதிகள் ஆப்பிரிக்க, ஆசிய, லத்தீன் அமெரிக்க மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளைச் சேர்ந்த லட்சக்கணக்கான மக்களை ஒரு சட்டபூர்வமற்ற அந்தஸ்தற்ற நிலையில் தவிக்க விட்டுவிட்டதாக நீதிபதி சுட்டிக்காட்டினார். முன்னாள் ஜனாதிபதி பராக் ஒபாமாவினால் நியமிக்கப்பட்ட இந்த நீதிபதி தனது தீர்ப்பில் முக்கிய புள்ளிகளை பதிவு செய்திருக்கிறார். அதாவது, பாராளுமன்றத்தின் சட்டபூர்வமான அங்கீகாரம் இன்றி வெறும் குடிவரவு எதிர்ப்பு உணர்வுகளின் அடிப்படையில் டிரம்ப் நிர்வாகம் இந்த தடைகளை கொண்டு வந்துள்ளது. விண்ணப்பங்கள் தேங்கி கிடப்பதற்கு குடிவரவாளர்கள் செய்த தவறு காரணமல்ல, மாறாக அவர்கள் ஒரு குறிப்பிட்ட நாட்டில் பிறந்தார்கள் என்ற ஒரே காரணத்துக்காகவே இந்த அநீதி இழைக்கப்பட்டுள்ளது. சட்டத்தின் ஆட்சி என்பது அனைவருக்கும் சமமாக பயன்படுத்தப்பட வேண்டும். ஆனால் அமெரிக்க குடியுரிமை மற்றும் குடிவரவு சேவைகள் திணைக்களம் பாராளுமன்றத்தின் குடிவரவு சட்டங்களை அப்பட்டமாக மீறியிருக்கிறது. கடந்த நவம்பர் மாதம் வாஷிங்டன் டிசியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த தேசிய பாதுகாப்பு படை உறுப்பினர்கள் இருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். இந்த தாக்குதலை ஆப்கானிஸ்தானைச் சேர்ந்த ஒரு குடிவரவாளர் மேற்கொண்டதாக குற்றம் சுமத்தப்பட்டதை அடுத்து டிரம்ப் நிர்வாகம் தனது குடிவரவு கட்டுப்பாடுகளை தீவிரப்படுத்தியது. அமெரிக்க குடிவரவு அமைப்பை பாதுகாப்பதற்காக அனைத்து மூன்றாம் உலக நாடுகளிலிருந்து வரும் குடிவரவுகளை நிரந்தரமாக நிறுத்துவதாக டிரம்ப் ஊடகங்களில் சவால் விடுத்தார். இதன் விளைவாக ஆப்கானிஸ்தான், ஈரான், ஹைட்டி, சோமாலியா, வெனிசுலா மற்றும் சிரியா உள்ளிட்ட 39 நாடுகளுக்கு முழுமையான அல்லது பகுதி அளவிலான பயண தடைகள் விதிக்கப்பட்டன. பாதுகாப்பு மற்றும் கடுமையான பின்னணி பரிசோதனைகளை காரணம் காட்டியே இந்த தடைகள் நியாயப்படுத்தப்பட்டன. டிரம்ப் நிர்வாகத்தின் இந்த பாரபட்சமான கொள்கைகளுக்கு எதிராக பல குடியேற்றவாசிகள், நலன்புரிய அமைப்புகளும் தொழிலாளர் சங்கங்களும் இணைந்து கடந்த மார்ச் மாதம் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தன. இந்த தீர்ப்பு குறித்து பேசிய மனிதுரிமை சட்டக்குழுவின் தலைவர் ஸ்கை பெப்ரிமன், பெடரல் அரசாங்கமானது சட்டபூர்வமான குடிவரவு பாதைகளை தன்னிச்சையாக மூடவோ அல்லது மக்கள் வாழும் இடத்தின் அடிப்படையில் பாகுபாடு காட்டவோ முடியாது என்ற அடிப்படை விதியை இந்த தீர்ப்பு மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளதாக மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளார். எனினும் இந்த தீர்ப்பு குறித்து அமெரிக்க உள்நாட்டு பாதுகாப்பு திணைக்களம் இதுவரை உத்தியூர்வ கருத்தேதனையும் வெளியிடவில்லை. கோர்முஸ் நீரிணியை நோக்கி ஈரான் வீய ஆளில்லா வானூர்திகளை சுட்டு வீழ்த்தியதை தொடர்ந்து ஈரானின் கடலோர ரேடார் கண்காணிப்பு தளங்கள் மீது அமெரிக்க படைகள் தாக்குதல் நடத்தியுள்ளன. இரண்டு நாடுகளுக்கிடையே 3 மாதங்களாக நீடித்து வரும் போரை முடிவுக்கு கொண்டு வரும் முயற்சிகளுக்கு மத்தியில் இந்த புதிய மோதல் வெடித்திருக்கிறது. பிராந்திய கடல்சார் போக்குவரத்தை இலக்கு வைத்தே ஈரானின் 4 ஆளில்லா வானூர்திகள் ஏவப்பட்டதாக அமெரிக்க ராணுவம் நம்புகிறது. இதனைத் தொடர்ந்தே கோர்முஸ் நீரிணையில் கோருக் மற்றும் கெஷ்ம் தீவில் அமைந்திருந்த ஈரானின் கண்காணிப்பு தளங்கள் மீது அமெரிக்க மத்திய கட்டளையகம் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. இந்த நிலையில் அமெரிக்காவின் இந்த நடவடிக்கை கடந்த ஏப்ரல் 8 எட்டப்பட்ட போர் நிறுத்த உடன்பாட்டை மீறிவிட்டதாக ஈரானிய வெளியுறவு அமைச்சு இதனை சாடியுள்ளது. வாஷிங்டனுக்கு பதற்றத்தை தணிக்கும் எண்ணம் இல்லை என்பதை இது காட்டுவதாக ஈரான் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இதற்கு பதிலடியாக குவைத் மற்றும் பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க ராணுவ முகாம்கள் மீது தாங்கள் ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக ஈரானின் புரட்சிகர காவல்படை அறிவித்துள்ளது. அத்துடன் தங்கள் அனுமதியின்றி நீரிணியை கடக்க முயன்ற 4 எண்ணெய் கப்பல்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதற்கிடையில் குடியிருப்பு பகுதிகளுக்கு மேலாக சென்ற 7 பயங்கரவாத ஏவுகணைகளை தடுத்து தாங்கள் அழித்து விட்டதாக குவைத் ராணுவம் தெரிவித்துள்ளது. இதனால் சொத்து சேதங்கள் ஏற்பட்டுள்ள போதிலும் உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை என்று குவைத் தெரிவித்திருக்கிறது. பஹ்ரைன் நாட்டில் அபாய சங்கொலிகள் எழுப்பப்பட்டதோடு பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களை நாடுமாறு அறிவுறுத்தப்பட்டிருந்தார்கள். உக்ரைன் ரஷ்யா மீது ஆளில்லா வானூர்தி தாக்குதல்களை தொடர்ந்து நடத்துகிறது. அது ரஷ்யாவின் தாக்குதல்களுக்கான நியாயமான பதிலடி என்று உக்ரைன் அதிபர் விளாடிமிர் செலஸ்கி கூறுகிறார். போரை முடிவுக்கு கொண்டுவர நேரடி சந்திப்பு நடத்த செலஸ்கி விடுத்த அழைப்பை ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் முன்னதாக மறுத்தார். அதனைத் தொடர்ந்து கீவ் தாக்குதல்களை நடத்தியது. சுமார் 300 ஆளில்லா வானூர்திகளை இடமறித்ததாக ரஷ்யாவின் தற்காப்பு அமைச்சு தெரிவித்தது. தனகர் மாஸ்கோ, செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் உள்ளிட்ட 16 இடங்கள் குறிவைக்கப்பட்டிருக்கின்றன. ரஷ்யா 10 கொடுத்திருக்கிறது. அது பாய்ச்சிய 270 ஆளில்லா வானூர்திகளின் பெரும்பகுதியை தாங்கள் சுட்டு வீழ்த்தி விட்டதாக உக்ரைன் ஆகாயப்படை தெரிவித்தது. இஸ்ரேல் லெபனானின் தெற்கு பகுதி மீது நடத்திய தாக்குதலில் 12 பேர் இறந்து போனார்கள். இஸ்ரேல் தற்காப்பு படை ஒரு ராணுவ வாகனத்தை குறிவைத்ததாக லெபனான் சொன்னது. அதில் 2 அதிகாரிகளும் 1 வீரரும் இறந்தார்கள். தாக்குதல்கள் லெபனானின் அரசுரிமையையும் அனைத்துலக சட்டத்தையும் அப்பட்டமாக மீறுவதாக பெய்ரூட் சாடியிருக்கிறது. அது பற்றி விசாரணை தொடங்கியிருப்பதாக இஸ்ரேல் கூறுகிறது. தனது படைகளுக்கு மிரட்டலாக கருதப்பட்டால்தான் வாகனம் தாக்கப்பட்டதாக இஸ்ரேல் தெரிவித்தது. மார்ச் 2 மோதல் தொடங்கியதிலிருந்து 50 மேற்பட்ட லெபனான் வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள். ஆனாலும் உயர் பதவியில் உள்ள 1 அதிகாரி கொல்லப்பட்டது இதுவே முதன்முறை. ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அபாஸ் அரகாசி லெபனானை உண்மையான எதிரியிடமிருந்து காப்பாற்றும்படி லெபனான் அதிபர் ஜோசப் அவனுடன் கூறியிருக்கிறார். தமது நாட்டில் தலையிடுவதாக கூறி அவன் டெஹ்ரானை இதற்கு முன் குறை கூறியிருந்தார். அவனின் கருத்துக்களை வைத்து பார்க்கும்போது லெபனானின் 1/5 பகுதியை ஈரான் ஆக்கிரமித்துள்ளது போல் தோன்றும் என்று அராக்சி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டார். லெபனானின் உண்மையான எதிரியிடமிருந்து நாட்டை காப்பாற்றும்படி அராக்சி தெரிவித்தார். இது உங்கள் நாடு அல்ல, எங்கள் நாடு என்று டெஹ்ரானிடம் அவன் கூறியதை தொடர்ந்து அவர் அவ்வாறு தெரிவித்தார். அமைதி பேச்சில் லெபனானை பகடக்காயாக டெஹ்ரான் பயன்படுத்துவதாகவும் அவன் முதலில் குற்றம் சாட்டியிருந்தார். அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றென்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். அமெரிக்கான உலக நாடுகளின் குரல்களுக்கு உலக தலைவர்கள் செவிசாய்க்க வேண்டும் என்று போப் லியோ கேட்டுக் கொண்டிருக்கிறார். கருத்து வேறுபாடுகளை ஒதுக்கி வைக்கும்படியும் அவர் வலியுறுத்தினார். போப் லியோ ஸ்பெயின் சென்றுள்ளார். ஒவ்வொரு மனிதரையும் மதிக்க வேண்டும் என்பதற்கு அவரது பயணம் உலகுக்கு முன்னுதாரணமாக இருக்கும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். பயணத்தின் போது அவர் குடியேறிகளையும் அவர்களுக்கு ஆதரவு தரும் அமைப்புகளையும் சந்திக்கிறார். இத்தாலியை தவித்து ஐரோப்பிய ஒன்றிய நாடொன்றுக்கு அவர் மேற்கொள்ளும் முதல் பயணம் இதுவாகும். இந்த பயணத்தின் போது போப் லியோ 20 மேற்பட்ட உரைகளை அங்கு ஆற்றுகிறார். குவைத் மற்றும் பஹ்ரான் ஆகிய நாடுகள் மீது ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதல்களை அடுத்து ஈரானிய சொத்துக்களை வளைத்து அவற்றை வளைகுடா நாடுகளின் மறுசீரமைப்பு பணிகளுக்கு பயன்படுத்துவதற்கு அமெரிக்க அரசாங்கம் தீவிரமாக ஆலோசித்து வருவதான அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளது. அமெரிக்கா மற்றும் ஈரானிடையே தற்காலிக போர் நிறுத்தம் நடைமுறையில் உள்ள போதிலும் இந்த வார இறுதியில் இரு நாடுகளுக்கு இடையே ஏற்பட்ட நேரடி ராணுவ முதல்களால் அமைதி பேச்சுவார்த்தைகள் முற்றாக முடங்கிவிட்டன. ஈரானின் சொத்துக்களை முடக்க அமெரிக்கா வியூகம் வகுத்து வருவதாக தற்போது தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதன்படி ஈரான் இதுவரை வளைகுடா நாடுகளுக்கு ஏற்படுத்திய சேதங்களை மதிப்பிடுமாறு அமெரிக்க திரைசேரி செயலாளர் ஸ்காட் பேசன் தனது குழுவுக்கு உத்தரவிட்டிருக்கிறார். எதிர்கால சேதங்களை ஈடு செய்யவும் ஈரானிய சொத்துக்களை பயன்படுத்த அமெரிக்கா திட்டமிட்டு வருகிறது. அமெரிக்காவினால் முடக்கப்பட்டுள்ள தங்களின் 24 பில்லியன் டாலர் சொத்துக்களை விடுவித்தால் மட்டுமே அமைதி ஒப்பந்தம் சாத்தியம் என்று ஈரானின் உச்சத்தலைவரின் ஆலோசகர் மொக்சன் ரசாய் அண்மையில் தெரிவித்திருந்த நிலையில் அமெரிக்கா இந்த அதிரடி பதில் வியூகத்தை கையில் எடுத்துள்ளதாக தெரிய வருகிறது. கோர்முஸ் நீரிணை முடக்கப்பட்டுள்ளதால் அமெரிக்க எண்ணெய் நிறுவனங்கள் மட்டுமே அதிக அளவில் லாபம் ஈட்டுவதாக ரஷ்யாவின் முன்னணி எண்ணெய் நிறுவனமான ரோஸ்நெப்டின் தலைமை செயல் அதிகாரி ஈகோர் செச்சின் குற்றம் சாட்டியிருக்கிறார். ரஷ்ய பொருளாதார மாநாட்டில் நேற்று பங்கேற்று பேசிய அவர் ஈரான் மீதான தாக்குதலை அடுத்து கோர்முஸ் நீரிணை முடக்கப்பட்டுள்ளது. உண்மையில் அமெரிக்க நிறுவனங்கள் இதனால் லாபத்தை பெறுகின்றன. இப்போது சந்தையில் அவர்களுக்கு எந்த போட்டியும் இல்லை. அது மட்டுமன்றி தடையின்றி அதிக விலைக்கு எண்ணெய் விற்பனை செய்து லாபம் பார்க்கும் வாய்ப்பை அவர்கள் பெற்றுள்ளார்கள். எனவே அமெரிக்காவின் இந்த நடவடிக்கைகள் உலகளாவிய எரிசக்தி சந்தையின் விதிகளை தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளும் ஒரு தந்திரமான முயற்சியாகவே தெரிகிறது. உலகளாவிய கச்சா எண்ணெய் விநியோகத்தில் 20% கையாளும் இந்த கடல் வழித்தடத்தில் பதற்றல் நீடித்தால் அது சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய்க்கான நீண்டகால தேவையை கடுமையாக பாதிக்கும், மாற்று எரிபொருள் மீதான ஆர்வத்தை மீண்டும் தூண்டும். ஈரானை குறிவைத்து எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் ஒட்டுமொத்த உலகுக்கும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் ஏற்படும் அபாயங்கள் மிக குறைவாகவே மதிப்பிடப்படுவதாக அவர் தனது உரையில் குறிப்பிட்டார். ஏர் கனடா விமான நிறுவனம் கியூபாவுக்கு தனது சேவைகளை கால வரையறையின்றி நிறுத்துவதாக அறிவித்துள்ளது. கியூபாவின் நிச்சயமற்ற அரசியல் பொருளாதார சூழல் காரணமாக அந்த முடிவை தாங்கள் எடுக்க நேர்ந்ததாக கனடா தெரிவிக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கியூபா மீது நெருக்குதலை அதிகரித்து வரும் நிலையில் ஏர் கனடா அவ்வாறு முடிவெடுத்துள்ளது. நவம்பர் வரை கியூபாவுக்கு விமான சேவைகளை நிறுத்துவதாக கனடாவின் தேசிய விமான நிறுவனம் பிப்ரவரியில் அறிவித்திருந்தது. கியூபாவின் சுற்றுலாத்துறையில் கனடியர்கள் முக்கிய முக்கிய பங்கு வகித்து வந்தார்கள். ஆனால் வாஷிங்டன் எரிபொருள் விநியோகத்தை நிறுத்தியதோடு தீவின் மீது படையெடுக்கப் போவதாக மிரட்டியதிலிருந்து கியூபாவின் சுற்றுலா வருவாய் குறைந்துவிட்டது. கடந்த வாரம் கனடாவில் புளூ டைமண்ட் ரெசோர்ட் நிறுவனம் கியூபாவில் உள்ள தனது 62 சொத்துக்களை மூடுவதாக அறிவித்தது. ஜனவரி முதல் எரிபொருள் தடையினால் கியூபாவில் அன்றாடம் 22 மணி நேரம் வரை மின்தடை ஏற்படுகிறது. குழாய்நீர் தட்டாக்குறையும் அங்கு ஏற்பட்டுள்ளது. போக்குவரத்து முடங்கியதால் உணவு மருந்துக்கும் தட்டுப்பாடு ஏற்பட நிலை ஏற்பட்டுள்ளது. மெக்சிகோ, சீனா ஆகிய நாடுகளிலிருந்து வரும் உதவிப் பொருட்களைத்தான் தற்போது கியூபா நம்பியிருக்கிறது. தென்கிழக்கு ஐரோப்பிய நாடான கொசவோ மற்றும் மேற்காசிய நாடான ஆர்மேனியாவில் நாடாளுமன்ற தேர்தல் இன்று நடைபெறுகிறது. கொசவோவில் கடந்த 18 மாதங்களில் 3வது முறையாக நாடாளுமன்ற தேர்தல் இன்று நடைபெறுகிறது. முன்னாள் அதிபர் வியாசோ உஸ்மானியாவின் பதவிக்காலம் கடந்த மார்ச் மாதத்துடன் முடிவடைந்த நிலையில் புதிய அதிபரை தேர்ந்தெடுப்பதில் ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிகளுக்கும் இடையே ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக இந்த தேர்தல் முன்கூட்டியே நடைபெறுகிறது. ஆளும் கூட்டணிக்கு நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை 66 இடங்கள் இருந்தாலும் அதிபரை தேர்வு செய்ய தேவையான 80 பாராளுமன்ற உறுப்பினர்களின் மொத்த 120 இடங்களில் 3/2 பங்கு ஆதரவு இல்லாததால் மீண்டும் ஒரு தேர்தலை நடத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. ஆர்மேனியாவில் அந்த நாட்டின் எதிர்கால புவிசார் அரசியலையும் சர்வதேச உறவுகளையும் தீர்மானிக்கும் மிக முக்கிய நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறுகிறது. தற்போதைய பிரதமர் நிக்கோலோஸ் பாசினியன் ரஷ்யாவுடனான நீண்டகால உறவை காட்டிலும் ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் அமெரிக்காவுடன் உறவை ஏற்படுத்த முயன்று வருகிறார். எதிர்கட்சிகள் இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவிக்கின்றன. ஆர்மேனியாவின் பகுதிகளை அஜர்பைஜான் கைப்பற்றிய போது ரஷ்யா தங்களுக்கு உதவவில்லை என்று ஆர்மேனிய மக்கள் கடும் அதிருப்தியில் உள்ளார்கள். அதேபோல் ரஷ்ய பொருளாதார ரீதியாக ஆர்மேனியாவுக்கு அழுத்தம் கொடுக்க தொடங்கியுள்ளது. இத்தகைய சூழலில் நடக்கும் இந்த தேர்தலில் ஆளுங்கட்சியே மீண்டும் ஆட்சியை தக்கவைக்க வாய்ப்புள்ளதாக கருதப்படுகிறது. தென்னமெரிக்க நாடான பெருவில் அதிபர் தேர்தலின் இறுதிக்கட்ட 2nd வாக்குப்பதிவு இன்று நடைபெறுகிறது. கடந்த ஏப்ரலில் நடந்த முதல்கட்ட தேர்தலில் யாரும் பெரும்பான்மையை பெறாததால் வலதுசாரி வேட்பாளர் கெய்கோ புஜிமோரி, இடதுசாரி வேட்பாளர் ரொபேர்டோ சான்சஸ் ஆகிய இருவருக்கிடையே போட்டி நிலவுகிறது. கடந்த 10 8 அதிபர்களை கண்ட பெருவில் இந்த தேர்தலிலும் முறைகேடு புகார்கள் எழுந்துள்ளதால் இறுதி முடிவுகள் வெளியாக இன்னும் 1 ஆகலாம் என்று அந்த நாட்டு தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தென்கொரியாவில் அண்மையில் நடந்த தேர்தலின் போது வாக்குச்சீட்டுகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டது. இதனை அடுத்து தேர்தலை மீண்டும் நடத்த கோரி ஆயிரக்கணக்கான மக்கள் விடிய விடிய தீவிர போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். தற்போதைய அதிபர் லீ ஜே மியூங் பதவியேற்ற பிறகு நடந்த முதல் நாடு தழுவிய தேர்தல் இதுவாகும். தேர்தலின் போது 50 வாக்குச்சாவடிகளில் வாக்குச்சீட்டு பற்றாக்குறை ஏற்பட்டது. பொதுமக்கள் மத்தியில் எழுந்த கடும் எதிர்ப்பை தொடர்ந்து தேசிய தேர்தல் ஆணைய தலைவர் பதவி விலகினார். மக்கள் தொடர்ந்து அதிருப்தி தெரிவித்து வருகிறார்கள். நேற்று மாலை சோலில் விளையாட்டரங்கம் ஒன்றில் சுமார் 10,000 மக்கள் திரண்டதாக கூறப்படுகிறது. இன்று அதிகாலை 2 வரை சுமார் 1,000 போராட்டக்காரர்கள் அங்கேயே தங்கியிருந்து தேசிய கொடிகளை அசைத்தபடி மறுதேர்தல் வேண்டுமென்று முழக்கம் விட்டதை காண முடிகிறது. அரசியல் சார்புகளை தாண்டி வாக்களிக்க முடியாமல் போவது என்பது ஒரு சுதந்திர ஜனநாயக நாட்டின் உரிமைகளை பறிப்பதற்கு சமம் என்று பலரும் கூறுகின்றார்கள். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் நிர்வாகத்தின் செயற்கை நுண்ணறிவு கொள்கைக்கான முதன்மை ஆலோசகரான ஸ்ரீராம் கிருஷ்ணன் ஜூன் மாத இறுதியுடன் தனது பதவியிலிருந்து விலக உள்ளதாக நேற்று அறிவித்திருக்கிறார். அதிநவீன தொழில்நுட்பங்களை ஒழுங்குபடுத்துவதற்காக அமெரிக்காவின் தேசிய கொள்கையை உருவாக்குவதில் முக்கிய பங்காற்றிய ஒருவரின் வெளியேற்றமாக இது பார்க்கப்படுகிறது. இதுகுறித்து அவர் தனது சமூக ஊடக எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட பதிவில் இந்த பயணம் எனது வாழ்நாளில் கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஸ்ரீராம் கிருஷ்ணன் தனது விலகலுக்கான குறிப்பிட்ட காரணங்கள் எதையும் தெரிவிக்கவில்லை. ஆனாலும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் தொடர்பாக அமெரிக்கா எதிர்கொண்டு வரும் சில பெரிய சவால்களை கையாள்வது தொடர்ந்து உதவப்போவதாகவும் அவர் தனது அந்த பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். அமெரிக்காவின் ஒகையா மாநிலத்தில் உள்ள டொலிடோ நகரில் நடைபெற்ற பிரசித்தி பெற்ற கோடைகால திருவிழா ஒன்றுக்கு அருகே நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் பலர் காயமடைந்திருப்பதாக போலீசார் தெரிவித்தார்கள். இந்த கோர சம்பவத்தை அடுத்து தப்பியோடிய சந்த நபர் அல்லது நபர்களை போலீஸ் படையினர் தீவிரமாக தேடி வருகிறார்கள். 5,000 ஆண்டு பழமையான மம்மியை கொண்டு சவர்டோ ரொட்டி ஒன்றை தயாரித்திருக்கிறார்கள் விஞ்ஞானிகள். ரொட்டியில் பயன்படுத்தப்படும் ஈஸ்டை மம்மியில் இருந்தெடுத்து ரொட்டியை தயார் செய்திருக்கிறார்கள். அந்த ஈஸ்டை பயன்படுத்தி மதுபானங்களை தயாரிக்க முடியுமா என்பதை சோதிக்க விஞ்ஞானிகள் திட்டமிட்டுள்ளார்கள். 1991 ஒட்சி ஐஸ்மென் மம்மி கண்டுபிடிக்கப்பட்டது. இத்தாலி ஆஸ்திரியா எல்லைக்கருகில் ஆல்பைன் பனியில் உறைந்த நிலையில் மம்மி காணப்பட்டது. அதைத் தொடர்ந்து ஒட்சியின் உடல் தீவிர ஆய்வுக்கு பயன்படுத்தப்பட்டது. வரலாற்றுக்கு முந்தைய காலகட்டத்தில் வாழ்ந்த ஐரோப்பிய மக்களையும் அவர்களின் வாழ்க்கை முறையையும் குறித்து தகவல்களை சேகரிக்க அவரின் உடல் உதவியுள்ளது. மிக பழமையான பச்சைகள் அல்லது அவரது உடலில் காணப்பட்டதாக ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறார்கள். சுமார் 5300 முன்பு காடுகள் சூழ்ந்த தனிப்பாறைக்கிடையே உயரமான மலைப்பகுதியில் அவர் எப்படி இறந்தார் என்பதிலும் அவர்கள் பெரும் ஆர்வம் கொண்டுள்ளார்கள். அவர் முதுகில் அம்பு எய்யப்பட்டு கொல்லப்பட்டதாக தோன்றுவதாக ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். அமெரிக்காவின் டெக்சாஸ் மாநிலத்தில் உள்ள கன்றுக்குட்டிகளில் மாமிசத்தை உண்ணும் ஒருவகை ஆபத்தான புழுக்கள் கண்டறியப்பட்டதை அடுத்து அந்த மாநிலத்தில் இருந்து கால்நடைகளை இறக்குமதி செய்வதற்கு கனடா உணவு ஆய்வு மையம் தற்காலிக தடைகளை விதித்துள்ளது. டெக்சாஸ் மாநிலத்தில் வைக்கப்பட்டிருந்த பசுக்கள் மற்றும் குதிரைகள் எவையும் நாட்டுக்குள் அனுமதிக்கப்பட மாட்டாது என்று கனடா உத்தியோகமாக அறிவித்திருக்கிறது. இனி விளையாட்டுச் செய்திகளில், இலங்கை மற்றும் மேற்கிந்திய தீவுகள் அணிகளுக்கு இடையிலான 2வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி மழை காரணமாக கைவிடப்பட்டுள்ளது. ஜமைக்காவில் நடைபெற இருந்த இந்த போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற மேற்கிந்திய தீவுகள் அணி முதலில் களத்தடத்தில் ஈடுபட தீர்மானித்தது. இருந்தாலும் இடைவிடாது பெய்த மழை காரணமாக அந்த போட்டி கைவிடப்பட்டுள்ளது. இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இந்திய அணி T20 தொடரில் விளையாட உள்ளதான தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் தொடரிலிருந்து இந்திய அணியின் விராட் கோலி விலகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த IPL தொடரின் இறுதிப் போட்டியின் போது ஏற்பட்ட தொடை நரம்பு உபாதை காரணமாக அவர் அந்த தொடரிலிருந்து வெளியேறியிருக்கிறார். உலக கிண்ண கால்பந்து போட்டிகள் இந்த முறை சூறாவளி பருவத்தில் நடைபெற இருக்கின்றன. சில விளையாட்டு அரங்குகள் சூறாவளி ஏற்படும் அபாயம் மிக்க பகுதிகளில் அமைந்துள்ளதான தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. இந்தோனேஷியாவில் நடைபெற்ற சர்வதேச ஸ்கேட்டிங் போட்டியில் 6 சிறுவன் 2 தங்கப்பதக்கங்களை வென்றிருக்கிறார். இவர் இந்தியா தமிழகத்தைச் சேர்ந்தவர். 2026 உலக கிண்ண கால்பந்து தொடர் எதிர்வரும் June 11 ஆரம்பமாக இருக்கின்ற நிலையில் அமெரிக்கா மற்றும் ஈரான் ஆகிய நாடுகளுக்கு இடையிலான அரசியல் பதற்றம் விளையாட்டுத் துறையிடம் எதிரொலித்துள்ளது. ஈரான் தேசிய கால்பந்து அணியின் முக்கிய பின்னணி பணியாளர்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கு அமெரிக்கா விசா வழங்க மறுத்துள்ளதாக ஈரான் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளது. உலக கிண்ண போட்டிகளில் பங்கேற்பதற்காக அமெரிக்கா செல்லும் ஈரான் கால்பந்து அணியினர் போட்டி நடைபெறும் அதே நாளில் அமெரிக்க மண்ணுக்குள் நுழைந்து போட்டி முடிந்த சில மணித்தியாலங்களிலே அங்கிருந்து வெளியேற வேண்டும் என்று அமெரிக்கா கடுமையான விசா கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. உலகம் முழுவதும் பெரிதும் எதிர்பார்க்கப்படும் கிராண்ட் தெஃப்ட் ஓட்டோ 6 காணொலி விளையாட்டு வருகின்ற November 19 வெளியாக உள்ளது. அதனால் பல விளையாட்டு நிறுவனங்கள் அவற்றின் புதிய விளையாட்டுகளில் வெளியீட்டு தேதிகளை மாற்றி வருகின்றன. GTA 6 வெளியாகும் வழியில் புதிய விளையாட்டுகள் அறிமுகம் செய்தால் ரசிகர்களின் கவனத்தை ஈர்க்க முடியாமல் போகலாம் என்று அந்த நிறுவனங்கள் கவலையை தெரிவித்திருக்கின்றன. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள் அனுசரணை தருகின்றார்கள். தற்போது உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்தினூடாக தந்து கொண்டிருக்கும் எமது உத்தியோர்வ இணையதளமான www.trttamilolli.com. இந்த இணையத்தினூடாக TRT தமிழொலியின் நேரடி ஒலிபரப்பினையும் மறு ஒலிபரப்புகள் சிலவற்றையும் நீங்கள் கேட்கலாம். 1 euro இலங்கை பெறுமதியில் $387.10, இந்திய பெறுமதியில் $109.55, $1 இலங்கை பெறுமதியில் $335.90, இந்திய பெறுமதியில் $95.06, $1 இலங்கை பெறுமதியில் $421.84, இந்திய பெறுமதியில் $119.38, ஐக்கிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் $148.16, இந்திய பெறுமதியில் $126.83, கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் $241.06, இந்திய பெறுமதியில் $68.22. கேட்டது TRT தமிழடியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் நீங்கள் கேட்ட உலகச் செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள், சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்றவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறிய தருகிறார்கள். சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், உங்கள் செய்திகளுக்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: தீயாட்டி தமிழ் ஒலி
1: ஒலி ஐரோப்பிய வான் அலைகளில் தமிழ் ஒலி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

0: நல்லதை சொல்லுகிறேன், இங்கு நடந்ததை சொல்லுகிறேன். இதற்கெனை கொள்வதும் கொன்று கோயிலில் வைப்பதும் கொள்கை உமக்கென்றால் உம்முடன் கூடியிருப்பதும்
1: தினமும் இந்த நேரம் மேலும் உங்களுடன் நாங்கள் நெருங்கி வரும் நேரம் இது. நேர்களே, வானலைகளில் நீங்கள் உரையாடும் போது தனிநபர்களை விமர்சிக்காது, நிகழ்ச்சியின் போக்கை மாற்றாது கலந்து கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையில் நாம் இருக்கிறோம்.
0: வாழ்ந்திட சொல்லுகிறேன், நீங்கள் வாழ்ந்ததை சொல்லுகிறேன். வாழ்ந்திட சொல்லுகிறேன், நீங்கள் வாழ்ந்ததை சொல்லுகிறேன். இங்கு தாழ்வதும் தாழ்ந்து வீழ்வதும் உமக்கு தலையெழுத்தென்றால் உம்மை தாங்கிட நாடி உண்டோ, தாங்கிட நாடி உண்டோ.
1: தனிநபர் பற்றி விமர்சனங்கள் அல்லது பிடிக்காத ஒவ்வாத விடயங்கள் உங்களுக்கு இருக்குமானால் எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். வானலைகளில் இனிவரும் காலங்களில் இவ்வாறான விமர்சனங்களை நாங்கள் இந்த இரவு நேர நிகழ்ச்சியில் அனுமதிக்க மாட்டோம் என்பதை உங்களுக்கு தயவுடன் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம்.
0: உங்களை கும்பிட்டு சொல்லுகிறேன், என்னை நம்பவும் நம்பி

என்றும் சுவிஸ் நேரத்துக்காக காத்திருக்கின்ற உங்கள் அனைவருக்குமே அன்பு வணக்கங்களுடன் இன்றைய சுவிஸ் நேரத்தில் தொடர்கின்றது. அரசியல் சமூக மேடை.

0: இன்றைய அரசியல் சமூகமிடையிலே இயங்குதல் ஆய்வாளர்களில் ஒருவரான திரு ஜெகநாதன் அவர்கள் இப்பொழுது வானொலிகளில் இணைந்திருக்கின்றார். அவரை தொடர்ந்து இங்கே கனடாவிலிருந்து தங்கவேலையா அவர்களும் காத்திருக்கின்றார். வரவேற்று அவர்களை இணைத்து கொண்டு இங்கே முதலில் திரு ஜெகநாதன் அவர்களை இணைத்துக் கொள்ளுகின்றோம். வணக்கம் திரு ஜெகநாதன் அவர்களே.
1: வணக்கம் தர்சன், வணக்கம் ஜிஆர்டி நேயர்களே. உங்களோடு
0: நீண்ட காலத்துக்கு பிறகு சந்திக்கிறீர்கள் நேயர்களே.
1: ஐந்து மாதங்கள் என்னுடைய குடும்ப சூழ்நிலை காரணமாக என்னுடைய துணைவியாருடைய
0: உடல்நல குறைபாடு,
1: அதுக்கு பிறகு வந்து நானும் இங்கே ஆஸ்பத்திரியில் இருக்க வேண்டிய நிலைமை ஒன்று ஏற்பட்டது. இவைகள் வந்து
0: தங்கவேலையா உஷாராகத்தான் இருக்கிறார்.
1: அவர் ஆரோக்கியத்தோட இருக்கணும்ன்றத எங்களுடைய பிரார்த்தனைகள். அதே நேரத்தில் என்ன சொல்லி சொன்னால்,
0: அவர்களுக்கும் இன்று உடல்நலம் சரியில்லாமல் போய்விட்டது.
1: அவர் அடிக்கடி அவர் சோகினமாக இருக்கிறோமே இருக்குது. ஆனா அவர் எங்களோட வயது குறைந்தவர். இதுல ரெண்டு
0: யுத்த காலத்திலே அங்கு இருந்தவர்களுக்கு கொஞ்சம் உடல்நலம் கூடுதலாக பாதிப்படைகிறார்கள். மற்றது சில சில தவிர்க்க முடியாத நோய்களில் அந்த இறுதி சண்டை யுத்தத்தில் போர்க்களத்திலே இருந்தவர்கள், புற்றுநோயால் கூடுதலானவர்கள் பாதிக்கப்படுவதை காணக்கூடியதாக இருக்கிறது.
1: தமிழினியாவை கூட அந்த புற்றுநோயால்
0: இங்கேயே வந்து இருப்பவர்கள் கூட புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுக்கு சில நேரம் அந்த சல்வர் குண்டுகள் அவை காரணமோ தெரியல.
1: கந்தக புகைக்குள்ளே வந்து அவர்கள் மற்றது
0: பதவிக்குள் இருந்ததா அல்லது என்னென்று தெரியல.
1: அதுதான் காரணம். அதாவது நச்சு புகை வேணும், எப்படி இருந்தாலும் அது அவர்களுக்கு இளம் வயதுல அதுகள் தெரியாது. ஆனா அவர்கள் இருக்க வேண்டிய நிர்பந்தம் தானே. அதே நேரத்துல பதுங்கு ஊழிகள் அதுகள்ல இருக்கும் பொழுது மற்றது அதுல இருந்து அவர்கள் இது துப்பாக்கிகள் சுடும் பொழுது அதுகள்ல இருந்து வருகிற மனங்கள் இவைகள் அந்த அந்த புகை இவைகள் வந்து கட்டாயம் உடல் ரீதியாக அவர்களை பாதிக்கும். அவர்களுக்கு
0: உக்ரைன்ல நடக்கிற யுத்தத்துல மோல்டோவா போன்ற பகுதிகளில் உள்ள சிலரும் புற்றுநோயால் இளம் வயதினரையும் புற்றுநோய் தாக்குவதாக குறிப்பிடுகின்றார்கள்.
1: அது அது இது மிக மோசமான குண்டுகள்
0: எல்லா பகுதியில் உள்ளவர்கள்.
1: அப்ப அங்க வந்து அந்த அந்த சூழ்நிலைக்குள்ள இருந்தவர்கள் வந்து நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு இந்த யுத்தம் முடிந்ததுக்கு பிறகு அவர்கள் வந்து தங்களுடைய தாங்க உடல் ரீதியாக அவர்களுக்கு ஒரு பரிசோதனை நடத்தப்பட்டு அவர்களுக்கு என்ன குறைபாடுகள் இருக்குது, என்ன பாதிப்புகள் இருக்குது. இப்ப நாங்க ஆஸ்பத்திரியில இருக்கைகள்ல எனக்கு நடந்தது என்னன்னு சொல்லி சொன்னா, இதுக்கு உதாரணத்துக்கு சொல்றேன் வந்து இங்க வந்து எனக்கு அங்கத்தை சூழ்நிலை இங்கத்தை சூழ்நிலைகள் என்ன அங்க சரியான வெயிலும் அதுகளுமாக இருந்ததுன்னு இங்கு வந்து நான் சில நாட்கள் சாப்பிட இல்லை, அதால எனக்கு கொஞ்சம் பலவீனமா போயிட்டு இருந்த ஆஸ்பத்திரிக்கு போக என்ன இப்படி கொண்டு போய் ஒரு தனி அறைக்குள்ள போட்டு விட்டாங்க. என்னண்டா இஞ்ச இந்த ஹைல்போன்ல இருக்கிற ஆஸ்பத்திரியில இடம் இல்லையென்று சொல்லி தனியாக, என்னண்டா நீ இலங்கையில இருந்து வந்தது ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு சொல்லி, ஏதாவது வைரஸ்கள் அதுகள் அல்லது இப்படி இப்பதான் கப்பல்ல வருது அங்க வருது இங்க வருதுன்ற ஒரு அச்சமும் இருக்குத்தானே. அந்த நிலையில வந்து என்ன 10 நாளைக்கு வந்து உன்னை தனியா இருக்கணும் சொல்லி சொன்னா அங்க நர்ஸும் டாக்டரும் தான் வாரது. நானும் வெளியே போக கூடாது, என்ன ஒருவரும் பார்க்க கூடாது. அதை போல ஒரு தண்டனை வேற ஒன்றும்
0: இல்லை. வாழ்க்கையை அனுபவிச்சிருக்கீங்க.
1: அப்ப அப்ப அப்படியாரு அதுக்கு அதுக்கு பிறகு ஒன்றும் இல்லையா அதுகள் சொல்லி எல்லாம் அந்த அப்படியான பாதிப்புகள் இல்ல.
0: மருத்துவமனையில அனுமதிக்கப்படுறதும் ஒரு சிற வாழ்க்கை தான்.
1: ஓ ஆனா எல்லாம் அவர்கள் வந்து எல்லாத்தையும் சோதிச்சு அவர்கள் நான் இப்ப சொல்ல வந்தது என்னன்னு சொல்லிச்சுன்னா, உடல் ரீதியாக கிட்னியா இருந்தேன், லிவரா இருந்தேன், மற்றது இந்த அவர்களுடைய அனைத்து சோதனைகளும் தலைதுவக்கம் கால்வரைக்கும் ஒவ்வொரு நாளும் திட்டம் எடுத்து அதுகள் எல்லாத்திலும் என்ன இருக்காதுகள்ன்றதுகள். அப்ப எனக்கு கொஞ்சம் இந்த இதுகளின் பிரச்சனைகளால வந்து கொஞ்சம் ப்ரெஷர் இருந்தது, அதை விட வேறு ஒரு பிரச்சனையும் இல்லை.

0: இல்லையா?
1: முதல் அரசியல்வாதிகளுக்கு செய்யவும்
0: அதை நாங்க சொல்லி அவங்களுக்கு கேட்க சொல்லி பிரயோஜனம் இல்லையா? அது என்னன்னு சொல்ற புறக்கூடத்தில உள்ள நீர் மாதிரி. இந்த இதமேல நான் ரெண்டு விஷயங்களை தான் இன்றைக்கு பேசலாம் நினைக்கிறேன். ஒன்று வந்து நான் இலங்கையில இருந்த பொழுது உள்ள அங்கு உள்ள மக்களின் மனோநிலை, அதிலும் குறிப்பாக இளைஞர்களுடைய. ரெண்டு விதமாக, ஒன்று வந்து இந்த வெளிநாட்டு காசுகள்ல அதுகள்ன்ற ரீதியில வந்து வாழுகிற ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு தரப்பு. இன்னும் ஒன்று வந்து இந்த இளைஞர்களுக்கு மத்தியில வந்து அவர்களுக்கு இந்த அரசியல் ரீதியாக அதுகள்ன்றதுகளில பெரிய அளவுக்கு ஆர்வம் இருக்கிறதாக தெரியவில்லை. அது இந்த இப்ப அரசியல் கட்சிகளோட ஈடுபாடாக உள்ளவர்களா, அல்லது அவர்களுடைய அந்த பிரதேசவை அதுகள்ல வந்து அங்கத்துவம் அந்த ஒரு கௌரவமான ஒரு செயல்பாட்டில் இருக்கிறோம்ன்ற மாதிரியான ஒரு மனோநிலையோட இருக்கிறவர்கள்ன்றதை தவிர, மற்றவர்களை பொறுத்தவரையில அவர்கள் வந்து கூட வந்து தாங்கள் ஒரு சுயாதீனமாக ஒரு வருமானத்தை புறவணும். அது அது சில வழியில பிள்ளையான வழிகளிலும் போகுது. அந்த இந்த கஞ்சா கடத்துறது அதுகளுக்கு எல்லாம் அவர்கள் ஆக்கள் அகப்படுறதுக்கு அதன்
1: வேலை செய்யாமல் பணம் சம்பாதிச்சு விட வேணும் என்ற நோக்கம் வந்து பலருக்கு இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிற
0: தங்களை ஒரு பெண்கள் இந்த தலைமுறையில வந்து நான் இப்ப நான் சிறுவனாக இருக்கும் பொழுது நான் என்ன செய்வேன்டா, அம்மாவுக்கு பின்னால போய் அவங்க தேங்காய்கள் விழுந்தா அந்த கொஞ்சம் காணிகள் இருந்தது, தென்னவரங்கள் இருந்தது, அதுகள்ல இருந்து தேங்காய் விழுகுது, வேலிகள் எதுவும் மூட்டை விழுந்திருக்கான்னு சொல்லி சொன்னா அதுகளை பாக்குறது அதுகள்ன்றது அவங்க கால வேலை. எண்பது வயது கொழும்புக்கு வரும் மட்டுக்கும் இந்த பிள்ளைகள் வந்து எழுபதியில இருந்து வலிக்கிட்டு நான் வலிக்கிட்டது நேரத்தோட தானே. அதுக்கு பிறகு அவ கொழும்புக்கு வந்திருந்தவ வந்து மகளோட இருந்தவ அவையும் கனடாவுக்கு போகிறதுகள் சொல்லி அது இப்ப வந்துட்டினம். அப்ப அவ வந்து கடைசி ரெண்டு வருஷம் வந்து கொழும்புக்கு வந்தது அங்க இருக்கும் மட்டுக்கும் அவ தனியே உப்புமிருக்கைகளையும் கூட அவ வலு என்ன வலு சுவதவியா இருந்தவ வந்து கொழும்புல வந்து இந்த அறையில இருந்து அதுகள்ல இருந்த நடமாட்டங்கள் குறைவு தானே. அதாலே தான் அவ ரெண்டு வருஷத்துல வந்து அவ கொஞ்சம் நோயாளியா போய் காலமாக வேண்டி வந்தது. நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னு சொல்லிச்சுன்னா, இப்ப இந்த என்ன சுகமாக சம்பாதிக்கிறவர்கள்ன்றது வந்து அவர்கள் சுயாதீனமாக தங்களை அந்த ஜென்சி என்றதுகள் வந்து சிந்திக்கிறது என்னன்னு சொல்லி சின்ன அம்மாவுக்கு பின்னால நான் தெரிஞ்சு இந்த தேங்காய் பொறுக்கிறார்கள்ன்ற மாதிரியில் மனோநிலைகளிலிருந்து விடுபட்டு இந்த இளைஞர்கள் வந்து தாங்கள் ஒரு சுயமாக வந்து தங்கள் ஒரு வருமானத்தை தேட வேணும் என்ற அதுல ஒரு குறிப்பிட்டவர்கள் வந்து அதுக்கான முயற்சிகள் எடுக்கிற அதன் உதாரணம் தான் அந்த பெரும்பான்மையாக தாய் தகப்பன் அவன் விடுபட்டு போகணும் அல்லது தாங்கள் சுயாதீனம் அந்த வெளிநாட்டு மோகமும் அதுக்கு ஒரு காரணம். அந்த ரீதியில வந்து அங்க சில தொழிலாளர்களை தொழில்களையும் செய்து வாழவிடும் என்ற குறிப்பிட்ட அளவுக்கு கூட்ட ஒரு ஒரு ஒரு தரப்பினர் இருக்கிறார்கள். ஆனால் அது சிறுபான்மை. நீங்க சொன்ன மாதிரி இப்படியான கரியா காசு உழைக்க வேணும் என்ற ரீதியில இந்த சில தவறான வழிகளில் ஈடுபடுகிறவர்கள் நிலைமைகள் எல்லாம் வந்து இந்த அடுத்த சமூகத்துக்குள்ள ஏற்பட்டிருக்கு. ஆனா இப்ப என்ன எந்த ஊரை பொறுத்தவரையில இரண்டாவது பிரச்சனை என்னன்னு சொல்லிச்சுனா, உண்மையிலேயே அந்த ஒருவர் எங்க எந்த சொந்த வீட்டுக்குள்ள நான் என்னை ஒருவர் அடாவடித்தனமாக போகக்கூடாது என்று தடுத்தால் எப்படி என்ற மனோநிலையில தான் இப்ப எங்களுடைய எழுபதி சொல்லப்படுற என்னுடைய தீவில வந்து 180 குடும்பங்கள் இருக்குது. கிட்டத்தட்ட 170 குடும்பங்கள் மீன் பிடிக்க நம்பி இருக்கிறவர்கள். அவர்கள் கடலுக்கு போறதுக்கு பயப்படுறார்கள். இப்ப வந்து அந்த 60 நாள் தடை என்ற உடனே போய் கொஞ்சம் தூரத்துக்கு போயெல்லாம் மிகண்டு நண்டுகள் அந்த நீலக்கால் நண்டுன்றது வந்து அந்த நண்டு இந்த காலத்துல புடி வர்றதுன்ற ரீதியில வந்து ஓரளவுக்கு அவர்கள் வருமானம் பெறுகிறார்கள். அப்ப அந்த அந்த அந்த முதல் வந்து அவர்கள் வலையை கொண்டு போறதுக்கு என்னென்னு சொல்லிச்சுன்னா, வலையை கொண்டு போய் போட்டா இந்த இந்தியன்
1: ரோலர் வந்து அப்படியே அள்ளி கொண்டே போயிடும்.
0: தள்ளி எல்லாம் இதண்டைக்குள்ள வந்து அது லட்சக்கணக்கான ரூபா அதை ஈடு செய்ய முடியாது அவர்களாலே. அப்ப அதால தொழிலுக்கே போகாமல் இருக்கிற நிலைமை உண்டு என்று சொல்லி சொன்னா, அது ஒரு ஒரு ஒரு விவசாயி அல்லது ஒரு கடல் தொழிலாளிய வந்து தொழில் செய்ய விடாமல் அல்லது அந்த
1: மனோரீதியில எங்களுக்காக குரல் கொடுக்கிறோம் என்பவர்கள் வந்து இந்த பாதிப்புக்காக குரல் கொடுக்க முன்வராதவர்கள் எப்படி உங்களோட உரிமைக்காக குரல் கொடுக்க போறார்கள்
0: ஒன்று. மற்றது இந்த கடந்த காலத்துல வந்து இந்த சந்திரசேகரன் எல்லாம் இந்த மீன்பிடி அமைச்சராக வந்து இந்த தான் எல்லாம் எல்லாம் செய்யறேன்னு சொல்லி சொன்னா, இப்ப சத்தமே இல்லை. ஏனென்றால் இவர்களுக்கு ரெண்டு பிரச்சனை. ஒன்று என்னன்னு சொல்லி சொன்னால், இந்தியாவினுடைய அனுசரணை இல்லாமல் இலங்கையால தப்பி பிழைக்க முடியாதுன்றதால வந்து இந்த நடவடிக்கையை வந்து கண்டு காணும். ரெண்டாவது, பாதிக்கப்படுகிற தமிழன் தானே, அதுதான் ஆக முக்கியமானது. இது வந்து கடந்த காலத்துல இவைக்கு வந்து அந்த மற்ற அரசாங்கங்களிலிருந்து இவை பற்றி கற்றுக்கொண்டு நம்ம ஏனென்று சொல்லி சொன்னா, இதை கண்டு காணாமல் நாங்கள் விட்டுக் கொண்டு
1: வந்து என்ன தீர்வு சொன்னா, இந்த மீன்பிடி

0: அமைப்புகள் இருக்குதானே,
1: அவர்கள்
0: சிங்கள அமைப்புகளோடு இணைந்து குரல் கொடுக்க முற்பட்டால் தான் இதற்கு ஒரு தீர்வை காணலாம். அப்ப அதற்கு சிங்கள அமைப்பை சேர்ந்த சிலரோடு என்னோட முன்னர் இங்கு வந்திருந்தார், வானொலிக்கும் வந்திருந்தார்கள். ஜெனிவாவில இருந்து அந்த காணி இராணுவத்திலிருந்து காணியை பெறுவதற்காக பிரெஞ்சு அமைப்பொண்டு காணி உறுதியை வாங்கி தந்தா இந்த சிங்கள அமைப்பை கொண்டு என்னோட தமிழர்கள் வைத்தால் பிரச்சனை வேறு என்பதற்காக இந்த சிங்கள அமைப்பை மீன்பிடி பிரதேசங்களில் இருப்பவர்களுக்காக அவர்கள் அந்த பிரெஞ்சு அமைப்போடு தொடர்புள்ளபடியால் அவர்கள் உரையாடி இவர்களை வழக்கு வைப்பதற்கு ஏற்பாடு செய்திருந்தார்கள். அப்போ அந்த உறுதி தொடர்பாக ஸ்ரீதரன் அவர்கள் அதை கொண்டு வந்து தாரன் என்று சொல்லிட்டு அவர்கள் இங்கே காத்து கொண்டிருந்தது. ஆனால் அவர்கள் நெடியவனை சந்திக்க போயிட்டோம் என்று என்னடா இங்கே உள்ளவர்கள் டிஆர்டி எடுக்கிற விடயங்களில் போவாதேங்க என்று சொல்லி அவர்களை பிள்ளையான வழிநடத்தலின் அடிப்படையில் அவர்கள் சந்திக்க வரே இல்லை. ஆனால் வந்திருந்தால் அந்த சிங்கள மீனவ அமைப்பே எங்களுக்காக வழக்கு வைத்திருப்பார்கள். அப்போ இவர்கள் இப்பொழுதாவது அந்த அமைப்புகளோடு இணைந்து குரல் கொடுத்தால், அவர்கள் எங்களுக்காக குரல் கொடுத்தால் தான் இதில் மாற்று நடவடிக்கையை நீங்கள் காணலாமே தவிர, நாங்கள் எங்கட பாட்டில் குரல் கொடுத்து கொண்டிருப்போமானால் அங்கே அது பெருசாக நீங்கள் சொன்ன மாதிரி ஈடுபடாது. என்னென்றா இந்தியாவினுடைய ஆதிக்கத்துக்கு எதிராக யாருமே முன்வர மாட்டார்கள். பாதிப்படைவது தமிழர்களாக மட்டும்தான் பார்க்கப்படும். அதுக்கு சிங்கள மக்களும் சேர்ந்து குரல் கொடுக்க முன் வந்தார்கள் என்றால் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம்.
1: இந்த சமீபத்தில் வந்து நான் அங்க நிற்கும் பொழுது அந்த ஒரு கலாச்சார என்னென்ன சொல்றது கலாச்சார பரிவர்த்தனை என்ற ரீதியில இரத்தினபுரியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பாடசாலையை சேர்ந்தா அந்த பாடசாலையிலிருந்து அந்த என்ன பழைய மாணவர்களும் அவர்களும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 30-35 பேர் வந்து அந்த கலாச்சார ஒரு பெண்மணி அவர் தலைமையில வந்து இங்க 70 ஒரு தீவை வந்து பார்க்க வேணும்ன்ற ரீதியில வந்து இங்க உள்ள கலாச்சார இதுகளை பரிவர்த்தனை செய்யறோம்ன்ற ரீதியில அவர்களின் வாழ்க்கை முறையாதுகள் என்றதுகளை அவைக்கு பார்க்க வேணும்னு சொல்லி வந்து அங்க அந்த ஒவ்வொரு வீடுகள்லயும் வந்து அந்த ரெண்டு பிள்ளைகளாக அவைய விட்டு ஆண்களும் பெண் பிள்ளைகளும் ஆண்களுமாக தான் வந்தவை. அப்ப அதுக்கேற்ற முறையில அவர்களுக்கு இதன்ட்டு அவையோட பேசக்கூடிய சந்தர்ப்பம் வந்தது. என்ன கூப்பிட்டவே நான் அளவுக்கு அந்த பாடசாலையோட எனக்கு கொஞ்சம் நான் கல்வியேற்றதான சிறு வயதிலே அதனுடைய அதுக்கு சில உதவிகள் செய்யறதுக்கு வேணும்ன்ற ரீதியில வந்து ஊக்கமெடுத்தனான அந்த ரீதியில அந்த அவர்களை வந்து அந்த பாடசாலையில கூப்பிட்டு செய்த பொழுது இந்த இத்தகைக்கும் வந்து 70 இருக்கிறத நான் சொன்னது 500 குறைந்தவர்கள் 3 பிள்ளைகள் வந்து இது என்ன அந்த என்னன்னு சொல்ற அந்த புலமை பரிசில் பெற்றிருக்கிறார்கள். அதாவது நயனாதீவ நதியில கூடுதலாக பிள்ளைகள் இருக்கிற இடத்திலையும் விட இங்க 3 பிள்ளைகள் வந்து அந்த புலமை பரிசுகள் பெற்றது. ஒரு சாதாரண குடும்பத்து பிள்ளைகள் தான். அப்ப அந்த ரீதியில வந்து அந்த ஓரளவுக்கு கல்வியில அக்கறை செலுத்துகிறவர்கள் பிள்ளைகள் செலுத்துகிற அக்கறை அளவுக்கு தாய் தகப்பன் பெற்றோர் வந்து அதில அக்கறை செலுத்துகிறார்களா என்றது ஒரு சந்தேகமாக இருந்தது. அதுகளை நான் சுட்டிக்காட்டி ஆனா இது இந்த நிகழ்ச்சியில அந்த நிலைமையை சொல்றேன். அப்ப அந்த நிலைமையில வந்து இந்த அந்த பரிவர்த்தனை வந்தவர்களுக்கு கூட வந்து நான் அவர்களுக்கு முன்னால பேசும் பொழுது நான் சொன்னேன் இப்படி உங்களுடைய ரத்தபுரியில இந்த களவாக தோண்டப்பட்டு இந்த இரத்தின கல்லுகள் எடுக்கிறதாலே அப்படி சுற்றுப்புற சூழல் எல்லாம் பாதிக்கப்பட்டு அதாலே அழிவுகளை சந்திக்கிறது மாதிரி இங்க வந்து எங்களுடைய இயற்கை வளங்கள் சூறையாடப்படுகிறார்கள் என்று சொல்லி இதை நீங்க எல்லா மட்டத்திலும் இதை கொண்டு போக வேண்டிய வேலையை நீங்க அந்த மக்களுக்கு சொல்லுங்க. இப்படி எல்லாம் அந்த மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அவர்கள் வந்து இந்த அவர்கள் இங்க 70 வந்த உடனே எல்லாம் ஓலை கொட்டில்களாதுகளாக இருக்கும் நினைச்சதா. ஆனா இங்க வந்து பார்த்தா எல்லாம் ஓரளவுக்கு கல்வீடுகளாதுகளாக இருந்தது. இதுகள் வந்து இப்ப கட்டப்பட்டதில்லை. இப்ப 20-15 வருஷத்துக்கு முன்னே கட்டப்பட்டது அந்த வருமானத்தில இப்ப அவர்களுக்கு அந்த அளவுக்கு வருமானம் இல்லை. இப்போ அது இருந்துட்டு கிடைக்குது ஒழிய அந்த ஒரு நிரந்தரமான ரீதியாக வந்து தொழிலை செய்ய முடியாத நிலைமை இதால ஏற்பட்டிருக்குது. அதுன்றது
0: பாதிப்பு வந்து சரியான முறையில வெளி உலகத்துக்கு கொண்டு போகப்படையிலேயே.
1: நான் சில முயற்சிகள் அங்க இருக்கைகள்ல வந்து அங்க உள்ள ஊரிலுடைய என்பிபி என்ன ஜேவிபி அந்த ஒவ்வொரு இடங்கள்லயும் வந்து இந்த கிளைகள் அதுகளெல்லாம் உருவாக்கினவர்கள் தானே அந்த ரீதியில அங்க பொறுப்பானவர்கிட்ட சொல்லி இந்த இவர்களை வந்து வர சொல்லி இந்த பாடசாலைக்குள்ள வந்து உயர்கல்வி கற்ற பிள்ளைகள் வந்து அந்த ஜிசி தராதரத்துக்கு வந்து மேத்ஸ் டீச்சர் அதுகள் இல்லைன்றதுல வந்து கடைசியாக அங்க அந்த ஆசிரியர்களும் அங்க உள்ள குறிப்பிட்ட சிலரும் சேர்ந்து அந்த ஒரு ஒரு ஆசிரியரை வந்து இப்ப வேலை இல்லாமல் பல பேர் இருக்கிறேன் மற்றவர்கள் பயிற்சி இது பெற்றவர்கள் தகுதி பெற்றவர்கள் அப்ப அவர்களை வந்து பிரைவேட்டாக வச்சு படிப்பிக்கப்படுது. அந்த நிலைமையில தான் பாடசாலை இருக்குது. அப்ப இதுகளை பற்றி கதைக்கணும் சொல்லி இதண்டு இவர் பாராளுமன்ற உறுப்பினர் மக்களின் பிரச்சனைக்கு எந்த இவரை சந்திச்சாலும் அதுல பிரச்சாலே ரெண்டா இது சம்பந்தமாக தீவு பகுதிக்கு கூடுதலாக ஈடுபாடுகிறவர் என்ற இதுல ஸ்ரீதரன் எல்லாம் இவர்கள் மகஜர் கொடுத்தது. அப்ப அந்த இதுல வந்து அந்த அங்க உள்ள ஆசிரியர்கள் சொன்ன கருத்து தான் சொல்றேன். ஸ்ரீதரன் கொண்டு போய் ஒரு மகஜர் கொடுத்து என்னன்னு சொல்லிச்சுன்னா இந்த பிள்ளைகள் வந்து இந்த டிசம்பர் மாதத்துல வந்து உங்களுக்கு தெரியும் மழை காலமும் மற்றது காற்று அதுகள்ன்றதுகளும் இருக்குது. அதனுடைய அவர்கள் வந்து அந்த சோதனைக்கு வந்து ஊராவற்றைக்கு தான் போகணும். அதனுடையா எழுபதீவில ஒரு பரீட்சை நிலையத்தை அந்த காலகட்டத்தில் உருவாக்க சொல்லி பரீட்சை பிஎ வந்து அங்கே அவர்கள் செய்யக்கூடியதான்னு சொல்லிச்சுன்னா ஸ்ரீதரன் அங்கே போய் ஹரணி அமர சூர்யாவிட்ட வந்து அவன் நல்ல முயற்சிகள் எடுக்கிறா. அதனுடைய எழுபதீவுக்கு விசேடமாக இந்த பரீட்சை காலத்தில் அந்த பிள்ளைகள் போகிறதுக்கு போக்குவரத்து ஒழுங்குகள் செய்து கொடுக்க சொல்லி சொல்லிட்டு வந்திருக்கிறேன் சொன்னார் சொல்லி இவர்கள் நாங்கள் என்னவோ சொல்ல அவர் என்னவோ போய் பேசியிருக்கிறார் சொல்லி
0: சொன்னால் இவர் உண்மையாக பேசினாரோ என்பதும் உறுதிப்படுத்த முடியாது.
1: இவர்கள் சொன்னதான் நான் இதில் சொல்கிறேன். அப்ப இவர் ஒரு கல்லூரிக்கு என்ன அதிபராக இருந்தவர் என்று சொல்லி சொன்னா இந்த பிரச்சனையை நாங்க இவ்வளவு நேரம் விளங்கப்படுத்தி எழுத்திலும் கொடுக்க இவர் போய் அங்க போக்குவரத்து ஒழுங்கு செய்து கொடுக்க சொல்லி சொல்லிவிட்டார். ஏனென்றா அவற்ற மனதில வந்து நெடுந்தீவாதிகள்ன்றதுகளுக்கு இந்த போக்குவரத்துக்கான சரியான இதுகள் இல்லைன்றது மண்டைக்கு இருந்த உடனே அந்த கருத்தை சொல்லி போட்டு வந்திருக்கலாம் என நான் அப்படி யோசிக்கிறேன். அப்ப இது இவர்களோட பேசி என்ன பிரயோசனம் என்று சொல்லி எத்தனையோ கஷ்டப்பட்டு இதண்டாலும் வந்து இந்த உங்களுக்கு தெரியும் பின்தங்கின பகுதிகளுக்கு வருகிறதுக்கு வந்து இந்த ஆசிரியர்கள் அங்க படிப்பிக்கிறதுக்கு உள்ள ஆசிரியர்கள் சரியா முயற்சி எடுக்கணும் அந்த பிள்ளைகள் அக்கறை எடுத்து அவர்கள் செய்கிறதை வந்து நான் பார்க்கக்கூடிய இருந்தது. அப்ப அப்படியான நிலைமைகள் தான் இன்றைக்கு. அப்ப இது ஆறுட்ட போய் இந்த பிரச்சனையை சொல்றது பின்ன இந்த இது சம்பந்தமா இந்த மீன்பிடி உங்களுக்கு தொடர்பு ஒன்று அவர்களை ஒருக்கா வர சொல்லுங்கோ அதுல சொல்லி இந்த வாரம் அந்த வாரம் வந்து நான் வெறும் மட்டும் கிட்டத்தட்ட 3 மாதம் நின்றுனான். 3 மாதத்துக்கும் ஆட்கள் அங்க அந்த பக்கமே வர இல்லை. பிறகு வந்து இப்போ நான் கேள்விப்பட்டேன் இப்போ பிறகுக்கா வந்தது வந்து அந்த இது என்ன அவையின் ஜன என்ன என்ன அமைப்பு அந்த உறுப்பினர்களை கிராமம் கிராமமாக ஒரு அமைப்பு ஒன்றை உருவாக்குதுனம் என்று சொல்லி
0: என்ன ஜன உருவாக்கி வச்சிருக்க
1: ஏவிபி உறுப்பினர்கிட்ட தான் கேட்க சொல்லி சொன்னது இந்த வாரம் அந்த வாரம் என்று சொல்லி போட்டு நான் இந்த 3 மாதம் வர இல்லை. நாங்க அவைய தேடி போனா அவை எங்க கண்டுபிடிக்கிறதுன்றதும் பிரச்சனை. இனி அதனுடைய அது கைகூட இல்லை. ஆனா இனி எதிர்காலத்துலதான்
0: உங்களோட கிராமத்திலேயே அவ்வளவு பேர் வந்து இந்த கடத்தொழிலைத்தான் நம்பி இருக்கிறார்கள் என்றா இப்ப அவர்களுடைய செயற்பாடு முடக்கப்பட்டிருக்கிறது சூழல்ல அவர்கள் எவ்வளவு பெரிய சிக்கல்களை சந்திப்பார்கள்.
1: இல்ல நான் இப்ப நான் சமீபம் கொஞ்ச காலம் தான் இங்க நின்றுட்டு போறதுக்கு தான் இருக்கிறேன். உங்களுக்கு தெரியும் தானே என்னுடைய துணைவியாருடன் நான் இருக்க வேண்டிய நிலைமை இருக்கிறது. இப்ப அவருடைய தம்பியார் அவையோட தான் இருக்கிறா. அப்ப அந்த நிலைமையில வந்து அவ்வளவு அங்க இருக்கிற முன்னேற்றம் அப்ப அந்த ரீதியில வந்து நான் இது விரைவில் போறதுக்கு இருக்கிறேன். போனா நான் இந்த இதுக்குள்ள உள்ள குறிப்பிட்ட முக்கியமான நபர்களையும் கூட்டிக் கொண்டு இவைன்ற காரியாலயத்துக்கு முன்னால போய் நாங்க கேட்டுட்டு இது சம்பந்தமாக நீங்க என்ன நடவடிக்கைகள் எடுக்க போறீங்களோ அதுன்றதுக்கான ஒரு செய்தியை கொண்டு போகலாம் என்று சொல்லி யோசிக்கிறேன். அதைய கொண்டு போய் அந்த இஞ்ச இருந்து சத்தியாகிரகம் பண்றதுல பிரயோஜனம் இல்லை. அவையின்ற காரியாலயத்துக்கு முன்னுக்கு போய் நின்று கொண்டு இதை பற்றி இதண்டவனும் இல்லாவிட்டா வழியால ஒரு ஆர்ப்பாட்டத்தை செய்யலாம் என்று சொல்லி யோசிச்சிருக்கிறான். பார்ப்போமே அது எந்த அளவுக்கு நடைமுறைப்படுது. என்னுடைய உடல் ஆரோக்கியம் இதுகள் எல்லாத்தையும் பொறுத்துதான் அதுகள் இருக்கும். ஆனா சரியான கவலையா இருந்தது அந்த சனங்களின் நிலைமையை பார்க்கல இந்த பிரச்சனையால பாதிக்கப்படுறது நேரடியாக பார்த்தவன் என்ற ரீதியில வந்து இவைகளை பற்றி எந்த அளவுக்கு எங்களுடைய அரசியல்வாதிகள் பேசுகிறார்கள் ஏதோ காலத்துக்கு காலம் குரல் கொடுக்கிறார்கள் மிச்சத்துக்கு. இப்ப என்ன இது இல பிரச்சனையை தீத்து விட அதை பிரச்சனையை தீத்து விடுன்னு சொல்லி சும்மா விஜய்க்கு பாராட்டு தெரிவிக்கிறதுலயோ அல்லது கடந்த காலத்துல ஸ்டாலினுக்கு சொல்லி கொண்டிருக்கிறதுலயோ என்ன பிரயோஜனம். உண்மையான நிலைமைய போய் இன்றைக்கு கஜேந்திரகுமார் எல்லாம் போனவர் போய் என்ன அங்க சொல்லிட்டு வந்தவர் ஏதோ தமிழ் மக்களின் என்ன சுய நிர்ணய உரிமையை அங்கீகரிக்க வேணும் என்று சொல்லி மகஜர் கொடுத்துட்டு இதேன்னு மீனவர்கள்
0: தமிழ்நாட்டில் உள்ளவர்களுக்கு அதிகாரம் இல்லை. இந்த அவர்கள்ட்ட அதிகாரம் கொடுக்க அதிகாரத்தையே என்ன அவர்கள் இந்தியாவிட்ட இருந்தே அதிகாரம் பெற முடியாமல் தவிக்கிறார்கள்.
1: அப்படியான பிரச்சனைகள் இருக்கும் பொழுது இல்ல, நான் சொல்றது குறைந்தபட்சம் வந்து இந்த மீன்பிடி மக்கள்
0: மீன்பிடி பகுதியிடவே விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தினாலே இவர்கள் மீன்பிடிக்கப்பே இவ்வளவு இவ்வளவு அழிவுகளை ஏற்படுத்துகிறார்கள் என்பதற்கான நல்ல ஆதாரங்களோட போனாலே அங்குள்ள மக்கள் அந்த மீனவர்களை தடுப்பார்கள், இப்படி போய் செய்யாதீர்கள் என்று அங்க அந்த மக்கள் மத்தியில விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தலாம். கரையோர பகுதியில வாழுகின்ற மக்களை
1: எனக்கு இந்த மக்களின் மனோநிலையும் மற்ற இந்த சூழ்நிலைகளும் வந்து ஒரு மனதுல வந்து விரக்தி, இப்ப நீங்களும் அங்க போயிக்க அதே இல்லாமதான் ஏற்பட்டிருக்கும் ஒரு விரக்தி ஏற்படுத்தினது என்னன்னு சொல்லி சொன்னா மற்றது எங்களுடைய அரசியல்வாதிகள் இது நாட்டில் இருக்கிற பிரச்சனைகள் சம்பந்தமாக எந்த அளவுக்கு இவர்கள் வந்து அக்கறை எடுக்கிறார்கள், எந்த அளவுக்கு மக்களுக்குள்ளே அதுக்கான முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள்ன்றதை விட்டுட்டு ஆளுக்காள் ஒவ்வொரு நாளும் என்ன சண்டை சண்டை தான் நடக்குது. சிண்டு முடிஞ்சு கொண்டிருக்கிற வகையிலே ஒருவர் குற்றம் சாட்டி கொண்டு ஆயிரம் தலைவர்கள்
0: அவர்களுடைய நோக்கம் வந்து தீதலை மையப்படுத்திய நிலைமையை தவிர மக்களுடைய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காண்ற விடயங்கள், நீங்கள் சொன்ன பொருளாதார ரீதியான அவர்களுடைய வாழ்க்கைக்கான வழிகாட்டுதல்கள் அதை பற்றி அவர்கள் சிந்திப்பதில்லை.
1: இன்றைக்கு உலகம் வந்து எங்க ஏன் இந்த விலைவாசிகளின் உயர்வு மற்றது இந்த யுத்தம் என்றது எந்த அளவுக்கு எங்களுடைய எதிர்காலத்தை பாதிக்க போகுது அதுகள்ன்றதுகளை பற்றி ஏதாவது பேசுகிறார்களா? சில பத்திரிகைகள்ல வந்து சில ஆய்வாளர்கள் கட்டுரைகளை எழுதுகிறார்களே தவிர மக்களுக்கு மத்தியில இதுக்கு இப்படி நீங்க தயாராக வேணும், இதற்கான முயற்சிகளில் என்ன நீங்க மேற்கொள்ள வேணும், இது என்ன எரிபொருளை எந்த அளவுக்கு சிக்கனமாக பயன்படுத்த வேணும் அதுகள்ன்ற ரீதியில எந்த நேரம் யாழ்ப்பாணத்துல பார்த்தா நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மோட்டார் சைக்கிள்களும் அதுகளும் இதுகளும்
0: வீட்டுக்கு வந்து முன்னர் சைக்கிளை காண்றதே கஷ்டமா இருக்கும், இப்ப வீட்டுக்கு வீட்டு ரெண்டு மூன்று மோட்டார் சைக்கிள் கிட்ட வந்துட்டு
1: இந்த இதுகள் வந்து எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய வாழ்க்கையை பாதிக்கும் அதுகள்ன்றதுகளை பற்றி அந்த சின்ன அதுகளை பற்றி தெரியப்படுத்துறதோ அல்லது இந்த வாழ்க்கையின் பொருளாதார ரீதியான நாங்கள் நலிவடைந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி சொன்னா இனி இந்த காலகட்டங்களில் இந்த உலக நாடுகள் அல்லது வெளிநாடுகளுக்கு போறதுன்றதுகள் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தும் இது நடைமுறையில வந்து நீங்க போய் அங்க வாழறது.
0: உதாரணத்துக்கு ஜெர்மனிக்கோ அல்லது பிரான்சுக்கோ ஒருவர் அகதியாக வருவாரா இருந்தால் அவருக்கு வதிவிட அனுமதி கிடைக்கிறது என்பது மிகப்பெரிய போராட்டம். மற்றது வதிவிட அனுமதிக்காக இங்கே மொழிபெயர்ப்பாளர்கள் அவர்களுக்கு வந்த காசு அளவுக்கு அவர்களுக்கும் கொடுக்க வேண்டியிருக்கு.
1: மற்றது கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய்க்கு கிட்ட செலவழிச்சு வாரது என்று சொல்லி சொன்னா அங்க உள்ள சொத்துக்களை அதுகளை வித்து அல்லது ஏதாவது விதத்துல வந்து இதுகள் எல்லாத்தையும் திரும்பவும் வந்து நாட்டுக்கு போய் மீண்டும் ஒரு கடனாளியாக இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் இருக்குது. அதனுடைய நீங்க உங்களுடைய வாழ்க்கையை எப்படி அமைச்சு கொள்ள வேணும்ன்றதுக்கான முயற்சிகளை நீங்க எப்படி மேற்கொள்ள வேணும், அது என்ன தொழிலாக இருந்தாலும் நீங்க செய்யறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேணும், உங்களுடைய வருமானத்தை நீங்களே பெற்றுக்கொள்றதுக்கு அது பெற்றோருக்கும் ஆதரவாக இருக்கும்ன்ற ரீதியில இந்த கருத்துக்கள் எல்லாம் அல்லது இது இன்றைக்கு நடைமுறையில யதார்த்த ரீதியான ரீதியில வந்து இந்த பிரச்சனைகளை கொண்டு செல்லுகிறதுன்றது வந்து எந்த அளவுக்கு அங்க நடைமுறைப்படுத்தப்படுகிறது. இப்ப இதுகளை பார்க்கும் பொழுது வந்து இப்ப நாங்க ஆரோட போய் பேசுறது
0: அண்மையிலே ஒருவர் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் அதில் எல்லாம் விட்டிருந்தார், உங்களை வந்து நான் நேரடியாகவே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பிரான்ஸுக்கு உங்களை எடுத்து விடுவேன், நீங்கள் பிரான்ஸுக்கு வந்ததுக்கு பிறகுதான் நீங்கள் எனக்கு காசு தர வேணுமென்று பப்ளிக்க வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் எல்லாம் விட்டிருந்தார். அப்போ அதை நம்பி அவர் நேரடியாக வந்து உரையாற்றுகிறார், மற்ற தன்னை பற்றி சொல்கிறார், தன்னுடைய தொலைபேசி இலக்கத்தை கொடுக்குறார், நான் எத்தனையோ பேர் எடுத்து விட்டுருக்கிறேன் அப்படி நம்பத்தக பேசினதால் பலரும் அவரை நம்பி அவரை இங்கே வந்து இறங்கினதுக்கு பிறகு தானே காசுன்ட்டு சொல்கிறார். அப்போ பிறகு என்ன செய்கிறாருன்றா தூதுராலயத்துக்கு இப்போ நேரடியாக தூதுராலயம் இப்போ விசா கொடுக்குறதில்ல தானே, ஒரு ஏஜென்ட் ஊடாகத்தானே நீங்கள் விசாவுக்கு கொடுக்கலாம். அப்போ அந்த ஏஜென்ட்ட வந்து நேர்முக இதுக்கு வந்து காசு பே பண்ண வேணும். அப்போ அதெல்லாம் அதே மாதிரி உருவாக்கி இவர்களுக்கு சொல்வாங்க, இதில் காசை பே பண்ணுங்க, உடனடியாக உங்களுக்கு இது தருவார்கள், உங்களோட வங்கியில் இவ்வளோ காசை போட்டு வச்சிருங்கள் அண்டு வங்கியின் இது பார்ப்பார்கள், மற்ற உங்களோட பேரில் சொத்துக்களை மாற்றி வச்சிருங்கள் இதுன்னு சொல்லி. அப்போ அதை நம்ப தக்க மாதிரி சொல்கிறபடியாலே அவர்களும் வித்தோ சுட்டோ வங்கியில் 50 லட்சம் நீங்கள் சொன்ன மாதிரி கோடி அப்படி போடுவார்கள். போட்டுட்டு இவர் அந்த தூதுவாலயத்துக்கான அந்த இதை கொண்டு போய் கொடுக்குறதுக்கு ஒரு இது எடுக்க வேணும், அது காசு பே பண்ண வேணும். அப்போ அப்படி பே பேச அது பண்ணிக்குள்ளே அது இவர்களாலே அது அவர் ஏதோ அது செய்து அதை பிளாக் பண்ணுற மாதிரி செய்துட்டு இங்கே வாங்க நான் செய்கிறேன் அந்த அதை எல்லாத்தையும் தாங்கன்னு சொல்ல இதுகள் நம்பி கொடுத்த உடனே அப்போ அவர் திருப்பி திருப்பி சொல்லுவார், நீங்கள் அங்கே இறங்கினது பிறகு தான் காசு, இப்பொண்டும் இல்லை, இது வந்து தூராலயத்தின்ற ஏஜென்சியோட இப்படித்தான் நீங்கள் நேர்முக தேர்வுக்கு போகிறதுக்கு இது கட்டாயமாக தேவை, இதுக்கு இவ்வளோ கட்ட வேணுமெண்டு அப்படி அவர்கள் எல்லாத்தையும் கொடுத்த உடனே 17 பேர்கிட்ட காசை சுற்றி போட்டு வெளியேறிட்டார். எவ்வளவு கோடிக்கணக்கில் காசோடைய 17 பேர்கிட்ட சுற்றி கொண்டு வந்துட்டார். அப்போ அவரை கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிறது என்னென்னா அவருடைய அந்த கொடுத்த தொலைபேசி இலக்கம் பிரான்ஸ் தொலைபேசி இலக்கம் தான், பதிவில்லாத தொலைபேசி இலக்கம். அவர் கொடுத்த அந்த வீட்டில் இருந்து கதைக்கிற ஃபேஸ்புக்கில் போட்டு தன் அட்ரஸ் எல்லாம் கொடுத்தது, அதுவும் அவருக்கானது அல்ல. அதுவும் பெரிய கஷ்டத்துக்கு மத்தியில தான் அவருடைய அந்த படத்தை எடுக்கக்கூடியதா இருந்தது. நான் தலையிட்டு இலங்கையில இருந்து அவர் அந்த காசை சுத்தி போட்டு நாட்டை விட்டு எல்லாரும் போவார்கள் தானே, போலீஸ் யாழ்ப்பாணம் போலீஸ் ஸ்டேஷன் அது அங்கானே இது செய்ய வேணும். அப்ப அவர் அந்த காசு முழுக்க தன் வங்கிக்கு எடுத்து அதை பெலரூசியில உள்ளதுக்கும் கிரீஸ்ல உள்ள இதுகளுக்கும் மாத்தி இருக்கிறார். அப்ப அதையும் கண்டுபிடிக்கிறதுக்கு இயலாமல் இருக்குது. ஆனா ஒரே ஒரு இது இருந்தது, அவற்றை அந்த இமாலயத்தை விட்டு வெளியேற இதை மட்டும் எடுத்து தந்திருக்கிறார்கள். அதுல பிரச்சனை என்னன்னு சொன்னா அவர்கிட்ட பாஸ்போர்ட் வந்து அவர் பிரான்ஸ்ல இருந்து கலைக்கிறார், ஆனா அவருடைய கடவுச்சீட்டு பிரான்ஸுக்கு உரியது இல்லை.
1: பிரான்சுக்குரியதாக இல்ல, நீங்க சொன்ன மாதிரி இப்ப இந்த இப்படியான சில இதுகளை செய்யறதுக்கான வாய்ப்பான நாடுகளாக வந்து இப்ப பெலாரஸ்
0: அதுகளும் அங்கதான் அவர் இங்க பிரான்சு கண்டு தான் விமானத்துல வந்து துபாயில வந்து அவர் பிரான்சுக்கு வராமல் வேற நாட்டுக்கு போயிட்டார்.
1: முன்ன உக்ரைன்ல இருந்து இதே மாதிரி வேலைகள் செய்த உக்ரைன் ஐரோப்பிய யூனியன்ல இல்ல தானே, சண்டைகளாலே அங்க இருந்து வெளியேறி
0: கோடிக்கணக்கான காசை வங்கியில இருந்து வங்கிக்கு மாத்தி இருக்கிறார். ஆனாலும் காவல்துறையினர் அதை நெச்சா உடனடியா கண்டுபிடிக்கலாம், ஆனா அங்கே அவர்களும் பெரிய அளவுல நடவடிக்கை எடுக்கிற மாதிரி காணல. பெரிய ஒரு மாஃபியா கூட்டமா தான் இதை செய்கிறார்கள் போல இருக்கு.
1: ஒருவரை அனுப்பி அந்த வேலையை செய்து போட்டு
0: விசா கொடுக்கிற நிறுவனத்துக்கும் இதோட தொடர்பு இருக்கு போல
1: இருக்கலாம், கட்டாயம் இருக்கும்
0: ஜெர்மன் விசாவோ. இது வந்து முந்தைய நேரடியா தூதுராலயத்துக்கு தானே போறது. இப்ப அங்க ஒரு ஏஜென்சியை வச்சிருந்து அவர்கள் தான் அது கையாளுகிறார்கள். அப்ப அவர்களுக்கு வந்து என்னென்ன வங்கியில காசு இருக்க வேணும் இதுகள் எல்லாம் தெரிஞ்சபடியாலே அப்படி சில பேர் நேர்மையான முறையில செய்து இங்க வந்திருக்கிறார்கள்.
1: இவர் இதுல இன்னொரு பிரச்சனை இருக்கு தானே தர்சன், என்னன்னு சொல்லி சொன்னால் அங்கிருந்து இங்கிருந்து நாங்கள் ஸ்பான்சர் பண்ணி அதுக்கான ஆட்கள் வருகிறோம் என்று சொல்லி சொன்னால் இங்கு எந்த விதத்திலும் அவர்கள் அசைலம் கேட்க இயலாது.
0: வந்து ஒரு குறிக்கப்பட்ட காலத்துக்கு பிறகு கேட்கலாம்.
1: அப்படியா? அது அப்ப ஜெர்மனியில அந்த சிஸ்டம் இல்ல, அவங்க வந்து இதண்டுவாங்க பிறகு வந்து இதன்றான்னு சொல்லி சொன்னா சில உலையில வயது போன தாய் தகப்பன் வந்திருந்தா முழு பொறுப்பும் இவர்கள் இருக்கணும். என்ன ஹெல்த் இன்சூரன்ஸ் பக்கம் அந்த பசிகரம் கொண்டு சொல்லி கிரங்கன் பசிகரம் கொண்டு சொல்லி ஜெர்மனியில சொல்ற அந்த பசி இது மற்றது அவையின் சகல இதுகளையும் வந்து இவர்கள் பொறுப்பேற்று கொண்டால் அதுக்கான இதுகளுக்கான உத்தரவாதத்தை அளிச்சு அதுக்கான இதுகள் எல்லாம் வருமானம் இருக்கு என்று சொல்லி இதண்டால் வந்து அப்படியானதுக்கு விதிவிலக்காக சிலருக்கு கொடுக்கப்பார்கள். மற்றும்படி எந்த விதத்திலும் வந்து அவர்களை வந்து இங்க நாட்டில வந்து இங்க வந்து அது உடனே அவர்கள் திருப்பி அனுப்பிவிடுவதற்கான அடுத்த நடவடிக்கை முதல் கோர்ட்ஸ்ல வந்து முதலே அதை ரிஜெக்ட் பண்ணி அப்பீல் பண்றதாலே ஒரு பிரயோசனமும் இல்லைன்றது கொண்ட காரணத்தாலே அப்படி சில ஆட்கள் வந்து அனுப்பப்பட்டது எனக்கு தெரியும். ஆனபடியா இது இஞ்ச அந்த நடவடிக்கைகள் இல்ல பிரான்ஸ்ல எனக்கு உண்மையா பிரான்ஸ்ல நீங்க சொல்றீங்க குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு சொல்லிச்சுன்னா அரசியல் தான். ஆனா பிரான்ஸ்ல இருந்தும் இப்ப டிபோர்டேஷன் அதாவது திருப்பி அனுப்பப்படுற இதுகள் எல்லாம் இப்ப கூடித்தானே இருக்கு.
0: ஐரோப்பிய ஒன்றியம் இப்பொழுது ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது. நீங்க எந்த நாட்டிலேயாவது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள்ல அரசியல் தஞ்சம் கேட்பீர்களானால் இந்த நாட்டிலே எடுக்காமல் துனிசியா உகண்டா அந்த நாடுகளுக்கு அனுப்பி அங்கே இருந்து இப்போ உங்களுடைய பரீட்சித்து பார்த்து சரியா இருந்தா இங்கே கூப்பிடுவார்கள், இல்லாட்டி எந்த நாட்டில இருந்து வந்தார்களோ அந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்புற மாதிரியாக ஐரோப்பிய ஒன்றியம் அதற்கு வாக்களித்து அந்த சட்டமூலத்தை நிறைவேற்றி இருக்கு.
1: அவங்க தண்டிக்கிறாங்க என்னன்னு சொல்லி சொன்னா, அந்த
0: அமெரிக்காவின் இதே மாதிரி செய்ய முற்படுகிறார்.
1: இந்த அந்த ஏதாவது ஐரோப்பிய என்ன ஆப்பிரிக்க நாடு ஒன்றில வந்து இவர்களை வைத்திருந்து அவர்களை தாங்களாகவே பூர நிலைமையை உருவாக்குறது, மற்றது வந்து அப்படி ஒரு சிலருக்கு வந்து விதிவிலக்காக அவர்களை ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி சொன்னா ஏற்றுக்கொள்ளலாம். அங்கே இருந்து என்ன செய்யறது, நடுக இருந்து கொண்டு இந்த ஆஸ்திரேலியா அப்படித்தானே செய்தது, எந்த இங்க அந்த பப்புவா நவகினியில வந்து முகாம இதண்டு அப்படியான வேலையை செய்தவங்க தானே. அது இப்ப எந்த அளவுக்கு இப்ப வந்து அது எல்லாத்தையும் கட்டுப்படுத்திட்டாங்க, அந்த போட் பீப்புள் அதுகள்ண்டு சொல்லி இதுகள்ல வரவே எல்லாரையும் திருப்பி அனுப்புகிற நடவடிக்கை மேற்கொண்டது.
0: நீங்க அந்த பாஸ்போர்ட் இங்க புதுப்பிப்பது கொடுத்தா 2 வருஷம் 3 வருஷம் செல்றது தொடர்பாக அருணின் உரையாடி பாத்துறீங்களா?
1: நான் அந்த பிரச்சனையில நான் இதில் இப்ப ஓரளவுக்கு அந்த பாஸ்போர்ட்டுகள் தருவதுண்டுமே
0: இல்லையே. இப்ப இங்க பிரான்ஸ்ல ஓடிய ஒருவருக்கு 3 வருஷமாகி பேருந்து போய் நெடுகளும் பிரச்சனைப்பட்டுத்தான் கொடுக்க வேண்டி வந்தது. ஆனால் அண்மையில ஒருதர் வந்து அங்க இலங்கைக்கு போன நேரத்துல கேட்க போன நேரத்தில் அதுலேயே ஒரு அதிகாரி வந்து தமிழ் பேசக்கூடியவர் தான் வந்து இந்தாங்க நான் உடனே தாரன் எனக்கு 700 யூரோக்கள் கொடுத்த உடனே கையிலேயே கொடுத்துட்டார். அப்போ அவருடைய தொலைபேசி இலக்கம் கிடைச்சி அப்போ நான் அவரோட என்னடான் இது மாதிரி உரையாடிய போது அவர் பேசுறத கேட்டு பாருங்க. இந்தாங்க அவர் பேசுறது
1: வந்த உடனே இந்த ஊழல்களே அதுகளே என்று சொல்லி கைது செய்யப்பட்டது அதுகள்
0: கேட்டு பாருங்க அவர் என்ன சொல்றாரு கேளுங்க. இலங்கை காசுக்கு 3 லட்சம் ரூபாய் தான் உடனே தந்துருவாரா?
1: அப்ப இது வந்து அந்த மேல் மட்டத்திலிருந்து கீழ்மட்டம் மட்டுக்கும் இது செய்யற பாஸ்போர்ட் இண்டைக்குள்ள காமிஷனர் அது
0: இவரும் அதுக்குள்ள வேலை செய்யற ஒரு தான்.
1: அதுதான் அப்ப இந்த இது வந்து இந்த ஒவ்வொருதருக்கும் பங்கு அந்த ரீதியில வந்து கடந்த காலத்துல வந்து இப்ப இந்த அரசாங்கம் வந்த கொஞ்ச காலத்துல வந்து சில கெடுபிடிகள் இந்த லஞ்சத்துக்கு ஒழிக்கிறோம் அதுகள் என்று சொல்லி தண்ட உடனே இங்க நான் கேள்விப்பட்ட நான் வந்து அதெல்லாம் நான் அதை பற்றி பெரிய அளவுக்கு நான் யோசிக்கல. இங்க இப்ப நீங்க சொல்லத்தான் இது மீண்டும் வந்த இதுகள் ஏற்பட்டிருக்கு சொல்லி சொல்லிருக்கல. அது
0: அக்காவரால் ஜெர்மனியில இருந்து வந்திருக்கிறா, அவாக்கு இந்த விழா நாளா கொடுத்து வரையிலேன்ற அவர்கிட்டயே இவர் ரேட் பேசுறாரு. அப்ப அவர் இதுவரையிலே எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க இல்லையே. அவர் சொன்னார் இது இவரை வச்சு மற்றாக்களை ஆறாருன்றதை ஒரு கூட்டமாக கண்டுபிடிக்க வேணும், அவை கொஞ்சம் காலம் எடுக்கும் பொறுமையாயிருங்கன்ற மாதிரி தான் சொன்னார். ஆனால் இதுவரையில் அவர் திருப்பி திருப்பி என்னோட தொடர்பு கொண்டு என்னோட என்ற தொலைபேசியிலான அவர் கதைச்சவர். அப்போ அவர் என்னோட திருப்பி திருப்பி மெசேஜ் போட்டு கொண்டு தான் இருக்கிறார்.
1: ஆனால் இது இந்த அப்ப இந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே 6 மாதம் 8 மாதத்துக்குள்ளே இங்க அப்ளை பண்ணவைக்கு எனக்கு தெரிஞ்ச சிலருக்கு பாஸ்போர்ட் வந்ததுண்டாப்பில்ல. நான் அதை பற்றி இதண்டையில் ஆனா இப்ப இருக்கிற நிலைமையில வந்து அரசாங்கம் வந்து தள்ளாட துவங்கிட்டது உண்டு. மற்றது இப்ப இருக்கிற சகல பிரச்சனைகளுக்கும் வந்து இவர்கள் சொன்னதுகளை நிறைவேற்ற முடிய இல்லை இதுகள்ன்ற ரீதியில வந்து இவர் மற்றது இவர்களுக்குள்ளேயே ஊழல் நியாயமான அளவுக்கு அது அன்றா வந்து கட்டுப்படுத்த முடியாத ரீதியில வந்து இங்க
0: தேசிய தலைவர் நேர்மையா இருந்தாலும் அங்க கீழ்மட்டங்கள் என்னென்ன செய்ததுகளால இவ்வளவு பெரிய அழிவுகளை சந்திக்க வேண்டி வந்தது இங்க வெளிநாட்டில் உள்ள கீழ்மட்டங்கள் கேபியோட சேர்ந்து.
1: மற்றது அவர்கள் வந்து தாங்கள் தான் புலிகளை பார்க்கின்ற பாதுகாக்கிறவர்கள் ரீதியில இப்ப சங்கீதன்ற பிரச்சனைக்கு ஜேவிபி எம்பிகள் இளங்குமரன் ராஜீவனாக்கள் எல்லாம் வந்து குரல் கொடுக்கிறதுகள் வந்து தாங்கள் தான் அதுகளை இனி இவர்களுக்கு பாதுகாவலர்கள்ன்ற ரீதியில ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறதுக்கும் இதுகளை பாவிக்கிறார்கள். இப்ப எனக்கு சரியான உங்களுக்கு விவரம் தெரியல, அவர் வந்து இதுல இந்த காலகட்டத்தில் வந்து புலிகளை திருப்பி மகளிர் உருவாக்கம் செய்யறதுக்காக பாட்டு எழுதி இருப்பார்கள், தமிழ் மக்கள் ஒரு எழுச்சி பாடல் என்று சொல்லி சொன்ன
0: அந்த நேரத்தில் உள்ளவர்களுடைய உணர்வோடு கலந்தபடியும் அவர்கள் வந்து இப்படியான இதை வந்து மக்கள் மத்தியில வந்து வெளிப்படுத்தி கொண்டுதான் இருப்ப, அதை யாராலும் தடுக்க முடியாது, தங்களை அறியாமல் அது வந்துவிடும்.
1: அப்ப அதை அதை வந்து இதன்றதுக்கு அப்புறம் இப்ப குரல் கொடுக்கிறவர்களாக இவர்கள் ஆகி இருக்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால் இத ஒரு இது தொடர்ந்து உள்ளுக்கு வச்சிருக்கல, அது அப்படியும் இது விடுதலை ஆகத்தான் என்ன முடிவிக்கத்தான் வேணும். அந்த ரீதியில வந்து தண்டைகளை அதனுடைய பலாபலன்களை வந்து நாங்கள் தான் உங்களை இந்த பாதுகாவல் என்ற அந்த இளைஞர்களை இதுகளை இந்த உணர்வுள்ளவர்களை வந்து தங்கள் இந்த பக்கம் இழுக்கிறதுக்கான அதைத்தானே அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அந்த ரீதியில வந்து தங்களுடைய அரசியலை செய்யறதுக்கான வேலையைத்தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்.
0: சுரேசலையனுடைய விடயத்துக்கு வருவோம், தங்கவேலையாவும் காத்திருக்கிறார். சுரேசலை அவர்களுடைய கைது, சுரேசலை என்பவர் கேபியருக்கு மிக மிக நெருக்கமானவர், மலேசியாவில் இருக்கைக்குள்ளேயே அவர்கள் அடிக்கடி சந்தித்திருக்கிறார், இப்போ இப்போதான் எல்லாம் தெரிய வருகிறது. அப்போ அவரே அங்கு அந்த நேரத்தில் மைந்த ஆக்களுக்கு பேரெடுக்கிறதுக்காண்டி அவரை கைது செய்து கொண்டு வந்துட்டோம் என்று சிங்கள மக்கள் மத்தியில் ஒரு எழுச்சி ஏற்படுத்துவதற்காக அவரை கூட்டிக் கொண்டு வந்து அப்போ அவரை அப்படி எல்லோருக்குமே தெரிந்தது கேபியர் என்னென்ன செய்தாரண்டு. அப்போ அவரை சிறைச்சாலையில் அடைக்காமல் அவருக்கு இப்படியான ஒரு பெரிய வசதியான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தவர் சுரேசலை. இப்போ அவரை கைது செய்து கொண்டு வந்தால் சிறைச்சாலையை கொண்டு போவார்களா, ஜனாதிபதி வீட்டுக்கு கொண்டு போவார்களா?
1: இல்லையே, இவர் கேபி வந்து இவர்களுடைய ஒரு ஒரு ஒரு என்ன கூட்டு இல்லதானே,
0: அது முதல்லே அது போராட்டம் நடந்த காலகட்டத்திலேயே திட்டமிட்ட ரீதியில வெளிநாட்டில எங்களை பயங்கரவாதிகளை ஆக்குறதுக்கான வேலை திட்டங்களை எல்லாம் செய்து கொடுத்தது அவர் தான்.
1: கப்பல்கள் அதுகளெல்லாம் வந்ததுகள் என்ற இதுகள் அதுகள் என்ற நியாயமான அளவுக்கு வந்து பெரும் பெருந்தொகையான புலிகள் என்ற சொத்துக்களை வந்து கையளிச்சா அவரை வரவேற்பாங்கள் தானே.
0: இல்லையா, அவர் முதலே அவர்களோட நெருங்கினத்தம் இப்போ இப்போவும் வந்து இங்கே வெளிநாட்டில் வந்து கேபியற்ற கையாக்கள்ன்ற கையில் தான் இந்த விடயங்கள் இப்போவும் அவர்களால் தான் கையாளப்படுகுது. கேபியற்ற கையாளாக இருந்தவர்கள் தான் விளையாட்டு போட்டி நடத்துறதுல இருந்து அவர் கேபியற்ற கையாளாக இருந்தவர்கள் தான் இப்போவும் தமிழர்களுடைய உணர்வாளர்களாக போற்றப்படுபவர்களாக இருக்கிறார்கள் என்றால் இப்போவும் அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்கு.
1: இதுல இலங்கையில வந்து இந்த இந்த இப்ப இருக்கிற அரசியல் சூழ்நிலைகள் மற்றது இந்த உலகளாவிய ரீதியில நடக்கிற பொருளாதார பிரச்சனைகள் இதுகள்ன்றதுகள்ல இருந்து தாக்கு பிடிக்கிறதுக்கு இந்த அரசாங்கம் வந்து தடுமாறுதான். அதனுடைய இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு அரசாங்கத்தில் இருக்கிற மந்திரிமாரி எல்லாரும் வந்து வருமானத்தை தேடுற ஆக்களாக ஒரு கோஷ்டி மாறிட்டுது. அதனுடைய அந்த நிலைமையில வந்து போய்கொண்டிருக்கிறதுன்றக்குள்ள வந்து இது இவ்வளவு காலத்துக்கு
0: சுரேசலையை இவ்வளவு நாள் கைது செய்து அவர் இன்னும் குற்றவாளியாக நீதிமன்றத்தில் கொண்டு செல்ல முடியாமல் இருக்கிறார்கள்.
1: உங்களுக்கு செய்தியில தானே துணைவியார் அவர் உண்ணாவிரதம் இருக்கிறார்.
0: அப்ப இன்றைக்கு அவருக்கு இப்ப சற்று முன்னர் வந்து அவரை மருத்துவமனையை கொண்டு சென்று விட்டார்கள்
1: அதனுடைய இது இதுதான் ஏன் இந்த இன்னும் அதை நேரடியாக நீதிமன்றத்தில் வந்து சார்ஜ் ஷீட் அதுகள் எல்லாத்தையும் இதாண்டு
0: அரசாங்கம் வந்து பயப்படுகிறது. இப்ப ரணில் விக்ரமசிங்க மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு எதிர்ப்பு வந்த உடனே பின்வாங்குகின்றார்கள்.
1: இது அவர் கைதள்ளி அவர்கள் முதல் சொன்ன மாதிரி இது அந்த காலத்துக்கு காலம் வந்து தங்களை ஒரு ஹீரோவாக இல்லை தாங்கள் தான் இதுகளை செய்யறோம் என்று சொல்லி சிங்கள மக்களுக்கு காட்டுறதுக்கு இந்த பிரச்சனைகளை திசை திருப்புறதுக்கான முயற்சிகளாகத்தான் இதை செய்து கொண்டிருக்காரு. இது எவ்வளவு காலத்துக்கு நின்று பிடிக்கும். ஆனா இதுல உள்ள பிரச்சனை என்னன்னு சொல்லி சொன்னா இவைகளை சரியா பயன்படுத்தக்கூடிய ரீதியில வந்து தமிழ் சமூகத்தினுடைய தலைமைத்துவம் இருக்கா இல்ல தமிழ் சமூகம் அதுக்கு பக்குவப்பட்டிருக்கா, அதை பக்குவப்படுத்துறது யாரு, இதை வந்து சரியான முறையில முன்னெடுத்து செல்லுகிறதுக்கு இந்த இலங்கையில் இருக்கிற மீண்டும் ஒரு இந்த அறகலே போராட்டம் மாதிரி மீண்டும் மீண்டும் மீண்டும் ஒரு படிக்கக்கூடிய வாய்ப்புகள் எதிர்காலத்தில் இருக்கு. இந்த அரசாங்கத்துக்கு எதிராகவும் வந்து கலந்துடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிற நிலைமையில வந்து எப்படி அதை இதன்றதா, அல்லது மீண்டும் வந்து இவர்கள் இந்த இந்த என்ன கடந்த கால இப்ப சந்தர்ப்பவாத அரசியல்வாதிகள் அல்லது இந்த கொள்ளையடிச்சவங்கன்ற ரீதியில வந்து இந்த சஜித் இந்த எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இந்த என்ன கடந்த அரச என்ன மக்களை ஏமாற்றினவர்களோட மீண்டும் கூட்டி சேர்ந்து ஒரு அரசியலை செய்ய போகிறார்கள் என்ற கேள்விகள் எல்லாம் இருக்குது. இதுக்கு தங்கதில் ஐயா என்ன சொல்றாரு பாப்போம்.
0: கூட அந்த மீனவர்களுடைய பிரச்சனைக்கு வந்து வெகுசன ரீதியாக விழிப்புணர்வு இருக்கிறதா? இதுக்கு நாங்கள் போராட வேணும், அனைவரும் ஒன்றுபட்டு தான் எல்லாரும்
1: அவர்களுக்கு அந்த உணர்வு இருக்குது. அதைத்தான் நான் அடுத்த முறை அவர்களை கொண்டு ஒரு போக வேண்டிய தேவை இருக்குது. இவர்களுக்கு முன்னாலே அல்லது அப்படி இல்லாவிட்டால் அவர்களை இங்கே 70 ஆர்ப்பாட்டத்தை செய்தோ
0: அல்லது தொடர்ச்சியாக செய்தால் தான் அதுக்கு ஒரு முடிவு வேறும். ஏனெண்டா தூதுராலயம் அறிவிக்கும், இங்குள்ள மக்கள் குழம்புகின்றார்கள், ஆகவே அவங்க தமிழகத்தில் இருந்து அதுக்கான நடவடிக்கைகளை எடுங்கள் என்று மத்திய அரசு அழுத்தம் கொடுக்க முற்படும்.
1: இல்ல, அதாவது எந்த அரசியல்வாதியும் வந்து இது ஒரு கச்சரிவை எடுத்து கொடுத்தாலும் இந்த பிரச்சனை செய்யுமா? கச்சரிவை எங்களுக்கு ஒரு கடற்கரைக்கு வாரது என்று சொல்லி சொன்னால், அப்படி என்று சொல்லி சொன்னால், அதை தடுக்கிற என்று சொல்லி சொன்னால், அதே சம்பந்தமாக அதுக்கு ஒரு பேச்சுவார்த்தைகளை நடத்துறதுக்கு அதுகளுக்கான சரியான முன்னெடுப்புகளை எடுக்க வேணும். ரெண்டாவது, அது இந்த மீனவ மக்களை ஒன்றிணைத்து அவர்களுக்கு ஊடாக அந்த செய்திகளை வந்து சொல்ல பண்ண வேணும். இப்ப இது ஒரு சீரியஸான பிரச்சனையா இருக்குதுன்ற ரீதியில வந்து அதை உணர்த்த வேணும். அங்க உள்ள மீனவர்களுக்கு இங்க வாரது என்று சொல்லி சொன்னா, அவர்கள் என்ன சம்பளத்துக்கு வேலை செய்கிறவர்கள் தானே, பெரிய போட்டுகளை உபயோகிச்சுக்கிற முதலாளிமாருக்காக வேலை செய்கிறவர்கள் தானே. அப்ப அந்த இதை வந்து அவர்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடியதான நிலைமைகளை, அல்லது இப்படி போனா ஒரு பிரச்சனை தான் என்ற ரீதியில வந்து
0: தமிழகத்துல வந்து ஒரு தடவை வந்து அவரும் கேபி கையாள இருந்தவர் தான், அவரை சந்திச்சிருந்த போது அவர் என்ன வாதாடுறாருண்டா, கிட்டத்தட்ட போராட்டத்தால இங்க தப்பி வந்த 1200-1300 மேற்பட்ட குடும்பங்களுக்கு தாங்கள் தான் இந்த போட்டை அனுப்புறோம், அதுல வந்து பிடிபடுறது வந்து 1-2 தான் இருக்கும், மிச்சமெல்லாம் தாங்கள் கையூட்டு கொடுத்து அந்த பணத்துல தான் இந்த குடும்பத்தை தாங்கள் பார்க்கக்கூடியதா வாதாடினார் ஒருவர். தங்கடைய ஆழம் வந்து அதுக்குள்ள இருப்பார், அவருக்கு தான் பாதைகள் தெரியும். அப்ப எதை நம்புறது எதை நம்பாமல் இருக்கிறதுண்டா தானே தெரியாமல் இருக்கு.
1: இவர்கள் அங்க போஷிக்கிறார்கள், 1200 எல்லாம் தாங்கள் செய்கிறோம் என்று சொல்றது எல்லாம் வந்து தாங்கள் இந்த கொள்ளை அடிக்கிறதுக்கு இங்க வந்து
0: நல்ல வசதியா தான் வாழ்றார்.
1: கொள்ளை அடிக்கிறதுக்கு வந்து அவர்களுக்கு காரணங்கள் அப்படி என்று சொல்லிச்சுன்னா,
0: உங்களோட ஜெர்மனியில இருந்து அங்க போய் இருக்கிறவர் தான் இதை நடத்துறேன் என்று சொல்லி நேரடியாக சேலஞ்ச் பண்றார். இந்த போட் வந்து தங்கட கட்டுப்பாடு கூடான் இருக்கு, அதுக்கு நேவியோட வந்து நேவி வந்து பிடிக்கிறதுக்கு 1-2 தான் பிடிப்பார்கள், மிச்சம் எல்லாம் போய் வரமண்டு சார். அப்படி உண்மையிலேயே மற்றவர் 1-2 தான் பிடிபடுறது பெருமளவில் வந்து போகுதா?
1: அப்படித்தான்
0: அவர் அதைத்தான் சொல்றாரு. அதெல்லாம் உங்களுக்கு கணக்கு காட்டுறது தான் ரங்கன் உனக்கு விஷயம் தெரியாது. இது வந்து 1300-1400 குடும்பத்தை பாதுகாக்கிறண்டா, எங்களுக்கு வேறு வழி இல்லை, அது எங்கட கடலை நாங்கள் பயன்படுத்தி கொள்றோமே ஒழிய, இவன் தமிழ்நாட்டுக்காரனை நாங்கள் சும்மா கூலிக்கு தான் வச்சிருக்கிறோம்ன்ற மாதிரி கதை சொல்றாரு.
1: இது பச்சை போய் அங்க வந்து இவர்கள் வந்து வருமானத்தை தர்றது, மற்ற நேவிக்காரர் வந்து பெரிய இந்த நேவி வந்து அவங்களுக்கு தாங்கள் இது டீசல்கள் விற்கிறது பக்கம் எல்லாம் செய்யறாங்க அங்க இருந்து வாரவங்களுக்கு. பிறகு அப்படி செய்து கொண்டிருக்கிறவங்க வந்து கையூட்டு பராமல் இதெல்லாம் செய்யறாங்க
0: சொல்றாரு. அதை கணக்கு காட்டுறதுக்கு தான் 1-2 பிடிபடும் தங்கட, மற்றும்படியே அங்க ஒரு பிரச்சனையும் இல்லையாண்டு
1: என்றால் அவ்வளவு வேறையும் பிடிக்கலாம். இல்லாட்டி இந்த வீடியோக்கள் வந்தது அந்த முல்லைத்தீவு கடல்ல வந்து வரிசையாக வந்து நிக்குது, அந்த முல்லைத்தீவு கடற்கரையில இருந்தே பார்க்கக்கூடியதாக இருக்குது. அவ்வளவு கரைக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் அளவுல வந்து இந்த ட்ரோலர்கள் அவ்வளவு எத்தனை வந்து நின்றது, 4-5 ட்ரோலர்கள் வந்து அங்க நிக்கிறத வந்து நாங்க வீடியோக்கள் பார்க்கக்கூடியா இருந்தேன் சொல்லி சொன்னால், நேவி நினைச்சா இதெல்லாம் அவங்கள பிடிக்கலாதா? இது எல்லாம் தெரியாதா அவங்களுக்கு? இது பெரிய ஒரு மாஃபியா நடவடிக்கை தான், அதனால பாதிக்கப்படுகிறது இந்த எங்களுடைய மக்கள், அதோட வருமானம் படவுகளை அது அது அது இவ்வளவு பெரிய தொழில். அந்த ரீதியாக வந்து இதற்கெல்லாம் டிரான்ஸ்போர்ட் அதுகள் கொழும்புக்கு அதுகள் எல்லாம் இதன்றைக்குள்ள வந்து இவ்வளவு வருமானம் அதெல்லாம் இன்றைக்கு இழக்கப்படுகிறது. அப்ப இன்றைக்கு இந்த கொள்ளையர்கள் தான் நான் சொல்லுவேன், இது இது வந்து இது என்ன அத்துமீறல் என்று சொல்லி சொல்றதுன்றதுகள் வந்து பொருத்தமானதாக இருக்காது. ஆனால் இந்தியாவுடைய
0: அங்கிருந்து வர தமிழ்நாட்டு மீனவர்களை பக்கத்தில் உள்ள தங்கட மாநில கடற்கரைக்கு போய் பார்க்க சொல்லுங்க.
1: அதுதான் நீங்க திருப்பி திருப்பி சொல்றீங்க. இல்ல
0: நான் எல்லாம் அடிச்சு எல்லாம் நொறுக்கி இருக்கிறார்கள்.
1: இது இவ்வளவு பெரிய சண்டைகள் நடந்தது, அதால அப்ப இந்த பிரச்சனையில வந்து இந்திய அரசியல் தலைவர்கள் யாராவது என்ன சொல்லுகிறார்கள் என்று சொல்லிச்சுன்னா, பாரம்பரிய மீன்பிடி இருக்கிறதுக்கு அனுமதிக்கணும், பாரம்பரியமாக அவர்கள் தொடர்ந்து தொழில் செய்து வந்தாண்டா, நீ ஆந்திராவுக்கு போயிலா அல்லது பாகிஸ்தானுக்கும் இந்தியாவும் உண்டா தானே இருந்தா போக வேண்டியான,
0: உங்களோட இடத்திலேயே போக சொல்லுங்களேன், இந்தியாவுக்குள்ளேயே இந்தியாவும் சுற்றி கடல் இருக்குதானே இருக்கு, அப்ப இப்ப பக்கத்து மாநிலத்துல போய் பிடிச்சு பாருங்க, தமிழ்நாட்டிலேயே மீன்வளம் இல்லாமல் போனது உங்களோட இந்த அடாவடித்தனமான மீன்பிடி முறையால தானே தமிழ்நாட்டிலேயே மீன்பிடி மீன் இல்லாமல் போனது.
1: இன்றைய அரசியல் வந்து உலகளாவிய ரீதியிலே ஒரு போக்கிலித்தனமான அரசியலா போயிட்டு, அது இன்றைக்கு தெரியும், தடி எடுத்தவன் தண்டல்காரன் ரீதியில ட்ரம்ப் என்ன செய்யுதுன்றதை பார்க்கக்கூடியா இருக்குது. இதுதான் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் உலக நாட்டிலும் இன்றைக்கு இருக்கிற நிலைமை. ஆனா இதுல உண்டு நாங்க இருக்கிறோமோ இல்லையோ, மாற்றம் என்பது மாற்ற முடியாதுன்றது வந்து கட்டாயம் ரூபிக்கும் வந்து இந்த இந்த நிலைமைகள் வந்து ஒரு எதிர்காலத்துல. ஆனா அதுக்கு நாங்க அந்த நிலைமை வரும் மட்டுக்கும் நாங்க சொன்ன நாங்கள் இத்தனை பேர் இருக்கிறோமோ இல்லையோ, ஆனா அந்த மாற்றம்ன்றது நிகழும்ன்ற நம்பிக்கையோட தொடர்ந்து
0: அரசியல் தமிழ் கட்சிகள் அனைவரும் ஒன்றுணையிற மாதிரியான எல்லாம் பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடத்தினார்கள், ஒரே முடிவுக்கு வருவது என்ற மாதிரியாக இந்த தீர்வு திட்ட விஷயத்திலே எல்லாருமா சேர்ந்து ஒரு முடிவுக்கு வருவதாக எல்லாம் சொல்லி இருந்தார்கள். அது ஒன்றும் இப்ப செய்திகள் காண்றதும் இல்லை, என்ன நடந்தேன்னு தெரியல.
1: தேர்தல் ஒன்று அறிவிச்சா அதெல்லாம் துரிதமா நடக்கும்,
0: தேர்தல் இல்லாட்டியே அப்படித்தான் இருக்கு. தேசியம் சார்ந்த பிரச்சனை தேர்தல், பாராளுமன்ற தேர்தல், கிராம சபை தேர்தல், நகரசபை தேர்தல், மாவட்ட அபிவிருத்தி சபை தேர்தலை மையப்படுத்தின விடயமாகத்தான் இருக்கிறது.
1: அதாவது தேர்தல் ஒன்று வந்தா இதெல்லாம் துரிதமா நடக்கும் மட்டுமே, அதுக்கு பிறகு அப்படியே போயிடும். அது
0: இப்ப சுதந்திரனுக்கு எதிரான பிரச்சாரங்கள் தான் செய்யப்படுகிறதா, சுமந்திரனுக்கு எதிராக செய்யப்படுற பிரச்சாரங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதா ஸ்ரீதரன் தரப்பினரால?
1: அதுல நான் ஓரளவுக்கு மற்றவர்கள் பலவீனப்பட்டு கொண்டு போகிறார்கள் தான் நான் நினைக்கிறேன். சுமந்திரன் இனி போனா அவருக்கு அவரை சந்திக்கிறதுக்கான முயற்சி எடுக்கணும். எனக்கு என்னென்ன சில என்னுடைய
0: தங்கவிலையாட்ட சொன்னா அவர் அதுக்கான ஏற்பாடு செய்த
1: இது என்னென்று சொல்லி சொன்னா அவரோட பேசினா கொஞ்சம் என்ன மாதிரி
0: உங்களை விளங்கப்படுத்துவர்,
1: உற்சாகப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும் அவரோட கதைக்கிறது. எனக்கு ஒரு நாங்க இந்த இதுல தானே கதைச்சு, நாங்கள் இந்த இதுல அவரு பேசினதா இல்ல நியாயமா தான் பேசினவர். அதனுடைய இப்ப அப்படிப்பட்டவர்களை வந்து ஒரு தலைமைத்துவத்துக்கு கொண்டு வந்து இது இது இதைத்தான் நீங்க செய்ய வேணும், இதை முன்னெடுத்து செல்ல வேணும் என்று சொல்லி அதை செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் உள்ளவர்களுக்குள்ள சுமந்திரன் ஒரு ஆள், அதை வெறும் மறக்க முடியாது. அதனுடைய அதை எப்படி வலுப்படுத்துறதுன்றதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளப்பட வேணும். மற்றவர்களுக்கான
0: கொலை செய்யப்பட்ட பெண் விரிவுரையாளருக்காண்டித்தான் சுமந்திரன் அவர்கள் வாதாடி இருந்தார், ஆனா அதுக்கு எதிராக அவர் எப்படி வாட்ஸ்அப்புகளில் எல்லாம் பிரச்சாரம் செய்தார்கள், அவர் கொலையாளிகளை பாதுகாக்க முற்படுகிறார், அது தண்டு. ஆனா அவர் வந்து அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்காகத்தான் அவர் தன்னுடைய சட்டத்திறணிகளை வைத்து வாதாடுகிறார்.
1: இது அவருக்கு எதிரான பிரச்சாரம், கீழ்த்தரமான பிரச்சாரம் எல்லா விதத்திலும் செய்யறாங்களா, அது செய்யறாங்களா, ஆனா அதுகள் எல்லாம் கனகாலத்துக்கு நிக்காது. அவருக்கு முக்கியமாக அவர் செய்ய வேண்டியது என்னன்னு சொல்லிச்சுன்னா, கூட வந்து இப்போ ஓரளவுக்கு செய்யற இன்னும் கூட மக்களோட தொடர்புகளை வலுப்படுத்துறது அதுகள்ன்றதுகளை அவர் மேற்கொண்டார் என்று சொல்லி சொன்னால், அவர் ஒரு வளர்ச்சி அடைவார், அவருக்கு வயதும் இருக்குது, அதனுடைய ஒரு நல்ல ஒரு தலைவராக உருவாக்க வேண்டிய பொறுப்பு தமிழ் சமூகத்துக்கு இருக்குது, அதை வழி நடத்த வேண்டிய பொறுப்பும் தமிழ் சமூகத்துக்கு இருக்குது. அதை எந்த அளவுக்கு நடைமுறைப்படுத்த போகிறார்கள்ன்றது, அதே நேரத்தில் அங்க குலநாயகம் ஒரு கதை ஏதாவது கூட்டம் கூடினா அதுக்கு பிறகு வெளியால வந்து கதைக்கிற கதைகள்
0: ஆயிடுது. தங்கவில்லை யாட்டி ஏதாவது கேள்விகள் இருக்கா உங்களுக்கு? அவருடைய கருத்தை கேட்டு ஏதாவது
1: இல்ல இல்ல, அவரு கடைசியா நான் சொன்னதுக்கு என்ன பதில் சொல்றாரு பாப்போம்.
0: சரியா நில்லுங்கள், சரி. தங்கவில்லை அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா அல்லது நித்ரி ஆயிட்டீங்களா?
2: இல்ல இல்ல, கேட்டுக்கொண்டிருக்க.
0: சரியா,
2: சுரேஷ் தலைவனுடைய அவருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது திருக்குறள் ஒன்றுதான் ஞாபகத்துக்கு வருது, பிறக்கின்னா முற்பகல் செய்ய தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும்.
0: முற்பகல் செய்ய பிற்பகல் விளையும். எத்தனை பேருக்கெல்லாம் இப்படி எல்லாம் சிறையில் வச்சு எல்லாம் செய்தார் என்றதை சம்பந்தப்பட்ட ஆக்கள்கிட்ட கேட்டா தெரியும்.
2: தெரியும், அவற்ற பெயரை கேட்டாலே பெரிய நடுக்கம் என அந்த அந்த நாடுகள போராளிகள் மத்தியும் சரி மக்கள் பொதுமக்களுடைய மத்தியும் சரி அவருடைய பெயரை கேட்டாலே பெரிய ஒரு நடுக்கம். அப்படிப்பட்டு இருந்தவர் இன்றைக்கு சிறைச்சாலையில் இருக்கிறேன்.
0: தனக்கு இது கண்ணீர் விட்டு அழுகிறார்,
2: மறுக்கலாம். அஞ்சு டாக்டர்ஸ் ஒரு ஒரு பகுதி, மற்றது மற்ற தனியாக வந்து அவருடைய உளவியல், அவருடைய ஒரு பகுதி உடல் நலம், மற்றது வந்து உளவியல் பற்றி அறிக்க கொடுத்திருக்கிறோம். இவர் சொல்ற மாதிரி அங்க பேரதூரமான பேச்சின் ஒன்றும் இல்லை. அது வந்து சுவையிலே ஆலை அடைச்சாலும் இந்த சிம்டம்ஸ் இருக்குமா?
0: என்ன அவருக்கு டக்கண்டு சுவையின் வந்து அவரை இன்றைக்கு இந்த கொழும்பு மருத்துவமனையில கொண்டு போய் சேர்த்து விட்டார்கள். அவர் வந்து உண்ணாவிரதத்தை ஒருபோதும் கைவிட மாட்டார், அவரை திலீபனோட ஒப்பிட
2: முற்படுகிறார்.
0: இல்ல நீ அங்க இங்கே கொண்டு போயிட்டாங்க ஹாஸ்பிட்டலுக்கு,
2: அங்க சாப்பாடு கொடுப்பாங்க. இது என்னன்னா, இவர் வந்து போன 26ஆம் தேதி தான் இவர் அரெஸ்ட் பண்ணவங்க. இவரை வந்து இதோட தொடர்பு கொடுத்தார்கள் 2019 ஏப்ரல் அந்த தாக்குதலோட இவரை தொடர்பு கொடுத்தார்கள். இவருக்கு தெரியும் இந்த தாக்குதல் எல்லாம் நடக்க போகுது என்று சொல்லி இவருக்கெல்லாம் தெரியும். தெரிஞ்சு இவர் ஒரு நடவடிக்கை இல்லை, அது அந்த தாக்குதலை ஊக்குவித்திருக்கிறேன்.
0: தமிழர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இடையிலான பிரிவினவாதத்துக்கு காரணமாக இருந்திருக்கிறார். மற்றது இந்த சஹரான் குழுவினருக்கு ராணுவ ரீதியாக சம்பளம் கொடுத்து வந்திருக்கிறார்.
2: 30-35 பேர் அவர்களுக்கு இவர்கள் சம்பளம் கொடுக்கிறது. இவரே அங்கே கொண்டு போகிறது மட்டக்களப்புக்கு, மட்டக்களப்பு போய் அந்த சகராங் குழுப்புக்கு இவரே சம்பளத்தை கொடுக்கிறது. எப்படி இருக்குது சகராங்குழப்ப ஒரு பயங்கரவாத இயக்கம் பயங்கர குழுவுன்னு தெரிஞ்சிருந்தும் அவர்களுக்கு இவர்கள் தங்களுடைய இராணுவ புலனாய்வு துறையிலே அவர்கள பேரை போட்டு அவர்களுக்கு சம்பளம் எல்லாம் கொடுக்கறது என்ன என்ன நடந்தது அந்த நேரத்துல?
0: சில நேரம் அந்த இப்ப இத்தனை வருஷத்துக்கு முதல் இவர் தொடர்பாக நான் தமிழ் எழுதி தந்து நீங்க மொழிபெயர்த்திருந்த கடிதமும் இவருடைய இந்த கைதுகளுக்கு ஒரு காரணமா இருக்கும்
2: தானே? இருக்கலாம்.
0: நாங்கள் முன்கூட்டியே அதை எனக்கு கிடைச்ச தகவலின் அடிப்படையில் முன்கூட்டியே எச்சரிக்கை செய்தபடியால் அங்குள்ள தூதுராலயங்கள் வந்து இதை கவனத்தில் எடுத்து சொல்லியிருப்பார்கள் நினைக்கிறேன்.
2: இப்போ அதை சொல்றேன் சொன்னால் அந்த சம்பவம் நடந்தாண்டு அதாவது அந்த
0: கண்காணிப்பு அதிகாரிகள் கண்காணித்துக் கொண்டுதான் இருந்தார்கள். அவர் அடிக்கடி வந்து போறதெல்லாம் அவர்களுக்கு தெரியும்.
2: அங்கேயும் அவர் டிப்ளமேட்டிக் போஸ்டிங்
0: இருந்தார்.
2: அவர் வந்து அரசாங்க சேவையில தான் அங்க இருந்தார். சும்மா போய் அங்க இருக்கின்ற மலேசியாவில இவருக்கு கூட இந்த பவனதீவில உங்களுக்கு
0: வரலாறு கூடுதலா ஹைதர் அலி அவர்களுக்கு தெரியும். சில பேர் இங்க வெளிநாடுகள்ல இருந்தவர்களை வந்து தன்னுடைய பக்கம் திசை திருப்பி இருக்கிறார். எனக்கு தெரிந்த ஒருவருக்கு பிரெஞ்சு அதிகாரிகள் தான் கண்டுபிடிச்சார்கள். ஒருவருக்கு வந்து பெருமளவு நிதி கொடுத்திருக்கிறார். தண்ட பக்கம் திருப்புறத்துக்காக கொடுத்தது, அதுக்கான ஆதாரங்களை எல்லாம் அதிகாரிமார் வச்சிருக்கிறார்கள்.
2: இப்ப நீங்க ஜெயிச்சு பாருங்க, 30-35 சகரான் இந்த குழு, அது வந்து பயங்கரவாத குழு வந்து சிட்டி எல்லாருக்கும் தெரியும். அதுக்காக தான் அது அந்த குழுவுக்கு அரசாங்க செலவில் ராணுவ வேற செலவு திட்டத்துக்கு ஒதுக்கப்பட்ட பணத்தை இவர் அவங்களுக்கு கொடுத்துருக்கு. அவங்களுடைய அரசாணியில இருக்கும் அதனுடைய தான் இவ இப்ப அவரை வந்து இந்த இந்த உயிர்த்தஞ்சாவை தாக்குதல்ல அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவரும் அதுக்கு உடந்தை.
0: மௌலானா அவர்களை வெளிநாட்டுக்கு கொண்டு வந்த இதெல்லாம் வந்து நீங்க பார்ப்பீர்களானால், அந்த நேரத்தில் எங்களோட பெரிய கடும் யுத்தம் நடந்த நேரத்தில் சுவிஸ் நாட்டுக்காக தூதுவராக இருந்தவர், அதாவது இலங்கையில சுவிஸ் நாட்டுக்காக இருந்த தூதுவர், அவருக்கு மௌலானாவினுடைய தொடர்பினால்தான் அவர் சுவிஸுக்கு அழைத்து வரப்பட்டு, நான் நினைக்கிறேன் அவற்றை ஒழுங்கினால்தான் சேனல் போவிலே அவர் பேசுறதுக்கான ஒழுங்கு செய்திருந்தார். பிறகு அவர் இப்ப பேர்னில வந்து வெளிவகார அமைச்சில அதிகாரியா இருக்கிறார். அப்ப சஹ்ரா சேனல் போவுக்கு வந்து நன்றி தெரிவிக்கிற கூட்டம் ஜெனிவாவில் நடத்தப்பட்டது. ஹைதர் அலி அவர்கள் அவர்களுக்கு தெரிந்தவர்களுடைய ஏற்பாட்டு நடைபெற்றது. அப்போ போன போது அந்த வெளிவகாரத்துறை அமைச்சில் இருந்தவர் அப்போ அவர் சொன்னார், தான் அந்த காலத்தில் எங்களோட பெரிய யுத்தம் நடந்தது, அந்த நேரத்தில் தான் இலங்கையில் இருந்தபடியால் இவர்கள் என்னென்ன செய்தார்கள் என்பதெல்லாம் தனக்கு தெரியும் என்று சொல்லி.
2: இவருக்கு வந்து சர்வஸ் இவர் அந்த இன்டெலிஜென்ஸ் அந்த அந்த பதவி காரணமாக இவருக்கு சகல விதமான சுதந்திரங்களும் கொடுக்கப்பட்டிருக்கு.
0: மற்ற அவர்கிட்ட திருப்பி ஒரு தரம் கேட்கலாது
2: அதான் அல்லது என்ன உங்களுக்கு தெரியும், அரசு சேவையில பணத்தை வந்து கையாளியாது. நீங்க கொடுக்கறீங்கன்னா அதுக்கு விசிட் போகணும், அது ஒரு இது வேணும், எல்லாமே இருக்கும். அது இரண்டு இவருக்கு இல்லை. அது இதில் இருக்கிற அந்த முக்கியமான அம்சம் என்ன சொன்னால், அவர்கள் வந்து பயங்கரவாதிகள், பயங்கரவாத தாக்குதலுக்கு திட்டமிடுக்கு வேலை எல்லாம் சபைக்கு தெரியும். ஆனால் இவர் அதை அனுமதித்திருக்கிறார். காரணம் வந்து இவர் வந்து ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு இவர் இவர்
0: கேபி அவர்களை கைது செய்த மாதிரி தானே சுரேஷ் கலை தான் என்ன மஹிந்த ராஜபக்சாவுக்கு அது ஒரு பெரிய வெற்றி மாதிரி தானே கொண்டு வந்து சேர்த்தார். அதெல்லாம் கதைச்சு வச்சு போட்டு அந்த எனக்கு ஒரு அளவுக்கு இஞ்சலையான் தொடர்புகளால் தெரியுமே தவிர, பிரான்ஸ் அதிகாரிகள் கண்காணிப்பில் என்ன நடக்குது என்பதை பார்க்கக்கூடியவர்களாக இருந்தபடியினால உங்களோட நாட்டு அவர்களுக்கும் எல்லாம் தெரியும் இங்கே என்ன நடக்குது என்ன மாதிரி என்று சொல்லி. அப்போ ஆனால் அந்த நேரத்தில் எல்லாரும் என்னென்று மற்றவர்கள் நினைத்தது, அவரை கைது செய்து ஐயோ அவர் உங்களுக்காக போராடியவரை கொண்டு வந்த மாதிரி தான் பலரையும் நம்ப வைத்தார்கள். ஆனா அவர்களுக்கு தெரியுமா சுரேஷ் சிலையோட அவருக்கு நீண்ட நாள் தொடர்பு இல்லாமல் இருக்கின்றது.
2: இவருடைய ஒரு பணி என்னன்னு சொன்னா, இந்த துறைக்கு அதிகமா முஸ்லீம்களை தான் அந்த பணிக்கு சுழற்றுவார். இவருக்கு இவருக்கு தமிழ் தெரியாதானே.
0: அப்ப இந்த நேரத்துல இதை கேட்க முடியாத சுரேஷ் சிலை எப்படி கேபிஆர் இங்க கொண்டு வந்ததுன்னு சொல்லி சொன்னா, அப்படி கொண்டு வந்தா என்னண்டு அவரை தண்ட பாட்டிலேயே அவரை தண்டி ஆதிக்கத்துக்குள்ள இருக்க விடுவார், சிறைச்சாலையை கொண்டு போகாமல் வச்சு இவரோட கேள்வி எழுப்பலாம் தானே யாராவது. அவர் ஏற்கனவே ஜனாதிபதி பெரிய பெரிய யுத்த நேரத்துக்கு முன்பாகவே கொத்தபாயாவோட கேபிஆர் தொலைபேசி ஊடாக கதைச்சு வந்திருக்கிறதற்கான உங்கட நாட்டு புலனாய்வுத்துறையினர் அதெல்லாம் பதிவு செய்து வைத்திருக்கிறார்.
2: அவருடைய நிலைமையை பார்த்தா பெரிய பரிதாபமாக இருக்குது. ஆனால் அவர் சொல்ற மாதிரி அதற்கு பெரிய உடல்நிலை தாக்கம் இல்லை. என்னடா மருத்துவ குழு அப்படித்தான் சொல்லுது.
0: இல்ல இப்ப அரசாங்கத்துக்கு என்ன பிரச்சனைன்றா, இவற்ற பிரச்சனையை வச்சு தங்களுக்கு எதிரான ஏற்கனவே பொருளாதார பிரச்சனை, தங் அவைக்குள்ளேயே ஊழல் பிரச்சனைகள் இதெல்லாம் அதிகரித்து செல்லுகிற போது இதை வச்சு தங்களுக்கு எதிராக மக்களை திசிருப்ப முற்படுவார்கள் என்ற பயமும் அரசாங்கத்துக்கு இருக்கு.
2: அதான் அவரை கொண்டு போய் தேசிய வைத்தியசாலையில விட்டு பெரிய மருத்துவ குழுவை நியமிச்சு அவர்கள் இவருடைய உடல்நிலையை ஆராய்ந்து
0: சட்டமா அதிபருக்கு எதிராகவே இப்ப விமர்சனங்கள் வைக்க
2: முற்படுகிறார்கள். அது அது எப்போதும் இருக்கிற ஒன்றுதான். ஆனால் இவருக்கு என்ன என்ன கேட்டால் இது காணாது. இவருக்கு இவர் செய்த முன்னைய பாவங்களுக்கு இது காணாது.
0: உதய கம்பன் பின்ன எப்படி அதை திசை திருப்ப முற்படுறார்?
2: அவர்
0: விமன் எல்லாருமே ஒன்றுபட்டல்ல திசை திருப்ப முற்படுகிறார்.
2: வீரசங்கரா கம்பன் உதய கம்பன் மற்றது இப்படிப்பட்டவர்கள்
0: அவரை வந்து ஒரு தியாகியாக ஒரு சுதந்திர போராட்ட வீரர் மாதிரி கொண்டு வந்து காட்டுறதுக்கு முற்படுகின்றார்கள்.
2: நீங்கள் ராணுவ அதிகாரி இருந்தால் நீங்கள் வந்து ராணுவ அதிகாரிக்கு உரிய அந்த அந்த கட்டுப்பாட்டு கூட நீங்கள் உங்களுடைய கடமையை செய்வான். விதிகள் விதிகள் வந்து
0: தமிழ்ச்செல்வன் அவர்கள் போன்றவர்கள் பேச்சுவார்த்தை நேரம் வந்த நேரம் நினைக்கிறேன் இவரைத்தான் சந்திச்சிருக்க வேணும். கருணா தன் ஒருவரை சந்திக்க போறேன் என்று சொல்லி போனவர் நான் போய் தமிழ்ச்செல்வனுக்கு சொல்லத்தான் அவர் தான் கேட்கிறேன் என்று சொல்லி சொன்னார். டென்மார்க் பொறுப்பாளரோட தான் கர்ணா விட்டேன். அப்ப தான் அவர்கிட்ட கேட்ட போது போனதுதான் நான் அவர் வேறு யாரையோ சந்திச்சேன்ற மாதிரி சொன்னு சொல்லி இந்த தமிழ்ச்செல்வன் சொன்னார். அது இது வந்து எங்களோட போராட்டத்திலே அழிவென்றது அது முன்கூட்டியே மிகப்பெரிய சதி. வெளிநாட்டில் பிரதிநிதிகளாக இருந்தவர்களும் அங்கே உள்நாட்டில் இருந்தவர்களும் செய்த ஒரு சதியில தான் அவ்வளவு பெரிய இழப்பை எங்களோட மக்கள் சந்திக்க வேண்டி வந்தது.
2: அதுக்கு அதுல பெரும் பங்காற்றினால சுபேசலே தான். என்ன தெரியும் அந்த பேரை கேட்டாலே பலருக்கு நடுக்க வந்ததுனால இல்லை.
0: இந்த தாக்குதலையும் என்ன மாதிரி திட்டமிட்டு அதுவும் தற்கொலைப்படைய உருவாக்கி ஒருதன் தற்கொலைப்படையா போறதுண்டா இவ்வளவு தீவிரமான பிரச்சாரங்கள் இதை
2: செய்திருப்பினர்.
0: குடும்பத்தை நாங்கள் பார்ப்போம் அது இவ்வளவு நம்பிக்கையை உருவாக்கி இருப்பார்கள். அதுக்கான வீர திட்டங்களை எல்லாம் செய்திருப்பார்கள். சரத் வீரசேகராவை எடுத்துக்கொண்டா அவர் சுரேஷ் கலையின் மிக தீவிரமான ஆதரவாளர். செய்து போட்டால விடுதலை புலிகள் திருப்பி உயிர் பெற்றிருக்கிறார்கள் என்று சிங்கள மக்களுக்கு காட்ட முற்பட்டவர்கள்
2: பக்கத்தாக
0: மீண்டும் இருக்கிறார்கள். அதை எங்களால தான் அவர்களை ஒடுக்க முடியும் என்று காட்ட முற்பட்டது.
2: அதுக்கெல்லாம் சுவை சிலையெல்லாம்
0: உயர்ந்ததானே தெரிந்தும் ஒருவரும் அதுக்கான சட்ட நடவடிக்கைகளே ஒன்றும் எடுக்க இல்லையே.
2: ஒன்றுமே நடக்கலை. அந்த நேரத்தில் வந்து ஒன்றுமே நடக்கல. இப்ப இப்ப வந்து இந்த ஞாயிறு வித்தையாறு தாக்குதல் அவர்கள் விசாரணை செய்து கொண்டு போகும்போதுதான்
0: அரசாங்கம் இப்ப தங்களுக்கு எதிரான ஒரு எதிர்ப்பு வரப்போதண்ட ஒரு பயமும் அரசாங்கத்துக்கு ஏற்பட்டிருக்கு.
2: அதுவும் அவசர அவசரமாக கொண்டு போய் தேசிய வைத்தியசாலையில சேர்த்து பெரிய மருத்துவ குழு ரெண்டு மருத்துவ குழுக்கூட அமைத்து பரிசோதனை எல்லாம் செய்திருக்கிறார்கள்.
0: ஹைதர்லி அவர்கள் இன்றைக்கு அவர் வர முடியாம போயிட்டது உடல்ல சரியில்லை. அப்ப அவர் சொன்னார் மைந்தாக்களே இவர விரட்டி இருப்பார்கள். அதாவது வாய திறந்தியோ இந்த குடும்பத்திலேயே ஒரு தரம் இருக்க மாட்டார்கள் என்ற மாதிரி இவர் உள்ள இவர் சொல்ல முற்பட்டா பெரிய சிக்கல் யாருக்கு ஏற்படும் என்று. ஆசாத் மௌலானாவை வந்து உண்மையிலேயே இலங்கைக்கு கொண்டு போய் சேர்த்தா இப்ப பிரெஞ்சு அதிகாரிகள் அதுக்கான ஒத்துழைப்பை கொடுத்து கொண்டு போய் சேர்த்தா மேலும் பல உண்மைகள் வந்து வெளியில வரும். அசாத்மௌலா இப்ப பிரெஞ்சு அதிகாரிகளோட தொடர்புள்ள கட்டுப்பாடுலாம் இருக்கிறாரு. அப்ப அவர் கணக்கு பல எங்கட மக்களுக்கு எதிராட்சி ஏற்பட்டதுல இருந்து எல்லா விடயங்களையும் மனம் திறந்து பேசுறார். தான் என்ன செய்தேன் அது தொடர்பாகவும் அந்த அவரை கையாள்ற இலங்கை பிரச்சனையை கையாள்ற உளவுத்துறை பெரியவர்களுக்கு வந்து அவரை விளங்கப்படுத்தி சொல்றார். அவருக்கு அவர்கிட்ட மனைவிக்கும் மகளுக்கும் விசா கொடுத்துட்டார்கள். இவரை விசா இல்லாம தான் வைத்திருக்கிறார்கள்.
2: பிள்ளையான் வந்து சுவாலயக்குள்ள அவரை போய் அடிக்கடி பார்க்கறது இவரான்
0: மௌலானா. மற்றது அவரும் பல்வேறுபட்ட கிரிமினல் வேலைகள் நிறைய செய்திருக்கிறார்
2: இருக்கலாம். அப்ப இவர இவர்களை பற்றி இந்த சஹரான் குழுவை பற்றி
0: தமிழர்களுக்கு எதிராக வந்து செயல்பட்டதில் ஒருவர் தான் அசாத் மௌலானாவும்.
2: அப்ப இதுல இந்த சஹரான் குழுவை பற்றி அவர் சொல்லியிருக்கிறார் பிள்ளையானுக்கு. பிள்ளையார் என்ன சொல்லியிருக்காருன்னா எங்களுக்கு இவர்கள் எங்களை நாங்களும் இவர்களை செயல்படுத்தலாம்னு சொல்லியிருக்கோம். அப்படிதான்

0: இல்லத்தில் இருந்த சந்திப்பு பிரெஞ்சு அதிகாரிகள் சந்திக்க அனுமதிச்சதால தான் சந்திக்க கூடிய மாதிரி இருந்தது.
1: முன்கூட்டியே
0: உங்களுக்கு சொல்லிட்டேன் என்ன மாதிரி அது சுரேசலைய பற்றி மூன்று வருஷத்துக்கு முதல் அதுல சுவிஸ் தூதுவர்களாலயத்தில் இதை கண்காணிக்கிறவர் அதுக்கு நன்றி தெரிவிச்சும் சொல்லி இருந்தார். தாங்கள் நான் சொன்னது சரிதான்ன்றதை தாங்களும் உணரக்கூடியதாக இருக்குது. அவை தங்களோட வேலையாட்களை வந்து தாங்கள் கவனத்தில் எடுக்கிறோம்.
1: அந்த வெளிநாட்டு
0: அவர்கள் நல்லா இவரை கண்காணிக்க தொடங்கிட்டார்கள். வந்து இப்ப என்ன இவர் இந்த எங்களை ஜெகநாதன் ஐயா அவர்கள் கேட்டிருந்தார், இந்த தமிழ் அரசியல் கட்சிகள் மத்தியிலே எல்லாம் அரசியல் தீர்வு தொடர்பாக ஒன்றுபட்டு ஒரு முடிவெடுப்போம் அதெல்லாம் பேசிக் கொண்டிருந்தார்கள். பின்னர் என்ன நடைபெற்றது?
1: அரசியல் தீர்வு வந்து
0: அரசியல் தீர்வா மீன்பிடி மக்களுடைய வாழ்வாதாரமா முக்கியம்? மீன்பிடி அமைப்புகளும் இவர்களும் ஒன்று சேர்ந்து குரல் கொடுத்தா தானே, ஒட்டுமொத்தமாக நாட்டில் உள்ள அமைப்புகள் குரல் கொடுத்தா தானே ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடியதா இருக்கும்?
1: எனக்கு எனக்கு தெரியாது. ஜெகநாதன் வந்து எழுபதுக்கு வந்து சொல்லி எழுபதுக்கு எங்கேயோ ஒரு எங்கேயோ தள்ளி போய் இருக்கிற ஒரு சின்ன தீவு, அது இருக்க மக்கள் வந்து 90% மீன்பிடி
0: பணத்தை செலவழிக்க முடியும்.
1: அறிவு வெள்ளம் வந்து கடல்ல புயல் அடிச்சு அப்படி இப்படியான போறோம், ஒரு அவசரத்துக்கு யார் பணத்து வர முடியாது. அப்படியான சூழ்நிலை அந்த மக்கள் வாழ்கள் வேற.
0: இப்ப இலங்கை கப்பற்படையை நீங்க எடுத்துக்கொண்டா, அவர்கள் வந்து ஜிபிஎஸ் ஊடாக வந்து சேட்டலைட் ஊடாக வந்து எத்தனை கப்பல்கள் வருகிறது என்பதை எல்லாம் அவதானிக்க கூடிய மாதிரி தான் இருக்கிறார்கள். இலங்கை
1: கப்பற்படை
0: கண்டுபிடிப்பு அண்மையில ஆஸ்திரேலியா கொடுத்த இதிலே வந்து இவ்வளவு பரப்பளவுக்கு வந்து ஒரு சின்ன போட்டை கூடி கண்டுபிடிக்க கூடியதா இருக்கு.
1: இப்ப அமெரிக்கா இப்ப கிட்ட இல்ல, போன கிழமை என்ன ஒரு கப்பலை கொடுத்துருக்கு,
0: அவர்கள் வந்து இரவில் வந்து 100-180 படகுல வரை கூட இவர்கள் பிடிப்பது 1-2 மட்டும் தானே பிடிக்கிறார்கள். அதுவும் இப்ப அது மாதத்திலே 1-2 தான் பிடிப்பார்கள். அவர்கள் தினமும் வந்து போறது இவர்களுக்கு தெரியாமல் வரையில், இவர்களுக்கும் தெரிந்துதானே வருகிறார்கள்.
1: உறவு தமிழ்நாட்டு தமிழர்களுக்கும் இலங்கை தமிழர்களுக்கும் தொப்புக்கொடி உறவு சொன்னாலும் இந்த விஷயத்துல தமிழ்நாட்டுல வந்து எல்லாரும் ஒரே குரல் நிக்கணும். அங்க அரசியல் செய்ய உண்மை.
0: அவருடைய வாக்கு இவர்களுக்கு முக்கியம்.
1: ராமநாதபுரம் மாவட்டம்
0: இவர்களுக்கு நம்மவர்களுக்கு என்னென்று சொல்லிச்சா, இவர்களுக்கு செய்யாட்டிலும் எங்களுக்கு வாக்களிப்பார்கள் என்ற அதீத நம்பிக்கை. கொஞ்சம் செய்ய முற்பட்டவர் என்னண்டு அவரால் செய்ய முடியாமல் போனதுன்றதுக்கு இப்ப திரு ஜெகநாதன் ஐயா அவர்கள் சொன்ன மாதிரி இந்தியாவினுடைய அழுத்தம் ஒரு காரணமாக இருக்கும். இந்தியாவை நம்பிய ஒரு பொருளாதாரமாக இலங்கை இப்ப இருக்கிறபடியால வந்து அப்ப அவருடைய தலைமையும் வந்து அவருக்கு சொல்லும், இந்த விஷயத்துல கொஞ்சம் கண்டும் காணாத மாதிரி இருங்க. காணி வடிவு பண்டு வெளிக்கிடுகிற போது தேசிய கட்சியினுடைய அவர்கள் அழுத்தங்கள் எல்லாம் கொடுக்கிற

0: போது இராணுவத்தினர் குழம்ப அவர்களும் பின்வாங்க வேண்டி தானே வருகிறது. அதாவது ராணுவத்தின் காணி பிடிப்பு சம்பந்தமாக அல்லது இராணுவத்தினர் பாதுகிற பாதைகளை வந்து திறக்க வேண்டும் என்று சொல்லி அழுத்தம் கொடுக்கிற போது அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து அழுத்தம் கொடுத்தாலும் கூட அவர்களும் பேர்ந்து வருகின்ற எதிர்ப்பினால அடக்கித்தானே வாசிக்க வேண்டி இருக்கு.
1: செய்தி வந்து வந்தது ஒரு கமாண்டர் அவர் இருக்கிறதுக்காக அவர் அங்கே அவர் மட்டும்தான் அந்த இருக்கிறார். 30-40 லிட்டர் காணி அது அவர் மட்டும்தான் இருக்கிறார். அந்த ஒருத்தருக்காக தமிழ் மக்களுடைய காணியை பிடிச்சு வச்சிருக்காங்க.
0: இப்ப நீங்க கட்டுவன் குரும்பசிட்டி அந்த பக்கமா போனீங்கன்னா வாழ மரத்துல இருந்து எல்லாம் அவர்கள் பயிற்சியே செய்கிறார்கள்.
1: அப்படிதான் அவர் சொன்னார். எங்கண்ட விழுந்த தேங்காய்களை கொண்டு எங்களுக்கு இருக்கிறார். இது நான் சொல்ற விஷயம் வந்து மயிலட்டி நினைக்கிறேன். மயிலட்டி
0: கட்டுவன் பக்கத்துல கட்டுவன் வந்து விமானத்துக்கு போற பாதையில
1: அதான் கமாண்டருக்கு வந்து மாத்திரம் ஒரு ஒரு இது இருக்குது. அவட்ட
0: மரவள்ளி தோட்டங்கள் இதெல்லாம் அவர்களே செய்கிறார்கள். குரும்பசிட்டியை நீங்க பாத்தீங்கன்னா குரும்பசிட்டிக்கும் பலாலிக்கும் எவ்வளவு தூரம் இருக்கு? அந்த குரும்பசிட்டி அவ்வளவு பிரதேசத்தையும் அவர்கள் தங்கட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிறார்கள்.
1: தேசிய
0: மக்கள் சக்தியில இருப்பவர்களும் காணி விடுவிக்க வேண்டும் என்று குரல் கொடுத்தாலும் அவர்களாலும் ஒன்றும் செய்யலாமல் இருக்கு.
1: அரசாங்கம் வந்து எல்லா அரசாங்கமும் அப்படித்தான். இப்ப விக்ரமசிங் கூட நான் உங்களுக்கு முன்னவர் கூட சொல்லியிருப்பேன், இது பற்றி சுமந்திரம் வந்து நேரடியாகவே போய் அப்ப இவர் விக்ரமசிங்க ராஜதியாயிருக்கோம் நேரடியாக போய் காணிச்சியும் ஆஃபீஸர் அவர் இந்த ஆர்மி கமாண்டர் அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு கெஞ்சா கூட கேட்கிறார். அதாவது ஒரு ஜனாதிபதி நாட்டின் ஜனாதிபதி சகல அதிகாரம் கொண்ட ஒரு ஜனாதிபதி ஆணிக்காரங்களை கெஞ்சா கூட இருக்கிறார். அந்த அந்த இடத்தை விடுங்கோ இந்த இடத்தை விடுங்கோ அவர்கள் ஏதாவது அவர்களை ஏதாவது சாத்து சொல்லிவிடும். அதை மீறி இதை நடக்கிறதுக்கு இதை வேலை இல்லை. அதே நேரம் தான் இந்த இந்த ஆட்சியையும் கூட அதுதான் நடக்குது. இவர்களால் வந்து இராணுவத்தை கட்டுப்படுத்த முடியாமல் இருக்குது.
0: சர்வதேச ரீதியாக சட்டம் இருக்கு. அதாவது யுத்தம் முடிந்த 6 மாதத்துக்கு பிறகு பொதுமக்களுடைய காணிய ராணுவம் பயன்படுத்த முடியாது என்று சர்வதேச ரீதியான ஏதாவது சட்டம் இருக்கா?
1: நான் கேள்விப்படையில
0: சர்வதேச ரீதியான சட்டம் இருக்குன்னு சொல்லி ஒருவர் சொன்னார். இவ்வளவு தூரம் உண்மையு தெரியல. அதற்கு அவர் சொன்ன காரணம் என்னவென்று சொல்லி சொன்னா அந்த யார் காணிக்கு சொந்த காரணம் அவர் வந்து நீதிமன்றத்தை நாடி கேட்க வேணும். என்னுடைய காணி வந்து எல்லா பாதுகாப்பு பிரச்சனையெல்லாம் முடிஞ்சுது, என்ற காணியை தாங்கண்டு தனிப்பட்ட ரீதியில் கூட்டாக போட இல்லாத அவர் மட்டும் இப்போ உங்களோட வீட்டுக்குள்ளே கனடியன் போலீஸ் வந்தாண்டா நீங்கள் நேரடியாக நீதிமன்றத்தை தானே நாடுவீங்க. அது மாதிரி அவர் தனிப்பட்ட ரீதியில் வழக்கு போட்டு அந்த வழக்கின்ற தீர்ப்பையும் கொப்பியையும் தர சொல்லி கேட்டார்.
1: நேற்று இப்ப அண்மையில நான் படிச்ச செய்தி உண்டு முல்லைத்தீவில. அங்க வந்து தனியார் காணியில போலீஸ் ஸ்டேஷன் இருந்தது. ஆனா அவர்களை சேர்ந்து
0: 3 மாதத்துக்குள்ள தாங்கள் வெளியேற ஒத்துக்கொண்டு விட்டாரு
1: சொல்லி இருக்கிறேன். போலீஸோட கொஞ்சம் அவியல் பரவாயில்ல போல அவியல் வந்து அந்த இடங்களை ஒதுக்குறேன். கடற்படை ராணுவம் இவரெல்லாம் செய்ய மாட்டார்கள். அது கொஞ்ச நாள மேலதிகமா காணிகளை சுயரிக்கிறது
0: தொடர்ந்து வந்து போராட்டங்கள் நடத்திய நடத்தினா இல்லை அதே நேரம் இலங்கைக்கு ஏதாவது நாடுகள் உதவி செய்ய போகுதுன்னு சொன்னால் அந்த தூதராலயத்துக்கு முன்னாலவே போராட்டத்தை நடத்தணும், எங்கட காணிகளை இப்படி எல்லாம் இந்த நாட்டுக்கு எப்படின்ட்டு இங்கே உள்ளவர்களும் அந்த இந்த நாடு உதவி செய்ய போகுதுன்னு சொல்லி சொன்னால் போராட்டங்களை நடத்தினால்தான் இதுக்கு விரைவான தீர்வு வரமே ஒழிய நாங்கள் அமைதியாக இருந்து குரல் சும்மா குரல் கொடுத்து கொண்டு இருந்தோம்டா ஒன்றுமே
1: நடக்கும். போராட்டங்கள் நடக்குது, மக்கள்
0: தொடர்ச்சியான போராட்டமா அங்க நடத்துற போது வந்து அதே நேரம் இங்கேயும் வெளிநாட்டிலும் வந்து உதவி செய்யற இலங்கை உதவி செய்யற நாடுகள் செய்யறாண்டா அவர்களுக்கு முன்னால நீங்க நாங்கள் கேட்கலாம் இப்படி வச்சிருக்கிற நாட்டுக்கு நீங்க ஏன் உதவி செய்யறீங்க, பிரெஞ்சு மக்களுக்கே வீடு இல்ல வாசல் இல்ல பிரயணம் நீங்க அங்க உதவி செய்றீங்க சொல்லி அந்த கேள்விகளை கேட்க முற்படுகிற போதுதான் இங்கே இருந்தும் அழுத்தங்கள் கொடுக்கப்படும். பிரெஞ்சு தூதுவரம் ஜெர்மன் தூதுவரம் போன நேரம் ராணுவத்தினர் பழைய போட்டோ காட்டி தாங்கள் வச்சிருக்கீங்க பாருங்க இந்த வீடு இப்படி இருந்தது இப்ப பாருங்க இப்படி இருக்கண்டு எங்களுக்கு அதால சைக்கிள்கள் இதுகளில் போய் வரவே எங்களுக்கு ஆபத்தா இருக்கண்டு.
1: சரி சுரேஷ், அரசாங்கம் வந்து சுரேஷ் எப்படியும் காப்பாற்ற பார்க்கும், அவருக்கு சிறையில் இருந்து கொண்டு போய் சில வைத்தியசாலையில கூட பார்க்க வேண்டாம், அவர் தச்சிலுமே ஏதாவது அவருக்கு நடந்தால் அது பெரிய பிரச்சனையாக மாறும். அதுக்காக வீரேஸ்வரா கவர்மெண்ட்ல மற்றவர்கள் தான் காத்து கொண்டிருக்கிறார்கள், எப்படி அது போய் முடியும் என்பதை பார்ப்போம் பொறுத்து பார்ப்போம்.
0: மற்றது இந்த எங்கட பேச்சுவார்த்தை என்ன மட்டத்தில் இருக்கு, அனைத்து கட்சிகளின் ஒன்றிணைவு தொடர்பாக பேசப்பட்ட விடயங்கள்?
1: அதாவது தமிழக கட்சிக்கும் ஜனநாயக தேசிய கூட்டமைப்புக்கும் அதிகத்தில் ஒரு பிரிந்துணர்வு இருக்குது, தாங்களை ஒன்றாக அடுத்த தேர்தலில் ஒன்றாக. ஆனால் இலங்கை தமிழ்காங்கிரஸ் பொறுத்தவரை அவர்கள் வந்து இந்த 13வது சட்டத்திருத்த ஒப்புக்கொள்வதோடு அவர்கள் தாங்கள் எந்த விதமான தொடர்பும் வைத்துக் கொள்ள மாட்டோம் சொல்லிடும். வைத்தா குறிமையை படித்தால் மொட்டை என்ற நேரத்தில் அறிய நிலைப்பாடு. அதே அந்த 13வது சட்டத்திட்டம் இயக்க வேண்டியதான் எங்களுக்கு இந்த இது அதுக்கு அதன்தான் இந்த மாநகரையெல்லாம் மாநகரை தேர்தல் நடத்தும்படி நாங்கள் மட்டுமல்ல தென்னிலங்கையில் உள்ள கட்சிகளும் அதை வற்புறுத்து அது வேணாண்டதை நாங்கள் சொன்னால் என்ன பொருள் இருக்குது. அது அதே ஒரு தொடக்க புள்ளியாக வைத்துக்கொண்டு மாநகரை இருந்தால் அந்த ஆட்சியாவது எங்களோட கையில் இருக்க வேணும். வருமானத்துல எல்லாம் 2000-3000 பள்ளிக்கூடங்கள் மருத்துவமனைகள் வீதிகள் அதுகள் எல்லாமே அந்த அந்த மாநகர ஆட்சிக்குள்ள தான் கிடையாது. அது அப்படி வந்தால் எங்களுக்கு ஒரு ஓரளவு சுயாட்சி இருக்கு தானே.
0: நிறைவாக இவர் கேட்டிருந்த கேள்வி சுமந்திரன் அவர்களுடைய எதிர்காலம் தொடர்பாக கேட்டிருந்தார். திரு ஜெகநாதன் ஐயா அவர்கள் கேட்டிருந்தார் சுமந்திரன்
1: என்ன பொறுத்தவர்கள இந்திய அரசியல்வாதிகள் எங்களுடைய சிக்கலை வந்து உள்நாட்டிலும் சரி வெளிநாட்டிலையும் சரி ஆணித்தரமாக ஆய்வராக எடுத்து செல்லக்கூடிய ஒரே ஒரு அரசியல்வாதி சுதந்திரம் தான். அதுக்கு அதற்கு 3 மொழி புலமையும் இருக்காது. அது அது அது ஒரு நல்ல நல்ல விஷயம். அவருடைய நாடாளுமன்ற இல்லைத்தான் அதுவும் அதுவும் இன்னும் ஒன்றுக்கு நல்லது என்றால் கட்சி விஷயங்கள்ல வந்து கூடிய கவனம் செலுத்துறேன். அதாவது இன்னொன்று பாருங்க எல்லா விதமான நல்ல உரிம முறைகள் வழக்குகள் எல்லாத்தையும் இதான் கவனிக்கிறேன். இப்ப அந்த பாடகருடைய விஷயத்துல கூட இவருடைய இதை சேர்ந்த வழக்கங்களும் தான் அதுக்கு தோல்வி வாழ்வார்கள். அவர் வந்து தூங்குற நேரம் கூடாது. இப்ப இப்ப கிட்டல்ல எங்களுடைய கடலாசிய கூட்டமைப்பினுடைய தோல்ஜியர் அவருடைய சகோதரி இறந்துட்டார். ஒரு அறுவை சிகிச்சைக்கு போராளத்துல, இதய அறுவை சிகிச்சைக்கு போராளத்துல அது சரியில்லாமல் இறந்து போனார். அதுக்கு அதுக்கு வந்து வியாபாரத்துல இருந்து போயிருக்கு அந்த இதுக்கு, அங்க போயிட்டு அங்கிருந்து திரும்பி திருவண்ணாமலை போயிருக்கிறாரு. அங்கிருந்து அவங்க அப்படி அப்படியே நேரத்தை செலவிடுகிறார். இப்படி வேறு ஒரு அரசிய வேலையும் செலவிடுவது இல்லை. இது எவ்வளவு பெரிய நேரடியம் மற்றது பொருள் விலையத்தை விட உடல்நிலைமை உடல் எவ்வளவு இது சாதிக்கும் கொஞ்சம் உதவி செய்யலாம் சொல்லி நாங்க இங்க யோசிக்கிறோம். இன்னைக்கு இரவைக்கு எங்களுடைய கடலாறு தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பொதுக்குழு மற்றது உறுப்பினர்களுடைய இது கூட்டம் நடக்குது. அதுல வந்து யாழ்ப்பாண மன்னிக்கும் மட்டக்களப்பு மாநகரையினுடைய மேயர் அவர் கலந்து கொள்றார்.
0: சந்திப்போம். நிறைவாக திரு ஜெகநாதன் அவர்கள் காத்திருந்தால் அவருடைய கருத்துக்களை கேட்கலாம்.
2: ஓம் தர்சன். என்னென்றால் நான் சொன்ன விஷயம் வந்து ஒரு அரசியல் ரீதியாக சரி, அவர் சொல்ற திறமைகள் எல்லாம் இருக்கிற ஒருவர் முன்னிலைப்படுத்தப்படுகிறது என்று சொல்லி சொன்னால் நாங்கள் ஆதரிக்கிறோம். நான் தொடர்ச்சியாக நான் தேர்தலுக்கு முதலே சுமந்திரன் போன்றவர்கள் வந்து பாராளுமன்றத்துக்கு பிரதிநிதித்துவப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி
0: சொன்னார். சொல்றாரு பாராளுமன்றத்துக்கு போவாதும் ஒரு நன்மையா இருக்குது. என்னடா அவர் கூடுதலாக நேரம் இருக்கிறபடியால மக்களை எல்லாம் சந்திச்சு
2: போயிருந்தால் அவருடைய செல்வாக்கை இன்னும் கூட்டி இருக்கலாம் அவர் இந்த இதுகள்ல. ஆனா அவர் போகாததாலதான் இன்றைக்கு இந்த சில்லறை
0: சிங்களவர்கள் வந்து கவலைப்பட்டார்கள். அவர் பாராளுமன்றத்துக்கு போனால்தான் சட்ட இது வந்து சொல்லக்கூடிய ஒருவராயிருந்தார்.
2: இவர்கள் இந்த மந்திரிமார் அவை எல்லாம் வந்து இந்த பே கதைகள் வைக்கிறவர்களுக்கெல்லாம் நல்ல பதில்களுக்கு சொல்லக்கூடிய இது வந்து ஆணித்தரமாகவும் அது சரியான முறையிலும் சொல்லக்கூடிய புள்ளி விவரங்களோட சொல்லக்கூடிய ஒரு ஆள். அப்ப அந்த ரீதியில வந்து என்னென்ன புள்ளிகள் என்றதை சுட்டிக்காட்டக்கூடியவர்கள் அதுவும் ஒரு மக்களுக்கு மத்தியில செல்வாக்கு ஏற்படுத்தும். அதே நேரத்தில் அவருக்கும் ஒரு கட்சிக்குள்ளே ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை ஒன்று உருவாகி இருக்கும். இப்ப இந்த அவர் தேர்தலில் தோல்வி அடைஞ்சா இல்ல பிரதித்துவப்படுத்தாதன் காரணமாக இப்ப தோல்வி வெற்றின்றது எல்லாருக்கும் ஏற்படுகிறது. ஆனா அது அதனாலதான் இந்த சில இப்ப ஸ்ரீதரன் போன்றவர்கள் வந்து இப்ப துள்ளி குதிக்கிறது அதுகள்ன்றதுகள் எல்லாம் வந்து தான் மக்களின் ஆதரவு இருக்குது அதுகள்ன்றெல்லாம் சொல்லிக்கொண்டு இருக்கிறதுக்கான நிலைமையும் அதால உருவாகி இருக்குது. அதனுடைய இப்ப தமிழரசு கட்சிக்குள்ள வந்து இவரை ஒரு அசைக்க முடியாத தலைவராக நீங்க உருவாக்குறதுக்கான வேலையே இந்த அளவுக்கு செய்ய போனோம். அப்பதானே அவர் இவருக்கு பின்னால மற்ற வீரம் பெறுகிறாங்க. நாங்கள் ஆதரிக்கிறோம் சொல்லி சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இப்ப தமிழரசு கட்சிக்குள்ள இருக்கிற இது வந்து சிலர் வந்து களை எடுத்து
0: கோடீஸ்வரன் ஸ்ரீதரனுக்கு முன்னால வந்து நீ சரிப்பட்டு வரா கோடீஸ்வரராய் இருக்கிற ஸ்ரீதரன் அவர்கள் இருக்கிற வரையில சுமந்திரன் அவர்கள் தலையெடுப்பது கஷ்டம்.
2: சில முடிவுகள் எடுக்க வேணும். அதாவது தமிழரசு கட்சியில இந்த ஒழுங்கு விதிகளுக்கு அமைய இருக்கிறவர்கள் வந்து இருக்கலாம், இல்லாதவர்கள் வந்து வெளியேறலாம். அவை போய் வேணும்னா செல்வநாயகம் தமிழரசு கட்சி ஒன்று உண்டாக்கலாம், என்னத்தையும் உண்டாக்கிட்டு நீங்க போங்க சொல்லி சொல்லி இவர் அந்த சரியான நடவடிக்கைகளை சரியான நேரத்தில் எடுக்க வேண்டியதுல வந்து இன்றைக்கும் தடுமாறிக்கொண்டிருக்கிறது வந்து அது அது வந்து மக்களுக்கு மத்தியில நம்பிக்கை ஏற்படுத்தாது. அதை இதை செய்யணும் என்று சொல்லி சொன்னா அதுக்கு வேக்கு பின்னாலே ஒரு நியாயமான அளவுக்கு எல்லாரும் அணிதிர அளவுனா எங்களால முடிஞ்ச அளவுக்கும் அதுக்கான ஒத்துழைப்பை கொடுக்கறதுக்கான முயற்சிகளை நாங்களும் மேற்கொள்ளலாம். இதுதான் நான் இவர் தங்கவேல் ஐயாவுக்கு கேட்டுக்கொண்டிருப்பேன்னு நினைக்கிறேன். தயவு செய்த கவனத்துக்கு எடுக்கணும்ன்றதுதான் என்னுடைய வேண்டுகோள். நன்றி ஐயா.
0: நன்றி. மீண்டும் சந்திப்போம். இந்த நேரத்திலே உங்களுடைய உடல்நிலையும் பொருத்தாம் உடல்ல சுயமினம் இல்லாத காரணத்திலும் கலந்து
2: உடல்நிலைன்றதை விட உங்களுக்கு ஏற்பட்ட இது வந்து அதை நான் சொல்லாம விட்டுட்டேன். அதிர்ச்சிகள் வந்து அது எனக்கு கவலை அளிச்சது. அன்றைக்கு நான் இந்த சம்பவம் இந்த இதுல நீங்க நேர்கள் வந்து கேட்டவர்கள் இன்றைக்குள்ளதான் எனக்கு அந்த இந்த வானொலியில எவ்வளவு நேசிக்கிறார்கள் என்றது அதனுடைய அவர்களை ஏமாற விடக்கூடாதுன்ற ஒரு உத்வேகமும் எனக்கு ஏற்பட்டது.

0: மைக்கேல் விரும்பிக்கிட்டு இருந்தாரு.
1: அடுத்து 70களில் வந்த பாடல்கள் உங்களுக்காக காத்திருக்குதுங்க.
0: நாடகமே உலகம் திரைப்படத்துல இருந்தோம்.

0: சலுகை புதிதாக பெறும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டுமே. விதிமுறைகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
1: கொஞ்சம் சிந்தனை நிறைந்த புன்னகை.

0: யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் மாஸ் திரைப்படத்தில இருந்தும் விவேக் மொழிவனின் இசையில் பட்டாஸ் திரைப்படத்தில இருந்தும் உங்களுக்காக பாடல்கள் ஒலித்தன.
1: புது பாடல்கள் வரிசையில் அடுத்து உங்களுக்காக வரப்போகுது நான் அவன் இல்லை மற்றும் குழுவினர் விஜயத்தினுடைய சில அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. கமலஹாசன் சகமாதேவன் பாடிய பாடல் விஸ்வரூப மரத்திலிருந்து வரப்போகுது இன்னும் கொஞ்ச நேரத்துல.
0: இன்றைய வானிலை எப்படி இருக்குன்னு தெரிந்து கொள்வோம் நேயர்களே. இடியுடன் கூடிய மழையை நீங்க எதிர்பார்க்கலாம் என்று வானிலை ஆய்வகத்தார் முன்னுரைத்துள்ளனர்.
1: எல்லாருக்குமே உடல் எடை அதிகரிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும்.
0: ஆமா,
1: அது மனித இயல்பு இல்லையா?
0: ரவி இப்படி சொன்னா எப்படி? நல்லா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும், ஆனா வெயிட் மட்டும் போடக்கூடாது.
1: சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா நேரா மருத்துவமனைக்கு தான் போகணும். அதுக்கான குறிப்பெல்லாம் அப்புறம். நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப உதாரணத்திற்கு உங்களுடைய உடல் எடை 80 கிலோ இருக்குன்னு
0: வச்சுக்கோங்க.
1: அந்த 80 கிலோல நீங்க இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நீங்க ஒவ்வொரு நாளும் அந்த 80 கிலோவை 25 கூட்டல் செய்து எவ்வளவு வருதோ அந்த கேலரிஸ மட்டும்தான் சாப்பிடணும்னு நிபுணர்கள் சொல்றாங்க. உதாரணத்திற்கு இப்ப நீங்க 80 கிலோ இருக்குன்னு
0: வச்சுக்கோங்க,
1: அதுலயே நீங்க இருக்கணும், உங்க உடல் எடை அதிகரிக்க கூடாதுன்னு சொன்னா அத 25 கூட்டுங்க.
0: சரி,
1: உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்?
0: 1000 கிடைக்கும்.
1: அந்த 1000 கேலரிஸ் தான் ஒவ்வொரு நாளும் நீங்க சாப்பிடணும். அதுக்கு
0: இந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டு 1000 கேலரிஸ்க்குள்ள இருந்தா அது ஓகே தானே?
1: நினைச்சேன் இந்த மாதிரி கேப்பீங்க நினைச்சேன். இந்த மாதிரி நீங்க தொடர்ந்து சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா உங்க உடல் எடை ஏறுதோ குறையுதோ அது ஒரு பக்கம் இருக்க, உங்களோட உடல்ல இருக்கிற கொழுப்பு சத்து அளவு அதிகரிக்கும். இதயத்தை சுத்தி கொழுப்பு அதிகரிக்கும் போது என்ன நடக்கும்
0: நம்ம எல்லாருக்கும் தெரியும்.
1: அதெல்லாம் வேண்டான்னு சொன்னா கேலரிஸ்க்குள்ள சாப்பிடுங்க, அதுவும் ஆரோக்கியமான உணவை தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க.
2: ஆரோக்கிய குறிப்புக்கு ஆதரவு
3: கோடரி சின்ன பொதுவான தைலம் தலைவலி தசைவலி தலை சுற்றல் ஆகியவற்றுக்கான நிவாரணத்திற்கு உதவும். நிவாரணம் ஒருவருக்கொருவர்

கோடி பிரகாஷா விரக நரக ஸ்ரீ ரட்சகமாலா எத்தனை முறைதான் எங்கிச்சாவே இத்தவணை என ஆட்கொள்வாயா சூடிய வாடலை சூடிய வாக்கள வாடிய சிந்தைக்கு ரும்பத்தா பூதலியாக பணித்திடுவாயா பாவை விரகம் பருகிடுவாயா ஆயர் தம்மாயா நீ வா ஆயர் தம்மாயா நீ

0: சாலை விளக்குகள் பழுதாகியுள்ளன. அப்பர் சாங்கி ரோட் ஈஸ்ட், அப்பர் சாங்கி ரோட் நார்த் ஆகிய இடங்களில் அங்கே செல்லும் வாகன மூட்டைகளுக்கு கவனம் தேவை.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: நேரம் இப்பொழுது சரியாக காலை 6:56 ஆகிவிட்டது.
1: June 27 சனிக்கிழமை காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை ஒன் ஸ்டார்ஸ் அவென்யூ மீடியா கார்ப் வளாகத்தில் நடைபெற போகுது ஒலியின் வளரும் படைப்பாளர் பயிலரங்கு. 2026
0: 7 வயதிலிருந்து 15 வயதுக்கு உட்பட்ட மாணவர்கள் இந்த பயிலரங்குல கலந்து கொள்ளலாம். தமிழ்ல எப்படி தன்னம்பிக்கையா பேசுறது, வானொலி மேடை நிகழ்ச்சிகள்ல எப்படி வந்து சிறப்பா அறிவிப்பு செய்யறது, அது மட்டும் இல்ல தொலைக்காட்சியிலயும் நீங்க எப்படி வந்து சிறப்பா படைக்கலாம் போன்ற தகவல்கள் உங்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கப்படும்.
1: பாருங்க, உங்களுக்காகவே ஏர்லி பேர்ட் சலுகை நீட்டிக்கப்பட்டிருக்குது. June 10 நீங்க பதிவு செஞ்சீங்கன்னா நீங்க செலுத்த வேண்டிய மொத்த கட்டணம்
0: 147 வெள்ளி.

0: அதுவே ஜூன் 11 தேதிக்கு பிறகு நீங்க பதிவு செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க கட்ட வேண்டிய மொத்த கட்டணம்
1: 163 வெள்ளிக்கு அதிகரிக்கும்.
0: எதை நீங்க செலுத்த போறீங்க அப்படிங்கறத நீங்க தான் முடிவு பண்ணணும். சீக்கிரமா ஒரு முடிவுக்கு வாங்க. மேல் விவரங்களுக்கு நீங்க போக வேண்டிய இணைய பக்கம் முகவரி
1: go.mediaacademy.sg/oli-apw
0: அல்லது நீங்க அழைக்க வேண்டிய எண்
1: 6333338888.
0: ஒலியின் வளரும் படைப்பாளர் பயிலரங்கு 2026 இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க.

0: மாதத்தின் முதல் நாள் திங்கட்கிழமையில நம்ம இணைந்திருக்கிறோம்.
1: ஒரு சொல் கொல்லும், ஒரு சொல் வெல்லும். என்னங்க திங்கட்கிழமை காலையில தத்துவம் பேசுறேன்னு பாக்குறீங்களா? நானா பேசலங்க, திங்கட்கிழமை என்ன அப்படி பேச வைக்கிது.

0: இப்படி யாராவது நம்மளை பார்த்து நல்லதான் சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு நம்மளுடைய நெஞ்சம் ஏங்கும். அதுவும் திங்கக்கிழமையில யாரையும் பார்த்து எதுவும் கெட்டதா சொல்லிடாதீங்க. நல்லதை பேசும்போது நம்ம வார்த்தை மட்டும் நல்லா இருக்கிறது இல்லைங்க, நம்மளுடைய தோற்றமும் அழகாக இருக்கும்னு சொல்றாங்க.
1: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
2: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங். வணக்கம். காலை மணி 7, மீடியா கபூலி 9:06. செய்திகள் தொகுத்து வாசிப்பது கீர்த்திகா பெருமாள். வீடமைப்பு வளர்ச்சிக் கழகத்தின் 6,900 தேவைக்கேற்ப கட்டி விற்கப்படும் வீடுகள் இம்மாதம் விற்பனைக்கு வருகின்றன. அவற்றுள் 1,500 மேற்பட்ட வீடுகளுக்கான காத்திருப்பு காலம் சுமார் 3 ஆண்டுகள் என்று கழகம் கூறியது. சம்பவாங் வட்டாரத்தின் சம்பவாங் போர்டிகோவுக்கான காத்திருப்பு காலம் 1 ஆண்டு 7 மாதம். அதே வட்டாரத்தில் உள்ள சம்பவாங் புரோக் திட்டத்துக்கான காத்திருப்பு காலம் 1 ஆண்டு 9 மாதம். அங்மோக்கியோவின் கபுன்பாரோ ரிச் வீடுகளை பெற 3 ஆண்டுகள் 1 மாதம் காத்திருக்க வேண்டும். காத்திருக்கும் காலத்தை குறைக்க தொடர்ந்து முயற்சி மேற்கொள்வதாக கழகம் கூறியது. இன்று உலக பெருங்கடல் தினம். சிங்கப்பூரில் முன்பை விட அதிகமானோர் கடற்கரையை சுத்தம் செய்ய செல்வதாக கூறப்படுகிறது. கடந்த ஓராண்டில் மட்டும் அத்தகைய முயற்சிகளில் கை கொடுக்கும் தொண்டூழியர்களின் எண்ணிக்கை 50 விழுக்காடு கூடியுள்ளது. சிங்கப்பூர் கடற்கரைகளை சுத்தம் செய்தபோது பிளாஸ்டிக் குளிர்பான போத்தல்கள், பிளாஸ்டிக் பைகள், புகைத்துவிட்டு வீசி எறியப்படும் சிகரெட்டுகள் முதலியன அதிகம் கிடைத்த குப்பைகளில் சில. நகர்ப்புறங்களில் கடற்கரைக்கு தூரமாக இருக்கும் பகுதியில் முறையின்றி வீசப்படும் குப்பைகளும் கடலில் தென்பட்டுள்ளதாக தொண்டூழியர்கள் கூறுகின்றனர். மனிதர்களுக்கு மட்டுமல்ல விலங்குகளுக்கும் இது பாதிப்பை ஏற்படுத்துகிறது. குப்பைகளை வீசுவதற்கு எதிராக கொடுக்கப்படும் தண்டனைகள் கடுமையாக்கப்பட வேண்டும் என தொண்டூழியர்கள் கோரியுள்ளனர். மவுண்ட்பேட்டன் நடைபாதை ஓவியத்தை SMRT நிறுவனம் அகற்றிய சம்பவம் பொது இடங்கள், கலை வெளிப்பாடு ஆகியவற்றை பற்றி பெரும் கேள்விகளை எழுப்புகின்றன. மவுண்ட்பேட்டன் தனித்தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் கோட்ஸுகி அவ்வாறு கூறினார். கலைநயம், கருத்து சுதந்திரம், பொது இடங்களை கட்டி காக்கும் விதிமுறைகள் ஆகிய அம்சங்களுக்கு இடையே எப்போதும் விரிசல் இருக்கும் என்று திருவாட்டிகோ ஃபேஸ்புக் பதிவில் குறிப்பிட்டார். சில நாள்களுக்கு முன் பவர்ஜெட் சாதனத்தை கொண்டு நடைபாதையில் உருவாக்கப்பட்ட கலைப்படைப்பு அதிக கவனத்தை ஈர்த்தது. பொதுமக்களில் ஒருவர் புகார் செய்ததை தொடர்ந்து அந்த படைப்பு அகற்றப்பட்டது. இஸ்ரேல் ஈரான் மீது பதிலடி தாக்குதல் நடத்த தயாராகிறது. ஈரான் இஸ்ரேல் மீது ஏவுகணைகளை பாய்ச்சியதை தொடர்ந்து இஸ்ரேல் பதிலடி கொடுக்க ஆயத்தமாகிறது. அனுமதி கிடைத்த உடனே எதிரியை முழுவீச்சில் தாக்கவிருப்பதாக இஸ்ரேல் எச்சரித்தது. அமெரிக்கா ஈரான் சண்டை நிறுத்தம் ஏப்ரல் மாதம் தொடங்கியது. அதன்பின் நடந்திருக்கும் முதல் குண்டுவீச்சு இது. பதற்றநிலை அதிகரித்ததை தொடர்ந்து அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகுவை தொடர்பு கொள்ளவிருக்கிறார். பதிலடி கொடுக்க வேண்டாம் என்று தாம் திரு நெட்டன்யாகுவிடம் கூறவிருப்பதாக திரு டிரம்ப் சொன்னார். இதற்கிடையே ஈரான் சுமார் 10 ஏவுகணைகளை இஸ்ரேல் மீது பாய்ச்சியதாக தெரிவிக்கப்பட்டது. எரிப்படைகள் இடைமறிக்கப்பட்டன. முன்னெச்சரிக்கையாக இஸ்ரேல் அதன் பள்ளிகளை இன்றும் மூடியது. சண்டை மோசமாகலாம் என்ற அச்சத்தில் ஈராக்கும் சிரியாவும் அவற்றின் ஆகாய வெளிகளை மூடிவிட்டன. ஈரான் தனது சொத்துக்களை பயன்படுத்தி அமெரிக்காவின் நட்பு நாடுகளுக்கு இழப்பீடு வழங்கும் யோசனையை நிராகரித்திருக்கிறது. வட்டார அரசாங்கங்கள் இழப்பீடு கோரும் நிலையில் இல்லை என்று ஈரானின் துணை வெளியுறவு அமைச்சர் கசீம் கரிபாபாடி கூறினார். ஈரானின் சொத்துக்கள் வாஷிங்டன் போரில் கைப்பற்றியவை அல்ல என்று அவர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டார். அவை அமெரிக்காவின் நட்பு நாடுகளுக்கான இழப்பீடு வழங்கும் நிதியும் அல்ல என்று திரு கரிபாபாடி சொன்னார். வளைகுடா நட்பு நாடுகளின் சீரமைப்பு பணிகளுக்கு உதவ ஈரானின் சொத்துக்களை அமெரிக்கா பயன்படுத்தலாம் என்று வெளியான செய்திக்கு திரு கரிபாபாடி கருத்துரைத்தார். சீன அதிபர் ஷி ஜின்பிங் பெய்ஜிங்கும் பியோங்யாங்கும் மேலாதிக்கத்தை சேர்ந்து எதிர்கொள்ளவிருப்பதாக கூறியிருக்கிறார். வட்டார பாதுகாப்புக்கு மிரட்டல் விடுக்கும் ராணுவவாதத்தை மீண்டும் கொண்டுவரும் முயற்சிகளை கூட்டாக சமாளிக்கவிருப்பதாகவும் அவர் சொன்னார். திரு சீயின் கருத்துக்கள் யாரை குறிப்பிட்டு சொல்லப்பட்டன என்பது தெரிவிக்கப்படவில்லை. ஆனால் பியோங்யாங் அணுவாயுதங்களை கொண்ட நாடு என்ற நிலையிலிருந்து பின்வாங்கப் போவதில்லை என்று நேற்று உறுதி கூறியிருந்தது. திரு சி இன்று பியோங்யாங்கிற்கு 2 நாள் பயணம் மேற்கொள்கிறார். பொருளாதார அரசு தந்திர உறவுகளை மேம்படுத்த விரும்புவதாக அவர் சொன்னார்.

0: என்று நாடாளுமன்றத்துக்கு திரு லீ உத்தரவிட்டார். கடந்த வாரம் நடந்த உள்ளாட்சி தேர்தலில் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்தும் சீட்டுகள் போதாத காரணத்தால் பலர் வாக்களிக்க முடியாமல் போனது. அதனால் அதிருப்தி அடைந்த ஆயிரக்கணக்கான மக்கள் சோலில் வாக்கு எண்ணும் நிலையத்துக்கு வெளியே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
1: சொல்லும் பொருளும் நெய்பர்ஹுட் அக்கம்பக்கம். சமூக நல்லிணக்கத்தை பேண அக்கம்பக்கத்தினருடன் இணக்கமான உறவு அவசியம். நெய்பர்ஹுட் அக்கம்பக்கம்.
0: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
2: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம், 6294 6294.
3: வணக்கம் சிங்க, இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு
4: BYD சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
3: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
4: இந்நிகழ்ச்சிக்கு
3: ஆதரவு வழங்குவோர்
4: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர் ஜோதி ஸ்டோர், புஷ்ப

0: சிங்கே. கருப்பு படத்துல இருந்து பாடலை கேட்டுங்க. சாய் அபியங்கர், கானாமுத்து, விஷ்ணு தேவன் எல்லாரும் சேர்ந்து சாய் அபியங்கரோட இசையில அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. நிகழ்ச்சிகளை படிச்சுட்டு இருக்கோம்.
1: ரவி ஜி
0: சஜினே கவியரசு வைரமுத்து அவருடைய வரிகள்ல வந்த பாடல்கள் பல, அதுல ஒண்ணுதான் நாங்க எடுத்து வச்சிருக்கோம்.
1: என்ன சொல்ல போகிறாய் ரவி? என்ன சொல்ல போறீங்க?
0: நான் ஒன்னும் சொல்ல போறது இல்ல.
1: உலக கிண்ண கார்பந்து போட்டிகளை பத்தி சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க.
0: சஜினி, EA ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் கலந்த பல உலக கிண்ண போட்டிகளின் போது இவங்கதான் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற முன்னுரைப்பா வழங்கியிருக்காங்க.
1: சரி, அவங்க சொன்னது பழிச்சிருக்கா?
0: ஆமா, அந்த மாதிரி தொடர்ந்து நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. அதாவது 2010 அவங்க சொன்ன மாதிரி வெற்றியாளர்கள் வந்திருக்காங்க.
1: சரி,
0: படிப்படியா சொல்றேன். 2010 ஸ்பெயின் ஜெயிப்பாங்கன்னு சொன்னாங்க, ஜெயிச்சது
1: போடுங்களேன். Netherlands!
0: EA ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற நிறுவனம், நான் சொன்னது போல 2010 இவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற முன்னுரைப்ப வழங்கி அவங்க சொன்னது சரியா நடந்திருக்கு.
1: நான் சொன்னது சரியா இல்லையா?
0: அதற்கு ஏற்ப இருங்க வர. அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, 2026 உலக கிண்ண கார்பந்து போட்டிகளை வெல்ல போறது ஸ்பெயின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க நெதர்லாந்து சொன்னீங்க.
1: ஐயா, நான் இன்னொரு தகவலை படிச்சிருந்தேன் ரவி. அதுல வந்து ஒரு ஆடவர், அவர் வந்து ஒரு இக்கானமிஸ்ட், அவரு வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அவரும் வந்து பல இடங்கள்ல வந்து இந்த மாதிரி முன்னுரைச்சிருக்காரு யாரு வந்து வெற்றி பெறுவா அப்படின்னு. இந்த வருஷம் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நெதர்லாந்துக்கு தான் வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு.
0: பாருங்க பிரமாதம். ஆனா நான் என்ன தெரியுமா சொல்றேன், நம்ம மக்கள் எப்படி தெரியுமா, இப்படிப்பட்ட புகழ்பெற்ற நிபுணர்கள் சொல்றதை கேட்க மாட்டாங்க, நிறுவனங்கள் சொல்றத கூட கேட்க மாட்டாங்க.
1: அப்ப யார் சொல்றத கேட்பாங்க?
0: ஆமா, சொல்றது, பூனை காட்டுறது, நாய் மிதிக்கிறது, முதல சாப்பிடுறது, இதுதான் போய் தேர்ந்தெடுப்பாங்க. எனக்கு நல்லா தெரியும், நான் சொன்னோடனே பாருங்க ரெண்டு மூணு பேர், ஆமா நான் கூட தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிருப்பாங்க. நீங்க எப்படிங்க உலக கிண்ண கார்பந்து போட்டிகளை பொறுத்தவரை யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கறத எப்படி நீங்க தீர்மானிக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்ச ஆகணும்.
1: இல்ல, சில பேர் என்ன தெரியுமா, மீன் தொட்டில மீனை வந்து எங்க வந்து நீந்தது
0: அது பார்த்து நீந்திக்கிட்டு இருக்குது, சம்பந்தமே இல்லாம அதை நீந்த விட்டுட்டு இந்த பக்கம் நீந்தினா பிரான்ஸ், அந்த பக்கம் நீந்தின நெதர்லாந்து, ஒரு கதையை உண்டாக்கி.
1: ஆமா, இக்பால் வந்து வச்ச வாயிலாக வந்திருக்காரு, இங்கிலாந்து இந்த தடவை ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
0: வாய்ப்பே இல்ல ராஜா, வாய்ப்பே இல்ல.
1: என்ன சொல்றீங்க?
0: குரூப் ஸ்டேஜ் தாண்டினாலே அது இங்கிலாந்து செஞ்ச புண்ணியோட வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான பட்டியல்ல ஆட்டக்காரர்களோட அவங்க போறாங்க. சரி, இதை பத்தி நம்ம வர நாள்ல நல்லா விவரமா பேசுவோம்,
1: பேசலாம்,
0: கவலைப்படாதீங்க. உலக கிண்ண கார்பந்து போட்டிகள் அப்படின்னு சொல்லும் போது இத நீங்க நேரடியா கண்டு மகிழலாம், மீ வாட்ச் வாயிலா அதே மறந்துடாதீங்க, சரியா?
1: ஆமா, அது மட்டும் இல்ல, பல சமூக மன்றங்கள்ல நீங்க நேரடியா கூட இந்த ஆட்டங்களை பார்க்கலாம்.
0: இணைந்திருங்க எங்களோட, உங்களுக்காக உலக கிண்ண கார்பந்து போட்டிகள் சார்ந்த பல தகவல்களை ஒவ்வொரு நாளும் வழங்க காத்துட்டு இருக்கோம். இது ஒலி 968
1: இதாலே பரவச
2: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
1: போக்குவரத்து பட இடங்களில் நெரிசலாக உள்ளது, குறிப்பாக PIEA நோக்கி செல்லும் BKE KJE எக்ஸிட் அங்கே போக்குவரத்து நெரிசலாக உள்ளது. AYEA நோக்கி செல்லும் CTE PIE துவாசிற்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதாகி உள்ளது, 5 தடத்தை தவிர்க்கவும். போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: இப்ப தங்க விலையை பார்க்கும் போது அடடா தங்க விலையெல்லாம் ரொம்ப ஏறி போயிருக்குதுப்பா, எப்படி தங்கம் வாங்குறதுன்னு நீங்க யோசிக்கலையா? ஆனா அதே நேரத்துல தங்கம் என்பது ஒரு பரிவர்த்தனை மட்டும் கிடையாதுங்க, வாங்கி வைக்கிறது மட்டும் கிடையாது, அது ஒரு நல்ல முதலீடாகவும் உங்களுக்கு இருக்கும். ஆனா புரியுது, இப்ப நீங்க தங்க விலை பார்க்கும் போது இப்படிதான் யோசிப்பீங்க. தங்கம் உங்களை விட்டு தள்ளி போகாது, அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம். நீங்க தங்கத்தை நல்ல ஒரு முதலீடாக பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா அது பிற்காலத்துல உங்களுக்கு ஒரு பேருதவியாக அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொரு தங்க நகைக்கு பின்னாலையும் ஒரு கதை இருக்கு, ஒரு அழகான கதை இருக்கு. அதனால உங்களுக்கு பிடிச்ச தங்க நகை வகைகள்ல நீங்க முதலீடு செய்யலாம், நல்ல ஒரு சேமிப்பாகவும் உங்களுக்கு அமையுங்க. பிற்காலத்துல நீங்க அதை உங்களுக்கு சாதகமாகவும் பயன்படுத்திக்கலாம். இந்த தகவல உங்களுக்கு வழங்கினது ஜாயலுக்காஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர். ஜோயலிகாசில் தங்கம் வைரம் போக்கி பிரஷஸ் நகைகளை வாங்கும் போது செய்கூலிக்கு 40% கிடைவு உண்டு. நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
1: நீங்கள் தினமும் எங்கு சென்றாலும் என்ன செய்தாலும் 20% வரை பணத்தை திரும்ப பெறலாம். பேரங்காடியில் பொருட்களை வாங்குவதற்கும் ஐஸ்கிரீமை சுவைப்பதற்கும் அல்லது உணவு விநியோகம் என அனைத்திற்கும் சிங்கப்பூரிலும் வெளிநாட்டிலும் நீங்கள் UOB 1 கடன் அட்டையை பயன்படுத்தி மளிகை பொருட்களை வாங்கும் போது 18% வரை பணத்தை திரும்ப பெற்று மகிழுங்கள். கிராப் ஃபுட் மற்றும் மெக்டானல்ஸில் 20% வரை பணத்தை திரும்ப பெறலாம். ஒவ்வொரு நாளும் கூடுதல் சேமிப்பை திரும்ப பெறுங்கள். இப்போதே go.uob.com/onecard இணைய தளத்தில் பதிவு செய்யுங்கள். தகுதி வரம்புகளுக்கு உட்பட்டது. இச்சலுகை UOB கடன் அட்டையை புதிதாக பெறும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டுமே. விதிமுறைகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
2: கீதா, நல்ல சுவையான தரமான சைவ சாப்பாடு சாப்பிடணும் போல இருக்கே.
0: எப்பவுமே நம்ம குடும்ப தேர்வு A2B தானே. தென்னிந்திய வட இந்திய உணவு வகைகள், இனிப்பு பலகாரங்கள், எல்லாவற்றையும் ருசியா சமைக்கிறாங்க. தரமான பொருட்களை பயன்படுத்தி சமைக்கிறதால A2B-ன் சுவை சுண்டி இழுக்கும்.
2: ஸ்ரீரங்கம் சாலை முஸ்தபா அருகில், டல்ஹவுசி லேனிலும், அப்படிக்சன் ரோட்டிலும், பெருமாள் கோயில் எதிர்ப்புறத்திலும், மற்றும் ஒரு கிளை தம்போய் ஜேபியில் மிக விரைவில். A2B சைவ உணவகம்.
3: உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும்.
4: ரவிஜி சஜினி வழங்கும் வணக்கம் சிங்கை.

0: வார நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
2: மூன்று தகவல்களை நாங்க சொல்ல போறோம். மூணுல எது தவறான தகவல் அப்படிங்கறத நீங்க சொல்லணும். உங்களுக்கான முதல் தகவல் இதோ.
3: ஸ்பெயின் தான் இந்த வருட உலக கிண்ண கார்பந்து போட்டிகளின் வெற்றியாளர் அப்படின்னு EA ஸ்போர்ட்ஸ் நிறுவனம் கணிச்சிருக்காங்க.
2: இரண்டாவது தகவல்,
3: நாளை உலக பெருங்கடல் தினம் கொண்டாடப்படுகின்றது.
2: மூன்றாவது தகவல்,
3: க்ளூ, இத நாம தமிழ்ல தடயம் அப்படின்னு சொல்லுவோம்.
2: இந்த தகவல்ல எது தவறான தகவல் அப்படிங்கறத கண்டுபிடிச்சு சொல்ற முதல் இரண்டு நேர்களுக்கு
3: காத்துட்டு
2: இருக்குங்களுக்காக எண்பதுகள்ல வந்து பாடல்கள் வரப்போகுது. அந்த வரிசையில ஆட்டம்போட நீங்க தயார்னா தோ இந்த பாட்டு உங்களுக்கு
4: தான்.
2: அதனை அடுத்து வருது உங்களுக்காக கரகாட்டக்காரன் படத்துல இருந்து பாடல். இணைந்திருங்க எங்களோட. இது வணக்கம்
3: சிங்கை.

0: மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள். வணக்கம் சிங்க, நிகழ்ச்சியில இருந்திருக்கீங்க. இப்ப நேரம் சரியா 7:40. போக்குவரத்து தகவலை பொறுத்தவரை BKEPIE செல்லும் வழியில் மண்டாய் சாலை அந்த பகுதிக்கு பிறகு வாகனம் பழுதாகி உள்ளது. அங்கே செல்லும் வாகன ஓட்டிகளுக்கு கவனம் தேவை. அதோடு போக்குவரவு நெரிசல் அதிகமாக இருக்கின்றது BKEPIE செல்லும் வழியில், குறிப்பாக KJE exit அந்த பகுதிக்கு பிறகு சாலை பணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. துவாசை நோக்கி செல்லும் PIE ஏடம் சாலைக்கு பிறகு உள்ள பகுதிகளில் அங்கே செல்லும் வாகன ஓட்டிகளுக்கு கவனம் தேவை.
0: போக்குவரத்து நிலவரம்.

0: என்ன அப்படிங்கறத மீண்டும் ஞாபகப்படுத்துறோம்.
1: EA ஸ்போர்ட்ஸ் என்கிற நிறுவனம் இந்த வருஷம் உலக கிண்ண கார்பந்து போட்டிகள்ல ஸ்பெயின் தான் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு கணிச்சிருக்காங்க. இரண்டாவது தகவல், நாளை உலக பெருங்கடல் தினம் அனுசரிக்கப்படுகின்றது. மூன்றாவது தகவல், க்ளூ, இத நாம தமிழ்ல தடயம் அப்படின்னு சொல்லுவோம்.
0: இதுல தவறான தகவல் இரண்டாவது தகவல்.
1: உலக பெருங்கடல் தினம் இன்று அனுசரிக்கப்படுகின்றது.
0: உங்களை பலர் சரியா சொல்லிட்டீங்க. ஆனா மின்னல் வேகத்துல முதல்ல சொன்ன இரண்டு நீர்கள் யார் என்றால்
1: இந்திரா மணிகண்டன்.
0: ஜோதி ஸ்டாப் புஷ்பகடை வழங்கும் லவிஸ்டா காஃபி உங்களுக்கு பரிசா கிடைச்சிருச்சு. வாழ்த்துகள்.

0: சுவையாக சமைக்க
1: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: எவ்வளவுதான் பார்த்து பார்த்து சமைச்சாலும் பாண்டி வைக்கிற மீன் குழம்பு மாதிரி வர மாட்டேங்குது அப்படின்னு புலம்பு போறாங்க. நீங்க இருந்தீங்கன்னா அதற்கு சில ரகசியங்களும் இருக்கு, வாங்க தெரிஞ்சுக்கலாம். முதல் ரகசியம், மீனு கறிக்கு தேவை மண் சட்டிங்க. நீங்க சமைச்சு இறக்கினதுக்கு அப்புறமும் மண் சட்டியில இருக்கக்கூடிய அந்த சூடு மசாலால நல்லா இறங்கி உங்க மீன் கறிய சுவையானதாக்கும். ரெண்டாவது ரகசியம், நீங்க மீன் கறிக்கு பயன்படுத்தக்கூடிய வெங்காயம். இப்பொழுதுமே சின்ன வெங்காயத்தை பயன்படுத்துங்க, அதுதான் சுவையை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மீன் குழம்பு நல்லா கொதிச்சு வரும்போது அதுல பச்சை மாங்காவை சேர்த்துருங்க. மீன் குழம்போட அது கலக்கும் போது சுவை ஜம்முன்னு இருக்கும். நிறைவா மண் சட்டியில மீன் கறி ஆக்கின உடனே சாப்பிடாதீங்க. அந்த மீன் கறிய ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஏற்றது.
2: வாழ்த்துக்கள், உங்க மகனுக்கு திருமணம் தானே?
3: ஆமா, ஆனா அவனால வீடு வாங்க முடியுமான்னு தெரியல.
2: நானும் இப்படிதான் என் அக்கா மகனுக்காக பயந்தேன். அவன் போன மாசம் பிடிஓ சாவியை பெற்றுக் கொண்டான். பணம் போதுமானு கேட்டேன்.
3: அதுக்கு அவன் என்ன சொன்னான்?
2: பிடிஓ வீடுகள் சந்தை தள்ளுபடி விலையில கிடைக்கிறதால வாங்குறவங்க சந்தை விலையை விட குறைவா தான் பணம் செலுத்துறாங்களாம்.
3: ஆனா மாத கட்டணம் எப்படி?
2: அவன மாதிரி முதல் முறை வீடு வாங்குறவங்களுக்கு 120,000 வெள்ளி வரை வீட்டு மானியம் கிடைக்குது. மேலும் பல பேரால மத்திய சேம நிதியை வீட்டு கடனுக்கு பயன்படுத்த முடியும். இதனால ரொக்க பணம் செலுத்துறது ரொம்ப குறையும். சில நேரம் கட்டவே தேவையில்லாம போகும்.
3: பரவாயில்லையே, என் மகன் கிட்ட சொல்லணும்.
2: ஆமா, HDB இணையதளத்துக்கு போய் அவனுக்கு பொருத்தமான வீடியோவை தேட சொல்லுங்க. தேவையான எல்லா தகவல்களுமே mynicehome.gov.sg கிடைக்கும்.
0: மீண்டும் வந்துவிட்டது கோ டாக் டாங் எனேபிள் விருதுகள். மன உறுதியோடும் துணிச்சலோடும் செயல்பட்டு பிறருடைய சிந்தனைகளை மாற்றி வாய்ப்புகளை விரிவுபடுத்தும் நபர்களை கொண்டாடும் நேரம் மீண்டும் வந்துவிட்டது. இதுவரை வெற்றி பெற்றவர்களில் இருவர் கூறுவதை கேளுங்கள்.
4: Don't let what people may think as a disability limit what you think you can do, because there's literally like so much more that you can do and there's so much more to life.
5: I would say that in life you just got to try, because if you never try you will never know.
0: மற்றவர்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துபவர்களை உங்களுக்கு தெரியுமா? அவர்களை இன்றே நியமனம் செய்யுங்கள். செல்லுங்கள் gcgenablefund.sg. இது கோ டாக் டாங் எனேபிள் நிதியின் முயற்சியாகும். இந்நிதியை நிர்வகிப்பது SG Enable அமைப்பு. ஆதரவு மீடியா கார்ப்பரேஷன்.

0: கண்ணு சௌக்கியமா?
1: ஆமாமா கண்ணு ஃபேண்டாஸ்டிக்ஸ்.
2: மிஸ்டர் பாரத் வெற்றி விழா ஆகிய படங்களில் இருந்து பாடல்களை நீங்க கேட்டீங்க.
3: அதனை
2: சிங்கப்பூர்ல இருக்கிற கடற்கரை பகுதிகளை சுத்தம் செய்த பொழுதுபோக்கா வைத்திருக்கிற இளையதான் நாம் சந்திக்க போறோம்.
3: 8 மணிக்கு மேல எங்களோட தொடர்ந்து இணைந்திருங்க. வான் அலைகள்ல மட்டும் இல்ல, பேஸ்புக் வாயிலாகவும். போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: வணக்கம் சிங்க, இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு
1: BYD சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
0: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
2: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
0: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங். வணக்கம். காலை மணி 8, மீடியா காபோலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது கீர்த்திகா பெருமாள். இஸ்ரேல் ஈரான் பாய்ச்சிய ஏவுகணைகளை இடைமறித்ததை தொடர்ந்து பதிலடி கொடுக்க தயாராகிறது. அனுமதி கிடைத்த உடனே எதிரியை முழுவீச்சில் தாக்கவிருப்பதாக இஸ்ரேல் எச்சரித்தது. அமெரிக்கா ஈரான் சண்டை நிறுத்தம் ஏப்ரல் மாதம் தொடங்கியது. அதன்பின் நடந்திருக்கும் முதல் குண்டுவீச்சு இது. பதற்ற நிலை அதிகரித்ததை தொடர்ந்து அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகுவை தொடர்பு கொள்ளவிருக்கிறார். பதிலடி கொடுக்க வேண்டாம் என்று தாம் திரு நெட்டன்யாகுவிடம் கூறவிருப்பதாக திரு டிரம்ப் சொன்னார். இந்நிலையில் ஈரான் சுமார் 10 ஏவுகணைகளை இஸ்ரேல் மீது பாய்ச்சியதாக தெரிவிக்கப்பட்டது. எரிப்படைகள் இடைமறிக்கப்பட்டன. தாக்குதல் தற்காலிக ஒன்றல்ல என்று ஈரானின் புரட்சிப்படை சொன்னது. மாறாக ஒரு வாரத்திற்கான தொடர் தாக்குதல்களின் ஆரம்பம் என்று அது எச்சரித்தது. இஸ்ரேலுக்கு மிக கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் என்று ஈரான் வெளியுறவு அமைச்சு மிரட்டல் விடுத்தது. இஸ்ரேல் லெபனான் தலைநகர் பெய்ரூட்டை தாக்கியதை தொடர்ந்து ஈரான் ஏவுகணைகளை பாய்ச்சியது. தெஹ்ரான் பெரும் தப்பு கணக்கு போட்டுவிட்டதாக இஸ்ரேல் குற்றஞ்சாட்டியது. ஈரான் தனது சொத்துக்களை பயன்படுத்தி அமெரிக்காவின் நட்பு நாடுகளுக்கு இழப்பீடு வழங்கும் யோசனையை நிராகரித்திருக்கிறது. வட்டார அரசாங்கங்கள் இழப்பீடு கோரும் நிலையில் இல்லை என்று ஈரானின் துணை வெளியுறவு அமைச்சர் கசிம் கரிபாபாடி கூறினார். ஈரானின் சொத்துக்கள் வாஷிங்டன் போரில் கைப்பற்றியவை அல்ல என்று அவர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டார். அவை அமெரிக்காவின் நட்பு நாடுகளுக்கான இழப்பீடு வழங்கும் நிதியும் அல்ல என்று திரு கரிபாபாடி சொன்னார். வளைகுடா நட்பு நாடுகளின் சீரமைப்பு பணிகளுக்கு உதவ ஈரானின் சொத்துக்களை அமெரிக்கா பயன்படுத்தலாம் என்று வெளியான செய்திக்கு திரு கரிபாபாடி கருத்துரைத்தார். ஓபெக் பிளஸ் கூட்டணி எண்ணெய் உற்பத்தியை 4வது முறையாக அதிகரிக்க இணங்கியுள்ளது. ஜூலையிலிருந்து நாளுக்கு 188,000 பீப்பாய் எண்ணெய் கூடுதலாக உற்பத்தி செய்யப்படும். ஜூன் மாதத்தில் செய்யப்பட்ட அதிகரிப்பை போல் அது இருக்கும். இதற்கிடையே ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல்களை நடத்தியதைத் தொடர்ந்து எண்ணெய் விலைகள் மீண்டும் அதிகரிக்கின்றன. அனைத்துலக விமானத்துறை இந்த ஆண்டிற்கான லாப முன்னுரிப்பை கிட்டத்தட்ட பாதியாக குறைத்திருக்கிறது. மத்திய கிழக்கு பூசல் அதற்கு காரணம் என்று அது சொன்னது. சண்டையால் எரிபொருள் செலவுகள் அதிகரித்ததுடன் முக்கிய பயணப்பாதைகள் தடைப்பட்டன. இந்த ஆண்டுக்கான மொத்த நிகர லாபம் 23 பில்லியன் டாலராக இருக்கும்.